ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த மாதத்தின் இந்த கடைசி வார ஆராதனைக்காக நம்ம நன்றி சொல்வோம். தேவனே, கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்தார், நம்மோடு கூட இருந்தார். இந்த மாதத்திலும் எல்லா நாட்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்தார். தேவன் நல்லவர். இந்த வருடம் ஆரம்பித்தது போல் இருக்கிறது. இதோ இந்த நாட்களின் இந்த இரண்டாவது மாதத்தின் கடைசி வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். தேவன் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் கர்த்தாவே, உமக்கு நன்றி. ராஜா, இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்புள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே, அனுகூலமான எங்கள் நல்ல துணையே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, அல்பாவே உம்மை துதிக்கிறோம். ஒமேகாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆதியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அந்தமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. முந்தினவரே, பிந்தினவரே, உயிருள்ளவரே, உண்மையானவரே, நன்றியோடு கூட இந்த நேரத்திலேயுமே போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீ தந்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுது கண்மணி போல வழிநடத்தி வந்தீரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உன்னை உணவு கொடுத்தீரே, உடுக்க உடை கொடுத்தீரே, இருக்க இருப்பிடம் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உங்கள் ரத்தத்தினால் என்னை எங்களையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஜெப நேரத்துக்கு விரதமாக எலும்பர் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் நீர் வெளிப்பட்டீரே. இந்த கூட்டனுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சர்வங்களின் தேடி மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்ல மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் பார்க்கிறோம் சமாந்தன் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலில் நசுக்கி போடுவார் என்று சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். நீரே பிரசன்னராய் தலைவராக இருந்து உன் நாமத்திற்கு மகிமையாக இந்த கூட்டத்தை மாற்றுங்க. இந்த இடத்தை சுற்றி வேலையடிங்க. உங்கள் ரத்தத்தினாலும் நாமத்தினால் அக்னியால் ஆவியானவரால் உங்கள் ரத்தத்தினால் வேலையடித்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாடப்போகும் பாடங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. மின்கருவிகள், இசைக்கருவிகள் மீது ரத்தம் தெளிங்கப்பா. அப்பா, இயக்கிற பிள்ளைகள் மீது ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆவியனை முழு பொறுப்படுத்த நடத்தும். துதிக்கான மகிமையெல்லாம் நிறைவேற்றிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மை விடுகிறோம் பிதாவே. ஆ, கண்டுகொள்ளலாம். சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானவர்

கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வந்த விதங்களை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், நூற்றி பதினாறாவது சங்கீதம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆம், தேவன் நமக்கு பாராட்டினை எல்லா நன்மையில் நினைச்சு பாருங்க, ஆச்சரியமாக நம்ம வழிநடத்தி வந்தார். தான் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பதினேழு வசனம் சொல்கிறார், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு பாராட்டி எல்லா நன்மையை நினைவு கொண்டவர்களாக பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் என்ற பாடலெல்லாம் சேர்ந்து கையில் தட்டி பாடுவோம்.

அப்படியே கத்தரை துதிப்போமா. தேவன் நன்றி ராஜா. கழுகு போல சுமந்து தினம் தினம் நம்மை பறக்க செய்கிற தேவன், கண்மணி போல கரைப்படாமல் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிற தேவன், மெய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிற தேவன், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிற தேவன், கத்தரை பார்த்து சொல்லுங்க நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க ஸ்தோத்திரமாண்டவரே, தகப்பன் போல சுமந்து வந்தீரே, தாயை போல பாதுகாத்தீரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே கத்திரி ஆராதிக்கலாமா, நன்றி ராஜா. அவ்வியனவர் இம்முட்டைகளை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. எல்லாரும் கத்திரி மகிமைப்படுத்துவோம், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அவ்வியனவரையுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி வந்தீரே, பாதுகாத்தீரே, உமை துதிக்கின்றோம். எல்லாரும் கத்திற்கு மகிமை சொல்லுவோம், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூப்பா, அப்பா எங்களை பாதுகாத்து வந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கத்திரி ஆராதிக்கலாமா, கத்திரி ஆராதிப்பது முன்பதாக நமக்குமா கத்திற்கும் இடையே எந்த பிளவுகள் பிரிவுகள் இருந்தாலும் தகப்பனை எதையும் மாற்றி போடுங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால் எங்கள் உள்ளங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ராஜா. இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி உன் நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்குறேங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, அதை திறந்து சொல்லுங்கள், எங்களை ஆட்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணுங்கள், உங்கள் திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு குறைகள்லாம் மன்னிங்க, குற்றங்கள்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்படியே கத்திரி ஆராதிக்கலாமா.

பாராபாராபா அப்படியே கூப்பிடலாமா தகப்பனே, உங்கள் அபிஷேகத்தின் ஆலை ஓ இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புங்கப்பா, கூப்பிடலாமா நிரப்புங்கப்பா, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, கூப்பிடலாமா கூப்பிடலாமா, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அபிஷேகம் நம்ம மூடட்டும்.

ஒவ்வொரு நிரப்புவீராக, மை திறந்து கூப்பிட நிரப்பும் அப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் அக்கினியா அபிஷேகத்தினா ஆவியரா நிரப்புவீராக. ரபா லபா ராஷா லக்கபா தோக்கா லபா ரீக்க லபா ரீக்க லபா ரீக்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க வாங்காவியானவரே.

0: வல்லமை நிரப்பு நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா வல்லமை நிரப்புங்கப்பா மகிமை நிரப்புங்கப்பா கீழ் நிரப்புங்கப்பா தேவப்பிரசனத்தால் நிரப்புங்காண்டவர் மகிமையில் நிரப்புங்காண்டவர் கல்வார் ரத்தத்தை தெளிக்கிறோமே தெளிக்கிறோமே எல்லாரு மேலும் ரத்தம் தெளிக்கிறோம் மரங்களால் வல்லமைகளால் கனிகள் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா அக்கினால் நிரப்புங்கப்பா வல்லமையில் நிரப்புங்க தேவ பிரசனத்தினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவர் வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்திரம் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அபிஷேகத்தில் நிரப்பும் அக்கினியினால் நிரப்பும் தேவ வல்லமையில் நிரப்பும் தேவ அக்கில் நிரப்பும் பிரசனத்தால் நிரப்பும் ஐயா பரிசுத்தாவில் நிரப்பும் ஐயா அக்கீழல் நிரப்பும் ஐயா தேவல்லமேல் நிரப்போ ரீ கலபா ரீ கலபா ரீ கலபா ஷக்கலபா மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே கிருவ கிருவ கிருவ கிருவ வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் அப்பா சிக்கபல சிக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரபலப ரபலக்கரவ லிபிக்கிறவா மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே மகிமை மகிமை தேவாதி தேவனே மகிமை மகிமை இயேசுவே இயேசுவே வல்லமை நிரப்பு நிரப்பு நிரப்பு நிரப்பு நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க ஃபர்ஸ்டாக நிரப்புங்க வல்லமை நிரப்புங்க நீரே எங்கள் நம்பிக்கைப்பா வல்லமை இயேசுவே இயேசுவே நிரப்புங்கப்பா அக்கீழ நிரப்புங்க உங்கள் நாமக்கு இப்படட்டும் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிருப்பிதாவே
1: ஆமென் தொடர்ந்து நம்ம ஜெபம் செய்வோம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம் அக்கா சொல்கிற குறிப்பை மனதில் வைத்து ஜெபம் பண்ணுவோம்
0: முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த குடிக்கிறவங்களை மனம் திரும்ப ரட்சிக்கப்படணும் ஆண்டு அறியாத மக்களை ஆண்டு அறிஞ்சிக்கணும் அதுக்காக ஜெபம் பண்ணலாம்
2: ஸ்தோத்ரே ஏசப்பா மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா பரிசுத்த ராஜாவே மே துதிக்கிறோம் ராஜா ஐயா எங்கள் தேசத்தில் குடிக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஐயா குடிச்சு குடிச்சே தன் வாழ்க்கையன்னு ஆசை பண்ணி கடைசியில் அப்பா அவங்க அப்பா முடிவு மரணமாயிருது ஏசப்பா தேவனே மனம் இறங்குங்கப்பா இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறதான எங்கள் சகோதர சொல்லி எப்படியாச்சும் மீட்டெடுங்க ஏசப்பா தேவனே குடிச்சிட்டு ஆண்டவர் எந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்கன்னு தெரியாத விழுந்து கிடக்குறாங்கப்பா இதனால எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுதுப்பா குடும்பங்கள நிம்மதி இல்ல குடும்பங்கள சமாதானம் இல்லையே சப்பா தேவனே இறங்குங்க பரிசுத்தரே குடிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை தயவாய் தூக்கி எடுங்கப்பா இந்த குடியின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை தேவரே விடுதலையாக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா குடியை பார்த்தாலே ஒரு கசப்பாய் வெறுப்பாய் அருகருப்பாய் தேவரீர் மாற்றுங்க ஏசப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அடிமையாயிட்டாங்கப்பா எத்தனையோ அப்பா பெரியவர்கள் அடிமையாட்ட எத்தனையோ பெண்கள் அடிமையாயிட்டாங்க ஏசப்பா இரக்கத்தை கட்டளிடுங்கப்பா அந்த குடியிலிருந்து எங்க சகோதரர் எல்லாம் விடுதலை செய்யுங்க ஏசப்பா உங்க சமூகத்துல பிச்சை கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா குடியிலிருந்து எப்படி ஆச்சு விடுதலை செய்து அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உங்களை தேடி வரக்கூடியவர்களாக தேவரீர் மாற்றுவீராக ஏசப்பா மனமிறங்கி ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவரீர் ஆளுகை செய்வீராக ஒவ்வொருத்தர் ரட்சிப்பின் பாத்திரமாய் வணைந்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீங்க தாப்பா ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்து அதுல இருந்து விடுதலை கொடுத்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் துதி கண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே ஆமென்
0: எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஏசப்பா நன்றி ஓடுமே துதிக்கிறோம் அது மாத்திரம் இல்ல நம்ம தேசத்துல காணப்படுற எல்லா விவசாயிகளும் ரட்சிக்கப்படணும் யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அதுக்காக நம்ம செம்பிடணும்
3: ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த ஓய்வு நாளில கூட அப்பா எங்கள் தேசத்தின் விவசாயிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே அப்பா மீண்டுமா இந்த விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஆண்டவரே அப்பா எல்லா தயார் நிலையில் வைத்திருக்காங்க அமெரிக்காவில் பார்த்தாலும் அப்பா எல்லா விவசாயிகளும் ஆண்டவரே வெள்ளை மாளிகை முன்பு ஆண்டவரே அப்பா ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க எஸ்அப்பா தகப்பனே எங்கள் விவசாயிகளுக்கு கர்த்தர் கண்ணோக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ்அப்பா விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்தள்ளும் ஆண்டவரே
4: எங்களுடைய பசியை ஆற்றும்படிக்கு அவர்கள் அதிகாலமே எழுந்து வேலை செய்கிறார்களே. தங்களுடைய சுகத்தையும் பாராமல் ஆண்டவர் இரவு பகலாய் வயலிலே வேலை செய்கிறார்களே அப்பா. வெயிலின் கடுமையிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் அவர்கள் எங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே அப்பா திருப்தியாய் சாப்பிட்டு சம்பரமாய் வாழ்வதற்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அற்புதத்திருக்கிறார்களே இயேசுவே. அவர்களை நீர் தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஆண்டவர் மேம்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்திலிருந்து அவருக்கு வருகிற எல்லா சலுகையும் ஆண்டவரே சீக்கிரமாய் விரைவில் வர கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அரசாங்கத்தோடு கர்த்தர் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ விவசாயிகள் மனம் உடைந்து ஆண்டவரே தற்கொலை பண்ணிட்டாங்கப்பா. எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் மிதக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் இதை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவர் விவசாயியுடைய கண்ணீரை துடைத்தரலும் ஆண்டவரே. தகப்பனே நீர் இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. எல்லா விவசாய குடும்பங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வயல்களில் நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கணும் ஆண்டவரே. வயல்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவருடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அரசாங்கம் மனம் இறங்கி அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முன்வரும்படியா கர்த்தர் அவர் உள்ளங்களில் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க இறங்குங்க இறங்குங்கப்பா. எங்க விவசாய குடும்பங்களுக்கு கர்த்தர் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே நீ பெரிய காரியங்களை செய்தல வேண்டுமா மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
0: கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டுக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரல்ல, நம்ம தேசத்தில் இருக்கப்பட்ட இந்த கொலை கொள்ளை இப்படியில இருக்கவே கூடாது. கொலை பண்ணக்கூடாது, யாரையும் மக்கள் கொண்டு போடக்கூடாது. அப்படியே ஆட்டு மாடை வெற்றிகள் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட மக்களாக ரட்சிக்கப்படணும். இப்படிப்பட்ட மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும், சாதி பிரச்சனையால் கொலை கொள்ளை, அது மாத்திரல்ல மத பிரச்சனையால் இப்படி எத்தனையோ கொலை கொள்ளை இந்த மாதிரி நிறைய நடக்கக்கூடாது. அதுக்காக நம்ம வச்சோம் போல.
5: ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே நன்றியோடு துதிக்கிற மிசப்பா. மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே முற்றிலனை பரிசுத்தப்படுத்துங்க. ஏசப்பா ரத்தத்தான இறுதித்த முற்றிலை கழுவி எல்ல வேணுமா கெஞ்சிற மிசப்பா. இந்த வெள்ள கூட ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அதிகமாக கொள்ளையும் ஆண்டவரே அப்பா கொலையும் அதிகரித்து கொண்டு இருக்குதுப்பா. நாளுக்கு நாள் செய்திகள் ஆண்டவரே அப்பா ஏசப்பா அதிகமாக கொண்டு இருக்குதுப்பா. இந்த நிலைமையை தேவன் மாற்றித்தர வேணுமா கெஞ்சிற மிசப்பா. ஒரு சின்ன காரியம் எடுத்தாலே கொலைக்கு போயிடுறாங்கப்பா. அப்பா பிஞ்சு கொலை குழந்தைகளை கொண்டு போட்டுறாங்கப்பா. ஏசப்பா வயதானவர்களை பார்க்காதபடி ஆண்டவரே நகைக்காக பணத்துக்காக ஆண்டவரே அப்பா கொலை பண்ணிடுறாங்கப்பா. சூழ்நிலை தயவா நீர் மாற்றி தர வேண்டுமா கெஞ்சிரம் ஏசப்பா. இப்படிப்பட்ட பாவங்களை தூண்டுகிற எல்லா பொல்லாத நிக்கிறீர்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டு போனே ஏசப்பா. தயவா இறக்கம் செய்தல வேணுமா கெஞ்சி கேட்கிற மிசப்பா. தகப்பனியமி துதிக்கிற இந்த கும்பல்லாம் ரச்சிக்கப்படணும் ஏசப்பா. அப்பா இதை தொழிலா வைத்து எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களேப்பா. இதனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்கப்பா. பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து அப்பா எத்தனை குடும்பங்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா குடியினாலையும் அப்பா போதைப் பொருட்கள்னாலும் பலவிதமான பாவங்கனாலும் இந்த கொலைக்கு அடிமையாயிடுறாங்களேப்பா. இப்படிப்பட்ட நிலைமையை தேவன் மாற்றித்தாங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை தூண்டுகிற எல்லா பொல்லாத நிக்கிறீர்கள் ஏசப்பா நாமத்தினால அழித்து போட வேண்டுமா கெஞ்சிரம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட தீட்டான காரிய தேசத்துல நடைபெறக்கூடாதுப்பா. எங்கப்பா தாழ ரத்த சிந்துதல் ஆண்டவரே. ஏசப்பா கொலை அதிகரித்து கொண்டு இருக்குதுப்பா. வீடுகளிலோ தெருக்களிலோ எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அப்பா ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்குதுப்பா. நிலைமையை தயவாய் நீர் மாற்றி தர வேணுமா கெஞ்சிரமே சப்பா. இப்படிப்பட்ட பாவங்களை துணிகரமாய் செய்யறதான ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. அது தலைவா கும்பலுங்க தலைவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா பாவனு உணரக்கூடிய இறுதித்தி தயவா நீர் அவங்களுக்குள்ள தர வேணுமா கெஞ்சிருமே சப்பா. மரத்தை வெட்டுறது போல மனிதர்களை வெட்டி கொண்டு போறாங்கப்பா. ஏசப்பா பணத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களேப்பா. இங்க வாலிப தம்பிமார்கள் ரச்சிக்கப்படணும், பெண்கள் ரச்சிக்கப்படணும்ப்பா. இந்த பாவத்துக்கு எல்லா ஜனங்களும் அடிமையா இருக்கிறாங்கப்பா. எப்படியாவது மீட்டுக் கொள்ள வேணுமா கெஞ்சிருமே சப்பா. நீங்க எப்படியா செய்யப்படுறதேக்கா நன்றி செலுத்திக்கிறோம். எல்லா துதிக்க நம் மகிமை உமைக்கே செலுத்திக்கிறோம். ஏசு கிறிஸ்து மொழி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல
0: இந்தியாவில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு சனமும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவை நிரப்பப்படணும், வல்லமே நிரப்பணுமையா. எழுப்புகள் உண்டாக்குங்கப்பா, எழுப்புகள் உண்டாக்குங்கப்பா. அறிவு அறிவல் நிரப்பப்படணுமையா. நீ அண்டிக்கொள்ளும் சுவாமி, மோடி இருக்கணுமையா. உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஒரு ஆத்துமோட கெட்டு போகக்கூடாது சப்பா. நீங்கள் தான் எல்லாரையும் உங்கள் பக்கமாக திருப்பி கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீங்கள் தப்பா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். உலகத்திற்கு பட்ட 800 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ஐயா பரிசுத்தம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சிவில சாட்சியாக மாற்றுங்க. ஈக்காரவார் ஈக்காரவார் ஈக்காரவார் ஈக்காரவா அக்கினியை போடுங்காண்டவர் அக்கினியை போடுங்காண்டவர். 800 கோடி ஜனங்களும் 800 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. கெஞ்சுரப்பா கெஞ்சுரமா, பின் மாறி காலத்தின் மழை பெய்ய செய்யும் ஐயா ஆண்டவர். ஒரு ஆத்மாவோட கெட்டு பறிச்சு இல்லைன்னு சொன்னீங்க தானே ஆண்டவர். என் தேவனே என் தேவனே, ரட்சிக்கப்படட்டும், பிள்ளையா மாற்றுங்க. பரலோகத்துக்கு வரணும், பரிசுத்தவங்களை மாற்றணும். நம்பிக்கை அப்பாமே ஸ்தோத்திரம், உண்மையை நம்பி ஜீவிக்கணும், எண்டிக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், மோடு இருக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவிறோம் பரமபிதாவே. ஆமென்.
1: இப்போ திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக ஓசியா புஸ்தகம் 2 அதிகாரம். ஓசியா 2 அதிகாரத்தில் சகோதரிகள் எஸ்யால் சகோதரி வாசிப்பார்கள். ஓசியா 2 அதிகாரம்
6: வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட 2 வேத பாடம் 1 வேத படம் ஓசியா 2 அதிகாரம். உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகமா என்றும் சொல்லுங்கள். உங்கள் தாயோடே வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவுள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உறிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியை போலாகி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகள் சோரப் பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். அவர்களுடைய தாய் சோரம் போனாள். அவர்களை கர்ப்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு முடியையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்களினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பாள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஆதலால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும் என் திராட்சை ரசத்தை அதின் காலத்திலும் திரும்ப எடுத்து கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு முடியையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்வேன். இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாத பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒளிய பண்ணுவேன். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவர்களுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெச்சி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் த தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகாலுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அச்சுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவளுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்ச ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியில் விதித்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமில்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். வாசிக்கும்
1: இரண்டாம் திருமறை பாடமாக மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் வாசிக்க கேட்போம்.
7: வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 18 அதிகாரம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்ந்திருக்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ இரண்டு கை உடையவனாய் அல்லது இரண்டு கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதியிலெல்லாம் நிலை வரப்படும்படி இரண்டொரு வரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவிக்கொள்ளாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிக்கொள்ளாமல் இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வீழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட வீழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிறது எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்பதே ஆமேன். வாசிக்க 2 வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 45 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 45 அதிகாரம். சங்கீதம் 45 அதிகாரம் சோசனீம் என்னும் பாதியத்திலே வாசிக்க, கோராகின் புத்தரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச பாட்டாகிய சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தானே. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு பயங்கரமாக நமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனச தலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைனத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜ ஸ்திரீ ஓப்ரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசுத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாவப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் என்பதே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் காணிக்கை நேரம். ஒரு பாடல் சங்கரோசல் பாடும்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை செய்வதை மத்தியில் வந்திருக்க ஜேம்ஸ் ஒளிய பொறுப்பாளர், நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் அவர்கள் வந்து வினோத் பிரதர் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கத்திரி சித்தமானால் அடுத்த வாரங்களிலிருந்து நாம் மாலை ஒரு ஆராதனை, மாலை நேரம் 6 மணியிலிருந்து 7:30 வரையிலும் ஒரு ஆராதனை வைக்கலாம் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கத்திரி சித்தமானால் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இந்த பகல் ஆராதனை வர முடியாத காரணத்தினால் மாலை நேரத்தில் ஒரு ஆராதனை, 3 ஆராதனை வைக்கலாம் என்று அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கத்திரி சித்தமானால் வருகின்ற வாரங்களிலிருந்து அது அறிவிப்பு கொடுப்போம். மாலை நேர ஆராதனை நம்முடைய ஜபவீட்டில் நடைபெறும். அதே போல் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் மாதத்தின் முதல் நாள் கூடுகை ஜபக்கூட்டம் நம்முடைய ஜபவீட்டில் காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் நடைபெறும். யாவரும் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம்.

0: இப்போதும் காணிக்கை ஜெபத்தை நம் மத்தியில் வந்திருக்க வினோத் பிரதர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம்.
1: ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கிறீர்கள் நல்ல ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவரே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள, உம்மை பாடி ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வேத வசனங்களை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய ஆயுசின் நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, இதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலப்பா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிற ஆயிரம் நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே நாள் நல்லதாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகமே எங்களுடைய மேன்மையாக வாஞ்சையாக ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே ஆவேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்த நல்ல ஆண்டவர், ஆண்டவரே இந்த பகல் வேளையிலப்பா ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் நீர் தயவாய் அங்கீகரிக்கும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் நீங்க பிரியமாயிருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே கர்த்தாவே சோதுரம். ஆண்டவரே எங்களுடைய காணிக்கைகளின் மூலியமாகப்பா ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, ஆண்டவரே ஊழியங்கள் நடைபெற, ஆண்டவரே அநேகருக்கு உம்முடைய அன்பின் செய்தி, ஆண்டவர் நீர் அவர்களுக்காக ஜீவன் தந்தீர் என்ற செய்தி, ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கப்பட ஏதுவாக அமைகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாம் ஆண்டவரே நீர் கொடுத்தவைகளாக இருக்கிறது. ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்று ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று கொடுக்க இந்த நாளில கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக பேர் பேராக நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோதுரம். ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே நீரே ஆசீர்வாத காரணராய் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக சகல ஆசீர்வாதங்களினால நன்மைகளினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க நிரப்புகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். சார்வாள் நம்மளை தேவனே, உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை மறைத்து பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் பேசுங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து பிடிச்சி கெஞ்சுறோம். ஒரு வசனம் வீணாய் விருதாய் பெறாதபடிக்கு, ஒரு வசனத்தை கூட பேசாது பறக்க சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் தான் பேசணும். அப்போ அவங்க நாமத்தை மகிப்படுத்தணும் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். சவனத்துக்கு உரமாக்கி ரீச்சர் எல்லா சாத்தானே ஏசுக்கிறது நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஆண்டவரையும். நீர் பேசும் அப்பா, அவங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லாருக்குள்ளேயும் உங்களுடைய வசனம் ஊடுருவி செல்லட்டும். உங்கள் நாம் மகிப்பிடட்டும். எல்லா தூதிக்கான மகிமை மகத்தூத்தி உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்டுகிற பரமபிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்தை நாம் மகிப்பிடுவதாக. இங்கே வந்திருக்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். அது யூடியூப்லேயும் ரேடியோ மூலமாகவும் லைவ்லையும் பார்க்குற மக்களையும் இயேசு கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் வாசிக்க கேட்ட ஓசியன் புஸ்தகம் 2:20.
3: உண்மையாய் உன்னை
2: உண்மையாய் உன்னை
3: எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்,
2: எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்.
3: நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய்,
2: கர்த்தரனை அறிந்து கொள்வாய். உண்மையா கர்த்தரை நினைச்சார் நம்மள அவருக்காக நியமித்துக் கொள்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உண்மையா நம்மளை நியமித்து கொள்றாரு. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும். நம்ம கர்த்தரை நம்ம பெரிய பாக்கியம் பெற்ற சனங்கள். கர்த்தர் நம்ம அவருக்கென்று நம்ம நியமிச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற சனங்களாக இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், நீர் ஊற்றுகளை உண்டாக்குனவர். நம்ம அவரை உண்மையாக நமக்கு அவருக்கென்று நம்மளை நியமித்துக் கொள்ளுறோம். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும். எப்ரேயர் புஸ்தகம் 1:2.
3: இந்த கடைசி நாட்களில்
2: குமாரன் மூலமாய் நமக்கு
3: திருவலம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்.
2: கர்த்தரை கொண்டுதான் என்ன செஞ்சிருக்க? இயேசு கிறிஸ்து கொண்டுதான் உலகங்களையும் உண்டாக்கியிருக்க. உலகங்கள்னு போட்டிருக்கு. என்னென்ன உலகம் இருக்கு தெரியாது. உலகம்னு போடலை என்ன போட்டிருக்கு உலகங்களையும். இப்போ எந்தெந்த உலகம் இருக்கோ நம்ம தெரியல. நமக்கு இருக்க ஒரே ஒரு உலகம் தான் தெரியுது. உலகங்களையும் உண்டாக்கின அப்போ நம்மளுக்காக நம்மளை கொண்டு தான் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. ஆண்டவரை இயேசு கர்த்தர் உலகங்களையும் உண்டாக்கியிருக்கிறார். நிச்சயமாக நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒரு நாளாக கலங்க வேண்டாம். நம்மளை அவருக்காக நம்மளை நியமித்திருக்கார். நம்மளை கைவிட மாட்டார். நம்ம கலங்க வேண்டாம். ஒன்று தேசுவின் புஸ்தகம் நம்ம எப்படிலாம் இருக்குன்னு ஆண்டர் நியமிச்சிருக்கார் பாருங்க. ஒன்று தேசுவின் புஸ்தகம் 1:5-9
3: தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல்.
2: நம்ம எதுக்கு நியமிக்கல கர்த்தரம்பல கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல்
3: நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமித்தார்.
2: நம்ம எதுக்கு நியமிச்சிருக்காரு நம்மள ரட்சிப்பு அடையும்படிக்கு நியமிச்சிருக்காரு. அந்த ரட்சிப்பு வந்து நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம வந்து என்னென்ன பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அதனால ரட்சிப்பு. அது மட்டும் இல்லை, அது சின்ன 1வது கிளாஸில் போனால் முதல்ல போனோடனும் நமக்கு ஒன்றுனா சொல்லித்தராங்க. அப்படி போக போக போக பரிசுத்தாவி நமக்கு என்ன நிறைய காரியங்களை சொல்லித்தர்றாரு. சொல்லித்தந்து நாளுக்கு தர அதை நித்தி ரட்சிப்பு அடையணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பேரத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு முதல்ல ரட்சிக்கு மட்டும் இல்லை, முதல்ல பாவ மன்னிப்பாகி நம்ம ரட்சிப்பு கர்த்தருது. அதோட நம்ம நின்றக்கூடாது. நாளுக்கு நாள் ஆவிக்குள்ள என்ன செய்ய நம்ம வளரணும். வளர்ந்து கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்படுறது தான் நம்மளை கோவாக்கினிக்கு நியமிக்கலை. நம்ம நிறைய பேர் பாருங்கள் கர்த்தர் அறியாமல் இருக்கிறனால கடைசியில் கோவாக்கினிக்கு காரியங்கள் காரியமான காரியத்தில் வாழ்கிறாங்க. கடைசியில் அவங்க எங்கே செஞ்சிடறாங்க ஆண்டவர் எதுக்கு நியமித்தார் நம்மளை ரட்சிப்புக்காக ரட்சிப்படையத்தான் கர்த்தர் நியமித்தார். நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம மனமும் மாம்சம் இருவன் மொழி வாழும்போது நம்ம எங்கே கர்த்தர் நம்ம கடைசி எங்கே போயிடுறோம் கோவாக்கினைக்கு அந்த காரியங்களில் போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம நியமித்து எதுக்கு நியமித்தார் ரட்சிப்பை அடையும்படிக்கு நியமித்தார். ஆனால் சனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, கர்த்தர் அறியிறாங்க, திரும்ப பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. அப்போ கடைசியில் கோவாக்கினிக்காக நியமிக்கப்பட்டுறாங்க. அதனால் கர்த்தர் நம்மளை கோவாக்கினிக்கு நம்ம நியமிக்கப்படலை. அல்லேலூயா. அதை வாழ்க்கை கட்ட மத்தியில் சுவிசேஷம் 18:11
0: மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார்.
2: மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்ம கெட்டு போயிருப்போம். நம்மளால் ஆண்டு அறியாததுனால கெட்டு போயிருப்போம். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ரட்சிப்பார். நம்மளை கர்த்தர் மனம் திரும்பி நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்ம கெட்டு போகக்கூடாதுதான் நம்ம ரட்சிக்க வந்தார். நம்மளாம் நான்லாம் பார்த்தா எங்கெங்கேயோ வளர்ந்து கர்த்தர் அறியாமல் எப்படிலாம் வாழ்ந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை வந்து ரட்சிக்க வந்தார். அதே போல் நீங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை ரட்சித்தவரு, நான் எப்படியோ இருந்தேன், எங்கேயோ இருந்தேன், என்னை கர்த்தனை ரட்சித்து அவர் சபைக்குள்ள வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ சாட்சிகளாக சொல்ல முடியும். கர்த்தர் சித்தலை என்னென்னா ஒருத்தர் கூட என்ன செய்யுது கெட்டுப்பரு பிதான் சித்தமே அல்ல. வாசிங்க 1 18:14
0: இவ்விதமாக
2: இந்த சிறியரில்
0: ஒருவனாகிலும்
2: கெட்டு போவது
0: பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல.
2: ஒருத்தர் கூட கெட்டுப்பது யார் சித்தம் இல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே சுத்தமல்ல. அதான் சொல்கிறேன் கோபாக்கியனுக்கு என்னை நியமிக்கலை. கோபாக்கியனுக்கு தான் இப்போ நரகம். அந்த நரகத்துக்கு அவங்களை நியமிக்கலை. நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் இருக்குன்னு நம்ம நியமித்தார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வளர கர்த்தருக்குள் வர்றவங்களும் உண்டு. வளரும்போது நம்ம வழியை செவ்வாய்படுத்தாமல் நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்தால் கடைசிக்கு எங்கே போக வேண்டியிருக்கோம், கோபாக்கியனுக்கு போனால் நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கோம். அதான் கர்த்தர் சொல்லணும், கோபாக்கினிக்கு நியமிக்காமல் ரட்சிக்கப்படுது கர்த்தர் நம்ம நியமித்தார். நம்ம ரட்சிக்கப்படணும். 2 Thessalonians 2:13
0: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே,
2: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே,
0: நீங்கள் ஆவியினாலே,
2: நீங்க ஆவியினாலே
0: பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும்,
2: நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்படுறோம், பரிசுத்தாவின் இருந்தா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். பரிசுத்தாவி இருந்தா தான் நம்ம பரிசுத்தாக்க முடியும். நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னி பரிசைக்கு மாத்திரம் வச்சுக்க கூடாது. பரிசுத்தாவின் நேரமோடு பேசுவார், ஒவ்வொரு நாளும் நடத்தி சொல்லுவார். அவர் சொல்ற சத்தத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அதை பரிசுத்தாவினால சத்தியத்தை விசுவாசிக்கணும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அப்ப ரட்சிப்பு நாளுக்கு நாள் கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கணும். கர்த்தரோட சேர்ந்து வாழணும். கர்த்தர் தொடர்பு ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தா புதிய சிருஷ்டியா இருக்க, பழையவெல்லாம் உன்னோட வாழ்க்கையில பழைய காலில் ஒளிஞ்சிருக்கா, இல்லை பழைய காரியம் தான் வாழ்க்கையில இருக்கா? அப்படின்னா நான் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டிருக்கு தான் கர்த்தர் நம்ம நியமிச்சாரு. நம்ம ரட்சிக்கப்படாம பழைய பாவங்கள் பழைய சுபாவங்களுக்குள்ள இருப்போமானா கர்த்தர்கிட்ட என்ன வரல, இன்னும் நெருங்கி ஜீவிக்க முடியல. ரெண்டாவதாக கர்த்தர் நமக்கு எதுக்காக நியமிச்சாரா பாருங்க, லூக்கால் சுவிசேஷம் 10:1-3 வசனம் வரைக்கும்.
0: இவைகளுக்கு பின்பு
2: கர்த்தர்
0: வேறே எழுபது பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும்
2: இடங்களுக்கும்
0: அவர்களை
2: தமக்கு முன்னே
0: இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார்.
2: கர்த்தர் ஊழியத்துக்கு போறதுக்கு எப்படி அனுப்பினாலும் 70 பேரை நியமித்து நியமிச்சாரு. 70 பேர் நியமிச்சு 2-2 பேர் அனுப்பினார்.
0: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்.
2: இப்ப என்ன சார், நம்ம கர்த்தர் ரெண்டாவது முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம நியமிச்சிருக்காரு. ரெண்டாவது எதுக்கு நியமிச்சிருக்காரு? ஊழியம் செய்யறதுக்காக. 70 பேர் நியமிச்சு 2-2 பேரை அனுப்பி என்ன செஞ்சாரா?
0: அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்
2: ஆகையால்
0: அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி

0: பெறு போல
1: இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்.
0: நான் உங்களை அனுப்புகிறேன். பார்த்தீங்களா, ஆட்டுக்குட்டி எப்படி அனுப்புகிறாரா, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஊழிய போர்மெண்ட் போல பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பத்திரங்கள் இருக்கும். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஊழியத்தை செய்துதான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்காரு. இந்த ஊழியத்தை ஒத்துறதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, பாடுகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அதிகமான ஒத்துறம் அதை சொல்கிறேன். ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டி அனுப்புவது போல் அனுப்புகிற ஓநாய் வந்து ஆட்டுக்குள்ள என்ன செய்யும், உடனே பீறி போடும். அதே போல் தான் நம்மளை அனுப்புகிறாரு. ஆனால் நிந்தனைகள், அவமானங்கள், பாடுகள், ஓத்திரங்கள் வரதான் செய்யும். அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன போய் ஊழியம் செய்யணும், 2 Timothy 2:7.
1: இதற்காகவே
0: இதற்காகவே
1: நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும்
0: சத்தியத்தையும்
1: விளங்க பண்ணுகிற போதகனாகவும்
0: நியமிக்கப்பட்டிருக்கிறேன்.
1: நான் பொய் சொல்லாமல்
0: கிறிஸ்துவுக்குள்
1: உண்மையை சொல்கிறேன். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும்
0: அப்போஸ்தலனாகவும்
1: புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும்
0: சத்தியத்தையும்
1: விளங்க பண்ணுகிற போதகனாகவும்
0: நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கார, விசுவாசத்தையும் சத்தியத்தையும் புறஜாதிகளுக்கு நம்ம சொல்லணும், விசுவாச மாற்றவங்களுக்கு சொல்லணும், அப்புறம் சத்தியத்தை சொல்லணும். அந்த சத்தியத்தை சொல்லுதான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அந்த சித்தத்தை கர்த்தர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். ஊழியத்தில் போய் எதையும் நம்ம சொல்ல முடியாது. விசுவாச கர்த்தர் கொடுத்து விசுவாசம் மற்றவங்களுக்கு சொல்லணும். சத்தியத்தை தேவாசனமாகிய சத்தி வசனத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதுதான் கர்த்தர் நம்ம நியமிச்சிருக்கிறாரு. அது மாத்திரல பிரஸ் இப்போ இங்கே 1 Peter 2:9
1: நீங்களோ
0: உங்களை
1: அந்தகாரத்தில் நின்று
0: தம்முடைய
1: ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
0: தெரிந்து
1: கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
0: நம்ம இப்ப எப்படி இருக்கோம், கர்த்தருக்கு சொந்தமான சாதி. எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எப்படியோ இருள் அடைஞ்சோம். நாங்களாம் எங்கள் ஊர்ல யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளே வரவே முடியாது. பயங்கரமான இருள் இருந்தோம். இருள் இருந்த என்ன செஞ்சார் இருள் இருந்த என்ன, அந்த காலத்தில் இருந்த என்னன்னு சொல்லி ஆச்சரியமான ஒளிக்கார வச்சு அவருடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் நம்ம செய்த புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். அது மாத்திர நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்க, நம்ம சொந்த சனமாக நம்மளை ஏற்படுத்தியிருக்காரு. சொந்த சனமாக எங்கேயோ அலைஞ்சோம், யோசித்து பாருங்கள் நம்ம எங்கே இருந்தோம். இன்னொரு தடவை,
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
0: புண்ணியங்களை மற்ற எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தனை இப்படிலாம் வாழ்ந்த, இப்படி கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நம்ம செய்த புண்ணியங்களை
1: அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
0: ராஜரீகமான
1: ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
0: நம்ம சொந்தமான ஜனமா இருக்கிறோம். அதனால யாரும் கலங்காதீங்க, கர்த்தர் நம்மளை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நம்ம தெரிஞ்சிட்டோம் எதுக்காக நம்ம நியமிச்சிருக்காரு. முதல் ரட்சிக்கப்படுக்கு நியமிச்சாரு, ரெண்டாவது எதுக்கு நியமிச்சாரு, அவருடைய ஊழியத்தை சேர்த்துக்குத்தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்காரு. 70 நியமித்து 2 பேரை அனுப்பினார். அது மாதிரி என்ன சொல்லணும், அவர் புண்ணியங்களை சொல்லணும், விசுவாசத்தை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். அதுக்கு தான் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. இங்கே சொல்கிறாரு லூக்கன்ஸ் விசேஷம் 24:47.
1: அன்றியும் மனம் திரும்புதலும்
0: நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும், மனம் திரும்புங்க. கர்த்தர் விட்டு நம்ம தூரமாக இருக்கோம். இப்போ கர்த்தர் தலை மனம் திரும்பி வரணும். பாவமான காரியத்தில் விட்டுட்டு மனம் திரும்புங்க.
1: மனம் திரும்புதலும்
0: மனம் திரும்புதல்

0: பாவ மன்னிப்பும்
1: எருசலேம் தொடங்கி
0: சகல தேசத்தாருக்கும்
1: அவருடைய
0: நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
1: மனம் திரும்புங்க, என்ன செய்யணும், பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் எதுக்காக நம்ம அழைச்சாரு? ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம நியமித்தார். ரெண்டாவது எதுக்காக நியமித்தார்? ஊழியம் செய்கிறதுக்காக நம்ம நியமித்தார். மூன்றாவது எதுக்கு? உலகத்தில் நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் உண்டு. ஒன்று தேசன் புஸ்தகம் 3:3
0: இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க
1: நாம்
0: நியமிக்கப்பட்டிருக்கிறோம்
1: என்று
0: நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே
1: உபத்திரத்தை சகிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டோம்னு நீங்கள் அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுறாரு. உபத்திரத்தை பார்த்துட்டு நம்ம ஆண்டவர் வரும் இருக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமா உண்டு, ஆனால் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை சேர்த்தேன்னு சொன்னார். உலகத்தில் உபத்திரம் உண்டு. உபத்திரம் இல்லாட்ட நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்க மாட்டோம். தங்கம் பொண்ணு எல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த அக்கின் குவையில் போட்டு போட்டு போட்டு சுத்தம் பண்ணுறது போல் நம்மளையும் இந்த உபத்திரம் பாடுகள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, சுத்தம் பண்ணி அவரோடு நம்ம இணைச்சிக்கிறாரு. அதான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, 119:67.
0: நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன்,
1: உபத்திரம் வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு அநேக உபத்திரத்தினாலே தான் கர்த்தருடைய வார்த்தை காத்து நடக்க முடியுது. பாடுகள் இல்லாட்டா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. உபத்திரம் பாடுகள் வரும்போது தான் நம்ம கர்த்தரை முழுமையாக அறிஞ்சு கொள்ள முடியும். அதான் 71 அதே தான்.
0: நான் உபத்திரப்பட்டது
1: எனக்கு
0: நல்லது,
1: அதனால்
0: உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்,
1: கற்றுக்கொள்கிறோம். நம்ம உபத்திரப்பட்ட பிறகு நம்ம கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிஞ்சுது. உபத்திரப்பட்டு நல்லது. நான்லாம் கண் தெரிஞ்சு எல்லாம் எல்லாத்தையுமே இருந்தேன்னா கர்த்தர் நிச்சயமாக அறிஞ்சிருக்க மாட்டேன். எங்கள் குடும்பத்தர் அப்படி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் பேர் வச்சுக்கப்பட்டிருக்காங்க, கொஞ்சம் பேர் ஆண்டு அறியாமல் தான் இருக்கிறாங்க. அப்படி திறந்துருப்பேன். ஆனால் கர்த்தர் இந்த உபத்திரத்து கண்பார் இல்லாதனால, எங்கள் அம்மா அப்பா இல்லாதனால, கூட பிறந்தக்காரி இல்லாதனால முழுமையாக அவரை உறுதியாக பற்றி கொள்ள முடிஞ்சிச்சு. உபத்திரப்படாமல் கண் பார்வை இருந்து எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்து நல்லா இருந்திருந்தேன்னா கத்துட்டு வந்திருக்க முடியாது, கத்தர் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதான் நான் உபத்திரப்பட்டு நல்லது, அறிமுகம் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறாரு. நம்ம உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு 48:1 சொல்கிறார், 10 உபத்திர குவையில் ஒன்று தெரிஞ்சு கொண்ட வாசிங்க.
0: இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன்.
1: உபத்திரத்தின் குகையில் தான் கர்த்தர் நம்மள என்ன செஞ்சிட்டாரு, தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமை அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சு வாழ முடியும், மற்றவங்களுக்காக கண்ணீரோடு செவிக்க முடியும். நம்ம பட்ட பாடுனால்தான் அவங்களுக்காக நம்ம செவிக்க முடியும். இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம செவிச்சிருக்க முடியாது. இந்த உபத்திரம் நமக்கு நல்லது. சோர்ந்து போகாதீங்க, பார்ப்போம், யாரும் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தான் கத்துட்ட பலன் கேளுங்க. ஆண்டவரே இந்த எங்களுக்கு பலனை கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாங்களை மாற்றிக்கோங்க. இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு தான் நமக்கு நியமிச்சிருக்காரு ஆண்டவர். முதல் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம நியமித்தார். ரெண்டாவது எதுக்கு நியமித்தார், ஊழியம் செய்ய நியமித்தார். மூணாவது உபத்திரப்படுறதுக்காக நம்மளை கத்தர் நியமிச்சிருக்கிறாரு. 2 Corinthians 4:17.
0: அதிசீக்கிரத்தில் நீங்கும்
1: லேசான
0: நம்முடைய உபத்திரவம்
1: மிகவும் அதிகமான
0: நித்திய கனமகிமையே உண்டாக்குகிறது.
1: நித்திய கனமகி உண்டாக்கிறது பாத்தீங்களா, நித்திய கனமகி உண்டாக்கிறது. லேசான உபத்திரவம் அதிசீக்கிரம் நீங்கிரும். அது நமக்கு எப்படி உண்டாக்குதா, நித்திய கனமகிமையே உண்டாக்குறது. அதே யார் சோர்ந்து பார்க்குது, உபத்திரத்தை பார்த்து பாடுகளை பார்த்து சோர்ந்து பார்க்குதுங்க. உபத்திரையில்னா கற்றுட்டு வர முடியாது. உபத்திரம் நம்ம கற்றுட்டு வர்றதுக்கு ஒரு படி. உபத்திரம் இருந்தால் தான் அது நிறைய உபத்திரத்தை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். இது வாஸ்து பார்த்தீங்கன்னா பரலோகத்து போனாவே உபத்திரப்பட்டாலும் பரலோகத்து போகணும்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு. அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 14:22.
0: நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
1: பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பார்த்தீங்களா. அநேக உபத்திரம் வரும்போது தான் பரலோகத்துக்கு போக முடியும். உபத்திரம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு தான் நியமிச்சிருக்காரு நம்மளை. முதல் பார்த்து எதுக்கு நியமிச்சாரு நம்மளை, ரட்சிப்படைய. ரெண்டாவது எதுக்கு, ஊழிஞ்செய். மூணாவது உபத்திரப்படுறதுக்கு, உபத்திரத்தை சகிக்கிறதுக்கு, உபத்திரம் பாடுகளை பார்த்து சகிக்கிறதுக்கு. கடைசியாக கர்த்தர் நம்மளுக்கு எதுக்கு நியமித்தாரு, ஓசியன் புஸ்தகம் 2:19.
0: நித்திய விவாகத்திற்கென்று
1: உன்னை
0: எனக்கு நியமித்துக் கொள்வே.
1: எனக்கு நியமித்துக் கொள்வே. எதுக்கு நியமிக்கிறாரு, நித்திய விவாகத்துக்கு. நம்மளை மனவாட்டியா கர்த்தரம் நியமித்திருக்கிறாரு. முதல் ரட்சிப்படைய, ரெண்டாவது ஊழியம் செய்ய, மூணாவது எதுக்கு நியமிச்சாரு, உபத்திரப்பட, நாலாவது எதுக்கு, நித்திய விவாகத்துக்கு என்று நம்ம கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. சோர்ந்து போகக்கூடாது, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அழைத்த நேரத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எதுக்காக என்ன அழைச்சிங்களோ அந்த திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் அப்பா. நீர் எதிர்காலையை தெரிஞ்சிட்டிங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்கணும். அவர் நித்திய நித்திய விவாகத்துக்கு என்று அழைச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நித்திய விவாகத்துக்கு என்று அழைச்சிருக்கிறாரு. நம்ம எப்படி இருந்தால் நித்திய விவாகம் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:7-8.
0: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
1: என்ன செய்யணும், நம்ம எப்பவுமே துதிக்கணும். அதனாலதான் தாவீராஜ சொன்னார், கர்த்தர் எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பார். துதி எப்போதே வாயில இருக்கணும், துதி செலுத்தணும். சும்மா நம்ம அப்படி கர்த்தர் நம்ம பௌலிக்கார நம்ம வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு எப்போதும் என்ன செய்யணும், துதி செலுத்த கடவோ.
0: ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்,
1: இங்கேயே நம்ம ஆயத்தம் பண்ணணும். உங்க பரலோகத்துல போய் நம்ம ஆயத்தம் பண்ண முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம ஆயத்தத்தோட இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே நம்ம ஆயத்தம் இல்லாம போய் பரலோகத்துல போய் ஆயத்தம் பண்ண முடியாது. அதன் மனவாட்டி தன்னை
0: ஆயத்தம்
1: பண்ணினால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்ல கேட்டு,
0: சுத்தமும்
1: பிரகாசமான
0: மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
1: இந்த உலகத்திலேயே நம்ம மெல்லிய வஸ்திரத்தை கேட்டுக்கொள்ளணும், பரலோகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் அது மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் துதி செலுத்தணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். சோத்திரம் பண்ண யாரும் சோத்திரம் பண்ண மாட்டேன்றோம். பரிசுத்தாவி நிறையன்னு சொன்னால் ஒருத்தர் நிறைய மாட்டேன்றோம். எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் கர்த்தர் நியமித்த நோக்கம் ரட்சிக்கப்படுறதுக்காக நியமித்தார். ரெண்டாவது எதுக்கு நியமித்தார், நம்மளை ஊழிஞ்சதுக்காக நியமித்தார். மூணாவது உபத்திரப்படுறதுக்காக, நான்காவது நித்திய விவாகத்துக்கு என்று நம்ம நியமிச்சிருக்கிறாரு. துதி செலுத்தணும். நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்தி மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் நம்ம ஆயத்தம் பண்ணணும். அது மாத்திரல தன்னை ஆயத்தம் பண்ணினால். சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 10 வசனம் 11 வசனம். சாரி 145 வெறும் 45 சாரி சங்கீத புத்தகம் 45 சங்கீதம் 10 வசனம் 11 வசனம்.
0: குமாரத்தியே
1: கேள்,
0: நீ உன் செவியை சாய்த்து
1: சிந்தித்துக்கொள்,
0: உன் ஜனத்தையும்
1: உன்
0: தகப்பன் வீட்டையும்
1: மறந்துவிடு. இப்ப என்னன்னா மறந்துவிடுன்னா தகப்பன் வீட்டையும் சொந்தக்காரங்களாம் மறந்து விடுன்னு சொல்லல, அவங்கள பார்க்கல யார் அதிகமா நேசிக்கணும், கத்திர அதிகமா நேசிக்கணும். அதை சொல்லுமா
0: குமாரத்தியே
1: கேள்,
0: நீ உன் செவியை சாய்த்து
1: சாய்ச்சிட்டு சும்மா இருக்க கூடாது, வசனத்தை வந்து கேட்டு சிந்திக்கணும். நம்ம வசனத்தை கேட்டு மறந்துடும், இந்த காலம் கேட்டு மாற்றி விட்டுட்டு போயிடுறோம். அதன் செவி சாய்த்து சிந்தித்துக்கொள்,
0: உன் ஜனத்தையும்
1: உன் சனம் சொந்த சனம் சொந்த சனத்தையும்
0: உன் தகப்பன் வீட்டையும்
1: மறந்துவிடு மறந்துவிடு.
0: அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவரும் ஆண்டவர்,
1: அவர் உன் ஆண்டவர்.
0: ஆகையால் அவரை பணிந்து கொள்,
1: இயேசுதான் நம்ம பணிந்து கொள்ளணும், அவர்தான் நம்ம ஆண்டவர். செவி சாத்தி சிந்தித்துக் கொள்ளணும். நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க, சிந்தித்து கொடுமா. உன் தகப்பன் வீட்டையும் சொந்த சனத்தை மறந்து விடு. அப்படி இருக்கிறம்மா யோசித்து பாருங்க. நீங்கள் லூக்கால் சிவசில வாசிங்க, நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசி பாரு, 14 அதிகாரம் வாசித்து பாருங்க. எல்லாவற்றை பார்க்கலும் இயேசுவை தான் நம்ம அதிகமாக நேசிக்க வேண்டும். தாய் தகப்பனை பார்க்கும் எல்லாரையும் பார்க்கலாம். அதுவும் லேபி ராமத்தில் வாசு பார்த்தீங்கன்னா 20:26 வசனம்,
0: கர்த்தராகிய நான்
1: பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே
0: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு.
1: பாத்தீங்களா, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு
0: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன்.
1: கர்த்தர் என்ன செஞ்சார், மற்ற ஜனங்களை விட்டு நம்மளை பிரித்து எடுத்துட்டாரு. என்னுடைய இருக்கும்படிக்கு மற்ற ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்து பார்த்தீங்களா, நம்மள கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார், என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுதொன்றோ இல்லைன்னு ஒரு நாள் சொல்வார். உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 4:7 வசனம்,
0: என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை,
1: இப்படியா வாழ்வுமானால் கர்த்தர் ஒரு நாள் கேட்பார், கூப்பிடுவார் நம்மளை, என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுது ஒன்று ஒன்றில் இல்லைன்னு சொல்லி கூப்பிடுவார். நம்ம கர்த்தர் முதல் எதுக்கு அவர் தெரி நியமித்தாரு, ரட்சிக்கப்பட, ரெண்டாவது எதுக்கு நியமித்தாரு, ஊழியம் செய்ய, மூன்றாவது 4 நித்திய பாக்கத்துக்கு என்று கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்மா. நம்ம அப்படிலாம் செபிச்சா ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுக்கு வரும்போது என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுது ஒன்று ஒன்று இல்லைன்னு சொல்வார். ரட்சிக்கப்படணும், அவர் நம்மளே அவர் வந்து நம்மளை வந்து கோவாக்கி எனக்கு நியமிக்கலை, ரட்சிக்கப்படத்தான் நியமித்தார். ஒருத்தரோட கெட்டுப்பார்க்கூடாது ஆண்டு சித்தம், சிறுவியில் ஒருத்தருவை கெட்டுப்பார் பரலோகத்திற்கு பிதான் சித்தம் அல்லன்னு சொன்னார். அதனால தான் சொந்த குமாரனே நமக்காக தந்தார். ரெண்டாவது எதுக்கு நியமித்தார், ஊழியம் செய்ய, செய்கிறம்மா ஊழியெல்லாம் செய்கிறம்மா, கத்திர பிரியமான ஊழியம் செய்கிறம்மா. என்ன சொல்லணும், நம்மளை இப்போ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளே அழைத்த அவர் புண்ணியங்களை எல்லாம் அவருக்கு அறிவிக்கிறோம்மா. மூன்றாவது உபத்திரப்படும் போது கர்த்தர் மொறுமறுக்காமல் இருக்கம்மா. 4 நித்திய விவாகத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அவரை முழுமையாக நம்ம அண்டிக் கொள்ளணும், செவி சாய்த்து சிந்தித்து கொள்ளணும். சிந்தித்து ஆண்டு பிரிமில்லாத காரியத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம சொந்த ஜனமாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், எல்லாற்றை விட்டு தேவனை அதிகமாக நேசிக்க போது ஒரு நாள் கர்த்தர் என் பிரியமே பூர்ண ரூபதியே உன்னை பழுதொன்று இல்லைன்னு சொல்லி நம்மளை அழைப்பார். கர்த்தர் கர்த்தரை அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா?

நம் கர்த்தர் நோக்கி பார்த்து நமது இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுப்போமா. தேவன் நம்மை அவர்கென்று நியமித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உண்மையா எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொன்னார். கர்த்தரி கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? நான்கு விதமான காரியத்திற்காக தேவன் நம்மை நியமித்தார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தருடைய அன்பின் கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்து ஜெபம் செய்வோமா?

0: அர்ப்பணிக்கலாமா? தேவன் நம்மை உண்மையாய் அவருக்கென்று நியமித்துக் கொண்டார். எதற்காக? நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நம்மை நியமித்தார். கோபாக்கினைக்கு நம்மை நியமிக்கவில்லை. நரகத்திற்கு போக தேவன் நம்மை நியமிக்கவில்லை. தேவன் நம்மை ரட்சிப்படுவதற்கென்று நியமித்தார். ஆம், பரிசுத்தாவியானவர் அவர் பரிசுத்தமாக்குதலினாலும் சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறதுனாலும் இயேசுவின் ரத்தத்தை நாம் கழுவப்படுவதனாலும் ரட்சிக்கப்படுகிறோம். அன்றுவரே, இந்த ரட்சிப்பில் நான் வளர வேண்டும். நித்திய ரட்சிப்பை எனக்கு தாரும் ஐயா. கடைசி பரியந்தன் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, பரிபூர்ண ரட்சிப்பை எனக்கு தாரும், பூர்ண ரட்சிப்பை எனக்கு தாரும். வாய் திறந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ மை லார்ட். ரட்சிப்படைவதற்கென்றே தேவன் நம்மை நியமித்தார். இரண்டாவது, அவர் நாமத்தை, அவர் புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை நியமித்தார். தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. ஒளியஞ்சி அர்ப்பணிப்போமா? அவர் நாமத்தை எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல அறிவிப்போமா? சோர்ந்து விட்டோமா? குறைந்து விட்டோமா? வேகம் குறைந்து விட்டதா? ஆண்டவரே, உம்மை பற்றி எல்லாருக்கும் சொல்ல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக தான் தேவன் உங்களை என்னை நியமித்திருக்கிறார். மூன்றாவது, உபத்திரங்க சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். உபத்திரத்தை விட்டு ஓடுவதற்கு, உபத்திரங்க சகிப்பதற்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறாரா? உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள் என்று சொன்னார். இதை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நான் பொறுமையாயிருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வாய் திறந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூல. நான்காவது, நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்தார். ஆம், ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் வந்துவிட்டது. மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். நன்றி ராஜா. சொல்லுவோம், என்னை ஆயத்தப்படுத்தும் தேவன் நம்மை பார்த்து, என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னை பழுதொன்றும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. சொல்லாமா, எனக்குள் எந்த பழுது வரக்கூடாது. எங்களை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ராஜா. வைத்திறந்து ஜபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே, என் கொடுத்த வார்த்தைகளுக்காகவும் என்னை நன்றியோடு கூட துதிக்கிறோம். வசனங்களுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயாமே துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உண்மையாய் நியமிக்கிற ஒரு தேவன் ஆண்டவரே. ரட்சிப்படைவதுக்குன்னு நியமித்தீர் அப்பா. நாங்கள் கோபாக்கியனுக்கென்று நியமிக்கப்படவில்லை. நரகத்துக்கு போக எங்களை நீ நியமிக்கவில்லை அப்பா. எங்களை ரட்சிப்படைவதுக்கென்றே நியமித்தீர் அப்பா. இங்கே ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பில் வளர உதவி செய்வீராக. ஊழியம் செய்வதற்காக எங்களை நியமித்தீர் ராஜா. உமக்குண்டு உண்மையாக உத்தமமாக அன்றுவரை நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்கள் மேல் விழுந்த கடமை எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது, அந்த கடமை நாங்கள் ஒழுங்காய் உண்மையாய் உத்தமாய் செய்ய எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஒரு விசுவாசத்தையும் அப்பா, நாங்கள் அந்த சத்தியத்தை விளங்க பண்ணக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக. அன்றுவரே பாவ மன்னிப்பையும் அவர் ரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வருகின்ற உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க, உபத்திரங்களை சகிக்க தேவனே நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உபத்திரங்களை சகிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபையும் அத்தாசையும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இயேசுவே நாமத்திலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய் நாங்கள் மாற வேண்டும் அப்பா. நித்திய விவாகத்திற்கென்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் ராஜா. குமாரத்தையே கேள், உன் செவை சாதி சிந்தித்துக் கொள், உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. ஆமாப்பா, சொன்னீரே பழைய பாவங்கள் பழைய காரியங்கள் பழைய விட்டெல்லாம் மறந்து அப்பா உம்மை நோக்கி ஓடி வர எங்களை இழுத்துக்கொள்ளும். உம்மை நோக்கி ஓடி வருவோம், எங்களை இழுத்துக்கொள்ளும். உம்மை நோக்கி ஓடி வருவோம், எங்களை இழுத்துக்கொள்ளும். உம்மை நோக்கி ஓடி வருவோம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கரம் இறங்குவதாக. தேவனேயமை விட்டு வழிவிலகாத இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. தானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். செய்வதற்காக நன்றி. செய்து கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக நீர் பயன்படுத்தும். தேங்க்யூ மயிலா. நன்றி நன்றி. இப்பொழுதும் நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே எங்களை ஆசீர்வதி. வாய் திறந்து ஜெபமுங்க.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். மகத்துவமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். மகிமின் தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த நாளிலையும் கூட ராஜா உடைய பாத்திரம் உட்காந்து கெஞ்சுக்கிறோம் அப்பா. ராஜா இறங்கும் இறங்கும் அப்பா. அப்பா மே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் பாத்திரம் மாட்டுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. யாரும் கோவாக்கி எனக்கு நியமிக்கப்படாத விடிக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்த வாய்ப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அம்மை நாங்கள் குறைச்சல் இல்லாத படிக்க முடியும். ஊழியத்தை செய்ய அந்த கொடுத்த வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஊழித்த உண்மையும் உத்தமாய் பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணு கருத்துமாய் ஒழுங்கு கருமாய் ஊழியம் செய்து முடிக்க எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதி சுகமாக்குங்கப்பா, நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் சேவனை உடைத்துப்படுங்க, பிசாசின் கீழே அழித்துப்படுங்க. ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்கப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க. சமான் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை தாங்க. ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அம்மையை அறிந்து கொள்ள, அம்மையை அண்டி கொள்ள, அம்மை சார்ந்து கொள்ள உதவி வச்சிங்க. உம்மோடு இருக்க உதவி வச்சிங்க. அப்போ உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அம்மையை ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தரணும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும்ப்பா. கடன் கண்ணீர் அப்பா, கடன் பிரச்சனை மாற்றி தாங்கப்பா. கஷ்டத்தை மாற்றுங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஆத்மா கண்களை திறந்துவிடும். அறிந்து கொள்ள, மே அண்டி கொள்ள, மே சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா, நீர் அற்புதம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு இருக்க உதவி செய்யப்பா. உண்மை போல மாற்றுங்கப்பா. என் தேவனே, என் தேவனே, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்யுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க ராச்சா. ஆண்டவரே, மே துதிக்கிறோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் யாரும் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. குழப்பம் இருந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. உண்மை அண்டிக்குள்ள பெரிய பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, மே துதிக்கிறோம். உண்பத்திரப்பட்டு நல்லது பிரமாணம் கற்றுக்கொண்டேன்னு சொன்னது போல உங்கள் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு இப்படி சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க. காத்துக்கோங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதிச்சவங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மை செய்ய முடியாது செவிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவுக்கு இறங்கி வருகிறது சொன்னிவரப்பா. ஆசீர்வீங்க. எங்கள் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க, எழுத போகிறாங்க. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணணுமா? பொறுத்தோட ஃபெயில் ஆகக்கூடாது ஆண்டவர். நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணுங்க. நான் மகிப்படணும் ஆண்டவர். எல்லா ஒரு கஷ்டங்களையும் கண்ணீரை நீக்கிருங்கப்பா. பிரச்சனையை மாற்றிருங்க. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை தாங்கப்பா. நீங்கள் செய்ய முடியாது செபிக்கிறோம். உண்மை நோக்கி பார்க்குறப்பா. நீங்கள் தான் ஆசீர்விக்கணும். நீங்கள் தான் ஆசீர்விக்கணும். பெரிய காரியம் செய்யுங்க. யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே.
0: கடைசியாக நமது ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகின்றோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரையில் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, நன்றி. இப்பொழுதும் நீ கொண்டு வந்திருக்க உங்கள் பிள்ளைகளில் ஒவ்வொருவரையும் தயவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் அன்பின் கரத்தை எல்லார் மீதும் கர்த்தர் வைப்பீராக. தேவ கிருபை எல்லா குடும்பங்கள் மீதும் இயேசுவின் நாமத்திலே கடந்து வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ இந்த ஊழியத்தை தாங்க எழுப்பின உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நன்மைகளை தாரும் ஆண்டவரே. அப்பா அவன் உழைத்து தாங்குவதின் ஆசீர்வாதங்களை அவர் வாழ்க்கையிலே பார்க்கும்படியாக. நிறைவாய் தருவீராக, அபரீதமாய் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் கூட இருந்து கிருபையாய் இந்த இரண்டு ஆறு நடத்தி கொடுத்தீரே, நன்றி. தொடர்ந்து பின்னட போகின்ற அனைத்து பகுதிகளையும் பொறுப்படுத்தி நடத்தும் அப்பா. அருமையான பிரதர் வினோத் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜேம்ஸ் ஒழியத்தின் பொறுப்பாளராக இந்த நீலகிரி மாவட்டம் முழுவதும் செய்கிறாங்க. அவர்களோடு கூட இருந்து வல்லமையாயர் ஊழியத்திலே பயன்படுத்துவீராக. உடைய கிருபை அவரை தாங்குவதாக. சிஸ்டருக்காக பாப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே நடத்துகிற ஜப கூடுகைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியம் செய்யும். உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. துதிகணமாகி மேலாம் நிறைவேற்றுக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் தாழ்மை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே கர்த்தரி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் ஆலோசனை வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.

ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்லுங்கள்.

0: எரேமியன் புஸ்தகம் 31:14
1: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.
0: நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்
1: என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: யார் சொல்றா? ஆண்டவராகிய ஏசுகிறது கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். யாருமே குறைபடுறது கர்த்தர் சித்தம் இல்லை. எல்லாரும் என்ன செய்யறாரு? நன்மையினால என்ன செய்யறாரா? திருப்தி ஆக்குறாரு. அல்லேலூயா. யாருமே கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மளுடைய கர்த்தருடைய நன்மையினால் நம்மளை திருப்தி ஆக்குகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1:17 எல்லாரும் நீங்களே எடுத்துக்கோங்க, வாசிங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: நன்மையான எந்த இவும்
0: பூரணமான எந்த வரமும்
1: பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை.
0: பரத்திலிருந்து இறங்கி வருது, அவரிடத்தில் என்ன சில மாறுதலும் இல்லை, வேற்றுமையான எந்த நிழலுமே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற தேவன், ஹல்லேலூயா, நன்மைகளை கொடுக்கிற தேவன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அவர் என்னென்ன நன்மை கொடுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 14:17
1: அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும்,
0: பாத்தீங்களா, எங்கிருந்து வானை கொடுக்கிறாரு? வானத்திலிருந்து மழைகளையும்
1: செழிப்புள்ள காலங்களையும்.
0: நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மழை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? செழிப்புள்ள காலங்களையும்
1: நமக்கு தந்து
0: ஆகாரத்தினாலும்
1: சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை.
0: அல்லேலூயா. நமக்கு என்ன கொடுக்கிற? முதல் நன்மை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? வானத்திலிருந்து மழையை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இன்னும் என்ன கொடுக்கிறாரா? ஆகாரம் கொடுக்கிற சந்தோஷனால் இருதயத்தை என்ன செய்யறாரு? நிரப்புகிற தேவன். அதான் கர்த்தர் சொன்னாங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. ஒரு குறையுமே வைக்க அவரத்துல பச்சை பதமே இல்லை. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கதான் பார்க்க போறோம். லூக்கான் சுவிசேஷம் 1:53
1: பசி உள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி
0: பசி. சரி, பசி எடுத்து சாப்பிடாம அந்த பசி இல்லை. கர்த்தர் சொல்ற பசி என்ன தெரியுமா? தேவன் மேல தாகம், தேவன் மேல பசி, தேவன் மேல அன்பு, ஐக்கியம் நமக்கு அதிகமா இருக்குமானா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? நன்மை வழங்காம இருக்கவே மாட்டார். யார் மேல பசி? கர்த்தர் மேல பசி, கர்த்தர் மேல தாகம், கர்த்தர் மேல அன்பு இருந்தா கட்டாயம் நமக்கு என்ன செய்யறாரு? நம் பசினால நம்ம வாழ்க்கையில் வெறும் எந்த நன்மையும் குறைபடாமல் காத்துக்குவார். நம்ம அவர் மேலே அன்பு இருக்கணும், அவர் மேலே நமக்கு தாகம் இருக்கணும், பெரிய காரியத்தை செய்வார். அதான் மத்தேயு சுவிசேஷம் 5:6 வாசிக்கிற வாசிங்க.
1: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியம்,
1: அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
0: அவர்கள் திருப்தி. நீதி யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேலே பசி இருந்தால் கட்டாயம் நிச்சயம் நம்மளை திருப்தி ஆக்குவார். எங்க போனாலுமே நமக்கு திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. நீதி மேல பசி தான் வரணும். நீதி யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்குது. வாஸ்து பாருங்க, 1 Corinthians 1:31
1: அவரே தேவனால் நமக்கு
0: ஞானமும்
1: நீதியும்
0: பரிசுத்தமும்
1: மீட்புமானார்.
0: பார்த்தீங்களா, அவர் தான் நீதி. அந்த நீதியாகி இயேசுக்கு மேலே பசி தான் உள்ளே இருந்தால் நம்மளை திருப்தி ஆக்குவார். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் மேலே பசி வர வேண்டும். நிச்சயமாக நம்மளை குறை வைக்கவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும், கஷ்டம் வந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு நன்மையும் குறைபடாமல் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை வாழ்க்கையில் செய்வார், அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் நம்மளை ஒரு குறையில்லாமல் நடத்துவார். 107:8
1: தவனமுள்ள ஆத்துமாவை
0: கர்த்தர் திருப்தியாக்கி
1: பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார்.
0: பார்த்தீங்களா, பசி, கர்த்தர் மேல் பசி இருந்தால் நம்மளை நன்மையிலால் நிரப்ப. கர்த்தர் மேலே பசி, பசினேன் அவரிடத்துல அன்பு, அவரிடத்துல அதிகமாக நெருங்கி ஜெபிக்கணும், பாடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம எப்பவும் பாடி துதிச்சுட்டே இருக்கணும். அங்கே பாருங்கள், நாங்கள் போன ஹாஸ்பிட்டலில் ஆண்டவர் அறியாத ஒரு ஹாஸ்பிட்டலு தான். ஆனால் அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சோர்ந்து போ, அவங்கள சோர்ந்து போக விட்டுறாதீங்க, அவங்களுக்கு எப்பயும் பாடி துதிச்சிட்டே இருக்க சொல்லுங்கள், ஜெபிச்சிட்டே இருங்க, அவங்க கூட சேர்ந்து பாடுங்க, அவங்கள மகிழ்ச்சியாக இருக்க வைங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இது யார் செய்த கிருபை? கர்த்தர் செய்த கிருபை. ஆண்டவர் அறியாத ஒரு ஹாஸ்பிட்டலு, ஆனால் அவர் அவர் சொன்னது அப்படி தான் சொன்னாங்க, அவங்கள எப்போதும் அவங்களுக்கு கூட சேர்ந்து பாடுங்க, துதிங்க, அவங்கள மகிழ்ச்சியாக வைங்க அப்படி சொன்னார். நாங்கள் எப்படி பாடினாலும் யார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பாடி தூச்சிட்டு செவிச்சிட்டு பாட்டு பாடி பைபிள் வாசித்து செவிச்சிட்டே தான் இருந்தோம். கர்த்தர் அங்கே பெரிய காரியத்தை செய்தார். ஹலேலூயா. அன்று அறியாத ஹாஸ்பிட்டலில் அவங்க கண்களை தாய்வுகளுக்கு தாய்வு கிடைக்க வச்சார். அதுதான் கர்த்தரோடு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். பெரிய காரியத்தை செய்தார். யாருமே எங்களை ஒன்றும் சொல்கிறாங்க, பாடுவோம், செபிப்போம், துதிப்போம். நான் வந்தாங்கன்னா சிசில் வருவாங்க, வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் பாடுறீங்களா செபிக்கிறீங்களான்னு சொல்லி அமைதியாக போயிடுவாங்க. ஒருத்தர் கூட ஏன் பாடுறீங்க இங்கே வந்து இப்படி, நாங்களும் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பாடுவோம், மொத்தமாக சேர்ந்து செபிப்போம், பைபிள் வாசிப்போம். ஒரு வார்த்தை கூட சொல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். ஹலேலூயா. வாசிமா 107:8.
1: தவனமுள்ள ஆத்துமாவை,
0: தவனமுள்ள ஆத்துமாவை
1: கர்த்தர் திருப்தியாக்கி,
0: கர்த்தர் திருப்தியாக்கி
1: பசியுள்ள ஆத்துமாவை,
0: பசியுள்ள ஆத்துமாவை
1: நன்மையினால் நிரப்புகிறார் என்று.
0: பசியுள்ள ஆத்துமா கர்த்தர் என்ன செய்கிறாரா? நன்மையினால் நிரப்புகிறார். நம்ம கர்த்தர் மேலே பசி இருந்த போதும் கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். ஹலேலூயா. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. அவரை துதிங்க. ஹலேலூயா. அவர் துதிக்கிற பெரிய பாக்கியம். ஹலேலூயா சொல்லுங்க. பெரிய பாக்கியம். நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம ஒரு நாள் துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ரெண்டாவது பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 28:10.
1: உத்தமர்களோ,
0: உத்தமர்களோ
1: நன்மையை சுதந்திரிப்பார்கள்.
0: உத்தமர்கள் என்ன செய்வாங்க? நன்மையை சுதந்திரிப்பார்கள். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். நம்ம உத்தமராக இருந்தால் நன்மைகளை கட்டாயம் கர்த்தரை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்ம உத்தமராக வாழ வேண்டும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமராய் மாற்றும். ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை தாருமையானவர்களே, நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளவும் என்னெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம உத்தமராக இருந்தால் கர்த்தரை நன்மையை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதை கர்த்தர் வேதம் சொல்லுது பாருங்க, 84:11.
1: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு,
0: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு
1: நன்மையை வழங்காதீரார்,
0: நன்மையை வழங்காதீரார். பார்த்தீங்களா, நம்ம உத்தமாய் நடந்தால் கர்த்தர் நினைச்ச மாட்டார், நன்மையை வழங்காதீரார். நம்ம உத்தமாக நடந்த போதும் கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார், நன்மையெல்லாம் நிரப்புவார். நம்ம உத்தமானா நடக்கணும், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதனால தாவீது ராஜா செபிக்கிறார் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே உத்தமும் நேர்மை என்ன காக்க கடவுள். 25:21.
1: உத்தமமும்,
0: உத்தமமும்
1: நேர்மையும்,
0: நேர்மையும்
1: என்னை காக்க கடவுது,
0: என்னை காக்க கடவுது. பார்த்தீங்களா, சங்கீர்க்காரர் செபிக்கிறார். வேற ஒன்று நம்மளை மாதிரி இது வேணாம் ஆண்டவரே அது வேணாம் அவர் கேட்கல, என்ன கேட்குறாரு, உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. ஆண்டவர்கிட்ட செபிச்சார். அவர் ஆடு மேய்ச்சி தாவீது எப்படி மாற்றினாரு, பெரிய அரசனாய் மாற்றினார். அருமையானவர்களே, நீங்கள் கூட இன்றைக்கி நினைக்கலாம் எங்கள் வாழ்க்கையில் சாப்பாடு கூட கஷ்டமாக இருக்கு, எப்படி நாங்கள் வாழ்வோன்னு நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பெரிய ராஜாவாக மாற்ற அவரால் முடியும். அவர் இடத்துல மட்டும் பசி, உங்கள் பசி உலகத்து மேலே பசி வேண்டாம், தேவன் இடத்துல பசியாக இருங்க, உங்களை நிச்சயமாக நடத்துவார், உங்களை வாழ்க்கையில் உயர்வை தருவார். தாவீது ராஜாவை உயர்த்தின தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உங்கள் வாழ்க்கையில் உயரை தருவார். தான் செபிச்சார், உத்தமம் நேர்மை எனக்கா கடவுன்னு. நம்ம ஆண்டவர் அப்படி செபிக்கணும், ஆண்டவரே உத்தமம் நேர்மை என்னை காக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அது மாத்திரல, தாவீது செவிச்சு மாத்திர தன்னுடைய மகனுக்கும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ உத்தமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வாசி பாருங்கள், 1:9:9.
1: என் குமாரனாகிய சாலமோனே,
0: பாருங்கள் இவர் ஆண்டவர் கேட்டாரு உத்தமம் நேர்மை என்ன காக்க கடவுன்னு கேட்டார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், என் குமாரனாகிய சாலமோனே
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து
1: அவரை உத்தம இருதயத்தோடும்,
0: அவர் உத்தம இருதயத்தோடும்
1: உற்சாக மனதோடும்,
0: உற்சாக மனதோடும் செய்வி. சரிங்களா, உத்தமரியத்தோடும் உற்சாக மனதோடும் செய்வீன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் செபித்தாரு, அது மாத்திர சொந்த மானு சொல்றாரு, மகனே என்ன செய்ய உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு அவரை செய்வி. அவர் என்னன்னா கர்த்தர் நல்லவர் என்ன செஞ்சாரு, ருசித்து பார்த்துருந்தார். அதனால தான் சொந்த மகனுக்கு அதை சொல்லி கொடுக்குறார். நம்ம எதையோ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம், ஆனால் அவர் எப்படி சொல்லி கொடுத்தார் பாருங்க. மகன் சாலமனே என்ன செய்ய உத்தம மனதோடும் உற்சாக மனதோடு செய்வி, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை என்ன செய்ய செய்வின்னு சொல்லி சொந்த மானு சொல்லி கொடுக்குறார். அருமையானவர்களே, நம்மளுக்கு கூட பிள்ளைகளுக்கு எதையோ சொல்லி கொடுக்குறோம், அது இல்லை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு செய்வின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்கன்னா நீங்கள் பெரிய பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உத்தம் எப்போ வரும் வாசித்து பாருங்க, உத்தம் எப்போ வருமா? 19:13
1: துணிகரமான பாவங்களுக்கு,
0: துணிகரமான பாவங்களுக்கு
1: உமது அடியேனை விலக்கி காரும்,
0: உம்முடைய அடியேனை விலக்கி காரும்,
1: அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும்,
0: அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும்,
1: அப்பொழுது நான் உத்தமனாகி,
0: அப்பொழுது நான் உத்தமனாகி
1: பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன்,
0: பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பாத்தீங்களா, அவர் முதல் என்ன செபிச்சாரு, முதல்ல நம்ம என்ன செய்யணும், நமக்கு நன்மை கிடைக்கிற என்ன செய்யணும், கத்திர மேல பசிய தாகமா இருக்க வேண்டும். ரெண்டாவது உத்தமனா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்ப உத்தம துணிகரமான பாவம், மறைவான குற்றத்துக்கு நம்ம நீங்களாக்கி இருப்போம் மனுஷன், உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நம்மள நீங்களாக்கி கொடுக்குற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நன்மைகளை தருவார், என் சனங்கள் நான் அளிக்கும் நன்மைனால திருப்தி ஆவார்கள். முதல்ல நம்ம தேவன் மேல் பசியா இருக்கணும், ரெண்டாவது நம்ம உத்தமனா இருக்கணும், மூணாவது என்ன செய்யணுமா பாருங்க, 65:4
1: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய,
0: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய
1: உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம்,
0: பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால என்ன செய்வோம், திருப்தி ஆவோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தவங்களை கர்த்தர் எந்த நாள்லையும் குறை வைக்கவே மாட்டார், குறை மாதிரி இருக்கும் நிச்சயமா, அவங்க ஆளுக்கள் எந்த குறையுமே வராது. நிறைய பேர் தெரியறது இல்லை, அதனால தான் பரிசுத்த பாவில் இருந்த சபை கூடி வர்றதை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாரு தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினால் என்ன செய்வோம், ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆகும். தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றவங்க நன்மையினால் திருப்தி ஆக்குவார், ஒரு நன்மையுமே குறைபட மாட்டார். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறார் பாருங்க, 84:10
1: ஆயிரம் நாளை பார்க்கிலும்,
0: ஆயிரம் நாளை பார்க்கிலும்
1: உமது பிரகாரங்களில் செல்லும்,
0: உம்முடைய பிரகாரங்களில் செல்லும்
1: ஒரே நாள் நல்லது,
0: ஒரே நாள் நல்லது,
1: ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும்,
0: ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும்
1: என் தேவனுடைய ஆலயத்தின்,
0: என் தேவனுடைய ஆலயத்தில்
1: வாசற்படியில்,
0: வாசப்படியில்
1: காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன்.
0: தேவனுடைய ஆலயத்தின் வாசப்பில காத்திருக்கிறதே நானு தெரிந்து கொள்வேன். பாத்தீங்களா, ஆகாம இந்த உலக காரியங்களில் குடியிருக்க பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் காத்திருக்கிறதே தெரிந்துக்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்தில் அவ்வளோ இன்பம், ஏன் கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருந்தா அப்படி இன்பம் சொல்லுங்க, கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்திருக்கிறாரு, அதனால தான் இன்பம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நம்ம பாடுனாலேயோ செவிப்பதுனாலேயோ நம்ம வந்து செய்தி கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் யார் இருக்காங்களாம், கர்த்தர் இருக்கிறார். வாசிங்க ஆபாக்குக்கு 2:20
1: கர்த்தரோ வென்றால்,
0: கர்த்தரோ வென்றால்
1: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் என்ன எங்க இருக்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதுதான் இன்பம், அதுதான் மகிழ்ச்சி. அதான் தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலான்னு சொன்னேன் எனக்கு. வாசிங்க 122:1
1: கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள்,
0: கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்
1: என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது,
0: என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது
1: மகிழ்ச்சியா இருந்தேன்,
0: மகிழ்ச்சியா இருந்த பாத்தீங்களா. ஏன், கர்த்தருடைய ஆலயத்துல யாரு இருக்கா, கர்த்தர் பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரு, அவர் பார்க்கறதான் நமக்கு இன்பம். அதான் சொல்றாரு, ஆகாமியான் கூட இடத்துல தங்கி இருக்கிற பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு நாள் தங்கி இருப்பது நானே தெரிந்து கொண்டேன். ஏன், அங்க யாரு இருக்கா சொல்லுங்க, தேவையான ஆலயத்தில் யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதை தான் இங்கேயும் சொல்கிறார், 11:4
1: கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, தம்முடைய பரிசுத்தாலயத்தில். அதனால தான் சொல்கிறாரு ஆகாமையான் கூட இடத்துல தங்கியிருக்கு பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நாள் தங்கியிருக்குன்னு தெரிஞ்சுடி. ஏன்னா கத்தருங்க இருக்கிறார், நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அவர் பார்க்கறதுக்கு நம்ம கண்கள் திறக்கப்படலை, மனக்கண்களை திறந்தால் கட்டாயம் அவரை பார்க்க முடியும். கத்தருங்க இருக்கிறார், பார்க்க முடியல நம்மளால். ஆன்மீக கண்களை திறக்கணும் ஆண்டவரே, என் பிரகாசம் மனக்கண்களை தந்துடலன்னு கேளுங்க. ஆண்டவரே உடைய ஆலயத்தை நம்முடைய முகத்தை பார்க்கணும், என் கண்கள் திறக்கப்படணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 22:17. நம்ம கண்கள் திறக்கிற கேட்குறது நம்ம ஏன் இது வேணாம் அது வேணாம் அப்படி தான் நம்ம கேட்குறோம். நம்ம கண்கள் திறக்கப்படும் ஆண்டவரே நான் பார்க்கணும்னு சொல்லி நம்ம கேட்கறது இல்லை. பரிசுத்த பவுல் சொல்றாரு
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து
0: தேவாலயத்திலே
1: ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில்,
0: தேவாலயத்திலே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில்
1: ஞான திருஷ்டி அடைந்து
0: அவரை தரிசித்தேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்துல இங்க என்ன செய்யறாரு? தங்கியிருக்கிறார். அதான் ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன ஞானத்தை அறிந்து தேவனை தரிசித்தாரா. நமக்கு அந்த வாஞ்சை வர மாட்டேருந்து கரெக்டாக கத்திரிக்க அமைப்பார். அவர் கரெக்டாக மெய்யவே கத்திரங்க இருக்கிறார். அதனால தான் சொல்கிறது ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியோடவேன்னு சொல்கிறார் காவிராஜர் சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் இங்கே இருக்கார். அதை பார்க்கும்போது திருப்தி, உலகத்தில் கோடி பணம் இருந்தாலும் திருப்தி இல்லை. இயேசுகிட்ட பார்க்கும்போது அப்படி குரலை கேட்கும்போது பெரிய மகிழ்ச்சி திருப்தி, அதுதான் திருப்தி. அந்த வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். கத்திர சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அடையும். எப்போ முதல்ல என்ன, யார் யாருக்கு திருப்தி அடைக்கிறாரு? தேவன் மேலே பசிதாம் உள்ளவர்களை கத்திர என்ன செய்கிறாரு? நன்மைகளால் நிரப்புறாரு. அலையிலுயா, அவர் தான் நீதி மேல் பசிதாம், அவர் தான் நீதி. அவர் மேலே அன்பு, அவர் மேலே அவர் மேலே அப்படியே துதி ஸ்தோத்திரம், அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்த அவர்களை நன்மையினால் நம்ம நிரப்புறாரு. அலையிலுயா. ரெண்டாவது, உத்தமராக இருக்கும்போது கத்திரன்னு செய்கிறாரு, நன்மை கொடுக்குறாரு. மூணாவது, தேவனுடைய ஆலயத்தின் வீட்டின் நன்மையிலால் நம்ம என்ன செய்கிறாரு? திருப்தி ஆகிறார். காரணம் எனக்கு இயேசுக்கு எங்கே இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். முந்தியாவது நம்ம ஆலயத்தில் சேவம் பண்ணுவோம், ஒரு இடத்துல சேவம் பண்ணுவாங்க, கடைசியில் ஸ்கூல் இருக்கும், ஒரு இடத்துல சேவம் பண்ணுவாங்க, கடைசியில் கல்யாணத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு கத்தர் அவருக்காக ஒரு ஆலயத்தை தெரிந்து கொண்டு அவரே கட்டி கொடுத்தார். ஹலேலூயா. அவர் இந்த இடத்துல வாசம் பண்ணணும்னு சொல்லித்தான் கத்தர் நமக்கு ஒரு இடத்த கட்டி கொடுத்தாரு. அவரே இங்கே வாசம் பண்ணுறாரு. அல்லேலூயா. இங்கே எந்த காரியமே செய்கிறதில்லை, கத்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கத்தர் உண்மையாகவே இங்கே இருக்கிறார். கடைசியாக 128:1-2
1: கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ,
0: அவர் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ
1: அவன் பாக்கியவான்.
0: பாருங்க, எல்லாரும் பாக்கியவன் இல்லை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான்.
1: உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
0: அவங்களுக்கு என்ன இருக்குமா? நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவங்க பாக்கியவான்கள். சரி, கர்த்தர் வழி என்ன வழி சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் வழி நடக்கிறோன்னு பாக்கியவன் ஆண்டு சொல்லிட்டாரு. அவருடைய வழி என்ன வழி? இல்லை சொல்லுங்க. அவர் வழி என்ன வழி யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லலாம். கர்த்தர் வழியில் நடக்கிறவன் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனா பாக்கியவன். அவருக்கு என்ன நன்மையும் பாக்கியமோ உண்டா இருக்கு. அப்போ கத்தடி வழி என்ன வழி? இப்படி தெரியாமல் இருந்தீங்கன்னா எப்படி பரலோகத்துக்கு நம்ம போக முடியும்? கத்தடி வழி என்ன வழி சொல்லுங்க. கத்தடி வழி என்ன வழி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஓசியான் புஸ்தகம் 14:9
1: கர்த்தருடைய வழிகள்
0: செம்மையானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டது? செம்மையானவைகள். நான் கர்த்தர் பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவன். அவன் வாழ்நாள் போது எனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். அப்போ அவர் வழிகள் என்ன வழிகள்? கர்த்தருடைய வழிகள் என்ன வழிகள்? செம்மையான வழிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வரைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மைகளை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய நாம் மட்டும் மகிப்பிடட்டும். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்பிடட்டும்ப்பா. கர்த்தாவே, நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு மாண்டவரே, மந்திரம் செய்வீங்களை உடைத்து போடுங்காண்டவரே, பிசாசின் கீழே அழித்து போடுங்காண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்காண்டவரே, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாங்கப்பா, கடன் பிரச்சனை மாற்றுங்கப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்களை வெட்டி தாங்க ஆண்டவரே, பிரிந்து கொடுங்க, அணைக்கணும் ஐயா, குடும்பத்தில் சண்டை சச்சரவு எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கர்த்துடைய கிருபை கர்த்துடைய பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், கர்த்துடைய நாம மாத்திரம் மகிப்படட்டும். எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை

நூறோ அல்லது இருநூறோ அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

நான் ஆராதிக்கும் தேவன் நிச்சயம் என்னை தப்புவிப்பார் என்ற எதிர்பார்ப்பின் விசுவாசத்தை விட அவர் என்னை விடுவியாமல் போனாலும் ஆராதிப்பேன் என்கிற உறவின் விசுவாசம்தான் அசைக்க முடியாத விசுவாசம்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கூடியிருந்த சபை அனைவரையும் நேரலை கேட்குற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நம்ம தந்த வசனம் ஒன்னு பேதின் புஸ்தகம் வாசிக்க கேட்ட ஒன்னு பேதின் புஸ்தகம் 4:7
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜபம் பண்றதுக்கு என்ன செய்யணும்? ஜாக்கிரதையில் இருக்கணும். செபிக்கணும். கடைசி வீணாடி செபிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம செபிக்காமல் எப்படியோ நாள் இருந்துட்டு பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளாது. செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம கர்த்தர் எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு? 20. அப்போ நம்ம தசமகாணி கொடுத்த எவ்வளோ கொடுக்கணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் செபிக்கணும். அதோட கூட தான் செபிக்கணும். குறைஞ்சது நம்ம 2 மணி நேரம் 40 நிமிஷம் செபிக்கணும். செபத்தில் நம்ம அதை செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி செபிக்கிட்ட நாளைக்கு செபிச்சுக்கலாம். பிசாசு என்ன பண்ணுவான்? நாளைக்கும் சரி, இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு இன்றைக்கி சீக்கிரம் காலையில் எந்திரிச்சு செவிச்சிரு, கொஞ்சம் இப்போ படுத்துக்கோ. இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் நம்ம அங்கே போயிட்டு வரணும். இன்றைக்கி அத்தனை எத்தனையோ ஃபங்க்ஷன் இருக்குது, போக வேண்டி இருக்குல்ல. நாளைக்கு செவிச்சுக்கோ. நாளைக்கு வந்து என்ன செய்யணும்? நம்ம டயர்டாக இருக்கும். சரி, நான் இன்னொரு நாளைக்கு செவிச்சுக்கலாம். இப்படி பிசாசு நம்மளை வந்து நாட்களை வீண் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம நாள் அப்படி இருக்கக்கூடாது. செவிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி நாள் வினாடியில் வாழ்கிறோம். செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்க 2 நாள் செபிக்கணும்னு வச்சுக்கோ. 3 நாள் செபிக்க முடியாது. செவத்தில் உங்களால் உட்கார முடியாது. உட்காரும்போது சிந்தனை சேதலடிப்பான். பிசாசு எண்ணங்களை சேதலடிப்பான்.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ண, சோர்ந்தே போகக்கூடாது. சோறு பிசாசு கொண்டு வருவான். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண. எத்தனையோ சோர்வுகளை கொண்டு வர்றான். இனிமேல் நாட்களில் எவ்வளோ பிரச்சனையின் காலங்கள், வருஷங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமான காலங்கள். சோர்ந்து போகாமல் எப்போது நம்ம ஜெபம் பண்ணணும். சோறு பிசாசு கொண்டு வருவான். ஏதாவது குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான், பல கஷ்டத்தை கொண்டு வருவான். நம்ம இதில் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அந்தவராக இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். அதான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன பலன் குறியது. நம்ம செபிக்காமல் சோர்ந்துட்டால் நம்ம பலன் என்ன செய்கிறோம்? குறுகி போயிடும். வாசித்து பாருங்கள், நீதிமொழி புஸ்தகம் 24:10.
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது.
0: பலன் என்ன ஆயிரும்? குறுகி போயிடும். பலன் இல்லாமல் போயிடும். அதனால என்ன செய்யணும்? சோர்ந்து போகாம ஜெபம்னு நம்ம ஆண்டவராக இயேசுகிறது அவர் திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நம்ம செபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு செபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா, நான் எப்பொழுதும் செபிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. செபிச்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். பரலோகத்துக்கு போனால் செபிக்காமல் போக முடியாது. செபிக்கா நம்ம போக முடியாது. இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் வாழலாம். ஆனால் நம்ம செபிச்சா நம்ம வாழ்க்கையும் கட்டாயம் கர்த்தர் நினைச்சிடும். ஒவ்வொரு நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டே போவார். அதான் பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு, 1 Thessalonians 5:17.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: ஒரு நாளைக்கு நீங்கள் நினைக்கலாம், நாங்களும் வேலை செய்யணும், எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? நாங்களும் வெளியே போகணும் வரணும், எப்படி இடைவிடாமல்? மனசுக்குள்ளே கர்த்தர் தூச்சிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சோர்ந்து போனால் பலன் குறியது. கர்த்தர்ட்டு நீங்கள் அதிக நேரம் செவிச்சிங்கன்னா உங்கள் பலன் என்ன ஆயிரும்? நல்ல பலன் கழித்து நல்லா செபிக்க துதிக்க நல்லா ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணோம், இடைவிடாமல் செபிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு சரி, உங்களால் செபிக்க முடியலையா, வேலை செய்கிறீங்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே இயேசுவை பலப்படுத்துங்க இப்படி கேட்டே இருக்கலாமே. நீங்கள் கைட்டு தானே வேலை செய்கிறீங்க, வாய்க்கு வேலை இல்லை தானே? நம்ம செவிச்சிட்டும் வாய் நம்ம இடவிடாமல் தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புது பலன் கிடைக்கும். நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளோடு பேசுவார். இதை பேசக்கூடாது, இதை பேசு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆண்டவர் நம்மளோடு பேசுவார், நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் இடவிடாமல் செவிச்சு பாருங்கள். உங்கள் வாய் கை தானே வேலை செய்யுது, கை வேலை செய்து கால் நடக்கிறோம், ஆனாலும் நம்ம செபிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல புது பலன் கிடைக்கும், புது கிருபை கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானமாக இருக்கும். அப்படி செஞ்சு பாருங்கள், இடவிடாமல் ஜெபம் பண்ணி பாருங்கள். செபிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த உலகத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் எல்லாமே நம்ம கிடைக்கும். நம்ம பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய வண்டியில்

0: ஆசீர்வத்து அந்த நிலைக்கு நம்ம போகணும். அவரோடு எப்போது அவரோடு இருக்கணும். ஹலேலூயா. சரி, செபிச்சா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். லூக்கான் சுவிசேஷம் 21:36 நம்ம அடிக்கடி வாசனை வாசித்திருக்கோம். கர்த்தர் திரும்ப இது கொடுத்துருக்காரு, நம்ம வாசிக்கலாம்.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: எப்பொழுதும்
1: ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதற்காக? இனி வர இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தப்பணும்னு சொன்னால், அவர் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னா என்னப்படுதுன்னு சொல்லி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லி. வேறு எந்த காரியத்தை சொன்னாலும் நம்மளால் செய்ய முடியாது. இந்த காரியம் எல்லாரையும் செய்ய முடியும். அப்போ தான் பரலோர் ராஜ்யத்துக்கு நான் போக முடியும். இந்த இனிமேல் வரப்போகிற காரியங்களுக்கெல்லாம் தப்பு வைக்க முடியும். இனிமேல் என்ன காரியம் வரப்போகுது வாசித்து பாருங்கள். லூக்கான் சுவிசேஷம் 21:10-11
1: யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது
0: பாருங்க, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து கேள்விப்படும்போது
1: பயப்படாதிருங்கள்.
0: பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் கலகங்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். எங்கே பாருங்கள், பிரச்சனையின் சத்தம் தான் கேட்குது. நம்ம டிவி திறந்தாவே எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் பாருங்கள். நம்ம விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். யுத்தங்களையும் கலகங்களும் கேள்விப்படும் போது என்ன செய்யணும்? நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவராக இயேசுகிறதோடு இருக்கோம். நம்ம அவரோடு இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பரலோகத்தில் இங்கிருந்தால் தேவனோடு இருப்போம். அங்கோல பதாவின் மடியில் போய் உட்கார போகிறோம். இதை பற்றி நம்ம நினைச்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கடுத்து வாசிங்க.
1: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்துக்கு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பிடிக்கல, கூட பிறந்தவங்களை பார்த்தாவே பிடிக்கல. கூட பிறந்தவங்க இப்போ என்ன செஞ்சாங்க? அண்ணன் தம்பியை வெட்டி குத்திடுறாங்க. காரணம் என்னென்னா சொத்துக்காக. இப்போ அதை பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, என்ன செய்கிறாங்க? இந்த ராஜ்யத்துலேயும் ஒரு ராஜ்யத்தை பார்த்தா ஒரு ராஜ்யம் பிடிக்கல. நம்ம தேசத்துக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை, நம்ம தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? அதை ராஜ்யத்துக்கு நம்ம ராஜ்யமும் எழும்போம்.
1: பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும்
0: பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: மகா பூமி எதிர்ச்சிகள் இப்போ நம்மளால் எங்கே பார்த்தாலும் பூமி அரிசியை கேள்விப்படுறோம். பஞ்சங்கள் இப்போலாம் பாருங்கள், விலைவாசி அதிகமாகிடுச்சு. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கூட ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கெல்லாம் கர்த்தர் கஷ்டம் இல்லாமல் ஆகாரத்தை கொடுக்குறாரு. எத்தனையோ குடும்பங்கள் சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அலையிலுயா அலையிலுயா. நம்ம கர்த்தர் வருகைக்கு என்ன செய்யணும்? நம்ம இதுக்கெல்லாம் தப்பிக்கணும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும். இந்த வரப்போகிற காரியங்களுக்கெல்லாம் தப்பு வைக்கணும். நம்ம என்ன எப்போதும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் போதும். இந்த உலகத்துலேயும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பரலோகத்துலேயும் நம்ம அவர் மடியில் போய் ஏசப்பா மடியில் உட்காருவோம், ஏசப்பா அருகில் உட்காருவோம். நமக்கு நல்ல ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படி வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணானா தான் போக முடியும். அது மறந்து போகக்கூடாது. லூக்கான் சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும் பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும்.
1: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: சமுத்திரம் அலைகள் இன்னும் எப்படி இருக்குமா? அடிக்கடி நியூஸ்ல சொல்றாங்க பார்த்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி உள்ளே வந்துடுது, வீட்டுக்குள்ள வந்துடுது. இது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். சமுத்திரம் அலைகள் எப்படி இருக்குதா? முழக்கமாக இருக்கு. அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். நியூஸில் பார்த்தா மழை வந்துருச்சுன்னா போதும், சமுத்திரம் அலைகள் முழக்கமாக இருக்குது, காற்று வேகமாக அடிக்குது. அதனால் சனங்களுக்கு என்ன இது? பூமியில் வர சனங்களுக்கு என்ன இருது? இழுக்குமோ

0: தத்தளிப்பு. ஐயோ என்னாயிருமோ என்னாயிருமோ, நமக்குள்ள என்ன நடக்குது, என்ன நடக்க போதோ உலகத்தில், என்ன நடக்க போதோ நமக்குள்ள, என்ன ஆயிடுது, தத்தளிப்பு உண்டாது. இடுக்கு முன் தத்தளிப்பு, என்ன நடக்க போகுது இல்லை, அப்படி நம்ம எங்கள் காலத்தில் இப்படி இல்லையே, இப்படி நடக்குதே, சிறு பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, இப்படி இருக்குது, எப்படி நம்ம நம்ம நல்லா வாழலாம், நம்ம படித்து நல்லா சந்தோஷமாக பார்த்தா உலகத்தில் பார்த்து இப்படி நடக்குது, எல்லாருக்கும் சஞ்சு இடுக்குமோ தத்தளிப்பு உண்டாயிருக்குது. பாருங்கள் எப்போ பார்த்தீங்களா, சூரியனில் ஓட்டை விழுந்துருச்சுன்றாங்க, சந்திரன் ரத்தமாயிருச்சுன்றாங்க, சகப்பாயிருச்சின்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் கீழே கல் உழுது, நிறைய இடத்துல நட்சத்திரம்லாம் கீழே உழுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், கத்தர் வரப்போகிறார், அதிகமாக கத்தர் வருக அதிக சமீபம். இதுக்கெல்லாம் நம்ம தப்பு வைக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இவைகளுக்கெல்லாம் தப்பு வைக்கணும்னா எப்பொழுதும் செப்பம் பண்ணி விழித்திருக்கணும். வேறு கத்தர் வேறு பெரிய காரியம் சொல்லலை, இது நம்மளால் இது போய் நீங்களாம் போய் இஸ்ரேல் தான் போய் செபிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மளால் போக முடியாது, என் முதல்ல என்னாலாம் போகவே முடியாது. அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் அப்படிலாம் சொல்லு, என்ன சரி, இருக்கிற இடத்துல எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருங்க. மனசுக்குமார் வரும்போது என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக இருக்க பாத்திரம் என்ன படணும்னு சொன்னால் என்ன செய்யணும், எப்போதும் செபம் பண்ணி விழித்திருங்க. இதுதாங்க மார்க்கில் சொல்கிறாரு, மார்க்கில் சுவிசேஷம் 13:33
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற காலத்தை அறியாதபடியா
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்க,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த காலத்துல யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு. 32
1: அந்த நாளையும்
0: அந்த நாளிகையையும்
1: பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்
0: குமாரனும் அறியார்.
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: அந்த நாளத்தை எடுத்து முடியாது, அந்த நாளத்து யாருமே தெரியாது, எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொல்லி போன ஒவ்வொரு அடையாளங்களும் நடந்து ஏறுது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், கத்தர் வரப்போகிறார் நம்ம அறிந்து கொள்கிறோம். அவர் சொன்னார் மத்தியான சுவிசேஷம் 24:25 லூக்கான சுவிசேஷம் 21:1 லூக்கான சுவிசேஷம் 17:17 மார்க்கின் சுவிசேஷம் 13:13 இதெல்லாம் ஆண்டவராக இயேசுக்கிறது சொன்னால் மனசுக்குமார் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. 2 பேதுரு 3:2 2 தீமோத்தேயு 3:16 இதெல்லாம் பார்க்கும்போது கத்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்போ ஆண்டவராக இயேசுக்கிறது வருவார் நமக்கு தெரியுது. ஆனால் அவர் வரும் நாளிகையோ நாளோ நம்ம யாருக்குமே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும், பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்ம அவர் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செபத்தை ஒரு நாள் கூட விடாதீங்க, தயவு செய்து செபத்தை விடாதீங்க. நீங்கள் இப்போ இந்த பூமி எதிர்ச்சிக்கு இனிமேல் வந்து வரப்போகிற காற்றுக்கு கடல் அலைகளுக்கு மழை பெஞ்சு நிறைய பூமி எதிர்ச்சி மலை செறிவு இதெல்லாம் நிலச்சரிவுலாம் உண்டாதுல்ல, இதுக்கெல்லாம் தப்புன்னா என்ன செய்யணும், செவம்னா கத்திரம்லேருந்து அதை இதுக்கெல்லாம் தப்புணும்னா என்ன செய்யணும், இனி சம்பவிப்போகிற இவைகளுக்கெல்லாம் தப்புணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க, செபிக்கணும். அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்போ தான் அவர் வருகைக்கே நம்ம போக முடியும். மாண்டவர் கேட்போம், ஆண்டவரே எனக்கு செவ்வாபி விண்ணப்பங்கள் அவையை தாங்கப்பா. கத்தர் சொன்னார் கிருவி நாவி விண்ணப்பங்களாம் அவர் மேலே ஊற்றுவேன்னு சொன்னார். சகரியன் புஸ்தகம் 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும்
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: ஆமாம் பெரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம சாதிக்கு வருவோம் போவோம், அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் போவோம், அங்கே போவோம் இங்கே போவோம், மார்க்கெட்டுக்கு போவோம் இல்லை, நம்ம அப்படியே நாட்களை வேஸ்ட் பண்ணிவிட்டோம். இனிமேல் நாட்களில் அப்படி வேஸ்ட் பண்ணவே கூடாது. இனி சம்பவிக்கப்படுற எங்கே பார்த்தாலும் கலக்கம் சண்டை பிரச்சனை உத்திரங்கள், பெம்பளை பிள்ளைங்களாம் வெளியே போனால் வருவாங்களா நிச்சயம் இல்லை, குழந்தைங்க விளையாட போக முடியல, வெளியே போய் விளையாட முடியுதா குழந்தைங்கள்னா, 2 வயசு குழந்தைங்களோட வெளியே போய் விளையாட முடியல, இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம். அப்போ அதுதான் சரி, இனி சம்பவிப்பால் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புன்னு நினச்சிக்கணும், எப்பொழுதும் செவம் பண்ணி அவன் மனசுக்கு மறக்க முன்பாக நிற்க பார்த்துருவோம். என்ன செய்யணும், செவம் பண்ணி என்ன செய்யணுமா சொல்லுங்க, செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்போ தான் அவர் அருகைக்கு ஆயத்தப்பட முடியும். இந்த உலகத்தில் வர்ற எல்லா ஆபத்துகளுக்கும் விலைக்கு பாதுகாப்பார் நம்மளை, எப்பொழுதும் செவம் பண்ணால் தான் கத்தை நம்மளை பாதுகாப்பார். அலையிலுயா செவம் பண்ணுங்க, செவத்தை விட்டுறாதீங்க, பைபிள் வாசிங்க, தேவனை முழுமையாக அறிஞ்சிக்கணும். ஆண்டவரே இன்னும் நம்ம அறியணும் ஐயா, இன்னும் அறியணும் ஆண்டவரே, உண்மை அறிந்துக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் கேட்கணும். இரண்டாவதாக எதிர்க்கு ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 32:6
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்
0: பக்தி உள்ளவன் எவனும்
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்
0: அப்பொழுது
1: மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது
0: பார்த்தீங்களா. பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்ப என்ன சொல்லு, என்ன செய்ய முடியாது? மிகுந்த சலப்பிரகம் வந்தாலும் அதை அவனை அணுகாது. சலப்பிரகம் எதை பிரிக்குது? பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் அப்படி வந்தாலும் அவன் அணுகாது. பக்தியுள்ளவன் எவனும் கத்து நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். பக் அப்ப என்ன சொல்லு, மிகுந்த சலப்பிரகம் வந்தாலும் அதை என்ன செய்யாது? அவனை அணுகாது. ஜெபம் பண்ணி பாருங்க. எவ்வளோ பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது? அணுகவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாம் சலப்பிரகம் வெள்ளத்தை போல பிரச்சனை வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை அதை அணுகாது, நம்மளை தொடவே முடியாது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதைத்தாங்க சங்கீதக்காரர் சொல்கிறாரு. 18:16
1: உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி
0: என்னை
1: பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை
0: தூக்கிவிட்டார்.
1: என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும்
0: என்னை
1: பகைக்கிறவர்களுக்கும்
0: என்னை
1: விடுவித்தார்.
0: பார்த்தீங்களா, நமக்கு எவ்வளவு சலப்பிரகம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நினைச்சு போயிருந்து நம்மளை தூக்கி விடுறாரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் பகைக்கிறவங்களுக்கு, நமக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு நம்ம நினைச்சுறாரு. என்ன செய்யறாரு? நற்காசிமா இல்ல, கவனிக்க மாட்டீங்களா? கவனிச்சாத்தான உங்களுக்கு புரியும். நீங்களும் வாசிக்கணும்.
1: உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி
0: என்னை
1: பிடித்து
0: ஜல
1: பிரவாகத்தில் இருக்கிற என்னை.
0: ஜல பிரவாகம் என்னன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், ஒன்று போன பிரச்சனை சொல்லுவாங்களே. என்ன எங்கள் குடும்பத்தில் பார்த்தா ஒன்று போன பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம செபிக்கும் போது என்ன செய்கிறாராம் பாருங்க.
1: என்னிலும் அதிக பலவான்களா இருந்த,
0: நம்மளை விட பலவான்களா இருப்பாங்க, அவங்க மிரட்டுவாங்க, நம்ம பார்த்தவங்களுக்கு பயமா இருக்கும். அது பலவான்களா இருந்த
1: என் பலத்த சத்துருவுக்கும்
0: என்னை பகைக்கிறவர்களுக்கும்
1: என்னை விடுவித்தார்.
0: பார்த்தீங்களா, பகைக்கிறவங்க பலத்த சத்துருவு அவங்க கையிலேருந்து விடுவிப்பார். எப்போ? நம்ம அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நம்ம செபிக்கணும். செவம் மட்டும் விட்டுறக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார். இனி சமூகக்கார இவைகளுக்கெல்லாம் தப்புன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கு. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நம்ம நினைக்காம இருந்தாலும் பிரச்சனை வருது. நம்ம என்ன பேசாமல் இருந்தாலும் பேசணும்னு வருது. எவ்வளோ பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் தப்புக்கு நினச்சிடணும். நம்ம செவம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதை இங்கே சொல்கிறாரு 69:14
1: நான் அவிழ்ந்து போகாதபடிக்கு
0: சேற்றி
1: நின்று என்னை தூக்கிவிடும்.
0: சேற்றை எதை குறிக்குது? நம்ம பயங்கரமான நம்ம பாவங்கள் இருக்கு இல்லையா? பாவம் தான். வாஸ்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 40:1
1: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து
0: என்னை
1: தூக்கி எடுத்து
0: சேர் எதை குறிக்கணும்? பாவங்கள். எத்தனையோ பாவங்கள் நம்ம அறியாம வருது இல்லையா? ஆண்டவரே கேட்கணும், ஐயா பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் தூக்கி எடுங்க ஆண்டவரே. அதுதான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார். உலகான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். இப்போ வாசிக்கலாமா? சங்கீதம் 69:14
1: நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு,
0: ஆனால் பாவத்தில் அமிழ்ந்து கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கு
1: சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும்.
0: என்னை சேற்றிலிருந்து தூக்கி விடும் கேட்கணும் ஆண்டவரே. இந்த பயங்கரமான குழியிலும் உலகான சேற்றிலும் தூக்கி விடுங்க ஆண்டவரே. என்னை நீங்கள் தான் தூக்கி விடணும் ஐயா சொல்லி நம்ம கேட்கணும். செபிக்கும் போது நம் பழத்தை சத்துரு கைக்கு நம்ம விடுவிக்கிறார், விலைக்கு காக்கிறார். அது மாத்திரம் நம்ம சேற்றில் அமிழ்ந்து விடாத வெடிக்க நம்மளை தூக்கி விடும் கர்த்தாவேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 144:7
1: உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி
0: ஜல
1: பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும்.
0: அந்த பிரச்சனை சலப்பரவங்களை எதை குறிக்கிறது? பிரச்சனையை தான் குறிக்கிறது. அதுதான் சலப்பரவாகத்துக்கு எனக்கு என்ன விலக்கி ரட்சியும். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வருதுக்கு நம்ம விலைக்கு ரட்சிக்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரை இயேசுக்கிட்ட பாவத்திலிருந்து விலைக்கு ரட்சியும்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விலைக்கு காத்துக்கோங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நமக்கு எல்லாம் இக்கட்டுக்கும் இன்னலுக்கும் நம்மளை விலைக்கு மீக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. முதல் நம்ம ஜெபிக்கும் போது என்ன கொடுக்குறாரு? முதல்ல ஜெபிக்கும் போது இனி சம்பவிப்பற எல்லாவற்றுக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்ம செபிக்கும் போது நம்மளை விலைக்கு காக்கிறாரு. அவர் அறிக்கை நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு. அது மாத்திரம் ரெண்டாவது எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்மளை விலைக்கு நம்மளை மீட்கிறாரு. அல்லேலூயா. பாவம் செய்யாதொடிக்கு நம்மளை காத்துக்கொள்ள நம்ம செபிக்கணும். பயங்கரமான சேற்றின்னு தூக்கி விடும் அப்படின்னு சங்கீதக்காரர் செவித்தார் இல்லையா? ஆண்டவரே நம்ம பாவம் செய்ய பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் தூக்கி விடுங்க ஆண்டவரே. எத்தனையோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறப்ப தூக்கி விடுன்னு கெஞ்சி கேட்கும்போது நம் பாவத்தில் நம்ம தூக்கி விடுகிறாரு. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 9:4 வசனம்.
1: கர்த்தர் அவனை நோக்கி,
0: நீ
1: எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்,
0: எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்
1: அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும்
0: பெருமூச்சு விட்டு அழுகிற
1: மனுஷரின் நெற்றியிலே அடையாளம் போடு என்றார்.
0: பார்த்தீங்களா? நம்ம என்ன செய்யணும்? திறப்பில் நிற்கும் போது நம்ம எத்தனையோ நம்ம இந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ அருவறுப்பான காரியங்கள் நடக்குது. அதுக்காக நம்ம பெருமூச்சு விட்டு அழுகும்போது கத்தில் என்ன செய்யணும்? நம்ம நெத்தில் என்ன போடுறாரா? அடையாளம் போடுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கண்ணீரோடு பெருமூச்சோடு ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கும் போது கத்தில் என்ன செய்கிறார்? நம்ம நெத்தியில் அடையாளம் போடுறார். பெருமூச்சோடு அண்டவரே எங்கள் தேசம் ரட்சிக்கப்படலையப்பா, என் சனம் இப்படியே பாவத்திலையும் குடித்து வெறிச்சு எத்தனையோ சனங்கள் பயங்கரமான குழியில் இருக்காங்களப்பா, அவங்கள தூக்கி விடுன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது நம்ம நெத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகம் 9:5-6
1: பின்பு அவர் என் காதுகள் கேட்க
0: மற்றவர்களை நோக்கி
1: நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும்
0: நீங்கள் இறங்காமலும்
1: முதியோரையும் வாலிபரையும்.
0: அதை யாரை சொல்றாரு பார்த்தீங்களா? முதியவங்க பாவம், அவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க பாவம் முடியாதவங்க அப்படின்னு சொல்லல. முதல்ல யாரை சொல்றாரு? முதியோரையும்
1: வாலிபரையும்
0: கன்னிகைகளையும்
1: குழந்தைகளையும்
0: கூட சொல்றாரு பாருங்க. குழந்தைகள் கூட நம்ம குழந்தைகளை ரொம்ப ஞானமாக வளர்க்கணும். குழந்தைகள் தேவன் விடலை பார்த்தீங்களா? முதல் முதியோரை சொல்றாரு, ரெண்டாவது வாலிபர்கள், மூணாவது யாரை சொல்றாரு? கன்னிகைகள், நான்காவது குழந்தைகள்,
1: ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள்.
0: பாவம் செஞ்சிட்டே இருந்தோம்னா, கத்திரிக்கை படியாம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு அவங்கள என்ன செஞ்சிருங்க? சங்கரித்து கொன்று போடுங்கள்.
1: அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று.
0: எங்க சொல்றாரு? பரிசுத்தலை எதை குறிக்குது?
1: சபை.
0: அங்கதான் முதல் துவக்க சொல்றோம். ஏன்னா நம்ம நிறைய வசனம் கேட்டிருக்கோம், கேட்டுன்னு மனம் திரும்பாம இருக்கும் பார்த்தீங்களா? முதல் எங்க துவக்க சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்தில். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்காக கண்ணீரோடு பெருமூச்சோடு நம்ம செபிக்கணும். நம்ம தேசம் நடக்கிற அருவறுப்பெல்லாம் பார்த்து கண்ணீரோடு போராடி செபிக்கணும். நம்ம செபிக்கும் போது கத்திர நினைச்சு நம்ம நெத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அப்போ நம்ம செபிக்காமல் பாவம் செஞ்சுட்டே திரும்ப திரும்ப இருப்போம்னா அதுதான் கத்திர சொல்கிறார். முதியோரையும் வாலிபர்களையும் அப்புறம் என்ன சொல்கிறாரு? கன்னிகைகளையும் குழந்தைகளையும் கொண்டு போடு. எங்கே? என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துலேன்னு சொல்கிறார். வசனத்தை கேட்டு இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துகிறவங்களை தான் முதல் அதை மற்றவங்களை சொல்லலை. முதல் என்ன சரி, என்னுடைய பரிசுத்த ஸ்தலங்களை துவக்குங்கள்னு சொல்கிறார். ஏன்னா எத்தனையோ வசனங்கள் கத்திர நம்ம கொடுத்துருக்கிறாரு. கேட்டாலும் கேட்காதவங்களை போல தான் நம்ம இருக்கிறோம். கேட்காதவங்களை போல நம்மளும் உலக மக்களை போல உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அதனால் ஆண்டவர் நம்மளை தான் முதல்ல சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போயிருக்கோம். ஆண்டவரே நான் தரப்பில் நிற்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நமக்கு வசனத்தை கீழ்ப்படி எனக்கு இருவை தாங்கப்பா. நான் எத்தனையோ வசனத்தை கேட்குறேன் ஆண்டவர். என் வாழ்க்கையில் ஒரு மாற்று வரமாட்டேன்ப்பா, என்னை மாற்றுன்னு சொல்லி தாழ்த்தி நம்ம கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அஸ்து பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:30.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு,
0: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பிலே நிற்கவும்
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரம் அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை தேடி
1: ஒருவனையும் காணே,
0: ஒருவனையும் காணே. நம்ம ஆண்டு சொல்ல ஆண்டவரே, நான் ஜீவிக்கிறப்ப என் தேசத்துக்காக நான் ஜீவிக்கிற ஆண்டவரே, என் தேசத்தில் அழிவின் பாதையில் போயிட்டு இருக்காங்களப்பா, எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் விழுந்து கிடக்கிறாங்களப்பா, என் ஜனத்துக்கு நான் ஜீவிக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லுமா ஆண்டு சொல்ல. என் தேசத்தை அழிக்காத வெடிக்கி ஒருத்தர் தேடின யாராவது திறப்பு நிற்பாங்களே நான் அப்படின்னு சொல்லி என் ஆண்டோட உள்ள அங்கலாக்கிப்பட்டு நம்மளுக்கு கேட்குறாரு. நான் தேசத்தை அழிக்காத வெடிக்கி திறப்பு நிற்கத்தக்கதாக, நான் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருத்தராக தேடின ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் உள்ளம் பரதவிக்குது. இப்போ நம்ம சொல்லுமா ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, தேசத்தை எங்கே பார்த்தாலும் குடி வெறி அசுத்தமான பாவங்கள் போரினத்திற பாவங்கள், எங்கே பார்த்தாலும் உபச்சார பாவங்கள் வேசித்தன பாவங்கள் அசுத்தமான பாவங்கள் அருவறுப்பான காரியங்கள் எல்லாமே இருக்குது. பாவம் செய்யும்போது தான் இந்த காரியத்தில் கொள்ளை நோய் பல பயங்கரமான காரியங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட காரியம் நம்ம தேசத்தில் வரவே இருக்கணும்னு சொல்ல யார் ஜெபிக்கணும்? நம்ம தான் ஜெபிக்கணும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பல் நிற்கத்தக்கதாக ஒருவனையும் தேடி ஒருவனையும் காணணும்னு சொல்கிறாரு. நம்ம சொல்லுமா ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், என் தேசம் அழிஞ்சு போகக்கூடாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் கண்ணீரோடு ஜெபிப்பாப்பா. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை ரத்தம் சிந்தது அதிகமாக இருக்குது, ரத்தம் சிந்து நம்ம தேசத்தில் அதிகமாக இருக்குது, இப்போ அதிகமாக இருக்குது. கொலை கொள்ளை திருடு கொண்டு போட்டு போயிடுறாங்களே, திருடிட்டு போனாலும் பரவாயில்ல கொண்டு போட்டு போயிடுறாங்க, வெட்டி போட்டு போயிடுறாங்க, ஒரு மாட்டை வெட்டுருமோல, எங்கே பார்த்தாலும் தற்கொலை, எங்கே பார்த்தாலும் பாவங்கள் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் நான் தான் ஜெபிக்கணும். அதை ஆண்டவர் கேட்குறார். இன்னொரு காசிமை எசேக்கியேல் 22:30,
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு,
0: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பிலே நிற்கவும்
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரை அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை தேடி
1: ஒருவனையும் காணேன்,
0: ஒருவனையும் காணேன். ஆண்டவர் சொல்ல ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என் தேசத்துக்காக நான் ஜெபிப்பா ஆண்டவரே, என் தேசம் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுதப்பா, என் தேசத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உள்ள மகிழும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், தேசம் அழிக்க வேண்டாப்பா, என் தேசத்து ஜனங்களை அழிக்கக்கூடாது. மோசை பாருங்க ஆண்டவர் சொல்கிறேன், அவர் நாசம் பண்ணுன்னு சொல்கிறார். மோசை அவரால் தெரிந்து கொண்ட மோசை என்ன பண்ணார்? கண்ணீரோடு ஜெபிச்சார். வாசி பாருங்க, சங்கீதம் 106 சங்கீதம் 23 வசனம்.
1: அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்
0: ஆண்டவர் சொல்றார், நாசம் பண்ணுவேன் என்றார்.
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
1: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு,
0: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு
1: அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு,
0: அவரை உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு
1: அவருக்கு முன்பாக,
0: அவருக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்.
0: அவருக்கு முன்பாக என்ன செஞ்சாரா? திறப்பே கத்தர் சொல்றாரு, அழிக்கிறேன் நாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இல்ல ஆண்டவரே, ஆண்டுடைய கோபம் ஆற்றும் பொருட்டு திறப்பில் மோசை நின்னார். அவருக்குள்ளே எவ்வளோ மகிழ்ச்சி சேர்ந்திருக்கும். அருமையான சகோதரன் சகோதரியே, நம்ம உள்ளமும் நம்மளும் தேவனிடத்தில் அதிக நேரம் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்க மக்களுக்காக நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உள்ள நம்மளை பார்த்து மகிழும். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எப்படி செவிக்கணும்? இறைமை போல செவிக்கணும். இறைமை சொல்கிறார், என் கண் கண்ணீரும் என் தலை தண்ணீர் ஊற்றுமானா நலமாக இருக்குன்னு சொல்கிறாரு. எரேமியன் புஸ்தகம் 9:1 வசனம்.
1: ஆ என் தலை தண்ணீரும்,
0: ஆ என் தலை தண்ணீரும்,
1: என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும்,
0: கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம செபிக்கணும், ஆத்ம பாரத்தோடு செபிக்கணும், அழுது புலம்பி செபிக்கணும். நேற்று செபிச்ச இன்னைக்கு வரலாம் லீவ் போட்டுக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. லீவ் போகிற காலமே இல்லை. நேத்தானே செவிச்சோம், இன்னைக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு செவிச்சுக்கலாம். எல்லாருமே ஆனால் தேசம் பாவலாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு நாளும் கண்ணீர் ஓடி செவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. போராடி செவிக்கணும், அழுகணும், புலம்பணும். ஆண்டவர் சொன்னார், முதல்ல முதியவர், ரெண்டாவது யார்? வாலிபர்கள். மூணாவது கன்னிகள். நான்காவது யார் சொல்லியிருக்காரு? சிறு குழந்தைகளை. குழந்தைகளெல்லாம் ஞானத்தில் வளர்க்கணும், குழந்தைகளை செவிக்க வைக்கணும். பாருங்க, குழந்தைகள்லாம் செபிக்கணும். எத்தனை குழந்தைங்க சாட்சியாக சொல்கிறாங்க, நம்ம குழந்தைங்க தான் செபிக்கிறது இல்லை, செபிக்க வைக்கணும். கர்த்தர் நம்மளை தான் கண்ண கேட்பார். குழந்தைகளை செபிக்க வைக்கணும், செபிக்க சொல்லித்தரணும், குழந்தைகளை செபிக்க வைக்கணும். மொத்தம் செபிச்சே அதான் செபிக்கிறதுக்கே சரி. எப்படி எப்படி இருக்கணுமா வாஸ்தவம், என்ன வாஸ்தவம்? ஒன்று பேர்த்தது நான்காம் அதிகார ஏழாம் வசனம், செபிக்கிறதுக்கு சாக்கிரவர்களுக்கு எப் செபிச்சா என்ன நம்ம வந்து இனி சம்பவி படி இவைகளுக்கெல்லாம் தப்பித்து கொள்ள முடியும். ரெண்டாவது அவர் ஆண்டு வரும்போது அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க முடியும். அது மாத்திர அப்புறம் என்ன செய்யணும்? செபிக்கும்போது நமக்கு மிகுந்த எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளிருந்து விலகி காப்பார். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம திறப்பில் நிற்கும்போது நம்ம தேசம் ரட்சிக்கப்படும். நம்ம நம்ம செபிக்குமா நம்ம நெத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அடையாளம் போட்டால் என்ன செய்வார் ஆண்டு சொல்கிறாரு? அடையாளம் போட்டால் எங்களுக்கு கிட்டாதீங்க யாரையும் அப்படின்னு சொல்கிறாரு. கத்திற்காக திறப்பில் நிற்கிறவங்களை கத்திர சொல்கிறாரு. அடையாளம் போடுறாரு. அவங்களுக்கு வந்து என்ன செய்வீங்க யாரையும் கிட்டாதீங்க அப்படி சொல்கிறாரு. நம்ம கண்ணீரோடு செபிக்கணும், இறைமை போல் செபிக்கணும், கண்ணீரோடு செபிக்கணும், ஆத்மா பாரத்தோடு செபிக்கணும். ஏதோ ஒரு செபிக்கக்கூடாது, அழுது பலமனும். நான்காவதாக எதுக்கு செபிக்கணுமா பாருங்கள் சொன்னீங்கன்றே இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி என்ன செய்ய விண்ணப்பம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சார்? உபாசத்திலும் செபத்திலும் வேண்டுதலிலும் அவர் உள்ளத்தை என்ன செஞ்சார்? நேராக்கினாரா? நம்ம அப்படி செபிக்கிறோமா? நம்ம கொடுத்த வாக்குத்தத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தின் வாழ்க்கையில் நிறைவேறணுமாப்பா, எத்தனையோ வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறேன், இன்னும் ஒன்றோடு நிறைவேற மாட்டேங்கிறவருக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம்ல நம்ம ஒன்று ரெண்டு வாரம் செலவிச்சுட்டு மூணாம் தரம் அக்கா போய் சொல்லியிருப்பாங்களா? ஒன்றுமே நடக்கலையே. எத்தனை பேர் வீட்டில் பேசுகிறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்க சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் அதுக்காக எத்தனை நாள் சேவம் பண்ணீங்க? எவ்வளோ நேரம் கண்ணீர் வெடிச்சிங்க? இந்த வாக்குத்து நிறைவேறணும்னு சொல்லி நம்ம நிறைவேறதுக்காக சேவம் பண்ணல. அதனால தான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், தானியில் பார்த்து எனக்கு பிரியமானவனே அப்படி சொன்னார். தானியல் புஸ்தகம் 9:23
1: நீ மிகவும் பிரியமானவன்,
0: மிகவும் பிரியமானவன்.
1: அதனால்
0: அதெல்லாம்
1: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே,
0: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே
1: கட்டளை வெளிப்பட்டது.
0: பார்த்தீங்களா, மிகவும் பிரியமானவன். வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன கட்டளை வெளிப்பட்டது. பார்த்தீங்களா, நான் வேண்டிக் கொள்ளும் போது தான் கட்டளை வெளிப்படும். நம்ம செபிக்கணும், கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் செபிக்கணும். செபிச்சா கர்த்தர் நிச்சயமான வாழ்க்கையில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஹலேலூயா. நம்ம செபிக்காமல் கர்த்தரையும் குறை சொல்லுதுன்னு சொன்னவங்களையும் குறை சொல்கிறோம். நம்ம நம்ம செபிக்கிறது இல்லை, செபிக்காமல் சொன்னவங்களையும் குறை சொல்லுவோம், கர்த்தரையும் குறை சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம விட்டுறணும். முதல்ல நம்ம செபிக்கும் போது ஆண்டு அடிச்சிடறாரு, இனி வரப்போ காரியங்களுக்கு நம்மளை ஆபத்தில் முதல்ல தான் சரி எல்லா இனிமேல் ஆபத்தில் காக்கிறார். ரெண்டாவது என்ன சரி நமக்கு விரோதமாக சலப்பிறகு மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை விலைக்கு காக்கிறார் செபிக்கும்போது. மூணாவது திறப்பு நிற்கும் போது நம்ம நெத்தியில் என்ன செய்கிறாரு? அடையாளம் போடுறாரு. எங்கே இப்போ பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கி செபிக்கணும். நான்காவதாக என்ன செய்ய எதுக்கு செபிக்கணும்? நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்காக நம்ம செபிக்கணும். செபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற. தானியில் பார்த்து சொன்னார், செபிச்சார், அவரை பார்த்து என்ன மிகவும் பிரியமானவனே, நீ வேண்டிக்கொள்ள தொடங்குற கட்டளை வெளிப்பட்டது. எஸ்ரன் புஸ்தகம் 1:1
1: எரேமியாவின் வாயினாலே,
0: எரேமியாவின் வாயினாலே
1: கர்த்தர் சொன்ன வார்த்தை,
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை
1: நிறைவேறும்படி,
0: நிறைவேறும்படி
1: பெர்சியாவின் ராஜாவாகிய,
0: பெர்சியாவின் ராஜாவாகிய
1: கோரேசுடைய,
0: கோரேசுடைய
1: முதலாம் வருஷத்திலே
0: கர்த்தர்
1: பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே.
0: கோரேசின் ஆவியை என்ன செஞ்சாரு? ஆண்டு ஆலயத்தை கட்டுறதுக்காக அவர் செவிச்சாங்க. அது கட்டுறதுக்கு யார் ஏவினார்? கோரேசின் ஆவிய கர்த்தர் ஏவினார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்காக நம்ம செபிக்கணும். செபிச்ச கட்டாய நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஹலேலூயா. கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
1: நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பது ஆண்டவர் கோடிட்டு காண்பித்தார். நாம் ஜெபிக்கும் பொழுது இனி சம்பவிக்க போகிற எல்லா விதமான பேராபத்துகளுக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிறார். பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள், இவை எல்லாவற்றிற்கும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் கண்ண மூடுங்க பார்க்கலாம். கண்ண மூடு பாப்பா, கண்ண மூடு, விளையாண்டு கண்ண மூடு, எல்லாம் கண்ண மூடுங்க, ஜெபிங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆபத்துகளுக்கு தேவன் நம்மை தப்பு வைக்கிறார். இரண்டாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது ஜல பிரவாகம், எத்தனைதான் பிரச்சனை எதிர்ப்புகள் வந்தாலும், பாவ உடையான செயல் வந்தாலும், தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். மூன்றாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நெற்றியிலே அடையாளம் போடுகிறார். இந்த உலகத்திலே தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட்டாலும் அடையாளம் போடப்பட்டிருக்கிற நமக்கு எந்த சேதமும் வராது. நாம் தேசத்திற்காக பெருமூச்சோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? நாம் அர்ப்பணம் செய்வோமா? அப்படிப்பட்ட ஜெபாவியை தாரும். நான்காவது, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. இவைகளை நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர் என்றதில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இதுவரையிலும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையா? ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தேவன் அவற்றை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் ஜெபிக்கலாமா? இந்த ஜெபாவி எனக்கு தாரும் ஐயா, என் மீது ஜெபாவியை ஊற்றும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபாவி எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே, திறப்பில் நான் நிற்கணும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய குருபையை நீங்கள் இன்றைக்கு இப்பொழுதே நீ தர வேண்டுமே ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா? ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும், எனக்கு அந்த ஜெப ஆவியை தாரும் ஐயா, திறப்பில் நான் நிற்கணும் ஆண்டவரே, தேசத்திற்காக நான் கதறணும் ஆண்டவரே, அப்பா எனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிப்போம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பலப்படுத்துவீராக. அப்பா அப்பா, நாங்கள் ஜெபிக்கணும், ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்கணும், அந்த பாக்கியத்தை தாரும். ஆமாப்பா, ஜெபிக்கும் பொழுது இனி நடைபெற போகிற பேராபத்துகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு, பஞ்சங்களுக்கு, யுத்தங்களுக்கு, அப்பா எங்களை நீ பாதுகாக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா சமுத்திரத்திலே குமரல்கள், கொந்தளிப்புகள் வரும் பொழுது எங்களை நீர் பாதுகாக்கிறீர் ஐயா. சூரியனில், சந்திரனில், நட்சத்திரங்களில் மாற்றங்கள் வரும்பொழுது எங்களை பாதுகாக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, ஜெபிக்க ஜெபாவை தாரும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பா ஜல்ல பிரவாகத்தில் இருக்க எங்களை தூக்கி விடுகிற, என்னதான் பலவான்களாகி பிசாசு எழும்பி வந்தாலும், உளையான சேற்றை போன்ற பாவங்கள் வந்தாலும், எங்களை தூக்கி எடுக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெப ஆவியை இன்றைக்கு கர்த்தர் ஊற்றுவாராக. ஜெப சிந்தையை எங்களுக்கு கர்த்தர் தருவாராக. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய நெற்றியில் அடையாளம் போடுகிறீர். இந்த உலகத்து மீது என்னதான் தேவ கோபம் வந்தாலும் எங்களை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அப்பா திறப்பில் என்று ஜெபிக்க அந்த ஜெப ஆவியை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. தேங்க்யூ லாடுமக்கு நன்றி. அப்பா நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிறீர் ஐயா. 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தாலும் அன்று தானியேல் அதை நினைவு கூர்ந்து ஜெபித்த பொழுது கோரேஸ் மன்னுடைய ஆவியை தட்டி எழுப்பி சிறைப்பட்ட மக்களை மீண்டுமாய் எருசலேமுக்கு அனுப்பினீரே. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜபாவி எங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு இப்பொழுது ஊற்றும் ஐயா. அர்ப்பணித்து கேட்கிற எல்லாரும் மனதை தொடும். இந்த வசனங்கள் ஒருவருடைய உள்ளத்தை விட்டு பிரியக்கூடாத ஆண்டவரே, ஆட்கொள்ளும் ஆண்டவரே, சகோதரின் வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது சகோதரர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? சுகத்திற்காக, பலத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக, ஆவிக நன்மைகளுக்காக அக்கா கூட சேர்ந்து எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். கண்களை மூடி வாய் திறந்து ஜெபிங்க.
1: எல்லாரும் சத்தமாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திராண்டு உரிமை துதிக்கிறோம். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது, எல்லாருமே கேட்கலாம். ஸ்தோத்திராண்டு உரிமை துதிக்கிறோம் சார். வல்லம்ல தேவனாய் கர்த்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டு வரை. தகப்பனே அப்பா, சபை 2 ஆராதனைக்காக மெய் துதிக்கிறோம். முதல் வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே மே துதிக்கிறோம். நேரலை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷம் தாரு, மகிழ்ச்சி தாரு, ஆறுதல் தாரும், தேர்தல் தாரும். ஆண்டவரே வந்திருக்க எல்லா மக்களும் செவிக்கொள்ளி கிருபே தாருமப்பா. விண்ணப்பங்கள் ஆவியும் கிருபை நாவி ஊற்றும் ஆண்டவரே. கிருபை நாவி விண்ணப்பங்களை நாவி ஊற்ற முடியாது செபிக்கிறோம், மகிழ்ச்சி தர முடியாது செபிக்கிறோம். தேவனாய் கர்த்தரோடு சந்தோஷமாக செபிக்க துதிக்க ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. நான் என் வீட்டாரும் என்றால் கத்திரையே செய்ப்பேன் சொல்லத்தக்கதாக எல்லாருமே நல்ல செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக உண்மை செபிக்க அறிந்து கொள்ள உண்மை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக மாற்றும் ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம், பலத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவர் பிள்ளைங்களையும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரே அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா சந்திங்கப்பா சந்திங்க. என்னென்ன தேவையோடு இருந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. தீ கலபா ரபாலபா ரபாலபா வாய் விரும்பிய தர நிரப்பு என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க, தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. வியாதியை குணமாக்குங்க, நோயை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுங்க அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமார் இல்லாத மக்கள் சமார் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவரே. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. வியாதிகளை நீக்குங்கப்பா, சமாந்தை தாங்க, சந்தோஷம் தாங்க, எல்லார் குடும்பத்திலும் சமானம் சந்தோஷத்தாரும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுப்பா, குழப்பங்கள் இருக்கக்கூடாதப்பா, வியாதிகள் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா குடும்பம் சமாதானம் சந்தோஷம் தரணும் ஐயா. உள்ளத்தில் ஆறுதலும் தேர்தலும் தரணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடன் பிரச்சனை மாற்றணும், கண்ணீர் துடைக்கணும். ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க, செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரையும் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. பரிசுத்தாவை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா. வல்லமை நிரப்புங்கப்பா. அசால்ட்டெல்லாம் எடுத்து போடுங்க. அலட்சியத்தை மாற்றி போடுங்க. நிர்வசரத்தை நாவி சுட்டெரித்து போடுங்க அப்பா. குடும்பத்தில் இருக்கிற நிர்வசரத்தை நாவிகளை, அசதி நாவிகளை எல்லாம் எரித்து போடுங்க ஏசப்பா. உங்களோட நாமத்தில் மண்டாடி செபிக்கிற ஒவ்வொரு மாதிரி இயேசுக்கு திரத்தத்தை தெளிக்கப்படியா செஞ்சுரையா. ஒவ்வொருவரும் மக்களை நெருங்கி சீபிக்க பல கொடுத்த முடியாது செபிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. துதிக்கிற ஆண்டவரை மே சோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். சகல் நன்மையும் சம்பூர்ணமாக தாரும். எல்லா துதி கனமாகி முக்கிய சொல்கிறோம். யாஸ்பநாமத்தில் தாழ்மையாகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: இதுல இருந்து எதுவும் நடக்க போறதில்ல. இது முழுக்க நேரத்தை வீணாக்குற மாதிரிதான்.
1: எப்போ என்ன நடக்குமோ.
0: அதனாலதான் ஷானம் இங்க வச்சிருக்காரு இல்லையா?
1: சரி,
0: உள்ளே வாருங்க. நீங்க இவ்வளவு நேரம் எப்படி சும்மா வேற பாக்குறீங்க? கொஞ்சம் உதவி இல்லாம.
1: நான் உதவி வாங்குறேன்.
0: ஓ, நீங்க சொல்றது மேல இருந்து உதவி மாதிரி இல்லையா? பரவாயில்ல, விடுவ. மன்னிக்கணும், நான் ஏதாவது சொன்னதுக்கு நான் ஏற்கனவே சோர்வா இருக்கேன். உங்க பிரச்சாரம் கேட்க வேண்டாம். மறுபடியும்

0: இயக்குனர் சார், மன்னிக்கவும், நான் உங்களை பார்க்கத்தான் வந்து கொண்டிருந்தேன்.
1: ஓ பரவாயில்ல டேவிட், நான் இந்த சுற்று வட்டாரத்தில் தான் இருந்தேன். தகவல் தொடர்பு துறை இதை இங்கே கொடுத்து விட்டு போக சொன்னார்கள்.
0: ஆ நன்றி.
1: சரி, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்?
0: ஓ, நாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை செய்துள்ளோம் ஐயா, இதை நீங்க பார்க்க வேண்டும் விடுமுறேன். இப்போது அது லெப்டினன்ட் வாஸ்குவஸ் எங்கள் சிறந்த வேட்பாளர். இது 30 நாட்களுக்கு முன்பு நடந்த அவரது அமர்வு. இது ஒரு நடிப்பில்.

0: அது பிரமிக்க வைக்கிறது.
1: ஓ, ஆனா இன்னும் இருக்கிறது பாருங்க. நாங்க பல்வேறு வானொலி அலைவரிசைகளை கொண்டு ஆழ்மன தூண்டுதல்களை செலுத்தி ஆழ்நிலை தியானத்துல பரிசோதனை செய்து வரோம்.
2: என் வெற்றிக்கு அல்ல, ஆனா ஒரு வாரத்திற்கு முன்பு நாங்கள் தற்செயலாக ஒன்றை கண்டறிந்தோம்.
1: சீடு

0: இதை யார் பார்த்தது?
1: யாரும் இல்ல ஐயா, கேமராவை நானே ஈச்சின.
0: டேவிட், என் உணர்வுகள் உனக்கு தெரியாம. இந்த விஷயம் எனக்கு மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தலு. இதன் சக்தி சே
1: ஐயா, உங்களுக்கு அப்படி தோன்றவில்லையா? நாமே இதை கட்டுப்படுத்தினா நல்லதல்லவா?
0: குளிர்போர் முடிஞ்சு விட்டது டேடர். நீங்க ரத்தம் அடிச்சாலும் அது சிவப்பு வெள்ளை நீலம் தான் என நான் நம்புகிறேன். முன்னேற தேவையான எதையும் செய்யுங்க. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நேரடியா என்னை அழையுங்க.
1: நன்றி ஐயா.

எங்களுடைய இந்த தகவல்களை மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் கேட்டமைக்காக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நான் இன்னும் கொஞ்சம் வாங்கி கொண்டு வருகிறேன்.

0: ஆம், நாம் எல்லாம் எங்கும் இல்லாத இடத்துல இருக்கிறோம். எனக்கு எந்த கருத்தும் இல்லை. அவர் எனக்கு ஒன்னும் சொல்லவில்லை. ஆ சரி, அவர் இது மிக பெரியது இருக்கும் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார்.
1: இல்ல, கடவுள் உங்களை புகைப்பிடிக்க வைத்திருக்க விரும்பி இருந்தா அவர் புற்றுநோயை உருவாக்கி இருக்க மாட்டார் என்று தெரியுமா?
2: புகையிலை உருவாக்கி இருக்கவும் மாட்டார்.
1: கடவுளின் விருந்தினர்கள் என்ற நிகழ்ச்சியின் ரெவரன் ஜெரமியா ஃபிளெச்சர். நீங்க கேள்விப்படவில்லையா? அமெரிக்கா முழுவதும் நம்பர் ஒன் ரேட்டிங் பெற்ற ரேடியோ நிகழ்ச்சி பற்றி. கர்த்தரின் வார்த்தை என் வாயிலிருந்து உங்கள் வீட்டிற்கு வாரத்துல 7 நாட்கள்.
2: வாரத்துல 7 நாட்களா? கடவுளைய கூட ஒரு நாள் ஓய்வெடுப்ப.
1: ஆனா அவரிடம் ஆடியோ டேப் இல்ல.
0: நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
1: ஆஹா, மிஸ் வோஸ், எப்போது சந்தோஷம்.
0: போதும், லெட்ஸ். என்ன நடக்கிறது?
1: நான் எமட்டின் ஆன்மீக ஆலோசகர்கா. அதை தாண்டி அவர்கள் சொல்வது போல இன்னும் பல வெளிப்படும்.
0: உங்களை பற்றி என்ன ஜிக்யூ?
2: ஜாக் ஜோன்ஸ், தலைமை தொழில்நுட்ப நிபுணர்.
0: நீ ஒரு கீக்னு தெரிந்திருக்கிறாய்ங்க.
2: வெந்தே
1: சொல்லுங்க பையனே, உங்க வாழ்க்கையில் உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்டீர்களா?
0: நான் காராவாஷ்.
2: மிகவும் அழகான பெயர். நன்றி.
0: உங்களுக்கு நன்றி.
1: நான் கேக்குற, நீ முடிவெடுக்கும் மனிதனா?
2: ஐயா, ஆம் மற்றும் இல்லை இரண்டும்.
1: நல்லா சொன்னாய் பயிரே, உண்மையிலே நல்லா சொன்னாய். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லக்குமா? நான் சிறு வயதுல என் வாழ்க்கையில உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்ட. என் அம்மா இறந்து விட்டா, என்னை தனியா விட்டு விட்டா. அப்போது நான் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழிகாட்டினார். பாருங்க, நம்மில் ஒவ்வொருவருக்கும் மனித திறன் வழங்கப்பட்டுள்ளது.

0: ஸ்டீஃபன், இப்போதே இதை செய்யலாமா? சரி, ஏன் எம்பிக்கல? மோனு, பிரங்க, நான் காரா வாஷ். நாங்கள் இப்போது சியரா நெவாடாஸ் பகுதியில் இருக்கிறோம். உலகிலேயே சக்தி வாய்ந்த விண்வெளி நிலையமான ஷா அப்சர்வேட்டரிக்கு தங்களை அழைத்து செல்கிறோம். நம்ம இங்கு அழைத்தவர் .com பில்லியனேர் எம்எச் ஷா. கோடிக்கணக்கான டாலர்களை QE அல்லது QI எனப்படும் வெளிநாட்டு நுண்ணறிவுக்கான தேடலுக்காக வழங்கியவர். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களது தனிப்பட்ட கணினி ஹார்ட் டிரைவ்களுக்கு இணையம் மூலம் முக்கிய அணுகலை வழங்கியுள்ளனர். விண்வெளியிலிருந்து அனுப்பப்படும் தரவை செயலாக்குவதற்காக இப்போ வரலாற்றுல முதன்முறையா விண்வெளி தரவு நேரடியா ஷா அப்சர்வேட்டரியிலிருந்து உங்கள் வீட்டு கணினிக்கு நேரலை அனுப்பப்படும். உங்களால அதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். அது எப்படி இருந்தது? அது நன்றாக இருந்ததா? இதோ அவன் வரியா.
1: ஆமா, நான் இப்பதான் இங்க வந்தேன். இங்க ஒரு செய்தி வாகனம் இருக்கு. அது இங்கே என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்மித்தி, இந்த ட்ரக் இங்கே என்ன செய்கிறது? ஆமா, இங்க எதுவும் இருக்க கூடாது. செய்தி வாகனங்கள் இல்ல, வேற எதுவுமே இல்லை.

0: மகத்தான காரியங்களை செய்வதற்கான ஆற்று நாம் செய்ய வேண்டும்.
1: நல்லது ராஸ். ஸ்மிதி, அல்லது இப்போது அது இளவரசி ஸ்மிதியா?
2: ஹாய் ஜாக், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆக நீங்க எப்ப போலவும் அழகா இருக்கிறீங்க.
2: நன்றி. நீங்களும் அப்படிதான். அது நீ போன வருஷம் போட்ட அதே சட்டை தானா?
1: ஆனா பொத்தாங்கள் புதியமை. ஓ, அப்படியானால் ஷாவிற்கு இந்த பதுங்கு குழி உணவு போதுமானதாக இல்லையா?
2: சரி, நான் உங்களை அறிமுகம் செய்யல கேட்டுமா?
1: ஓ, எனக்கு அவரை தெரியும். நான் அவருடைய தலைமை தொழில்நுட்ப வல்லுநர்.
2: நிச்சயமா அது மிகவும் அருமையாக இருக்கிறது ஜாக்.
1: உங்களுக்கு நல்லதுதான், அவர்களுக்கு அது தெரியாதது ஆச்சரியமே. வெள்ள சாக்லேட்டு பாதிரியார?
0: இல்ல, உண்மையில உடலானது ஒரு புனிதமான கோவில்.
1: சரி, நாம் அனைவரும் நம்மை அதிர்ஷ்டசாலிகள் என்று கருத வேண்டும். நான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊடக நிகழ்வின் ஒரு பகுதியா போகிறோம். மேலும் நீங்க இங்க இருப்பது தற்செயலானது அல்லன்னு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் உறுதியளிக்கிறேன். நாட்டிலேயே சிறந்த விசாரணை செய்தியாளராக கராவின் தகுதிகள் அவளை சிறந்த தொகுப்பாளராக மாற்றுகின்றன. இங்க ஜேக் அவர் இங்கு உள்ள முக்கிய தொழில்நுட்ப நிபுணர்கள் ஒரு. ஸ்மிதி நிச்சயமாக முழு QA திட்டத்தையும் இயக்குகிறார். இறுதியாக என் நண்பரும் ஆன்மீக வழிகாட்டியுமான ரெவரன் ஃபிளெச்சர். நம் சக்திகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சிறிய வெற்றிகரமான வானொலி நிகழ்ச்சியையும் நடத்துகிறார். இப்போது எங் இணையதளங்களுடன் சேர்ந்து நாங்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊடக பார்வையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். மேத்திரவு நான் வானியல் ஆய்வகத்திலிருந்து ஒரு அழைப்பு பெற்றேன். அது ஒரு கோட்டோன் அழைப்பு.
2: எனக்கு தகவல் தரப்படவில்லை.
1: துணிய முடியாது, அதிகம் கிடைக்கல. அழைப்பு துண்டானது நிலையத்தை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் தோல்வியுற்றன. இது சாதாரணமான விஷயங்க. இந்த மலைகள்ல எப்போதும் விசித்திரமான புயல்களால் நமக்கு சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. எப்படியோ ஜேக் இங்க இறங்கியதோ நம்மை சரி செய்து விடுதா? அது ஜாக்கு. நிச்சயமா மணிக்கம் ஜாக்.
2: என்றால் என்ன?
1: அவர்கள் விண்வெளியில் இருந்து எங்கள் நம்பிக்கையின்படி ஒரு EI சிக்னலை பெற்றுள்ளனர். வெளிநாட்டு நுண்ணே இல்லை. இதுல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையா? மிகவும் உறுதியா? மீண்டும் அதை நாங்கள் பெறும்போது நாங்க அதை நேரடியா QA இணையதளத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்ப போறோம். இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய இணைய ஒளிபரப்பா இருக்கும். இத அர்த்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்க முடியுமா?
0: அதாவது கடவுளின் கையோ அல்லது அதை விட பெரிய சக்தியோ இருக்கலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமாக ரெவரன்ட். ஆனா நான் குறிப்பிடியது கொலம்பஸ், மார்க்கோ போலோ, நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோரை குறித்து. அவர்களை என்ன தூண்டியது? அது செல்வமா அல்லது புகழா? இல்ல, உண்மையான இலக்கு அறிவுதான். என் வாழ்க்கை முழுவதும் செய்த வேலை இப்போது பலன் கொடுக்க போகிறது. நாம் நிற்கும் வேணா ஒரு புதிய எல்லையில் நாம் உலகிற்கு ஒரு புதிய அறிவை கொண்டு வரப்போகிறோம். ஒரு பரிசு. நண்பர்களே, வானிலை மோசம், நாம் உடனே கிளம்ப வேணும்.
0: ஒரு நிமிஷம் திரு ஷா, உங்கள் அனுமதியுடன். இந்த திட்டத்தை ஆசீர்வதிக்கு உண்மை நன்றியானவளே. உமது உணர்விற்கு நம்மை அருகில் கொண்டு வரவும் பிரபஞ்சத்தின் மையமான செய்திகளுக்கும் அமைதியின் மகிழ்ச்சிக்கும் நம்முடைய சொந்த சக்திகளின் அதிசயத்துக்கும் நம்மை இணைக்கவும். ஆமென்.
1: ஆமென்.
0: எனது அன்பிற்குரியவரே, நீங்கள்

0: ஆல வணக்கம். எனக்கு ஒரு வானிலை புதுப்பிப்பு கிடைக்குங்க, நான் ஏற்கனவே அமைத்தேன்.
1: வெளியேற வேண்டியிருக்கு.
2: அவர்கள் இப்போது வந்திருக்க வேண்டும்.
0: அவர்கள் இன்னும் பங்கரில் தான் இருக்கிற, அங்கே இருந்து எதுவும் கேட்க முடியாது.
3: நான் நடக்க போவதில்லை.
4: சரி, உங்க விருப்பப்படி பாருங்க ரெவரண்ட். சம்மதம் என்றால் நான் கிளம்புறேன். எனக்கு கரடிகள்லாம் பயம்.
3: அவ நிஜமாவே வேணுமான்னு நிச்சயமா?
4: ஆமா, கண்டிப்பா. அவன் தான் நம்மோட தொழில்நுட்ப நிபுணர். வெப் கேஸ் ரிலே வேலை செய்யணும் உறுதி செய்ய அவன் தான் இங்க இருக்கான்.

0: குழி இதுதான் இடம். உங்க ரிசீவர் டிஷ் எங்க?
1: அது மலை மேல இருக்கு. இதுதான் முக்கிய கட்டிடம். கட்டுப்பாட்டார வசிப்பிடம் எல்லாமே பூமிக்கடியில இருக்கு.
2: ஏதோ விசித்திரமா இருக்கு.
0: வாடா கீக் பையா, நீ அதிகமா கவலைப்படுற, போலாம்.
2: ஸ்மிட்டி, நீ பின்புறம் போய் பாரு, நான் இங்க இருந்து உள்ளே செஞ்சு பாக்குறேன்.
1: சரி ரெவரண்ட், எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய விரும்புறீங்களா?

0: உனக்கு என்ன பிரச்சனை?
1: இங்க இருட்டுல சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் நான் இல்ல. ஒரு நிமிஷம், இது என் நிகழ்ச்சியை கெடுக்க போறதுலன்னு சொல்ல.
2: நீ இதை சரி செய்ய முடியுனா நான் இல்ல.
3: பெரியவ,
2: அது ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி இருக்குதா?
1: இது ஒரு பெரிய குழம்புதான்.
4: நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலை நான் 60 மில்லியன் கேக்கும் மக்களுக்கு என் வாழ்க்கையிலேயே பெரிய நிகழ்ச்சி நடக்க போறது என்று வாக்குறுதி கொடுத்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் தண்ணீர்ல நடக்கணுமா? அடடா சாத்தான்,
0: இங்க எங்காவது வேலை செய்ய ஒரு போன் இருக்கணும்.
2: அது வேலை செய்யாது ஸ்மிருதி.
5: ஒரு ஹாம் ரேடியோ இருக்கு, ஆனா அது அவசரத்துக்கு மட்டும்தான்.
0: நாமே இது அவசர நிலையின் நடிக்கலாமே இதையா?

0: என்ன ஐடியா இருக்கா?
1: பழைய மீட்டோ ஃபார் இப்படி யாராவது செய்யுமா?
0: போச்சு போல.
2: இங்க என்ன நடக்குது?
3: நம்ம இந்த நிலைக்கு நீயே கொண்டு வந்துட்ட.
2: மன்னிக்கமோ?
1: சரிதா மகளே, இது உன்னோட வேலைதான்.
2: எனக்கு பொறுப்புகள் இருக்கு, எனக்கு பின்தொடர்பவர்கள் இருக்கு, நான் எப்படி நிகழ்ச்சி நடத்தப்பா?
1: ஏன் இத
2: என்னங்க?
1: நீ எப்போது நடக்கவே முடியும்? அடுத்த ஊர் வெறும் 80 மைல் காண.
2: சரி, நான் நடக்கலாம் போல இருக்கு.
1: ஆமா, அந்த வேலைக்கு நீங்க போதுமான உடற்பயிற்சி உடையவராகவே தெரிகிறீங்க. மறுமரத்தையும் மறக்காதீங்க.

0: டான்ட்ரன் ஐயர்,
1: அவரை பத்தி நான் ஒரு போதும் கேள்விப்படல.
2: கவலைப்படாத எமெட், அவ ஒரு நிபுணர்.
3: ஏ ரவ், உங்ககிட்ட ஒரு அதிசயம் இருந்தா எப்போதும் எனக்கு கொடுக்கலாம்.
4: சரி, நான் ஒரு ஹாம்ஸ்டரை கண்டுபிடிச்சேன், ஆனா திம்ரோடி இருவரும் இல்ல.
3: சரி, இத தொடர்ந்து பாருங்க. கரா, நீ என்ன

0: என்னப்பா சௌக்கியமா? நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த அந்த மிகப்பெரிய அளவற்ற செல்வத்தை ஒரு வழியாக இப்போது சம்பாதித்து முடித்து விட்டாயா?
1: அப்படி ஒண்ணும் இல்ல, அந்த கனவுகள் எல்லாம் கொஞ்சம் உண்மையோடு மோதி விழுந்த. நான் இன்னும் ஒரு டெக்கியா போராடி கொண்டிருக்கிறேன்.
0: முதன்மை டெக்கி?
1: முதன்மை டெக்கி சாவத் தவிர உன் வாழ்க்கையில வேற ஆண்கள் இருக்கிறாங்களா?
0: அதற்கு என்ன அர்த்தம்?
1: அவர் உன்னை ஹவாயில் உள்ள தன் கடற்கரை வீட்டுக்கு அழைத்தாரா? ஆஸ்திரியாவில ஒரு ஸ்கீ லாட்ஜுடன்.
0: நீங்கள் எனக்கு யாரையாவது சந்திக்கிறேனான்னு தெரிந்து கொள்ள விரும்பினால் நேராக கேட்கலாமே.
1: நான் யார தெரிஞ்சு கொள்ள வேண்டும்?
0: இது வெறுமனே முட்டாய்தனம்.
1: இல்ல, இது ஏன் தவறு? மன்னிக்கோ, தயவு செய்து திரும்ப வா. நீ யாரையாவது சந்திக்கிறாயா?
0: இல்ல, அந்த நாள் முதல் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
1: பதவி உயர்வில் காரணம்
0: உன்னை இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன்ற உனக்கு தெரியும். நீயே என் மீது நம்பிக்கை வைத்த ஒரே நபர். என்னை இதற்காக முயற்சி செய்ய தூண்டினாய்.
1: அப்படி என்றால் என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்கிறாயா?
0: வேணா. சரி சரி, அவன் யார்?
1: நான் கராவோட ஒரு விஷயத்துல இருக்கிறேன். ஒன்னும் இல்ல, என் கனவுதலின் பெண்ணை எப்படி மாற்ற முடியும்? எப்படியாவது நான் இவ்வளவு நாட்களாக இந்த தொழில்நுட்ப அதிசயங்களை உருவாக்குவதில் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
0: சரிங்க, அப்படியே செய்யலாம்.
1: இது நம்பிக்கையுடன் இருக்கிறது போல இருக்கிறது.
0: அங்க யாரும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
1: வெப்காஸ்டை இயக்க எவ்வளவு நேரம் ஆகும்?
2: முக்கிய டிஷ்ஷுக்கு இணைப்பு மீண்டும் நிறுவப்பட்டுவது. சிக்னல் திரும்ப வந்துவிட்டால் நாம் அதை அங்கே கொண்டு சேர்க்கலாம். நீ ஹெட்செட்ல கேட்கலாம். இவை எல்லாம் என்ன பழைய
3: அங்கே இருக்கிறது ஸ்ட்ரிப் சாட் ரெக்கார்டர். இது ஒரு சைஸ்மோகிராஃப் மாதிரி. இதனால நீ சிக்னலை பார்க்க முடியும். ஜாக் அவர்கள் டிஸ்கை எதற்காக எரித்தார்கள்
1: எனக்கு தெரியவில்லை. ஆனா கம்ப்யூட்டர்கள் வெறுமையாக இருக்கின்றன. அவர்கள் சிக்னலின் ஒவ்வொரு தடயத்தையும் அழிச்சு விட்டார்கள்.
3: யாராவது ஏன் அப்படி செய்வார்கள்?
2: அவர்கள் திருடமாட்டார்கள், அவர்களே அறிவிப்பார்கள். இந்த கண்டுபிடிப்பு விலைமதிப்பற்றது.
1: அப்படி நினைக்கவில்லை. இங்கே வேறொரு விஷயம் நடக்கணுது.
4: நீங்கள் முற்றிலும் சரியில்லை. நான் தியானத்துல என் சக்தியை சுத்திகரிச்ச போது எல்லாம் எனக்கு தெளிவா புரிஞ்சது. இது மிகவும் வெளிப்படையா தெரிகிறது. அவர்கள் வெறுமனே அதில் மூழ்கி விட்டார்கள். ஆம், படைப்போலி அவர்களால் தொடப்பட்டவர்கள். இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த இரு இளைஞர்கள் எங்கும் இல்லாத இடத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போது வெளிப்புற உயிர் சக்தி கடவுளின் கை கீழே வந்து அவர்களை தொடுகிறது. அவர்களுக்கு இந்த சிக்னலை அனுப்புகிறது. அவர்களை ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு செல்கிறது.
0: பாதிரியாரே, விடுங்கள், இந்த இடம் அழிக்கப்பட்டு விட்டன.
3: இப்போது நீங்க இதை பற்றி இவ்வளவு தெரிந்தா அப்ப அந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் எங்க?
4: பூமியில நடக்க சென்று விட்டார்கள். அவர்கள் தங்கள் சொத்துக்களை விட்டுவிட்டு மகா பணியை நிறைவேற்ற சென்று விட்டார்கள். மக்களிடையே வார்த்தையை பரப்ப ஒருவர் ஒருவர் ஆன்மா ஆன்மாவாக.
0: அது முட்டாள்தனமா இருக்குது. உங்களுடைய அந்த பெரிதாக்கப்பட்ட வேத கருத்து
4: சாவம்பா. நான் இப்போது உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க தொடங்குறேன்.

0: இருக்கிறது? எல்லாம் சரியாக இருக்கிறதா?
1: உண்மையிலேயே அது மிகவும் மோசமானதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டது.
2: கோத்திரம் உண்டாகட்டும்.
3: ஜாக், இந்த அச்சு பிரதியை பார்.
4: நான் கேட்டுட்டுமா? பண்ணிட்டோம். நிஜமாகவே இது எனக்காகத்தானா? உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் இந்த இடத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
3: இந்த யார் பொறுப்பு? ஏய், எல்லாம் ஓகேவா?
5: இந்த மலைகள்ல பெரிய புயல் வரப்போகிறது. நாம் உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கூட்டாட்சி பகுதி.
1: இது எங்க இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இது என் வானியல் ஆய்வகம், நீங்க சொல்ல முடியாது.
5: இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயம்.
1: நீங்க தனியார் சொத்துல இருக்கீங்க சிப்பாய். நான் ஒரு பொதுமகன், சரியா? நான் உத்தரவுகளை ஏற்க மாட்டேன்.
5: நான் இப்ப பொறுப்பேற்கிறேன். என் மேலதிகாரியிடமும் நேராடி உத்தரவு கிடைக்குது.
1: இல்ல, நீங்க பாருங்க கர்னல், கடைசி தேர்தலுக்கு பிறகு நீங்களும் உங்க ஆட்களும் உங்க கமாண்டரும் எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவருக்கு நீங்க அவங்க முக்கியமான நன்கொடையாளர, அவர் தனிப்பட்ட ஆர்வம் கொண்ட ஒரு திட்டத்திலிருந்து தள்ளி வைக்க முயற்சிக்கிறீங்கன்னு சொல்லா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நம்புறேன்.
6: ஐயா, நாங்கள் வெளியே உள்ள கட்டிடங்களை தெரியும். டெக்னீஷியன்கள் எங்கும் காணவில்லை. ரேடியோ செல்போன்களை செதுகினோம், எதுவும் வேலை செய்யவில்லை. ஹெட்செட்டுகள் மட்டுமே வேலை செய்கின்றன, அதுவும் உள்ளூர் மட்டும்.
7: முன்வாயில பாதுகாப்பாக வையும்ப. அந்த இரு ஆட்களை தொடர்ந்து தேடல. ஓமே,
5: இங்க வேலை செய்த அந்த ரெண்டு டெக்னீஷியன்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா?
1: தெரியல.
5: இந்த கேள்விய சாவிடம் கேக்குறான்.
1: எங்களுக்கு தெரியவில்லை. நாங்க இங்க வந்த போது அவர்கள் ஏற்கனவே போயிருந்தார்கள்.
5: சரி, எல்லோரும் கவனமாக கேளுங்க. நான் பொறுப்பேற்கிறேன். இந்த கட்டிடத்தை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது. பாருங்க, அந்த அறைகளை சோதனை இடுவோம். லெப்டினன்ட் சிப்பாய் சர்வா.

0: இது அப்பத்தமானங்க.
1: நாங்கள் இங்கே ஜிஐயால சிறைபிடிக்கப்பட்டுள்ளோம்.
0: ஜோ
1: ஓ மற்றும் ஜிஐ
0: ஜேம்
2: அபத்தமானது இல்ல ஒரு குழந்தை இல்ல சாதகமான பக்கத்தை பாருங்க. நாம் என்ன கண்டுபிடித்திருக்கிறோம் என்று பாருங்க. உயர்நிலை உணர்வு நிலைக்கு செல்லும் கதவை நாம் கண்டறிந்து விட்டோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
3: யாராவது அந்த வெள்ளநிலைய பாப்பீங்க? என்னல
4: அந்த வெள்ளநிலை? அது ஒரு சிறிய முடி நிறைந்த எலி மாதிரி இருக்கும். நான் அதிகமா கவலைப்படவில்லாமா? நான் அதை உங்களுக்காக பிடித்து தருகிறேன். நன்றி.
3: வெக்க நன்றி.

0: வரவேற்கிறேன்.
1: ஐயா,
0: டியூஸ்னோ, அது சுவாரஸ்யமா இருக்கிறது. இந்த மருந்து இன்னும் ஒரு மாதம் போதுமானதாக இருக்க வேண்டும்.
2: எல்லா மதங்களும் நம்முடைய உண்மையான சக்தியை அடக்கவும் தனிப்படுத்தவும் முயற்சி செய்துள்ளன. ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உலகளாவிய சக்தி இருக்கிறதுன்னு நான் நம்புறேன். அந்த சிக்னலை கேருங்க. நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நாம் ஒரு புதிய நிலைக்கு செல்லும் கதவை கண்டுபிடித்துள்ளோம் என்று. பெய்தி நகலுக்கு
1: நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? இந்த விண்வெளியிலிருந்து வரும் சிக்னல் நம்மை தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த மக்களுக்கு எப்படி சொல்வது? பைபிள்ல எங்க இது சொல்லப்பட்டிருக்கிறது?
0: ஸ்மிட்டி, இது சரியான நேரம் அல்லவோன்னு நினைக்கிறேன். இல்ல
1: ஜாக், எனக்கு உண்மையில தெரிந்து கொள்ள வேண்டும்.
2: ஓ, இப்போது பாரு, பைபிள்ல உலகில் உள்ள அனைத்து அறிவும் இருக்கிறது என்று நீங்க சொல்ல வரலையே.
1: பிரபு, நான் உலக அறிவை பற்றி பேசவில்லை, நான் பைபிளை பத்தி தான் பேசுறேன்.
3: ஒரு நிமிடம் போறோம். நீங்களும் அந்த மதவெறியர்களில் ஒருவரா? இல்ல, ஆனா நீங்கள் இருவரும் ஒரே விஷயத்தை நம்புறீங்க.
1: இல்ல, அதுதான் என் கருத்து. இது ஒரே மாதிரி கிடையாது, இதற்கு அருகிலும் இல்ல. ஒரே ஒரு உண்மைதான் இருக்குது, அது இது கிடையாது. அவர் ஒரு சிக்னல் நம்மை கடவுள்களாக மாற்றும் என்று பேசுகிறார், அது நடக்க வாய்ப்பே இல்ல.
2: இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க. அந்த நிறுவனத்தின் ஒரே நோக்கம் வெளிக்கிரக வாழ்வை கண்டுபிடிப்பது. அப்படி இருக்கும் போது எப்படி நீங்க இவ்வளவு மதபிரமையோடு நடிக்கிறீங்க? அது கொஞ்சம் பாசாங்க மாதிரி இல்லையா?
0: ஏய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
2: இங்க யாராவது கணினி நிபுணரா இருக்கீங்கன்னா, ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? நாம் வெளி உலக தொடர்பை ஏற்படுத்தும்.
0: ஜாக் ஜோன்ஸ் நிபுணர் முதல் வகுப்பு, பொருளாதார நிலை கடைசி வகுப்பு, உங்களுக்கு சேவை செய்ய தயாரையா?
2: சரி, உங்களை பத்தி என்ன, நீங்க ஒரு நிபுணர் காமே.
4: நான் ஒரு வியாபாரி, கம்ப்யூட்டர் பைத்தியம் இல்ல.
5: தற்போது நான் ஒரு சினிமா திரைப்பட இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
2: சரி, நீங்க தான் நம்ம ஆளு போல ரெட்டு. வாங்க, அதை தொடாதீங்க ரெவரண்ட்.

வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் இப்போது உங்கள் முன்னால் நின்று என்னை பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் எனது எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவே இருக்கும். நான் இங்கே வந்திருப்பதன் நோக்கம் மிகவும் தெளிவானது. நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவதே சிறந்தது என்று நான் நம்புகிறேன். இந்த இனிய தருணத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன்.

0: எப்படி இருக்கு?
1: நீங்க ரீடர்ஸ் டைஜஸ்ட் சுருக்கப்பட்ட பதிப்பு வேண்டுமா?
0: அப்படின்னா மெதுவா? பரவாயில்ல, ஒரு படி ஒரு படியா. மதிப்புள்ள ஒன்றை உருவாக்க நேரம் ஆகும். நீங்க எவ்வளவு காலமா டெக்னாலஜியில இருக்கீங்க?
2: சுமார் 12 வருஷம்.
0: நிச்சயமா நல்லா இருப்பீங்க.
1: சில சமயங்கள்ல நான் பிரகாசமான திறமைய காட்டுவேன்.
0: பாடி,
3: நன்றி கர்னல். நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் என் வாழ்க்கை முழுக்க இந்த ஆளோட ஆமையில தான் இருக்கேன். அதுக்கு ரொம்ப பெருமை. நான் பிரபஞ்சத்திலேயே பெரிய அமைதி பாதுகாப்பு படையை பிரதிநிதித்துவப்படுத்துறவன். உலகம் நம்ம அழைக்கும் போது நம்மாலதான் எல்லாம் சரியாகும். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா நாம ஏன் இப்படி இருக்கோம் ஜாக்? நாம என்ன செய்யறோம்னு இல்ல, நாம என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். அதுக்குத்தான் தடுப்புன்னு சொல்லுவாங்க சாத். உலக அமைதிக்காக நாம நியூட்ரான் குண்ட வீச வேண்டிய அவசியம் இல்ல. நாம விரும்பினா செய்ய முடியும் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் போதும். அதுக்குத்தான் இந்த சின்ன அர்த்தம். உலகத்துல யாரும் அதை எதிர்க்க தைரியம் செய்ய மாட்டாங்க. அதுதான் உலக அமைதிக்கான முக்கிய விஷயம். இப்ப பாருங்க, நீங்க ஷாவுக்காக வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னும் நிறைய இருக்கு. நான் கேக்குறது பெரிய பார்வையில பாத்துக்கோங்கன்னுதான். சரிதானா? சரி, அந்த கோழி எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க.

0: ஷாவுக்கு எப்படி எல்லா அழகான பெண்களும் கிடைக்குது?
1: அதுவும் எனக்கு தெரியல. லிமோஸ் நல்ல வைன, ஒரே ஒரு தனி வானியல் ஆய்வகம் கூட இருக்கலாம். நிச்சயமா பொருந்த உடை எப்போதும் நல்லா அரங்க. ஆனா உங்க மேல பார்த்தா, உங்க மேல
0: ஓ லெப்டினன்ட், நான் ஜாக். ஆனா என் நண்பர்கள் என்ன ஜாக் ஏன்னு கூப்பிடுவாங்க. நீங்க யாரு? அவங்க தன்னோட வேலையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க.

0: ஏய், தயவு செய்து கொஞ்சம் நில்லுங்களே.
1: ஜே கர்னல் சாதனங்களை சரி செய்ய முடியுமா?
0: பாரு கர்னல் பத்தி நீங்க கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு நிச்சயம் தெரியும். கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்கு ஏதாவது ஊக்கம் அளிக்கும் பேச்சு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். பாரு ஜாக்,
1: ஜாக் தான், ஜாக் அதாவது ஜாக் பி நிம்பிள், ஜாக் பி குவிக் மானே.
0: ஜாக்,
1: ஆமா
0: சரி புரிஞ்சுறேன் ஜாக். அவருக்கு ஒரு விஷயம் தான் முக்கியம், சிக்னலை கட்டுப்படுத்துமா. அது எனக்கு புரியுது, நாம் எல்லாம் அமெரிக்கர்கள் தானே இல்லையா? ஆனா ஜாக், இதுக்காக நான் நிறைய முயற்சி பண்ணிருக்கேன். நானும் என் நாட்டுக்காக மற்றவர்களை போலவே உதவ தயாரா இருக்கேன். ஆனா மனசு திறந்துகிட்டு இருக்கலாம்.
1: நான் கேக்குறது ஒன்றே ஒன்றுதான், நீ எதுவும் செய்யாம ரிலே ரெடி ஆகுற நேரம் வந்துடும் போது முதல்ல எனக்கு சொல்லு.
0: நீ அப்படி பண்ணினா உனக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் இருக்கு, பெருசா ஒரு ஃபெராரி அளவுக்கு வாழ்க்கையே மாறும் மாதிரி போனஸ்.
1: சரி, பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு சிக்னல் இல்ல. அதாவது சிக்னல் இருக்கு, ஆனா அது ரேம்ல தான் இருக்கு. எதுக்கோ அது ஹார்ட் டிரைவுக்கு டவுன்லோட் பண்ண முடியல.
0: சரி, நம்ம ரேம்ல இருந்து நேரடியா ரிலே பண்ண முடியாதா?
1: அப்படிதான் நினைக்கலாம், ஆனா அது எதுவும் செய்ய மாட்டேங்குது. நாம் அதை கேட்க முடியும், குறைஞ்சபட்சம் நீயாவது கேட்க முடியும். என் ஹியரிங் எய்டா அதை பிடிக்க முடியல, உயர்ந்த அதிர்வெண்கள் தான் காரணம் இருக்கிறோம். பிரச்சனை என்னன்னா அதை நசல் எடுக்க முடியல, சேவ் பண்ண முடியல. நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை டிலீட் கூட செய்ய முடியாது.
0: முயற்சி
1: தொடலு,

0: இது கடினமா இருக்கு இல்லையா? இப்படி இங்க புகை பிடிக்க முடியாது.
1: இங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியாதுக்காக நான் கட்டுப்பாடுகளுக்கு பழகிய பெண் கிடையாது. சரி,
0: சில கட்டுப்பாடுகள் இல்லாம சுதந்திரம் கிடையாது.
1: நீங்க தெரிஞ்சுக்கணும், எனக்கு எப்போதும் யூனிஃபார்ம்ல இருக்கிற ஆண்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு.
0: அப்படியா? யூனிஃபார்ம்ல இல்லாம இருக்கும்போது என்ன?
1: சென்ஃபரி, சொல்ல வேண்டாம் கர்னல், நீங்க கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு.
0: இந்த புத்தகத்துக்கு நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. நான் வேற ஆண்கள்ல இருந்து வேறுபாடுத
1: இல்ல, நீங்க வேற மாதிரிதான். நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க, நீங்க சக்தி வந்தவரா இருக்கீங்க. உங்க அடுத்த கட்டளைக்காக ஆயிரக்கணக்கான ஆண்கள் காத்திருக்காங்க. நான் நிச்சயமா நினைக்கிறேன். நீங்க விரும்பினா சில நிமிடங்கள்ல ஹெலிகாப்டரை இங்க கொண்டு வர முடியும். உண்மையிலேயே நீங்க விரும்பினா
0: நான் அப்படி செய்ய. மிஸ் வான்ஸ்
1: கண்ணா,

0: சரி, நாம் எல்லா வாய்ப்புகளையும் கவனிக்கிறோம் போல இருக்கு.
1: அதனாலதான் எனக்கு அதிக சம்பளம் தராங்க.
0: நான் ஒரு வரைபடத்தை எடுத்தேன். இந்த இடத்தை கட்டும் போது தண்ணீர் ஓட்டம் போக ஒரு சுரங்கு கட்டணும் ஆனது. அது இந்த மலைக்கீழே சுமார் 300 யார்ட்ஸ் போகும். அது நம்மை காவலாளிகளை தாண்டி கொண்டு போறோம்.
1: அதுக்கப்புறம் என்ன?
0: அப்புறம் நாம தான் நம்ம நாமே பாத்துக்கணும். பயணம் நீளமா இருக்கும், ஆனா முடியாதது கிடையாது. நான் ஒரு சாலையை அடைஞ்சிட்டு ஒரு போனை கண்டுபிடிச்சா சில தொடர்புகளை பயன்படுத்த முடியும். மிகவும் மோசமான நிலை வந்தாலும் நான் பதிவு செய்த சிக்னலை என் வலைத்தளத்தில் மீண்டும் ஒழிக்க வைக்கலாம்.
1: அதை நீங்க எப்படி செய்ய போறீங்க? சரியா,
0: உங்க கையில இருக்கிற டிஸ்கட்டோடா
1: என்ன
0: முயற்சி கூட செய்யாதுமே.
1: இந்த செய்தியை வெளியிடுற உரிமை எனக்கு தான்.
0: ஒப்பில்லா, நாம இங்க யூட்டிலிட்டி ரூம்ல இருக்கிற சுத்தமான ஹேட்ச் வழியா வெளிய போக முடியும்.
1: அப்ப நாம இன்னும் எதுக்காக காத்துக்கிறோம்? நான் அந்த டிஸ்க பாதுகாப்பாக உழைச்சி வச்சிருக்கேன். அப்படின்னா சரி.

0: நீங்க சந்தோஷப்படணும் போல.
1: ஏன்
2: நீங்க அந்த சிக்னலை கேட்க முடியலங்க?
1: அது எனக்கு சந்தோஷம் தரணும்னு. ஏன் அதைத்தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு அருமையா உணர வைக்குது, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு உணர்வோட இருக்குன்னு.
3: ஜாக்கு, இங்க ரொம்ப விசித்திரமான விஷயம் நடக்குது, இத பாரு.
0: நம்மோட சகோதரி நிலையத்தில இருந்து வந்த ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்தேன்.
2: ஒரு சிக்னல் வந்தா அதன் கோஆர்டினேட்ஸ் தானாகவே மூலத்தை உறுதி செய்ய அனுப்பப்படும்.
1: அந்த சிஸ்டத்தை நான் தான் வடிவம் வச்சேன்.
4: நேத்து இரவு 9 மணிக்கு ஒரு சிக்னல் வந்தது.
2: தற்போது வரை எந்த விதமான கோஆர்டினேட்ஸும் அனுப்பி வைக்கப்படவில்லை.
1: அது முடியாத விஷயம்.
5: நிச்சயமா நீங்க சொல்வது முற்றிலும் சரிதான்.
1: யாரோ கோஆர்டினேட்ஸ் தடுக்கவோ மாற்றவோ செய்திருக்கணும்.
5: நீங்கோ நானோ நல்லா தெரியும், இது எல்லாமே தானாக நடக்கிறது. இல்ல கோஆர்டினேட்ஸ் ஒரு விஷயத்தையும் மட்டும் அர்த்தம், அதாவது இந்த சிக்னல் வெறி விண்வெளியில இருந்து வரல.
2: சூப்பர்.

0: ஜாக்கு, இதெல்லாமே நிரலாக்கப்பட்ட அறிவியல் தரவு. இது பொய் சொல்லாதே. பாரு, நான் அதை கேட்டு பார்த்தேன், அது நீ ஏதோ சரியில்லை. தெரியல, இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் மாறினதை கவனிச்சியா? எல்லாரும் ரொம்ப சத்தமா முரட்டுத்தனமா ஆயிட்டாங்க. அந்த கர்னல் முகத்தை பாத்தியா? அவன் உனக்கு அதே அழ தெரியுதா?
1: இவங்க எல்லாரும் பெரிய அதிகாரம் கொண்டவங்க, நிறைய அழுத்தத்துல இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் பந்தயத்துல இருக்கு.
0: இல்ல ஜாக், அதை விட அதிகம் இருக்கு.

0: பின்பக்கம் இருந்து வந்த பைத்தியக்காரமான கற்பனை அல்ல.
1: உனக்கு என்ன இவட்டுக்கு
0: எல்லாமே? அல்லது நீ உன் பட்டியலை இனிமேல் வைத்துக் கொள்வதில்லையா? புகைப்பிடிப்பது, மதுபானம், தவளே, சிட்ஸ், மிகவும் மிகவும் தலு, உன் புத்தகத்துல எல்லாமே தவறுதா?
1: பார் நா, சரி நீ என்ன தெரியுமா, மன்னிக்கறோம், சரி இதை விட்டு விட, மன்னிக்கோ.
0: சரி ஆமா, நாம் இதை விட்டு விடலாம், வாத செய்ய வேண்டாம். நாம் எல்லோரும் நல்ல சிறிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம், உனக்கு தெரியுமா, நீயும் பிளச்சருக்கு போலவே இருக்கிற.
1: என்ன பிளச்சருடன் ஒப்பினாத?
0: வேறுபாடு இந்த
1: ஏன்னா நான் கடவுளை நம்புகிறேன் ஜாக், கடவுளாக மாறுவதே அல்ல. பார், இது ஏதோ உலகளாவிய உயர் சக்தியை தியானிப்பது அல்லது உயர்ந்த நிலை உணர்வை அடைவது பற்றியதல்ல. மேலும் இது வெளி விண்வெளியிலிருந்து வரும் ஏதோ ஒரு சிக்னலை பெறுவது பற்றியதும் அல்ல.
0: நீ என்ன சொல்ற, அந்த சிக்னல் நரகத்திலிருந்து வரலாம்னு சொல்றயா? இசாசா சாட்டாமா, உனக்கு தெரியுமா,
1: அதுதான் நீ வாழ்க்கையை நடத்துறது இல்லையா ஜாக்? நகைச்சுவை மற்றும் பாதி முயற்சிகள் நான் உன்னை கவனிச்சிருக்கேன் ஜாக், பெரும்பாலும் நீ எல்லாரையும் விட மைல்கள் முன்னாடி இருக்கிற, அப்புறம் நீயே திடீர்னு சும்மா நிக்க ஆரம்பிக்கிறாய், க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி எழுத முடிச்சேன்.
0: அதுல என்ன தவறு இருக்கு?
1: சக்கு, நீ எல்லாரிடமும் இருக்கிறத விரும்புற, ஆனா உனக்கு தேவையான எல்லாமே உன்னிடம் இருக்கு, ஆனா நீ அதை வீணாக்குற. நம்ம மாதிரி
0: அப்படி இல்ல ஸ்மிட்டே, நான் உன்ன ரொம்ப பிடிச்சிடல, ஆனா
1: என்ன இது ஒரு ஜெட் விமானமா?
0: கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்னால சமாளிக்க முடியல. நான் ஒரு முக்கோண காதல்ல சிக்கி இருப்பதாகவும் அதில் நான் தனித்து விடப்பட்டிருப்பதாகவும் உணர்ந்தேன்.
1: ஒருவேளை என் வாழ்வில் உனக்கும் கடவுளுக்கும் போதுமான இடம் இருக்கிறதுன்னு உனக்கு எப்பவாவது தோன்றியதுண்டா?

0: என்ன நடக்கிறது? நான்
1: இப்ப ஏதோ பார்த்தேன். தர்மல் உலேசன்கா?
0: இவர்கள் பல ஆண்டுகளா ஒன்றா பணியாறி இருக்க வேணும். என்ன நடந்திருக்குமோன்னு என்ன தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை ஐயா. இவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஸ்விங்கர் இவங்களை இங்கே இழுத்து வந்திருக்க வேண்டும். உங்க கை கொடுந்தேங்க.
2: அதை நன்றாக மூடி வைங்க.
3: சரி ஐயா.
2: நீங்க அங்கே என்ன செய்ய நினைத்தீர்கள் என்று நினைக்கிறீர்கள்?
4: காரை அங்க என்ன செய்யுங்க?
2: வாய மூடு மிஸ்டர். அவளை சோதிங்க.

0: இது நான் நினைப்பது தானா? நான் கேட்டேன், இது நான் நினைப்பது தாமா?
1: கர்னல், என்ன கொஞ்சம் தளர்ந்து பாருங்க, இங்க வாருங்க.
0: அனைவரும் இங்கே வாருங்க, கவனமாக இதை கேளுங்க. இதோ அது வந்து விட்டது. தயவு செய்து நான் சொல்ல போகும் இந்த முக்கியமான விஷயங்களை மிகவும் கவனமாகவும் உண்மையாகவும் செஞ்சு கேளுங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
2: மின்சாரம் என்ன ஏதுற?
3: இங்க சிக்னல் எங்கே கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து சிக்னல் இருக்கும் இடத்தை என்னிடம் சொல்ல முடியுமா?
0: என்ன செய்ற?
3: இது தவறு. என்ன கேளுன? அந்த சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனா அது வெளி விண்வெளியில இருந்து வரவில்லை.
2: என்ன?
3: நம்மோட சகோதரி நிலையங்களை நான் பார்த்தேன், எந்த உறுதிப்படுத்தும் அறிக்கைகளோ இல்ல.
0: இது ஒரு வானியல் ஆயுளதம். இதன் முக்கிய பணி வெளி விண்வெளியிலிருந்து விஷயங்களை பரிசோதிப்பதுதான். அது வெளி விண்வெளியிலிருந்து வந்தது.
3: மன்னிக்கவும் கர்னல், நீங்க தவறா இருக்கிறீர்கள்.
1: சிக்னல் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க.
3: நான் சிக்னலின் கால அளவ பார்த்தேன்.
1: ஸ்மித்தி, வேண்டாம்.
3: அது 6.66 வினாடிகள்.
1: என்ன? அதத்தான் நீ கவலைப்படுறிய? நீ பைத்தியமா? நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? நீ என்ன எவ்வளவு இழப்புக்கு உள்ளாக்கினாய் என்று உனக்கு தெரியுமா?
4: சிஸ்டம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: இப்போ அது முக்கியம் இல்ல, இல்லையா? நீ வேலை விட்டு விட்டாய்.
4: நன்றி ஆண்டோவே, நன்றி.
1: என்ன நடக்கிறது?
4: மிகவும் தாமதமாகிவிட்டன. கம்ப்யூட்டர் இயக்கப்படவில்லை.
1: சிக்னல் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது நம்மிடம் நெருங்கி வருகிறதா? ஹவாய்?

0: அதை நிறுத்தமா ஐயா.
1: அங்க என்ன நடந்தது?
0: அல்ல ஹெட்செட்ல வந்தது ஐயா.
1: என்ன நீ என்ன பேசுற? மற்றவர்கள் எங்க?
0: அவர்கள் எல்லாம் இறந்து விட்டாரீங்களா?
1: எந்த
0: அவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டு பிசாசு பிடித்த மாதிரி நடந்தார்கள். அதை வெளியே விட கூடாது.
1: லெப்டினன்ட் இப்ப பாரு சிப்பாய்.
0: பின்னால் இல்லையா?
1: என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை.
0: பின்னால்
1: இது இப்படிதான் நடக்க போறது.
0: நீங்க என்ன சொல்றேன் கேக்கலங்க ஐயா.
1: சொன்னத கேக்கல. இப்போ இது எப்படி நடக்கும் சொல்றேன். நீங்க அந்த துப்பாக்கிய ஹோல்ஸ்டர்ல வைக்கிறோம். நான் சொல்றேன் அந்த ஆயுதத்தை பாதுகாப்பாக வைங்க.
2: ஓய்

ஐயோ சாப்பிட்டா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு லெப்டினன்ட் அவர்களே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? லெப்டினன்ட் அவர்களே,

0: ஆங்கில அது எப்படி சாத்தியம்?
1: அது ஒரு சிக்னல்.
0: நீங்க அதை விடுறீங்களா?
1: நீங்க அந்த சிப்பாய கேட்டீங்க, அது ஹெட்செட்ல அன்புக. அவருக்கு சொல்லுங்க, லிப்டிமென்ட் நீங்க கேட்டீங்க. கர்னல், நீங்க கட்டுப்படுத்த முடியாத ஒன்று திறந்துட்டீங்க. அதை செய்து நம்ம எல்லாரையும் ஆபத்துல வச்சிட்டீங்க.
0: கர்னல், நீங்க எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
2: ஓ ஐயா, இப்பதான் ஆரம்பம். நாம ரொம்பவே அதிகம் பார்த்துப்பார். நீங்க எங்களை நம்பணும், இல்ல என்றா எங்களை கொல்லணும், சரியா? இரண்டையும் செய்ய முடியாதுன்னு யார் சொல்றாங்க? நான் சொல்ல போகும் விஷயம், இந்த அறையிலிருந்து வெளியே போகும் முன் அதை மனதுல வைங்க. இந்த திட்டம் பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனதை கட்டுப்படுத்தும் முயற்சிகள், பல்வேறு விருப்பங்களை ஆராய்தல், பாராநார்மல் முதல் வெளிவின்னில் இருந்து வரும் சிக்னல்கள் கர. ஆனா வெற்றி இல்ல. இப்போ 2 வாரங்களுக்கு முன்னாடி அர்ஜென்டினா வானியல் ஆய்வகம் ஒரு சிறிய சிக்னல் துண்டை எங்களுக்கு அனுப்புனாங்க. நாம அவர்களுக்கு பதில் சொல்லும் முன் அந்த நிலையம் அழிக்கப்பட்டது. அவர்கள் தீவிரவாதிகள் என்று சந்தேகித்தார்கள். அந்த சிக்னல் நாம இதுவரைக்கும் பார்த்ததோ கேட்டதோ இல்லாத மாதிரி இருந்தது. அதை நகல் எடுக்க முடியல, அது நம்ப முடியாது, அதை சத்தமாக்க முடியல, அதை இன்னும் மெதுவாகவும் செய்ய முடியல, அதை எப்படியும் மாற்ற முடியல, அது அப்படியே இருந்தது. அதனால ஒரு பொருளை சோதிக்க ஒரு வாய்ப்பு எடுத்தோம். உள்ளுணர்ச்சி ஊட்டம் மட்டும் ஆழமான தியானம், அது வேலை செய்தது இல்லையா லெப்ட் விண்ட்?
0: அப்படி என்றால் இந்த சிக்னல் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
2: நாங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வானியல் ஆய்வகத்திலையும் தொடர்பு அமைப்புல ஒரு வைரஸ நுழைச்சோம். அந்த சிக்னல் மீண்டும் வந்தா ஒரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவு அதை பிடிக்கும்னு நம்பினோம். நேத்து அது பலன் தந்தது.
0: அதனாலதான் நீங்க இங்க மூலத்திற்கே வந்தீர்கள்.
1: ஆனா இது கட்டுப்பாட்டை தாண்டி போறட்டல.
0: நீங்க இதை விட்டு விடுவீர்களா?
1: மக்கள் இறந்து விட்டாண்டு.
2: அதை மாற்ற முடியாது. இது தேசிய பாதுகாப்பு விஷயம்.
1: இல்ல, இது அகந்த மற்றும் அதிகாரம் பற்றியது.
2: இல்ல, நீங்க தவறா நினைக்கிறீங்க. நீங்க முற்றிலும் தவறா இருக்கிறீங்க. இது அமெரிக்காவை பூமியில மிக சக்தி வாய்ந்த நாடா மாற்றுவதற்காக தான்.
1: மக்கள் இறந்து விட்டாரதே.
2: நான் அதிகாரத்தின் அதிர்ச்சிதா? அதிகாரத்தை பயன்படுத்தாம அதை வைத்திருக்க முடியாது. நாம் குண்டை வீசவில்லை என்றால் போர வென்றிருப்போமா என்று நினைக்கிறீர்களா? எப்படி முடியும்?
3: அதனால் வார்த்தைகளால ஏமாறாதீர்கள் ஸ்மிதி அம்மா. ஒரு சிறிய ரிவால்வர் ஹோல்ஸ்டர்ல இருந்தா எந்த பயனும் இல்ல. இந்த உலகில் அமைதியை பெற ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது அமைதி இல்லாததின் விலைய உலகிற்கு காட்டுவது.
4: நான் இங்கே உள்ள மற்றவர்களுக்காக பேச முடியாது கர்னல், ஆனா இப்போதே சொல்றேன், என் ஒத்துழைப்பு நிச்சயமா நம்பலாம். உலக அமைதிக்கு நான் என் வலைத்தளத்துல அந்த சிக்னலை போடுவதை விட அதிக முக்கியத்துவம் தருகிறேன். அவருக்கு உதவ முடிந்த எல்லாவற்றையும் செய்யுங்க.
5: லெப்டினன்ட், இந்த பெண்ணை அவளது அறையில பூட்டி வையுங்க. அவள் உபகரணங்களை அழிக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன்.
6: நீ அவளை பூட்டி வைக்கிறாயானால் நான் இங்கிருந்து போய்விடுவேன். நான் பொறுப்பை ஏற்கடா. ஆனா அவளுக்கு ஏதாவது நடந்தா உபகரணங்களை நீயே சரி செய்ய வேண்டும்.

இங்க வா என் செல்லமே, சீக்கிரம் இங்க வா. ஓய் ஐயோ, என்னாச்சு? இங்க வாடா தங்கம்,

0: நான் டேப் போடுமில பத்தி கேட்டிருக்கேன், ஆனா இது
1: ஜாக்கு, நீ கர்னலின் பேச்ச நம்பி விட்டாய் என்று நம்ப முடியல.
2: ஜாக்கு வாய மூடு, நன்றாக யோசிச்சு போல. நான் இல்லைன்னு சொன்னிருந்தா இப்போது நாம் எல்லாம் இறந்திருக்க வேண்டும். 50 பில்லியனை 100 பில்லியனா மாற்றுவதற்காக யாரையும் உயிரிழக்க வைக்க மாட்டேன். அப்படி என்றால் அனைத்தையும் பணயம் வைக்க வேண்டுமா? நண்பர்கள், குடும்பத்தை? எனக்கு விருப்பம் இல்ல. நீ ரிலேயை முடிக்க வேண்டும். ஆனா அது முடிவதற்கு முன் என்னை தெரியப்படுத்த. நான் வச்சிருக்கிற லேப்டாப்ல இருந்து இணைத்து சிக்னலையும் அலுவலகத்திற்கு அனுப்பலாம். என் அறையில இருந்தே இதை செய்யலாம். தாமதமாகும் வரை யாருக்கும் தெரியாது.
1: அதை எப்படி நீ கட்டுப்படுத்த போகிறாய்?
2: ஓ ஜாக், தயவு செய்து நன்றா யோசிச்சு பார். அந்த சிப்பாய்களுக்கு வெளியே நடந்தது சிக்னலுடன் எந்த தொடர்பும் இல்ல. அது வாஸ்கஸ் தான். நீ அவளை பார்த்தாயே, அவன் ஒரு மயக்க நிலையில இருந்தா. அவள் அந்த பையனை கொள்கிறா. நான் அந்த சிக்னலை கேட்டிருக்கிறேன், அது அற்புதமாக இருக்கிறது. ஆனா அதை உலகத்துல விடுவதற்கு நமக்கு போதுமான அறிவு இல்ல. ஜாக், நீயும் நானும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். இந்த விஷயத்தை தனிமைப்படுத்தும் தொழில்நுட்பம் என்னிடம்தான் இருக்கிறது.
1: எனக்கு வேற எந்த தேர்வும் இல்லாத மாதிரி தெரிகிறது.
3: அவை எனது பொருட்கள்.
2: இங்க என்ன நடக்கிறது என்று சொல்லுமே, வாங்க.
0: நான் உனக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்க. நான் ஒரு சிப்ஸ் பை எடுத்த, இந்த பைத்தியம் என்ன வெட்ட ஆரம்பித்து விட்டான்.
3: அவ ஏன் சிப்ஸ் பா?
2: ஏ, ஒரு நிமிஷம், அதற்கு பிளாஸ்டர் போடுவோம்.
0: பிளாஸ்டர் தேவைப்பட போகுது, அவன் தான்.
1: சரி, இப்ப வால அத கவனமா பாத்துக்க, அது ரொம்ப ஆழமா இருக்கு.
0: அந்த பைபிள் பைத்தியங்கள் எல்லாரும் ஒரே மாதிரிதான். அவர்கள் எல்லாம் வெடிக்க தயாராக இருக்கும் கோப குணம் நிறைந்தவர்கள்.
1: அவங்க எல்லாரும் அப்படி இல்ல.
0: ஆமா, ஆனா அந்த முட்டால் மட்டும் கண்டிப்பா அப்படிதான். அந்த ஸ்மித்தையும் வேற எதுவும் இல்ல. ஏ, உனக்கு தெரியுமா, பாரு, இந்த மத விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நாம இதை விட்டுடலாங்க.
1: நான் தான் இதை ஆரம்பிக்கல.
0: நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த விஷயத்துல ரொம்ப பைத்தியமா ஆகிட்டாங்க. இப்ப யார நம்பணும்னே எனக்கு தெரியல.
1: இங்க யாரோ ஒரு நபர் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவரா இருக்கிறார். இதை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்குது.
0: உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஏ, எனக்கு எல்லாமே இருக்கு. பொறாமை, பேராச, பெருமை, எவரெஸ்ட், சலாம்.
0: நீங்க ரொம்ப நகைச்சுவை ஆளா இருக்கீங்க ஜாக். நான் உங்களை சுத்தம் பண்ணினா கொஞ்சம் அழகா கூட இருப்பீங்க. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டா இந்த மர்மமான கதையை நம்ம நிச்சயமா உடைக்க முடியும், தெரியுமா? நான் ரொம்ப பணம் சம்பாதிக்கலாம் ஜாக். அந்த பணத்தை செலவழிக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னுங்க, அப்படின்னா இதோட உண்மை கதை என்ன? திபெத்தா?
1: இல்ல, நான் பகுதி செவித்திறனுடன் திறந்த.
0: சரி, இத பத்தி என்ன நினைக்கிற இருக்க?
1: எந்தா? இல்ல, அதுல எனக்கு எதுவும் கேட்கவில்லை. ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்ல.
0: உங்களுக்கு அங்கே எதுவும் கேட்கவில்லையா?
1: இல்ல.
0: இப்போ என்ன?
1: இல்ல.
0: என்ன பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால்
1: இப்பொழுதா?
0: இல்ல. நினைக்கிறேன்.
1: அழகு, நான் கிளம்புறேன். ஸ்மித்தியா?

0: ஸ்மிதி, என்ன அது? அது அதுவாக இருக்கவில்லை.
1: பாரு, அத மறந்து விட ஜான். நீ எனக்கு எதுவும் கடை இல்ல.
2: நீ ஓகேயா இருக்கியா?
1: நீயே சொல், உனக்கு நான் உபதேசம் செய்ய விரும்ப மாட்டேன்.
2: மன்னிக்கவோ, உன் உணர்வுகளை பாதிச்சதுக்கு மன்னிச்சுக்கலாம்.
1: சரி, அப்போ நீ என்ன செய்ய போற?
2: எனக்கு அதிகமான தேர்வு இருக்கிறதும் நினைக்கவில்லை. ஷாவோ தான் இதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட ஒரே நபர். நீங்க தெரிஞ்சுக்கோ. ஆனா நான் தொடர்ந்து யோசிக்கிறேன், கர்னல் சொல்வது சரிதானா? இந்த விஷயம் உண்மையிலேயே உலக அமைதியை கொண்டு வரும்னு இருந்தா என்ன?
1: அது இதற்கு நேர்மாறாக நடந்தா என்ன ஆகும்?

0: அவர்கள் நம்ம கொல்ல போறாங்க, நாளை கர்னல் நம்ம ஹெலிகாப்டரை விபத்துக்குள்ளாக்க போறாங்க.
1: அது முக்கியஸ்தனமானது எங்க கேட்டா?
0: ஏய் கேளாதது எனக்கு சில நன்மைகள் இருக்கு, நான் உதடுகளை படிக்க தெரியறேன்.
1: சரி, இப்போ என்ன செய்ய போறோம்?
0: எனக்கு தெரியவில்ல, ஆனா நீயும் நானும் தான் முழுக்க முழுக்க பைத்தியமாகாத ஒரே பேரு. இப்ப நம்ம ஏதாவது முயற்சி பண்ணினா அவங்க நம்ம சுட்டு வெளியே நடந்த மாதிரி காட்டிடுவாங்க.
2: இப்போ நான் யோசிக்க முடிந்த ஒரே விஷயம், இன்டர்நெட் இணைப்பை மீண்டும் ஏற்படுத்தி போலீஸ்க்கு ஒரு செய்தி அனுப்ப முயற்சிப்பதுதான்.
1: ஜாக், நீ கடவுளை நம்புறியா கொஞ்சமாவது?
0: ஸ்மிட்டி, இப்ப அது பேச வேண்டிய நேரம் இல்ல.
1: இல்ல ஜாக், இப்பதான் அந்த நேரம். இங்க நாம புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் நடக்குது. நீயே சம, எல்லாரும் மாறிட்டாங்க, நீயும் நானும் தவிர. ஏன்? அதுதான் அந்த சிக்னல், நீ அதை கேட்க முடியாது.
0: ஆனா நீ கேட்ட, உங்களுக்கு ஏன் எதுவும் நடக்கல? நான்
1: நீ என்ன பைத்தியம் நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஜாக் இதுதான் காரணம் நம்புற. ஜாக் பாரு, நீயும் ஒரு முறை பாரு சரியா? நாம அந்த சிக்னலை அழிக்க முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கும் மறைக்க எதுவும் இருக்காது, வேற யாரும் சாத மாட்டான.
0: அப்போ நாம என்ன செய்யணும்?
1: ஜாக், நாம இருவரும் சேர்ந்திருந்தா பலம். நீ ஒரு முடிவு எடுக்கலாம், நீ நம்புறியா இல்லையா அதுதான் அந்த சிக்னல் தீயத. நீ எப்படியாவது அதை உணர்வையான்னு நான் பிரார்த்திக்கிறேன். அப்போ உணர்ந்ததும் நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும்னு நினைச்சுக்கோ.
0: நீ எனக்கு இதை ஏன் சொல்லுற?
1: ஏனென்றால் நான் உன்னை காவலிக்க.
3: மில்லியன் கணக்கான பிற கிரகங்கள்ல புத்திசாலி உயிர்கள் இல்ல, உயிர்கள் பில்லியன் ஆண்டுகளாக வளர்ந்திருக்கிறது. அப்படி இருக்க நம்ம இங்க பூட்டி வைக்க காரணம் என்ன? இல்ல, அதாவது அவற்றில் சில உயிர்கள் உடல்களின் தேவையை தாண்டி காலமும் இடமும் கட்டுப்படுத்த முடியாத தூய அறிவாக வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவர்கள் தங்களை வெளிப்படுத்த முடிவு செய்திருக்கிறாங்க. அவர்கள் நம்மை தங்களை வழிபட வைக்க மாட்டாங்க. இல்லல்ல, அந்த உன்னதமான மனிதர்கள் நம்முள் இருக்கும் தெய்வீக தன்மையை வெளிக்கொணர்ந்து நாம் அனைவருமே கடவுளின் அம்சங்கள் என்பதை உணர வைக்கும் விதமாக நம்மையும் ஊக்கப்படுத்தி வழி நடத்துவார்கள்.

சண்டை வாழ்க்கை. இந்த குழப்பமான சூழ்நிலையில நான் எவ்வளவு பங்கு பெற்றிருந்தாலும் அதற்காக உங்களிடம் என் மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவளே, எனக்கு உங்களை தேவைப்படுகிறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யவும், சரியானதை செய்யும் வலிமையை அளிக்கவும். ஜாக்குக்காக நான் இருக்கமோ? இதை உங்க பேர்ல கேக்குறேன். ஆமே.

நிச்சயமாக, நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நான் மிக தெளிவாக புரிந்து கொண்டேன். அதன்படியே நான் அனைத்தையும் செய்து முடிக்கிறேன். கவலைப்படாதீர்கள்.

உங்கட்டும் தயவு செய்து இதை நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய எந்த அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு சுழற்சி ஆரம்பாகுது, இங்க நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் நரகத்தை உணர்றேன், இது சரியில்லைன்னு தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நாமும் கடந்து வந்தோம். நான் ரிலேயை உடைக்க வேண்டி வருது, அது வெளியே போக முடியாது. நம் பல வருடங்களா சேர்ந்து வேலை பார்த்தோம். நீங்க எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல என்ன காரணம், அந்த சிக்னல் விண்வெளியில இருந்து வரக, அது நேரா நரகத்திலிருந்து வருது. என்ன கேளு. நன்றி ஆண்டவரே. டிம், என்னை கீழே இறக்கவும். சரியா, என்னை கீழே இறக்கவும். நாம இத பற்றி பேச. அது நீ என்ன பண்ண போற டிம்? இங்கேவா, நீ எங்க போற டிம்? திரும்பவா டிம். டிம், தயவு செய்து இங்கே திரும்பி வா. நீ அங்கே இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?

0: செய்யாதீர்கள், செய்யாதீர்கள், செய்யாதீர்கள்.
1: இல்ல, நீ என்னை வெட்டி போட முடியாது. இது கடவுளை பற்றி என்று சொல்ல முடியாது. ஏய்,
0: நான் பாதுகாப்பு கேமரா வீடியோவை கண்டுபிடிச்சேன். அது என்ன நடந்ததுன்னு காட்டுது. இப்போ அலமாரிக்குள்ள உள்ள செய்தியை செய்தி அனுப்பாதன்னு சொல்றது. அந்த சிக்னல் உனக்கு புரியலையா? அத சிக்னல் அனுப்பாதன்னு எச்சரிக்கா.
1: கேட்க முடியாத பிரச்சனை எனக்கா இல்ல உனக்கா?
2: ஓ, அங்கே நிம்மே, நமக்கு ஒப்பந்தம் இருந்துச்சு ஜாக்.
0: உனக்கு என்ன பிரச்சனை? அந்த டெக்னீஷியன்ஸ் சிக்னல் அனுப்ப முயற்சிச்சு இறந்தாங்க. இதுல ஏதோ தவறு இருக்கு. நாம அதை வெளியே அனுப்ப போறது இல்ல.
2: ஜாக்கு,

0: நீ பணக்காரனாக தயாரா இருக்கியா? வருஷத்துக்கு 100,000 சம்பளம் வாங்குற சாதாரண வேலைக்கார மாதிரி இல்ல. நான் 5 மில்லியன் பட்ஜெட் பேசுறேன். கடக்குல ஓய்வு வாழ்க்கை.
1: ஜாக்கு மகள ஏன் நிகழ்ச்சியோட இணைச்சுக்கணும்? இது பணத்துக்காக இல்ல ஜாக், இது கடவுளை பத்திதா. இது கடவுள் நம்ம அணுகிறத பத்தினா ஜாக்கு.
0: 10 மில்லியன் இந்த முட்டாள மானுங்கிற இவன் நம்மை மீட்க போறாங்க. இவனை பாரு, எண்ணெயும் சாக்லேட்டும் ஒட்டிக்கிட்டு பிரிட்ஜ்ல பன்றி மாதிரி தேடி திரியறான்.
2: இவர்கள் இருவரும் பொய் சொல்றாங்க ஜாக், அவர்கள் உன்னை வெறும் பயன்படுத்துறாங்க. நீயே பாரு அவரடா, ஒருத்தர் இன்னொருத்தரை விடவும் பரிதாபமானவனுக்கு. நீயும் நானும் ஜாக், நீ இத ஒரு மேச மாதிரி செய்யலாம்.
0: ஓ மூட பார்பி, பாய மூடே. நான் இல்லனா நீ வெறும் லோக்கல் வெதர் ரிப்போர்ட்டோட.
2: உனக்கு எப்படி தைரியம்?
1: இதுதான் எதிர்காலம் தானா ஜாக்? இது இந்த பாவ டிசைனர் உடைகள் போட்டுக்கிட்ட.
2: நீ கொழுத்த பாரும்பு. நீ உன் தகவல்களால உன் பையில பணம் நிரப்பிக்கிட்டு இருக்கும் போது மக்கள் பசிக்கு போனது பற்றி என்ன?
0: ஜாக் ஜாக், இப்பவே ஒரு சிக்னல் அனுப்பணும். சிலர் இறந்தாலும் சிலர் பைத்தியம் ஆகினாலும் அது நடக்கட்டும். செல்வம் என்றால் பலி தேவை.
2: அவனை கேட்காத ஜாக், உலகையே தருவதாக கூறுவான், ஒன்னும் தர மாட்டான். நானும் அது தெரியாம இருக்கேன்னு நினைக்கிறேன்.
0: நீ கொஞ்சம் ஜிசபெல் மாதிரி நடந்த பிறகு இல்ல.
3: இப்ப அமைதியா இருக்கவா
1: ஜாக், இது பாவிகளின் வழி.

0: அவன் இங்க இல்ல, முன்னாடி கதவை பாரு.
1: அது போட்டி இருக்க,
0: இன்னும் எங்க இருக்க முடியும்? சுரங்க
1: நீ ஒரு முடிவை எடுத்தானா? நீ நம்பறையா இல்லையா என்பதுதான். அந்த சிக்னல் தீயதே, நீ அதை எப்படியாவது புரிஞ்சுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அது எப்போது நீ புரிஞ்சுக்கிட்டா நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும் என்பதை நினைவில் வை.

இருக்கிறாயோ ஜாக், நீ அங்கே தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ மிகவும் சமர்த்தான மற்றும் ஒரு நல்ல பையன் அல்லவா? இப்ப வெளியே வா, ரெவரண்ட் உனக்கு ஒரு நல்ல சாக்லேட் ட்ரீட் தரப்போறார்.

0: மகிழ்ச்சி ஜாக். எனவே அந்த சிக்னலை மீண்டும் என் அலுவலகத்திற்கு இணைப்பதன் மூலம் நாம் தொடங்கலாம்.
1: உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் நீங்கள் அணுகலை தடுத்து விட்டதாக தெரிகிறது.
2: இல்ல, ஸ்மித்தி சொன்னது சரிதான், எங்களால சமிக்கையும் அனுப்ப முடியாது.
3: உனக்கு என்ன தெரியுமா, நான் அதை பத்தி யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்க சொல்வது சரிதான்,
4: எனக்கு இதுதான் வேணும்.
5: எனக்கு முழு சக்தி வாய்ந்த ஒரே சிக்னல் என் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்கு பிறகு
6: அதற்காக மன்னிக்கவோ.
7: அதை செய்யாத ஜாக். தெரியுமா, அந்த சிக்னலை கட்டுப்படுத்துவதற்கான வளங்கள் என்னிடம் மட்டுமே உள்ளன. பணத்தை பத்தி என்ன, நீ வாழ்நாள் முழுவதும் பணக்காரனாக இருப்பாய் ஜாக்.
8: கர்னல், அந்த சமைச்சரை வலுப்பெற்று வருகிறது, அது உங்களை அழித்து விடும், அது எல்லோரையும் அழித்து விடும்.
2: ஆமா, எங்கள் எல்லோரையும் கொல்லும் உன் திட்டத்தை பற்றி என்ன?
9: ஐயோ இல்ல, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் விரும்புவதெல்லாம் அந்த சிறிய நிரல் துண்டை எடுத்து அதை மீண்டும் இணைத்து மின் சுற்றை பூர்த்தி செய்வதுதான். நாம் இங்கிருந்து போகலான.
10: யாராவது கேள்வி கேட்டா நான் மறுத்து விடுவான்.
2: அந்த சிக்னல் விண்வெளியில் இருந்து வரந்துகே, அது மனிதர்களை கொல்லும், நீ அதை கட்டுப்படுத்த முடியாது.
11: நாம் அதை கட்டுப்படுத்த முடியும்.
2: நம்பிக்கை,
0: அந்த அதிகாரத்தை எங்களுக்கு விடு ஜாக்.
2: நீ அதை புரிந்து கொள்ளவில்லை.
0: இதற்கு போதும் லெப்டினன்ட்.

0: என்ன கெட்டவனா ஆக்கி விடு ஜாக்.
1: ஐயோ இல்ல கண்ணு, நீங்க தான் நல்லவரா.
2: நிறுத்துமா கண்ணு.
1: பெர்மன், நீ நல்லவராக இருக்க முயற்சிக்கும் போது ரிலைய நீயே சரிசெய்ய நினைத்துக்கொள். ஏனெனில் நான் இங்க இருக்க மாட்டேன்.
0: அவனுக்குள்ள அதே லெக்கினன்ட்.
3: சரி ஜாக்,
1: லெப்டினன்ட் உடன் நடனமாட எனக்கு பிடித்திருந்தாலும்
4: எனக்கு அந்த ரிலே தேவ.
0: லெப்டினன்ட், உன பின்வாங்க உத்தரவிடுகிற.
5: மதிப்பிற்குரிய லெப்டினன்ட் அவர்களே, ஜாக், நான் உங்களிடம் ஒப்படைத்த இந்த முக்கியமான பணியை எவ்வித தாமதமும் இன்றி மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் இப்போதே இந்த நொடியே மிகச் சரியான முறையில் செய்து முடிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்யும் இந்த காரியம் மிகவும் முக்கியமானது என்பதால் இதில் எந்த தவறும் நேர்ந்து விடாதபடி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வெற்றிகரமாக இதை நிறைவேற்றுவீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எனவே தயவு செய்து
0: காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செயல்படுங்கள்.
1: இப்போதே
6: செய்யவில்லை என்றால் அவளை சுட்டு விடுவீர். நான் செய்வேன்னு உனக்கு தெரியும்.
2: அதற்கு மதிப்பே இரஜக் மூடாய.
1: செய்யாத ஜாக்,
7: மூடுவாய. பின்னா இப்போ சரி ஜாக், இதோ உன் முகவரியும் குறியீடா. அத பதிவு செய் இப்பவே.
1: ஜாக் என்ற
7: உந்தர மூடுவாய. இப்போ சந்தோஷமா தாளம்
1: இல்லமா
0: இனக்கிறதே.
1: வயல் ஹேங்கர் பழைய எக்ஸ்டென்ஷன் கார்ட வச்சு நான் அதை ஓட்ட வேண்டியிருந்தது. எல்லாம் தாண்டி வந்த நீ லக்கி.
7: சரி பக்கத்துக்கு போ.
1: அவளை விடு.
7: பக்கத்துல போ.
1: அவளை விடு. ஏ
0: இனக்கிறது ஜாக், நீ என்ன செய்தாய்?
7: உண்மைய கண்டுபிடிச்ச. அந்த சிக்னல் செல்ல இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது.
0: இனக்கிறது
7: அதை செய்யாதீர்கள் கர்னல். கர்னல்

சுந்தாவே, தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க. இணைக்கிறது இந்த சக்தியா அது வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்பு. இணைக்கிறது உங்கள் மதன் இயேசுவின் பெயரில். இணைக்கிறது

0: எனக்கு ஒரு கால் பண்ணல, என் நம்பர் உங்ககிட்ட இருக்கிறதே இல்லையா? நன்றி.
1: கடவுள் நீங்க விருந்தினா?
0: அதனால் ஒன்றும் பலவாயில்ல, கவலைப்படாதீருங்க. அங்கு பின்னால் நீ ஒரே ஒரு உண்மைதான் இருக்குன்னு சொன்ன, நீ அதில் உண்மையிலேயே நம்புகிறாகா? நான் நம்புகிறேன். நீ கொஞ்சம் கடன் வாங்க முடியுமா? ஆமா, நன்றி.
1: அப்புறம் இம்ரால், உன் வாழ்க்கையில இன்னும் இடம் இருக்கிறதா?
0: உனக்கான இடத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன்.

வருடம் 2025. உலகம் வேகமா ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி நகர்கிறது. தொழில்நுட்பம் ஒவ்வொரு மூலையிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறது. அரசாங்கங்கள் புதிய உலக ஒழுங்க பற்றி கலந்துரையாடக் கூடுகின்றன. குடும்பங்கள் வன்முறை, ஊழல் மற்றும் நம்பிக்கையற்ற சூழலில் உயிர் வாழ போராடுகின்றன. இந்த நிலைமையிலையும் இருள ஒளிரச் செய்யும் கிறிஸ்துவில் நம்பிக்கை இன்னும் சில வீடுகள்ல ஒளிக்கதிராக உள்ளது. அந்த வீடுகளில் ஒன்று சாமுவேலும் ராகேலும் வாழ்ந்த வீடு. இவர்கள் இருவரும் இளமையிலிருந்தே தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தவர்கள். அவர்கள் ஒரு சிறிய சுவிசேஷ தேவாலயத்தில் சந்தித்தார்கள். திருமணமான பிறகு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் பைபிளில் உள்ள பெயர்களை வைத்தார்கள். அவர்கள் தினமும் தாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவூட்டும் வகையில். மேலும் அவர்கள் ஒரு நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உருவாக்கிய குடும்பம் பெரியது. மொத்தம் 8 பேரு. தந்தையான சாமுவேல் கடுமையா உழைக்கும் மனிதர், தன் விசுவாசத்துல உறுதியானவர். தாயான ராகேல் மென்மையானவரும் பக்தியுள்ளவரும் ஓயாத ஜப வாழ்க்கையுடைய பெண்ணும் ஆவார். அவரது 6 மகன்கள் அவருக்கு ஒரு பாரம்பரியமும் தேவனுக்கு முன்பாக ஒரு பொறுப்பும் ஆகும். 4 மகன்களில் முதல்வன் எலியா வலுவான மனப்பான்மை கொண்டவர் மற்றும் இயற்கையான தலைவரா இருந்தார். யோசியா நீதியும் உண்மையும் மீது ஆர்வம் உள்ளவர். தானியேல் சிந்தனையுடன் பைபிளை நேசிப்பவர் மற்றும் சிறியவன் மத்தேயு சந்தோஷமாகவும் கனவுகளுடன் வாழ்பவர். இந்த குடும்பத்தை 2 மகள்கள் பூர்த்தி செய்கிறார்கள். எஸ்தர் ஆழமான பார்வையும் உணர்வு பூர்வமான இதயமும் கொண்டவர் மற்றும் தேவோரா உறுதியும் தைரியமும் கொண்டவர். எப்போதும் தன் குடும்பத்தை பாதுகாக்க தயாராக இருப்பவர். சிறுவயதிலிருந்தே சாமுவேலும் ராகேலும் அவர்களுக்கு ஆண்டவரை நேசிக்கவும் ஒன்றாக ஜெபிக்கவும் நேர்மையுடன் வாழவும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களின் பெயர்கள் சும்மா தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் சாட்சியாகவும் தலைமுறைகளை வழிநடத்திய பைபிள் கதைகளின் நினைவாகவும் நிற்கிறாங்க. பெற்றோர்கள் சோர்ந்து போன போது, வாழ்க்கையின் போராட்டங்கள் கடுமையா இருந்த போது, ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் வீட்டுக்காக கடவுளிடம் இருந்து வந்த ஒரு வாக்குறுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதா நினைச்சு அவர்கள் பலம் பெற்றாங்கள். ஆனா ஆண்டுகள் கடந்தன. சாமுவேலும் ராகேலும் வளர்த்த குழந்தைகள் பிள்ளைத்தனத்தை விட்டு விலகினர். பருவமடைதல் ஒரு புயலை போல வந்து எல்லாவற்றையும் அசைத்தது. அதோடு அவர்களின் பாதைகளை வடிவமைக்கும் முடிவுகளும் வந்தன. மூத்தமை எலியாவ் தனது இதயத்தில் உறுதியாயிருந்தார். இளமையிலிருந்தே கிறிஸ்துவே தன் ஆண்டவர் என்று முடிவு செய்தார். மகிழ்ச்சியுடன் தேவாலயத்துல பணியாற்றினார், பிரசங்கம் செய்தார், ஜெபித்தார், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். எஸ்தர் தனது உணர்வு பூர்வமான இதயத்துடன் தேவனுடைய வீட்டுலதான் ஆன்மாவுக்கு வலிமை கிடைக்கும் இடமாக கண்டுபிடித்து விசுவாசத்திற்கு உறுதியா இருந்தார். ஆனா எல்லோரும் அந்த பாதையை பின்பற்றவில்லை. யோசியா, டேனியல் மற்றும் மேத்யூ அவர்கள் இளமையில் அடியெடுத்து வைத்த போது தங்கள் இதயங்களை கடினப்படுத்த தொடங்கினாங்க. அவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் தேவாலயத்திற்கு செல்லுவதை நிறுத்திவிட்டார்கள். ஜப கூட்டங்கள்ல நேரத்தை வீணடிப்பதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்பினார்கள். உலகின் ஒளிவிளக்குகள் அவர்களை இழித்தன. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் ஈர்க்கப்பட்டன. மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட விதை இறக்க தொடங்கியது. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் ஈர்க்கப்பட்டன. மேலும் மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட விதை இறக்க தொடங்கியது. ஒரு நாள் சாமுவேலும் ராசேலும் தங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஹால்ல கூடியிருக்க செய்தார்கள். அவர்கள் கனமான மனதுடன் பேச தொடங்கினார்கள். சாமுவேல் பேச தொடங்கி நடுங்கும் குரல்ல, பிள்ளைகளே, எவ்வளவு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் என்றார். உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்விற்கு தேவனிடமிருந்து கிடைத்த ஒரு வாக்குறுதி. உங்களை உண்மையில் நடக்கும் போது பார்க்கும் போது எங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. ஆனா தயவு செய்து உங்கள் இதயத்தை விரைவாக யாருக்கும் கொடுக்காம இருங்கள் என்று உங்களை வேண்டுகிறோம். கிறிஸ்து மையமாக இல்லாத காதல் எப்போது வேண்டுமானாலும் வலியாக மாறிவிடும். ராசேல் கண்களில் கண்ணீருடன் தொடர்ந்தார். என் பிள்ளைகளே, நான் அமைதியாக இருக்க முடியாது. உங்கள ஒவ்வொருவருக்கும் தேவ அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். டெபோரா, என் பிள்ளை ஆண்டவரை காத்திருக்கோ. அவர் தன் இதயத்துக்கு ஏற்ப ஒரு கணவரை உனக்காக தயார் செய்திருக்கிறார். யோசியா, நீயும் காதல் போல தோன்றும் விஷயங்களால ஏமாறாத. ஏனெனில் நிலையானதும் உண்மையானதும் ஒன்றை உனக்கு கொடுக்க இயலும் ஒரேவர் தேவன்தான். யோசியா உறுதியாக பதிலளித்தா, அப்பா அம்மா நான் அவளை விட்டு போக போவதில்லை.
அவள் என்னை புரிந்து கொள்கிறாள், என்னை மகிழ்ச்சியாக்குகிறாள். அவள் தேவாலய உறுப்பினராக இல்லை என்றாலும். அப்போது டெபோரா உறுதியான குரலில் சொன்னா, என் வாழ்க்கையில எல்லாமே தேவாலயத்தை சுற்றி சுழல்வது எனக்கு இப்போது போதும், நான் சோர்ந்து விட்டேன். நீங்கள் விரும்பாவிட்டாலும் என் முடிவுகளை நான் தான் எடுக்க விரும்புகிறேன். சாமுவேல் குரல் உடைந்தாலும் உறுதியுடன் பதிலளித்தார், உண்மையான காதல் தேவனை விட்டு தூரமாக கட்டப்படுவதில்லை பிள்ளைகளே. இன்று கனவாக தோன்றுவது நாளை ஒரு புண்பாடாக மாறலாம். ராசேல் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டு முடித்தார், உங்கள் இதயங்களை மூடிக்கொள்ளாதீர்கள். கிறிஸ்து ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவரிடம் உங்களுக்காக இருப்பது நீங்கள் வெளியே எதையும் தேடியாலும் அதைவிட எப்போதும் சிறந்ததாக இருக்கும். ஆனா சாமுவேலும் ராசேலின் வார்த்தைகள் ஒரு சுவரில் மோதியது போல் தோன்றின. யோசியாவும் டெபோராவும் தங்களது பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். டேனியலும் மத்தேயும் அமைதியா இருந்தார்கள், ஆனால் அவர்களது அலட்சியம் அவர்கள் கேட்க தயாராக இல்லை என்பதை காட்டியது. அந்த குடும்பம் பிளவுபட்டது. நான்கு பிள்ளைகள் இனிமேல் தேவாலயத்துடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் சிறப்பு நிகழ்வுகள்ல மட்டும் கலந்து கொண்டார்கள். ஆனா அவர்கள் கோபத்துடன் கைகள் மடக்கி இதயங்களை மூடிக்கொண்டு வந்தார்கள். இதற்கிடையில் எலியாவும் எஸ்தேரும் தங்கள் பெற்றோருக்கு விசுவாசமாக இருந்தார்கள். தங்கள் சகோதரர்கள் சோமமாகிவிட்டதை பார்த்து வலி அனுபவித்தார்கள். ஒவ்வொரு இரவும் சாமுவேலும் ராசேலும் மீண்டும் தங்கள் முழங்கால்களை மடக்குவாங்க. அவர்கள் கண்ணீருடன் ஜெபித்து யோசியா, டெபோரா, டேனியல் மற்றும் மத்தியோவுக்காக மன்றாடி நம்பிக்கையுடன் இருந்தார்கள். இளமை, தவறான காதல் மற்றும் உலகின் கவனச்சிதறல்கள் அவர்களின் விசுவாசத்தை அணைத்து விட்டாலும் அவர்களின் இதயங்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாள் பலனளிக்கும் என்று நம்பினார்கள். ஆனா பெற்றோர் ஜபத்துல தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கும் போது டெபோரா தானும் அறியாத ஒரு உலகில் மேலும் மேலும் மூழ்கி கொண்டிருந்தா. அங்கிருந்து எப்படி வெளியே வருவது என்று அவளுக்கு தெரியவில்லை. முதல்ல வார இறுதிகள்ல ஒவ்வொரு முறையும் தன் நண்பர்களுடன் கொண்டாட்டங்களுக்கு சென்று தானே தவறு எதுவும் செய்யவில்லை என்று நம்பினாள். அவ, நான் வெறும் நடனமாடவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் தான் போகிறேன் என்று சொன்னாள். ஆனா மெதுவா அந்த சத்தமான இசை, விளக்குகள் மற்றும் சிரிப்புகள் அவளது கைகளில் இருந்த பானங்களுடன் கலந்துவிட்டன. முதல்ல ஒரு சுவை பார்த்தா பிறகு இன்னொன்னு, இப்படி குடிப்பது சாதாரணமாகிவிட்டது. இறுதியில குடிப்பது மட்டும் போதவில்லை, அவ போதை மருந்துகளை முயற்சிக்க தொடங்கினா தன் கிளர்ச்சியை அனுமதித்து வீட்டில் கட்டுக்கொண்ட அனைத்திலிருந்தும் மேலும் மேலும் விலக செய்தது. ஒரு இரவு அவள் தாமதமாக வீட்டிற்கு திரும்பிய போது சாமுவேலும் ராசேலும் அவளை காத்திருந்தனர். அந்த சூழல் கவலையால் நிரம்பியிருந்தது. சாமுவேல் உறுதியான ஆனால் உடைந்த குரலில் அவளிடம் பேசினார். டெபோரா மகளே, இது நீ அல்ல. இப்படி உன்னை பார்ப்பது எங்களுக்கு வலிக்கிறது. நாசத்திற்கே வழி வைக்கும் இந்த பாதையில் உன்னை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. இயேசு விரைவில் தன் திருச்சபைக்காக வருகிறார். பிடிப்பு காலம் அருகில் உள்ளது. உன்னை அந்த பெரிய உபத்திரவத்துல தங்க வைத்து வேதனைப்படுவதை நினைத்தால் கூட எங்களுக்கு மிகவும் வலி. ராசேல் கண்ணீருடன், என் குழந்தையே, நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று சொன்னாள். இப்போது மகிழ்ச்சியாக தோன்றும் அனைத்தும் நாளை கண்ணீராக மாறும். கிறிஸ்து எந்த நேரத்திலும் வரலாம். உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் தினமும் பிரார்த்திக்கிறேன். அதைவிட முக்கியமானது எதுவுமில்லை. ஆனா டெபோரா உடைந்து போகாம கடுமையான சிரிப்புடன், பிடிப்பு காலமா என்று கேலி செய்து பதிலளித்தாள். பெரிய உபத்திரவமா? அம்மா, அப்பா, இந்த கதைகளை நான் என் வாழ்நாள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனா எதுவும் நடக்கவே இல்லையே. இயேசு உண்மையிலே வரப்போகிறவராக இருந்திருந்தா அவர் ஏற்கனவே வந்திருப்பா. என் வாழ்க்கைய நான் வாழலிடுங்க. இந்த எச்சரிக்கைகள் இனிமேல் எனக்கு வேண்டாம். அந்த வார்த்தைகள் பெற்றோரின் இதயத்தில் கத்திய போல் பாய்ந்தர. சாமுவேல் ஆழமாக நெடுமூச்சு விட்டார். துக்கத்துடன் பதிலளித்தார், மகளே, நீ கேலி செய்தாலும் தேவனுடைய வார்த்தை தவறாது. கர்த்தர் வருவார், அதுவும் எதிர்பார்க்காத நேரத்துல, திடீர் என்று வருவார். அப்பொழுது இன்று நீ விரும்பி ஓடிக்கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு என்ன பயன் தரும்? ஆனா டெபோரா கைகளை மடக்கி ஒரு வளைந்த சிரிப்புடன், அவர்கள் சொல்வது நடக்கும் போது அப்ப பேசலாம் என்று முடித்தாள். இதற்கிடையில் நான் வாழ்க்கையை அனுபவிக்க போறேன். அறையில் அமைதி நிலவியது. ராகல் தலையை கீழே தாழ்த்தி இனி கண்ணீர் தடுத்துக் கொள்ள முடியாம அழுதாள். சாமுவேல் தனது கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தி வலிமைக்காக ஜெபித்தார். இதற்கிடையில டேனியல், மத்தேயு மற்றும் யோசியா மேலும் மேலும் தூரம் சென்றார்கள். அவர்களின் கிளர்ச்சி வேறு ஒரு வடிவத்தை எடுத்தது. அவர்கள் தங்களை பெண்களை கவரும் ஆட்களாக பெருமைப்படுத்தினாங்க.
அவர்களுக்கு அதிகமான பெண்களை வெல்வதுதான் ஆண்மையின் சோதனை என்று நினைத்தார்கள். ஒரு பிற்பகல்ல சிரிப்பும் நகைச்சுவையுடனும் அவர்கள் தங்கள் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மத்தியோ பெருமையாக, நேற்று அந்த பெண்ணை என்னை தொடர்ந்து விரட்ட ஒரு புன்னக போதும் என்று சொன்னான். இதில் நான் உங்களை விட சிறந்தவன் என்றான். டேனியல் தன்னம்பிக்கையுடன், மத்தேயோ நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று பதிலளித்தான். நான் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி அவர்களை வெல்ல வேண்டும் என்று தெரியும் என்றான். உங்களில் யாரும் என்ன வெல்ல முடியாது என்றான். யோசியா சிரிப்புடன், நீங்கள் இன்னும் பயிற்சியாளர்கள் தான் என்று முடிவு செய்தான். என்னை பின்தொடரும் பல பெண்கள் இருக்கும் போது அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதுதான் உண்மையான ஆண் என்பதற்கான அர்த்தம். அவர்கள் சொல்வதற்கு தோராயமாக அவர்களின் பெருமை வளர்ந்த போது சிரிப்பு முழங்கியது. அண்டத்தில இரவில் சாமுவேலும் ராசேலும் மூவரையும் கூப்பிட்டு பேச அழைத்தனர். முகத்தில் துக்கம் தெரிந்தபடி சாமுவேல் சொன்னார், குழந்தைகளே, உங்களில் நாம் காண்பதை எவ்வளவு வழி கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க கேலி செய்து வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனா கிறிஸ்து கதவுல தான் இருக்கிறார். ஒரு கண்ணிமைப்பில் ரட்சிப்பு நிகழும். பெரிய உபத்திரவத்தை எதிர்கொள்ள நீங்கள் பின்னால் தங்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ராசேல் குரல் நடுங்கியபடி, இப்போது பாவத்துடன் விளையாடும் நேரம் அல்ல என்று சொன்னார். இப்போது பெண்கள், இன்பங்கள் அல்லது தற்காலிக வெற்றிகளை பற்றி பெருமை பேசும் நேரம் அல்ல. உலகம் வெளிச்சத்தை வழங்குகிறது, ஆனா அதன் பின்னால் வலி மற்றும் வெறுமைதான் உள்ளது. இயேசு வருகிறார், உங்களை எல்லாரையும் நம்முடன் சொர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோசியா கேலி கலந்த சிரிப்புடன் பரிகாசமா சிரித்தார். இது மீண்டும் அந்த பழைய கதையா? அம்மா அப்பா ஆண்டுகள் கடந்தும் இயேசு வருவார் என்று எல்லோரும் சொன்னாங்க. அவர் உண்மையில் வரப்போகிறவராக இருந்தால் இப்போது வரிவிட்டிருப்பார். டேனியல் பெருமை கலந்த தோற்றத்துடன், அவர்கள் உபத்திரவத்தால் நம்மை பயமுறுத்த நினைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்கள் என்று சொன்னார். இளம் வயதில் இருப்பது எப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. மற்றும் மெத்தேயின் முடிவில், எங்களுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். அந்த புகழ்பெற்ற பரலோக பறிப்பு நடந்தது நாங்க பார்த்தா அப்போதுதான் பேசலாம். இதற்கிடையில் நாங்கள் விரும்பும் மாதிரி வாழவிடுங்க. சாமுவேல் உதவி இல்லாமல் தனது கைமுட்டிகளை இறுக்கினார். ரேச்சல் அழுது விட்டா. அவளது வார்த்தைகள் நம்பிக்கையின்மையும் கேலியுமாகிய ஒரு சுவரில் மோதி விழுந்தது போல இருந்தது. அவளது பிள்ளைகள் ஒவ்வொரு எச்சரிக்கையும் அவர்களை நிலையான வேதனையில் இருந்து விடுவிக்க அன்புடன் அழைக்கும் ஒரு அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வேறுபாடு மிகவும் வலியாலிருந்தது. சாமுவேலும் ரேச்சலும் தங்கள் முழங்காலில் விழுந்து அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு கதவின் அருகில் இருப்பதே பரலோக பறிப்பு கண் இமைக்கும் நேரத்தில் நடக்கும் என்பதையும், பின்னால் விடுபடுவது உலகம் அறிந்திராத மிக கொடூரமான காலத்தை எதிர்கொள்வதாக இருப்பதே அவர்கள் துடிப்புடன் உணர்ந்தார்கள். ஆனா அவர்களின் கிளர்ச்சி கொண்ட பிழிகள், கேலி, வெற்றிகள் மற்றும் விருந்துகளுக்கு இடையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கும் அருகில் இருப்பதை அறியாமல் தொடர்ந்தனர். இதற்கிடையில் உலகம் முழுவதும் நிகழ்வுகள் நடக்க தொடங்கின. அவை மிகவும் சந்தேகத்துடன் இருந்தவர்களையும் அதிர்ச்சி அடைய செய்தன. செய்திகள்ல கவலைக்கிடமான தலைப்புகள் நிரம்பியிருந்தன. ஒரே மாதத்துல முன்பு நிலநடுக்கம் இல்லாத பகுதிகள் பெரும் நிலநடுக்கங்களால் அதிர்ந்தன. வானில் விசித்திரமான அறிகுறிகள் காணப்பட்டன. முன்பு ஒருபோதும் காணப்படாத இடங்கள்ல பிரகாசமான ஆரோராக்கள் தோன்றின. மற்றும் விஞ்ஞானிகள் விளக்க முடியாத மர்மமான மின்னல்கள். நாடுகள் குழப்பத்தில் மூழ்கின, பொருளாதாரங்கள் தடுமாறின, அரசாங்கங்கள் சமாதானத்தை நிலைநிறுத்த புதிய உலக ஒழுங்கு தேவை பற்றி அதிகமா பேச தொடங்கின. சாமுவேலும் ரேச்சலும் செய்திகளை கவனமாக கேட்டனர். அவர்களின் இதயங்கள் கனமாக இருந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து பல ஆண்டுகளாக அவர்கள் பிரசாரம் செய்தது நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்தனர். ஒரு இரவு அவர்கள் இரவு உணவு சாப்பிடும் போது சாமுவேல் ஆழமான குரலில் அமைதியை உடைத்தார். இது ஆரம்பம் மட்டுமே. இதை இயேசு சொன்னார். போர்கள், போர் வதந்திகள், பஞ்சங்கள், தொற்றுகள், பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அவர் கூறினார். பிடிப்பு நாம் நினைப்பதை விட நெருக்கமா உள்ளது. ரேச்சல் கண்களில் கண்ணீர் விட்டு தலையசைத்தார். நம்முடைய பிள்ளைகள் இதை பார்க்கவில்லை என்று நினைத்தால் மனது வலிக்கிறது என்று சேர்த்தார். நாம் அவர்களிடம் பேசினோ வேண்டினோ, ஆனாலும் அவர்கள் இன்னும் இது ஒரு கதை என்று நினைக்கிறார்கள். அந்த தேநாள்ல உலகம் முழுவதும் கூட்டங்கள் தெருக்களில் இறங்கின. திறமையற்ற அரசுகளிடம் தீர்வுகளை கோரி அந்த குழப்பத்தின் நடுவுல சர்வதேச தலைவர்கள் ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். நெருக்கடியை கட்டுப்படுத்தும் ஒரு உலகளாவிய அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள்.
இதற்கிடையில் இயற்கை பேரழிவுகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகரிச்சன. பேரழிவான புயல்கள் முழு நகரங்களை சமமாக்கின. கொந்தளிக்கும் கடல்கள் கரையோரங்களை இரக்கமின்றி அழித்தன. எலியாவும் எஸ்தேரும் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து எல்லாவற்றையும் பயமுடன் கவனித்தனர். ஒவ்வொரு நிகழ்வும் தேவனுடைய வார்த்தைக்கு உறுதிப்படுத்தலாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனா யோசியா, டேனியல், மெத்தேயு மற்றும் டெபோரா தங்களது கிளர்ச்சியில் நடக்கும் அனைத்தையும் கிண்டலாக சிரித்தனர். யோசியா சொன்னார், பாருங்க, இது எப்போதும் இப்படிதான் இருந்தது. நிலநடுக்கங்கள், போர்கள், புதியது எதுவும் இல்லை. என் பெற்றோர் சிறிய விஷயத்துல கூட பயந்து விடுகிறாரு. மெத்தேயு கிண்டலாக சொன்னார், ஆம், அவர்கள் சொல்வது போல இயேசு இப்போது மேகங்கள்ல தோன்றுவார் போல இருக்கிறது. அந்த முட்டாள்தனமான பேச்சு போனா. ஆனா அவர்கள் கிண்டல் செய்த போது உலகில் உள்ள அறிகுறிகள் இன்னும் தெளிவாகவும் இன்னும் தீவிரமாகவும் ஆனது. பலருக்கு வெறும் தற்செயலான நிகழ்வுகளாய் இருந்தவை சாமுவேலும் ராசேலும் பார்த்தபோது தீர்க்க தரிசன கடிகாரம் இறுதி நேரத்தை நெருங்குகிறது என்பதற்கான உறுதிப்படுத்தலாக இருந்தது. அவர்கள் இதயத்தின் ஆழத்தில் மனித வரலாற்றை என்றும் மாற்றிவிடும் அந்த மகா நிகழ்வுக்கு முன்பாக உலகம் இறுதி நாட்களில் நுழைந்து விட்டது என்று தெரிந்து கொண்டார்கள். அதாவது தேவாலயத்தின் பரவசம். அந்த நம்பிக்கையாலும் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரிடமிருந்து தூரமாக இருப்பதை பார்த்து ஏற்பட்ட வழியாலும் சாமுவேலும் ராசேலும் ஒரு முடிவு எடுத்தார்கள். தங்கள் பிள்ளைகள் வளர்ந்த தேவாலயத்தின் ஆசாரியர, அவர்கள் சிறுவயதிலிருந்தே பார்த்த விசுவாச மனிதர, அவர்கள் தேடி சென்று வீட்டிற்கு வந்து பேசவும் பிரசங்கிக்கவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கேட்டார்கள். ஆசாரியர் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் ஒரு ஆவியை தாமதமாகும் முன் மீட்பது போன்ற மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று அவர் அறிந்திருந்தார். அந்த மாலை முழு குடும்பமும் ஹாலில் கூடியது. சாமுவேல் உரையாடலை தொடங்கினார். அவரது குரல் நடுங்கியது. ஆசாரியரே, வருகைக்கு நன்றி. எங்கள் மனங்கள் மிகுந்த சுமையோடு இருக்கின்றன. எங்கள் பிள்ளைகள் தொலைந்து போக வேண்டாம் விரும்புகிறோம். உலகம் நடுங்குகிறது. கிறிஸ்து கதவின் அருகில் இருப்பதை நாங்கள் அறிவோம். தயவு செய்து அவர்களிடம் பேசவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும். ஆசாரியர் அமைதியான முகத்துடன் இருந்தாலும் அவரது வார்த்தைகளில் தீக்கதிர் நிறைந்திருந்தது. அவர் இளைஞர்களை பார்த்து மென்மையும் உறுதியும் கலந்த வார்த்தைகளில் பேச தொடங்கினார். பிள்ளைகளே, நான் உங்களை வளர்ந்ததை பார்த்து, நான் உங்களை தேவாலயத்தின் வழித்தடங்கள்ல ஓகிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். உங்கள் குழந்தை போன்ற குரல்கள்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பாடியதை நான் கேட்டேன். நீங்கள் சிறியவர்களாக இருந்த போதிலிருந்தே கடவுள் தனது கையை உங்கள் மீது வைத்தார். இப்போது நீங்கள் விலக விரும்பினாலும் ஆண்டவர் உங்களை நேசிப்பதை நிறுத்தவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அரலோகத்துக்கு எடுத்து செல்லும் நாள் அருகில் உள்ளது. இயேசு தனது திருச்சபைக்காக வருகிறார். உங்களில் யாரும் பின்னால் விடப்படக்கூடாது என்பதே என் ஜபம். தெபோரா தனது பார்வையை கீழே இறக்கி சற்றே தயக்கத்துடன், ஃபாஸ்டர், இவையெல்லாம் உண்மை என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நான் இன்னும் இளம் வயதுல தான் இருக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். பிறகு, நான் கடவுளின் வழிகளில திரும்பவேன். இப்போது எனக்கு என் நண்பர்களையும் என் திட்டங்களையும் என் வாழ்க்கையையும் விட்டுக் கொடுக்க விருப்பம் இல்லை. யோசியா ஆழமாக மூச்சு விட்டு, ஆம், நானும் அதே போல்தான் என்று சேர்த்தார். ஒரு நாள் திரும்புவேன் போல இருக்கிறது, ஆனா இப்போது நான் இன்னும் தயாராக இல்லை. மாத்தியு உரையாடலை சிரிப்புடன் லேசாக்க முயன்று, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். நான் இயேசு வருவதை பார்த்தவுடன் நானே மனம் திரும்பிக் கொள்கிறேன். எனக்கு இன்னும் நேரம் இருக்கிறங்க. மாஸ்டர் அவர்களை பொறுமையாக கேட்டுக் கொண்டார். பிறகு உறுதியான குரலில் எச்சரித்தார், குழந்தைகளே, நேரம் உங்களுடையதல்ல, கர்த்தர் கண் இமைப்பில் வருகிறார். நீங்க நாளை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள், ஆனா ஒருவேளை நாளை இல்லாம போய்விடும். இன்றுதான் ரட்சிப்பின் நாள். இன்றுதான் கிறிஸ்துவுடன் சமாதானமாக இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துல இதுவரை அமைதியாயிருந்த டேனியல் திடீரென அழ ஆரம்பிச்சார். அவரது முகத்துல கண்ணீர் வழிஞ்சு கொண்டிருந்தது. உடைந்த குரலில் அவர், நான் இப்படி தொடர விரும்பவில்லை என்று சொன்னார். நான் விரும்பி உணர்ந்திருக்கிற பாவம் என்னை கட்டிப்பிடிச்சு விட்டது. எனக்கு அமைதி கிடைக்கவில்லை. இன்று நான் தேவனுடன் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். அந்த நேரத்துல சாமுவேலும் ராசேலும் தங்களது கண்ணீரை அடக்க முடியல. அவர்கள் டேனியலை அணுகி அவரை இறுக்கமா கட்டிப்பிடித்தனர். மாஸ்டர் அவர் மீது ஆன்மீக அதிகாரத்துடன் ஜெபித்தார். டேனியல் முழங்காலில் விழுந்து ஆண்டவரை மன்னிப்புக்காக அழைத்தார். விவரிக்க முடியாத அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அந்த இடத்துல ஒரு புனிதமான சூழல் நிலவியது. அந்த இடத்துல தேவனின் ஆவி இயக்கப்பட்டு அனைவரது இதயங்களையும் தொட்டது. ஆனா டெபோரா, ஜோசியா மற்றும் மேத்யூ உள்ளே உறுதியாகவே இருந்தனர். அவர்கள் மனம் உருகினாலும் அந்த ஒரு படியே எடுக்கவில்லை. அவர்கள் ஒரே சத்தத்துல, பிறகு நாம் தேவனின் வழியில் திரும்புவோம் என்று மட்டும் சொன்னார்கள்.
பாஸ்டர் அவர்களை அன்புடன் பார்த்து, பிறகு என்பது மிகவும் தாமதமாக இருக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிறேன்னு பதிலளித்தார். ஆண்டவர் தன் கரங்களை விரிச்சு காத்திருக்கிறார், ஆனா அந்த வாசல் விரைவில் மூடப்படும், அதை மறந்து விடாது. இல்ல, பின்னர் அவர் முழு குடும்பத்திற்காக ஒரு ஜபத்தை எழுப்பி தேவன் சாமுவேலும் ராசேலை பலப்படுத்தவும் எலியாவும் எஸ்தேரும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் இன்னும் தூரத்தில் இருக்கும் பிள்ளைகளின் உயிர்களை விடாமல் காக்கவும் வேண்டினார். பின்னர் அவர் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுடன் விடப்பட்டார். நம்பிக்கையை இழக்காதீங்க, பெற்றோர்களின் ஜபங்களுக்கு சக்தி உண்டு. உங்கள் அழுகையை தேவன் கேட்பா. அந்த ஆசீர்வாதத்துடன் பாஸ்டர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அமைதி மற்றும் சிந்தனை நிறைந்த ஒரு சூழலை விட்டு செல்கிறார். டேனியல் ஆண்டவரின் கரங்கள்ல திருந்தி விட்டார், ஆனா மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவை தொடர்ந்து தள்ளி போடுறாங்க. இரவு உணவுக்கு பிறகு எல்லோரும் தங்கள் தங்கள் வழிகளில் புறப்படுகிறார்கள். மேதையாவும் ஹோசையாவும் சோர்வாக இருக்க மேசையிலிருந்து எழுந்து அவர்களுக்கு வேண்டியது தூங்குவதுதான் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் டெபோரா அவசரமாக தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார், ஏனெனில் அவளது நண்பர்கள் இன்னொரு இரவு கொண்டாட்டத்திற்காக ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். எஸ்தர் வீட்டிலேயே தங்கி மேசையை சுத்தம் செய்ய உதவுகிறார். ஜபத்திற்காக நாற்காலிகளை இழுத்து வைக்கிறார். சாமுவேல், ராகேல், எலியாவு, எஸ்தர் மற்றும் டேனியல் அனைவரும் ஹாலில் இருக்கிறாங்க. டேனியல் இன்னும் கண்களில் கண்ணீர் துளிகள் ததும்ப அந்த மதியத்தில் அனுபவித்த சமாதானத்தை இருக பிடித்துக் கொள்கிறார். ராகேல் அனைவரையும் பார்த்து மென்மையான குரலை, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லாம தூங்க முடியாதுன்னு சொல்றார். அதனால அவர்கள் அனைவரும் ஒன்றாம் வழங்க அணில் விழுகிறார்கள். எலியாவோ ஆர்வமா ஜபித்து ஆண்டவரின் இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறார். எஸ்தர் தீவிரமான மனதுடன் மௌனமா நன்றி இயேசுவே என்று சொல்கிறார். இறுதி வரை என விசுவாசமா வைத்திருங்க. டேனியல் நிலைத்திருக்கும் வலிமைக்காகவும் மீண்டும் திரும்பி போகாம இருக்கவும் ஜெபிக்கிறார். சாமுவேல் இன்னும் தூரத்தில் உள்ளவர்களின் இதயங்களை கடவுள் தொட வேண்டும் என்று அழுகிறான். மற்றும் ராகேல் மனம் உடைந்தவளா தன் முழு குடும்பத்தையும் ஆண்டவரின் கைகளில் ஒப்படைக்கிறார். அந்த சூழல் விளக்கமளிக்க முடியாத அமைதியால் நிரம்பியுள்ளது. அது முடிஞ்சதும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அணைத்துக் கொண்டு ஒருவர் பின் ஒருவராக தங்கள் அறைகளுக்கு சென்று ஓய்வெடுக்கிறார்கள். இரவு அமைதியாக தெரிகிறது. தெருக்கள் அமைதியாகவும் நகரத்தை ஒரு இருண்ட வானம் போர்த்தி இருக்கிறது. ஆனால் கடவுளின் தீர்க்கதரிசி கடிகாரத்துல அந்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கண்ணிமைப்பு அந்த மகத்தான நிகழ்வு நடைபெறுகிறது. மில்லியன் கணக்கானோர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து மறைஞ்சு விடுகிறார்கள். படுக்கைகள் காலியாவிடப்படுகின்றன. உடைகள் தரையில் உழுதுன்றல. பயன்பாட்டு பொருட்கள் தரையில உருண்டு செல்ல பின்னால் விட்டுவிடப்பட்டவர்களின் கத்தல்கள் தெருக்களை நிரப்ப தொடங்குகின்றன. சாமுவேல் மற்றும் ராகேலின் வீட்ல அந்த காட்சி அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களின் படுக்கை அறையில ராகேல் படுக்கையினர்கள் முழங்கால் மடிந்து தூங்குவதற்கு முன் அமைதியா ஜபிக்கிறார். அப்போது திடீரென அவர் மறைந்து விடுகிறார். படுக்கை தாள்களின் மென்மையான சலசலப்பு மட்டும் பின்னால் விடப்படுகிறது. ஏற்கனவே படுத்திருந்த சாமுவேலும் திடீரென மயங்கி அவரது உடைகள் படுக்கையில் மடித்து வைக்கப்பட்டபடி விடப்படுகிறார். எலியாவோ தனது விசுவாசத்தில் உறுதியா இருந்தவர் மகிமையுடன் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். எஸ்தர் தனது மடியில் பைபிளை திறந்து வைத்தபடி வாரும் ஆண்டவரே இயேசுவே என்று மெல்ல சொன்னார். உடனே அமைதியின் ஒளியில் மறைந்து விட்டார். மற்றும் டேனியல் சில மணி நேரங்களுக்கு முன்பு சமாதானம் செய்தவர் அவரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இரக்கத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவரை நோக்கி திரும்பும் அனைவருக்கும் கடவுள் அளித்த வாக்குறுதி அது. அறைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன. அமைதி ஒரு விவரிக்க முடியாத குழப்பத்துடன் கலந்திருக்கு. மத்தேயாவும் ஹோசேயாவும் வெளியில் இருந்து வரும் சத்தங்களால் பயந்து எழுந்து உட்காருகிறார்கள். வீதியில கார்கள் மோதி ஹார்ன்கள் கட்டுப்பாடின்றி ஒலிக்கின்றன. இயங்கும் குடும்பங்களின் கத்தல்கள் ஜன்னல்கள் வழியா ஊடுருவுகின்றன. திகைத்து அவர்கள் வீட்டுல சுற்றி ஓடி தங்கள் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் அழைக்கிறார்கள். அப்பா, அம்மா, எலியா, எஸ்தர், டேனியல். ஆனா யாரும் பதில் சொல்லவில்லை. அவர்கள் வெறிச்சோடிய படுக்கைகள், படுக்கையிலே மடிக்கப்பட்ட உடைகள் மற்றும் விவரிக்க முடியாத ஒரு வெறுமையை மட்டுமே காண்கிறார்கள். அவர்கள் பரபரப்பா ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை மெதுவா உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில தேவோரா தனது நண்பர்களுடன் கொண்டாடும் விருந்தில் நடுவே எல்லாம் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்குவதை உணர்கிறாள். இசை திடீரென நிற்கிறது. யாரும் அதை நிறுத்தவில்லை. ஆனால் வெளியே கட்டுப்பாடின்றி மோதி விழும் கார்கள் உதிரும் சத்தங்கள் கேட்க தொடங்குகின்றன. பிரேக்குகள் கத்துகின்றன. இரும்பு வளைந்து விடுகிறது மற்றும் மக்கள் பரிதாபமாக கத்தும் சத்தங்கள் உள்ளே ஊடுருவுகின்றன.
கண்ணாடிகள் தரையில விழுந்து உடைந்து போகின்றது. விளக்குகள் மினுக்குகின்றன. சிலர் கதவுக்கு ஓடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். வேலியில் முடிவில்லாத ஹான் சத்தமோ குடும்பங்களின் கூச்சலும் கேட்குது. அன்புக்குரியவர்கள் திடீரென இல்லாமல் போனதை நினைத்து அழும் சத்தம் கேட்கிறது. தேவரா உறைஞ்சு போயிருக்கிறார். அவளது தந்தை மற்றும் தாயின் வார்த்தைகளின் பிரதித்வனி அவளது மனதில் ஒலிக்கிறது. இயேசு விரைவில் தன் சபைக்கு அகமல்கிறார். நீங்க பெரிய உபதிரவத்துல தங்கி பாடுபட வேண்டாம்னு நாங்க விரும்புகிறோம். பயம் அவளது இதயத்தை நிரப்புகிறது. அவளது கிளர்ச்சி புன்னகம் மறைந்து அவளது முகம் விவரிக்க முடியாத பயத்தால் நிரம்புகிறது. தான் அறியாமல் இருந்தது உண்மையாகிவிட்டது என்றும் தானும் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேன் என்றும் அவள் பயத்துடன் உணர்கிறாள். முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. வானூர்தி ஓட்டுநர்கள் நடுவில் மறைந்து விட்டதால் விமானங்கள் வானிலிருந்து கீழே விழுகின்றன. நூற்றுக்கணக்கான பயணிகள் தவிர்க்க முடியாத பேரழிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு சில நிமிடங்கள்ல கடலில், மலையில், நகரங்களில் விழுந்து நொறுங்கிய விமானங்களின் செய்தி தொலைக்காட்சி சேனல்களை நிரப்புகிறது. கேமராக்கள் காட்சியில புகை மேகங்கள் தூரத்தில் எழுகின்றன. பயந்த குரல்கள் உதவிக்காக கத்துகின்றன. தெருவில் கார்கள் கட்டுப்பாடின்றி சுழல்கிவிழ கிறிஸ்துவ விசுவாசிகள் ஓட்டும் வாகனங்கள் ஒரு கணத்தில் காணாமல் போக அவற்றின் வாகனங்கள் வழியில் உள்ள அனைத்திலும் மோதி சிதறுகின்றன. பஸ்ஸுகள் சுவர்கள் மோதி நொறுங்குகின்றன. இயக்குநர்கள் இல்லாததா ரயில்கள் தடம் விட்டு விழுகின்றன. ஹாரன்கள் இடையராது ஒலிக்கின்றன. பாதுகாப்பு அலாரங்கள் முழங்குகின்றன. காற்றில் வளைந்த உலோகம் மற்றும் உடைந்த கண்ணாடியின் சத்தம் நிறைந்துள்ளது. மருத்துவமனைகள்ல குழப்பம் முழுமையாக உள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் திடீரென காணாமல் போகின்றன. ஸ்ட்ரெச்சர்கள் காலியான வழித்தடங்கள்ல உருளுகின்றன. அறுவை சிகிச்சைகள் முடிக்கப்படாமல் விடப்படுகின்றன. அறுவை கத்திகள் தரையில் விழுகின்றன. இன்குபேட்டர்கள்ல குழந்தைகளை பிடிக்க யாரும் இல்லை. என்ன நடந்தது என்று புரியாத பணியாளர்களின் கத்தலுடன் குடும்ப உறுப்பினர்களின் அவல கூச்சல்கள் கலந்து ஒலிக்கின்றன. தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் நாற்காலிகள் தானாக சுழல்கின்றன. மேசைகள் காலியாக உள்ளன. சில வினாடிகள் முன்பு தட்டச்சு செய்த கைகள் காணாமல் போய்விட்டன. முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் காலியான இருக்கைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதிர்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இயந்திரங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பதால் தொடர்ச்சியாக விபத்துகள், தீப்பற்றல்கள் மற்றும் இடிவிழுதுகள் ஏற்படுகின்றன. பள்ளிகள் ஒரு இதயத்தை உடைக்கும் காட்சியா இருக்கின்றன. வகுப்பறைகள் காலியான மேசைகளுடன் கருப்பு பலகையில் ஆசிரியர்கள் காணாமல் போயுள்ளனர். மாணவர்கள் திடீரென தங்கள் நண்பர்கள் இல்லாமல் போனதால் அழுகின்றனர். சிலர் வெறிச்சோடிய விளையாட்டு மைதானங்கள்ல தனியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது என்பது புரிந்து கொள்ள முடியாம கிராமப்புறங்களிலும் கடலிலும் இதே நிலைதான் நடக்கிறது. டிராக்டர்கள் ஓட்டுநர்கள் இல்லாம இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கப்பல்கள், கப்பல் முதல்வரும் கடற்படையினரும் காணாமல் போனதால் வழியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றன. வானொலி தொடர்புகள் பதிலளிக்கப்படாத அவசர செய்திகளால் நிரம்பி வழிகின்றன. பக்கத்துல பக்கத்துல வேலை செய்யும் விவசாயிகள் ஒருவரும் திடீரென காணாமல் போய் மற்றொருவர் மட்டும் இருப்பதை பார்க்கின்றனர். இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. இருவர் வயல் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். வீடுகள்ல அந்த காட்சி இன்னும் நெருக்கமானதும் இதயத்தை உடைக்கும் வகையிலும் உள்ளது. ஒரே படுக்கையில் தூங்கும் கணவன் மனைவிகள் அதிர்ச்சியுடன் விழித்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்க அருகில் இருந்தவர் காணாம போய் படுக்க காலியாகவும் போர்வை இன்னும் சூடாகவும் இருப்பதை பாக்குறாங்க. வீடுகள்ல இயங்கும் அழுகை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது. எங்க இருக்கிறாய் என் காதலியே? இயேசுவின் வார்த்தைகளின் எதிரொலி நிஜமாகிறது. இருவர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். சில வீடுகள்ல மனைவியே காணாம போகிறார். மற்ற வீடுகள்ல கணவரே காணாம போய் அவரது துணைக்கு நிரப்ப முடியாத வெற்றியை விட்டு செல்கிறார். சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாப்பு அமைப்புகள் பதட்டத்தில் உள்ளன. போலீசார் காணாம போக ஆயுதங்களும் காவல் வாகனங்களும் நடுவழியில கைவிடப்பட்டுள்ளன. பணியில் இருந்த சிப்பாய்கள் ஒரு கணத்தில் மறைஞ்சு இராணுவ முகாம்கள் மற்றும் எல்லைகளில் நெரிசலை ஏற்படுத்துகின்றனர். குழப்பம் முழுமையா உள்ளது. ஒழுங்க பராமரிக்க பொறுப்பா இருந்தவர்கள் இனி இல்லாததால் யாரும் அந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த முடியல. குடும்பங்கள் தங்கள் அடிப்படையிலிருந்து அதிர்ச்சி அடைகின்றன. பெற்றோர் தங்கள் சிறிய பிள்ளைகளை படுக்கையில காணாம ஏங்கிக் கொண்டு தேடுகின்றனர். மனைவிகள் வீட்டில் சுற்றி ஓடி தங்கள் கணவர்களை அழைக்கின்றனர். அவர்கள் கண்முன்னே காணாம போய்விட்டாங்க. சகோதரர்கள் தரையில் கிடக்கும் உடைகளை கட்டிப்பிடித்து தங்கள் அன்புக்குரியவர்களை என்றும் இழந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து கண்ணீருடன் அழுகின்றனர். சில சபைகளிலும் அந்த காட்சி மனதை உருக்கும் வகையில் உள்ளது.
சில இடங்கள்ல ஆசாரியரும் பல சபை உறுப்பினர்களும் மகிமையுடன் காணாமல் போக, வெறுமையான இருக்கைகள், தரையில் விழும் மைக்ரோபோன்கள், அதிர்ச்சியில் எழும் அழுதி சத்தங்கள் மட்டுமே மிச்சமாகின்றன. ஆனா எல்லோரும் போகவில்லை. சில விசுவாசிகள் வசனத்தை அறிந்திருந்தும் பரிசுத்தமாக வாழாதவர்கள் ஆலயத்தின் நடுவில் உறைந்து போய் நிற்கிறார்கள். அவர்களின் கைகள் நடுங்குகின்றன, இதயங்கள் உடைந்து போயிருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டார்கள் என்பதை உணரும் போது கண்ணீர் மற்றும் நம்பிக்கை இழப்பு அவர்களை ஆட்கொள்கிறது. இதயத்தை உருக்கும் அழுதி சத்தங்களுக்கிடையே, கர்த்தாவே என்னை மன்னியுங்கள், நானும் ஏன் போகவில்லை என்று சிலர் கதறுகின்றனர். நான் அறிவேன், ஆனா கீழ்ப்படைய விரும்பவுங்க. திருச்சபைகள் தாங்க முடியாத வேதனையின் இடங்களா மாறுகின்றன. காலி இடங்கள் கண்ணீரால் நனைந்த முகங்களுடன் கலந்து, தரையில் விழுந்த பைபிள்கள் வலியின் அழுகை முழு இடத்தையும் நிரப்புகிறது. மற்ற சில திருச்சபைகள்ல ஆசாரியரும் கூட்டத்துடன் சேர்ந்து தங்கிவிடுகிறார்கள். அங்கு கண்ணீரும் குழப்பமும் நிறைந்த அந்த இடத்துல அழுகை சத்தங்கள் கேட்கப்படுகின்றன. ஆசாரியே, நீங்க ஏன் போறீங்க? நீங்க எங்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்கும்னு சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்கு செழிப்பை பற்றி பேசினீர்கள், ஆனால் பரிசுத்தத்தை பற்றி இல்லை. ஆசாரியின் முகம் கவலையுடன் கண்ணீருடன் பதிலளிக்கிறார். நானும் தங்கிவிட்டேன், நான் பிரசங்கித்ததை வாழவும் இல்ல, என்ன மன்னிங்க. ஓளாறு திருச்சபைகளை ஆட்கொள்கிறங்க. சிலர் தங்கள் முழங்காலில் விழுந்து தேவனை நோக்கி அழுகிறார்கள். மற்றவர்கள் பெஞ்சில் விழுந்த பைபிள்களை பிடிச்சு கொண்டு அழுகிறார்கள். நேரலை கேமராக்கள் சில வினாடிகளில் காலி பஞ்சுகளை பதிவு செய்கின்றன. உரையாடல் பகுதியில் இயேசு வந்தார், நாங்கள் தங்கிவிட்டோம் என்று செய்திகள் பெருக்கிக் கொள்கின்றன. தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் தங்கள் வழக்கமான நிகழ்ச்சிகளை இடைநிறுத்துகின்றன. வழிகாட்டிகள் அவர்களின் முகங்களில் கவலை தென்பட நேரலையில நடப்பதை அறிவிக்கிறார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாம போயிருக்கிறாங்க. இதற்கான விளக்கம் இன்னும் எதுவும் இல்லை. கேமராக்கள் நகரங்களை குழப்பத்தில் மூழ்கியதாக காட்டுகின்றன. கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, தீப்பற்றியுள்ளன, விமான நிலையங்களில் விமானங்கள் எரிகின்றன, சாலைகள் முடிவில்லாத விபத்துகளால் அடைப்படைந்துள்ளன. இந்த குழப்பம் உலகளாவியதாக உள்ளது. என்ன நடந்ததென்று யாருக்கும் புரியவில்லை. சிலர் இது வெளிநாட்டு உயிரின சம்பவம் என்று பேசுகிறார்கள். மற்றவர்கள் இது பெரிய தாக்குதல் என்று கூறுகிறார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு உண்மை மிக தெளிவா தெரிகிறது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். பிடிப்பு நிகழ்ந்து விட்டது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தாங்கள் எப்போதும் கேட்டும் அவமதித்தும் வந்தது உண்மை என்பதை பயத்துடன் உணர்கிறார்கள். மத்தேயு, ஜோசியா மற்றும் டெபோரா வெவ்வேறு இடங்கள்ல அவர்களின் இதயங்கள் உறைந்து போய் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு விரைவில் வரப்போகிறார், நீங்கள் பெரிய உபத்திரவத்துல தங்கி போய் வேதனைப்பட வேண்டாம் என்று நாங்க விரும்புகிறோம். ஆனா இப்போது அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. டெபோரா வெறித்தனமாக தெருக்களில் ஓடுகிறாள். அவளது ஹீல்கள் சாலையில ஒழிக்க, சுற்றிலும் அழுகை, சைரன், மோதல் சத்தங்கள் எதிரொலிக்க அவள் கேட்கிறாள். அவளது நண்பர்கள் எல்லோரும் பின்னால் விட்டுவிடப்பட்டு நோக்கம் இல்லாம கத்துகிறார்கள். ஆனால் அவளுக்கு நினைவில் இருப்பது வீட்டை பற்றிதான். அவளது கண்கள் செவந்து கண்ணீர் காரணமா மேக்கப் ஓடிவிட்டது. இதையும் வேகமா துடிக்கிறது. அவ வீட்டுக்கு வந்ததும் கதவை வன்மையா தள்ளி திறந்து, அம்மா, அப்பா, எலிஜா, எஸ்தர், டேனியல் என்று கூச்சலிடுகிறா. வீட்டின் அமைதி அவளுக்கு ஒரு கத்தியாக பாய்கிறது. அவள் கேட்பது அவளது அழுவியின் சத்தம் மட்டுமே சுவர்களில் எதிரொலிக்கிறது. பிறகு அவள் மாடையவும் ஹோசியாவும் ஹாலில் சுவரை ஒட்டி கூச்சமா உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறாள். அவர்கள் முகம் வெண்மையாக, கண்கள் பெரிதாக திறந்திருக்கின்றன. அவளை உள்ளே வரும்போது பார்த்ததும் அவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் போயிட்டாங்க என்று மாடையோ மேசையிலே கையடித்து கூச்சலிடுகிறான். அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஜோசிய தம் முகத்தை கைகளால் மூடி உடைந்த குரலில், அவர்கள் எத்தனை முறை எச்சரிச்சாங்க என்று சொல்கிறான். அவர்கள் பல முறை எச்சரிச்சாங்க, நாமும் கேட்கவே இல்லை. டெபோரா தடுமாறி வந்து அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு விழுகிறாள். அவளது வார்த்தைகள் அழுதையுடன் வெளிவருகின்றன. நான் அம்மாவை நகைச்சுவை செய்த, நான் அப்பாவை கேலி செய்ய, நான் அவர்களுக்கு இயேசு வரமாட்டார் என்று சொன்னேன். இப்போ அவர்கள் போயிட்டாங்க. அவர்கள் போயிட்டாங்க. அவர்களது மூவரின் அழுகை வீடு முழுக்க ஒலிக்கிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக்கமா கட்டிப்பிடிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்க முயற்சிப்பது போல, ஆனால் உண்மையில் அவர்கள் அனுபவிப்பது தாங்க முடியாத வலி மட்டுமே. அவர்களது பெற்றோரின் வார்த்தைகள் நினைவில் கூச்சலிடும் மாதிரி தோன்றுகிறது. மாடையோ அவனது குரல் உடைந்து, நான் ஆண் என்று காட்டிக்கொள்வதில், பெண்களை வெல்ல முயற்சிப்பதில், பாவத்தில் வாழ்வதில் மிகவும் பிஸியாக இருந்தேன் என்று சொல்கிறான்.
இப்போ இப்போ அப்பா அம்மாவுடன் இன்னொரு நிமிடம் கூட இருக்க நான் எதையும் கொடுக்க தயார். ஜோசியா மேல பார்த்து அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறது. சகோதரர்களே, இப்போ திரும்பி போக முடியாது. ராப்சர் முடிஞ்சு விட்டேல. இப்போது வரப்போகும் விஷயம் பெரிய துன்பமா. நான் இங்கேதான் இருக்கிறோம். தெபோரா தன் கைகளை இறுக்கமா பிடித்து அழுகிறாள். அவளது இதயம் நொறுங்குகிறது. நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. நான் விரும்பவில்லை. நான் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருக்க முடிந்தது? நிராசா அவர்களை முழுமையா சூழ்ந்து விடுகிறது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு குரல்கள், ஜபம், அமைதி ஆகியவற்றால் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்போது நினைவுகளின் கல்லறையாக காலியான படுக்கைகள் மற்றும் அமைதியாக மடிக்கப்பட்ட உடைகளுடன் உள்ளது. அந்த கண்ணீரும் புலம்பலின் அணைப்புல அந்த மூவரும் தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை உணர்கிறார்கள். இல்லாதவர்களின் வலி தாங்க முடியாததாக உள்ளது. ஆனா அதை விட பயங்கரமானது, வரப்போகும் நாட்கள் மனித குலம் பார்த்திராத அளவுக்கு இருண்ட நாட்களாக இருக்கும் என்ற உறுதிதான். டெபோரா முதல் எழுந்து நாம் தேவாலயத்திற்கு போகலாம் என்று கூச்சலிடுகிறார். அங்கே நமக்கு பதில்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். மத்தேயும் ஜோசியாவும் ஆவலுடன் தலையசைக்கிறார்கள். அவர்கள் குழப்பமான தெருக்களில் ஒன்றாக ஓடுகிறார்கள். ஒவ்வொரு மூலையிலையும் அவர்கள் வெறுமனை நிற்கும் முகங்களை, பாதையில முழங்காலில் அமர்ந்திருக்கும் மக்களை, குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தாழும் காட்சிகளை மற்றும் இலக்கில்லாமல் ஓடும் இளைஞர்களை பார்க்கிறாங்க. ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ்கார்களின் சைரன்கள் இடையறாது ஒலிக்க தீயின் ஒளிகள் வானில் இரவை கதிர்விக்கின்றன. அவர்கள் எப்போதும் வெறுத்த அந்த தேவாலயத்தை அடைந்த போது காட்சி அழிவை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. கோவில் திறந்திருக்கிறது, ஆனா அங்கே வழிபாடு இல்ல, புகழ்ச்சி இல்ல, ஆராதனை இல்ல. அங்கே அழுக மட்டுமே உன்னது. 16 பேர் தரையில முகங்குப்புற விழுந்து பெஞ்சுகளை தட்டி கொண்டு ஆவலுடன் அழுது உறக்க அழைத்து, ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், நான் இங்கேயே இருந்து விட்டேன் என்று கதறுகிறார்கள். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்னை இறக்கிக் கொள்ளுங்கள். 3 சகோதரர்களும் நடுங்கிக் கொண்டே தரையில் விழுந்திருக்கும் உடல்களுக்கு நடுவில் முன்னே செல்கிறார்கள். அவர்கள் சில முகங்களை அறிந்து கொள்கிறார்கள். நண்பர்கள், அண்டை வீட்டார், நியாயப்பள்ளி வகுப்பு தோழிகள் எல்லாரும் கண்களில் கண்ணீருடன் சாத்தியமில்லாததை வேண்டி கெஞ்சுகிறார்கள். ஒரு வயதான ஆண் தன் பைபிளை மார்பில் கட்டி கொண்டு அவர்களை பார்த்து உடைந்த குரலில், நான் சொன்னேனே என்று கூறுகிறார். நான் உங்களை பல முறை எச்சரிக்கிறேன். ஏசு வந்தார், நம்ம விட்டு சென்றார். தெபோரா அவருக்கு அருகில் முழங்காலில் விழுந்து இது முடியாது என்று சொல்கிறாள். இது வெறும் ஒரு கதை தான், நடக்காதுன்னு நினைச்சேன். மற்றொரு பெண் அருகில் வருகிறாள். அழுததால் முகம் வீங்கி இருக்கிறது. நான் எல்லாரும் அதே மாதிரிதான் நினைச்சோம். நாம் பாவத்துடன் விளையாடுதோ, நாம் முடிவை தள்ளி கோட்டோம். இப்போ இனி வாய்ப்பில்ல. ஜோசியா, அவனது குரல் நடுங்கி, அப்போ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிறான். எதை எதிர்பார்த்தோம்? ஒரு இள ஆண் மூலையில அழுது கொண்டே கோபத்திலும் வலியிலும் பதில் அளிக்கிறான். பெரிய உபக்கிரமம், அதுதான் வரப்போகிறது. பாணிப்பு, தொடர்படுத்தல், ஈர்ப்பு. நமக்கு சொல்லப்பட்டதே நாம் அதை வாசித்தோம், வர நம்பல. மறுபடியும் அறையில் அமைதி நிலைகிறது. அழுகையும் சத்தமே மட்டும் கிருக்குங்க. மத்தேயோ தலைய கைகள்ல வச்சுக்கிட்டு கூச்சலிடுக. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு திரும்பி மன்னிப்பு கேட்க என் உயிரையே கொடுக்க தயார். ஆனா இப்ப மிகவும் தாமதமாகிவிட்டல. அப்புறம் ஒரு வயதான ஆள் எழுந்து நிக்கிற. அவரது குரல் உறுதியுடன் இருக்கிறது. அவர் அழுதால்

கட்டாயப்படுத்துவான். அவன் நம்ம துன்புறுத்தினாலும் கொன்றாலும் சித்திரவதை செய்தாலும் நான் மீண்டும் இயேசுவை மறுக்க முடியாது. தெபோரா சிவப்பான கண்களுடன் அவரை பார்த்து உரக்க சொல்கிறாள், அவனுடைய முத்திரையை நான் என்மேல் வைக்க மாட்டேன். நான் இறந்தாலும் கூட இந்த முறையில நான் கிறிஸ்துவை மறுக்க மாட்டேன். யோசியா தம் பற்களை கடித்து தலையசைக்கிறார். தேவப்பட்டா நான் இறந்து விடுவேன், ஆனாலும் அந்த பிரதிவேர் முறைக்கு நான் விலை போக மாட்டேன். மத்தேயு தன் நடுங்கும் கையை உயர்த்தி, நாம் முன்பு தோல்வி அடைந்தோம், ஆனால் இந்த முறையில் நம் உயிர் போனாலும் கூட நாம் விசுவாசத்திற்கு உறுதியாக இருப்போம் என்று சேர்த்து கூறுகிறார். முழு ஆலயமும் ஒற்றுமையா ஒப்புதல் குரல்ல முணுமுழுகுவர். அனைவரும் கண்ணீருடன் தங்கள் கைகளை வானத்திற்கு உயர்த்தி, கர்த்தாவே தாங்கும் வலிமையை எங்களுக்கு தாரும் என்று ஒருமித்த குரலில் அழைக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் உங்களை தவற விரும்பவன. உலகத்தை மூடிக்கொள்ளும் அந்த இருளின் நடுவிலும் பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தங்கள் ஒரே நம்பிக்கை கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதே என்று புரிந்து கொள்கிறார்கள். தங்கள் உயிரை கொடுத்தேனும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த காட்சி இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமாகவே உள்ளது. அருளின் காலம் இன்னும் தொடர்ந்திருக்கிறங்க. இன்று இயேசு இன்னும் அன்பு நிறைந்த குரலில் அழைக்கிறார், தயாரிருங்கள், ஏனெனில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அரசர்களின் அரசன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். இப்போது நாம் தேவனுக்கு விசுவாசமாயிருப்போம், நாம் பரிசுத்தமாக வாழ்வோம், பாவத்தோட விளையாடாதிருப்போம், நம் முடிவை தள்ளி போடாதிருக்கோம். ராப்சர் நிகழும் போது நம் விளக்குகளில் எண்ணெயுடன் கிறிஸ்துவை மேகங்களில் சந்திக்க தயாராக உறுதியாக நிற்கும் நிலைமையில் நாம் காணப்படுவோம்.

0: வெளிப்பட்டல் 16:15.
1: Revelation 15:16-15.
2: திருடனை போல் வருகிறேன்.
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
1: Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
0: வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும்.
1: We must keep our garments.
0: நளைக்குமாரி எப்ப வஸ்திரத்தை அழுந்து போனா?
1: When the prodigal son lose his
0: பணத்தையும் எல்லா சொத்து சொகத்தையெல்லாம் வாங்கி தகப்பனை விட்டு பிரிஞ்சு தூர தேசத்து போனா, அப்பதான் பணம் மட்டும் தொலைஞ்சது இல்ல, வஸ்திரத்தையும் தொலைச்சிட்டான்.
1: He went afar from the father, receiving every things from him, and lose his dresses and everything which he had.
0: நம்ம ஆண்டோட இணைஞ்சிருக்கிறோமா?
1: Are we joined with the Lord?
0: ஆண்டோட தூரமா போயிட்டோமா?
1: Are we go afar from the Lord?
0: நம்ம உள்ளத்தை நம்மளே அலசி பார்க்க வேண்டும்.
1: Let us examine our hearts.
0: அருமையானவரே, நம்ம உள்ளத்தை நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும்.
1: My beloved, we must examine our hearts.
2: ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: எப்போ எருசலேமே தேவனுடைய வீடு விட்டுட்டு எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போயிட்டான். ஆண்டவர் பிரியமில்லாத கதை, பின்வாங்கி போகும்போது பிசாசன் வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: Then Jesus answered and said, a certain man went down from Jerusalem to Jericho, and the man went down and fell among them thieves, who stripped him his clothing, wounded him, and departed, leaving him half dead. When the man losing his Jerusalem means the house of God. When we leave the house of God, when we become backslide, the Satan will take away our garments. When we in a position of backsliding, the Satan will steal our garments. If we become backslide, Satan will steal all our best robes and special robes and every robe, every garments the Lord gave us, the sanctification, everything he will steal.
0: எல்லாரும் எருசலேம் போவாங்க. இப்போ எருசலேம் எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போனான். தொலைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பிசாசன் வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான்.
1: All people would go to Jerusalem to see God, meet God. But this man went from Jerusalem to Jericho, so the Satan stole all his garments.
0: அருமையானவர்களே,
1: my beloved,
0: கர்த்தர் விட்டு நாம் பிரியாம இருப்போம்.
1: Do not depart from the Lord.
0: கர்த்தர் விட்டு நாம் ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாது.
1: Each and every minute
0: அவரோட நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும்.
1: We must have fellowship with the Lord.
0: யோவான் சுவிசேஷம் 10:10.
1: John Gospel chapter 10 verse 10.
2: திருடன் திருடவும்
0: கொல்லவும்
2: அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்.
0: நானோ
2: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and they may have it more abundantly.
0: திருடவும் கொல்லவுமா வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படுங்க. அவளை பரிபூர்ணப்படுத்ததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசுக்கு என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறார். அவனுடைய வேலை அதுதான்.
1: The Satan comes to steal and kill and to destroy, but the Lord came to give us life, and it must be more abundant.
0: நம்ம வஸ்திரத்தை கலட்டுறது திருடிட்டு தான் அவனுக்கு வேலை. ரட்சிப்பை திருடுறது தான் அவனுக்கு வேலை.
1: he has the work there to take away all the garments, all the salvation from us.
0: பரிசுத்த யோவான் சொல்றார், எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு நிலைச்சிருக்குன்னு சொல்றாரு.
1: So John says that our fellowship is with God and the Son Jesus Christ.
0: 1 John 1:3.
1: 1 John 1:3.
2: நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி,
0: எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி
2: நாங்கள் கண்டும்
0: கேட்டும் இருக்கிறதை
2: உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும்
0: அவருடைய குமாரனாகிய
2: இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
1: That which we have seen and heard, we declare to you, that you also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ.
0: எங்களைக்கும் பிதாவோடு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு மட்டும்தான் நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும்.
1: We must only have the fellowship with the Lord Jesus Christ and Father God.
0: அப்ப பிசாசு நம்ம தொட முடியாது.
1: Then Satan will not touch us.
0: வந்த நோக்க என்ன? கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் அவனுக்கு வேலை. ஆனால் நம்ம ஐக்கிய பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? பிசாசு நம்மளை திருட முடியாது, நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு எப்போது ஐக்கியமாக இருக்க வேண்டும்.
1: The aim of Satan is to steal our garments, steal our all things, destroy us and kill us. But when we have fellowship with God Father and the Lord Jesus Christ, he will not steal anything from us.
0: முதல்ல பார்த்தோம், மனம் திரும்பி வாசந்த கை கொண்டு விழித்தறி இல்லாவிட்டால் மேல் திருடனை போல வருவேன் என்று சொன்னார்.
1: First we saw that we must have the verses and hold fast the verses, repent and be watchful to meet him.
0: இரண்டாவதாக பரிசுத்தமா இருக்க வேண்டும், தேவன் அப்பதான் அவர் எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கும் சொன்னார்.
1: Second he said we must be holy according to the Lord.
0: மூன்றாவதாக சொன்னார், வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிற பாக்கியம் என்று சொன்னார்.
1: Third the Lord said he is blessed who keeps his garments.
0: நாம பிசாசு இடம் கொடுத்தா வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: If we give room for Satan, he will steal our garments from us. John said that our fellowship is with the Lord Jesus Christ and God Father.
0: கடைசியாக
1: finally
0: மத்தேயு சுவிசேஷம் 24:43-44.
1: Matthew 24:43-44.
2: திருடன் இன்ன சாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால்
0: அவன் விழித்திருந்து
2: தன் வீட்டை கட்டணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
0: நினையாத நாள் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நீங்க நினையாத இல்ல ஆண்டு வருவா, ஆனா நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
1: But know this, that if the master of the house had known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into. Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour when you do not expect him. The Lord will come when we do not expect him. At that time the Lord will come.
0: நீங்க நினையாத நாளில தேவன் வருவார், நீங்க அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him because he will come when we do not expect the coming of the Lord.
0: ஆண்டவர் எப்போ வருவாரே தெரியாது.
1: We do not know when the Lord will come.
0: ஆமோஸின் புத்தகம் 4:12 கடைசி.
1: Amos 4:12.
2: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி என்ன செய்ய? ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி வாழ்ந்துடலாம், நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் பரலோகத்துக்கு போறேன்னு ஏமாந்து போயிடக்கூடாது.
1: Prepare to meet your God, O Israel. But thus the Bible says, so we should not be deceived. I am praying, I am doing this thing for God, this thing, that thing for God. Prepare to meet your God, O Israel.
0: தேவனை சந்திக்க நம்ம என்ன செய்ய? ஆயத்தப்பட வேண்டும்.
1: We must be prepared to meet the Lord Jesus Christ.
0: கத்தரம் எப்போ சந்திக்கும் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. ஆயத்தப்படினா என்ன, நம்ம ஆத்துமாவ ஆயத்தத்தோடு வச்சிருக்கணும். பாவம் செய்யாத வடிக்கு நம்ம பரிசுத்தமா ஆண்டு கேட்ட வாழ்க்கை வாழுமானால் கத்தர் வரும்போது பரலோகத்துக்கு போக முடியும்.
1: We do not know when the Lord will come. What is meaning by the preparation? We must be holy, we must be without sin, we must commit ourselves very clearly holy, we must be holy before God.
0: அவர் சந்திக்கணும், ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him.
0: பரிசுத்த தாவீது சொல்றாரு, ஜெபிக்கிறது கூட நான் ஆயத்தமா தான் இருப்பேன் சொல்றாரு. 5வது சங்கீதம் 3வது வசனம்.
1: King David says that I am prepare myself to pray. Psalm 5 says like this.
2: கர்த்தாவே
0: காலையிலே
2: என் சத்தத்தை கேட்டருளுவே. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
0: ஜெபத்து கூட வரும்போது என்ன செய்யணும், நாம் ஆயத்தமாகி தேவனுடைய சன்னியாலத்தில் காத்திருக்க வேண்டும்.
1: Give ear to my words, O Lord, consider my meditation, give heed to my voice, my cry, my King, my God, for you I will pray.
0: ஆயத்தமாய் தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும்.
1: We must be prepared and come to his presence.
0: பாவத்தோட ஏதோ ஜெபம் பண்ணிட்டோம், சோத்திரம் பண்ணிட்டோம், பாவத்தை அறிக்கிடாம நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம சோத்திரம் பண்ணிட்டோம், ஆண்டவர் அது கேட்கவே மாட்டாரு.
1: Oh, I have praised the Lord, I have prayed to him and I came in prayer and come to the church, but the Lord will not hear the prayer of the sinner.
0: பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடனா இறக்க வருவான்.
1: He who covers the sins will not prosper. He must repent.
0: அறிக்கைட்டு தேவனிடத்தில் ஆயத்தத்தோடு நம்ம கர்த்தருடைய செவிக்கு வரும்போது ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: When we come to pray to the Lord, we must be prepared to pray.
0: அது மாத்திரம் இல்ல, எபேசியன் புத்தகம் 5:17.
1: எபேசியன்ஸ் 5:17.
2: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று என்ன உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டும்.
1: Therefore, do not be unwise, but understand what the will of the Lord is.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
1: We must understand what is the will of God.
0: கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா?
1: Shall we submit ourselves to the Lord and pray to him? Surely we must be prepared to meet the Lord. We should go enter into the heaven.
0: ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு.
1: All the promises of the Lord is fulfilling.
0: நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him.
0: கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா?
1: Shall we give ourselves to the Lord?

0: இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நினவாத படிக்க தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிற மனிதன் பாக்கியவான் என்று கேட்டோம். எப்படி நாம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்து போகிறோம்? தேவன் நம்ம கொடுக்கிறதான வஸ்திரங்களை எப்படி இழந்து போகிறோம்? தேவன் திருடனை போல வருவேன் என்று சொன்னார். இருள திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும் என்று நாம் கேட்டோம். நாம் செய்ய வேண்டியதான நான்கு காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். கர்த்தரின் வருகை திருடனை போல் இருக்கிறபடியினார் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நான்கு காரியம். முதலாவது நாம் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை கை கொண்டு நாம் மனம் திறந்து வேண்டுமா? இவைகளை கை கொள்வதனால் மிகுந்த வரத்துண்டு பலனுண்டு என்று நாம் கேட்டோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்மோடு பேசின, நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களே நம்ம அறிந்து கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் திருடனை போல் வந்தாலும் நம் அருகிலே ஒரு அருகிலே பங்கு பெற முடியும். இரண்டாவது சொன்னால் கர்த்தரினால் திருடனை போல் இருக்கும். ஆக நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தம் நடக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படி என்றால் பரிசுத்தம் குறையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய மாம்சத்திலும் ஆவியில் இருக்கிற எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனே எனக்குள்ள வாங்கப்பா, உங்கள் ரத்தத்தை கழுவும், ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாமா? மூன்றாவது வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். திருடனை போல கர்த்தர் வருகிறார். தேவன் நம் கொடுத்த சிறந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இளைய மகன் அப்பா விட்டு தூர இடத்துக்கு போன போது ஐக்கியத்தை விட்ட போது அவன் வஸ்திரத்தை கள்ளர் கையிலே பறிகொடுக்க நிலை வந்துவிட்டது. நாமும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு ஒருபோதும் பிரியாதபடிக்கு தகப்பனை உம்மை விட்டு பிரியாத ஒரு வரத்தை தாரும், உம்மை விட்டு பிரியாத இருதயத்தை தாரும் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கலாம். கடைசியாக சொன்னார், கர்த்தவருக்கு திருடனை போல் இருக்கும், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கணும், உங்கள் சித்தம் என்னதென்று அறிந்து நான் ஆயத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். அதை திறந்து ஜெபிக்கலாமா? ஒரு போதும் வருகையில் நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு போதும் நாங்கள் உங்கள் வருகையில் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே நீ திருடனை போல வருவேன்னு சொன்னீர். அந்த மகிமையின் வருகையை நாங்கள் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியத்தை எங்களுடன் நீ பேசினீர். ஆண்டவரே அப்பா நான் கேட்டு கற்றுக்கொண்டு அந்த கார் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அது கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னீர். அப்பா சும்மா மனம் திரும்புதல்ல, அப்போ அதை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே. கை கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். இதில் கை கொள்ளுதல் மிகுந்த பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு என்று சொன்னீங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே என் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்கணும். நீ எங்களுக்கு கொடுத்துருக்கதான மகிமையான ஆவிக்குரிய வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரை இழந்து விடக்கூடாது, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது. ராஜா எங்களை தயவாய் பாதுகாத்து பராமரித்து நடத்துங்கப்பா. யோவான் அப்போ சொன்னது போல எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனும் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொன்னது போல எங்கள் ஐக்கியம் எப்பொழுது மோடு இருக்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல அப்பா எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க, சந்திக்க ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இப்படி வார்த்தையை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரும், வார்த்தை கேட்ட அனைத்து ஜனங்களும் கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்காக இன்னும் வல்லமே பயன்படுத்தும், நாமத்தை மையப்படுத்தும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இப்போ அக்கா ஜெபிப்பார்கள். உங்கள் தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்து ஜெபிப்பீங்களா?
1: ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தும் அப்பா.
2: Lord make me holy, make me sanctify me Lord.
1: உங்க திரு இரத்தத்தை கழுவ வேண்டுமாய் கெஞ்சுறையா.
2: Let the blood of you cleanse me Lord.
1: இயேசுக்கு இரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்தி இருக்குன்னு சொன்னீங்கப்பா.
2: The blood of Jesus Christ cleanse
1: me. என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்துங்க.
2: Lord make me holy.
1: உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
2: We pray for the people who hear the verses O Lord.
1: ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க.
2: Kindly perform wonders and miracles.
1: உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Let your name be magnified O Lord.
1: வியாதி சுகமாக்குங்க.
2: Heal their
1: நோய் சுகமாக்குங்க.
2: Diseases Lord.
1: நடக்கட்டும்.
2: Kindly make arrangement for their marriage who are not yet married Lord.
1: குழந்தை பாக்கில சகுல் குழந்தை பாய்த்த தாங்க.
2: Bless the people with child who are not having child blessing Lord.
1: கடன் பற்றியும் தவிக்கிற மக்கள் கடன் அடைச்சிட்டாங்க.
2: Kindly make the people to clear their loans Lord.
1: கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைங்க.
2: Kindly wipe off all the tears who are shedding tears Lord.
1: சாபத்திலிருக்க மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under curse O Lord.
1: பாவத்திலிருக்க மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under sins O Lord.
1: குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க.
2: Kindly give them good deliverance from their liquor addiction Lord.
1: வியாபாரிகள் மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing business O Lord.
1: கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க.
2: Kindly give them good victory in the court cases O Lord.
1: தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions O Lord.
1: கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைங்க.
2: Kindly wipe off the tears who are under difficulties O Lord.
1: நிம்மதி ஆறுதலையும் கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and peace.
1: கஷ்டங்களை மாத்துங்க.
2: Take away all agonies from their families Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give good wisdom for the students O Lord.
1: என்ன பிரச்சனையாலும் மாத்துங்க சப்பா.
2: Whatever problems they have
1: நீங்க தான் மாத்த முடியும்.
2: You have only possible to change the problems Lord.
1: உம்மை நோக்கி நாங்க பார்க்கிற ஆண்டவரே.
2: We see unto you Lord.
1: எல்லா ஆத்துமக்கள் ஆத்மம் உயிர்ப்பிச்சு உங்களோடு இணைச்சு கொள்ளுங்க.
2: Please revive all the souls and joined with the
1: ஒவ்வொரு கண்ணீரை துடைங்க ஆண்டவரே.
2: Wipe off each and every one tear Lord.
1: கஷ்டத்தை மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties Lord.
1: பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம்.
2: Lord protect them and keep them Lord.
1: பராமரிக்க முடியாது செவிக்கிறோம்.
2: Kindly preserve them Lord.
1: இந்த உலகத்துல எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல ஆண்டவரே.
2: There is no protection in this world for us.
1: நீங்க பாதுகாக்கணும் ஆண்டவரே.
2: You are only the protection for us.
1: நீங்க தான் பராமரிக்க வேண்டும்.
2: You are only the preserver Lord.
1: நீங்க அக்கினமாலே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
2: Kindly be a firewall and keep us Lord.
1: எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கோங்க.
2: Kindly keep us from all evils Lord.
1: எந்த தீமையும் எங்களை தொடாதபடி காத்துக்கோங்க.
2: No evil should touch us Lord.
1: ஒவ்வொருவரும் பிரியமான பிள்ளைகளை வணைந்து கொள்ள வேண்டுமா.
2: Each and every person must be pleased to you Lord.
1: உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும்
2: செவிக்கிறோம். Kindly change us as you like you Lord.
1: எங்கள் கரத்தில் பிடித்துக் கொள்ளுங்க.
2: Kindly hold up our hands Lord.
1: எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு.
2: Our days are in your hands.
1: நீரே பொறுப்பெடுத்து நடத்து.
2: You take response over us and guide us.
1: எங்களுக்கு ஒவ்வொருவரோடு இடைபடுங்க.
2: Kindly interact with us Lord.
1: எல்லார் மக்கள் மத்தியிலும் பேசுங்க.
2: Kindly speak with all people among all people Lord.
1: யாருமே விட்டுறாதீங்க சப்பா.
2: Don't leave anybody Lord.
1: இரத்த கோட்டைகளை மூடிக்கோங்க.
2: Kindly hide them under your fort of blood Lord.
1: எல்லா மக்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க.
2: Kindly give them good houses those who are not having house Lord.
1: சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace
1: Lord. பெரிய காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do great things Lord.
1: எல்லா துதி கன மகிமை முக்கிய செலுத்துறோம்.
2: We give all glory and honor to you Lord.
1: யேசு நாமத்தில் தாழ்மையாக ஜெபிப்பீதாவே.
2: We ask all these things in the name of Lord Jesus humbly Lord.
1: Amen.
2: Amen.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நடத்தி மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இந்த சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாங்க சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகன மகிமமுக்கு செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேலே எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனை நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்க பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போகல என்னை மாற்றும் அப்பா. எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நான் ஒப்புக் கொடுக்கலாமா? ஏவி

0: ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம்ம ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில் எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
2: பாதிக்கப்படுறாங்கப்பா, இந்தியாவில எவ்வளவு பாதிப்பு தகப்பனி, தயவா எங்களுக்கு இறங்கபடியாய் பாத்துணை கெஞ்சி ஜபிக்கிறோமாப்பா. இயேசுவே இரக்க செய்யப்பா, இரக்க செய்யப்பா, உலக போர் வராத படிக்கு கத்தர் காத்தருள்ளபடியாய் பாத்துணை கெஞ்சி ஜபிக்கிறோமாப்பா. கூட்டி தரபடியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. இந்த சண்டை மாற்றி போடுங்கப்பா. ரெண்டு பேரும் ஆண்டவரே சமாதான பேச்சு நீங்க தான்ப்பா பேசினவர்கள் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா, அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிகான மகிமையா முக்கிய செலுத்துறோமாப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் பிதாவே.
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்தில் உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்சும் தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா, பரிசுத்த தேவனே மே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது இயேசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனம் இறங்கி ஏசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரி கட்டளிட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமே.
1: தேக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாந்து தரணும். அதுக்காக ஜெபம் இல்லாமா?
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ அண்டவரே பிரச்சனைகளும் அண்டவரே போராட்டங்களும் அண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், அவருடைய சுதந்திரமே இழந்து அண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபி ஒரு நதியை போல ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
4: எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 11 எபிரேயர் 11 அதிகாரத்தை சகோதரர்கள் யாராவது ஒருவர் வந்து வாசிப்பார்கள்.
5: எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடிப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத்தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ராஜா, எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்முக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் காணிக்க படைத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சு கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்தில் எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் கெஞ்சு கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்குத்தன் வல்லமில்ல நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
6: ஒன்று தெசலன் புஸ்தகம் 4:17.
7: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
6: எப்போது என்ன செய்ய கர்த்தருடனே கூட இருப்போம். யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், ரகசியம் வருக அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரகசிய வரைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரைக்கு ஆயத்தப்படணும். இதில் இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க, இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா? உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. 1 Corinthians 15:51.
7: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது
6: ஒரு நிமிஷத்திலே
7: ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
6: நம்ம எல்லாரும் என்ன செய்வான், மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்தில் இந்த சரீரத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதில்ல. இதை என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதில் கர்த்தர் என்ன செய்ய நம்மளை எல்லாரையும் எப்படி மாற்ற போகிறாரு, மறுமாக்க போகிறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எழுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்க, அவர் எப்படி இருந்தாராம், அவர் உயிரோடு எழுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 5:24.
7: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
6: ஏனோக்கு என்ன செஞ்சாராம், தேவனோட சஞ்சரித்து கொண்டு
7: தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
6: தேவனோட அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சார், காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சார், அவரை எடுத்துக்கொண்டார். அப்போ அந்த உலகத்தில் இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்ணுறது வேற, அவர் என்ன செஞ்சார், அவரோடு என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோடு என்ன செஞ்சார், எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்துலலாம் இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் என்ன செஞ்சிருக்கார், கத்தரோட அவர் என்ன செஞ்சார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவருக்கு என்ன செய்யிருக்கா, எனக்கு காணப்படாமல் போலான் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையாக வாசனம் பாருங்கள், உங்களை மாதிரி குடும்பத்தில் இருந்து தான் அவர் கெஞ்சினார், காணப்படாமல் போனார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்களிலையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு இருந்தார். அதனால் அவர் என்ன செய்யினார், கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாக பார்க்குறோம், ஈனோக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம் ஆதியாகம புஸ்தகம் 5:22.
7: ஏனோக்கு
1: எனக்கு
7: மெத்துசாலாவை பெற்ற பின்
1: முன்னூறு
7: வருஷம்
1: தேவனோடு
7: சஞ்சரித்து கொண்டு இருந்து
1: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரு? முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டிருக்கு இருந்து
7: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, எனக்குடைய இவ்வளவு எனக்கு தேவனோட முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தார். இக்குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்தில் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்து தான் தேவனோட அவர் என்ன செஞ்சார்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹலேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் வகுல் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமார்த்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும். தேவனோட வாழணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும். அவர் தான் கர்த்தர் மரத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளையும் கர்த்தர் என்ன செய்யற? உயிரோட எடுத்துக்கொள்வாரா இல்லையா? ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மரணமாக்கப்பட போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தால் தான் தேவனிடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் வந்து இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வாருன்னு சொல்கிறது நம்மளை ஏமாற்றி கொள்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல் தேவனோட சஞ்சரிக்க என்ன அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் நடந்திருப்பார். அதனால தான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சார்? உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொதல் வாசிப்போம். ஆதியம் புஸ்தகம் 5:22
7: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
1: முன்னூறு வருஷம்
7: தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா? குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட என்ன செய்யலாம்? தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனோக்கு மூலமாக ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமோஸில் வாசிக்கிற 3:3
7: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ.
1: அப்ப ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது? ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் ஒன்றா நடக்க முடியும். அதே போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ நடக்கும்போது தான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதாக இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வார். நம்ம அதன்படி செய்யும்போது இன்னும் அநேக காரியங்களை செய்யும் சொல்லி தருவார். நம்ம என்ன அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போகிறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பாக இயேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் சொன்ன வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளட முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. இப்போ ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவரே. பூமி மேலே அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புகிறேன் சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பரிசுத்தாவியானவர் அழுகவே அளவு இல்லாமல் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். முடிவு அருகேக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவன் சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாற்றிருங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க,
6: இயேசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க இயேசப்பா. எந்த மந்திரம் செய்வந்தாலும் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க இயேசப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேணும்னு சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா? செபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக. ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமா ஆண்டவர்? அப்பா இயேசுவின் கருத்தில் அப்பா நம்ம சபையில் எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாமல் இருக்காங்களப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்கேசப்பா, தாங்கேசப்பா, தாங்கேசப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய. ஆண்டவரே இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய. அன்பின் ஆண்டவரே இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணமாகலேன்னு சொல்லி கலைஞர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. பிரச்சனை இல்லாமல் மாற்றிருங்க சப்பா. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா. எல்லா குடும்பங்களிலும் தேவை சமாதானம் சம்பூர்ணம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கர்த்தர் தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே. உண்மை தேடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிர்வீங்க, கேஸில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து கொடுமை இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க கத்தாவே. மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பண்டிஸ் வயிற்றில் வயிற்றுலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. அன்றுவரே வீசிங்கினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா இதோ மாம்சம் பண்ணி யாருக்கணும் தேவனாய் கத்தர். என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீர். உம்மால் எல்லாம் முடியுமாண்டவரே. உம்மால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. தீபால் அக்கறவா தப்பனே நீங்கள் சொன்னீங்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. அவங்கள நோக்கி பார்க்குறான்டவர். வேலைக்காரன் கண்கிளேசமான நோக்கி பார்க்க போலும், வேலைக்காரருடைய கண்கிளேசமாட்டி நோக்கி பார்க்க போலும். உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு கடனை அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஐசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாகி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
8: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 121 சங்கீதம் 7 வசனம் 8 வசனம்.
1: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
0: கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
1: அவர் உன் ஆத்மாவை காப்பார்.
0: கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார்.
1: கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும்
0: கர்த்தரின் போக்கையும் வரத்தையும்
1: இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார்.
0: இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்ம எல்லா தீங்குகளுக்கும் இந்த உலகத்தில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் தீங்குகள், எத்தனையோ தீங்குகள். பஸ்ஸில் போனாலும் தீங்கு, ட்ரெயினில் போனாலும் தீங்கு, காரில் போனாலும், எந்த வாகனத்தில் போனாலும் தீங்கு தான். நம்ம சரியான முறையில் போனாலும் எதிர் வரவங்க எத்தனையோ வந்து நம்ம மோதிடுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள். அதை கத்தர் சொல்கிறாரு எல்லா தீங்குக்கும். அது மாத்திர நம்ம உடம்புல நல்லா நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா உடம்பு பார்த்துட்டா கூட நம்ம உடம்புல எத்தனையோ பலவீனங்கள் தீங்குகள் வருது. அதை கத்தர் ஒரே சொன்னார் எல்லா தீங்குக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு விலக்கி காக்கிற தேவன். எல்லா தீங்கு உடம்புல எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வியாதிகள். நல்லா இருக்கும் காலை இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நைட்டு பார்த்தா எத்தனையோ பலவீனங்கள் வந்துடுது, எத்தனையோ வியாதிகள். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்கிறார் நம்மளை விலக்கி காக்கிற தேவன். அது மட்டும் ஆத்மாவை காப்பார். நம்ம ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகுது. 49 சங்கீதம் 14 வசனம் வாசிக்கிறோம். உன் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. வாசிங்க.
1: ஆத்மா மீட்பு,
0: நம்ம ஆத்மா மீட்பு
1: மிகவும் அருமையாக இருக்கிறது.
0: நம்ம ஆத்மா மீட்பு தான் மிகவும் அருமையாக இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ இருந்தாலும் நம்ம ஆத்மா மீட்பு, மீட்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். மீட்கப்பட்டவ தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வீட்டில் வாசித்து பாருங்கள். சங்கீத ஏசாயின் புத்தகம் 35 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறோம். 9:10 நம்ம ஆத்மா மீட்பு மிகவும் அருமையா. மீட்கப்பட்டவங்க தான் பரலோகத்தில்
1: மீட்கப்பட்டவர்கள்.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி,
0: திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்.
0: சியோனுக்கு வருவார்கள். பார்த்தீங்களா, நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது. போக்கை வரட்டி இது முதல் கொண்டு என்றைக்கும் காக்கிற தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம எல்லா தீங்குக்கு வேலை காக்கிற. வியாதி வராமல், பலவீனம் வராது அவருக்கு, எங்கே போனாலும் ஆபத்து பத்து வராது வழிக்கு அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். உலகத்தில் நம்மளை என்ன தான் பத்திரமாக நம்ம காத்தாலும் காக்க முடியாது, அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்ம எல்லா தீங்குக்கு என்ன செய்கிறார் விலக்கி காக்கிறார். அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். 125 சங்கீதம் 2 வசனம்.
1: பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல்,
0: சுற்றி இருக்குமா போல்
1: கர்த்தர் இது முதல்,
0: கர்த்தர் இது முதல்
1: என்றென்றைக்கும்,
0: என்றென்றைக்கும்
1: தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார்.
0: தன் தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறாரு, சுற்றிலும் இருக்கிறாரு. மலை எப்படி அந்த எருசலேமை சுற்றி இருக்குதோ அதே போல் கர்த்தர் நம்மளை சுற்றிலும் பாதுகாக்கிறார். இருந்து பாதுகாக்கிறார், இருந்து சும்மா இருக்க மாட்டார், பாதுகாக்கிற தேவன். அவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். இந்த உலகத்தில் யார் பாதுகாத்தாலும் நம்மளே நம்ம காத்துக்கொள்ள முடியவே முடியாது. கர்த்தர் தான் நம்மளை காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 127 சங்கீதம் 2 வசனம்.
1: கர்த்தர் நகரத்தை காவாராகில்,
0: கர்த்தர் நகரத்தை காவாராகில்
1: காவலாளர் விழித்திருக்கிறது விருதா,
0: காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் தான் காக்கணும். கர்த்தர் காக்காட்ட காவலர் எத்தனை பேர் விழித்திருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் தான் நம்மளை காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, லூக்காவின் சுவிசேஷம் 13 அதிகாரம் 34 வசனம் ஆண்டவர் சொல்ல சொன்னார். நிறைய பேர் ஆண்டுட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி,
1: எருசலேமே எருசலேமே
0: எருசலேமே எருசலேமே
1: தீர்க்க தரிசிகளை கொலை செய்து,
0: கொலை செய்து
1: உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக.
0: இந்த வசனம் தான், கோழி தன் குஞ்சுகளை
1: தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன்.
0: எத்தனையோ தரம கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன்,
1: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு.
0: கோழி எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது மாதிரி கூப்பிடும், கொக்கொன்னு கூப்பிடும். அப்ப குஞ்சுங்கள்லாம் தாயின் செட்டைக்குள்ள வந்து அடைக்கலம் புகுந்துரும். அப்புறம் ஏன் இப்படி கூப்பிட்டுச்சு, ஏன் தாய குஞ்சுகள்லாம் கூட்டி அணைச்சிக்கிச்சு பார்த்தா அப்போதான் பொறாந்து அது எதாவது தூக்குற கோழி குஞ்சை தூக்குறதுக்கு கழுகு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ கர்த்தராகிய தேவன் நம்ம கடைசி நாளில் நம்மளை கூப்பிட்றாரு, மகனே மகளே வா என் செட்டைக்குள் வந்து இருந்துக்கோ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவரோடு எப்போதும் கூட இருக்கணும். அப்படி நம்மளை கூப்பிட்றாரு. நமக்கு என்ன இல்லை, நம்ம அப்படியே ஏதாவது ஒரு ஷாக் போக்கு சொல்லி ஏதாவது ஒரு ஷாக் போய் சொல்லிவிட்டு நம்ம விட்டுறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து அவர் கூட்டி சேர்த்து அவர் செட்டைக்குள்ளே நம்மளை வச்சுக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தேவன் விரும்புகிறாரு. நம்ம ஏதோ எத்தனையோ சாக் போக்கு சொல்லிவிட்டு நம்ம ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிடுறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு அப்படி இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரை நான் இனிமேல் செவிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், எப்போது நம்மக்குள்ளே இருக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரை உமக்குள்ளே இருப்பேன், உமக்குள்ளே தான் இருப்பேன், உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உம்மோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு சொல்ல சொன்னதுனால சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், அவர் கையில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்காமல் இருக்கிறவங்க கர்த்தர் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை அறுப்போம், நம்மளை அவர் செட்டைக்குள்ளே நம்மளை வச்சு பாதுகாத்துக்குவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடியினால்,
0: நீ காத்து கொண்டபடியினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு,
0: வரப்போகிற சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்,
0: தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூமியில் என்ன சோதனை வரப்போகுது? பூச்சங்கரை எங்கும் சோதிக்க முடிய ஒரு சோதனை வரும். அப்போ நம்மளை என்ன செய்யறோம்? அவரும் தப்ப முடியும், நம்மளை காப்பார். நம்ம அப்போ எதை காத்துக்கணும்? தேவனுடைய வசனத்தை காத்துக்கணும். அதுதான் முன்னோருக்கு வசிக்கலாம். நல்ல நீங்களும் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியும்.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
0: பார்த்தீங்களா? தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடியினால்,
0: எதை எதை காத்துக்கணும்?
1: வசனத்தை
0: நீ காத்து கொண்டபடி நான்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில குடியிருக்கும்படி சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
0: சோதனை காலத்துக்கு தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். அப்ப வசனத்தை என்ன செய்யணும்? காத்துக்கணும். வசனத்தை காத்துட்டேன்னா கத்து நம்மளை என்ன செய்வாரு? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்மளை காத்துக்குவாரு. அல்லேலூயா. வசனத்தை வச்சு தேவன் நம்மளோட பேசுவார். வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் நம்மளோட அவர் பேச முடியும். வசனமுக்குள்ளே வேணும். ஹல்லேலூயா. வசனமுக்குள்ளே இருந்தால் கர்த்தர் நம்மளை காத்துக்குவார். வசனம் உள்ளத்தில் இருக்கான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கணும். வசனமுக்குள்ளே இருந்து அந்த ஆண்டு பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்து கொண்டோம்னா எத்தனையோ பிரச்சனைகள் இந்த பூமியில் வந்தாலும் நம்மளையும் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருவார்? கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. வசனம் தான் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். வசனத்தை மட்டும் எந்த காலத்துலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. எங்கே வசனத்தை வச்சுக்கணுமா பாருங்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 4:21-21.
1: என் மகனே,
0: என் மகனே,
1: என் வார்த்தைகளை கவனி,
0: என் வார்த்தைகளை கவனி,
1: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்,
0: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்,
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
0: எது? வசனம் உங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
1: அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்.
0: நம்ம வசனத்தை எங்கே வச்சு காத்துக்கணும்? நம்முடைய இருதயத்தில் வச்சு நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு காதில் கேட்டு மற்றவர்கள் காட்டி விட்டுறக்கூடாது. வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் மிக மிக அவசியம். லூக்காவின் சுவிசேஷம் 8:15.
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
1: வசனத்தை கேட்டு,
0: வசனத்தை கேட்டு
1: அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே,
0: அந்த வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே
1: காத்து
0: காத்து
1: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடனே என்ன செய்வாங்க? வசனத்தை காத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. 2 Peter 1:19.
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு,
0: உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்குண்டு,
1: பொழுது விடிந்து,
0: பொழுது விடிந்து
1: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமளவும்,
0: விடிவெள்ளி உன் இருதயங்களில் உதிக்குமளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில்,
0: இருளுள்ள ஸ்தலத்தில்
1: பிரகாசிக்கிற விளக்கை போன்ற,
0: பிரகாசிக்கிற விளக்கை போன்ற
1: அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: வசனத்தை என்ன செய்யணும்? கவனிச்சிருப்பது நலமாக இருக்கும். கவனிச்சா தான் நம்ம இருதயத்துக்குள்ள அந்த வசனம் வரும். நம்ம கவனிக்காமல் தான் நம்ம தேவனுடைய வசனம் உள்ளத்தில் வராது. கவனிச்சிருந்தா நம்ம உள்ளத்தில் அந்த வாசனை வரும். கர்த்தருடைய வேத வாசனை நமக்குள்ள இருந்தா இந்த உலகத்தில் எத்தனை தீங்கு வந்தாலும் நம்மளை தொடாது. அல்லேலூயா. வசனத்தை நம்ம கவனிக்கணும், கவனிக்கணும், இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளணும். அந்த வசனம் தான் நமக்கு எல்லா தீங்குக்கும் நம்மளை விளைக்க வைப்பார். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவர் எல்லா தீங்குக்கொன்ன விளக்கி காப்பார். எப்போ காப்பார்? வசனம் நமக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு வசனமும் நம்ம கேட்குற வசனம் நம்மளத்தில் இருக்கணும். அதுதான் தினந்தோறும் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். வாசித்து வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக யாசாயின் புஸ்தகம் 52:11-12.
1: புறப்படுங்கள் புறப்படுங்கள்
0: புறப்படுங்கள் புறப்படுங்கள்,
1: அவ்விடம் விட்டு போங்கள்.
0: அப்போ அவ அந்த இடத்த விட்டு போங்க.
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்,
0: அசுத்தமானதை தொடாதுங்க. அசுத்தமான இந்த உலகம்தான், உலகத்து காரியத்துக்குள்ள போயிட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
1: கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே,
0: கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே,
1: அது நடுவிலிருந்து புறப்பட்டு,
0: அது நடுவிலிருந்து
1: புறப்பட்டு
0: புறப்பட்டு
1: உங்களை சுத்திகரியுங்கள்,
0: உங்களை சுத்திகரியுங்கள்.
1: நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை,
0: நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை.
1: நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை,
0: ஓடி போவர்களை போல ஓடி போறதும் இல்லை.
1: கர்த்தர் உங்கள் முன்னே போவார்,
0: கர்த்தர் உங்கள் முன்னே போவார்.
1: இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவரா இருப்பார்.
0: கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்னாலே போவார், பிறத்தாலையும் காப்பார். நம் உள்ளத்தில் இருக்கிறாராங்கிறத நம்ம தான் பார்க்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும். நமக்குள்ள இருக்காரா, நம் உள்ளத்தில் இருக்காரா? ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறோமா, ஆண்டவருக்குள்ள இருக்கமா நம்ம பார்க்கணும். அதை ஆண்டவருடைய பாத்திரத்தை சமக்கிறவர்களே,
1: அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
0: இந்த உலகத்தின் நடுவிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? புறப்பட்டு சுத்திகரிக்கணும். அவர் நம்ம முன்னே போவார், பிறத்தாலேயே நம்மளை காப்பார். உபாகம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் புஸ்தகம் 7:21.
1: அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்,
0: அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
1: உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
0: தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
1: அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன்,
0: அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நமக்குள்ள இருந்தாருன்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம்? எதை பார்த்து பயப்பட, நம்மளை முன்னாலே போற தேவன் பரத்தால காக்கிறவர். நமக்குள் இருக்கிறாராங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிறாரா, நம் உள்ளத்தில் இருக்கிறாரா? நம் உள்ளத்தில் இருக்கிறாருங்கிறத சோதித்து பார்க்கணும். அவர் கத்துறே ஆவியானவர், அப்படித்தானே சொல்ற கத்துரு வேதம், அப்படித்தானே சொல்ற கத்துறே அப்படியானவர். அதான் கலாத்தியர் 4:6 ஆறாம் வசனம் என்ன சொல்லிருப்பாருங்க?
1: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக,
0: அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக
1: தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
0: தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை என்ன செய்ய எங்க அனுப்பியிருக்கிறாரு? நம்ம இருதயங்களில். அப்படி இருந்தாரன்னா நாம் முன்னாலே போற தேவன் நம்ம பிறத்தாலே காக்கிறவர். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தர் நம்ம சுமக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள இருந்தாருன்னா பெரிய காரியத்தை செய்வார்.
1: நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
0: நடுவிலிருந்து உலகத்து காரியத்திலிருந்து புறப்பட்டு மெனச்சு உலகத்து காரியத்தில் புறப்பட்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்க வேண்டும். ரெண்டாவதாக 2 Corinthians 6:17.
1: ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்,
0: அந்த உலகத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
0: இந்த உலக காரியத்தில் அசுத்தமான காரியங்கள், உலக காரியமே அசுத்தமான காரியங்கள், அது தொடாதிருங்கள். 18
1: என்று கர்த்தர் சொல்லுகிறார்,
0: என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு,
0: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு
1: உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்,
0: உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்.
1: நீங்கள் எனக்கு குமாரரும்,
0: நீங்கள் எனக்கு குமாரரும்
1: குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள்,
0: குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று
1: சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, நம்ம உலக காரியங்கள் நீங்கள் அதை வீட்டில் போய் வரீங்க. 14-18 படித்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இருந்தெல்லாம் பிரியணும், எதில் இருந்தெல்லாம் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி உங்களுக்கு நல்லா போய் தெரியும். வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதை அன்று சொல்ல எல்லா தீங்குக்கும் உங்களை கேட்பார். எது எதுக்கெல்லாம் விலை கேட்பார்? நம்ம சரீரத்தில் வர்ற பலவீனம் வந்தாலும் நம்மளை விலை கேட்பார். அல்லேலூயா. நமக்கு எந்த தீங்கு, நமக்கு விரோதமாக எத்தனை பிசாசனம் மந்திரம் செய்வனையும் பெல்லீசனையும் பண்ணாலும் நம்மளை விலக்கி காப்பார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாலே பிறத்தவன் பிறத்தாலேயே காக்கிறவர். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2:40
1: இன்னும் அநேக வார்த்தைகளாலும்
0: சாட்சி கூறி
1: மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான்.
0: உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் என்ன செஞ்சாங்களா? புத்தி சொன்னார். மாறுபாடு என்ன? கத்துட்டு ஒப்பு கொடுப்பாங்க, திரும்ப ஆண்டு பின்வாங்குவாங்க. கத்துட்டு ஒப்பு கொடுப்பாங்க, திரும்ப மாறுபாடு. இப்போ ஒரு எண்ணம், கொஞ்சம் பேரத்துக்கு கொஞ்சம் எண்ணம். பேதூர் வந்து சாதங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாறுபாடு சந்ததி விட்டு என்ன செஞ்சீங்க, உங்களை சீத்து கொள்ளுங்கள். வாசிமா,
1: மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
0: நம்ம அவங்களை விட்டு விலகிடணும். உலகம் தான், நம்ம உலகத்தில் தான் இருக்கோம். மாறுபாடு இப்போ ஒன்று அப்போ ஒன்று எப்படி ஒன்று பேச பெற ஒன்று இந்த மாதிரி பேசுகிறவங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்போ தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்துக்குரிய நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல, பரலோகத்துக்குரியவங்க. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 3:9
1: கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன்
0: அந்த
1: ஜனங்கள்
0: ஜாதிகளோட கலவாமல்
1: தனியே வாசமாயிருக்கிறார்கள்.
0: கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சாதிகளோடு மற்ற சனங்களோடு கலவாமல் என்ன செய்வாங்க? தனியே வாசமாக இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் உலகத்தை நல்லது போல, நீங்களும் உலகத்தை நல்ல. இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்ந்தால் தான் பரலோகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா? இல்லை. இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நான் வாழும்போது கர்த்தர் நம்மளுக்கு பரலோகத்தில் நம்மளை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்ன செய்ய நம்மளை விலை காக்கிறேன். அதுக்கு என்ன செய்ய நம்ம? முதலாவது தேவனுடைய வசனத்தை நம்ம உள்ளத்தில் காத்துக்கொள்ளும். ரெண்டாவது நம்மளை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். நம்ம கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறனால என்ன செய்யணும்? நம்மளை ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்கணும். அப்போ தான் அவர் விண்ணால் போகிற தேவன் பரவே காக்கிறவர் இருக்கிறார். 3:16
1: கர்த்தர் கபலற்றவர்களை காக்கிறார்.
0: நம்ம ஆண்டவர்கள் கேட்குற ஆண்டவரே, கபடம் இல்லாமல் காத்துக்கோங்க ஆண்டவர். கபடம் இல்லாத வாழ்க்கை எனக்கு தாறு சொல்லி சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும். 3வது ஆண்டவர் யாரை கேட்குறாரு? கபடம் இல்லாதவங்களை கத்துட்டு கேட்கணும். ஆண்டவரே, கபடம் இல்லாத வாழ்க்கை எனக்கு தாறு. கபடம் இல்லாத வாழ்க்கை என்ன? உள்ளத்தில் ஒன்று, வெளியே ஒன்றும் பேசக்கூடாது. கபடம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு கபடம் இல்லாத வாழ்க்கையை தாரும் அப்பா. இயேசுவே, எனக்கு கவலம் இல்லாத வாழ்க்கையை தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். 2:22
1: எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
0: எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்க அவன் பாக்கியவான். ஆவியில் கூட கடவுள் இருக்கக்கூடாது. கபடம் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவரே, கபடம் இல்லாத வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. என்னையும் புறாவை போல மாற்று. கத்தர் சொல்கிறாரு, புறாவை போல கபடற்றலாக இருக்குன்னு சொல்கிறாரு. மத்தியில் சுவிசேஷம் 10:16
1: ஆகையால் சர்ப்பங்களைப் போல வீணா உள்ளவர்களும்
0: ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை ஆண்டு சொன்னார், சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களா விழிப்போட நம்ம ஆத்துமா காத்துக்கொள்ளும். வீணா உள்ளவர்களா, நம்ம ஆக்கையில் எந்த தீங்கு நமக்குள்ளே வராத விடிக்கி சர்ப்பத்தை போல விழிப்புள்ளவர்கள், அதாவது வீணா உள்ளவர்களாகவும்.
1: புறாக்களைப் போல கபலற்றவர்களுமாயும் இருங்கள்.
0: புறா போல என்ன செய்யணும்? நம்ம ஆண்டோட கேட்கணும். ஆண்டவரே, கபடம் எனக்கு வரக்கூடாது சுவாமி. கபடற்ற வாழ்க்கை எனக்கு தாரும். என் வாழ்க்கையில் கவடமே இருக்கக்கூடாது சுவாமின்னு சொல்லி நம்ம கேட்கணும். மொதல் வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, அசுத்தமானதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிச்சிக்கணும். 3வது, நம்ம கவடம் இல்லாத வாழ்க்கை நம்மால் உதவிச்சிரி உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. கவடற்ற வாழ்க்கை நம்ம ஆண்டோட கேட்கணும். நம்மளால் முடியாது, கத்துட்டு கேட்கணும். அந்த ஆண்டர் சொன்னார், சர்ப்பத்தை போல வீணாவளார் விழிப்புள்ளவர்களாய். பாம்பு என்ன செய்யுமா? எங்கே இருந்தாலும் யார் வராங்க யார் போகிறாங்க விழிப்பாக இருக்குமா தான் அன்று சொல்கிறார். சர்ப்பத்தை போல வீணாவளவர்களோ புறா போல கவடற்றவளை கவடற்ற வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவர். எனக்கு புறா போல கவடற்ற வாழ்க்கையில வாழணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அன்று நம்மளை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? கத்தாய் நம்மளை மாற்றுவார். புறா போல கவடற்றவளாக இருக்கணும். ஆண்டவராக இயேசுக்கு இது சொல்லுகிறார், நத்தாலினை பார்த்து யோவான் சுவிசேஷம் 1:47
1: இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு
0: அவனை குறித்து
1: இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார்.
0: கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்லி யாரை பார்த்தாண்டு சொல்றாரு? நாத்தானை பற்றி. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றாரு. நம்மளை போட ஒரு பாடுள்ள மனுஷன் தான் அவர் கபடற்றவளை வாழ்ந்திருக்கிறாரு. அதை ஆண்டர் சொன்னார். அதுக்கு உதாரணமாக சொல்கிறாரு, புறா போல கபடற்றவள் இருக்குன்னு சொல்ற. இங்கே சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. ஆண்டவர் என்னை மாற்றும் அப்பா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளை மாற்றுவார். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் விழாவுள்ளவர்னா என்ன, விழிப்புள்ளவர்களாகமா, வினாவுள்ளவர்களாக விழிப்பு. அந்த பாம்பு வந்து விழிப்பாக தான் இருக்குமா. இந்த பொந்துக்கிட்ட யார் வரா, யார் நம்மளை பிடிக்க வராங்களா, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அது வந்து ஒரு விழிப்பாக இருக்குமா. தான் வினாவுள்ளவர்களும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் புறா போல புறாக்களை போல கவலற்றவளாக இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், இயேசுவே என்னை மாற்றும் அப்பா, என்னை மாற்றும் சொல்லி கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை மாற்றுவார். சரி, கவலற்ற வாழ்ந்த நமக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 14:5
1: இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களா இருக்கிறார்கள்.
0: மாசு கபடம் நினைச்சு எங்க இருப்போம் நம்ம? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களா இருப்போம். பரலோகத்தில் நம்ம எங்க இருப்போம்? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படி இருப்போம் நம்ம? மாசில்லாவர்களாக இருப்போம். அதுக்கு நம்ம இப்பயே கேட்டு மாற்றப்பட வேண்டும். இப்பயே கேட்டால் தான், இப்பயே கேட்டு ஆயத்தமாக இருக்கணும். கவற்றவர்களாக என்னை மாற்றும் ஆண்டவர். அப்புறம் வாழ்ந்திருக்காங்க தானே ஆண்டவர், நத்தானியாளர் வாழ்ந்தார், எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்க சொல்லி நம்ம கேட்கணும். புறா போல என்னை மாற்றும், சர்ப்பத்தை போல விழிப்புலவெல்லாம் இருக்கணும் ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், எல்லா தீங்குக்கும் நம்மளை விலைக்கு. அப்புறம் எப்படி இருந்தால் நம்ம ஆண்டவர் காக்கிறாரு? வசனம் உள்ளத்தில் இருந்தால் கர்த்தர் காக்கிறார். ரெண்டாவது, அசுத்தங்களை தொடாது இருக்கும்போது கர்த்தர் நம்மளை காக்கிறார். மூணாவது, கபடற்றில் இருந்தால் கர்த்தர் நம்மளை காக்கிறாரு. கடைசியாக 145:20
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: பார்த்தீங்களா, கர்த்தர் யாரை காப்பாற்றுறாரு? கர்த்தர் அன்புகிற யாவரையும் காப்பாற்றி. கர்த்தர் யாரெல்லாம் அன்புகிறாங்களோ அவங்களை யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அன்புகிற யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவற்றை நம்ம அன்புகிற வேண்டும். எப்படி அன்புகிறோமா பாருங்கள். இன்றைக்கி அன்புகிறது, நாளைக்கு ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சிட்டு உலகத்துக்குள்ளே இருந்து அப்படி காப்பிடல. கர்த்தர் சொல்கிறார், யாரை காப்பாற்றுறாரா? எபேசியர் புஸ்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்.
0: நம்ம அழியாத அன்பு, ஒரு நாளைக்கு அன்பு கூர்ந்துட்டு ரெண்டாவது பின் வாங்கி போய் மூணாவது திரும்ப ஒப்பு கொடுத்து அப்படி இல்லை. அழியாத அன்பு, அவரை விட்டு பிரியாத அன்பு, அவரை விட்டு மாறாத அன்பு கூறும்போது கர்த்தர் நம்ம கிருபணம் உள்ள இருக்கும். கர்த்தர் வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 22:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும்
0: உன்
1: முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
0: முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு மனதோடு கர்த்தர்ட்ட அன்பு கரணும். அப்படி அன்பு கூறும்போது கர்த்தர் ராஜ்யத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு நாள் நம்ம நாட்டில் பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இப்படி ஒன்று போனால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். அன்றைய வசன தம்மை உள்ளத்தில் காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, கஷ்டமானது தொடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த உலக காரியத்தில் பிரிந்து வர வேண்டும். மூன்றாவது, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது, கவடமே இருக்கக்கூடாது. நான்காவது, கர்த்தரத்தில் என்ன செய்யணும், அழியாத அன்பு கூறணும். ஒரு நாளைக்கு அன்பு, ரெண்டாவது நாள் உலகம், மூணாவில் அன்பு கொடுறோம், ஒப்பு கொடுக்குறோம், பின் வாங்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், பின் வாங்குறோம், அப்படி இல்லை. முழுத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் கர்த்தர் அன்பு கூறும்னு சொல்லி நம்ம இடத்துக்கு எதிர்பார்க்கிறார். அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். அன்பு கூறு யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். இந்த உலகம் தொடாதபடிக்கு நம்மளை காப்பாற்றுகிற, உலகத்தில் எத்தனை தீங்குகள் தொல்லைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். அதை சொல்ல எல்லா தீங்குக்கும் நம்ம வேலைக்கு காப்பார். கர்த்தரை ஒப்பு கொடுப்போமா? எழுந்து நின்று ஆண்டவரேன் வாழ்க்கையை மாற்றுமப்பா, என்னை உங்களோட கரையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை புறா போல கவடற்ற உள்ள தாங்க ஆண்டவரே, என்னால் முடியாது, நீங்கள் தான் தரணும்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் கண்ணீரோடு கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு காப்பாற்றுவார். நம் புறா போல கவடற்ற உள்ளதை தருவார். சர்ப்பத்தை போல வீணாவுள்ளவர்களா விழிப்புள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழ முடியும். கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவன் பண்ணுமா?

0: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக என்று சொல்லி இன்றைக்கு அருமையான வாக்கு தத்தங்களை ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல ஆண்டவராகிய தேவன் இதோ நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்காவிட்டால் எந்த காவலாளர்கள் நம்மை காக்க முடியாது. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா. என்று அற்பணம் செய்வோமா? அவர் யார் யாரையெல்லாம் காப்பார் என்பது குறித்து தெள்ள தெளிவாக இன்றைக்கு வேதம் நம்மோடு கூட பேசியது. ஆம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினா பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வசனத்தை எங்கு காத்து கொள்ள வேண்டுமாம்? நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் வசனத்தை காத்து கொள்ள வேண்டுமாம். எப்படி காத்து கொள்ள வேண்டுமாம்? வசனத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே பொறுமையோடு காத்து கர்த்தருக்கு பலன் தருகிறவளாய் நாம் இருக்க வேண்டும். இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அந்த விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆம், அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். சொல்லுவோமா? கர்த்தாவே, இந்த வசனங்களை எங்கள் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. வசனத்தை எங்கள் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பலன் கொடுக்கிறவளா எங்களை மாற்றும் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போமா, அப்படி என்னை மாற்ற வேண்டுமே. அடுத்தது யாரை அவர் பாதுகாப்பாராம்? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே புறப்படுங்கள், புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம் பிறகே இருந்து நம்மை காப்பார். எந்தெந்த அசுத்தமான காரியத்தில் நாம் மூழ்கியிருக்கிறோமோ இன்றைக்கு அதை விட்டு புறப்பட்டு வரும்படி ஒப்பு கொடுப்போமா? புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. நீங்கள் புறப்பட்டு அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். நீங்கள் என் குமாரனும் குமாரத்தினுமா இருப்பேன் என்று சொல்லி சர்வாலுமில்ல கர்த்தர் சொன்னார். இன்று நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எந்தெந்த காரியத்தை விட்டு விலக வேண்டுமோ ஆண்டவரே, அந்த காரியத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வர எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. என் ஜனங்கள் தனித்து வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மாறுபாடுள்ள சந்ததி நடுவே நீங்கள் உங்களை விட்டு பிரித்து வெளியே வந்து விடுங்கள். அவளை விட்டு வெளியே மாறு என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு சொல்வோமா? தகப்பனே, எந்தெந்த அசுத்தத்தில் நான் விழுந்திருக்கிறேனோ அப்பா வெளிவரேன்னு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ நீரங்களை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தும் நாங்கள் எங்களுக்கு அப்பா எங்கள் மனதை உம்மிடத்தில் அர்ப்பணிக்காமல் அப்பா நாங்கள் உம்மிடம் வராமல் போக எத்தனையோ உள்ளத்தை கடினப்படுத்தணுமே. மன்னியும். எங்களுக்கோ மனமில்லாமல் போனதே மன்னியும் ஐயா. அப்பா எங்களை உம்மோடு இணைத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? தேங்க்யூ லார்ட். மூன்றாவது, யாரை பாதுகாக்கிறாராம்? கபலற்றவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்பா, கபடம் எனக்கு வரக்கூடாது. புறாக்களை போல கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. தன் ஆவிலே கபடம் இல்லாத ஒரு பாக்கியவான் என்று சொன்னீரே. என் ஆவிக்குள், என் உள்ளத்திற்குள் கபடம் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். வாய் திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படி கபடம் இல்லாமல் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவடி சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் இருப்போம். மாசு இல்லாதவளாய் தேவடி சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகத்திலே நாம் இருப்போம். எவ்வளவு பெரிய வாக்கியம். தேங்க்யூ லார்ட். எனக்கு அந்த பாக்கியத்தை தாங்க அப்பா. நான்காவதாக, யார் எல்லாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுவாராம். எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், துன்மார்க்கரை அழிப்பார். ஆண்டவரே, கேட்போமா? என்னை மாற்றும், என்னை மாற்றும். இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போமா? கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவே, உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அன்பு கூற அந்த தேவ அன்பை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக, கொடுப்பீராக. உங்களது அழியாத அன்புடன் அன்பு கூற உதவி செய்வீராக.
1: பலித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கணுமாய் கர்த்தாவே. ஒவ்வொரு சேட்டைகளை வந்தடையட்டும் ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. வேற எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல இல்ல ஆண்டவரே. வரட்டும் ஆண்டவர், ஒவ்வொரு தேடி வரட்டும் ஆண்டவரே. உள்ளத்துல வசந்த காத்துக்கொள்ள, வசந்த காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவர். ஆண்டவரே, அசமான பாவத்தை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவர், அசமான பாவங்கள் விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், புறாப்பால கவடற்ற உள்ளத்தை தாருங்க, ஆவியில கவடையில்லாத காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குளிரத்தோடும் ஒரு ஆத்மத்தோடும் மனதோடு சிந்தையோடும் அன்பு கூறக்கூடிய மக்களை எங்களை மாற்றுங்க, பலப்படுத்துங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, இப்ப நிரப்புங்க ஆண்டவர், இப்ப நிரப்புங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதபான் அப்படின்னு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, தேவாவில் நிரப்புகிறாக, தேவ வக்கீல் நிரப்புகிறாக, தேவ பிரசனத்தில் நிரப்புகிறாக. ஆண்மை கண்களை திறந்து விடுங்க, செவியை திறந்து விடுங்க, மெல்லிய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. சிவுள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, சிவுள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, சிவுள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே. அக்கினி, அக்கினி போடுங்க, அக்கினி போடுங்க, பல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். மனக்கண்களை திறந்து விடுங்க, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. உண்மை அறியக்கூடிய அறிவை தாரும் ஆண்டவர், நாங்கள் விழிப்புணர்வாக காணப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்மை கண்களை திறந்து விடுங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி, குணப்படாத மக்கள் குணப்படட்டும், வியாதியை குணமாக்கணும் ஏசப்பா, நோயை குணமாக்கணும், பலவீனத்தை குணமாக்கணும் ஏசப்பா. மந்திரம் ஜெயவனைகள் உடைத்து போடுங்க, பிசாசங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, உள்ளத்திலே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. முடி மகிமை உடட்டு உள்ளத்தில் வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை அடையாளங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்கள் மகத்துவில் நாமத்தை மகிப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பைக்கத்தை தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க, கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும், என் வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. அப்பா வாகனம் வச்சிரு மக்களை வாகனத்தை ஆசீர்விக்கணும், கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் சிறந்தோடும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. படிக்கிறதுக்கு மாத்திரப்பா, எல்லா சிறு பிள்ளைகளையும் செவிக்கணும், பெரியவங்க செவிக்கணும், வாலிபர்கள் செவிக்கணும், தேவனோடு பேசணும் ஆண்டவரே. பேசணுமப்பா, எல்லாரும் செவிக்க துதிக்க தேவனோடு பேசக்கூடிய கிருபைகளை தாரும், பலத்தை தாரும். மகத்துவம் நாமத்தை மகிப்படுத்துங்க, எல்லா துதிகனமாக்கி முக்கிய சொல்கிறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: நேர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பழட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
7: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தினால் அருமையான தேவ ஜனங்களை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 வசனத்தில் அவர் தன் பரிசுத்த வாய் மலர்ந்து அவர் சொன்னார், சர்வலோகத்தை உண்டாக்கிய ஒரு தேவனை நாம் அறிய செய்வதுதான் பரிசுத்த பைபிள், புனித வேதம். இந்த வேதத்திலிருந்து தான் உலகத்தின் படைப்புகளை பற்றி, சர்வலோகத்தினுடைய படைப்புகளை பற்றி, எல்லா விதமான சத்தியங்களை இந்த வேதத்திலிருந்து தான் மனித குலமே அறிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த வேதத்தை எடுத்து ஆயிரக்கணக்கான பரிசுத்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து மனித அறிவு கெட்டாத ஒரு மாபெரும் அதிசயமான சம்பவங்கள் எல்லாம் இந்த புனித பைபிளில் தேவன் சொல்லியிருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். என்றால் இந்த பைபிள் போதிக்கும் தேவனே சர்வத்தை உண்டாக்கிய சத்தியமுள்ள கடவுள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் அந்த அன்பின் கடவுள், அந்த இரக்கத்தின் கடவுள், அந்த மீட்பின் கடவுள் இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்பட்டார். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனை அறிகிற அறிவு அடைய வேண்டுமென்றால் புனித பைபிளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். அந்த வார்த்தையான தெய்வத்தை இந்த பரிசுத்த வேதத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாளில உங்களோடு கூட திரும்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த பழைய ஏற்பாட்டின் சத்தியங்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட நான் இந்த சத்தியத்தை பேச நான் விரும்புகிறேன். எல்லாரும் புனித பைபிளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நோட்டு புத்தகத்தை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லும் எல்லா வேத வசன குறிப்புகள் எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் வார்த்தையின் கடவுளே, ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உமது வேதத்தின் ரகசியங்களை நான் அறியும்படி எனக்கு வெளிப்படுத்தும், என்னோடு பேசும் தெய்வமே என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களோடு அவருடைய வார்த்தை வழியாய் அவர் வெளிப்படுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசப்பிதாவே, சர்வலோகத்தின் கடவுளே, எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதி காரணமானவரே, உமது ரூபத்தின்படி, உமது சாயலின்படி, உமது ஆவியினால் நீர் மனிதனை உண்டாக்கினீரே. ஆகவே இந்த மனித குலத்தை மீட்கும், ரட்சிக்கும், விசுவாசித்தினால் ஆசீர்வதிக்கும், உயர்த்தும் ஒரு தெய்வமாக, நித்திய ஜீவனை கொடுக்கும் ஒரு இரட்சகராக மனித குலத்திற்கு நீர் வெளிப்பட்டீரே. உமக்கு கோடி கோடி நன்றி. இப்பொழுதும் கூட இந்த வேத பாடத்தை என்னோடு சேர்ந்து படிக்கிற அறிகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் நான் அர்ப்பணிக்கிறேன். தேவனே, நீரே வார்த்தையானவர், நீரே ஆவியானவர். ஆகவே இந்த வேத வசனங்களின் வழியாய் உம்மை ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தும், மறுரூபப்படுத்தும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரனாய் மனித குலம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பின் மீட்பையும் பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தையும் உலகத்தின் மேல் ஜெயத்தையும் சாத்தானின் மேல் வெற்றியும் கொடுக்கவே அவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே இந்த முழு மனித குலமும் தன்னை உண்டாக்கிய தெய்வத்தை அறிய செய்வதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு. நானே வழி, நானே சத்தியம், நானே உயிர் ஜீவன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த
நானே உலகின் ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, நான் ஜீவன் கொடுக்கவும், அதாவது வாழ்வு கொடுக்கவும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்தவுமே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, நான் பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, அதிலும் மேன்மையாக மனித வாழ்வின் முடிவில் பரலோக ராஜ்யம் உங்களை நெருங்கி வந்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று முழு உலகத்திற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நித்திய வாழ்வுக்காக, பரலோக வாழ்வுக்காக மனித குலத்தை அழைக்க அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆகவே அவருடைய பரிசுத்த வாயில அவர் போதித்த அந்த போதனைகளில இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் எல்லா சத்தியங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் போதனையில போதித்திருப்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். மனிதனுடைய படைப்பை பற்றி பரிசுத்த பைபிள் இப்படியாய் போதிக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்கிறது புனித பைபிள். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2:7 வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று பைபிள் சொல்லுகிறது. பார்த்தீர்களா, தேவனாகிய கடவுள் தன்னை போல் ஒரு உருவத்தை மண்ணில உருவாக்கி அவர் ஊதுகிறார். தேவனிடத்திலிருந்தான் மனித குலத்துக்கு முதல் முதலாவதாக உயிர் மூச்சு ஆக்சிஜன் வந்தது. இந்த கொரோனா காலத்திலும் கூட உலகமெங்கும் மனிதன் கொரோனா நோயிலிருந்து தப்பி பழைக்க ஆக்சிஜனுக்காக எவ்வளோ அலைந்தார்கள் என்பது முழு உலகத்துக்கே தெரியும். இந்த பைபிள் போதிக்கும் கடவுள் தான் ஆக்சிஜன் கொடுத்த கடவுள், உயிர் மூச்சை கொடுத்த கடவுள். அவர் உண்டாக்கிய எல்லா மரங்களும் மனித குலத்துக்கு இன்றைக்கும் ஆக்சிஜன் கொடுக்கிற ஒரு பெரிய கம்பெனிகளாகத்தான் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மரம் செடி கொடியும் மனித குலத்திற்கு ஆக்சிஜனை கொடுக்கிறது, நல்ல சுவாச காற்றை அது கொடுக்கிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, உங்களை உண்டாக்கிய தெய்வத்தை இந்த புனித பைபிள் போதிக்கிறது. ஆகவே ஜீவ சுவாசம், நித்திய ஜீவன், நித்திய உயிர் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தெய்வம் அவருடைய ஆவியினால் நமக்கு கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2:18

சத்தியத்தை இந்த இடத்துல நாம் காணலாம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தீர்மானித்த தெய்வம் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அவர் தீர்மானித்தார். இதுதான் மனித வாழ்வில் கடவுள் குடும்ப உறவை உண்டாக்கிய சத்தியம். ஆகவே பைபிள் என்ன போதிக்கிறது? ஆதாமுக்கு அயர்ந்த அதாவது நீண்ட உறக்கம் வரும்படி தேவன் செய்தாராம். அவருடைய விலா எலும்பை ஒன்றை எடுத்தாராம். இதான் முதல் முதலாவதாக ஏதன் தோட்டத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு ஆபரேஷன் செய்திருக்கிறார். இதில் கவனித்தீர்களா? இந்த எலும்பை அவன் உடம்பிலிருந்து எடுத்த போது அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கத்தவில்லை, கூச்சல் போடவில்லை, அல்லது அவனுடைய உடல் நடுங்கவில்லை. அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அவனுடைய விலா எலும்பு ஒன்று எடுக்கப்பட்டது. இதுதான் முதல் முதல் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. இதை வைத்துத்தான் டாக்டர் ஜான் ஆண்டர்சன் என்கிற ஒரு பரிசுத்தவான், ஒரு மருத்துவர், குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்தை அவர் கண்டுபிடித்தார். அதுக்கு ஆதாரம் இந்த புனித பைபிள் தான். ஒரு ஆபரேஷன் நடக்கும் பொழுது அந்த மனிதன் உறங்கிக் கொண்டிருந்தான் அல்லவா? இதை வைத்துத்தான் குளோரோஃபார்ம் என்ற மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, அந்த எலும்பை எடுத்த இடத்துல தேவன் அந்த ஆதாமனுடைய உடலிலிருந்து வேறொரு பகுதியிலிருந்து தசை எடுத்து அந்த இடத்துல பொருத்தினாராம். இதை வைத்துத்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற ஆபரேஷனை உலகம் கண்டு கொண்டது. பிறகு ஆதாமை ஆண்டவர் எழுப்பிவிட்டார். அப்படி என்று சொன்னால் அந்த ஆபரேஷன் நடக்கும் வரைக்கும் இந்த மயக்க மருந்து செயல்படுவது எப்படி என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படி இந்த புனித பைபிள் காரணமாக இருந்தது. ஆக ஆதாம் ஏவாளை பற்றி இந்த இடத்துல பரிசுத்த வேதம் உலகத்துக்கு சொல்லுகிறது. மார்க்கு 10:6-8 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை பாருங்கள். ஆதியில மனிதனை உண்டாக்கின கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கி ஒரு குடும்பமாக அவர்களை கடவுள் அழைத்தார் என்று ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயில் வெளிப்படுத்தியிருப்பதை வேதத்திலிருந்து நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 4:10 பாருங்கள். ஆதாமுக்கு பிறந்த 2 பிள்ளைகளில மூத்தவன் காயின் ஆபேலை கொலை செய்த சம்பவத்தை பைபிள் போதிக்கிறது. என்றைக்கு மனித வாழ்வில் பாவம் நுழைந்ததோ அதனுடைய விளைவு மனித குடும்பங்களிலே முதலாவதாக பொறாமையும் எரிச்சலும் ஆத்திரமும் கோபமும் வந்து அது இறுதியில கொலையாக அது முடிந்தது. உலக சரித்திரத்தில் முதல் கொலை. என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, இதைத்தான் உலக ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்த போதனையில அவர் சுட்டிக்காட்டி பிரசங்கித்திருப்பதை நாம் வேதத்திலிருந்து காணலாம். லூக்கா 11:50 50-51 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ காயன் ஆபேலை கொலை செய்த அந்த சம்பவத்தை இந்த இடத்துல போதித்திருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து நாம் அறியலாம். ஆதியாகமம் 6:7-8 இந்த 3 அதிகாரங்களும் நோவாவின் அழைப்பை பற்றியும் இந்த நோவாவின் காலத்தில் இந்த முழு உலகமும் அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் கேடுபாடுகளாலும் மூழ்கிய அந்த உலகம் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து இந்த முழு உலகமும் மழை வெள்ளத்தினால் அழிந்து போனதை மூழ்கி போனதை பைபிள் நமக்கு போதிக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்திருப்பதை நாம் காணலாம். லூக்கா 17:26-30 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி தெய்வ பயம் இல்லாதவர்களாய் அக்கிரமம் உபச்சாரம் கொலை கொள்ளை வேசித்தனம் துன்மார்க்கம் துரோகம் என்றே
அன்றைக்கு வாழ்ந்த

மக்கள் மகா கொடூரமானவர்களாக இருந்தார்களாம். அவருடைய விளைவுதான் அவர்கள் அழிந்து போனார்கள். இதே போல மனுஷகுமாரன் வரும்போதும் நோவாவின் காலம் போல் இருக்கும் என்றார். அன்றைக்கு நோவா காலத்தில் ஒரு பட்டணத்தில் அக்கிரமங்களும் அநியாயங்களும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு முழு உலகில் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பட்டணமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு தெருவும் ஏன் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தனி மனித வாழ்வும் அக்கிரமங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் சுயநலங்களும் பொறாமைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் பெருகி போன சம்பவங்களை இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமினுடைய படைப்பை குறித்து அவர் போதித்தார். காயின் காலத்தில் நடந்த கொலையை குறித்து அவர் போதித்தார். நோவா காலத்தில் நடந்த முழு உலகமும் அழிந்து போனது மழை வெள்ளத்தால் என்பதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்தார். ஆதியாகமம் 18-19 அதிகாரங்களில இந்த உலக சரித்திரத்தில் சோதோம் கொமரா என்ற ஒரு தேசமே வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் தேவனால் கொட்டப்பட்டு அக்கிரமத்தில் ஊறிப்போன அந்த தேசம் முழுவதும் நெருப்பால் அழிந்து போனதை பரிசுத்த வேதம் போதிக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கு நாம் போவோம் என்றால் அங்கே டெட் சி, அதாவது சா கடல் என்று ஒரு சமுத்திரத்தை பார்க்கலாம். அதுதான் சோதோம் கொமரா என்ற தேசத்தினுடைய இடம். இன்றைக்கு மழை வெள்ளத்தால் அந்த இடம் சமுத்திரமாய் இருக்கிறது. டெட் சி என்று, அதாவது சாவு கடல் என்று ஏன் அது அழைக்கப்படுகிறது என்றால் அந்த சமுத்திரத்தில் ஒரு உயிரும் இல்லை. ஒரு புழுவை எடுத்து ஒரு பூச்சி எடுத்து அந்த சமுத்திரத்துக்கு மேலே நாம் காட்டினோம் என்றால் அது செத்து போகும். என்றால் அந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கந்தகமும் உப்புத்தூளும் அதிக அதிகமாக அதில் குவிந்து கிடப்பதை இன்றைக்கும் நாம் அங்கே காணலாம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால லூக்கா 17 அதிகாரத்தில் 28-30 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். அந்த லோத்து சோதோம் கொமராவில் வாழ்ந்த காலத்தை பற்றி இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு தன் பரிசுத்த வாய் மலர்ந்து சொல்லியிருப்பதை நாம் காணலாம். ஆதியாகமம் 19:26 வசனத்தை பாருங்க. திரும்பி பார்க்க வேண்டாம், முன்னோக்கி ஓடுங்கள் என்று கடவுள் ஒரு மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு சொல்லும் போது லோத்தியின் மனைவி திரும்பி பார்த்ததுனால அவள் உப்புத்தூணாக மாறி போனாள் என்று பைபிள் போதிக்கிறது. இதைத்தான் லூக்கா 17 32 வசனத்தை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லோத்துவின் மனைவி பற்றி போதித்திருக்கிறார். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, இந்த பரிசுத்த வேதத்தின் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் மனித குலத்தின் இரட்சகராய் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்திருப்பதை இந்த வேதம் நமக்கு இன்றைக்கும் அது போதிக்கிறது. இந்த பரிசுத்த வேதம் எத்தனை சத்தியமானது என்று உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வமே மெய்யான தெய்வம் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த பரிசுத்த வேதம் போதிக்கும் தெய்வமே சத்திய தெய்வம், மீட்பின் தெய்வம், பரிசுத்த தெய்வம், மனித குலத்தின் தெய்வம் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? தேவனே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாக மனித இனத்திற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே ஆண்டவர் உண்டாக்கிய இந்த பூமியில அவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்ந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கும் பரலோக ராஜ்யத்துல அவருடைய சமூகத்துக்கு போய் நம்மை சேர்ப்பதுக்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோமா? அன்புள்ள தேவனே, வானங்கள் உம்முடையதப்பா, பூமியோ மனித இனத்துக்கு கொடுத்திருக்கிறேன். இதை உணர்வுகிற புத்தி இல்லாத ஞானிகள் என்ற பெயரில், ஆராய்ச்சியாளர்கள் என்ற பெயரில் உலகில் எல்லா நாட்டாரும் பல கிரகங்களில் போய் வாழ்வதற்கு தங்களுடைய சுய பெருமை நிலைநாட்டுவதற்கு எத்தனையோ லட்சம் கோடிகளை வீணாக்குகிறார்கள். ஆனால் பூமியில தான் மனிதன் வாழ முடியும். பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை பரலோகத்தில்
மனித இனத்தை சேர்க்கவே இயேசு கிறிஸ்துவாக நீர் இந்த பூமிக்கு வந்தீர். அப்பா தகப்பனே, இந்த சத்தியத்தை பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த மாதத்தின் இந்த கடைசி வார ஆராதனைக்காக நம்ம நன்றி சொல்வோம். தேவனே, கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்தார், நம்மோடு கூட இருந்தார். இந்த மாதத்திலும் எல்லா நாட்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்தார். தேவன் நல்லவர். இந்த வருடம் ஆரம்பித்தது போல் இருக்கிறது. இதோ இந்த நாட்களின் இந்த இரண்டாவது மாதத்தின் கடைசி வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். தேவன் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் கர்த்தாவே, உமக்கு நன்றி. ராஜா, இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்புள்ளவரே, உமை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே, அனுகூலமான எங்கள் நல்ல துணையே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, அல்பாவே உமை துதிக்கிறோம். ஒமேகாவே உமை துதிக்கிறோம் ராஜா. ஆதியே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அந்தமே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. முந்தினவரே, பிந்தினவரே, உயிருள்ளவரே, உண்மையானவரே, நன்றியோடு கூட இந்த நேரத்திலேயுமே போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீ தந்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுது கண்மணி போல வழிநடத்தி வந்தீரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உன்னை உணவு கொடுத்தீரே, உடுக்க உடை கொடுத்தீரே, இருக்க இருப்பிடம் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உங்கள் ரத்தத்தினால் என்னை எங்களையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஜெப நேரத்துக்கு விரதமாக எலும்பர் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் நீர் வெளிப்பட்டீரே. இந்த கூட்டனுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சர்வங்களின் தேடி மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்ல மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் பார்க்கிறோம் சமாதன தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலில் நசுக்கி போடுவார் என்று சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். நீரே பிரசன்னராய் தலைவராய் இருந்து உன் நாமத்திற்கு மகிமையாய் இந்த கூட்டத்தை மாற்றுங்க. இந்த இடத்தை சுற்றி வேலையடிங்க. உங்கள் ரத்தத்தினாலும் நாமத்தினால் அக்கினியால் ஆவியானவரால் உங்கள் ரத்தத்தினால் வேலையடித்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாடப்போகும் பாடங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. மின் கருவிகள், இசைக்கருவிகள் மீது ரத்தம் தெளிங்கப்பா. அப்பா, இயக்கிற பிள்ளைகள் மீது ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆவியனை முழு பொறுப்படுத்த நடத்தும். துதிக்கான மகிமையெல்லாம் நிறைவேற்றிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மை விடுகிறோம் பிதாவே. ஆ, கண்டுகொள்ளலாம். சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானவர்

கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வந்த விதங்களை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், நூற்றி பதினாறாவது சங்கீதம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆம், தேவன் நமக்கு பாராட்டினை எல்லா நன்மையில் நினைச்சு பாருங்க, ஆச்சரியமாக நம்ம வழிநடத்தி வந்தார். தான் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பதினேழு வசனம் சொல்கிறார், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு பாராட்டி எல்லா நன்மையை நினைவு கொண்டவர்களாக பரலோகமே உமை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் என்ற பாடலெல்லாம் சேர்ந்து கையில் தட்டி பாடுவோம்.

அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை ஆச்சரியமான விதமாய் நடத்தி வருகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 139வது சங்கீதத்தில் எப்படி ஆகி சொல்கிறார், 139வது சங்கீதம் எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 139வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். பாருங்க, சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை பிரித்தெடுத்தார், பாதுகாத்தார், பராமரித்தார். எவ்வளோ ஆச்சரியமாய் தேவன் நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மை ஆண்டவராய் கர்த்தர் பாதுகாத்து இது வரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. தெரிஞ்ச பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடலாமா?

பாதையோலே கிடையாது, வாலிபர்களுக்கும் பாதையோல் கிடையாது. வாலிபர்கள் இளம் வாலிபர்கள் இவங்கெல்லாம் தேவன் ரட்சிக்கணும், எல்லாம் வாலிபர்களெல்லாம் ரட்சிக்கணும், வாலிப பிள்ளைகளை வாலிப சகோதர சகோதர ரட்சிக்கணும். அது மாத்திரம் சிறு பிள்ளைகளும் கத்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எந்த ஆபத்து விபத்தும் பிள்ளைகளை தொடக்கூடாது, அதுக்காக ஜெபம் பண்ணோம். செவத்தை கேட்டதுக்காய் சௌத்திரம் சௌத்திரம் சௌத்திரம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்களுக்கு தகப்பனே மே நன்றி நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மணிப்பூரில் அப்பா நேற்று மூணு போதர் மரம் கொண்டு விட்டாங்கப்பா. அப்பா அப்பா மணிப்பூரில் காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் என் தேவன் மாற்றிப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஐயா. பிரச்சனைகள் போராட்டங்கள் மணிப்பூரில் இருக்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தேவன் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, சண்டை வேண்டாப்பா, கொலை கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் வென்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கேயுமே நாட்டில் அப்போ சண்டை வந்து மக்கள் வீணாக கொல்லப்படக்கூடாது ஏசப்பா. மனமிறங்க முடியாய் செபிக்கிற ஐயா, மனமிறங்க முடியாய் செபிக்கிற ஐயா. எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையுமா இருக்கு ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு இறங்க வேண்டும் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு இறங்க வேண்டுமாப்பா. மணிப்பூரில் பிரச்சனையை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, மணிப்பூரில் பிரச்சனையை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. கொலை கொள்ளை இருக்கக்கூடாது ஏசப்பா, அவங்க நாம் மகிப்பிடட்டும். அதுபோல் ஆண்டவரையும் மே ஸ்தோத்திரம் அப்பா, மே ஸ்தோத்திரம். இந்த அப்பா இஸ்ரேலுக்கும் அப்பா அப்பா இஸ்ரேலுக்கும் அப்பா இந்த ஈரானுக்கும் லெபனானுக்கும் நடக்கிற பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனையை மாற்றிருங்கப்பா, மாற்றிருங்கப்பா. லெபனானுக்கும் ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு இருக்க பிரச்சனை வேண்டாப்பா வேண்டாப்பா, மாத்திருங்கப்பா மாத்திருங்கப்பா. குழப்பத்தை உண்டு பண்ற பொல்லாதாவே இயேசு நாமத்துல சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் ஐயா. லெபனானுக்கும் அப்பா அவை சௌத்திரம் அப்பா. இஸ்ரேலுக்கு இருக்க பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே, பிரச்சனை வேண்டாயே சப்பா. பிரச்சனையிலிருந்து என் தேவன் விடுவிக்க முடியாது செவிக்கிறோம். ரட்சிப்பின் தேவனே, நீங்க தான் விடுதலை தரணும், நீங்க தான் விடுதலை தரணும். ரத்த வீணாய் சிந்தக்கூடாது அப்பா, ரத்த வீணாய் சிந்தக்கூடாது ஆண்டவரே. உங்கள் பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம். அதே போல் அமெரிக்காவுக்கும் அப்பா ஈரானுக்கு நடக்கிற யுத்தத்தை நீ ஓய பண்ணும் ஆண்டவரே. வரக்கூடாதுப்பா யுத்தம் வரக்கூடாதப்பா, பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. எல்லா பிரச்சனையும் மாற்றுங்க, பொறுப்படுங்கப்பா. அதே போல்

0: கர்த்தாவே, மே ஸ்தோத்திரம் அப்பா, மே ஸ்தோத்திரம் அப்பா, மே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, அவங்க நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். ரஷ்யாவுக்கும் அப்பா, அப்பா ரஷ்யாவுக்கும் ஆண்டவரே மே துதிக்கிறோம். இந்த நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வந்துட்டு இருக்குதுப்பா, அந்த சண்டையை நிப்பாட்டுங்க அப்பா, நிப்பாட்டுங்க ரஷ்யாவுக்கும் அப்பா. மே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாட்டுக்கும் சண்டை வர்ற பிரச்சனை மாத்து ஆண்டவரே. எவ்வளோ எத்தனையோ வருஷமா, ரெண்டு மூணு வருஷமா நடந்துட்டு இருக்குதப்பா, இந்த பிரச்சனையை மாற்று மாற்று மாற்று மாண்டவரை பிரச்சனை இந்த விடுதலை தாங்கப்பா. இயேசுவே, எஸ் ஆண்டவரே மே துதிக்கிறோம். ரஷ்யாவுக்கு இருக்கப்பட்ட பிரச்சனையை மாற்றுங்கப்பா. என்ன ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இருக்க பிரச்சனையை மாற்றுங்கப்பா. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்க பிரச்சனையை மாற்று மாண்டவரை, மாற்றும். ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்க பிரச்சனையை மாற்று மாண்டவரை. அப்பா நீ சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, அந்த சண்டை நிப்பாட்டிடுவாங்கப்பா. இயேசுவே, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கிற பிரச்சனை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. அவங்க பாதத்தை பிடித்து கெஞ்சிரோப்பா, கெஞ்சிரோ இயேசப்பா நாமத்தில் மன்றாடி கெஞ்சிரோம். அதே போல கர்த்தாவே மே ஸ்தோத்திரம் அப்பா. துருக்கியில அப்பா பஞ்சம், பயங்கரமான பஞ்சம்னு சொல்கிறாங்கப்பா. ஆண்டவரே, துருக்கியில் காணப்படுற பஞ்சம், 110 நாடுகளில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்காமப்பா. சாப்பாட்டுக்கு ஆகாரம் கிடைக்காம பஞ்சம் தானேம்மாப்பாப்பா. இதெல்லாம் மாற்றுங்கப்பா. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களப்பா, எத்தனையோ ஜனங்களுக்கு சாப்பாடு கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்க நிலைமையெல்லாம் மாற்றிருங்கப்பா, மாற்றிருங்க ஏசப்பா. பிரச்சனை மாற்றுங்க, பஞ்சத்தை மாற்றுங்க. பஞ்சம் வேண்டாம் ஏசப்பா, பஞ்சம் வேண்டாப்பா. தேவனே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. பஞ்ச வேண்டாம் ஏசப்பா, பஞ்சத்தை நிப்பாட்டி தாங்க. உங்கள் நாம மட்டும் மகிழ்படட்டும். எந்தெந்த நாட்டில் பஞ்சம் இருக்குதோ எல்லா பஞ்சத்தையும் மாற்றி போடுங்கப்பா, மாற்றி போடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.
1: இப்பொழுது நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபமான போகிறோம். முதலாவதாக நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கும்படியாக நாம் கர்த்தர் சமூகத்தில் கேட்க போகிறோம். அதற்கு பிறகு கட்டுகளெல்லாம் உடையமுடைய கேட்க போகிறோம். அப்புறம் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபமான போகிறோம். ஜெபிக்காதவங்களாம் தயவுசெய்து வாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கணும். தகப்பனே, எங்களுக்கு ஒரு விடுதலை தரணும்னு நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, குறிப்புகள் சொல்லும்பொழுது மற்ற குடும்பங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய இணைந்த ஜெபங்கள் தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கலாத்தியர் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாமா? கலாத்தியர் புஸ்தகம் 6:2 வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும். அப்போ ஒரு குறிப்பு சொல்லும் பொழுது, ஒரு பண பிரச்சனைக்காக சொல்றாங்க, நமக்கு தான் பண பிரச்சனைகளை நினைக்கக்கூடாது. மற்றவங்க பிரச்சனையே நம்ம பிரச்சனையை எடுத்து நம்ம ஜெபம் பண்ணோம். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க சொல்லும் பொழுது, நம்ம வீட்டில் தான் குழந்தை நிறைய இருக்குதே அப்படின்னு இருக்கக்கூடாது. குழந்தை இல்லாதவர்களுக்காக பாரப்படணும். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பொறுப்பெடுத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். யோபு 42 வாசிக்கிறோம். 10 என்ன சொல்லுது பாருங்க. யோபு புஸ்தகம் 42:10 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் என்ன செய்தாரா? அவன் சிறையிருப்பை மாற்றினார். பார்த்தீங்களா? யோபுவுக்கு 18 பிரச்சனை. உடலாம் பொண்ணு, அப்படியே புண்ணெல்லாம் அப்படியே வழிந்து ரத்தமும் சீலும் வலிகிறது, ஓடெடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். அவ்வளோ பிரச்சனை அவருக்கு. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த நிலையிலும் அவர் யாருக்காக ஜெபித்தாரா? தன்னை நிந்தித்த சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். நாம இப்போ அதை ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறோம்? அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டு இருப்பதல்ல, ஜெபிக்கணும். குறிப்பு சொன்ன உடனே பாரம் எடுக்கணும், அதற்காக ஜெபம் பண்ணணும். ஜெபிச்சவங்களே முந்தி முந்தி ஜெபிக்கக்கூடாது, கொஞ்சம் இடம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அவர் ஜெபிச்சிட்டாங்களா பார்க்கணும். அப்புறம் அப்போ எல்லாரும் ஜெபிக்கணும். சத்தத்தை உயர்த்தி நம்ம எவ்வளோ சத்தமாக பேசுகிறோம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு மீன்கார் வந்து இப்போ மீன் இந்த இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா எப்படி கூப்பிட்றோம்? மீன்கார், மீன்கார், எப்படி கூப்பிட்றோம்? எப்படி சத்தமாக கூப்பிட்ற, நீங்க போற சத்தத்தில் மீன்காருக்கு ஆர்ட் அடக்கு வந்தாலும் வந்துடும். அந்த கத்தி கூப்பிடுற மீன்காரு கூப்பிடறதுக்குள்ள இங்கே இருந்து அப்போ அந்த சவுண்ட் எங்கேருந்து வருது சிந்திச்சு பாருங்க. அப்போ அந்த சவுண்ட் நமக்கு எங்கேருந்து வருது? ஜபிக்கு மாத்திரம் அப்படியே சத்தமே தோத்துறோம், ஐயா தோத்துற ஆண்டவரே தோத்துற ஆண்டவரே. எங்கே ஜபிக்கிறீங்க, யார் ஜபிக்கிறீங்க, ஒரு சத்தம் கூட கேட்க, தோத்துற ஆண்டவரே தோத்துற ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி நல்லா போல்ட்டாக ஜபிக்க கற்றுக்கணும். அலையிலே சொல்லாமா, சத்தமாக சொல்லாமா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஜபித்ததை பற்றி ஒரு வசன குறிப்பு இவ்விதமாக சொல்கிறது பாருங்க. எபிரேயர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 5வது அதிகாரத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 7வது வசனம் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தான செய்தாரா, கேட்கப்பட்டார். பார்த்தீங்களா, பலத்த சத்தது. அப்போ ரெண்டு பேர் மூணு பேர் ஜெபி அவங்க கத்திட்டு கூடாது, பரவாயில்ல அன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்படி கத்தக்கூடாது. இப்போ நம்ம சபை இப்படி எல்லாம் கூடி வந்திருக்கிறோம், இவ்வளோ ஃபேன் ஓடுது, ஃபேன்லாம் உட்கார முடியாது சூடு. அப்போ நீங்கள் அப்படியே தோத்துறாண்டவர் தோத்துறாண்டவர் தோத்துறாண்டவர்ன்னா நல்ல சத்தத்தை உயர்த்தி மீன்காரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கா, இவரும் ஒரு மீன்கார் தான். ஹல்லேலூயா, மனிதரை பிடிக்கிற மீன்கார் இவர். ஆமேன். அந்த ஏசப்பட்ட நம்ம சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணும். ஆமேன் சொல்லுவோமா? ஒரு சின்ன கோரஸ் பாடி அதை பிறகு நம்ம எல்லாரும் முதலாவது பலவீனங்கள் நீங்கள் வசதாக்கா ஜெபம் பண்ணுவாங்க, அதற்கு பிறகு கட்டுகள் உடையமுடியாக்கா ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் நீங்கள் டிவியில் எவ்வளோ பேர் சாட்சி பார்க்குறீங்க இல்லையா, அப்போ அவங்க சொல்கிற சாட்சி ஒவ்வொன்றா நீங்கள் நினச்சி பாருங்க. நான் சும்மா அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருந்தேன், அப்போது இப்போ அங்கிள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, யார் இந்த தூங்குற மகளேன்னு கூப்பிடுறேன்னு சொன்னாரா. என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்ல, என்ன சொல்கிறாங்க, ஜெபிக்கிறாங்களா, என்ன சொன்னாங்க? நானும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே நீங்கள் என்னை தொடணும்னு கூப்பிட்டேன், என் பேரை சொல்லுங்கள் நான் கூப்பிட்டேன், ஜெபம் பண்ணேன். அப்போ என்ன செய்யறாங்க, இந்த அங்கிள் மூலமாக என் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாரு. யாராவது ஒருத்தர் நல்ல கவனம், தூங்கிட்டு இருந்தாங்க, தூங்கி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க சமயத்தில் டிவி வீட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ கொரட்டை விடுற மகளே எழுந்துரு, உன்னை ஆண்டவர் தொடர்றாருன்னு சொன்னாரு சொல்கிறாங்களா? எல்லாம் சாட்சியை நினச்சி பாருங்க. எல்லாம் நானும் ஜெபம் பண்ணி கொண்டு வந்து ஊழியக்காரர் கூட சேர்ந்து நானும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன். அங்கே தான் அற்புதம் நடக்குது. நீங்கள் உட்காந்து அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி, யோபுவே அவ்வளோ சந்தோஷமாக நண்பர்களுக்காக ஜெபித்து நீங்கள் இதோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே தோத்துறாண்டவர் தோத்தன் தூங்கிட்டு இருந்தால் வேலைக்கு நிறைய பேர் தூங்குற ஆளுக்கும் முன்னால் வந்துடணும் தயவுசெய்து, பின்னால் தூங்குறவங்களாம் லைட்டாக இங்கே வந்துடணும். தூங்குறது விளையாடுறது ஜெபிக்காமல் இருந்தால் வந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ வந்தால் ஜெபிக்கணும். அல்லையில சொல்லாமா, ஜெபி ஜெபிக்கிறவங்க தானே வரணும், ஜெபம் தானே, தூங்குற இதுக்கு வீட்டில் இருந்துக்கலாமே. அப்போ எல்லாமே நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூல்லா, நன்றி ஆண்டவரே.

0: எல்லாரும் கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, ஒரே மனதா பாடுங்க. அமைதி இருக்க கூடாது, வாய் திறந்து பேசணும்.
1: புது வேலை தாருமையா வல்லமையா நிரப்பு
0: கேட்கலாம். வல்லமையா நிரப்புங்கய்யா, புது பிறன் தாங்கய்யா.
2: ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களிலும் விடுதலை கொடுக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே. நோயிலிருந்து விடுதலை தாங்கப்பா, பலவீனத்திலிருந்து விடுதலை தருமுடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. நேசர் இறங்கு வீராக தகப்பனே, அன்றுவரே எங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மேறுதலுக்காக சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் வைக்கலப்பா. எல்லா ரத்தத்தையும் தானமாய் தஞ்சமாய் தந்தீங்களே, அந்த தூய ரத்தத்தை இந்த வழியில தெளித்து விடுதலை ஆக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே. அப்பா இறங்குங்க, ஜபத்தை கேட்கிறவரே இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு தகப்பனே. எல்லா நரம்புகளை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க, கட்டி பலவீனங்களை மாற்றுங்க தகப்பனே. கை கால் மரபுகளை மாற்றுங்க தகப்பனே. தொண்டையை தொடுங்க, கண்களை தொடுங்கப்பா, காதுகளை தொடுமடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தலைக்குள்ள இருக்க பலவீனங்கள் மாற்றப்படட்டும் தகப்பனே. சப்பா நீர் இறங்கி ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய முடிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அன்றுவரே வயிற்றுல இருக்க பலவீனங்களை மாற்றுங்க, இடுப்புல இருக்க பலவீனங்களை மாற்றுங்கப்பா, கை கால்களில இருக்க பலவீனங்களை மாற்றுங்க தகப்பனே. ஒவ்வொரு நரம்பு எலும்பையும் தசையும் பலப்படுத்துங்க தகப்பனே. சப்பா நீரே தொடுங்க, தொடுங்க, ஹார்ட் பலவீனங்களெல்லாம் மாற்றுங்க தகப்பனே. இயேசுக்கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு சரீரங்களிலும் இறங்க முடிக்கா கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே. நீங்க இறங்கி சுகமாக்குங்க. 38 வருடம் நோயினால் பலவீனத்தினால கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த வழியில நீர் சுகம் தந்தீங்களே தகப்பனே. அப்பா நீங்க இறங்கி வாரும் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு சரீரங்களிலும் தெளிப்பீராகப்பா. ஒவ்வொரு உறுப்பிலையும் ரத்தத்தை தெளித்து நீர் விடுதலை ஆக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா நோய்களையும் பலவீனங்களையும் கொன்ற சாத்தான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் அக்கினி கொண்டு எரிச்சப்படுவீராக. உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் குணமாக்குவீராக. கொள்ளை நோய்களுக்கு எங்க மக்களை விலக்கி காக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் இந்த கூட்டத்துக்கு வர முடியாதபடி கேட்கிற யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த மக்களை எல்லாம் தொட்டு குணமாக்கி நீர் விடுதலை தருமுடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். நீங்க இப்படி செய்ய போற தயவுக்காக நன்றி. விசுவாசத்தோடு கேட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் பூர்ண விடுதலை தந்து ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
3: கோரஸ் பாடி நம்முடைய எல்லா விதமான கட்டுகள் எல்லாம் உடையும்படியா முன்பே சொன்ன நீங்களும் ஜெபிக்கணும். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது, சும்மா தான் போகணும் வீட்டுக்கு, பிரயோஜனம் இல்லை. நீங்களும் ஜெபிக்கணும், நீங்களும் பாரப்படணும். கொட்டாய் விட்டுருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. தயவுசெய்து ஜெபிங்க. ஆண்டவரே நிரப்புங்க, எழுந்து நின்று பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்களோட அபிஷேகம் நிரப்பிட்டு ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க வல்லம் என்ன இறங்கிட்டு நீங்க ஜெபிக்க, இங்கே ஜெபி வீட்டுல எப்படிங்க ஜெபம் பண்ணுவீங்க சொல்லுங்க. வீட்டுல ஜெபிக்க முடியல அந்த கூட்டத்தை ஆண்டு கொடுக்கறாரு. அப்ப நீங்க இங்கேயும் ஜெபிக்க, வீட்டுல போய் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எல்லாம் தயவுசெய்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா அவை நிரம்பி தகப்பனே எல்லாம் கட்டு உடைந்து போகணும். போ உங்க பிரசனை இறங்கணும். போ எல்லாம் கேட்க போறீங்க. வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். எல்லாம் கேட்க போறீங்க. வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும். எல்லாம் கேட்கலாமா? தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லார். எல்லாம் கேட்கலாமா? நன்றி ஆவியானவர். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்கள் சேதப்படுத்த மாட்டார்கள். இது சர்ப்பங்களையும் செயல்களையும் விதிக்கவும் சத்துருவேன். சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன்.

0: கட்டு உடைட்டு ஏசுகுத்து நாமத்தில் கட்டு உடைக்கப்படட்டும். ஏசுகுத்து நாமத்தில் கட்டு உடைக்கப்படட்டும். ஏசுகுத்து நாமத்தில் கட்டு உடைக்கப்படட்டும். சாத்தாண்டை கிரிகளை ஏசுகுத்து நாமத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே. ஏசுகுத்து நாமத்தில் அழித்து போடுகிறோம். கட்டுகளை உடைக்கப்படட்டும். ஏசுகுத்து நாமத்தில் எல்லாம் மந்திரம் மந்திரம் செய்வனே பெலிசின் ஆவிகள் எல்லா அசுத்தாவின் கிரிகள் எல்லாம் ஏசுகுத்து நாமத்தில் அழிக்கப்பட்டு போட்டும். ஏசுகுத்து நாமத்தில் அழிக்கப்பட்டு போட்டும். மந்திரம் செய்வனை பெல்லிசனியம் அப்பா செய்வனை எல்லாம் ஏசுகத்தோடு அழிக்கப்பட்டு போட்டும். எல்லாம் மந்திராதி ரட்சிக்கப்படட்டுமே. எந்த வித மந்திராதி செய்கிறாங்களோ அந்த மந்திராதியெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. மந்திரம் செய்கிற மக்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே நீர் ஒருவரே சிவில தேவனப்பா. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும். மந்திரம் செய்வனை எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டும். பொல்லாதாவி எரிக்கப்பட்டு போட்டும். ஏசுகத்து நாமத்தில் ஏசுகத்து நாமத்தில் ஏசுகத்து நாமத்தை எல்லா அவைகளும் அழிக்கப்பட்டு போட்டோம். ஏசுகத்தால் எரிக்கப்பட்டு போட்டோம். அக்கினை போடுங்க ஆண்டவரே, அக்கினை போடுங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனி பெல்லிசனிகளை எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டோம். நம்ம ஒழியத்துக்குறமா நம்ம ஒழியத்துக்குறமா எழும்புற ஆவிகளை ஏசுகத்தால் நிர்மலமாக்கப்பட்டு போட்டோம். ஏசுகத்து நாமத்தில் நிர்மலமாக்கப்பட்டு போட்டோம். ஏசுகத்து நாமத்தில் நிர்மலமாக்கப்பட்டு போட்டோம். கட்டுகளை ஏசுகத்திலும் உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. கட்டுகளை ஏசுகத்திலும் உடைத்தெறிகிறவையா. பல்லாத ஆவிகளை நாசிரேனாக இயேசுவின் நாமத்தில் துரத்துகிற துரத்துகிற துரத்துகிற துரத்துகிற துரத்துகிற மாண்டவரே. கட்டுகளை உடைத்து போடுங்க. பல்லாதி எரிக்கப்பட்டு போட்டோம். தேவாதி தேவனையுமே நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கவங்க நாமக்கப்படட்டும். எல்லா துதி கனமாக்கியும் செலுத்துகிறோம். ஏசுபா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரோம் பரமபிதாவே.
1: தொடர்ந்து ஜெபிக்காதவங்களாம் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுதும் படிக்கிற மாணவ மாணவி நிறைய பேர் வெற்றி பெற கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா.

இந்த பிள்ளைகளுக்கு நல்ல புதிய வகுப்புகள் போவதற்கு, புதிய கல்லூரிகள் போவதற்கு தேவன் வழிவாசலை திறக்கணும். பணத்தை ஃபீஸ் கட்ட பணத்தை சந்திக்கணும், யூனிஃபார்ம் வாங்க பணத்தை சந்திக்கணும். பெற்றோருக்கு ஒரு நெருக்கம் நிறைந்த மாதம் வருகின்ற மாதம் இல்லையா? ஆகவே எல்லா படிக்கிற பிள்ளைகளை எப்படி கற்று வெற்றி பெற செய்தார், அதே போல் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கணும். புதிய வகுப்புகள் போவதற்கு, புதிய கல்லூரிகளுக்கு போவதற்கு நீ பண தேவைகள் எல்லாம் சந்திக்கணும், தேவன் வழி நடத்தணும் அதற்காக. அது மாத்திரமல்ல, எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் ஜெபிக்கிற, கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறணும். அதற்காக நாம் ஜெபமான போகிறோம். பாருங்கள், எல்லா பிள்ளைகளும் பாருங்கள் கண்ண திறந்து தான் இருக்குது. பாருங்கள், நம்ம பிள்ளைகள்லாம் பாருங்கள், எல்லா தமிழ்மாரும் கண்ணை திறந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஜெபிக்க ரசிக்கப்படணும், அவங்களுக்கு அந்த ஜெபிக்கிற வாஞ்சையை ஆண்டு உருவாக்கணும். அதுதான் நம்ம செஞ்சோம். குழந்தைங்க எல்லாம் ஜெபிக்கணும், பால் உணுங்கிற குழந்தைய கூட கூட்டணுங்கன்றார். அப்போது நம்ம பிள்ளைகளெல்லாம் ஜெபிக்கணும், தமிழ் மாதிரி ஜெபிக்க பழகணும், கண்ணை திறந்தே பார்த்துட்டு கூடாது, ஜெபிக்க பழகணும், கர்த்தரை நோக்கி இயேசுப்பட பேசணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ எல்லாம் படிக்கிற தம்பி தங்கைகளுக்காக ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம்.

0: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பிரச்சனை எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க இல்லையா? லோன் கட்ட முடியாம, பேங்க் கடன் கட்ட முடியாம எவ்வளோ குடும்பங்கள் பணப்பிரச்சனையால சிக்கியிருக்கிறாங்க. தேவனை கர்த்தர் பணப்பிரச்சனையிலிருந்து குடும்பங்களை விடுவிக்க முடியாது. கடன் தொழிலிருந்து தேவன் காப்பாற்ற முடியாங்க. நீங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய குடும்பங்களில், இங்கே வந்திருக்க குடும்பங்கள் மாத்திரமல்ல இயேசுவின் கரத்தோடு ஐக்கியப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு அதிசயம் செய்யும்படியாக ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஹாலேலூயா, நன்றி. காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம், நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
1: அதுபோல் நம் குடும்பங்கள் எத்தனோ வாலி பிள்ளைகள் இனி திருமணம் ஆகாம இருக்காங்க. அவங்களுக்கு தேவன் இந்த வருஷத்துக்குள்ளார நல்ல திருமண வாழ்க்கை ஆயத்தப்படுத்தி தரணும். திருமணம் ஆகி எத்தனோ பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. நல்ல குழந்தை பாக்கியத்தை தேவன் தரணும். சுகப்பிரசவத்துக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தேவன் தரணும். எத்தனோ குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்குது. அந்த குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படணும். குடும்பத்துல சமானம் உண்டானோ அதற்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா?

ஆமே. நம்ம ஜெபங்களை கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி நன்றி நன்றி. எத்தனோ குடும்பங்களை பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் எத்தனோ குடும்பங்கள் தவிக்கிறாங்க, வீடு கட்ட முடியாமல் இருக்காங்க, வீடு கட்டி பாதியில் இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும். நம்ம குடும்பங்களை எல்லா குடும்பங்களுக்கும் தேவன் சொந்த வீடு வாய்க்க பண்ணி தரணும். அதற்காக நம்ம ஜெபம் இல்லாமா

ஆமீன். நம்ம ஜபத்தை கேட்டு தேவனை ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஏசப்பா, எங்கள் ஜபங்களை கேட்டீரி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதே போல் நம்ம இயேசுவின் கரு குடும்பங்களில் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களையும் தேவனை ஆசீர்வதிக்கணும். எத்தனையோ பேர் வாகனம் வைத்திருக்காங்க, அவங்களையும் தேவனை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆமீன். நம்ம ஜபத்தை கேட்டு தேவன் ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஏசப்பா, எங்கள் ஜபங்களை கேட்டீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதே போல் நம்ம இயேசுவின் குடும்பங்களில் எத்தனையோ பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நிலைமைகள் மாறி அவங்க குடிப்பழக்கத்தில் விடுதலை ஆகணும். அதுக்காக ஜெபம் பண்ணலாமா?

0: ஆமீன். நம்ம ஜெபத்தை கேட்டதேவன் ஸ்தோத்திரம் சொல்லாமா. ஹே சப்பா, எங்க ஜெபங்கள் எல்லாம் கேட்டீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி.
1: சின்ன கோரஸ் பாடி நம்முடைய இயேசுவின் கரம் ஒளிகளுக்காக ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அக்கா கூட சேர்ந்து நம்ம எல்லாம் இணைந்து ஜெபம் பண்ண போறோம். நம்ம இருந்து நின்று நம்ம கர்த்தருடைய அபிஷேகத்தோடு கூட நம்ம இயேசுவின் கரம் ஒளிகளுக்காக ஜெபங்களை எடுப்போம்.

பிரசித்தமதாகவே பின்மாறி மலையாக ஊற்றுமையாக கோழிங்கீடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கோழிந்தீடு வல்லமை வல்லமை வல்லமை வரட்டும் ஆண்டவர் அக்கினியின் வல்லமை கோழிந்தீடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை

0: ஓ ஷாக்காரதாரா அவியானவரே அவியானவரே, இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும், கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, பர பர பர பர பர கூப்பிடுங்க.
1: புதிய அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, வல்லமே நிரப்புங்க சப்பா. அக்கினி அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஹலேலூயாமை துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்தால் தாகமுள்ளோர் மேல ஆவி ஊற்றுன்னு சொன்னீர். யாரெல்லாம் தாகத்தோடு வாந்தியோடு கேட்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா சிக்கப்படுற சிக்கப்படுற சிக்கப்படுற சிக்கப்படுற சிக்கப்படுற சிக்கற பரவா பரிசுத்தால் நிரப்போம் நிரப்போம். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கழிகூறத்தகதாக பரிசுத்தால் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் அப்பா. விரிபிர பர பல பர பல பர சக்கல பர கலபர இக்கலபர இக்கலபா. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை பரிசுத்தால் நிரப்பும், தேவையில்லாமல் நிரப்பும், தேவாக்கில் நிரப்பும், புதிய நெல் அபிஷேகம் பண்ணுமாண்டவரே. அப்பா நீர் கடந்து வருவீராக, பிரச்சனை எங்களை மூடட்டும், வல்லமை எங்களை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஜெபுனே ஜெபிக்க பலன் கொடுங்க ராச்சா. வல்லமை வல்லமை வல்லமை ஆண்டவரே, வல்லமை தாரும் ஜெபிக்கணப்பா. பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்தும் ஐயா. அக்கில நிரப்பும், வல்லமை நிரப்பும், தேவாவில் நிரப்பும் அப்பா, தேவாக்கில் நிரப்பும், தேவல்லமை நிரப்பும் ஐயா. சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபரபா. ஸ்தோத்ராண்டவரே அப்பாமே ஸ்தோத்திருக்கிறோம். பத்திரிக்கை ஒழித்துக்காய் செபிக்கிறோம். இந்தி பத்திரிக்கை போட கிருப கொடுத்தீங்க கோடி கோடி நன்றி. இங்கிலீஷ் பத்திரிக்கை போட கிருப கொடுத்தீங்க கோடி கோடி நன்றி. தமிழ் பத்திரிக்கை போட கிருப கொடுத்தீங்க கோடி கோடி நன்றி. மலையாள பத்திரிக்கை போட கிருப கொடுத்தீங்க கோடி கோடி நன்றி. அப்பா தெலுங்குலையும் கன்னடத்திலையும் போட கிருப கொடுத்தீங்க நன்றி. ராஜா மறைச்சி எழுதுங்க ஏசப்பா, ராஜா மறைச்சி எழுதுங்க ஏசப்பா, ராஜா மறைச்சி எழுதுங்கப்பா. நீங்க மகிழப்பட வேண்டுமாண்டவரே, நீங்க மகிழப்பட வேண்டும் அப்பா. ராஜா மறைச்சி எழுதுங்க இறுதி அப்பா, ராஜா மறைச்சி எழுதுங்க இறுதி மறைச்சி செயலாட்டுங்க. சான் பாஸ்க மறைச்சி எழுத செயலாட்டுங்க அப்பா, சான் பாஸ்க மறைச்சி செயலாட்டுங்க. அந்த பட்டிசன் போடுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. உங்க நான் மகிழப்படட்டும் அப்பாவுமே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா கிருவா மறைச்சி செயலாட்டுங்க, கிருவா மறைச்சி செயலாட்டுங்க, சோபா மறைத்து செயலாட்டுங்க, சோபா மறைத்து செயலாட்டுங்க. கத்தடி வல்லக்கரை தாங்க வேண்டும்னு செபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. சுச்சி சாரவணம் மறை செயலாட்டுங்க அப்பாமே ஸ்தோத்திரம். இயேசுவேமே நோக்கி கெஞ்சிரும் அப்பா. பத்திரிக்கை அப்பாமே ஸ்தோத்திரம் எடுத்து சொல்லு, சான்ஸா மறை செயலாட்டுங்க. பெரிய காரியம் செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. பத்திரிக்கை வேலை செய்யற உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம், நன்மை செய்ய முடியாது செபிக்கிறோம். பத்திரிக்கை வேலை செய்யற எல்லா மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க. தேவை கிருவ அவங்களை சூழ்ந்துக்கலட்டும், பிரச்சனை அவங்க மூடிக்கலட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. அதே போல கத்தாவே எடுத்து சொல்ற போஸ்ட்மேனே ஆசீர்வதிங்க, ரெட்சிங்க, பரிசுத்தால் நிரப்புங்க. ஒவ்வொரு இல்லத்திலையும் பத்திரமாய் கொண்டு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு இல்லத்திலையும் பத்திரமாய் கொண்டு கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. பத்திரிக்கை படிக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க. உன்னது பயத்தால் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ளும் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. வியாதியை சுகமாக்கு, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரக்கட்டு சிவனக்கட்டு இயேசுக்குதுல உடை தெரிகிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க, கடன் பிரச்சனையோ இருக்குமா கடன் அடைக்கணும் ஐயா. கஷ்டங்களாக மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும். தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கர்த்தாவேமே துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும், சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சி ஆறுதலின் தேர்தலின் தரணும். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா நீர் அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. அதே போல கர்த்தாவே பத்திரிக்கை அப்பாவுமே ஸ்தோத்திரம் சபைக்காய் செபிக்கிறோம். சபையை ஆசிரியங்க, சபை இல்லை பெரிதாக்கும் கரம் கொண்டு இருக்கட்டுங்க சப்பா. சபையில சமானம் பெற்றுக்கணும், பக்தி விரித்து அடையணும், கத்திரி பயப்புற பயம், பரிசுத்தால் ஒன்றான ஆறுதல் நடந்து பெறணும், சபையில எழுப்புறத்தார் உயிர்மை சேர்த்தாருமாப்பா சபையில அப்பா அம்மை ஸ்தோத்திரம் சபை வளரணும் பெருகணும் விஸ்தாரமாக்கணும் விரிவாக்கணும் ஐயா ஆண்டவரே, சபைக்கு 1000 குடும்பங்களை கொடுங்க ஆண்டவரே, கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா, என் நாமத்தில் எதை கிட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்கப்பா, கேளுங்கொழுங்க சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே, அது மாற்றி நீங்கள் சொல்லலப்பா, எஸ்அப்பா எஸ்அப்பா என்ன கேளு, சாதிகள் சுதந்திரமாகவும் பூமியை சொந்தமாக பூமி எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னீரே, எங்களுக்கு 1000 குடும்பங்களை கொடுங்க எஸ்அப்பா, கெஞ்சி கேட்குறோம் கெஞ்சி கேட்குறோம் கெஞ்சி கேட்குறோம் ஐயா, 1000 குடும்பங்களை கொடுங்க எஸ்அப்பா, சமானத்தை கொடுங்க சந்தோஷம் கொடுங்க, எல்லா மக்களும் ஆசிரியக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் பரிசாமல் நிரப்படும், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க, சமான் இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை கடையினால தவிக்கிற மக்களுக்கு கடன் நடக்க உதவிச்சிங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், வியாதிகள் நோய்கள் பலவீனங்களை அகற்றி போடணும், கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கணும் ஐயா, பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் விடுதலை தாங்க, சமான் இல்லாத மக்கள் சமான் தாங்க அப்பா, வீடுல மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைங்க இயேசுவே இயேசுவே, பத்திரிக்கை படிக்கிற எல்லா மக்களும் ஆச்சரிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும், உடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தணுமேப்பா, நல்ல செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம், அதே போல ராஜாமை ஸ்தோத்திர ராஜா மறைத்து 2000 நடத்தணும்ப்பா, 2000 ராஜாவை மறத்து மறை மறை செலாட்டணும், மீசிக்கசிகிற சகோதரர் ஒவ்வொருத்தரையும் மறை செலாட்டணும் அப்பா, அடிமை மறை செயலாட்டணும், செவிக்கிறவங்களை எல்லாரையும் மறைத்து செயலாட்டணும், உங்கள் நாம் மகிப்படணும்ண்டவரே, அதே போல் அப்பா அம்மை ஸ்தோத்திர வெளிச்சண்டி பார்க்குற மக்களை ஆசிரியக்கணும் ரசிக்கணும், லட்சக்கணக்கான சனங்கள் பார்க்க உதவிச்சிங்க உதவிச்சிங்கப்பா, எப்டி பார்க்குற எல்லா மக்களையும் ஆசிரியங்க ரசிங்க பரிசுத்தாவில் நிரப்புங்க, யூடியூப்பில் பார்க்குற எல்லா மக்களையும் ஆசிரியங்க ரசிங்க பரிசுத்தாவில் நிரப்புங்க, ஆண்டவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா, இன்னும் ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரம் அப்பா அம்மை ஸ்தோத்திரம் அப்பா, யூடியூப் பார்க்குற மக்களை ஆசிரியங்க ரசிங்க, ஆண்ட் ஜீசஸ் டிவி பார்க்குற எல்லா மக்களையும் ரசிங்கப்பா, பார்க்க மக்கள் உள்ளத்தில் பேசுங்கப்பா பேசுங்கப்பா அப்பா, சர்வேல் நல்லா எடுக்க உதவிச்சிங்க ஆண்டவர், எந்த தடை இல்லாமல் பார்க்கணும் ஆண்டவர், எல்லா சேனலும் பார்த்துமே சொந்தரச்சரை ஏற்றுக்கொள்ளணும், இயேசு அறிஞ்சு கொள்ளணும் இயேசு வண்டிக்கொள்ளணும் இயேசுவோடு இருக்கணுமப்பா, அதே போல் சென்னை டிவி பார்க்குற மக்கள் என்எம் டிவி பார்க்குற மக்கள் ஆண்டவர் எல்லாரும் ரசிக்கப்படணும், எல்லாரும் பரிசாவில் நிரப்பணும் ஐயா, வாங்கேசப்பா வாங்கேசப்பா வாங்கேசப்பா வாங்கேசப்பா, புது புது அப்பா வல்லமையில் நிரப்புங்க வக்கீல் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா, எப்பம் ரேடியோ ஆப்பிள் எப்பம் ரேடியோ அப்பா, நெட்டில் பார்க்குற மக்கள் ரட்சிக்கப்படணும் பரிசாவில் நிரப்பணும் பக்தி வரை தரணும் ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே மே ஸ்தோத்திரம் சியா ஏர்டெல் ஆப்போ ஆண்டவரே மே ஸ்தோத்திரம் அமேசான் ருக்கு அப்பா மே ஸ்தோத்திரம் டாடா பெஞ்சமின் எல்லாம் பார்க்குற மக்கள் ரட்சிக்கப்படணும் பரிசாவில் நிரப்பணும் ஐயா, ராஜாவை கொண்டு எத்தனை மொழியில் போட்டிருக்கீங்களோ அத்தனை மொழியில் மக்கள் பார்க்கணும், சொந்தரச்சியை ஏற்றுக்கொள்ளணும் அறிந்து கொள்ளும் அண்டிக்கொள்ளணும்ப்பா, எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே உங்கள் நாமத்துக்கு மகிமர பண்ணுங்க, நாங்கள் ஒன்றுமில்லாண்டவர் நாங்கள் சிறுகணும் நீங்கள் பெருகணும் நீங்கள் உயரணும் நாங்கள் தாழணும், கர்த்தாவே எங்களை கொண்டு பலத்த கரியத்தை செய்யுங்க, இயேசுக்கு ஜீவிக்கிறார் என்பதை மக்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே பலவான காயிலும் பலவீனன் பலவீனன் காயிலும் உதவி செய்தது நமக்கு லேசான காரியம் ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரம், வெள்ளிக்கிழமை பிரேற்காமை துதிக்கிறோம், அநேக சனங்களை கூட்டி கொண்டு வாங்கப்பா கூட்டி கொண்டு வாங்க, ஒவ்வொருவரும் சீமுள்ள சாட்சி சொல்லணும், ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்யணும், உங்க நான் மகிழ்ப்படணும் ஐயா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை தாங்க, ராஜ மறை செலாட்டு என்னை மறை செலாட்டுங்கப்பா, செபிக்கிற ஒவ்வொருத்தரையும் மறை செலாட்டுங்க, நாமத்தை மகிழ்படுத்துங்க, தெய்வீக கரம் தாங்கட்டும் மகத்தான காரியத்தை செங்கே சப்பா, வழி நடத்த முடியாது செபிக்கிறவங்க நாம மட்டும்தான் மகி பண்ணும் ஐயா, வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வந்து நல்லது மக்கள் சந்திரத்தில் ஏற்றுக்கொள்ளும் இயேசு அப்பா, அவர்களோட நாமத்து மேல விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளுடைய அதிகாரம் கொடுத்திருக்கிறப்பா, உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்ளும் நீ கதை தட்டி கொண்டே இருக்கிறீரப்பா, எங்க இருதய கதை உமக்குன்னு திறந்து இசையேன் உள்ளத்துல வாருன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒவ்வொரு மக்களை மாற்றுமாண்டவர் மாற்றுமாப்பா, பெரிய காரியம் செய்யுங்க, ராஜா மறை செலாட்டுங்க, அடிமை மறை செலாட்டுங்க, அதே போல் தம்பி சான் சாணையும் சாரோனையும் அப்பா சாரோனையும் விஜய் எல்லாரையும் மறைத்து செயலாட்டுங்க, அவங்க நான் மகிழ்ப்படுத்தாண்டவர் அவர், அதே போல் கத்தாவையுமே ஸ்தோத்திரம் சண்டைக்களை சுழித்துக்காக செபிக்கிறோம், மேகலாவுக்காக ராணிஸ்டுக்காக ஆண்டவரே வெண்ணிலாஸ்டுக்காக கத்தாவே, அந்த பாப்பா கூட நீர் கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், வெண்ணிலஸ்டுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அப்பா இல்டாவுக்காக அவங்க அப்பா மே ஸ்தோத்திரம். இல்டாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்டா வாசுறீங்க, பலப்படுத்துங்க கர்த்தாவே. மே துதிக்கிறோம் அப்பா மே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா சாசின்ஸ்டுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் மறைத்து செயலாட்டுங்க, நாமக்கிப்படட்டும். நூற்றுக்கணக்கான சிறு பிள்ளைகளை தாருங்கப்பா, சிறு பிள்ளைகளை ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், நல்லா படிக்கணும், பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் அப்பா. அவனுடைய பிள்ளைகள் உலக பிள்ளைகளுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் காணத்தக்க எல்லா பிள்ளைகளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், இயேசுவை அறிஞ்சிக்கணும் ஐயா, இயேசுவை அறிஞ்சிக்கணும். அவங்க நாம் மகிப்பண்ணும் ஆண்டவரே, பலத்த காரியத்தை செய்யுங்க. நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அதே போல் அப்பா மே ஸ்தோத்திரம். நாங்கள் போகிற இடத்துக்காக செபிக்கிறோம் அப்பா, சூசனுக்காக, செல்லிவிக்காக, தீபாக்காக, அசாவுக்காக, புஷ்பாக்காக, மேகலாவுக்காக அப்பா, எஃப்சிக்காக ஆண்டவரே மே துதிக்கிறோம். எஃப்சி சண்டே கிளாஸ் வீடை திறந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஆசீர்வாதத்தை அளவு இல்லாமல் கொடுங்கப்பா. அப்பா எஃப்சிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் கிருபாக்காக, எனக்காக, அப்பா சுஜிக்காக, சாரோனுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் போகிற இடத்துல அற்புதம் நடக்கணும், அசியம் நடக்கணும் அப்பா. ராஜாவுக்காக சான்ஸாவுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க போகிற இடத்துல அற்புதம் நடக்கணும், அசியம் செய்யணும் ஐயா அப்பா. ஃபோன் பண்ணி யார் ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கணும். எத்தனையோ பேர் கால் முடியலேன்னு ஃபோன் பண்ணுறாங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் சுகந்தாங்கப்பா, சுகந்தாங்க சுகந்தாங்க. மறைச்சி செயலாட்டு ராஜ்யம், மறைச்சி லெட்டர்ஸ் எழுதுங்கப்பா. ராஜ்யம் மறைச்சி லெட்டர்ஸ் எழுதுங்க. அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. அதே போல் பாஸ்போர்ட் ஊழியம் ஈஸ்டுக்காக செபிக்கிறோம். அண்ட் ஒரு சித்ராஸ்டுக்காக செபிக்கிறோம். அவங்கள மறைத்து செயலாட்டுங்க. அவங்க நாம் மகிழ்படட்டும். வாங்கேசப்பா வாங்கேசப்பா வாங்கேசப்பா. ஒவ்வொருத்தரையும் மறைத்து செயலாட்ட முடியாது, மொய் நோக்கி செபிக்கிறோம். மகிமுள்ள கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்யங்கேசப்பா. நீங்கள் வாங்கேசப்பா. அதே போல் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. ராய்பரேட்டில் நடக்கிற ஒழித்தி ஆசிர்வதிங்கப்பா. அங்கே வந்த எல்லா அம்மா மாதிரி ஆசிரிங்க. ராய்பரேன் சிஸ்டரை ஆசிருவீங்க. அங்கே வந்த எல்லா அம்மா மாதிரி ஆசிரிங்க. பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்துக்கோங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு நடக்கிற பிரேயர்க்காக செபிக்கிறோம். நிறைய மக்கள் வரணப்பா வரணப்பா அப்பா. நிறைய மக்கள் செவத்துக்கு வரணும், ஓடி வரணும். அங்கே வர்ற எல்லா மக்களையும் ஆசிரியங்க, ரச்சிங்க, பஸ்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைய தாங்க. செபிக்கணும் துதிக்கணும்ப்பா. அதே போல் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்ற 1ஆம் தேதி மாதம் 1ஆம் தேதி அநேக ஜனங்களை கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க. ராஜா மாதிரி செலாட்டுங்க. அநேக மக்களை ஆசிரிக்கப்படும். புதிய மாதத்துக்கு என்ன வாக்கு தத்துன்னு சொல்லி அப்பா கேட்க கவனத்தோடு ஓடி வரணும் ஐயா. உதவிச்சிங்க உதவிச்சிங்க சப்பா. அதே போல் கர்த்தாவே மே ஸ்தோத்திரம். 6:30 பிரேயரில் பஸ்தா மறைச்சி செயலாட்டுங்க. 6:30 பிரேயரில் பஸ்தா மறைச்சி செயலாட்டுங்க. அங்கே செபிக்க வரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. அதே போல் ஆண்டவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. சிக்கமலை சிக்கமலை சிக்கமலை சிக்கமலை சிக்கமலை சிக்கமலை சிக்கமலை சிக்கமலை வா. அதே போல் ஆண்டவரே மே ஸ்தோத்திரம். எங்களுக்கு பண உதவி செய்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. பணம் வச்சு ஆத்து மக்கள் எழுப்பித்தாங்க. பொருள் வச்சு ஆத்து மக்கள் எழுப்பித்தாங்க. செபிக்கு ஆத்து மக்கள் எழுப்பித்தாங்க. சரீர் உதவிச்சு ஆத்து மக்கள் எழுப்பித்தாங்க. துணிமணி உதவிச்சு ஆத்து மக்கள் எழுப்பித்தாங்க. நமக்காக பண உதவி, பொருள் உதவி, செவ்வ உதவி, சரீர் உதவி, துணிமணி சிறு அத்தனை மக்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது. செபிக்கிறோம் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நானே இல்லாத டீச்சரை கத்தேன்னு சொன்னீங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது. மன்றாடி கெஞ்சிரும் அநேக மக்கள் தாங்கப்பா. ஊழியம் பெரிய ஊழியமாக மாற்றுங்கப்பா. யாப்பேச ஆசீர்வித்தீங்க. யாப்பேச எல்லை பெரிதாக்குனீங்க. யாப்பேசோடு நம்முடைய கரம் கொடுத்து எல்லா தீங்குகளை கற்றுக்கோங்க. நம் புதிய புதிய ஊழியங்களுக்கு தொடங்கித்தாங்கப்பா. புதிய புதிய ஊழியம் தொடங்குது. அநேக மக்களுக்கு எடுத்து செல்லுங்க. உங்கள் மகத்துமில் நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்பு ரச்சகர் அப்பா. காய்ப்பறி யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ காய்ப்பறி வாங்கின மக்களை ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், முடி பிள்ளையாக மாற்றிக்கொள்ளணும், பரலோத்துக்கு வரணுன்றவர். அதே போல் தகப்பனே மே துதிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே நம்ம ஊழியம் பெரிய ஊழியம் மாற்றுவோம். எல்லாரும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா உம்மோடு இருக்கிறவங்களா மாற்றுங்கப்பா. செவத்தில் ஆழமாக செபிக்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆழமாக செபிக்க உதவிச்சிங்கப்பா. ஏனோ தானா நாங்கள் செபிக்கக்கூடாது. ஆழமாக செவத்தில் உறுதியாக செபிக்க உதவிச்சிங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கிங்க செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவிரம் பரமபிதாவே ஆமென்.

இன்று மாலை இரவு இரவு 8 to 10 வரையிலும் நமக்கு திறப்பின் வாசல் ஜபம் இருக்கிறது. ஆகவே திறப்பின் வாசல் ஜபத்தில் நீங்கள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆகவே மிஷினரி காணிக்க சேகரிக்கப்படும். அதற்கேற்ற ஆயுதத்தோடு கூட நீங்கள் யாவரும் கடந்து வரும்படிக்கு அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும்.

0: அறிக்கைப்படுத்தலுக்காக வசந்தி அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அக்கா இன்றைக்கு நம் நடுவிலே கொண்டு வரப்போகிறார்கள்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறேன் ராஜா. எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வழியிலும் கர்த்தாவே படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்தல் அம்மாப்பா. ஆண்டவரே, காணிக்கை கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் அபரிதமாய் திரும்ப தந்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம், திடப்படுத்த வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம். குடும்பங்களில் ஆசீர்வாதம் உண்டாக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீங்கள் இப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வலமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: நம் கத்துடைய வார்த்தைக்கு நேராய் செல்ல போகின்றோம். ஒரு சின்ன கோரஸ் பாடி அதன் பிறகு கத்துடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகின்றோம்.

எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எஜமானனே என் இயேசு ராஜனே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேசணும், உங்கள் வார்த்தையின் மூலமாக நீங்கள் என்னோடு பேசணும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் இணைந்து இந்த பாடலை பாடலாமா?

ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக, வார்த்தையின் மூலம் பேசுவீராக. ஒரு வசனங்கள் கூட வீணாக வெறுமையாக திரும்பாதபடிக்கு ஆண்டவராக தேவன் அக்கா மறைத்து பேசுங்க. வார்த்தை 1:30 1:60 1:90 அல்லாமல் 100 மடங்கு பலன் பெற என் ஆண்டவராகிய தேவன் அனுக்கிரகம் தார். இந்த வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தர் அக்கா மறைத்து பேசும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து பாடலாமா? வல்ல

0: எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களுக்கு ஜீவனுள்ள பிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீரே எங்களை என்னை மறைத்து செயலாட்டுங்க. உங்களை அப்பா உங்க நாம மட்டும்தான் மகிப்படணும். அப்பா ஒவ்வொரு இதயத்திலையும் ஆண்டவர், இந்த டிவி கேட்குற மக்கள், இங்கே வந்திருக்க மக்கள், அப்பா இந்த யூடியூப்லேயும், அப்பா இந்த எஃப்எம் ரேடியோவிலையும் கேட்குற எல்லா மக்கள் உள்ளத்திலையும் உங்களுடைய வசனம் ஊடுருவி செல்லட்டும் அப்பா. ஒரு வசனம் கூட வீணாய் விருதாய் போயிடா விடுக்கி விசாசி பறிக்க செல்லாது விடுக்கி. என் தேவனாய் கர்த்தர், பெரிய காரியத்தை செய்யுங்க. வசனத்தை கவனமாக கவனிக்க உதவி செய்யுங்க. யாருமே இந்த வசனத்தை நீர் அப்பா ஆசை அப்பா கேட்காம அசதியாக நிர்வாசாரமாக இராத வடிக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே. கர்த்தடி பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக. இங்கே வந்திருக்க அனைவரையும் இயேசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதே போல் எஃப்எம் ரேடியோவிலையும் யூடியூப்லையும் நேரிலே பார்க்குற எல்லா மக்களையும் இயேசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 4 வசனம்.
1: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு,
0: அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை
1: உனக்கு அருள் செய்வார்,
0: உனக்கு அருள் செய்வார். ஆமா பிரியமான, கர்த்தரிடம் எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இருக்கணும். என்ன ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் இது வரைக்கும், ஒண்ணுமே செய்யலையே, நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆண்டவர் வசனம் சொல்றது, கர்த்தரோட வழக்காடுறவனுக்கு ஐயோ. வாசிங்க சங்கீத யாசாயின் புஸ்தகம் 45 அதிகாரம் 9 வசனம். நிறைய பேர் வழக்காடுறவங்களா இருக்கிறோம், குறை சொல்றவங்களா இருக்கிறோம், ஆண்டவர் மொறுமொறுக்கிறவங்களா இருக்கிறோம். கர்த்தர் வேதம் சொல்லுது பாருங்க,
1: மண்ணோடுகளுக்கொத்த
0: நம்ம எப்படி இருக்கோமா, மண்ணோடுகளுக்கு மொத்த
1: ஓடாயிருந்தும்
0: தன்னை
1: உருவாக்கினவரோடு
0: வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. வழக்காடக்கூடாது. எனக்கு என்ன, எனக்கு மட்டும் என்ன ஆண்டவரே, நான் மட்டும் இப்படி இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்களே, வழக்காடுறது என்ன, நான் மட்டும் இப்படி இருக்காண்டவரே, எல்லாரும் நல்லா இருக்காங்க, அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அவர்கிட்ட வழக்காடக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை அந்த அந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யணும், ஆண்டவர் எனக்கு தாங்கன்னு சொல்லி பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் வாக்குத்தத்தை இன்னும் நிறைவேறிய இன்னும் நிறைவேறியன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யக்கூடாது, மொறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. அவர் வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அன்றே தினம் நிறைவேறிச்சு. கர்த்தர் என்னைக்கு குறிச்சு வச்சிருக்காரோ அந்த நாளில் நிறைவேற்றுவார். நம்மளை வந்து ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் யாரையும் குறை சொல்லக்கூடாது. அதான் சொல்லு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அப்போ உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்போ நம்ம இதயத்தின் வேண்டுதலும் அருள் செய்வார். ஆண்டவர் ஒருமுறைக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கனே அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து யார் யாருக்கு என்ன வச்சுருக்கிறாரோ அந்த பாதையில் தான் போகணும். அதனால் யாருமே கத்தரை குறை சொல்லக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கவே முடியாது. நம்ம நம்ம ஆண்டவர் உருவாக்கின பாதையில் சந்தோஷமாக போகணும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7:11 வசனம்.
1: ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள்
0: உங்கள் பிள்ளைகளுக்கு
1: நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
0: கேட்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கற, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமா. நம்ம கேட்கணும், கேட்டே இருக்கணும், ஆண்டவர் எனக்கு தாங்க, கேட்கலாம், கேட்டு அவர் கொடுக்குற வரைக்கும் என்ன செய்யணும், அள்ளிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு மத்தேயு 22:15 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 28 வசனிக்கு அவர் விடாம கேட்டே இருக்கணும். அவர் கொடுக்கிறாருக்கு விடக்கூடாது. ஆனா அவர் மொறுமொறுக்கோ அவர் குறை சொல்லவோ கூடாது, கேட்டுட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் அவர் கொடுக்கற வரைக்கும் நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டே இருக்கணும். அப்போஸ்தலர் அடைவின் புஸ்தகம் 10:31 வசனம்.
1: கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது,
0: உன் ஜெபம் கேட்கப்பட்டது,
1: உன் தான தர்மங்கள்,
0: உன் தான தர்மங்கள்
1: தேவ சந்நிதியில்,
0: தேவ சந்நிதியில்
1: நினைத்தருளப்பட்டது,
0: நினைத்தருளப்பட்டது. பாத்தீங்களா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ செய்த தான தர்மம் என்ன ஆயிடுச்சா? எங்க கேட்கப்பட்டது? கத்தடி பாறையில நினைப்பட்டது. நம்ம 10 பைசா கொடுக்கறதுக்கு கஷ்டப்படும். ஐயோ, அந்த 10 பைசா இருந்த நாளைக்கு நமக்கு ஏதாவது உதவுமே. இந்த 10 பைசா எது கொடுக்கணும், அது நாளைக்கு ஏதாவது, நாளைக்கு உனக்கு ஏதாவது உதவுமே. இன்னொரு வசனம் வாசிப்பாதா. நிறைய பேர் ஒரு சின்னது உதவி கூட செய்ய மாட்டாங்க மற்றவங்களுக்கு. செய்யணும். வாசிங்க.
1: கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது.
0: நம்ம செவத்தை என்ன செய்வாரு? கேட்கப்பட்டது.
1: உன் தான தர்மங்கள்,
0: உன் தான தர்மங்கள்
1: தேவ சந்நிதியில்,
0: தேவ சந்நிதியில்
1: நினைத்தருளப்பட்டது,
0: நினைத்தருளப்பட்டது. நீங்க யாரால என்னென்ன தான தர்மம் செய்றீங்களோ அது தேவ சன்னதியில என்ன செய்தான்? நினைத்தருளப்பட்டது. நிறைய பேர் 10 பைசா கூட கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த 10 பைசா இருந்தா நாளைக்கு நம்ம துணி வாங்கல வேணும். 2 ரூபா, இன்னொரு 10,000, அப்படின் ஒரு 500 ரூபா இருந்தா நல்ல துணியை வாங்கலாம். ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருங்க. நீங்க தான தர்மம் செய்தீங்கன்னா கத்துடைய சன்னிதானத்துல என்ன செய்யும்? நினைத்தரப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்துடைய சன்னிதானத்துல என்ன ஆச்சு? நினைத்தரப்பட்டது. செய்யணும். கத்தர் தான தர்மம் செய்யறவங்க மேலதான் கத்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அது நமக்கு சச்சி விட்டு அது இல்லை. லூக்காலஸ் விசேஷம் 1:13.
1: தூதன் அவனை நோக்கி, சகரியாவே,
0: சகரியாவே,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது.
0: உன் வேண்டுதல் கேட்கட்டு. விடாம போராடிட்டு இருக்கணும். அவர் நம்ம வேண்டுதல் கேட்கற வரைக்கும் அவர் விடக்கூடாது. செவிச்சிட்டே இருக்கணும். மறுமறுத்தது இல்ல. ஆண்டவரே எனக்கு செய்யும், இயேசுவே எனக்கு செய்யும், இயேசுவே எனக்கு செய்யும். உங்களுக்கு தவிர எனக்கு யார் இருக்கா சப்பா? நீங்கள் தான் நீ செய்யணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் கர்த்தர் நம்ம வேண்டுதல கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கத்துட்டு ஒரு நாளும் கேட்டே இருக்கணும். சரி, நமக்கு முதலாவது என்ன கொடுக்குறாராம் பாருங்க. நம்ம சின்ன நிச்சயிச்சு தான் முதல்ல நமக்கு என்ன கொடுக்குறாரு? கேட்டால் என்ன கொடு, எப்போ நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நம்ம கோடி பணம் இருந்தால் மன மகிழ்ச்சியாக இருந்துடலாமா? மன மகிழ்ச்சி இருக்கவே முடியாது. பணம் இருந்தன்னு கொஞ்சம் பயம். ஐயோ, யாரும் திருடு வந்துடுவானா, எதா வந்துருமான்னு சொல்லி பயம். எப்போ மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இறைமேன் புஸ்தகம் 15:16.
1: உம்முடைய வார்த்தைகள்,
0: உம்முடைய வார்த்தைகள்
1: கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன்.
0: அதை அப்படியே என்ன செஞ்சதா வாசிப்பா?
1: உம்முடைய வார்த்தைகள்,
0: உம்முடைய வார்த்தைகள்
1: கிடைத்த உடனே
0: அவைகளை
1: உட்கொண்டேன்.
0: உம்முடைய வார்த்தைகள்
1: எனக்கு சந்தோஷமும்
0: என் இருதயத்திற்கு
1: மகிழ்ச்சியமாயிருந்தது.
0: கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு சந்தோஷமா. இருதயத்துக்கு என்ன இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. ஒவ்வொரு நாள் வசனம் வாசிங்க. வாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் தருவார், மன மகிழ்ச்சியை தருவார். வசனம் வாசிக்கணும், வசனம் கேட்டு வாசிங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா டிவி போட்டு உட்காந்துக்கோங்க, அப்படியே இருந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதுலேயும் டிவியும் கேட்கணும், வசனமும் வாசிக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து கேட்டால் என்ன கேட்டிங்கன்னா அது தெரியாது. அது இல்லை, வசனம் இருத்துக்களை ஊடுருவி செல்லணும். அப்போ நமக்கு சந்தோஷம் இருக்கும். வசனமும் கேட்கணும், நம்ம பைபிளும் வாசிக்கணும். அல்லேலூயா. டிவியில் வசனமும் கேட்கணும், பைபிளும் வாசிக்கணும். 119:92.
1: உமது வேதம்,
0: உம்முடைய வேதம்
1: என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால்,
0: என்
1: துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே என்ன செஞ்சிருப்பேன்? அழிந்து போயிருக்கேன். தேவனுடைய வசனம்தான் நம்ம மனமகிழ்ச்சி. உலகத்தில் பொன் பொருள் என்ன இருந்தாலும் மன மகிழ்ச்சி இல்லை. கத்திரி வேதம் தான் மன மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு ஆறுதல். அவர் வசனம்தான் நமக்கு மன மகிழ்ச்சி, நம்ம தான் அதுதான் ஆறுதல். இங்கே சொல்கிறார் பார்த்தீங்களா, 119 சங்கீதம் 49:50,
1: நீர் என்னை நம்ப பண்ணின
0: வசனத்தை
1: அடியேனுக்காக
0: நினைத்தருளும்
1: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
0: அதுதான் நமக்கு என்னது, இது சிறுமையில ஆறுதல்.
1: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
0: கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வசனத்தை தியானிக்கிறீங்களோ, உங்க ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். ஆத்மா உயிர்ப்பிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. டிவியில் வசனம் கேட்டாலும் அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த கேட்ட வசனத்தை தியானிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கேட்டேன்னு நல்லா சொன்னாங்க, ஆனால் மறந்துருச்சு. அப்படி இல்லை, வசனத்தை தியானிக்கணும். அதுதான் நம்ம காரதல், அதுதான் நம்ம ஆத்மா உயிர்ப்பியும். வசனம்தான் உயிர்ப்பிக்கும், வசனம்தான் சிறுமையில் எனக்கு ஆறு. வசன எனக்கு 119:92 வாசிப்பா.
1: உமது வேதம்
0: என்
1: மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்,
0: உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்,
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆண்டோட வேதம் தான் நம்ம மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சி எதிராக தான் துக்கத்திலேயே அழிஞ்சிருப்பேன். கத்தடி வேதம் தான் மன மகிழ்ச்சி. இப்போ கத்தடி பெரிய கிருபை என்னன்னா, எனக்கு ஆண்டோட வசனம் தான் மன மகிழ்ச்சி. இப்போ மாத்திரல, எப்பவுமே நான் சின்ன பிள்ளையிலிருந்து யார் வீட்டுக்கெல்லாம் கிறிஸ்டின் வீட்டுக்கு போகிறேன்னா அவங்கள போனோடனே சொல்லுவேன், பைபிள் கொஞ்சம் வாசிங்க, அவங்க வசனத்தை கொஞ்சம் சொல்லித்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். போய் சொல்லி அவங்க வசனத்தை வாசித்து சொல்லி கொடுத்தா தான் நான் அந்த இடத்துக்கு வருவேன், இல்லை போக மாட்டேன். வசன வாசிங்க, எனக்கு வசனத்தை வாசித்து காட்டுங்க, வசனத்தை வாசித்து காட்டுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த வசனத்தை வாசித்து ஏப்பா பற்றி சொன்னால் தான் அவங்க வீட்டு விட்டே வருவேன். அப்படி கத்தடி சின்ன பிள்ளையில அந்த வாஞ்சை கொடுத்தாரு. அல்லேலூயா. அது கத்தடி பெரிய கிருவை. கத்தருக்கு உள்ள வர்றதுக்கு உள்ளேயே கத்தரை பற்றி வசனத்தை வாசிக்கணும், அவ்வளோ ஒரு வாஞ்சை, அவ்வளோ தாகம். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, 119:72.
1: அநேகமாயிரம்
0: பொன் வெள்ளியை பார்க்கிலோ
1: நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
0: நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். கத்திரு வசனம் தான் நமக்கு. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லம். கத்தடி வேதத்தை வாசிங்க. கத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் படிப்பை கொடுத்துருக்காரு, கண்பறி கொடுத்துருக்கிறாரு, பைபிளை நம்ம தாய்மொழியிலே கொடுத்துருக்கிறாரு. நல்லா வாசித்து நீங்கள் எந்த அளவு கத்தருக்குள்ளே இருக்கீங்களோ கத்தர்

0: இப்படி வசந்தா நமக்கு மன மகிழ்ச்சி. வேறு பண மகிழ்ச்சி எங்கிருந்தே வராது. எத்தனை பணம் இருந்தாலும் இன்னைக்கு பணம் ஒருத்தர் கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் கையில் போயிடும். அது வந்து நமக்கு மன மகிழ்ச்சி இருக்காது. அதான் பேதுரு எழுதுறாரு, ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம்.
1: சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும்
0: சகலவிதமான கபடத்தையும்
1: வஞ்சகங்களையும்
0: பொறாமைகளையும்
1: சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு,
0: சகலமான துருக்கணம் வஞ்சகம் கபடம் பொறாமை புறங்குறது ஒழித்துவிட்டு
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க ஆத்மாத்துல நீங்க வளரும்படி,
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய
0: களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்
1: வாஞ்சையா இருங்கள்.
0: கர்த்தருடைய வசனத்து மேல நமக்கு வாஞ்ச வரணும். அதான் களங்கமில்லாத ஞானப்பால், அந்த வசனத்து மேல வாஞ்சா இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசிரிப்பார். கர்த்தருடைய வசனம் தான் நம்ம மனமகிழ்ச்சி தர முடியும். கர்த்தருடைய வசனம் தான் நம்ம ஆத்தம் உயிர்ப்பிக்க முடியும். கர்த்தருடைய வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும். என்ன சகலமான துருக்கணும் வஞ்சகம் கபடம் பொறாமை பொறங்குறது எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நம்ம தான் ஒழிக்கணும். நம்மளத்தில் இத்தனை வச்சுருந்த வசனம் நமக்குள்ளே வர முடியாது. நம்ம உள்ளத்தில் இந்த காரியங்களாக நமக்குள்ளே இருந்தனே வசனம் நமக்குள்ளே வர முடியாது. சகல துருக்கணும் வஞ்சகம் கபடம் பொறாமை பொறங்குறுதல் இதெல்லாம் நமக்குள்ள இருந்ததுன்னா கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள வர முடியாது. எத்தனை வசனத்தை கேட்டாலும் வசனம் நமக்கு இருக்காது. ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தை போல ஞானப்பால் மேலே எப்படி இருக்கணுமா, வாஞ்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் வசனம் நமக்குள்ள எவ்வளவு இருக்குதோ மன மகிழ்ச்சியா இருந்தா அதுதான் நம்ம மன மகிழ்ச்சி. கர்த்தர் வசனம் தான் மன மகிழ்ச்சி. ரெண்டாவதாக எது மன மகிழ்ச்சி? 70 சங்கீதம் 4வது வசனம்.
1: உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக.
0: கர்த்தர் தேடுறவங்க என்ன செய்வாங்க? மகிழ்ந்து சந்தோஷப்படுவாங்க. பணம் இருந்து யாரும் சந்தோஷப்படும் பைபிள் எங்கேயுமே சொல்லல. உங்க இல்ல கோடி பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பீங்க, நகை நிறைய கழுத்து நிறைய போட்டுதான் சந்தோஷமா இருக்கு. எங்கேயுமே எந்த வசனம் நீங்க வேணா 66 புத்தகத்துல வாசித்து பாருங்க. இங்க என்ன செய்றாரு? நீங்க கர்த்தரை தேடி நீர்கள் வாசிப்பா.
1: உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக.
0: உம்மை தேடுகிற யாவரும் என்ன செய்வாங்களா? மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. தேடணும், கர்த்தரை தேடணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீயும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளால் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காலையில் எழுந்திரிச்சோன்னு சிலர் நினைச்சவங்க எழுந்திரிச்சு பாத்திரம் கழுவி, ஐயோ ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், அங்கே போகணும், அவங்கெல்லாம் சோறு சீக்கிரம் செய்யணும் அப்படி இருக்கிறவங்க பார்த்து சொல்ல, கர்த்தர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 6:33 வாசிப்பா.
1: முதலாவது
0: தேவனுடைய ராஜ்யத்தையும்
1: அவருடைய நீதியும் தேடுங்கள்,
0: அப்பொழுது
1: இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன எப்படி செய்வோம்? உங்களுக்கு தருவாரா? கூட கொடுப்பாரு. நீங்க காலேஜ் விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்பதான் தேவனுடைய வசனத்தை தேடினா பிரயோஜனம் இல்லை. அதான் ஆண்டு சொன்னாரு, முதலாவது காலையில எழுந்து முதலாவது தேவனுடைய வசன முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். கர்த்தர் தேடி பாருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேடுங்க. எப்படி தேடணுமா? ஐயோ பால் வச்சுட்டு வந்துட்டோமே என்ன செய்யறது, அப்படி தேடுறது இல்லை. எப்படி தேடணுமா பாருங்க. 119வது சங்கீதம் 10வது வசனம்.
1: என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன்.
0: எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடும் தேடணும். கர்த்தர் தேடுறவங்க முழு இருதயத்தோடு தேடணும். இங்கே கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, குழந்தை விளையாடுறாங்களான்னு பார்ப்பாங்க, அதை பார்த்து சிரிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, என்ன அவசரம்னு தெரியாது. முழு இருதயத்தோடு தேடுகிறேன். கர்த்தர் முழு இருதயத்தோடு தேடும்போது தான் சந்தோஷப்படும். அது முழு இருதயத்தோடு தேடினா தான் மகிழ்ச்சி கிடைக்கும்.

0: பாதி உள்ளம் எங்கே விளையாட்டு, கண்ணு விளையாட்டில் போகுது, பாதி பாதி இருந்த கண் விளையாட்டு, பாதி இறுதி ஆறு வாரா போறா பார்க்கறது, பாதி இறுதியோ எப்படி இருக்குது என்ன இருக்குது, அவங்க என்ன புடவை கட்டியிருக்காங்க, இவங்க என்ன நல்லதான் புடவை கட்டியிருக்காங்க, நமக்கு இப்படி புடவை எடுக்க முடியலையே, அவங்க பார் செயின் வாங்கி போட்டிருக்காங்க நமக்கு வாங்க முடியல, இந்த இதெல்லாம் இல்லை. முழுத்தோடு கருத்தை தேடணும். இப்போ வாசிப்பா 119வது சங்கியம் 10வது வசனம்.
1: என் முழு இருதயத்தோடும்
0: என் முழு இருதயத்தோடும்
1: உம்மை தேடுகிறேன்,
0: உம்மை தேடுகிறேன். முழுத்தோடு தேடுறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம்.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: வாய்ட்டு ஸ்தோத்திரம் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: உதடுகளினால் சோத்திரமாண்டு கனம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நம்ம இருதயம் எங்க இருக்கு? கர்த்தரை விட்டு தூரமா விலகி இருக்கா? நம்ம இருதயம் கர்த்தரோடு இருக்கமா? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நமக்கு இயேசுக்கு ஐக்கியமா இருக்கமா? யோவான் சொன்னேன், ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுக்குத்தோடைய ஐக்கியம் நிலைச்சிருக்குன்னு சொன்னார். ஒன்று யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம்.
1: நீங்களும்
0: எங்களோடு
1: ஐக்கியமுள்ளவர்களாகும்படி
0: நாங்கள் கண்டும்
1: கேட்டும் இருக்கிறத உங்களுக்கும் அறிவிக்கிறோம்.
0: எங்களுடைய ஐக்கியம்
1: பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
0: எங்களுக்கு ஐக்கியம் எங்க இருக்கு? பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நம்ம இறுதி எப்படி இருக்குது? நம்ம இங்கதான் உட்கார்ந்துருக்கோம், எண்ணெய் எங்க இருக்குது? அதான் காண்டல் சொல்றாரு. வாய்னால என்ன செய்யறாங்க? என்னிடத்தில் சேர்றாங்க. அப்புறம் வாய்னால என்னிடத்தில் சேர்ந்து உதட்டினால என்ன கனம் பண்றாங்க? இருதயமும் வெள்ளைக்கு தூரமா இருக்கிறது. நம்ம இருதயம் எப்படி இருக்குது? அருமையான சகோதரியை சிந்தித்து பாருங்க. இன்னொரு வாழ்க்கை நமக்கு கிடையாது, இதே ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம என்ன செய்யணும்? முழுத்தோடு கர்த்தரை தேடணும். வாயினால் கர்த்தரை சேர்ந்து உதட்டினால கடன் பண்ணி நம்ம இறுதியமோ தேவனை விட்டு விலகி இருக்கிறதா? விலகி தூரமாக இருக்குதா? கர்த்தருக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோமா? அப்படி இருக்க நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷம் தரணும்னு சொன்னால் நீ முழுத்தோடு அவரை தேடணும், உங்களுக்கு சந்தோஷம் தருவார். அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல எப்போ மனமகிழ்ச்சி வரும்? தேவனுடைய வசனத்தை வாசிக்கும்போது மனமகிழ்ச்சி வரும். ரெண்டாவது, தேவனை தேடும்போது மனமகிழ்ச்சி வரும். மூன்றாவதாக, கடைசியாக, சங்கீத புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம்.
1: நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து,
0: உங்களுடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து,
1: எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது
0: வேண்டுதல்களை எல்லாம்
1: கர்த்தர் நிறைவேற்றுவாராக.
0: உங்கள் வேண்டுதல் கர்த்தர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவாராக. இன்னொரு காசிப்பா,
1: நாங்கள் மது ரட்சிப்பினால் மகிழ்ந்து,
0: உங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து,
1: எங்கள் தேவனுடைய நாமத்திலே,
0: எங்கள் தேவனுடைய நாமத்திலே
1: கொடியேற்றுவோம்.
0: போதும், நம்ம எதில் மகிழணும்? ரட்சிப்பிலே மகிழ வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக வெளிச்சத்து நடக்கிறார். அது வேற, இந்த உலகத்திலுமே ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படியானாலும் வாழ்ந்தால் பரலோக போயிடலாம்னு சொல்லி நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ரட்சிப்பிலே மகிழ்ந்து கழிக்க வரணும். ரட்சிப்பு நம்ம ரட்சிக்கப்படணும். என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்க வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நம்ம ஐக்கியமாக தேவனோடு இருக்கோமா? நம்ம செபிக்க முடியுதா? துதிக்க முடியுதா? கர்த்தரோட ஐக்கியமாக இருக்குமா? நம்ம ஐக்கியம் வேற மாதிரி இருக்குதா சொல்லி நம்ம இருதயத்தை ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கணும். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21வது வசனம்
1: அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய
0: செபித்தேயின் மகன் யாக்கோபும்
1: அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபித்தேயினுடனே படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது
0: அவர்களை கண்டு
1: அவர்களையும் அழைத்தார்.
0: பழுது பார்க்கணும். நாம நேற்று என்ன பேசணும்? கர்த்தர் பிரியமில்லாத காரியம். இன்னைக்கு என்ன பேசணும்? ஏன் கர்த்தரை துதிக்க முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல? பைபிள் வாச புரிய மாட்டேன்து. பைபிள் தானே வாசிக்கிறீங்க, ஏன் புரியல? நம் உள்ளத்தை பழுது பார்க்க வேண்டும். ஆண்டவர் வசனத்தை வச்சுன்னு பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எங்கே சப்பா உன் வீட்டு பிரிஞ்சிருக்கிற? உன் வீட்டு எங்கே விலகி இருக்க? ஆண்டவரே, பழுது பார்க்க வேண்டும். பழுது பார்த்தா தான் நமக்கும் கர்த்தருக்கு ஐக்கியமாக இருக்கும். அது மாத்தல யோவா லூக்கால் சுவிசேஷம் 5:2.
1: அப்பொழுது
0: கடற்கரையில் மேல்
1: நின்ற இரண்டு படகுகளை கண்டார்.
0: கடற்கரையில் நின்ற இரண்டு படகுகளை கண்டார்.
1: மீன் பிடிக்கிறவர்கள்
0: அவர்களை விட்டு இறங்கி
1: வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள்.
0: அவங்க வலையில் என்ன செஞ்சாங்க? வலையை விட்டு இறங்கி கடையில் அந்த படகு விட்டு இறங்கி என்ன செஞ்சாங்க? வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. என்ன, ஏன் அலசுறாங்க? ஏதாவது பூச்சி இருக்குமா, பாம்பு இருக்குமா, என்ன மீன் தேவையில்லாத ஏதாவது இருக்கான்னு சொல்லி வலை என்ன செஞ்சாங்க? அலசி கொண்டிருந்தாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் கூட இன்னைக்கு கர்த்தர் பிரியமில்லாத வார்த்தை என்ன பேசியிருக்கோம், கர்த்தர் என்ன துக்கப்படுத்தியிருக்கோம், இன்னைக்கு என்ன சிந்தனைகளெல்லாம் கர்த்தர் துக்கப்படுத்தியிருக்கோம் சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். அவங்கள தான் கர்த்தர் வந்து ரட்சிக்க முடியும். இன்னைக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு ஆண்டவர் துக்கப்படுத்த என்ன காரியம்? தேவன் பிரியமில்லாத காரியம் என்ன காரியம் ஆண்டவரே சொல்லி கர்த்தர்ட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதனால ஓசிய சொல்கிறது, ஆண்டவரே என் சீர்கட்ட குணமாக்கும். ஓசியா 14:2.
1: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர்
0: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி
1: எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும்.
0: கர்த்தர் கேட்குது, கர்த்தாவே எல்லா அக்கிரமத்தையும் என்ன செய்யுங்க, நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். கேட்கணும், ஆண்டுட்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சும்மா ஆண்டவர் என்ன செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, எல்லா அக்கிரமத்தையும் செய்ய மன்னிங்க அப்படின்னு நம்ம கேட்டாலும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். உள்ளத்தில் அலசி பார்க்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அலசி பார்க்க வேண்டும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 2:12 ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வாசிங்க.
1: அதிக பயத்தோடு
0: கர்த்தர் தேடுறதெல்லாம் சும்மா விளையாட்டு இல்லை. அதிக பயத்தோடு
1: நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: கர்த்தர் என்ன செய்யணும்? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அப்படி இருக்கமா இல்லைன்னு சொன்னா கத்துட்டு மன்னி பேப்போம். ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நிறைய பேர் வசந்த வச்சு தியானிக்கு தன்னை சித்திகரிக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன தான் குறை சொல்கிறாங்க, எனக்கே ஆண்டவரை பிரச்சனை, எனக்கே குழப்பம், அவங்கெல்லாம் பார்க்க நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் குறை தான் சொல்கிறோமா. இன்னைக்கு மன்னிப்பு கேட்போம். நிறைய நான் மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கணும். அதிக பயத்தோடு வாசி பண்ணுறது.
1: அதிக பயத்தோடு
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். முதல் யார் மன மகிழ்ச்சி இருக்க முடியும்? அதிகமாக பைபிள் வாசித்து செபித்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய வசனம் நமக்குள்ளே வரும்போது மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ரெண்டாவது யார் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? தேவனை தேடுறவங்க மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். மூன்றாவது அவர் ரட்சிக்கப்பட்டவங்க மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். ரட்சிக்கப்பட்டவங்க தான் கலிகோரும் அப்படிங்க சொல்கிறார் பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 25:9.
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவர்
1: நம்மை ரட்சிப்பார்,
0: இவரே
1: கர்த்தர்,
0: இவருக்காக
1: காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால், களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: கர்த்தருடைய ரட்சிப்பினால் என்ன செய்வோம் நம்ம? களி கூர்ந்து மகிழ்வோம். அதுதான் களி கூற முடியும். நீ கோடி பணம் சொத்து சொகை எல்லாம் வச்சிருந்தாலும் களி கூற முடியாது. தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், வாசிக்கிற மாத்திரம் இல்லை, டிவிலையும் கேட்கணும், டிவியிலையும் வசனத்தை கேட்கணும். வசனம் உள்ளத்தில் இருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ரெண்டாவது தேவனை தேடினாத்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மூன்றாவதாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், களி கூற முடியும், ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். நம்ம வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நம்ம இப்பே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் நான் ஆண்டாதும் பெரிய கிருபை, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் காலையில் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். கொஞ்சம் வசனம் சொல்லித்தாங்க, கொஞ்சம் சொல்லித்தாங்கக்கா. அவங்க வயசானவங்க, அவங்கள போய் அக்கா சொல்லித்தாங்கக்கா, வசனம் சொல்லி தந்துட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு உட்காந்துக்குவேன். அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஆத்மா கத்துட்டு வசனம் கேட்க வந்திருக்கு, சொல்லி கொடுத்து தான் வேறு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வசனத்தை சொல்லி தருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த வாஞ்ச கத்தர் எனக்கு கொடுத்த, நானாக அந்த வாஞ்சை ஏற்றுக்கொள்ளலை, நானாக அந்த வசனம் எனக்கு தெரியணும்னு சொல்லி. அப்புறம் நாங்கள் ஆண்டு அறியாத குடும்பமாக இருந்தோம், ஆண்டு அறியாத குடும்பம். 10 வயசோ 9 வயசோ எனக்கு இருக்கப்போ, 10 வயசு பிறந்தான் மெக்கேலாண்டு கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். முதல்ல 9 வயசு இருக்கும், காலையில் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன், எனக்கு வசனம் சொல்லித்தாங்க. நான் வசனம் தெரிஞ்சு எனக்கு ஏஸ்பா வசனம் எனக்கு வேணும், ஏஸ்பா எப்படிப்பட்டார் சொல்லித்தாங்க. 9 வயசுலேயே எனக்கு கர்த்தர் அந்த வாஞ்சை கொடுத்தார், அல்லேலூயா. அதனால தான் எனக்கு அம்மா இல்லாத போதும், அப்பா இல்லாத போதும், கண் இல்லாத போதும், கூட பிறந்தவங்க யாரும் இல்லாத போதும், கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை குறைபடாத வேண்டிக்கு என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், அல்லேலூயா. ஒவ்வொரு உதவிக்கும் ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். நான் செய்த பாக்கியம் அல்ல, கர்த்தர் ஒவ்வொரு உதவிக்கும் ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். அது கர்த்தர் பெரிய கிருபை. நீங்களும் அந்த அன்பர் ருசிக்கணும். கர்த்தர் நல்ல அன்பர் ருசித்து பாருங்கள். அவர் மேலே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல் கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, வசனத்தை இப்போ டிவியில் கேளுங்க, போட்டு கேளுங்க, மாறி மாறி போட்டு கேளுங்க, உங்களுக்கு மனமகிழ்ச்சி வரும். ரெண்டாவது கர்த்தரை தேடுங்க, மனமகிழ்ச்சி வரும். மூன்றாவது ரட்சிக்கப்பட்டிருங்க, ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு மன்னிப்பு கேளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் ஆத்மா எங்கே இருக்குது? நான் உமக்கு எனக்கு எங்கே இடம் இருக்குது, இடவெளி இருக்குதா? உம்மோடு நான் இணைந்திருக்கிறேனா? என்னை காமிங்க சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். நம்ம வணங்குற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம், பேசுகிற தெய்வம், சொல்லித்தருவார். நம்ம எப்படி இருக்கோம், என்ன செய்கிறோம் சொல்லித்தருவார். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.

அர்ப்பணிக்கலாமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று கேட்டோம். ஆம், கர்த்தரிடத்திலே நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருவேளை தாமதங்கள் ஆனாலும் நமக்கு பதில் நிச்சயம். நாம் பார்த்தோம் சகரியா குடும்பத்தை குறித்த காரியத்தை நாம் கேட்டோம். சகரியா வயது முதிர்ந்த சகரியா எவ்வளவு நாட்கள் ஜபித்திருப்பாங்க நினைச்சு பாருங்க குழந்தைக்கு. ஆனால் துவக்கத்துல பதில் வரவே இல்லை, திடீரென்று பதில் வந்தது. ஹல்லேலூயா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி தேவதூதன் ஓடி வந்து சொன்னார். நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக கேட்கப்படும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்க நம்ம அர்ப்பணிக்கலாமா? எப்படியெல்லாம் மன மகிழ்ச்சி நமக்கு வரும் என்று மூன்று காரியங்களை குறித்து ஆவியன் நம்மோடு கூட பேசினார். ஒன்று, நாம் கர்த்தருடைய வசனத்தை அனுதினமும் மகிழ்ச்சியோடு உட்கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்குள்ளே அந்த மகிழ்ச்சி பெருகும். சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வேத மாத்திரம் என் மன மகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் எனக்கு வந்த துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். நாம் சொல்லாமா, எவ்வளோ வேத வசன வாசிப்பதிலே நாம் குறைவுள்ளவர்களாக, தியானம் செய்வதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா? தகப்பனே, வேத வசனத்தை வாசிக்க தியானிக்க அப்பா எனக்கு உம்முடைய கிருபையை அதிகமாக தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாமா? வேத வசனம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இரண்டாவதாக நம் கர்த்தரை தேடும் பொழுது மகிழ்ச்சி, கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று நாம் கேட்டோம். கர்த்தாவே எனக்கு மகிழ்ச்சியை தாருமையா, நான் உம்மை அனுதினமும் தேட வேண்டும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கலாமா? எப்படி தேட வேண்டுமா? முழு இருதயத்தோடு நாம் தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தரை தேட அர்ப்பணிக்கலாம், அதுவும் முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்று சொன்னார். அர்ப்பணிக்கலாம், அப்பொழுது கர்த்தருடைய மகிழ்ச்சி நம் உள்ளத்திலே பெருகும். கடைசியாக ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசினார், ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பிலே மகிழ்ந்து களிக்கூறுவோம். பார்த்தீங்களா, பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறும் பொழுது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, நம் ரட்சிக்கப்படும் பொழுது, ரட்சிப்பில வளரும் பொழுது, அந்த ரட்சிப்பில நிலைத்திருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ ஆரம்பிப்போம். அப்பொழுது தேவன் நம் ஜபத்தை உடனே கேட்பார். ஹல்லேலூயா, விரும்புவது உனக்கு அருளப்படும், வேண்டிக் கொண்டது உனக்கு கொடுக்கப்படும். பாருங்க, சகரியா எலிசபெத் தம்பதி எவ்வளவு நாட்கள் ஜபித்திருப்பாங்கல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கபரியேல் தூதனை அனுப்பி உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது என்று சொன்னார். தாமதங்கள் ஆனாலும் கலங்காதீங்க, உன் ஜபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா, உன் ஜபத்தை கர்த்தர் கவனிக்கிறார். அதுவரை நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். மூன்று காரியம், ஒன்று கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானம் செய்ய வேண்டும், ரெண்டு அவரை தேட வேண்டும், மூன்றாவது நாம் பெற்ற ரட்சிப்பை இழந்துவிடக் கூடாது, அனுதினம் ரட்சிப்பில் வளர வேண்டும், ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். அர்ப்பணிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கிறது அன்பின் கர்த்தாவே, நீ தந்த அருமையா நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, சகரியா எலிசபெத் தம்பதி எவ்வளோ நாட்கள் ஜபித்திருப்பார்லப்பா, ஆனால் முதிர்ந்த வயதிலே தான் பதில் வந்தது. எவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவரே, உலகத்தை கலக்கிற ஒரு குழந்தையை, மனிதனை அவர்கள் கொடுத்து, யோவான் சாரணை அவர் கொடுத்தீர் ஐயா. எங்கள் ஜபத்திற்கு ஒருவேளை பதில் தாமதமாக வந்தாலும் தரமானதை கொடுக்கிற ஆண்டவர் எங்களை ஆண்டவர் அப்பா, லேட்டானாலும் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற தேவன் அப்பா. அது வரையில் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவர், வேத வசனத்தின் மூலமா மகிழ்ச்சியை தருகிறீர். அனுதின வேதத்தை நாங்கள் வாசிக்கணும் அப்பா. சகல விட கபடத்தையும் பொறாமைகளையும் வஞ்சகங்களையும் புறம் கூறுதல் ஒழித்து விட்டால் தானப்பா அந்த வசனம் உள்ளது தங்கும் என்று சொன்னீரப்பா. அதெல்லாம் ஒழித்து விட்டு திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையுள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு நாங்கள் தேடணும். முழு இருதயத்தோடு நான் தேடுகிறேன் சங்கீதக்காரன் சொன்னாரேப்பா. அன்னதினமும் நாங்கள் முழு இருதயத்தோடு உண்மை தேட எங்களுக்கு கிருபை கொடுங்க. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ரட்சிப்பிலே நாங்கள் கழிக்குற வேண்டும், ரட்சிப்பில் இருந்து விடக்கூடாது, ரட்சிப்பை அப்பா நாங்கள் ரட்சிப்பில் விலகிடக்கூடாது. இயேசையை சொன்னார், ரட்சிப்பில மகிழ்ந்து களி கூறுவோம். சங்கீதக்காரன் சொன்னார், ரட்சிப்பில மகிழ்ந்து கொடியேற்றுவோம். ஆமா ஆண்டவரே, அந்த ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் மீண்டும் ரட்சிப்பை இழந்து விட்டார்களோப்பா, பாவத்தில் விழுந்து விட்டார்களோ, அந்த பிள்ளைகளை தூக்கி எடுத்து இன்றைக்கு மீண்டும் ரட்சிப்பை தருவீராக, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒவ்வொரு உள்ளங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் பொறுப்படுத்த நடத்தும். அப்படி செய்வதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி. கடைசியாக நாம் கேட்கலாமா? தேவனே, இந்த மகிழ்ச்சியின் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. வேத வசனத்தின் மூலம் வருகின்ற மகிழ்ச்சி, கர்த்தரை தேடுதல் மூலமாக வருகின்ற மகிழ்ச்சி, ரட்சிப்பினால் வருகின்ற மகிழ்ச்சி, இந்த மூன்று காரியத்தையும் நமக்கு ஆவியானவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம். ஆவியான நமக்குள் வரும்பொழுது அந்த பெரிய மகிழ்ச்சி நமக்குள் உண்டாகும். எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். எனக்குள்ள ஆவியானவரே நீங்க வாங்கப்பா. ஹல்லேலூயா. கேட்கலாமா? வாங்க ஆவியானவரே. கூப்பிடலாமா? அமைதி இருக்கக்கூடாது. இந்த கூட்டத்தின் தோக்கத்தை அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாரும் வாய் திறந்து நீங்க ஜெபிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. வாங்க ஆவியானவரே. தேங்க்யூல்லா. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆவியில் நிரம்பி ஜெபம் செய்வோமே. ஆயுதங்கள் அணிந்து

0: கூப்பிடுங்க. வாங்காவியானவர், வாங்காவியானவர்.
1: வசனம் அப்பாமே ஸ்தோத்திருக்கிறோம். வசந்த மகிழ்ச்சியா இருக்க கற்றுத்தாரும் ஐயா. வசந்த வாசித்து வாசித்து மகிழ்ச்சியா இருக்க உதவிச்சுங்க. வசந்த டிவியில கேட்கணும் ஆண்டவரு, அப்பாமே ஸ்தோத்திருக்கிறோம். வசந்த டிவியில கேட்கணும் ஆண்டவரு, மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவரு. அப்பா டிவியில வேற எதுவும் பார்க்க கூடாது ஆண்டவரே. மக்கள் டிவியில எதுவும் பார்க்க கூடாது அப்பா. வசந்த கவனிக்கணும் ஆண்டவரே. தகப்பனே மை ஸ்தோத்திரம், கர்த்தரை சௌத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். வசனத்தை கேட்கணும், கர்த்த வசனத்தை தான் மகிழ்ச்சி ஆண்டவரே. ரெண்டாவது அப்பாமே சௌத்திரம், உண்மை தேடல மகிழ்ச்சி. உண்மை தேடணும் ஆண்டவரமே, தேடணும் ஆண்டவரமே, தேடணும். மூன்றாவது ரட்சிக்கப்படணும் அப்பா, ரட்சிக்கப்பட்டுக்கணும் ஆண்டவரே. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் உம்மால ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ரட்சிப்புகளை வழி நடத்தும், ரட்சிப்புகளை வழி நடத்தும் ஐயா. கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க. வியாதியை சுகமாக்குங்கப்பா, வியாதியை சுகமாக்குங்கப்பா, நோய் சுகமாக்குங்கப்பா. விளைந்த கொண்டு வந்துங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க. நீங்க கொண்டு வந்த மக்களுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீங்க கொண்டு வந்த ஒவ்வொரு மக்களையும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. யார் யார் என்னென்ன விளையாட்டுல வந்திருக்கவங்கள சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. மந்திரம் செய்வனை இயேசுக்கு நாமத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே. அந்தகார சக்தியை இயேசுக்கு நம்ம உடை தெரிகிறோம் ஐயா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பயத்தாங்க. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க. கடன் பரிசனை மாற்றணும். கண்ணீரை துடைக்கணும். ஆத்தும கண்களை திறக்கணும். நீ அறிகிற அறிவில் நிரப்பணும். அப்பாமே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவர். வியாதி சுகமாக்கு, நோயை குணமாக்கு, பலனத்தை குணமாக்குங்க. மந்திர கட்டு, செவன் கட்டு உடைங்க. பிசாசின் கீழே அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கில மக்கள் குழந்தை பாய்த்தாங்க. சம இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றும். கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. அப்பாமே ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கு என்ன தேவையா, தேவையை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீர் இல்லாத வாழ்க்கை வெறும ஆண்டவரே. ஆண்டவரே தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. ரட்சிக்கப்படணும். பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். வசனத்தை வாசிக்கணும் ஆண்டவரே. சிக்காபால, சிக்காபால, சிக்காபால, சிக்காபால, சிக்காபால, சிக்காபால, சிக்காபாலவா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரும். சமானத்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியோடு இரு வேண்டியவனுக்கு அருளிச்சுவேன்னு சொன்னீரு. நாங்கள் இடத்துல மன மகிழ்ச்சியோடு இருக்க உதவிச்சுங்க. தேவைகளை சந்திங்க. கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீர்லாம் தொடங்க. முழு ஆத்மாத்தோடு தேடட்டும் ஐயா. வராபா ரபாலா வரவா. ரட்சிப்புகளை கழிகுறட்டுமே, ரட்சிப்புகளை கழிகுறட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சி தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அப்பா அம்மை ஸ்தோத்திரம். தொழிற்சிற மக்களை ஆசிரியங்க, வியாபாரிஞ்சிற மக்களை ஆசிர்வீங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, வீடு இல்லாத மக்களை வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புத ஆசியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: சாட்சி நேரம். கர்த்துடைய கரத்திலிருந்து எங்களை பெற்றுக்கொண்ட நன்மைகளை கர்த்த நாம மகிமைக்காக சாட்சி சொல்லி கர்த்த நாமத்தை நீங்க இப்பொழுது மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேற யாராவது?

கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேற யாராவது?

அதை அனுபவியுங்கள், அது என்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது.

0: கர்த்தரவு தந்த வசனம் ஏசாயா 26:26-21.
1: இதோ பூமியினுடைய
0: குடிகளின்
1: அக்கிரமத்தின்
0: நிமித்தம்
1: அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும்.
0: கடைசி காலம் இருந்து கடைசி காலத்துல கர்த்தருடைய கோபம் இறங்கி இருக்குது. எப்பயாவது இப்படி வெயில் வந்திருக்கா யோசித்து பாருங்க. வெயில் வந்து ஆந்திரால தரையில முட்டாட ஊத்துறாங்களாமா, அப்படி அந்த மாதிரி வெயில் எங்கேயாச்சும் வந்திருக்கு, எப்பயாச்சும் வந்திருக்கா? நம்ம சின்ன பிள்ளைல இருந்து யோசித்து பாருங்க, வந்திருக்கா? அது மாத்திரம் இப்ப டிவியில என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, 12 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் யாரும் வெளியே வர வேண்டாம். டிவியில எல்லாம் நியூஸ் கேட்டீங்களா, 12 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் என்ன செய்யுங்க, வெயில் யாரு வெளிய வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பார்க்கும்போது இது கர்த்தருடைய கோபம் வரும் நாட்களா இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்த்த அந்திக்கலாம். அது 20வது வசனம்.
1: என் ஜனமே,
0: என் ஜனமே,
1: நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து,
0: உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து,
1: உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு,
0: சினம் கடந்து போகும் மட்டும்
1: கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள்.
0: போய் பூட்டிக்கோ, சினம் கடந்து போக மட்டும் என்ன செஞ்சிரு, அங்க போய் ஒழித்துக்கொண்டு. நம்ம என்ன அறம் கத்துறதா, அவருக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அடைக்கலாம் பூந்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அதிகமா தேவனை தேட வேண்டிய, ஏன்னா கோபம் கர்த்தருடைய கோபம் இறங்கிட்டு இருக்குது. நம்ம என்ன செய்யணும் தான் நம்ம சுருக்கமா தியானிக்க போறோம். முதலா பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 3:7-8.
1: மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
0: பரிசேயரிலும்
1: சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
0: நம் மனம் திரும்ப என்ன, நம்ம இதுவரைக்கும் ஆண்டு விட்டு தூரமான காரியம், ஆண்டு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்தோம். இனிமேல் என்ன செய்யணும், ஆண்டு கேட்ட கனிகளை நம்ம கொடுக்க வேண்டும். கடைசி நாளில் மனந்திருப்பில் கேட்ட கனி. நம்ம என்ன செய்யணும், இதுவரைக்கும் கோபப்பட்டிருப்போம், இதுவரை பாவம், எத்தனையோ பாவங்கள்னு சொன்னா நிறைய பட்டியல இருக்குது. காலத்துக்கு நிறுவோம் 5:17 வாசித்து பாருங்க, என்னென்ன பாவம் இருக்கு நம்மளுக்கே தெரியும். 17
1: மாம்சத்தின் கிரியல்கள் வெளியரங்கமாய் இருக்கின்றன.
0: அவையாவன
1: விபச்சாரம்,
0: வேசித்தனம், அசுத்தம்,
1: காமவிகாரம்,
0: விக்கிரகாராதனை,
1: பில்லிசூனியம்,
0: பகைகள்,
1: விரோதங்கள்,
0: வைராக்கியங்கள்,
1: கோபங்கள்,
0: சண்டைகள்,
1: பிரிவினைகள்,
0: மார்க்கபேதங்கள்,
1: பொறாமைகள்,
0: கொலைகள்,
1: வெறிகள்,
0: கலியாட்டுகள்
1: முதலானவைகளே.
0: இப்படிப்பட்ட செய்கிறவர்கள்
1: தேவனுடைய ராஜ்யத்தை
0: சுதந்திரிப்பதில்லை என்று
1: முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பாத்தீங்களா, இந்த 17 காரியம் நமக்குள்ள இருக்கான்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். இந்த காரியங்களா எனக்கு இருந்துச்சு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மனம் திரும்பணும். ஏன் நான் இப்படிப்பட்ட காரியங்களும் செய்த எங்க போக மாட்டோமா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட காரியம் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் இந்த காரியங்கள் இருந்தா எங்க போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. மனம் திரும்ப என்ன, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். இந்த 17 காரியத்தை வாசிக்க கேட்டோம், என்னென்ன காரியம் யாருக்குள்ள இருக்கோ நம்ம என்ன செய்யணும், அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அண்டு மனதிர்களை மாத்திரம்தான் பரலோர ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுதான் இந்த மனதிர்ப்பு கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொல்லி யோவான் சொல்றாரு. நம்ம என்ன செய்வோம், மனதிர்ப்பு வேண்டும், மனதிர்ப்பு கனிகளை கொடுங்க. தண்ணி கொடுக்க நம்ம என்ன செய்யணும்? யோவான் சுவிசேஷம் 15:4
1: என்னில் நிலைத்திருங்கள்,
0: என்னில் நிலைத்திருங்கள்,
1: நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்,
0: நான் உங்களில் நிலைத்திருப்பேன்.
1: கொடியானது
0: கொடியானது
1: திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்,
0: திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
1: அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல,
0: அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல
1: நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால்,
0: நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால்
1: கனி கொடுக்க மாட்டீர்கள்,
0: கனி கொடுக்க மாட்டீர்கள். இங்க ஆண்டவரை இயேசுகுத்து என்ன அருமையா அழகா சொல்றார் பாருங்க. ஆண்டவராக இயேசுகுத்தோடு எப்போது இருந்த மாத்திரம்தான் நம்ம கனி கொடுக்க முடியும். இயேசுகிறது விட்டு நம்ம பின்வாங்கி ஆண்டவருடைய பிரிஞ்சிருந்தா நிச்சயமா என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவராக இயேசுகிறதுல நிலைச்சிருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா தான் கனி கொடுக்க முடியும். அவரை விட்டு விலகி வாழ்ந்தமானால் நிச்சயமா கனி கொடுக்க முடியாது. நம்ம கனி கொடுக்கணும் ஆண்டு திட்டமும் தெளிவா சரி. திராட்சை செடி கொடி திராட்சை செடிய நிலைத்திருக்காட்டா கொடி மட்டும் கொடி உடஞ்சி தொங்குன்னு வச்சுக்கோங்க, செடியிலிருந்து உடஞ்சி தொங்குச்சுன்னா என்ன செய்ய கனி கொடுக்க முடியாது. அதே போல் நம்மளும் இயேசுக்கிறத விட்டு பிரிந்து வாழ்ந்தா நம்மளால கனி கொடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே நான் உண்மையில் நிலைத்திருக்க வாஞ்சிக்கிற ஆண்டவரே எனக்கு கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையை முழுமையா மாத்துங்க. இத்தனை காரியம் எப்ப நம்ம எப்ப நிலைச்சிருக்க மாட்டோம். அந்த 17 நமக்குள்ள இருந்தா இயேசுக்கிறதுக்கிட்ட என்ன செய்ய முடியும், நிலைச்சிருக்க முடியாது. அந்த 17 வாசித்தோம். அந்த 17 ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ள இருந்தாலும் கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க நிச்சயமா முடியவே முடியாது. நம் உள்ள தலைச்சி பார்க்க வேண்டும். ஆண்டவரே இந்த காரியம் எனக்குள்ள இருக்கு, எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம்ம கண்ணீரோட கேட்க வேண்டும். பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 49:22.
1: யோசேப்பு கனித்தரும் செடி,
0: கனித்தரும் செடி
1: அவன் நீர் ஊற்றுகள் அண்டையில் உள்ள,
0: நீர் ஊற்று அண்டையில் உள்ள
1: கனித்தரும் செடி,
0: கனித்தரும் செடி
1: அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
0: அவர் கொடி என்ன செய்தான், சுவர் மேல் படரும். நீர் ஊற்றுகள இருக்கிற கனித்தறி செடி நமக்கு இப்ப நீர் ஊற்று யாரு, பரிசுத்த ஆவியானவர். வாசித்து பாருங்க, யோவான் விசேஷம் 7:37-39.
1: பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, இயேசு நின்று
0: சத்தமிட்டு
1: ஒருவன் தாகமாயிருந்தால்,
0: என்னிடத்தில்
1: வந்து பானம் பண்ண கடவன்,
0: வேத
1: வாக்கியம் சொல்லுகிறபடி,
0: என்னிடத்தில்
1: விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும், என்றார்.
0: என்றார்
1: தம்மை விசுவாசிக்கிறவர்கள்,
0: அடைய
1: போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: விசுவாசிகள் அடைய போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளனா நமக்கு என்ன வேணும், தாக வேணும். பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தார்னா நிச்சயம் என்ன செய்ய, நம்மளும் கனி கொடுக்க முடியும். பரிசுத்தாவி நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் கனி கொடுக்க கட்டாயம் முடியவே முடியாது. கனி கொடுக்கணும்னு சொன்னா பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கணும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கலாத்தியர் புஸ்தகம் 5:22-23. ஆவின் கனியோ வாசிங்க,
1: ஆவியின் கனியோ,
0: ஆவியின் கனியோ
1: அன்பு சந்தோஷம்,
0: அன்பு சந்தோஷம்,
1: சமாதானம்,
0: சமாதானம்,
1: நீடிய பொறுமை,
0: நீடிய பொறுமை,
1: தயவு,
0: தயவு,
1: நற்குணம்,
0: நற்குணம்,
1: விசுவாசம்,
0: விசுவாசம்,
1: சாந்தம்,
0: சாந்தம்,
1: இச்சையடக்கம்,
0: இச்சையடக்கம். பாத்தீங்களா, இந்த 9 கனி நமக்குள்ள இருக்குன்னா நமக்குள்ள பரிசுத்தாவினவர இருந்தா மட்டும்தான் இந்த 9 காரியங்கள் நமக்குள்ள இருக்கு காணப்படும். இந்த 9 கனி நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா பரிசுத்தாவே நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணால் மட்டும்தான் இந்த 9 கனி இருக்கும். லட்ட ஒருத்திட்ட அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, பொறுமை இருக்காது, கோபப்படுவாங்க, அப்புறம் இச்சையடக்கம் இருக்காது, எத்தனையோ காரியங்கள் குறைவா இருக்கும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்தவன் எனக்குள்ள வரணும். அதான் சொன்னாரு, ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி பாசத்த பாவல் தொடங்குறாரு. ஆவியின் கனியோ அன்புன்னு சொல்லி அந்த அன்பை நம்ம அந்த 9 கனியம் வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்மளே அலசி பார்த்தா நமக்கே தெரியும். ஹலேலூயா. இந்த ஒரு கனி குறைவா இருந்தாலும் பரிசுத்தவன் நமக்குள்ள இன்னும் பூர்ணமா வரலங்கிறத அர்த்தம். கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லு, தாகமா இருக்கிறவங்க வாஞ்சோடு இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தவனை ஆண்டவர் தருகிறது நிச்சயம். பரிசுத்தாவி வந்துட்டாருனா நம்ம இந்த கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதான் சொன்ன, நீங்க எண்ணில் நிலைத்திருக்காவிட்டால் தானவங்களால் கனி கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். எப்ப நிலைய கனி கொடுக்க முடியும்? பரிசுத்த நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் கனி கொடுக்கணும். அப்பதான் மனம் திரும்ப முடியும். நம்ம என்ன மனம் திரும்பினாத்தான், நம்ம மனம் திரும்பி பரிசுத்த வாஞ்சியோட தாகத்தோட கேட்கும் போதே நம்ம கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே மனம் திரும்பக்கூடிய கிருபை தாரு ஆண்டவரே. என்னென்ன பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தில் மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே. நம்ம முழுமையா மனம் திரும்பன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம என்ன செய்வோம் பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் பன்னெண்டாவது வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்,
0: குமாரன் கோபம் கொள்ளாமலும்,
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
0: நீங்க வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்,
0: அவர் முத்தம் செய்யுங்கள்.
1: கொஞ்ச காலத்திலே,
0: கொஞ்ச காலத்திலே
1: அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொடுக்கிற யாவரும் பாக்கியவான்,
0: அவர் அண்டிக் கொடுக்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். நம்ம என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் இல்ல, அவர் முழுமையாக அண்டிக் கொள்ள வேண்டும். அவரோடு எப்போது இருக்க வேண்டும்? அவர் அண்டிக் கொள்ளணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 73 சங்கீதம் 28 வசனம்.
1: எனக்கோ,
0: எனக்கோ
1: தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதான் நலம். அவர் எந்த அளவுக்கு நம்ம அண்டிக் கொள்வோம் அதுதான் நமக்கு நலம். உலகத்துல எத்தனை பொன் பொருள் இருந்தாலும், வீடு மேல வீடு எல்லாமே இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. சங்கீதக்காரர் அதே சொல்றாரு, எனக்கோ அவர் தேவன் அண்டிக் கொண்டிருக்குவதே நலம். அவர் அண்டிக் கொண்டுதான் நலம், அவரோடு இருக்கிற நலம். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
1: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
0: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
1: உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன்,
0: உன் செட்டில் நிழலில் வந்து அடைவேன். இறங்கும் கர்த்தாவே, இறங்கும் ஆத்மா உம்மை அண்டிக் கொள்கிறது. நம்ம ஆத்மா கர்த்தர் அண்டி இருக்கமா? அருமையான யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தரோட ஆத்மா இருக்குதா, இல்ல நம்ம ஆத்மா கர்த்தருக்கு விலகி இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்த்து இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. நம்ம அணிந்திருப்பதில் ஒப்பு கொடுக்கிறப்பான எதெல்லாம் திருந்தணும் ஆண்டவரே. இந்த 17 காரியத்துல எனக்கு என்னென்ன காரியம் இருக்கு ஆண்டவரே, அதுல இருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பினா தான் கர்த்தரிடத்துல அண்டிக் கொள்ள முடியும். மனம் திரும்பாத மட்டும் எத்தனை தான் ஒப்பு கொடுத்தாலும், எத்தனை தான் செஞ்சாலும் நம்மளால ஆண்டுகிட்ட அண்டிக் கொள்ள முடியாது. நம்ம மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க. ரெண்டாவது சொல்லுங்க, கர்த்தர அண்டிக் கொள்ள வேண்டும். மனம் திரும்பணும்னு அண்டிக் கொள்ள முடியாது, நம்ம அண்டிக் கொள்ளணும். முதல் மனம் திரும்பணும், ரெண்டாவது கர்த்தர அண்டிக் கொள்ளணும். எப்படி அண்டிக் கொள்ளணும்? கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க. இந்த ஆண்டவரை இயேசுகிட்டே சொன்ன வார்த்தை லூக்கான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 48 வசனம்.
1: ஜனங்கள் எல்லாரும்,
0: ஜனங்கள் எல்லாரும்
1: அவருக்கு செவி கொடுத்து,
0: அவருக்கு செவி கொடுத்து
1: அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால்,
0: அவருக்கு அண்டிக் கொண்டிருந்தபடியால். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். நம்ம எத்தனையோ கன்வென்ஷன் போறோம், எத்தனையோ டிவி கேட்கிறோம், எத்தனையோ நீங்க வேதத்தை வாசிப்பீங்க. அந்த வாசிக்கிற வசனத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்து அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். எத்தனை வசனம் வாசிப்பீங்க, அப்புறம் கன்வென்ஷனுக்கு போறோம், அதுக்கு மேலே டிவியில் கேட்குறோம், இங்கே மெசேஜும் கேட்குறோம், அது முக்கியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை என்ன செய்யணும்? அண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் கூட பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் என்னோட பேசணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் வரும்போதே நம்ம கேட்டு, ஆண்டவரே இன்றைக்கி என் கூட பேசுங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க, நான் அப்படி தான் செய்வேன். ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமானா? கேட்டு பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அண்டி கொண்டு இருப்போமானா? அது கர்த்தர் வரும்போது நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அதான் சொல்லு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றியோட அண்டி கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரும் யாரெல்லாம் அண்டி கொண்டிருக்கீங்களா? நீங்களா பாக்கியவான்கள். முதல் மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது அப்பதான் மனம் திரும்பினா தான் கர்த்தரத்தை அண்டி கொண்டிருக்க முடியும். கர்த்தரத்தை அண்டி கொண்டிருக்கிறவங்க யாவரும் பாக்கியவான்கள். மூன்றாவதாக லூக்கான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனம்.
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற,
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க,
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறது.
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்,
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இவைகளுக்கெல்லாம் தப்பி என்னென்ன தப்பு என்னென்ன சம்பவிக்கப்படும் கர்த்தருடைய வேதத்தை வாசி நம்ம ஆராய்ந்து வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். இவைகளுக்கெல்லாம் தப்ப என்ன செய்யறோம், விழித்திருந்து எப்பொழுது என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி அப்படி சொல்ல எப்போதும் ஜெபம் பண்ணணுமா, அப்படித்தான வேதம் சொல்லுது. இவைகளுக்கெல்லாம் தப்பி
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
0: இவை இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க
0: நிற்க
1: பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு
0: பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று.
0: ஏதோ அஞ்சு நிமிஷம் ஜெபம் என்ன சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். என்னென்ன காரியம் தப்புக்குன்னு சொல்லி லூக்கால விசேஷம் நம்ம முதலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னெல்லாம் ஜெபிக்கணும், எதுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் தப்புன்னு சரி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எசேக்கியேல் புத்தகம் 22:30-31.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
0: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்
0: தேர்ப்பிலே நிற்கவும்
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக
0: சுவரையும் அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்
0: ஒரு மனுஷனை தேடினேன்
1: ஒருவனையும் காணே
0: ஒருவனையும் காணே
1: ஆகையால் நான் அவர்கள் மேல்
0: நான் அவர்கள் மேல்
1: என் கோபத்தை ஊற்றி
0: என் கோபத்தை ஊற்றி
1: என் மூர்க்கத்தின் அக்னியால்
0: என் மூர்க்கத்தின் அக்னியினால்
1: அவர்களை நிர்மூலமாக்கி
0: அவர் நிர்மூலமாக்கி
1: அவருடைய வழியின் பலனை
0: அவர் அவருடைய
1: வழியின் பலனை
0: வருகின் பலனை
1: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன்
0: அவர் தலையின் மேல் சுமர் பண்ணுவேன்
1: என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்
0: என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்போதும் செவம் எண்ணி விழித்திருக்க வேண்டும். செவம் பண்ணணும், எப்போதும் செவம் எடுக்கிறது கஷ்டமா, நீங்க வேலை செஞ்சாலும் உள்ள இயேசு கிறிஸ்துவோடு இருக்கலாம், நீங்க வேலை செய்யலாம் நடந்து போகலாம் பஸ்ல போகலாம் வண்டியில போகலாம் எதுல போனாலும் நீங்க செவம் பண்ணி இருக்க வேண்டும். கோவம் நம்ம மேல வராத விடிக்க என்ன செய்யணும், எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு வேளைக்கு நீங்க நினைக்கல என்னால ஜெபிக்கவே முடியலையே ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க முடியல எனக்கு ஜெபிக்க உதவி செய்ய நீங்க கேட்கலாம். ஏன் நம்ம ஜெபிக்கணும் பார்த்தா 1 பேதுரு 4:7
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: எல்லாவற்றுக்கும் என்ன ஆயிடுச்சு, முடிவு சமயமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
0: தெளிந்த புத்தி உள்ள இருந்து
1: ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஜாக்கிரதை உள்ள இருங்க. ஆண்டு கேட்டிருந்தா இன்னைக்கு நீ இவ்வளவு இவ்வளவு கொண்டு வந்தா தான் பரலோகத்துக்கு கொண்டு வரணும், நீ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கட்டாயம் நம்மளால முடியாது இல்லையா. ஜெபம் தானே பண்ண சொல்றாரு, ஈஸியா பண்ணிடலாம், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா அவர் போக நம்ம மேல வராதபடிக்கு நம்ம எப்போதுமே ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்க முடியலையான்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே கிருபை நாவியும் விண்ணப்பங்கள் ஆவியும் ஊற்றுவேன்னு சொன்னீரப்பா, எம்எல கிருபை நாவி விண்ணப்பங்கள் ஆவியும் ஊற்றுமா ஆண்டவரே, எனக்கு கிருபை நாவித்தாங்க விண்ணப்பங்கள் நாவித்தாங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. சகரியன் புஸ்தகம் 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
0: நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும்
1: எருசலேம் குடிகளின் மேலும்
0: எருசலேமின் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: விண்ணப்பங்கள் ஆவி ஊற்றுவேன் பாத்தீங்களா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்கள் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே கிருபையின் ஆவி என்ன ஊற்றுங்க, ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஆவியின் மேல ஊற்றுமாப்பா, நான் இப்படியே இருக்கிறேன் என் வாழ்க்கை செபிக்கணுமாப்பா, நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறப்பா. நம்ம முதல்ல மனம் திரும்ப ரெண்டாவது என்ன செய்யணும், மனம் திரும்பி கனி கொடுக்கணும், ரெண்டாவது அவரை என்ன செய்யணும் அண்டிக்கொள்ளணும், மூன்றாவது நம்ம செபிக்கணும். செபிக்கணும்னு நீ கேளுங்க, ஆண்டவரை கிருபினாவே விண்ணப்பலாம் ஊற்றுங்க, பரிசுத்தாவில் எல்லாம் நிறைஞ்சி கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே நான் அபிஷேகம் எனக்குள்ள வேணும், ஆண்டவரே கிருபினாவே விண்ணப்பங்களாவே என் மேலே ஊற்றுமையா எனக்கு தாங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்க வேண்டும். கடைசி நாளில் வந்துட்டோம், கடைசி வினாடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பயாவது சொல்லியிருக்காங்களா, நம்ம இது வரைக்கும் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறீங்களே டிவியில் சொன்னாங்களா 12 to 4 வரைக்கும் வெளியே போகாதீங்கன்னு சொல்லி எப்பயாவது விளம்பரம் வந்திருக்கா, அருமையானங்களை சிந்தித்து பாருங்க. நம்ம சிந்தித்து முடிவெடுக்குவது நம்முடைய கையில், அல்லேலூயா. முத மனம் திரும்பி என்ன செய்யணும், மனம் திரும்பிக்கிற கனிகளை கொடுக்க வேண்டும், ரெண்டாவது அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும் அண்டிக்கணும், மூன்றாவது செபிக்கணும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது இருக்கணும்னு சொன்னா நம்ம செபிக்கணும், கர்த்தருடைய போராடி செபிக்கணும். செபிச்சா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எனக்கு செபிக்க தெரியலன்னு நினைக்கலாம். ரோமர்கள் நிறுவம் 8:26.
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: நமக்கு என்ன நம்ம எதுக்கு செபிக்க நமக்கு தெரியாது, வேண்டுவது எதுக்கு நமக்கு தெரியாது. ஆனா பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி செபிக்கும் போது பரிசுத்தாவினை நமக்காக நம்மளை மறைச்சி அவர் செவிச்சிருவார். அந்த முதல்ல மனம் திரும்பி கனி கொடுக்கணும், ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும் அவரை அண்டிக்கொள்ளணும், மூன்றாவது என்ன செய்யணும் செபிக்கிறவங்கள மாற்றணும். என்ன செபிக்க நமக்கு தெரியாது, அன்னி பாசில பேசி செபிக்க வேண்டும். அலையிலுயா, அலையிலுயா. கர்த்தர் கோவம் நம்ம மேல வராம இருக்குன்னா நம்ம எப்போது என்ன செய்யணும், செபம் பண்ணணும். அலையிலுயா. கருத்துக்கிடத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் செவிக்க எனக்கு உதவி செய்யப்பா, அவர் கோபம் நம்ம மேல வராதுக்கு நம்ம செவிக்கணும். 4வதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 7:1-3 வாசிக்க கேட்போம்.
1: இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும்
0: நான்கு தூதர்கள் நின்று
1: பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது
0: ஒரு மரத்தின் மேலாவது
1: காற்று அடியாதபடிக்கு
0: பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்
1: ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடையவர்
0: வேறொரு தூதன்
1: சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும்
0: சமுத்திரத்தையும்
1: சேதப்படுத்துகிறதற்கு
0: அதிகாரம் பெற்ற
1: அந்த நான்கு தூதரை நோக்கி நம்ம தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும்
0: மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள்
1: என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
0: பாத்தீங்களா, பூமி மேல சமுத்திரத்து மேல காற்று வரும்போது மரங்களை எரிச்சு கட்டாயம் சேதப்படுத்துறத சொல்ற. நாலாவது யார சேதப்படுத்தாங்க கர்த்தர் சொல்றாரு, ஊழிக்காரர சேதப்படுத்த வேண்டாம் ஆண்டர் சொல்றாரு. ஊழிக்காரர் என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்த வேண்டாம்னு. இப்படிப்பட்ட காலங்களும் வந்துட்டோம். ஊழிக்காரர் நெத்தையில்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, முத்திரைய போடுறாரு. ஏதாவது கர்த்தருக்காக என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். சின்ன ஊழியமாவது கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக சின்ன ஊழியமாவது செய்ய வேண்டும். அது பெருக்குறுகுலியமா கூட இருக்கலாம், ஏதாவது கர்த்தருக்காக செய்ய வேண்டும். சின்ன காரியமா கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். கன்வென்ஷன் ஊழியம் தான் இல்ல, பெரிய பெரிய ஊழியம் கைப்பறி வேற கொடுக்கலாம். அதனை மனப்பூர்வமா நம்ம செய்யணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஊழியம் போது கர்த்தர் என்ன செய்ய, நம்ம நெத்தியில என்ன போடுறாரு, முத்திரை போடுறாரு. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை முக்காக எதையாவது குளிஞ்ச உதவி செய்யுங்க ஆண்டவரின்னு சொல்லி கேட்கணும். ரோமர் 12:11
1: அசதியா இராமல் ஜாக்கிரதையாருங்கள் ஆவிலே அனலாயிருங்க.
0: ஆவில அனலாம இராதிங்க, ஆவில எப்படி இருக்கணுமா, ஆவில அனலா இருங்க.
1: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்,
0: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஆவில அனலா இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எந்த ஒளியமா இருந்தாலும் சரி, கத்திற்காக நம்ம செய்யணும். கத்திற்காக செய்யற ஒளியமா இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. முதல்ல என்ன செய்யணும், மனந்திருப்பு கேட்ட கனிய கொடுக்கணும். ரெண்டாவது தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது செவ்வம் பண்ணணும். 4வதாக கத்திற்காக என்ன செய்யணும், ஊழியம். எதாவது ஒரு ஊழியம் இல்ல, கத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு ஊழியன் இல்ல, இதுக்கு என்ன சொல்றாரு, கர்த்தருக்காக ஒளியும் செய்யணும். ஏதோ ஒரு ஊழியம் இல்ல, கர்த்தருக்காக ஒளியும் செய்ய வேண்டும். கடைசி நாட்களில் வாழ்றோம், கர்த்தருக்காக எதையாவது ஊழியம் செய்யணும். ரோமர்கள் நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம்.
1: ஊழியம் செய்கிறவன்
0: ஊழியம் செய்கிறவன்
1: ஊழியத்திலும்
0: ஊழியத்திலும்
1: போதிக்கிறவன்
0: போதிக்கிறவன்
1: போதிக்கிறதிலும்
0: போதிக்கிறதிலும்
1: புத்தி சொல்கிறவன்
0: புத்தி சொல்லுகிறவன்
1: புத்தி சொல்கிறதிலும்
0: புத்தி சொல்கிறதிலும்
1: தரித்திருக்க கடவன்
0: தரித்திருக்க ஊழியர் ஊழியம் செய்யணும். போதிக்கிறவங்க போதிக்கல இருக்கணும், புத்தி சொல்றவங்க

0: கடமை ஊழி கத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி கத்துடி கோபம் மேல வராம இருக்கணும் என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்பி கனி கொடுக்கணும், ரெண்டாவது ஆண்டவர் அண்டிக் கொள்ளணும், மூன்றாவது செவிக்கணும், நான்காவதாக கத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும். ரோமர் நிருபம் 14:18
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்,
0: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்,
0: தேவனுக்கு பிரியனும்
1: மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான்.
0: மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஊழியம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம், மனிதருக்கு அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனா கத்திற்காது ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டகத்தில் உப்பு கொடுப்போமா? முத என்ன செய்யணும்? மனம் திரும்பி கனி கொடுக்கணும், ரெண்டாவது தேவனை அண்டிக்கொள்ளும், மூன்றாவதாக சவம், நான்காவதாக கத்திற்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யும்போது நம்மளுடைய கத்தடி கோபம் நம்ம மேல வராம இருக்கும். கத்தடி கோபம் நம்ம மேல வராம இருக்கும்னா இந்த நான்கு காரியம் நம்ம செய்ய வேண்டும். கடைசி நாள் வந்துட்டோம், எங்க பார்த்தாலும் கத்தடி கோபம் ஊட்டி கொண்டிருக்கிறாரு. பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த காரியங்கள்லாம் நடந்து நம்ம மேல வராம இருக்கும்னா நம்ம அணுந்திரும்ப கனி கொடுக்கணும், கத்திர அண்டி கொள்ளணும், நல்ல சௌவம் பண்ணணும், எதை செய்ய கத்திற்காக மனப்பூர்வமா செய்யணும், ஊழி செய்யணும். அவர் செஞ்சா கத்தடி கோபம் நம்ம மேல வராது, கத்தடி முத்திரை நம்ம மேல போடப்படும். ஹலேலூயா. கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்.

கர்த்தருடைய கோபம் இந்த பூமியிலே பற்றியேறிய போகும் என்று சொல்லி ஆவியானவராகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எனவே இந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான நான்கு விதமான வழிகளை கர்த்தர் நமக்கு அழகாக விளக்கி காண்பித்தார். எனவே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, இந்த நான்கு விதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, இனி இந்த பூமியின் மேல் வரப்போகின்ற எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். முதலாவதாக, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு மனிதன் எப்போது கனி கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்க முடியும் என்று கேட்டோம். யோசேப்பு

0: நீரூற்று அண்டையிலே அவன் இருந்தபடியினால் கனி கொடுத்தான். நாமும் கூட பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ஜீவ தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று கனி கொடுக்க முடியும். அப்படி கனி கொடுக்கும் பொழுது நாம் வரப்போகின்ற கோபத்தின் காலத்திற்கு தப்பி வைக்கப்படுவோம் என்று கேட்டோம். இரண்டாவதாக, கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். குமாரனாக இயேசுவின் கோபம் பற்றியறிய போகிறது, அவர் அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான் என்று கேட்டோம். ஜனங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவர் அண்டிக் கொண்டு வந்தாரலாம். நாமும் சொல்லுமா, ஆண்டவர் என்ன வந்தாலும் நான் உம்மை அண்டிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூன்றாவதாக, ஜெபிக்கிறவர்கள் அந்த அழிவிலிருந்து காக்கப்படுவார்கள். இனி சம்பவிக்க போற இவை யாவற்றுக்கும் நீங்கள் தப்பி மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்க பாத்திரமானாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தல் என்று இயேசு சொன்னார். கேட்போம், ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியல, என் மீது உடைய ஜெபாவையை ஊற்றும். வாய் திறந்து கேட்போமா, வாய் திறந்து ஜெபிப்பீங்களா, என் மீது ஜெபாவையை ஊற்றும். அன்றியும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது அறியாமல் இருக்கப்படியா? ஆவியானவர் தானே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சலோடு கூட நமக்காக வேணர் செய்கிறாராம். சொல்வோமா, என் மீது அந்த ஜெபாவையை ஊற்றும், எனக்குள்ள இந்த கிருபையின் ஆவியை ஊற்றும் என்று சொல்லி வாய் திறந்து அன்பான சகோதரனே சகோதரியே நாம் யாவரும் கேட்போமா. கடைசியாக, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் அந்த கோப காலத்திலே பாதுகாக்கப்படுவார்கள். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் மீது தேவனுடைய முத்திரையை போடுகிறார். இனி வரப்போகின்ற மாபெரும் அழிவிற்கு மாபெரும் கர்த்தரின் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள ஒரே வழி, நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். எனவே நாம் எல்லாரும் ஊழியம் செய்ய அர்ப்பணிப்போமா. எத்தனை பேர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தும் சரிவர ஊழியம் செய்யாதபடிக்கு பின் மாற்றத்துக்குள்ளே நாம் விழுந்து போய் கிடக்கிறோம். ஊழியம் செய்யாதபடிக்கு நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோம். இன்றைக்கு மீண்டுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். வேதம் சொல்லுகிறது, ஊழியக்கார் நெற்றியிலே கர்த்தர் முத்திரை போடுகிறார். ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்து நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே. கர்த்தருக்கு ஊழியம் செய்யல என்று சொன்னாரே. எத்தனை பேர் ஊழியத்து விட்டு இருக்கிறோமோ, ஊழியம் செய்யாம இருக்கிறோமோ, எத்தனை பேர் ஜெபத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்க மறுக்கிறோம், ஜெபிக்க அர்ப்பணித்து ஜெபம் பண்ண வராம இருக்கிறோம், ஜெபிக்க அர்ப்பணித்து ஜெபம் செய்யாம இருக்கிறோம். சிந்தித்து பாருங்க, ஊழியம் செய்ய மறுக்கிறோம், ஊழியம் செய்யாம வீடுகளில் இருந்து விடுகிறோம், ஊழியம் செய்யாம மற்ற வேலைகளிலே நாம் தீவிரம் காட்டுகிறோம். சகோதரே சகோதரியே, கர்த்தருடைய கோபம் பற்றி எரிய போகிற நாட்கள் இதோ சமீபித்து வருகிறது. நாம் வாய் திறந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபங்களை ஏறெடுப்போமா. ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு தகப்பனே நாம் கனி கொடுக்கணும். ஆண்டவரே உமை அண்டிக்கொள்ளணும். ஆண்டவரே எப்பொழுது நான் ஜெபம் செய்கிறவனா ஜெபம் செய்கிறவளா இருக்கணும், உமக்கென்று ஊழியம் செய்யணும். இவ்வித மாபெரும் பாக்கியத்தை எனக்கு அருளும் என்று சொல்லி வாய் திறந்து நம்ம எல்லாம் கேட்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாளில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த பூமி மீது மாபெரும் உடைய கோபம் பற்றியறிய போகிறதே, இப்போதே இந்த கோபம் பற்றியறி ஆரம்பித்து விட்டதே ஆண்டவரே. அங்கங்கே பல சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்ப வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, தீவிரவாதம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அங்கங்கே பார்க்கும் பொழுது அப்பா மழை வெள்ளத்தால சில பகுதிகள் பாதிக்கப்படுகிறது, சில பகுதிகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறது, சில பஞ்சத்தினாலும் பூமி எதிர்ச்சினாலும் கொள்ளை நோயினாலும் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, காட்டு மிருகங்கள் இரையாகி கொண்டிருக்கிறாங்க, உடைய கோபம் பற்றியறிந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவரே, இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற சபையாரையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் யாவரையும் ஆண்டவரை கர்த்த தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ அல்லாஹ், நன்றி ஆவியானவரே. உங்க மகிமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. இந்த மதியான நேரத்திலே, அன்று மதியான நேரத்திலே சவுலை சந்தித்த கர்த்தர், ஆமென், இந்த மதியான வேளையிலே சவுலோடு பேசிய கர்த்தர், மதியான நேரத்திலே சரதியாய் அன்று சவுலை சந்தித்த கர்த்தருடைய வல்லமை இப்போது ஒரு விசை கடந்து வருவதாக. இந்த மதியான நேரத்திலே கர்த்தருடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. தொடும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. மனம் திரும்ப ஏற்ற கனி கொடுக்கும்படியாய் நாங்கள் அப்பா நீரூற்றண்டையாக நீரூற்றாக பரிசுத்த நிறைந்து வாழும்படியான அனுக்கிரகத்தை கர்த்தரை போல் அருளவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போ எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு செவி கொடுத்து அண்டி பிடித்துக் கொள்ளக்கூடிய கிருபை தாரு. எப்பொழுதுமே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. வயிற்றுக்காக அல்ல, மற்ற உலக பொருளுக்காக அல்ல, கர்த்தர்க்காய் ஊழியம் செய்ய எங்களுக்கு தகுதிப்படுத்தும். ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த அர்ப்பணித்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியாக உங்க ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிக்க போறாங்க. ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, தகப்பனே எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, எங்களுக்கு ஒரு பாதுகாவலை கொடுங்கப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்கணும். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், கர்த்தரால் உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார் என்றெல்லாம் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்காக பக்கா ஜபம் பண்ண போறாங்க, அவளோட எல்லாம் சேர்ந்து நாம் ஜபங்களை ஏறெடுப்போமா? தேங்க்யூ.
1: தேப கிருபை அவங்களை சூழ்ந்து குலட்டும், தேப பிரசரம் மூடி குலட்டுமே. நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம் தேவாதி தேவனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், அபிஷேகத்தை பரிசுத்தேன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத மக்கள் பெற்றுக்கொள்ளும் ஐயா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும்னு கெஞ்சுகிறோம் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை வாழ்க்கையில செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தேவனை கேட்டு பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிற ஐயா. இருவரும் செபி கொடுத்து கண்டி கொண்டிருக்க கிருபு தர முடியா கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா. பலத்த காரியத்தை செய்ய ராச்சா பெரிய ஆசீர்வாதத்தை சமாளித்து சந்தோஷையும் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வதிச்சு உயர்த்த வேண்டியதாய் செபிக்கிற ஐயா. பெரிய காரியத்தை செய்ய அப்பா நம்ம உளித்தலை எழுப்பல உண்டாக்குங்கப்பா. அப்பா எழுப்பலி உயிர்மேச்சை உண்டாக்குங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் மக்களை குணமாக்கி அனுப்புங்க ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் மக்களை குணமாக்கி அனுப்புங்க. பலவீனத்தோடு இருக்க மக்களை பலப்படுத்துங்க. சமாளாத குடும்பங்களை சமாளித்து தாரும். மந்திரம் செய்வனை பெல்லிசனை எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உடைத்து போடுகிற ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாரும். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கும். கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன் சொன்னி நீதாமே அந்த குழந்தை பாய் தர முடியும். கடன் கண்ணீர் வேதனையில் இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. கவலையோடு இருக்க மக்களுக்கு விடுதலை செய்ய. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைங்க ஏசப்பா. தொழில் செய்யற குடும்பங்களை தொழில் ஆசிரியங்க. தொழில் நல்ல செழிப்பா இருக்கட்டும் ஐயா. யாவரம் ஆசிரியர்கள் யாவரம் செழிப்பா இருக்கணும் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. அப்பா வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. நல்ல செழிப்பை தாரு ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரு. எங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா. எங்கும் கீழே விழாம எந்த ஆபத்து வித்து இல்லாம காத்துக்கொள்ள வேண்டும்னு கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுறங்க. பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும். ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வழங்கணும் ஆண்டவர. பழைய எக்ஸாம் எழுதியிருக்க எல்லாரும் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ண ஆண்டவர. உங்க நாம ஒன்றே மகிப்படட்டும். கர்த்தாவே மே நோக்கி கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு பேரை நீங்க சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க. எதை செய்தாலும் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்யக்கூடிய அந்த மனசை அவங்களுக்கு கொடுத்துடல முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்ய எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.

0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம் நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை படத்தாலும் ஜபத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக படத்தாலும் ஜபத்தாலும் தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

நான் சிறுமையும் எளிமையுமானவன். நீர் என்னை கண்ணோக்கி பார்த்தீரே. ஒன்றுக்கு உதவாத களிமண்ணா, என்னையும் உம் கரம் அணைந்ததே.

எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த உபகாரங்கள் அவை எண்ணி முடியாதவை ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக நான் எப்படி நன்றி சொல்ல முடியும் ஆண்டவரே? என் வாழ்நாளெல்லாம் உமக்கு மாத்திரம் நன்றி செலுத்துவேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி

நன்றி ஆண்டவரே. குப்பையில கிடந்த என்னை உயர உயர்த்தி நீரே நீ செய்த உபகாரங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவர்களே. உம்முடைய பலனை தந்து, உம்முடைய ஜீவனை தந்து, உம்முடைய கிருபையை தந்து என்னை இதுவரைக்கும் நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மை சேவியர்.

கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வருகிறார். அவர் வருகைக்கு முன்பாக நிறைவேற வேண்டிய கடைசி கால வாக்குத்தத்தங்கள் யாவும் நிறைவேறும். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரங்கள் வரை அறிவிக்கப்படும். எலியாவின் கால அற்புதங்கள் யாவரின் கண்கள் காண நிறைவேறும். தேசங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும். வாலிபனே, அது உன்னை கொண்டே நிறைவேற்றப்படும்.

ஓ மாசுபட்ட ஆன்மாவே, நீ ரட்சிப்பின் அருளை இகழ்ந்து விட்டாய். பாவத்தை விஷமுள்ள இரத்தம் போல குடித்து விட்டாய். இப்போது பரலோகத்தின் வாசல்வே உனக்கு முன் மூடப்பட்டு விட்டன. வெறும் ஆழ்கடல் மட்டுமே திறந்திருக்கிறது, காத்திருக்கிறது. நீ முடிவில்லாத நெருப்பில் விடப்போகிறாய். அங்கு இருள் ஒருபோதும் மறையாது, அழுகை ஒருபோதும் நின்று விடாது.

0: நீ இருள பின்தொடர்ந்தவன், இரக்கத்தை நிராகரித்தவன், மனமாறாம தீமைய விதைத்தவன், இன்று நிலையான நீதிதான் வந்துள்ளது. நீ நம்பிக்கையே இல்லாத அந்த ஆழ்கடலில் காலடி வைக்கும். நீதியின் நெருப்பு நீ மறைக்க முயன்ற செயல்களையே வெளிப்படுத்தும். பணம் எல்லாம் அங்கே இருக்குது, யாரும் தெரிஞ்சு கொள்ளாதபடி பார்த்துவோம்.
1: நாம் இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேலை? நான் ஏற்கனவே 2 மணி நேரமாக இங்க இருக்கேன். இது வெறுமனே முட்டாள்தனமா ஆயிடுச்சு. நான் விரைவில் கிளம்ப வேண்டியிருக்கலாம்.

சுத்தமாக முடியாத விஷம் போல. ஒரு காலத்துல அருள் உன்னை காத்திருந்தது, ஆனா நீ முகம் திருப்பி விட்டு. ஆகவே பரலோகத்தின் வாசல்கள் உன்முன் மூடப்படுகின்றன, விடியின அணைந்த விடியல் போல். அந்த ஆழ்கடல் மட்டும் திறந்திருக்கிறது, இருளுக்கு சொந்தமானவரை மீண்டும் தன் வசம் எடுத்துக் கொள்கிறது. நீ நீதியின் நெருப்பு எரியப்படுவாய், அங்கு எந்த ஒளியும் எட்ட முடியாது. மற்றும் இருளும் நித்தியத்தை அதிர வைக்கும் அழுகுரல்களும் மட்டுமே மீதம் இருக்கும்.

நீ ஒளிய காத்து வைத்தாய், இருளுக்கு முன்பாக தலை வணங்கவில்லை. ஆகவே உன்னை தேர்ந்தெடுத்தவரின் மகிமையில் நுழையவா. பரலோகம் ஒரு பிரகாசமான பொன்னான வாசல் போல் திறக்குது. உன்னை ஒருபோதும் மங்காத வாழ்வில் வரவேற்குது. அங்க சமாதானமோ மகிழ்ச்சியோ முடிவில்லாம இருக்கும்.

நன்றாக செய்தாய், நல்லும் விசுவாசமான பணியாளனே. நீ விசுவாசத்தை காத்து ஒளியில் நடந்தாய். வா, உன் ஆண்டவரின் மகிழ்ச்சியில் நுழைய. பரலோகம் தன் கரங்களை விரித்து உன்னை நித்திய வாழ்வில் அழைத்துச் செல்கிறது. அங்கு ஒவ்வொரு கண்ணீரும் மறைந்து நிரந்தரமான மகிமையும் சமாதானமும் மட்டுமே மீதம் இருக்கும்.

அழுத்தம் இல்லாமல் மெதுவாக சுவாசிக்கவும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்பிக்கையுள்ளவனே, உன் பணி முடிந்துவிட்டது. உன் விசுவாசம் இறுதி வரை உறுதியாக காத்திருப்பட்டது. அவருடைய ராஜ்யத்தில் நுழை, அங்கு பரலோகத்தின் உழி உன்னை சுழந்து நித்திய மகிழ்ச்சி ஒரு முடிவில்லா பாடலைப் போல உன்னை வரவேற்கிறது.

Voy en canoa. ஓ கடவுளே, பாருங்க அவங்க எல்லாம் பறந்து போயிட்டாங்க. தயவு செய்து எனக்கு உதவுங்க.

இரவு நேரத்தின் அமைதிய யாராலும் விளக்க முடியாத ஒரு சத்தம் கலைத்தது. ஒரு கண்ணிமைப்பில் கோடிக்கணக்கானோர் மறைந்து விட்டார்கள். விமானங்கள் பைலட்டுகள் இல்லாம விட்டு வைக்க மாட்டல. கார்கள் ஓட்டுநர்கள் இல்லாம வேகமா முடங்க. மருத்துவமனைகள் டாக்டர்களை இருந்தவர். பள்ளிகளில் இருக்கைகள் காலியாகி இருந்தன. அழிக்க முடியாத காட்டு தீ போல குழப்பம் தெருக்களின் பரவியது. பூமி நம்ப முடியாத துக்கத்திலும் மறதியது. கத்தல்கள், கண்ணீர், பதில் இல்லாத கேள்விகள் நடுவே ஒரு உண்மை பலரது மனதில் ஒலித்தது. ராப்சர் நடந்து விட்டது. பலர் புராணம் அல்லது மிகைப்படுத்தல் என்று நினைத்த தீர்க்க தரிசனங்கள் மனிதர்களின் நம்ப முடியாத கண்களுக்கு முன்னால் நிறைவேறின. இப்போது பெரிய கேள்வி இயேசு திரும்பி வருவாரா என்பதல்ல, ஆனால் விட்டுவிடப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதாக இருந்தது. குடும்பங்கள் துக்கத்தில் முழுக, அரசாங்கங்கள் சிதற, சமூகம் பதில்கள் தேடி அலைந்த போது ஒரு புதிய யுகம் தொடங்கியது. ராப்சர் முடிவல்ல, இதை இன்னும் அதிகம் பயமுறுத்தும் மற்றும் வெளிப்படுத்தும் ஒரு புதிய தொடக்கமே. உலகம் இதுவரை அனுபவிக்காத இருண்ட நாட்களை எதிர்கொள்ளப் போகிறது. தெருக்கள் துக்கத்தின் காட்சிகளாக மாறின. ஓட்டுநர் இல்லாத கார்கள் வேகமாக மோதின. விமானங்கள் வானில் இருந்து விழுந்தன. ரயில்கள் தடம் போம்பன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் மூழ்கின. நோயாளிகள் ஸ்ட்ரெச்சர்களில் விட்டுவிடப்பட்டனர். மில்லியன்கள் திடீரென இல்லாம போனது வெறும் காலி இடங்களை மட்டும் இல்ல, திறந்த கதவுகளையும் விட்டு சென்றது. உலக ஒழுங்கில் ஆழமான புமிழ். இயல்பானதாக இருந்தவை சில வினாடிகள்ல பேரழிவாக மாறின. தொலைக்காட்சி கேமராக்கள் உலகளாவிய வீழ்ச்சியின் நேரடி படங்களை ஒளிபரப்பின. பத்திரிகையாளர்கள் அவர்களின் குரல் நடுங்க விளக்க முடியாததை விவரிக்க முயன்றனர். ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் ஓடி வெறுமனே மறைந்து போன அன்புக்குரியவர்களை அழைத்தனர். அவர்களின் முகங்களில் தெரிந்த பயம் ஏதோ அதிசயமான ஒன்று நடந்துவிட்டது என்பதை தெளிவாக காட்டியது. யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை. கருதுகோள்கள் முடிவில்லாமல் பெருகின. இதற்கிடையில் உலக தலைவர்கள் அவசரமாக அழைக்கப்பட்டனர். பார்லிமெண்டுகள், சட்டமன்றங்கள் மற்றும் அரசாங்க அரண்மனைகள் பதற்றமான குரல்களால் நிரம்பின. சிலர் வெளிநாட்டவர்களை குற்றம் சாட்டினர். சிலர் தொழில்நுட்ப தோல்விகளை பற்றி பேசினர். இன்னும் சிலர் தங்களது கண்முன்னே நடக்கும் உண்மையையே மறுத்தனர். ஆனால் குழப்பத்தின் நடுவில் சிலர் பைபிளின் பழமையான வார்த்தைகளை நினைவு கூர்ந்தனர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40. அந்த தருணத்தில் உலகம் எந்த அறிவியல் அல்லது இராணுவ தயாரிப்பும் நடக்கிறது எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தது. மனிதர்களின் ஒழுங்கு பூமியில் உள்ள எந்த அதிகாரத்தையும் விட பெரிய ஒன்றின் முன் சிதைந்தது. ராப்சர் அந்த இருண்ட காலத்தின் தொடக்கத்தை குறித்தது. மீதமுள்ளவர்களுக்கு நம்பிக்கை எழுப்ப இப்போதுதான் துவங்கியது. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் ஒவ்வொரு நிமிடமும் அதிகரித்தது. தேவாலயங்கள் கூட்டமாக இருந்தன, ஆனா ஆராதனையில் ஈடுபட்ட விசுவாசிகளால் அல்ல. அவை பதற்றத்தில் உள்ள மக்களால் நிரம்பின. பதில்கள் தேடி கோயில்களில் ஓடி வந்தன. பூல்பெட்கள் காலியாக இருந்தன. தலைவர்களின் இயற்கைகள் காணவில்லை. பைபிள்கள் தரையில் திறந்த வண்ணம் கிடந்தன. எடுத்து செல்லப்பட்டவர்களின் பாதையை குறிக்கின்றன. ஒரு காலத்தில் கேலி செய்ய காரணமாக இருந்தது இப்போது இழந்த வாய்ப்பின் கசப்பான நினைவாக மாறியது. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் தொட்டிலில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்று டெஸ்பரேட்லி அழுதார்கள். தந்தைகள் தெருக்களில் ஓடி பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பெயர்களை கூவி அழைத்தனர். தம்பதிகள் பிரிக்கப்பட்டனர். ஒருவர் போய்விட்டார், மற்றவர் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார். ராப்சர் சில வினாடிகளில் முழு குடும்பங்களை பிரித்து விட்டது. இதயங்களை சிதறடித்து ஆறுதல் சொல்ல முடியாத வழியை விட்டு சென்றது. மீடியா மதிப்பீட்டுக்காக ஆசைப்பட ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பைத்தியகாரத்தனமான காட்சியையும் பயன்படுத்தியது. சேனல்கள் ஒளிபரப்பின. சதுக்கங்களில் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. குழுக்கள் வானத்தை நோக்கி அழைத்தன. ஒருங்கிணைந்த நம்பிக்கை இழப்பும் கூட நிகழ்ந்தது. நடந்ததை புரிந்து கொள்ள முயற்சித்தன. ஆனால் விளக்கங்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பதில்லை. ஆட்சி செய்த உணர்வு தெளிவாக ஆண்டன. அவர்கள் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார்கள். அழுகையின் நடுவில் ஒரு காலத்தில் வெறுத்துவிட்ட பிரசங்கங்களை நினைவு கூர்ந்தவர்களும் இருந்தனர். ஆண்டுகளாக கேட்ட வார்த்தைகள் இப்போது மனசாட்சியில் சுத்தியலாக ஒலித்தன. ஏனெனில் கர்த்தருடைய நாள் இரவில் திருடனாக வரும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். புரூஸ் தெசலோனிக்கேயர் அங்கேயது. இப்போது இனி எந்த காரணமும் இல்லை. பலருக்கு அது மிகவும் தாமதமாயிருட்டது. மற்றவர்களுக்கு மனிதகுலம் அறிந்திராத இருண்ட நாட்களை எதிர்கொள்வதே மீதம் இருந்தது. குழப்பத்தின் நடுவில் உலக தலைவர்களில் ஒருவராக ஒரு உருவம் வெளிப்படத் தொடங்கியது. கரிஷ்மாவோ, நயமான பேச்சோ, சமாதானத்தை வாக்குறுதி அளிப்பதும் கொண்ட அவர் அனைவரும் தேடிய பதிலாக தன்னை முன்வைத்தார்.
அவரது உரை ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் மீண்டும் கட்டி எழுப்புதல் குறித்து பேசியது. இது நம்பிக்கையற்ற இதயங்களை வென்றது. பலருக்கு அவர் மனித குலத்தின் ரட்சகராக தோன்றினார். பலவீனமான அரசுகள் தங்களுடைய அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்தன. முன்பு உயிர் பகைவராக இருந்த போட்டி நாடுகள் நிலைத்தன்மையை நாடி ஒரே மேசையில் அமர்ந்தன. கூட்டாக இருந்த பயம் புதிய உலக ஒழுங்குக்கு வழிவிட்டது. இதில் பாதுகாப்பு என்ற வாக்குறுதிகள் தனிப்பட்ட சுதந்திரங்களை மாற்றின. உலகம் காயமடைந்தும் பலவீனமடைந்தும் எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டது. கூட்டங்கள் அவரை கைகுட்டி பாராட்டினாலும் அந்த தலைவரின் உண்மையான இயல்பை சிலர் மட்டுமே உணர்ந்தனர். மென்மையான வார்த்தைகளும் தன்னம்பிக்கையுள்ள பார்வையும் பின்னால் ஒரு இருண்ட ஆசை இருந்தது. பழமையான தீர்க்க தரிசனங்கள் மனித குலத்தின் கண் முன்னே உயிர் பெற்றன. பிரதி எதிராவியார் ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் மனித உருவிலும் இரத்தத்திலும் தோன்றினார். அவ்வாறு உலகளாவிய பேரரசு உருவாக தொடங்கியது. பொருளாதாரம், அரசியல், மதம் ஆகியவை அனைத்தும் ஒரே கட்டுப்பாட்டில் ஒன்றிணைக்கப்பட்டன. தீர்வாக தோன்றியது வரலாற்றிலேயே மிகப்பெரிய வலையில் மாறியது. பிரதி எதிர் அரசுகளை மட்டுமல்லாமல் ஆன்மாக்களையும் கட்டுப்படுத்த நிலத்தை தயார் செய்தார். உலகம் முன்பு காணாத ஒரு மோசடி காலத்துக்குள் நுழைந்தது. அனைவரும் பிரதி எதிரின் அமைப்பிற்கு சரணடையவில்லை. பலர் அவர்கள் புறக்கணித்த செய்திகளை நினைவு கூர்ந்து மன்னிப்புக்காக அழுது மண்டியிட்டு மனம் திரும்பினர். அழிக்கப்பட்ட தேவாலயங்களை வீடுகள், குகைகள், தரைத்தலங்களில் ரகசிய கூட்டங்கள் மாற்றின. ஒரு காலத்தில் சுதந்திரமாக இருந்த நம்பிக்கை இப்போது ஆபத்தானதும் துன்புறுத்தப்படுவதுமானதாக மாறியது. புதிய அரசு தன் அதிகாரத்திற்கு தலைவணங்காத எந்த மதத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அறிவித்தது. கடுமையான சட்டங்கள் பைபிள் வாசிப்பதை தடை செய்தன. இயேசுவின் பெயரை ஒப்புக்கொள்வது ஒரு பெரிய குற்றமாக மாறியது. எதிர்த்து நின்றவர்களை அரசு எதிரிகளாக குற்றம் சுமத்தி உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக கருதி நடத்தினார்கள். கூட்டங்கள், அண்டைவர்கள், நண்பர்கள் ஆகியோரை வெளிப்படையாக குற்றம் சுமத்தினர். புதிய அமைப்பை ஏற்க மறுக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் கூட அவர்கள் வெளியிட்டனர். கிறிஸ்தவர்கள் நீதிமன்றங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு தங்கள் நம்பிக்கையை மறுக்குமாறு அல்லது கொடூரமான தண்டனைகளை எதிர்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். உலகம் பார்த்துக் கொண்டிருந்தது ஒழுங்கை பாராட்டி கைகூட்டுவதோ அல்லது அநியாயத்திற்கு முன் அமைதியாக இருப்பதோ என்று இரண்டாக பிரிந்தது. ஆனால் இந்த ஒடுக்குமுறையிலும் நம்பிக்கையின் ஒரு தீபம் உயிருடன் இருந்தது. பலர் கிறிஸ்துவை மறுக்காமல் உயிரை இழப்பதை விரும்பினார்கள். அவர்களின் குரல்கள் பயத்தை மீறி நம்பிக்கையின் வார்த்தைகளை ஒலிக்கச் செய்தன. மரணம் வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 மறைநாளர்களின் ரத்தம் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் இருக்கிறது என்பதற்கான உயிருள்ள சாட்சியாக மாறியது. யாரும் இந்த முடிவிலிருந்து தப்பிக்க முடியாத நேரம் வந்தது. புதிய அமைப்பு வாங்கவும் விற்கவும் ஒவ்வொருவரும் ஒரு தெளிவான குறியை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அது இல்லாம உணவு, மருந்து அல்லது கூட தண்ணீர் பெற முடியாது. பசிப்பும் நம்பிக்கை இழப்பும் பெரும்பான்மையினரை எதிர கிறிஸ்துவின் கட்டளைக்கு உடன்படவர் பொருத்தின. குழந்தைகள் உணவுக்காக அழுதார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்த்தனர். பலர் தங்கள் நேசித்தவர்களை இழப்பதன் வழியில் உடைந்து விட்டனர். வாழ்வதை தொடர அந்த குறி ஒரே தீர்வாக தோன்றியது. ஆனால் வார்த்தை அறிந்தவர்கள் அதை ஏற்கும் பொருள் தேவனுடன் நித்தியத்தை துறப்பதாகும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அது வெறும் ஒரு குறி அல்ல, அது எதிரியும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு உடன்டணிக்கை. எதிர்த்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், துன்புறுத்தப்பட்டனர், கூட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டனர். சிலர் கேலி செய்யப்பட்டனர், மற்றவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். உலகம் நீதியை பாராட்டியது, ஆனா வானோ ஒவ்வொரு விசுவாசத்தின் சாட்சியையும் பதிவு செஞ்சது. இந்த நாட்கள்ல விசுவாசத்தோட வாழ்வது உயிரையே செலுத்தும் விலை கொண்டது. ஆனா அந்த கண்ணீருக்கு இடையே ஒரு அமைதியான வெற்றி இருந்தது. தன்னுடைய உயிரை தைரியமாக கொடுத்தவர்கள் அழியாத வாக்குறுதியை மரபாக பெற்றார்கள். நித்திய ஜீவனின் கிரீடம் விலை அதிகம் இருந்தாலும் பலன் அளவில்லாதது. பரலோகம் நடந்துவிட்டது, ஆனா ரட்சிப்பின் வாசல் இன்னும் திறந்தே இருந்தது. கிறிஸ்துவில் அசைக்க முடியாத விசுவாசத்தினால் மரணத்தையும் எதிர்கொண்டு பரலோகம் உலகிற்கு ஒரு விஷயத்தை காட்டும். நித்திய தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவரே சொன்னார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். என்ன வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் 14:6 ஏற்கனவே தங்கள் உயிரை அவரிடம் ஒப்படைத்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற வாக்குறுதியில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் எதிர்க்கும்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்று கிருபையின் காலம்.
வலிமை, செல்வம் அல்லது மனித ஞானம் மூலம் ரட்சிப்பு கிடையாது. அவர் திரும்பும் நாளில் ஒரே பாதுகாப்பு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் குறியிடப்பட்டிருப்பதே. உண்மையான வாழ்க்கை இந்த கடந்து போகும் உலகத்தில் இல்லை, ஆனால் தேவனுடன் நித்தியத்தில் தான் உள்ளது. அதனாலதான் யாரும் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதே. யாரும் அழிவடைய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இன்னும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும், கிறிஸ்துவ சிலுவைக்கு அழைத்து சென்ற அன்புக்கு ஒப்படைக்கவும் நேரம் இருக்கிறது. பிடிப்பு ராப்சர் ஒரு பிடிப்பு கோடாகும், ஆனால் இன்று நீங்களும் பின்னால் விடப்படாமல் தயாராகலாம். ரட்சிப்பு இலவசம், ஆனா வரலாற்றில் எப்போதும் செலுத்தப்பட்ட மிக பெரிய விலையே அது கொண்டது, தேவனுடைய மகனின் மேல். இந்த வீடியோவின் செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் கருத்துக்களில் ஆண்டவர் இயேசுவே, நான் பின்னால் விடப்பட விரும்பவில்லை என்று எழுதுங்கள். ஆமென்.

0: உலகம் முழுவதும் இருந்து அறிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை என உறுதிப்படுத்துகின்றன. இந்த காலை உலகம் அதிர்ச்சியில் உள்ளது என்று சொல்வது நிலைமையை குறைத்து சொல்லும் வகையில் இருக்கும். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் சுமார் 25 நிமிடங்களுக்கு முன்பு நடந்ததாக தெரிகிறது. எச்சரிக்கையின்றி திடீரென ஆயிரக்கணக்கானோர், ஒருவேளை மில்லியன் கணக்கானோர் காணாமல் போய்விட்டனர். இந்த காணாமல் போன சம்பவங்களை பற்றிய சில நேரடி சாட்சிகள் தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக உள்ளது. நேற்று இரவு இந்த பூமியில் வாழ்ந்த மில்லியன் கணக்கானோர் இந்த காலை இங்கு இல்லை. எங்கள் சிஸ்டமுக்கு வெளியில் இருந்து வந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி இந்த கிரகத்திற்கு போர் அறிவித்திருக்கலாம் என்ற ஊகங்கள் அதிகமாக உள்ளன. சிலர் இதை கடவுளின் அதிசயமான தீர்ப்பாக உணர்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அவசர சிறப்பு உள்ளது. அரசாங்கத்திலும் உறுப்பினர்கள் காணாமல் போயுள்ளனர். பிஷப் பிராங்க்லின் சுல்லிவன் தலைவர், சர்ச் கன்ஃபெடரேஷன், இது சில தியாலஜி பகுதிகளில் பேசப்படும் ராப்சர் ஆக இருக்கலாம் என்று முன்மொழிந்துள்ளார். அவர் கூறுகிறார், நான் மேற்கோள் காட்டுகிறேன், நிச்சயமாக அது இருந்தாலும், இது ராப்சர் போன்ற ஒன்றாக இருந்தாலும் நாம் பதற்றப்பட தேவையில்லை. நாம் இதை விவாதிப்பதே இது முழுமையானதல்ல என்பதற்கு சான்று. மேற்கோள் நிறைவு. எபிரேய வேதங்களில் உள்ள இந்நிகழ்வு சுவிசேஷத்தில் விரிவாக கூறப்படுகிறது. செயின்ட் மத்தேயு அதிகாரம் 24 வசனங்கள் 36 மற்றும் அதன் பின்பு. இங்கு இயேசு கிறிஸ்து பேசுபவராக இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் கூறுகிறார், நான் மேற்கோள் காட்டுகிறேன், அந்த நாள் மற்றும் மணி நேரம் யாருக்கும் தெரியாது, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் தந்தைக்கு மட்டுமே தெரியும்.
1: உலகம் அமைதியாக இருக்கும். விருந்துகள், கொண்டாட்டங்கள், திருமணங்கள் நடைபெறும். நோயாவின் காலத்தில் வெள்ளம் திடீரென வந்ததற்கு முன்பு இருந்ததைப் போலவே. வெள்ளம் உண்மையில் வந்து அனைவரையும் அழித்து விட்டது என்பது வரை மக்கள் நடக்கப் போகும் விஷயங்களை நம்பவில்லை. அதேபோல் என் வருகையும் இருக்கும். இருவர் வயலில் சேர்ந்து வேலை செய்வார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இரு பெண்கள் தங்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். ஆகவே தயார் நிலையில் இருங்கள். ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வரப்போகிறார் என்று நீங்கள் அறியவில்லை. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது சொல்வதையே நேரடியாக அர்த்தப்படுத்துகிறது. எந்த நிமிடம், எந்த வினாடி யாருக்கும் இயேசுவிடம் தங்களை ஒப்படைக்க கடைசி வாய்ப்பு ஆக இருக்கலாம். ஏனெனில் அவர் திரும்பி வரும்போது அது அவ்வளவு விரைவாக நடக்கும். பைபிள் சொல்வது என்னவென்றால், கண் இமைக்கும் நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாமல் போய் இந்த பூமியை விட்டு தங்கள் ஆண்டவரை சந்திக்க புறப்படுவார்கள். அதனால் அதிர்ச்சியடைந்த உலகம் பைபிள் சொன்னது உண்மை என்பதை திடீரென உணரும். இது ஒரு நகைச்சுவை அல்ல, இது ஒரு கற்பனை கதையும் அல்ல. நீங்களும் நானும் இப்போது இங்கே இருப்பது போல் இது நிச்சயமாக நடக்கும். ஆகவே கிறிஸ்தவரே விழிப்பாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு இன்னும் ஒப்படைக்காவிட்டால் உடனே செய்யுங்கள். ஏனெனில் பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் நிகழ்வு நடக்கும். கிறிஸ்து திரும்பி வருவார். பைபிளில் அவர் இரவில் திருடனாக வருவார் என்று சொல்லப்பட்டுள்ளது.

புகை துப்பாக்கிகளாலும் கொடூரமான போர்களாலும் நிறைந்திருக்கிறது. அங்கே இருந்த ஒவ்வொரு மனிதர்களும் இரக்கமின்றி தரையில் போட்டு மிதிக்கப்பட்டார்கள்.

0: பற்ற நேரம் இல்லை.
1: சூரியன் வந்துவிட்டது, நீங்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளீர்கள்.
0: ஒரு கணவன் மற்றும் மனைவி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவள் ஒரு சத்தம் கேட்டு தன் தலை திருப்புகிறாள். அவர் இல்லாமல் போய்விட்டார்.
1: நாம் அனைவரும் தயார் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
0: இருவர் ஒரு மலைக்கு மேலே நடக்கிறார்கள்.
2: ஒருவர் மறைந்து விடுகிறார்,
0: மற்றவர் அங்கேயே நிற்கிறார்.

0: மனதை மாற்ற நேரம் இல்லை, சூரியன் வந்துவிட்டது. அதே போல நீங்களும் கூட இதை பார்க்கலாம்.
1: பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளீர்கள். படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தால் அவள் ஒரு சத்தம் கேட்கிறாள், மற்றும் அவள் தலை திருப்புகிறாள். அவர் இல்லாமல் போய்விட்டார். நாம் அனைவரும்
0: தயார் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
2: இருவர் ஒரு மலைக்கு மேலே நடக்கிறாங்க.

0: அணிந்தாலை கவனமாக பார்க்கிறேன். அவனும் தரையிலிருந்து நேராக வந்தவனாக இருக்க வேண்டும். அவன் சிவந்து போக ஆரம்பிக்கிறான். அவனோ உண்மையில மிகவும் துக்கமாகவே இருந்தான். அந்த பிரசங்கம் செய்தவர் தன்னால் உண்மையிலேயே எதையாவது மாற்ற முடிந்ததாக நினைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன்.
1: அவன் சொன்னதை பத்தி உனக்கு என்ன நினைப்பு?
0: யார்
1: அந்த பிரசங்கம் செய்தார்?
0: அதெல்லாம் வெறும் பொய்.
1: சிலர் முக்கியமில்லாத விஷயங்களை பற்றியே அதிகமாக கவலைப்படுகிறார்கள். நான் ஒரு கிறிஸ்துவர் தான்.
0: நீயா?
1: ஆனா அவன் சொன்ன மாதிரி அல்ல. வாரம் தோறும் தேவாலயம் செல்கிறேன். 10 கட்டளைகளை பின்பற்றுகிறேன். அவ்வப்போது பைபிளை படிக்கிறேன். தேவைப்படுவோருக்கு உதவுகிறேன்.
0: நீங்க கிட்டத்தட்ட ஒரு பிரசங்கர் மாதிரி.
1: அதை தவிர வேற என்ன இருக்கு?
0: எனக்கு தெரியவில்லை. வா, போய் சற்று சவாரி செய்யலாம்.
1: ஆ சரி,
0: நீங்கள் கிட்டத்தரும் முன்னே போங்கள்.
1: நீ என்ன செய்ய போற?
0: எனக்கு தெரியல. ஒருவேளை நான் மீண்டும் டீன் சென்டருக்கு போய் அவன் இன்னும் என்ன சொல்றான் அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாம்.
1: ஓ சகோதரா, பாரு, இதற்காக நான் நிறைய சம்பாதித்திருக்கிறேன். அதை பயன்படுத்த விரும்புகிறேன். நீ எப்போதும் பிறகு மாறிக்கொள்ளலாம்.
2: சரி ஜென்னி, ஒரு வகையில் இது இலவசம். உன் வாழ்க்கையை தவிர இதற்கு வேற எதுவும் செலவாகாது.
1: அது ரொம்ப விலை உயர்ந்ததாகவே இருக்கிறது போல.
2: அது அப்படித்தான் தோன்றலாம். நீ உன்னை உருவாக்கிய கடவுளை, உன்னை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அன்பு செலுத்தும் கடவுளை, அவரை உன் வாழ்க்கையை நடத்த அனுமதிக்கிறாய் என்பதை உணரும் வரை நீ எதிலும் தோல்வியடைய முடியாது.
0: நீங்கள் அவற்றை கண்டுபிடித்தீர்களா?
1: இல்லை, நான் அவற்றை வீட்டிலேயே விட்டு விட்டிருக்க வேண்டும்.
3: பிரச்சனையா?
0: ஹாய், எனது சில டிக்கெட்டுகளை மறந்து விட்டேன் போல.
3: என் டேபிள் நிறைய இருக்குது.
1: இல்ல பரவாயில்ல, நான் முடியாது.
0: ஓ, அவள் முடியும். இல்லை என்றால் அவள் முழு பிற்பகலும் வரிசையில் நிற்க வேண்டியிருக்கும்.
3: உனக்கு அவை தேவையில்லாமல் இருக்கலாம்.
0: நான் அந்த மிட்வேயில் போக ஆவலாக இருக்கிறேன்.
2: சபைக்கு போனதும் கட்டளைகளை பின்பற்ற முயற்சித்ததும் இவையெல்லாம் சரிதான். ஆனால் அதை உண்மையான கிறிஸ்துவத்துடன் குழப்பக்கூடாது. பாருங்கள், பைபிள் நம்மை பற்றி நாமே ஏற்கனவே அறிந்ததை சொல்கிறது. நாம் ஒருபோதும் பரிபூரணமாக இருக்க முடியாது ஜென்னி. ஆனால் நம்முடைய கடவுள் ஒரு பரிபூரணமான, பரிசுத்தமான கடவுள். ஆனால் அவருடைய தற்போதைய நிலையிலும் நம்முடைய நிலையிலும் நாம் ஒன்றாக சேர வழியே இல்லை.
3: ஒவ்வொரு அமைப்பும் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விமான பயணம் தோல்வியடையாது என்று முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது.
2: ஆனால் அவர் நமக்காக இதை செய்துவிட்டார் ஜென்னி. அதற்காகத்தான் அவர் பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தார். மேலும் கடவுளின் பரிசுத்தம் நம்மில் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை அவர் வளர்ந்து வாழ்ந்தார். அவர் தண்டிக்கப்பட்டார் மற்றும் கொல்லப்பட்டார். நம்மில் ஒருவராக இருந்தது போல தண்டிக்கப்பட்டார்.
1: ரொம்ப நியாயமற்றதாக தெரிகிறது.
2: காதல் நியாயமானது என்று யார் சொன்னார்கள்? நம்மை தன்னிடம் திரும்ப அழைத்து வர கடவுள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கும் போது காதலின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.

0: நீங்கள் என்ன பற்றி பறக்கல, நான் உடன் இருங்கள், செல்லமே பறப்பதின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள்.
1: போங்கள், அங்கேயே நிறுத்துங்கள்.
0: நீங்கள் எவ்வளவு வாய்ப்பு எடுத்துக்கொள்வீர்கள்?
1: ஓ கடவுளே, நான் என் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் என்ன விரும்புகிறேனோ அதை மட்டும் செய்தேன் என்று எனக்கு தெரியும்.
2: நீங்கள் விரும்பியதை பற்றி நான் அதிகமாக அல்லது எதுவும் யோசிக்கல. இருந்தாலும் நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் உயிரை எனக்காக கொடுத்தீர்கள். நான் பூமியில் ஒரே மனிதராக இருந்தாலும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை எனக்காக மட்டும் செய்திருப்பீர்கள். நீங்கள் இப்போது வந்து என் இதயத்தில் வாழ்வதாக சொல்கிறீர்கள். ஓ, அதை நான் விரும்புகிறேன். அன்பான கடவுளே, நான் மன்னிக்கப்பட விரும்புகிறேன். மேலும் நீங்கள் என்னுள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பான கடவுளே. ஆமீன்.
3: இப்போது நினைவில் வையுங்கள், ஜென்னி, கடவுள் எப்போதும் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார்.
1: அவர் பதில் அளித்து விட்டார். அவர் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரு.
4: நான் சாஸ்திரியை உணர்கிறேன்.
1: நான் அவனை உணர்கிறேன். எனக்கு இறக்கைகள் இருந்தா என்னால பறக்க முடியும் என்று தோன்றுகிறது.
3: ஆனால் இப்போது உனக்கு இறக்கைகள் தேவையில்லை ஜெனி.

0: பிங்பாங் அறைக்கு உங்களிடம் கூடுதல் சாவி இருக்கிறதா?
1: டயன் என்னுடையதை எடுத்துக்கொண்டாள்.
0: சரி, அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன்.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
0: குளத்தில் உள்ள புதிய உயிர் காப்பாளரை பார்த்தீர்களா?
1: இல்ல. சரி,
0: டயனால் முடியும்.
1: ஓ, தெரியுமா, அது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. கண்காட்சியில் அவள் சந்தித்த அந்த நபர் அவளை மிகவும் பாதித்து விட்டார் என்று நான் நினைத்தேன். உனக்கு தெரியுமா ஜெர்பி?
0: ஓ, நான் அவரை சந்தித்ததில்லை.
1: ஓ, அது சரிதான். நீங்கள் டீன் டவுனில் உள்ள இளைஞர் மையத்துக்கு திரும்பி சென்றீர்கள். ஓ, அது வருத்தமான விஷயம். நாங்கள் மிகவும் நல்ல ரெண்டு பேரை சந்தித்தோம்.
0: இல்ல, அது அவ்வளவு மோசம் இல்ல. நான் கிறிஸ்துவை சந்தித்தேன்.
1: என்ன?
0: நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன். அந்த ஆள் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்று எனக்கு புரிகிறது. நான் இப்போது ஒரு கிறிஸ்தவன்.
1: அது அருமை ஜென்னி. இது உனக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்று நம்புகிறேன். உண்மையில
2: ஜென்னி, உன்னை கிறிஸ்தவமாக மாறியதாக யாராவது ஏதாவது சொன்னார்களா? அல்லது அதை பற்றி உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தார்களா?
0: இல்ல, உண்மையில இல்ல. நான் கிறிஸ்தவமாக மாறி இன்னும் 2 நாட்கள் தான் ஆகிறது. உண்மையில
2: நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? விரைவில் நீ சிரமங்களை எதிர்கொள்ள போகிறாய். நான் மக்கள் பற்றி மட்டும் சொல்லவில்லை, ஆனால் நீ உன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்ததால் சாத்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை. உன்னை மனம் உடையவளாகவும் மனச்சோர்வாகவும் ஆக்குறதுக்காக அவன் முடிந்த எல்லாத்தையும் செய்ய போறான். நீ உண்மையில் ஒரு கிறிஸ்தவம் இல்லை என்று, அல்லது நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது என்று அவன் சொல்வான். அல்லது உன்னை கீழே இழுக்க முடிந்த எல்லாத்தையும் செய்ய முயற்சிப்பான். நீ அவனை அனுமதித்தால் கிறிஸ்து உனக்கு தேவையான சக்தியும் ஊக்கமும் அளித்து எல்லா சிரமங்களையும் கடக்க உதவுவார். சென்னி, எல்லாத்தை பற்றியும் அவனிடம் அடிக்கடி பேசு. கிறிஸ்துவின் மூலம் சாத்தானை வெல்ல வானத்தின் முழு சக்தியும் உனக்கு கிடைக்கிறது. அது அருமை இல்லையா? நான்
1: உங்களை எல்லாம் பார்த்ததுல சந்தோஷம். என்ன விசேஷம்?
0: நானும் ஜிம்மும் சனிக்கிழமை அணையில் வாட்டர் ஸ்கீயிங் போகிறோம். நீங்களும் வாங்களேன்.
1: நல்லா இருக்கு. நல்லா
2: அருமை. நானும் வர விரும்புகிறேன்.

0: ஏய், உன் புதிய காதலன் அவ்வளவு மோசமான ஆள் இல்லை தெரியுமா? அல்லது ஒரு போதகர்?
1: அவர் ஒரு போதகர் இல்லை, அவர் என் காதலனும் இல்லை.
0: நல்லா கண்காட்சியில் உலக முடிவை பற்றி பயமுறுத்தி பேசின அந்த ஆள் அவர்தானே?
1: அது கிறிஸ்தவர்கள் நம்புற விஷயம்தான்.
0: நீ அந்த எல்லாத்தையும் நம்புறியா?
1: அதை பற்றி எனக்கு போதிய அறிவில்லை.
0: ஏ பேட்டி, உன் புதிய காதலன் எப்படி இருக்கான்? அருமையா இருக்கு. நான் அவரை ரொம்ப பிடிக்கிறேன். நீ அவரை உண்மையிலேயே வச்சுக்கொள்ள விரும்பினா என் குழந்தை வாழ்க்கை பற்றிய சில உண்மைகளை உனக்கு சொல்ல நேரம் வந்திருக்கு. நீ எங்க போற? சும்மா நடக்க போறேன். இங்க இங்கேயே இருங்களாமே, உனக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கலாம்.
1: மன்னிச்சுக்கோ, அந்த மாதிரி பேச்சு எனக்கு கேட்க விருப்பம் இல்லை.
0: சரிங்க, குழந்தைகள் தூங்கி முடிச்ச பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து நிதானமாக பேசிக்கொள்ளலாம். உன் ஆள் ஒரு பூங்காவில் வேலை பார்க்குறான்னு நீ சொன்னியா? பூங்காவில் இல்லை, அந்த பூங்காவில் தான் அவன் விலங்குகள் மருத்துவராக படிக்கிறான். அதனால இந்த கோடை அவனுக்கு நல்ல வாய்ப்பு. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜெர்ரி ஒரு முன் மருத்துவமானவன், நம்மளுக்கு இருவரும் டாக்டர்கள் கிடைச்சிட்டாங்க போல. சரி, ஜெர்ரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? அவன் ஒரு ஆம்புலன்ஸ் உதவியாளர். ஓ ஐயோ, அவன் சொல்றான், சில சமயம் ரொம்ப கொடூரமா இருக்கும், ஆனா நிறைய நேரம் அவன் நாள் முழுக்க உட்கார்ந்து அழைப்பு வரும்னு காத்திருக்கிறான். அவன் சொல்றான், எப்ப நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது.
2: எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவரை கேட்டப்போ இயேசு கூட தன்னாலே சரியான நேரம் தெரியாது என்று சொன்னாரு. ஆனா அது நடக்க போறதுதான். இந்த நாட்களில் எப்போதும் நடக்கலாம். கிறிஸ்து தன்னுடையவர்களுக்காக திரும்பி வரப்போகிறார். அதுக்கப்புறம் இந்த பூமியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்.
0: எப்படி, என்ன மாதிரி?
2: உதாரணத்துக்கு இப்ப பைபிள் சொல்றது என்னன்னா, கடவுளின் ஆவி உலகத்துல தீமையின் முழு சக்தியை தடுக்கிறது. ஆனா விசுவாசிகள் போன பிறகு அந்த ஆவியும் போயிடும். அது ஒரு முற்றிலும் புதிய நிலைமையாகும். இந்த முறையில எந்த விதிமுறைகளும் இல்லாமல் இருக்கும். தீமை முழுமையாக ஆட்சி செய்யும் அந்த தீயவன் பைபிளில் அவரை எதிர் கிறிஸ்து அல்லது மிருகம் என்று அழைக்கிறார்கள். அவன் முழுமையாக ஆட்சி செய்வான். அப்படி ஒரு உலகில் வாழ்வது எப்படி இருக்கும் என்று நாமே தெரியாமல் இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கும் நல்லவை இன்னும் கடவுளின் ஆவியின் ஆதரவுடன் இருக்கின்றன. அவர் போன பிறகு, ஓஹோ,
3: நீ இவையெல்லாம் உண்மையா நம்புறியா?
2: ஆமாம், நம்புறேன். ஓஹோ,
3: அது ரொம்ப பெரிய விஷயம்.
2: ஒரு விஷயம் சொல்றேன், இங்க யாராவது மீதி இருந்தா அவங்களுக்கு அது தேவைப்படும்.
4: நீங்க அதை உண்மையா நம்பினீங்கன்னா இப்போ நடக்குமா என்று நினைக்காம உங்கள் கடிகாரத்தையே பார்க்க முடியாது.
2: ஆமாம், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது நாங்கள் எதிர்பார்க்கும் ஒரு விஷயம். கிறிஸ்தவல்லாதவர் வாழ்க்கையின் முடிவும் அழிவும் வரும்னு காத்திருக்கிறார். நம்புகிறவர் நமக்கு உயிர் கொடுத்தவரை சந்திக்க காத்திருக்கிறார்.
1: நீ சொன்ன அந்த மிருகம், அதுதான் எல்லாரையும் குறிவைக்கும் ஒருவனா? என் பாட்டி நடக்க போகும் நிறைய பயங்கரமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க.
2: மிருகத்தின் குறி பற்றி பேசப்படுது பேட்டி. அது 666 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்ட ஒரு அடையாள குறி மாதிரி இருக்கலாம். பைபிளில் அந்த குறி இல்லாமல் வந்து யாரும் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிக மோசமான கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஆனால் அது உங்கள் கையில் அல்லது நெற்றியில் இருக்கும்.
5: யாரையும் என் நெற்றியில் பச்சை போட விட மாட்டேன்.
2: டயான், அது நடக்கும்போது நீ அருகில் இருக்கவே வேண்டியதில்லை.
6: ஆம் ஆம், நீ இருக்க வேண்டும்.
5: நான் இருக்க வேண்டுமா?
6: நிச்சயமா. என்னப்பா, நான் உன்னை விரும்புகிறேன், செல்லாம். அதை நீ பார்க்க முடியாதா? நான் தான் அந்தி கிறிஸ்து.
5: நல்லது, நான் எப்பவும் பீட்ஸ்க்கு அடிமைதான்.
1: அது எல்லாம் உண்மையா இல்லையா என எனக்கு தெரியலை. ஆனா அது உண்மையிலேயே பைபிளில் இருந்தால் நம்முடைய ஆசாரியர் ஏன் அதை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை?
7: அப்படி என்றால் இந்த மாதிரியான ஒரு விசாரணையை தொடங்கும் போது வழக்கமான பழைய அதோடு கூட கடவுள் கொடுத்த சாதாரண அறிவு நமக்கு உடனே காட்டுகிறது. பழைய காலத்தில் மனிதர்கள் மரணத்திற்கு தகுதியானவை என்று நினைத்த அந்த வேறுபாடுகள் உண்மையில் இறந்த குதிரைகள் மாதிரிதான். இதை உனக்கே விளக்க நீ உன்னிடமே மிகவும் எளிய ஒரு கேள்வியை கேள். இந்த கூறப்படும் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கொள்கைகள் எனக்கு உண்மையில் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? உதாரணமாக, நீ உன்னிடமே கேள், இயேசு கன்னிப்பிறவி பெறவில்லை என்றால் நான் அழகை குறைவாக மதிப்பேன் என்று நினைப்பாயா? அல்லது நீ உன்னிடமே கேள், அவர் கிராமங்களில் அற்புதங்கள் செய்திருக்கவில்லை என்றால் நான் மற்றவர்களின் உரிமைகளை குறைவாக மதிப்பேன் என்று நினைப்பாயா? அல்லது நீ உன்னிடமே கேள், நான் கடவுளின் மகனின் மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாக இருக்கும் அளவு மோசமானவனாக கருதப்பட முடியுமா? நான் மனிதர்களை தீய குழியில் தள்ளி தண்டிப்பதற்கும் இவ்வளவு கடுமையானவனாக இருப்பேனா? நான் கடவுளை விட அதிகம் இரக்கமுள்ளவனாக இருக்க முடியுமா? அவர் அன்பாக இருப்பதாக கூறப்படுகிறார் அல்லவா? இல்லை. இந்த எளிய தெளிவான கேள்விகள் எங்களை எங்கு அழைத்துச் செல்கின்றன என்பதை நீ பார்க்க முடியும். மனிதன் மனிதனுடன் வாழும் அந்த உயர்ந்த கொள்கைகளை கவிதை வடிவில் வெளிப்படுத்தும் நூலாகவே பைபிளை பார்க்காமல் அதற்கு மேல் ஏதேனும் உள்ளது என்று வலியுறுத்துவது எண்ணங்களும் எதிரெண்ணங்களும் நிரம்பிய ஒரு பெட்டிக்குள் தன்னை அடைத்துக் கொள்வதற்கு சமம். அது உண்மையில் முக்கியமல்ல, ஏனெனில் அது நம்மை எப்படி இருக்கிறோம் என்பதை பாதிக்கவில்லை. என்ன முக்கியம் என்றால், என் நண்பர்களே, மனிதன் மனிதனுடன் கொண்ட உறவை பற்றி நாம் என்ன அறிய முடிகிறது என்பதே. 6 நாட்களில் பிரபஞ்சத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஆனால் அந்த கதையை உண்மை என நான் ஏற்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்தாதீர்கள். அதிலும் நம் உறவு அதை பொறுத்து இருக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள். ஒரு உண்மையான ஆதாமை நம்புங்கள், ஒரு உண்மையான ஏவையை நம்புங்கள், ஒரு உண்மையான பாம்பை நம்புங்கள்.

0: ஏன் என்னை அவரை பார்க்க விடமாட்டேங்கிறார்கள்?
1: யாரையும் உள்ளே விடமாட்டார்கள்.
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த உணர்வும் இல்லையா? ஜிம் போவது சரிதானா? ஜிம் ரைட் என் நண்பர். நான் நினைச்சேன் ஒருவேளை நான்
2: கண்டிக்கவும். இப்போது நீங்கள் அவரை பார்க்க முடியாது.
0: அவர் நலமா இருப்பாரா?
2: இந்த நேரத்துல நிலைமையை முழுமையாக மதிப்பீடு செய்ய முடியாது. உங்கள் நண்பரை ஒரு பெரிய இந்திய நாகம் கடித்துள்ளது. இது மிகவும் கடுமையான விஷயம்.
0: அவருக்கு உதவ ஏதாவது உங்கள்ட்ட இல்லையான்னு சொல்றீங்களா?
2: இந்த நிலையில பயன்படுத்த சேரம் எதுவும் இல்லை. உங்கள் நண்பருக்கு குதிரை சேரம்க்கு அலர்ஜி உள்ளது. மேலும் எந்த வணிக மருந்தும் கிடைக்கவில்லை.
0: சேரம் இல்லையா? நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் இறந்து விடுவாரா?
2: நேரம் ரொம்ப குறைவு. ஆனால் இரத்த மாற்றம் தேவையான எதிர்ப்பு மருந்தாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு பெரிய பாம்பு பண்ண வச்சிருக்கவங்க ஒருத்தரை தொடர்பு கொண்டுள்ளோம். அவர் பல முறை நாகம் கடித்திருக்கிறது. இந்த வகை விஷத்துடன் போராட தேவையான எதிர்ப்பு உடல் உறுப்பு அவரது இரத்தத்தில் உருவாகியுள்ளது.
0: ஆனால் அது எவ்வளவு நேரமாகும்?

0: அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் உம்மை நேசிப்பவர்களுக்கு எல்லாம் நல்லதற்காகவே நடக்கும் என்று கூறியுள்ளீர்கள். எங்களுக்கு வலிமை அளியுங்கள். ஜிம் உயிருடன் இருக்க அனுமதியுங்கள். அது உமது விருப்பமாக இருந்தால் இந்த நெருக்கடியின் பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பதை நீங்களே அறிவீர்கள். எங்களுக்கு நம்பிக்கை அளியுங்கள். அதை பயன்படுத்தி உமது விருப்பத்தை ஏற்கும் தைரியம் எங்களுக்கு அளியுங்கள். தயவு செய்து ஆண்டவரே, ஜிம்மை காப்பாற்ற அவரை நேரத்தில் இங்கு வர செய்யுங்கள். இவர் பால், இவர் லேக்கர்.
1: அவர், அதாவது அந்த குறிப்பிட்ட நபர், இப்போது அங்கே இருக்கிறார்.
0: இப்போது இணைக்கப்பட்டுள்ளார்.

0: செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: அன்புள்ள ஆண்டவரே, ஏற்கனவே வந்து கொண்டிருக்கும் உதவியை விரைவாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: இவை அனைத்தையும் இயேசுவின் மதிப்புமிக்க நாமத்தில் கேட்கிறோம், ஆமென்.

0: உங்களுக்கு கடினமான அனுபவம் இருந்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
1: நீங்க வந்து நலமா இருக்கிறீங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி.
0: நிச்சயமாக மகிழ்ச்சி.
2: நீங்களும் நானும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நாம் இருவரும்
0: இப்ப பேச வேண்டாம். நீங்க நல்லா உணரும் போது அப்புறம் பேசலாம்.
3: அந்த இருளில் அருமையான நேரம்
0: கருப்பில். ஓ, நிச்சயமாக
3: மகிழ்ந்திருப்பீர்கள்.

0: மாற்றத்திற்கு முன் ஆசாரியர் என்னை சந்தித்தார். இது மிகவும் விசித்திரம். ஆனால் அவர் சென்ற பிறகு எனக்கு ஒரு ஆழமான அமைதி இருந்தது. நான் மீண்டு வரப்போகிறேன் என்று ஏதோ ஒன்று எனக்குள் சொன்னது. நான் அதை விளக்க முடியவில்லை. நடக்கதை உண்மையில புரிஞ்சு கொள்ள முடியல.
1: ஜிம், உண்மை தெரிந்து கொள்ள சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாய்.
2: இந்த காலை நான் வாசிப்பது பவுலின் முதல் தெசலோனிக்கேயர் கடிதம் 5:1 இந்த பகுதியில் நாம் காணும் வார்த்தைகள் இவை. இவையெல்லாம் எப்போது நடக்கப் போகிறது, இதை பற்றி நான் மேலும் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். யாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய நாள் எதிர்பாராத நேரத்தில் இரவில் திருடன் வருவது போல வரும். மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, அமைதியும் சாந்தமும் உள்ளது என்று சொல்வார்கள். அப்போது திடீரென பேரழிவு அவர்கள் மீது விழும். பெண்ணுக்கு பிரசவ வேதனை திடீரென தொடங்குவது போலவே இந்த மக்களுக்கு எங்கேயும் தப்பிக்க முடியாது. மறைவதற்கான இடமே இருக்காது. இவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதை நாம் எப்படி உறுதிப்படுத்தலாம்? நாம் கடந்த வாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றிய சில குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசினோம் என்பதை நீங்கள் நினைவு கூறலாம். இப்போது இந்த காலை முடிவு காலத்தின் சில அடையாளங்களை பற்றி, குறிப்பாக எதிர்கிறிஸ்துவின் அடையாளத்தை பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன். சமயம் சரியாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வலிமையான சக்தி வாய்ந்த தலைவன் தோன்றுவார் என்று பைபிள் சொல்கிறது. அந்த தலைவன் யார் ஆக இருப்பாரு? இந்த நபர் யார் என்று வேதாகமத்தில் ஏதேனும் குறிப்புகள் உள்ளனவா? ஆம், அதற்கான பதில் பைபிளில் உள்ளது. அப்போஸ்தலர் யோவான் 1 புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். உண்மையில் பலர் அவரை எதிர்கிறிஸ்து என்று சரியாக அழைப்பார்கள். இந்த நபர் உலகில் ஒரு சமாதான காலத்தை ஏற்படுத்த முக்கிய பங்கு வகிப்பார் என்று பைபிள் மேலும் கற்றுக் கொடுக்கிறது. அவரது இறுதி நோக்கம் கடவுளுக்கு எதிராக பழிவாங்குவதாக இருந்தாலும் அவர் மிகவும் தீய நபராக இருப்பார். இப்போது சிலர் கிறிஸ்து இன்னும் 30 திரும்பி வந்தால் இந்த நபர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மற்றும் உண்மையில் கிறிஸ்து 30 முன்பு திரும்பி வந்தால் இந்த மனிதர் இன்றே அரசாங்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்க வாய்ப்பு முழுமையாக உள்ளது. நான் என் பல கிறிஸ்துவ நண்பர்களிடம் ராப்சர் பற்றி பேசியுள்ளேன். அதாவது கிறிஸ்து எல்லா விசுவாசிகளையும் அவரிடம் ஏற்க திரும்பி வருகிற அந்த தருணம் பற்றி. நான் கேட்ட கதைகளின் எண்ணிக்கையை பார்த்து நான் உண்மையில் ஆச்சரியப்படுகிறேன். ராப்சர் ஏற்கனவே நடந்துவிட்டது என்று நினைத்த அனுபவம் கொண்டவர்கள் பற்றிய கதைகள். நெப்ராஸ்காவில் நான் இருந்தபோது எனக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் நினைவுக்கு வருகிறார். அவர் ஒரு இரவு நடுவிரவில் எழுந்து தனது பைஜாமா மேல் துணியை கழற்றி கீழே சென்று ஐஸ் டீ குடிக்க சென்றார். இந்த நேரத்தில் அவரது மனைவி தூக்கத்தில் இருந்து விழித்து கணவர் இல்லாததை கவனித்து விளக்கை ஏற்றி அவரது பைஜாமா மேல் துணியை கண்டுபிடித்து உடனே ராப்சர் நடந்துவிட்டது என்றும் தன்னை விட்டுவிட்டு விட்டதாக நம்பினார். நாம் கடந்த சில வாரங்களில் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் நாம் இப்போது கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று முடிவு செய்யலாம். நாம் வாழும் நாட்களில் இதற்கு முன்பு ஒருபோதும் நிறைவேறாத பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இது நம்மை அனைவரையும் நேரம் மிக குறைவு என்பதை நினைவூட்டுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றிகளாக இருக்க விரும்பினால் இப்பொழுது அவருடைய குழுவில் சேர வேண்டும்.
1: அம்மா, நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். சாண்டி மாமாவிடம் போக வேண்டியதால் நான் சீக்கிரம் வீடு வந்தேன். அம்மா, அம்மா, அம்மா, அம்மா.

0: பார்த்தேன்.
1: போயிட்டா?
0: போயிட்டியா? என்னாச்சு?
1: எங்க போனேன்?
0: நீ ஏற்கனவே இங்கிருந்து கிளம்பி போய்விட்டா என்று நான் நினைத்தேன்.
1: போயிட்டேன். எங்க நீ போயிட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல
0: பரவாயில்ல. நீண்ட நாட்களாக இயேசுவை அழைக்க நினைத்தேன், ஆனால் தள்ளி போட்டேன். இன்னைக்கு
1: நீ நல்லபடியாக இருப்பாய் செல்லம்.
0: ஆண்டவர், இயேசுவை உள்ளத்தில் அழைக்கிறேன்.
1: நீ இதை ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கிறாய், எப்படி செய்வது என்று தெரியும்.
0: அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, தயவு செய்து என் உள்ளத்தில் வாருங்கள். எனக்காக நீர் இறந்ததை அறிவேன். என் பாவங்களை மன்னியுங்கள்.
2: இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. மேலும் இது மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.

0: என்பதை நாம் இங்கே பார்க்கலாம்.
1: கவனமாக இருக்கும். சரி, இது பார்ப்பதற்கு ரொம்ப நன்றாக இருக்கிறது. மிக்க நன்றி.
2: பயணமாகட்டும்.
0: உங்கள் இருவருக்கும் சிறந்த அதிர்ஷ்டம். இப்போது பை பை. அந்த சத்தம் மீண்டும் மீண்டும் காதுகளில் பலமாக ஒலிக்கிறது.

0: கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் மேலும் மேலும் வசிக்க வேண்டுகிறேன். நீங்கள் நினைக்கிறீர்களா?
1: மதத்துக்கு எதுவும் சத்து பிடிக்குமா?
0: நன்றி.
1: இதெல்லாம் பத்தி உனக்கு என்ன நினைப்பு செல்லம்?
2: இவையெல்லாம் எனக்கு புரியவில்லை. நான் தேவாலயத்தில் வளர்க்கப்பட்டேன். என் சிறந்ததை செய்ய வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும், நல்லது நடக்கும் என்று நம்ப வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். வேறு என்ன இருக்கிறது? நான் நல்லவன்தான். நான் பொய் பேச மாட்டேன். நான் ஏமாத்த மாட்டேன். நான் அடுத்தவரை போலவே நல்லவன்தான். ஒருவேளை இன்னும் சிறந்தவனாக இருக்கலாம்.
0: கடவுள் நம்மை அவருக்காகவே உருவாக்கினார். அவர் நம்மை அனுபவிக்கவும், நாமும் அவரை அனுபவிக்கவும், மேலும் நாமும் ஒருவரை ஒருவர் அனுபவிக்கவும். ஆனால் நாமும் உண்மையில் நீயே கிறிஸ்துவை தேர்வு செய்யாத போது அந்த உறவை உடைத்து விட்டாய்.
2: நான் அந்த தேர்வை ஒருபோதும் செய்யவில்லை.
0: நீ ஒருபோதும் அவருக்காக தேர்வு செய்திருக்கிறாயா?
2: சரி, ஆனா என் போதகர் சொல்றது தியாலஜி விஷயங்கள்ல நாம ரொம்ப சிக்கிக்க வேணாம். கடவுள் அன்பானவர், தப்பு பண்றதுக்காக அவர் நம்ம அழிக்க மாட்டார் இல்லையா?
0: கடவுள் அன்பானவரும் பரிசுத்தரும் தான் என்பது உண்மை. ஆனால் கடவுள் பாவத்துக்கு தண்டனையும் அளிப்பார்.
1: நான் புரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம அன்பு எங்கே பொருந்துகிறது? என்னை நேசிக்கும் கடவுள் நான் அனுபவித்ததை அனுபவிக்க என்னை எப்படி அனுமதிக்க முடியும்?
0: ஜிம், நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சில சமயங்களில் கடவுள் நம் வாழ்க்கையில் நிகழும் சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார் நம்மை அவருடன் நெருக்கமான உறவிற்கு கொண்டு வருவதற்காக. இதைக்கோ ஒரு கோணத்துல பாரு, உன் விபத்துக்கு பிறகு நீ உயிர் வாழும் வாய்ப்பு என்ன இருந்தது?
1: அதிகம் இல்லை.
0: ஒண்ணுமில்ல. அந்த விஷயத்தோட போராட தேவையான எதிர்ப்பு உடல் உறுப்புகளை உன் உடல் உருவாக்க முடியாத நிலைதான் இருந்தது.
1: ஆனால் வேறு ஒருவர் இதை அனுபவித்திருந்தார். அவரது இரத்தத்தில் தீர்வு இருந்தது.
0: அப்படித்தான், அவரது இரத்தத்தில் தீர்வு இருந்தது. நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான் அதை ஏற்றுக்கொள்வதே. நீ அவருடைய இரத்தத்தை ஏற்றுக்கொண்ட போது அதுதான் உன் உயிரை காப்பாற்றியது.
1: அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை அந்த கோணத்தில் ஒருபோதும் யோசித்ததில்லை.
0: ஜிம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்காக சிலுவையில் மரணமடைந்தார். உன்னை ரட்சிக்க அவர் தன் மதிப்புமிக்க இரத்தத்தை சிந்தினார். நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அறையில் செய்தது போல ஏற்றுக்கொள்வதே. அந்த மனிதர் வந்து உனக்கு தன் இரத்தத்தை கொடுத்த போது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நிமிடமே நீ உயிருடன் இருக்க மாட்டாய். அதை பற்றி சிந்தித்து பார். ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனையும் அவருடன் நிறைந்த வாழ்வையும் வழங்குகிறார். நீ வெல்ல வேண்டியது எல்லாம் உன்னிடம் இருக்கிறது. இழக்க வேண்டியது எதுவும் இல்லை. நீ செய்ய வேண்டியது கேட்பதே.
1: இப்போது எனக்கு விஷயங்கள் மிகவும் வேகமாக நடக்கின்றன. ஆனால் ஒன்று, இதுதான் கடவுள் செயல்படுற விதினா, அது நிச்சயமாக சக்தி வாய்ந்தது. ஒரு நெருக்கடியை நல்லதற்காக பயன்படுத்தும் விதம் நான் அதை நம்புகிறேன். நான் கிறிஸ்துவை ஏற்க தயாராக இருக்கிறேன்.

0: ஓ பையா, நீ முடிச்சதும் நாங்கள் பீட்டர் மிக்சர் கம்பி. ஐ நக்கலாமா?
1: ஆமா, நீங்க பீட்டர் ஐ நக்கலாம்.
0: அதிக ஐசிங் உள்ள ஒரு மூளை துண்டு கிடைக்கும்னு நம்புறேன். சுழல் ஐசிங், மூணு பக்கமும் ஐசிங் இருக்கும்.
2: சு, அடுத்த வீட்டு திருமதி தாம்சன் கிட்ட கேட்டு வரியா? நான் ஒரு பட்டர் ஸ்டிக் கடன் வாங்கலாமா என்று.
3: சரி, நீங்க சொல்றது எனக்கு தெளிவாக புரிகிறது. அது என்னவென்றால் உண்மையில் அது
0: சரிதான். நான் திரும்பி வரும்போது நீங்க இங்க இருக்க பார்த்துக்கொள்.
1: கவலைப்படாதீர்கள் செல்லங்களே.

பெரிய நிலைமை. இது போன்ற அவசர நிலைமையை இதுவரை யாரும் எதிர்பார்க்கவில்லை. விமான நிலையங்கள் அனைத்து சேவைகளையும் நிறுத்தின. நியூயார்க்கில் 3 ஜெட் விமானங்கள் மோதின. 1 56 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. கலிபோர்னியாவில் பல வாகனங்கள் மோதியதால் முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து முடங்கியது. இங்கு ஓட்டுநர்கள் காணாமல் போய் அவர்களது வாகனங்களை பயணிகளின் இரக்கத்திற்கே விட்டுவிட்டனர். இது சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து வந்த புதிய செய்தி. ஐநா ஒரு சிறப்பு அவசர குழுவை அமைத்துள்ளது. இன்று மதியம் உலகளாவிய ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை முன்னெப்போதும் இல்லாத வகையில் நடத்த உள்ளனர். இந்த ஒளிபரப்பின் நோக்கம் உலகளாவிய நிலையை மதிப்பீடு செய்து உலகம் எதிர்கொள்ளும் சாத்தியமான பிரச்சனைகள் மற்றும் ஆபத்துகளை கையாளும் முறைகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவதாகும். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கும் உலகம். இப்போது உங்கள் ரேடியோவையோ அல்லது தொலைக்காட்சியையோ மதியம் 12 மணிக்கு கிழக்கு நேரம் அல்லது மத்திய நேரப்படி 11 மணிக்கு யூடிஎன் யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் இணைக்க மறவாதீர்கள். அண்மையில் நான் உங்களிடம் பேசும் இந்த நாளில் என் வார்த்தைகள் உலகின் அனைத்து முக்கிய மொழிகளிலும் மற்றும் பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த காலை ஐக்கிய நாடுகள் அவசர கூட்டமாக கூடி நீங்கள் இந்த சின்னத்தில் காணும் அமைப்பை உருவாக்கியது யுனைட், அதாவது ஐக்கிய நாடுகளின் முழுமையான அவசர நிலை பேரரசு. இந்த பேரரசு முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவசர நிலை இருக்கும் வரை மேலும் அவசர நிலையின் சரியான தன்மை குறித்து இன்னும் இறுதி தீர்ப்பு எடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த தீர்ப்பு எடுக்கப்படும் வரை எல்லா பதட்டமும் மற்றும் பயமும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும் என்று யுனைட் கவலைப்படுகின்றது. இந்த பேரரசு 6 குழுக்களை கொண்ட 10 முக்கிய உலக சக்திகளின் தலைவர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த நாடுகளில் ஒவ்வொன்றிலும் 6 உறுப்பினர்களை கொண்ட குழுக்களிலிருந்து இந்த அவசர நிலையில் உலக அரசாங்கத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதுடன் பேரரசு உங்கள் உணர்வுகள் மற்றும் தேவைகளை உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். நம் முழு கிரகத்திற்கும் இந்த சாத்தியமான அச்சுறுத்தல் காரணமாகத்தான் இந்த ஒரே உலக அரசாங்கமான பேரரசு உருவாக்கப்பட்டுள்ளது. உலக சபையின் ஒவ்வொரு உறுப்பினரும் அவசர நிலை முடிந்தவுடன் அனைத்து நாடுகளுக்கும் மீண்டும் சுயாட்சி வழங்கப்படும் என்பதை தன் நாட்டினருக்கு உறுதி அளிக்க விரும்புகிறார்.

பேரரசு உலக குடிமக்களின் உரிமைகளை எந்த வகையிலும் மீற விரும்பவில்லை. நாம் ஒவ்வொருவரும் இதனுடன் அடையாளம் காண்பதும் ஒன்றிணைவதும் அதன் முன்னேற்றம் மற்றும் திட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு வழங்குவதும் ஒரு எளிய அவசியம் மட்டுமே. அவசர நிலைக்கு முன்பு நாம் ஒருவருக்கொருவர் எதிராக இருந்தோம். நம் பொதுவான சிக்கலின் நேர்மறை விளைவாக ஒற்றுமை உருவாகட்டும். இன்றைக்கு உங்கள் உள்ளூர் யூனிட் அலுவலகத்தில் அறிக்கை அளியுங்கள். அடையாளம் காணும் மையத்தில் சென்று நீங்கள் ஒரு உண்மையான உலக குடிமகன் என்பதை நிரூபியுங்கள்.

0: பேர்
1: முகவரி
0: 21 ஆலிவர் ஸ்மித்
1: மண்டலம்
0: 25. கையின் பின்புறமா அல்லது நெற்றியா?
1: கழுவினால் போய்விடுமா? இல்லை, அது நிரந்தரமானது.

0: கைக்கு பின் கடிதம் அங்கேயே இருக்கு. நல்ல குடிமகனாக இருக்கு அஞ்சல. 1334 கிழக்கு ஓக் பார்க்,
1: மண்டலம்
0: 50.

0: நாங்கள் அவர்கள் அனைவரையும் பெற்று வருகிறோம். அதுக்கு மேல் ஆகி கொண்டிருக்கிறது. உலகின் நாகரீக மையங்களில் அடையாளம் காணப்பட மறுக்கும்வர்கள் இம்பீரியத்தின் குறிக்கோளுக்கும் நோக்கங்களுக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் என்று இம்பீரியம் கருதுகிறது. அதுவும் அவசர நிலையை ஏற்படுத்திய சக்திகளுடன் கூட இணைந்து செயல்படுகிறார்கள் என கூட இருக்கலாம். எனவே உலக பாதுகாப்பிற்காக எங்கள் தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளது, அனைத்து மக்களும் யுனைட் என்ற குறி இல்லாதவர்கள் கைது செய்யப்படவும் நீண்ட கால சிரமங்களை எதிர்கொள்ளவும் நேரிடும். இம்பீரியம் அனைத்து குடிமக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகிறது. ஏன்
1: நான் ஏன் அங்கு இருக்கக்கூடாது? நான் என் மனதில் என்ன நினைத்தேனோ அதே போலவே இப்போது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது.

0: ஓ கடவுளு, நீ உண்மையில போய்விட்டாயா? உன் பரிசுத்த ஆவி உண்மையில போய்விட்டதா? நாம் தனியாக இருக்கிறோமா?
1: ரெவரண்ட் டர்னர்,
0: பாட்டி, நீங்களும் அவங்களில் ஒருவரா?
1: அவர்கள்
0: யுனைட்
1: இல்ல,
0: ஆனால் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். மற்றொருவர், ஓ கடவுளே,
1: மற்றொருவர்
0: எத்தனை? நான் எத்தனை பேரை தவறாக வழி நடத்தினேன்? என்னால் இன்னும் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள்? அது எல்லாமே அங்கே இருந்தது. நான் அதை படித்தேன், நான் அதை ஆய்ந்தேன், நான் அதை பிரசங்கித்தேன், நான் அதை பிரசங்கித்தேன். எத்தனை பேர் என்பதற்கு உண்மையில முக்கியத்துவம் இல்லை. எத்தனை பேர் என்றாலும் இது எல்லாம் என்னால் தான் என்று இன்னும் நினைக்கிறேன். நான் சாப்பிட முடியல, நான் தூங்க முடியல, நான் நினைக்கிறதெல்லாம், நான் பார்க்கிறதெல்லாம், ஒவ்வொரு ஞாயிறும் அங்கே இருந்த அந்த முகங்கள் தான். கடவுளே, எத்தனை பேர் நீங்கள்?
1: உங்கள்கிட்ட அந்த குறி இல்லை.
0: அது நடக்கும் முன்னே என் மனதில் இருந்தது. அது போதுமானது இல்லை. வாங்க போகலாம். நீங்க

0: இப்போது இளம்பெண், உங்களுக்கு என்ன பிரச்சனை?
1: என்ன? சரி,
0: உங்களை அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்றார்கள். ஏதோ தப்பான புரிதல்னு தோணுது. நான்
1: என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அது தீமை. எனக்கு இது மிகவும் தாமதமாக இருக்கலாம், ஆனாலும் நான் அதில் சேர மாட்டேன்.
0: இப்ப பாருங்கள், புரிகிறதா? இங்க ஒரு தவறான புரிதல் இருந்தது. சொல்லுங்கள், நீங்கள் அந்த மத நபர்களில் ஒருவர் தானே? அவசர நிலை என்பது ராப்சர், அது உலகளாவிய தீய சக்தியை ஒன்றிணைக்கும் மிருகம் என்று நினைக்கிறீர்கள்.
1: அது பற்றி தெரியுமா?
0: ஓ, கண்டிப்பா. அவசர நிலை ஏற்பட்ட போது எல்லா சாத்தியமான விளக்கங்களும் கணினி மூலம் ஆராயப்பட்டது. மற்றும் நேர்மையாக சொன்னால், அந்த விளக்கம் பட்டியலில் மேலே இருந்தது, ஆனால் பிறகு அதை நாங்கள் நிராகரித்து விட்டோம். இது உங்களுக்கு 666 மாதிரி தெரிகிறதா?
1: பாருங்கள், நான் அவ்வளவு முட்டாள் இல்லை. அது 666 இன் கணினி வெளியீடு என்று எனக்கு தெரியும்.
0: சரி, ரெவரண்ட் டர்னர் அதை நம்பவில்லை. இந்த பயங்கரமான தீமை இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார்.
1: ரெவரண்ட் டர்னரா?
0: நிச்சயமாக. இன்றைக்கு காலை அவரிடம் நாங்கள் பேசினோம். நம்முடன் சேர்வது அனைவருக்கும் நல்லது என்றும் அவர் புரிந்து கொண்டார்.
1: ரெவரண்ட் டர்னர்?
0: நீங்கள் என்னுடன் வந்துவிடுவீர்கள் என்று நினைக்கிறேன்.

சாம், நான் உன்னிடம் நீண்ட நாட்களாக சொல்ல வேண்டும் என்று என் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்த அந்த மிக முக்கியமான விஷயம் அதுதான். இதை உன்னிடம் எப்படி தொடங்குவது? நான் சொல்வதை நீ எந்த விதத்தில் எடுத்துக் கொள்வாய் என்று தெரியாமல் பல நாட்களாக தயங்கிக் கொண்டிருந்தேன். என் மனதில் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் இப்போது அதை பற்றி மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் உனக்கு விளக்கிச் சொல்ல வேண்டிய சரியான நேரம் வந்துவிட்டது என்று நான் ஆழமாக உணர்கிறேன். அதனால் நான் சொல்ல வருவதை கொஞ்சம்

0: எனக்கு தெரியல. டவுன்டவுனா? ஆமா, அந்த அணை. நான் அந்த அணைக்கு எப்படி செல்லலாம்? நான் கூட. சரி,
1: ஜெரி நல்லா இருப்பார்.
0: அவரிடம் சொல்லுங்கள், நான் அங்கே சென்று சேருவேன் என்று அவரிடம் சொல்லுங்கள். காத்திருக்க சொல்லுங்கள்.

சாம், நான் இப்போது உன்னிடம் சொல்லப் போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. அது அதை எப்படி தொடங்குவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. என் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாம் கடந்த காலத்தில் சந்தித்த அந்த சம்பவத்தை பற்றித்தான் நான் பேச வருகிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நடந்த விஷயங்கள் என் நினைவை விட்டு இன்னும் அகலவில்லை. அதை உன்னிடம் விவரிப்பதற்கு எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. சாம், தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேள். நம் இருவருடைய எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சொல்வதற்கு எனக்கு இவ்வளவு தைரியம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் நான் எடுத்த முடிவுகள் சரியானவையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது உண்மையை மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. அந்த சூழல் அப்படி இருந்தது. என்னால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை. நீ இதை எப்படி புரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் உனக்கு உண்மை புரியும். அது ஒரு பெரிய குழப்பமாகவே எனக்கு தோன்றுகிறது.

0: உன் மனசை மாத்திக்க. சூரியன் மறைந்து விட்டது, நீ பின்னால் விட்டு விடப்பட்டுள்ளாய். உன் மனதை மாற்றிக்கொள்ள இப்போது நேரம் ஏதும் இல்லை. உன்னால் எப்படி இவ்வளவு கண்மூடித்தனமாக இருக்க முடிந்தது? தந்தை பேசினார். கொடிய பிசாசுகள் அனைத்தும் இறந்துவிட்டன. இதோ சூரியன் உதயமாகிவிட்டது. நீ மட்டும் பின்னால் விட்டுவிடப்பட்டிருக்கிறாய். பின்னால விட்டுவிடப்பட்டுள்ளாய். நீ பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளாய். பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளாய். சரி, அனைத்து பிரிவுகளும் கவனிக்கவும். அவளை நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் கைகளில் வைத்துள்ளோம் ராஜர். நாங்கள் அதை 10-4 இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்கும் தப்பித்துச் செல்ல வழியே கிடையாது. இவர்கள் எங்கும் தப்பித்துச் செல்ல ஓரிடமும் சுற்றிலும் சூழ்ந்துள்ள இந்த இக்கட்டான நிலையில் விமானங்கள் ஏதும் இங்கே இருக்க போவதில்லை. எங்கும் தப்பித்துச் செல்ல இடமும் இருக்காது. இவர்கள் எங்கும் தப்பிக்க இடமில்லை.
1: இந்த நபர்கள் அனைவரும் எந்த ஒரு திசையிலும் தப்பித்து செல்ல அவர்களுக்கு இடமே இல்லை. இவர்கள் எங்கும் தப்பிக்க வழியே இல்லை. இவர்கள் தப்பித்து ஓடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இப்போது இல்லை.

0: இங்கு எவருக்கும் இடமில்லை.
1: உலகம் முழுவதும் இருந்து வரும் அறிக்கைகள் இதை உண்மை என உறுதிப்படுத்துகின்றன. இந்த காலை உலகம் அதிர்ச்சியில் உள்ளது என்று சொல்வது நிலைமையை குறைத்து சொல்லும் விஷயமாகும். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடந்ததாக தெரிகிறது. சுமார் 25 நிமிடங்களுக்கு முன்பு திடீரெனவும் எச்சரிக்கை இல்லாமலும் ஆயிரக்கணக்கானோர், கூடவே கோடிக்கணக்கானோர் கூட இருக்கலாம், நேரில் காணாமல் போய்விட்டனர். இந்த காணாமல் போனவர்களை பற்றி சில நேரடி சாட்சிகள். நேற்று இரவு இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் இன்று காலை இங்கு இல்லை. நமது சிஸ்டத்துக்கு வெளியில் இருந்து வந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி நம் கிரகத்திற்கு போர் அறிவித்திருக்கலாம் என்ற ஊகங்கள் அதிகமாக உள்ளன. சிலர் இதை கடவுளின் அதிசயமான தீர்ப்பாக உணர்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மற்றும் உலகின் பெரும்பாலான நாடுகளின் அரசாங்கங்கள் அவசர கூட்டத்தில் உள்ளன. வரும் தகவல்களில் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் சில உறுப்பினர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சர்ச் கன்ஃபெடரேஷனின் தலைவர் பிஷப் பிராங்க்லின் சுல்லிவன் இது தீவின் சில பகுதிகளில் பேசப்படும் ராப்சர் ஆக இருக்கலாம் என்று முன்மொழிந்துள்ளார். நிச்சயமாக இது ராப்சர் போன்ற ஏதேனும் இருந்தாலும் நாம் பதற்றப்பட தேவையில்லை. நாம் இங்கு இருப்பதும் இதை பற்றி விவாதிக்க முடிவதும் இது அனைவரையும் உள்ளடக்கியது அல்ல என்பதற்கான போதுமான அறிகுறி. மேற்கோளின் முடிவு. எபிரேய கிறிஸ்துவ சமய வேதங்களில் நிகழ்வுகள் புனித மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 24 வசனம் 36 சில அளவு விவரிக்கப்படுகின்றன. அங்கு இயேசு கிறிஸ்து பேசுபவராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் கூறுகிறார், மேற்கோள், ஆனால் அந்த நாளும் அந்த மணியும் யாருக்கும் தெரியாது. இல்லை, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் நோவாவின் நாட்களில் இருந்தது போல. இது சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து வந்த புதிய செய்தி. ஐநா ஒரு சிறப்பு அவசர குழுவை அமைத்துள்ளது மற்றும் இன்று மதியம் ஒரு முன்னெப்போதும் இல்லாத உலகளாவிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை செய்ய உள்ளது. இந்த ஒளிபரப்பின் நோக்கம் உலகளாவிய நிலையை மதிப்பீடு செய்து இன்று நாம் அறிந்த உலகிற்கு எதிராக இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அபாயங்களை கையாளும் முறைகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவதாகும். இப்போது உங்கள் வானொலி அல்லது தொலைக்காட்சியை நிச்சயமாக மதியம் 12 மணிக்கு ஈஸ்டர்ன் டைம் அல்லது காலை 11 மணிக்கு சென்ட்ரல் டைம் UTN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் இணைக்கவும்.
2: நாம் ஆவியானவருக்குள் ஒருமனப்பட்டு எப்போதும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நாம் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் ஒன்றாக நிலைத்திருக்கிறோம். நாம் ஆவியின் ஐக்கியத்தில் ஒருமித்திருக்கிறோம். நம் ஆண்டவரின் அன்பினால் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம்.
3: நீங்கள் அனுபவிக்கப் போகும் இந்த திரைப்படம் கற்பனை, ஆனால் தீர்க்க தரிசனம் மட்டும் கற்பனை அல்ல. இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் தீர்க்க தரிசிகள் அல்லர். இவர்கள் தேவன் தமது வார்த்தையில் கூறியதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இந்த திரைப்படம் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின புத்தகங்களில் உள்ள பல மேற்கோள்கள் மற்றும் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட பின்வரும் பைபிள் தீர்க்க தரிசனங்களை அடிப்படையாக கொண்டது. கர்த்தர் தாமே பரலோகத்திலிருந்து ஒரு கூச்சலுடன் இறங்குவார். அப்போது கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பின்னர் நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் சேர்ந்து மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். மத்தேயுவிலிருந்தும் அப்போது உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து இந்நேரம் வரை இல்லாத விதமாகவும் இனிமேலும் இருக்காத விதமாகவும் ஒரு பெரிய உபத்திரவம் ஏற்படும்.
4: நிச்சயமாக ஒரு நாள் அந்த உன்னதமான ஒற்றுமை மீண்டும் ஒரு முறை முழுமையாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நம்மை நம்முடைய தூய்மையான அன்பினால் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஆம், நாம் ஒருவருக்கொருவர் காட்டும் அந்த மேலான அன்பினால். நிச்சயமாக அவர்கள் நம்மை நம்முடைய மாறாத அன்பினால் கிறிஸ்தவர்கள் என்று தெளிவாக அறிந்து கொள்வார்கள்.

0: ஓ பேட்டி, இப்போதே செய், தயவு செய்து. ரொம்ப தாமதமாகும் முன் அவரை இல்லாமல் நம்மில் யாரும் இதை கடந்து செல்ல முடியாது.
1: நீ செய்ய முடியும் பேட்டி, தயவு செய்து நீ செய்யணும்.
2: அவள் நலமா இருக்கிறாளா? அவள்
1: வெறும் பயந்திருக்கிறாள்.
2: நீ அவளுடைய சகோதரியா?
1: இல்ல, சாண்டி தான் என் சகோதரி. நான் வெண்டா ஜான்சன். பேட்டி மற்றும் நான் ஒருவருக்கொருவர் அண்ட வீட்டில் இருந்தோம். நான்
2: புரியுது. ஏய், நாம் எல்லாம் பயந்திருக்கிறோம், அதை பற்றி யோசிக்காத சரியா? நான்
3: முடியாது.
2: முடியும், நீ செய்ய முடியும். உன் எண்ணங்களை ஆண்டவரிடம் வைக்கவும்.
3: ஓ ஆண்டவரே, நாளை அவர் உனக்கு உதவ போகிறாரா?
1: அவள் நம்பவில்லை.
2: நீ எப்படி இங்கே வந்த?
1: ஓ பேட்டி, அது உனக்கு தெரியாது. நான்
3: தெரியும், எனக்கு தெரியும்.
1: யார்
4: நான் யார் என்று தெரியலை.
3: நீயாக இருக்கலாம் வேண்டா.
2: பேட்டி, நீ நம்பிக்கையாளர் இல்லை என்றால் அதுவும் நீயாக விரும்பவில்லை போல தெரிகிறது. உனக்கு இங்கே இருக்கவே தேவையில்லை என்பதை உணரவில்லை என்றால் அந்த முத்திரையை ஏற்றுவிடு.
5: அவள் அதை செய்தால் என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியும்.
2: யாரும் அந்த முத்திரையை ஏற்க கூடாது என்று சொர்க்கம் தடுக்கட்டும். ஆனால் நீ நம்பிக்கையாளர் இல்லை என்றால்?
0: அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் மிகவும் ஆவலுடன்.
2: பாரு பேட்டி, இப்போதே நம்ம ஜெபிக்கலாம். நீ தேவனை உன்னை மன்னிக்குமாறு கேட்கலாம்.
3: நான் முடியாது.
2: நீ முடியும், நீ செய்யணும்.
3: எனக்கு பயமா இருக்குது.
2: பேட்டி, நீ கிறிஸ்துவை ஏற்க மறுத்தால் உனக்கு என்ன நடக்கும் என்று உணரவில்லை என்றால்?
3: நீ நினைக்கலை என்று நான்.
2: அப்படியா? நீ இப்போதே செய்ய வேண்டும்.
3: இங்கே வா. கருணையுள்ள ஒரு கடவுள் என் வாழ்க்கையில் நடந்த இந்த மிகவும் மோசமான மற்றும் அருவருப்பான விஷயங்களை அவரே ஏற்படுத்துவார் என்று நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா? அப்படின்னா நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும்?
2: பேட்டி, இந்த பாடுகளின் நாட்கள் தீமை தானாகவே அழிந்துவிட தேவன் அனுமதிக்கும் வழி. நீ இப்போது தேவனை மறுத்துவிட்டால் நீ அழிவடைவாய்.
6: பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 சொன்னார், இதற்காகவே தேவன் அவர்களுக்கு வலுவான மாயை அனுப்புவார். அவர்கள் பொய்யை நம்புவார்கள், அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் உண்மையை நம்பவில்லை, ஆனால் அநியாயத்தில் மகிழ்ந்தார்கள். என்ன
3: அது, என்ன அர்த்தம்?
2: அதாவது பேட்டி, சிலர் உண்மையை மறுத்து அதை நம்ப மறுப்பார்கள் என்பதுதான். இப்பொழுது தேவன் அதை அனுமதிப்பார், ஆனால் அந்த மக்களை அவர் அதற்கேற்ப நியாயம் செய்வார்.
0: கிறிஸ்துவை தேர்வு செய்வது பேட்டி அவருடன் என்றென்றும் வாழ்வதை அர்த்தப்படுத்துகிறது.
2: இது உன்னுடைய தேர்வுதான்.
3: நீங்கள் இதை ஒரு தேர்வு என்று சொல்கிறீங்களா? நாளை எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். நான் அவர்களை எதிர்கொள்கிறேன். இதை விட மோசமானது இருக்கிறது.
5: பாருங்கள், நீங்கள் எல்லோரும் அவளை தனியாக விட முடியாதா? காலை அவளுக்கு சிறிது நலம் திரும்பும்.
2: ஹே சாண்டி, இப்போது இதை தள்ளி போடுவதற்கான நேரம் முடிந்துவிட்டது. பேட்டி, உன்னை இங்கே கொண்டு வந்ததற்கு யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா?
3: அது என்ன வித்தியாசம் செய்ய போகிறது?
2: ஒருவேளை ஒன்றும் இல்லை. ஆனால் நீ எப்படி இங்கே வந்தாய் என்று சொன்னால் அது நாளைய தினத்தை பற்றி உன் மனதை திசை திருப்பும். மேலும் அது உன் மனப்பாங்கை மாற்றக்கூடும்.
3: பேசுவது என் மனப்பாங்கை மாற்றப் போகிறதா? இப்பொழுது
2: பாரு, நான் உனக்கு உதவ முயற்சிக்கிறேன். நீ அதை எனக்கு செய்ய அனுமதிப்பாயா? சரி,
3: அது சுமார் 4 வருடங்களுக்கு முன் துவங்கியது. அந்த இரவு என் கணவர் ஜிம் கிறிஸ்துவை தம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த இரவு எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. நான் கனவுல பார்த்தேன், எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்து செல்லப்பட்டார்கள். என் கனவுல நான் விழித்தேன். ஜிம் இல்லாமல் போனார். நான் மட்டும் பின்னால் விட்டு வைக்கப்பட்டேன்.

0: மறுநாள் அதிகாலை பொழுது விடிந்து நான் மெதுவாக கண் விழித்து பார்த்தபோது நான் கண்ட அந்த விசித்திரமான கனவு நிஜமாகவே என் கண் முன்னே நடந்தேறிவிட்டது. தெரியுமா ஜின்?
1: இல்லாமல் போனார். புதுபீதி, குழப்பம், அதிர்ச்சி, பதட்டம். மக்கள் எப்படி எதிர்வினை செய்கிறார்கள் என்பதை விவரிக்க ஒரே வழி இதுதான். இந்த காலை நடந்த நிகழ்வுகளை பற்றி எல்லோரும் ஊகிக்கிறார்கள், ஆனால் யாருக்கும் உண்மையில் தெரியவில்லை. எது நடந்திருந்தாலும் அது உலகம் முழுவதும் நடந்துவிட்டது. மீதமுள்ள நாங்கள் உயிர் வாழ்ந்தவர்களா அல்லது பாதிக்கப்பட்டவர்களா என்று தெரியாமல் இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், பெரும்பாலானவர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர், பலர் துக்கத்தில் உள்ளனர், சிலர் இந்த அனைத்தையும் சுவாரஸ்யமாக காண்கிறார்கள். கொள்ளையர்கள் சுதந்திரமாக அட்டகாசம் செய்கிறார்கள். காவல்துறையினர் மீட்பு பணிகளில் மிகவும் பிஸியாக இருப்பதால் ஒழுங்கை பேண கவலைப்பட முடியவில்லை. சிலர் இதை ஒரு பெருமளவு கடத்தல் என்று நினைக்கிறார்கள். வான்வெளி உயிரினங்கள் உண்மையில் என்ன நடந்ததென்றால் கூட அதன் உண்மை அளவு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரியதாக உள்ளது.

0: அந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பலர் தங்கள் குழந்தைகள் காணாமல் போனதை அறிந்ததும் தாங்களே உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். எண்ணற்ற உயிரிழப்புகளுக்கு மேலாக மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் மற்றும் பிற ஆதரவு பணியாளர்கள் காணாமல் போனதால் ஏற்படும் குழப்பமும் இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்கிறது. நாங்கள் முன்பே ஒரு புறநகர் தேவாலயத்தின் ஆசாரியரான டாக்டர் ஆலன் ரீட் அவர்களிடம் பேசினோம். டாக்டர் ரீட், இன்று காலை சுமார் 9:50 மணிக்கு என்ன நடந்தது என்று உங்கள் கருத்தில் என்ன? இந்த பேரழிவுக்கு காரணம் என்ன? சில மத தலைவர்கள் ராப்சர் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. பலர் அந்த சொல் பைபிளில் கூட இல்லை என்று கூறுகிறார்கள். டாக்டர், உண்மையில இது ராப்சர் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அது பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளதா?
1: ஆம் இல்லை என ரெண்டுமே சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், ராப்சர் என்ற சொல் பைபிளில் இல்லை. ராப்சர் என்பது விரைவாக எடுத்துச் செல்லப்படுதல் அல்லது பிடிக்கப்பட்டு செல்லப்படுதல் என்று பொருள். 1 தெசலோனிக்கேயர் 4:17, பின்பு நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் பிடிக்கப்பட்டு செல்லப்படுவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. அவ்வாறு நாம் எப்போதும் ஆண்டவருடன் இருப்போம். நீங்கள் பாருங்கள், கிறிஸ்து மேகங்களில் திரும்பி வருவதாகவும் தம்மில் இறந்தவர்களையும் உயிரோடு இருப்பவர்களையும் விரைவாக தம்மிடம் ஏற்றுக்கொள்வதாகவும் வாக்குறுதி அளித்தார்.
0: கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தால் ஏன் ஐயா நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள்?
1: நீங்க பாருங்க, அது நடக்கும் வரை இயேசு வெறும் ஒரு சிறந்த ஆசான் என்றுதான் நம்பினேன், ஆனால் உண்மையில் இரட்சகர் அல்ல என்று.
0: எதனால் நடந்ததோ அது நடந்துவிட்டது. இப்போது யாராலும் அதை மாற்ற எதுவும் செய்ய முடியாது.
2: நீங்க பிரச்சனையில் இருக்கும் போது உங்கள் நெருங்கிய நண்பரை நாடுவீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால நான் ஜென்னியின் வீட்டுக்கு சென்றேன். இந்த எல்லாமே ஒரு பைத்தியக்கார கனவு மாதிரி தான் என்று எனக்கே சொல்லிக் கொண்டேன்.
0: இங்கோ ஒரு பதில் இருக்கிறது. ஆனால் இங்கே அரசு அதிகாரிகளின் கூற்றுப்படி பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது ஒழுங்கை மீண்டும் நிலைநிறுத்துவதே. பல முக்கிய வாஷிங்டனில் உள்ள அதிகாரிகள் மற்றும் பிற சுதந்திர உலக நாடுகளின் அதிகாரிகள் காணாமல் போயுள்ளனர். இது கட்டளை சங்கிலிகளை கடுமையாக பாதித்துள்ளது. சீனாவிலிருந்து வரும் செய்திகள் இது ஒரு நேரம்.
3: நான் சிறுவயதிலிருந்தே முதன் முதலாக கேள்விப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நிச்சயமாக மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வருவார் என்கிற இந்த மேன்மையான நற்செய்தியானது எனக்கு தொடர்ந்து பலமுறை பலராலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது.

0: எனவே நீங்கள் தயாராக இருங்கள். ஏனெனில் நீங்கள் நினைக்காத நேரத்தில் மனிதகுமாரன் வருவார். அது இவ்வளவு விரைவாக நடக்கும் பேட்டி. பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது, இரவில் திருடனாக வரும் என்று.
1: ஜென்னி, கடவுள் அன்பு என்று நான் நம்புகிறேன். இயேசு மேகங்களில் வருவார். வேதனை காலம் என்று எல்லோரையும் பயமுறுத்தும் போது அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதுதான் எனக்கு மதத்தில் பிடிக்காதது. கடவுள் நம்மையெல்லாம் நரகத்திற்கு அனுப்ப எலாபரேட்டான திட்டங்களை அமைக்கிறார்
0: பேட்டி. கடவுள் ஒரு பெரிய திட்டம் அமைத்தார், யாரும் அழியக்கூடாது என்று. உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற அவர் தன் சொந்த மகனை பலி கொடுத்தார்.
1: நீங்கள் நம்புறது உங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு மகிழ்ச்சி ஜென்னி. எனக்கு தெரியல, இது ஏதோ மாதிரி தோணுது. அது என்ன?
0: ஓ, இது ஒரு வேதனை கால வரைபடம்.
1: இதுக்கு பயன்பாடு என்ன?
0: இது ராப்சர் ஆன பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்றது.
1: நான் இதை வச்சுக்கலாமா?
0: நிச்சயமா.
1: நான் இதை என் பாட்டிக்கு அனுப்பி அவர் என்ன நினைக்கிறார் என்று பார்க்க விரும்புகிறேன்.
0: ஓ, கேளுங்கள். நான் இந்த புத்தகத்தை முடித்ததும் நீங்களும் அதை படிக்கணும். இதில் ஒரு ரொம்ப அருமையான பத்தி இருக்குது. இதோ இதுதான். மற்றவர்கள் தங்கள் செவிகளுக்கு பிடித்ததை சொல்லும் ஆசிரியர்களை அதிகமாக சேர்த்து கொள்வார்கள். மக்கள் தங்களை நேசிப்பவர்கள், பணத்தை நேசிப்பவர்கள், பெருமை பேசுபவர்கள், அகந்தை கொண்டவர்கள், தவறாக நடப்பவர்கள், இன்னும் பல விஷயங்களில் ஈடுபடுவார்கள்.
1: அது இப்போ நிச்சயமாக நடக்குது.
0: சரி, இந்த விஷயங்கள் நடக்கும்போது விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையையும் கிறிஸ்தவர்களுக்கு மீட்பையும் எதிர்பார்க்கலாம் என்று பைபிளும் சொல்கிறது. அது நம்மை நெருங்குகிறது.

0: பாட்டி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் உங்களைத்தான் ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கே போனீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
1: பாட்டி, பாட்டி, நான் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் மேலே மாடியில் தான் இருக்கிறீர்களா?
2: Thank you.

தயவு செய்து இதை மீண்டும் ஒரு முறை என்னிடம் தெளிவாக உறுதிப்படுத்த முடியுமா? இது உண்மையாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் இப்போது எதிர்பார்க்கவே இல்லை. அதனால்தான் எனக்கு ஒருவித தயக்கமும் ஆச்சரியமும் கலந்த உணர்வு இருக்கிறது.

0: பாட்டிக்கு அனுப்பிய துன்பத்துக்கால வரைபடத்தை கண்டுபிடித்தேன்.
1: அதை ஜென்னி எனக்கு கொடுத்த நாளை நினைவு கூர்ந்தேன்.
2: அதுல சில பகுதிகளை நான் படித்தேன், ஆனால்
0: அந்த நேரத்தில் அது எல்லாம் விஞ்ஞான கற்பனை மாதிரிதான் என நினைத்தேன். அந்த நாளில் பாட்டியின் படுக்கை அறையில் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் படித்தேன்.
3: இந்த முறையில அது தினசரி செய்திகளை படிப்பது போல இருந்தது.
4: அந்த வரைபடம் பாட்டி நம் தேவாலயத்திற்கு வந்து ஒரு சுவிசேஷகர் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும் போது கேட்ட அந்த இரவை எனக்கு நினைவூட்டியது.
5: இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகள் காணாமல் போகும் நாள் வரப்போகிறது. இந்த மர்மமான காணாமல் போன நிகழ்வுக்கு பிறகு இது ராப்சர், ராப்சர் என்று பரவலாக அறியப்படுகிறது. பெரிய உபத்திரவம், கிரேட் ட்ரிபுலேஷன் தொடங்கும். அந்த உபத்திரவ காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நான்.
2: அப்போது அவரை நானும் நம்பவில்லை.
5: இன்னைக்கு நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற விஷயங்கள், உணவு மற்றும் உடை வாங்குவது, வேலை செய்வது, குடும்ப வாழ்க்கை நடத்துவது, இவையெல்லாம் உபத்திரவ காலத்தில் மிகவும் கடினமாக இருக்கும். உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை தாமதிக்காதீர்கள். ஒரு காலை நீங்கள் விழித்து எழுந்தபோது ராப்சர், ராப்சர் நிகழ்ந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம். பைபிள் உபத்திரவ காலத்தை பற்றி மிகுந்த அளவில் கற்றுக் கொடுக்கிறது. அது ஏழு முத்திரைகள் மற்றும் கடவுளின் ஏழு பெரிய தீர்ப்புகள் இந்த உலகில் பொழியப்படும் என்பதை பற்றி பேசுகிறது. இந்த ஏழு முத்திரைகளை சில நிமிடங்கள் பார்ப்போம். இவை உபத்திரவ காலத்தில் திறக்கப்படும். முதல் முத்திரை திறக்கப்பட்டது, ஒரு வெள்ளை குதிரை வெளியே வந்தது. அந்த வெள்ளை குதிரையின் சவாரிக்காரரிடம் வில் மற்றும் அவரது தலையில் ஒரு கிரீடம் இருந்தது. இது எதிர்கிறிஸ்து உலகில் வருவதை குறிக்கிறது. இரண்டாவது முத்திரை திறக்கப்பட்டது, ஒரு சிவப்பு குதிரை வெளியே வந்தது. சிவப்பு குதிரையின் சவாரிக்காரருக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. மூன்றாவது முத்திரை திறக்கப்பட்டது, ஒரு கருப்பு குதிரை வெளியே வந்தது. அந்த கருப்பு குதிரையின் சவாரிக்காரரிடம் ஒரு தராசு இருந்தது. அவர் ஒரு பெரிய வறட்சியால் ஏற்படும் பரவலான பஞ்சத்தை குறிக்கிறார். இன்றும் கூட நமது கிரகத்தில் உலர்ச்சி அதிகரிப்பதும் நமது நாட்டின் பல பகுதிகளில் நீர்மட்டம் குறைந்து கொண்டிருப்பதும் நாம் காண்கிறோம். நான்காவது முத்திரை திறக்கப்பட்டது, ஒரு மங்கலான மங்கள் போன்ற குதிரை வெளியே வந்தது. அந்த குதிரையின் சவாரிக்காரர் மரணம். அவருக்கு பூமியின் நான்கில் ஒரு பங்கினரை பசிப்பிணி, வாள் மற்றும் மிருகங்களால் அழிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஐந்தாவது முத்திரை திறக்கப்பட்டது. யோவான் எழுதியுள்ளார், நான் கஷ்ட நேரத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்துவ விசுவாசிகளின் ஆத்மாக்களை பார்த்தேன். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை காத்ததற்காக கொல்லப்பட்டவர்கள். ஆறாவது முத்திரை திறக்கப்பட்ட போது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சூரியன் கருப்பாக மாறியது. பைபிள் கூறுகிறது சந்திரன் இரத்தம் போல் ஆனது. ஏழாவது முத்திரை திறக்கப்பட்ட போது சுமார் 30 நிமிடங்கள் அமைதி இருந்தது என்று பைபிள் கூறுகிறது. இது புயலுக்கு முன் இருக்கிறோம், அமைதியாக இருக்கலாம். ஏனெனில் இந்த அமைதி முடிந்ததும் தேவனுடைய ஏழு பெரிய தீர்ப்புகள் இந்த உலகில் பொழிந்தன. இவையெல்லாம் பயங்கரமான விஷயங்கள். பைபிள் இந்த விஷயங்கள் உண்மையில நடக்க போகின்றன என்று கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் துன்பத்து காலத்தை அனுபவிக்க நேர்ந்தால் அது உங்கள் தவறு, கடவுளின் தவறு அல்ல. கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தம் ஒரே பிறந்த மகனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெற வேண்டும். பாவத்தின் கூலி மரணம், ஆனால் கடவுளின் வரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவன்.

0: நான் பாட்டியின் வீட்டுக்கு போவது எவ்வளவு விரும்பினேன். அவர் இப்போது இல்லையே என்று நம்ப முடியவில்லை.
1: இயேசு வந்து தம் மக்களை ராப்சரில் அழைத்து செல்வார் என்பது உங்களுக்கு தெரியும்.
0: அதை நீங்களே எனக்கு சொன்னீங்க.
1: ராப்சர் பிறகு ஒரு உலக தலைவர் ஒரு வீரராக வெளிப்படுவார். அவர் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார், ஆனால் ஏமாற்றுபவராகவும் இருப்பார். இருந்தாலும் மக்கள் அவரை நேசிப்பார்கள்.
0: அவர்தான் அந்த மிருகமா?
1: முதல் 3.5 ஆண்டுகளுக்கு அவர் ஒரு இரட்சகர், ஒரு வீரர் போல தோன்றுவார், உலக பிரச்சனைகளை அதிசயமாக தீர்க்கும் வகையில். ஆனால் 7 ஆண்டுகளுக்குள் நடக்கும் துன்பத்தின் நடுவில் அந்த தீமை அவரில் வெளிப்படத் தொடங்கும்.
0: அந்த முத்திரை பற்றி என்ன?
1: என் பைபிளை திற, செல்லம், வெளிப்படுத்தல் 13:16 ஐ பார்க்க.
0: சரி, 13:16. அவன் சிறியவர்களையும் பெரியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் எல்லாரையும் அவர்களது வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரை பெறச் செய்கிறான். அந்த முத்திரை அல்லது மிருகத்தின் பெயர் அல்லது அவன் பெயரின் எண்ணெய் உடையவரை தவிர யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அப்படியென்றால் மக்கள் அந்த முத்திரையை அணிய வேண்டியது தானா?
1: ஆமா, மக்கள் உணவு, உடை அல்லது வேறு எதையும் வாங்க முடியாது. பெட்ரோல்?
0: அது அப்பாவின் கிரெடிட் கார்டு மாதிரி தானே?
1: மிகவும் பலருக்கு இது ஒரு புதிய வகை கிரெடிட் கார்டு போல தோன்றும். மேலும் மக்கள் அதை வரவேற்பார்கள்.
0: அந்த முத்திரையை எடுக்க விரும்பாதவர்கள் என்ன செய்வார்கள்?
1: அந்த முத்திரையை விரும்பாத ஒரே மக்கள் விசுவாசிகள் ஆகும். அவர்களில் பலரை மிருகம் அல்லது எதிர் கிறிஸ்து கொன்று விடுவார்கள்.
0: ராப்சரான பிறகு ஒருவர் கிறிஸ்தவராக மாற முடியுமா என்று சொல்கிறீர்களா?
1: இஸ்ரவேலின் முத்திரையிடப்பட்ட 144,000 ஊழியர்களே, கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்க பலரை வழி நடத்துவீர்கள்.
0: அந்த முத்திரையை எடுத்துக்கொள்ளும் மக்களுக்கு என்ன நடக்கும்?
1: வெளிப்படுத்தல் புத்தகத்தை பாருங்கள், எனக்கு நினைவிருக்கிறது அது 14:10 or 11.
0: சரி, அவரும் அதையே குடிப்பார். அதிலேயே சரி, 11 சொல்கிறது, அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் மேலே எழும், அவர்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இருப்பார்கள், மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளும் யாவரும். அப்படி என்றால்
1: இயேசு கிறிஸ்துவை ஏற்க வேண்டிய நேரம் இப்போதுதான், அப்போது அல்ல.
0: பாட்டி, நீங்களும் தாத்தாவும் சொன்ன கடவுள் அன்பு என்ன ஆச்சு?
1: கடவுள் அன்பானவர், ஆனால் அவர் பரிசுத்தமானவர். பாவத்தை வெறுக்கும் அவர் தன் முன்னிலையிலோ ராஜ்யத்திலோ அதை அனுமதிக்க மாட்டார்.
0: ஆனால் நாம் எல்லாம் பாவம் செய்கிறோம்.
1: அது சரிதான், அதனால் நாமும் தண்டனைக்கு உரியவர்கள்தான். ஆனால் கடவுள் நம்மை மிகவும் நேசித்ததால் நம்முடைய பாவங்களுக்கு முழுமையான பரிகாரமாக தனது மகன் இயேசுவை மரணிக்க அனுப்பினார். மற்றும் இயேசுவை நம்பி அவரை தங்கள் இரட்சகராக விரும்பும் யாருக்கும் நித்திய ஜீவனை வழங்குகிறார்.
0: நான் நிச்சயமாக தெரியவில்லை. ஒரு நாள் இந்த வெளிப்பாடு கஷ்டகாலம் பற்றியெல்லாம் எனக்கு அர்த்தமாகலாம். நான் வீட்டு கடன் தவணைகளை செலுத்த முடியவில்லை, அதனால் பாட்டியின் வீட்டுக்கு மாற்றம் செல்ல முடிவு செய்தேன். வெண்டா மற்றும் சாண்டி தனியாக இருக்க விரும்பவில்லை, அதனால் வெண்டாவின் கணவர் ஜானி சேவையிலிருந்து வீடு திரும்பும் வரை அவர்கள் என்னுடன் இருக்க முடிவு செய்தார்கள். அது ரொம்ப மோசமாக இருந்தது. அது நடந்த போது ஜிம் எடுத்து செல்லப்பட்டார். அதே போல் வெண்டாவின் 18 குழந்தை டியானாவும் எடுத்து செல்லப்பட்டார். அன்று முதல் தபால் இல்லை. ஜானியின் மௌனம் வெண்டாவின் நிலையை என் நிலையை விட மோசமாக்கியது. பிடிபட்ட ஒரு வாரத்திற்கு பின் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையை இழந்தோம்.
2: அன்பான பாட்டிமா, நீ எங்க இருந்த? வீட்டுலதான். வா, அவளை வீட்டுக்கு கொண்டு வா. நீ எங்களுக்கு போன் செய்யாதது ஏன்?
0: மன்னிக்கவும் டயான்.
2: பாட்டி, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணோமா?
0: இது முட்டாள்தனமாக இருக்கலாம் என்று நினைக்கலாம், ஆனால் நான் ஒரு பயங்கர கனவு கண்டேன். நான் ஓடிக்கொண்டிருந்தேன், நான் அணையின் மேல் ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனால் எங்கும் செல்லவில்லை.
3: நீ அன்னையில் என்ன செய்து கொண்டிருந்தாய்?
0: உன்னையும் டயானையும் சந்திக்க. நீங்கள் எனக்கு உதவ போகிறீர்கள், ஆனால் உங்களிடம் மிருகத்தின் முத்திரை இருந்தது.
3: மிருகத்தின் முத்திரையா?
2: நினைவிருக்குதா பிக்னிக்ல ஜென்னியின் காதலன் நமக்கு அதை பத்தி சொன்னாரு.

0: என் கனவின் முடிவில் நீ என்னை தள்ளிவிட்டாய்.
1: ஆனால் பாட்டி, அது வெறும் முட்டாள் கனவுதான்.
2: சிரிப்பாக இருக்கிறது. ஒரு கனவுக்காக நீ எங்கள் மீது கோபப்படுகிறாயா?
0: ஆமாம், அந்த முட்டாள் கனவு நிஜமாகிவிட்டது.
2: எனக்கு தெரியும், ஆனால் நான் அவளை அணையிலிருந்து தள்ளினேன் என்ற பகுதி நடக்கவே இல்லை. நான் பாட்டிய ரெட் ராக் அணையிலிருந்து தள்ளுவதை நீயே நினைச்சுப்பாரு, அது வெறும் முட்டாள்தனமாக இருக்கிறது.
0: ஆமாம், ஆனால் நான் ஜிம் மற்றும் கோடிக்கணக்கான மற்ற கிறிஸ்தவர்களும் வெறுமனே மறைந்து விட்டார்கள் என்று கனவு கண்டேன். அடுத்த காலை எழுந்தபோது நான் கனவு கண்ட எல்லாமே நிஜமாகிவிட்டது.
1: பாட்டி,
2: நீ என்கிட்ட சொல்றதா ஜிம்? பார், மன்னிச்சுக்கோ பாட்டி, ஆனா உனக்கு தெரியணும், உன்னை பாதிக்க எதுவும் செய்யும் கடைசி மனிதர்கள் நாங்க தான்.
0: தயவு செய்து நாங்க போகணும்.
1: ஆனா பாட்டி, நீ எங்க போற?
0: எங்க போறோம்னு நாங்களும் தெரியல.
2: குறைஞ்சபட்சம் ஒரு போன் பண்ணுவியா?
0: ஆமாம், நிச்சயமா நான் போன் பண்ணுவேன்.
1: நாங்க ஏதாவது செய்ய முடியுமா?
0: வேணாம், நன்றி.
2: நீ இதை நம்புறியா?
1: இந்த எல்லாமே நிஜமா இல்லாத மாதிரி இருக்கு. நீ நல்லா இருக்கியா பாட்டி?
0: ஆமா, நான் சரியா தான் இருக்கேன்.
1: என் கடிதத்தையும் எடுத்தாச்சு.
0: ஏய், இங்க கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றத கேளுங்க.
3: எங்களுக்கு படிக்கலையா?
4: இல்லை, ஏனெனில் நான் எப்பொழுதும் சிறந்ததை கடைசி செய்கிறேன். இங்கே இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ஓ பாரு, ஒரு மின்சாரம் கட்டண கணக்கு. இங்கே அம்மா அப்பாவுக்கான ஒரு கடிதம் இருக்கிறது. ரெண்டு கடிதங்கள் அம்மா அப்பாவுக்காக.
3: நாம் இங்கே ஏன் நிற்கிறோம்?
4: வா, இந்த கனவுக்கு என்ன ஆனது என்று உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.

0: அந்த வேலையினை அங்கே பார்க்கிறாயா? அங்கேதான் ஜெர்ரி என்னை தள்ளிவிட்டான்.
1: சரி, அது ஒரு கனவு மட்டுமே பேட்டி. இத பத்தி இனிமே யோசிக்காத.
0: வாங்க இங்கிருந்து வெளியே போகலாம்.

0: வேண்டா, இப்போது ஜானியின் கடிதத்தை படிக்க தயாரா?
1: அவள் இன்னும் மின்சாரம் கட்டண கணக்கை படிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் மின் கட்டணத்தை தவிர்த்து அந்த கடிதத்தை இறுதியில் படிப்பேன். அன்புள்ள வெண்டி, நீ எப்போதும் என்னை வெண்டி என்று அழைப்பாய்.
0: வெண்டி, இது ரொம்ப தனிப்பட்டதாயிடுச்சு. இந்த காதல் கடிதத்தை தொடரணுமான்னு உறுதியா இருக்கீங்களா?
1: சரி, இது இன்னும் மோசமா இருந்தால் நான் நிறுத்திவிடுவேன், சரியா? அன்புள்ள வெண்டி, அக்டோபர் 22க்கு இன்னும் 5 வாரங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் அது ஒரு நிரந்தரமாகவே தோன்றுகிறது. நான் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள டிராவிஸ் விமானப்படை தளத்திற்கு சுமார் 21ஆம் தேதி செயல்முறை காரணமாக வீட்டிற்கு வரப்போகிறேன். அடுத்த சம்பள நாள்ல உங்களுக்கும் டியானாவுக்கும் கலிபோர்னியாவுக்கு விமான பயண செலவை அனுப்புகிறேன். நீங்கள் இருவரும் வரலாம். நீங்கள் இருவரையும் பார்க்க நான் ஆவலா இருக்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு அருமையான செய்தியும் வைத்திருக்கிறேன். நான் வேலை செய்யும் ஒருவருடன் சேர்ந்து நாங்கள் இருவரும் இந்த விமானப்படை தளத்தில் நடைபெறும் கூட்டங்களுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு நான் இயேசு கிறிஸ்துவை என் தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஓ இல்லை இல்லை.
2: காலை வணக்கம். இன்றைக்கு உங்களை தூக்கிலிடப்படுவீர்கள். ஆனால் இது அவசியம் இல்லை. சட்டப்படி இங்கு இருப்பவர்கள் இனி ஒருபோதும் சூரிய உதயத்தை பார்க்க கூடாது. எனினும் உங்களுக்காக எனக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. நமது விடேஹான் சகோதரர் கிறிஸ்டோபர் உங்கள் நலனும் எதிர்காலமும் குறித்து மிகவும் கவலைப்பட்டு நீங்கள் மரணத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு வழியை ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுந்து வந்து உங்கள் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வழி இல்லாதது. நீங்கள் பல வருடங்களாக பயன்படுத்திய கிரெடிட் கார்டுகளைப் போலவே பல பல ஆண்டுகளாக. நாங்கள் உங்களை இறக்க விரும்பவில்லை. சகோதரர் கிறிஸ்டோபரும் உங்களை இறக்க விரும்பவில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, எழுந்து வந்து உங்கள் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் நெற்றியில் அல்லது உங்கள் வலது கையில் ஒரு குறி வழங்கப்படும். இங்கே யாராவது இந்த நிமிடத்தில் உங்கள் நிலை குறித்து கவலைப்பட்டு துயரத்தில் இருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஒருவரிடம் திரும்பிச் செல்ல விரும்புகிறீர்களா? உங்கள் கையை உயர்த்துங்கள். யாராவது இருக்கிறீர்களா? உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் அந்த நபர் என்னென்ன நினைப்பார் என்று கவலைப்பட வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையில் எடுக்கப் போகும் மிக முக்கியமான முடிவாக இருக்கலாம். இப்போது செய்யுங்கள், மிகவும் தாமதமாகிவிடும் முன். சகோதரர் கிறிஸ்டோபரின் பெருந்தன்மையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பாதவர்களுக்கு உங்கள் பெயர்கள் நாள்தோறும் 4 பேராக அழைக்கப்படும். அந்த நேரத்தில் உங்கள் கண்கள் கட்டப்பட்டுவிடும். பின்னர் கட்டுப்பட்ட கண்களை அகற்றும் வகையில் கட்டிடத்தின் பின்புறம் உங்களை அழைத்துச் செல்லப்படுவீர்கள். அங்கு குறியை பெறும் மற்றும் சமுதாயத்திற்கு மீண்டும் சேரும் கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். கார்த் வில்லியம் டி அவர்கள், பாக்ஸ்டர் எதல் ஷாஃபர், வில்லியம் கிராஃப்ட் மற்றும் டொனால்ட் எப் ஆகியோரின் பெயர்கள் இந்த பட்டியலில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளன.
1: ஏன் அவர்கள் கண்கட்டுப்பட்டை அகற்ற வேண்டும்?
3: ஒருவேளை அதிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இருக்கலாம். அது சிலரின் மனதை மாற்றச் செய்யலாம்.
1: பாட்டி, குறியை எடுக்க அவர்களால் உன்னை சமாதானப்படுத்த விடாதே. என்ன நடந்தாலும் அவர்கள் உன்னை இறக்க விரும்பவில்லை. அவர்கள் உன் ஆன்மாவை விரும்புகிறார்கள். நீ குறியை எடுத்தால் அதனால உனக்கு கிடைக்கும் எல்லாம் சில மாதங்கள் மட்டுமே. அதுக்கு பிறகு நீ இறக்க விரும்பும் ஒரு நேரம் வரும். ஆனா அதை பண்ண முடியாது.
0: நான் செய்ய விரும்பவில்லை என்று நினைக்கிறாயா?
1: அப்படினால் செய்.
3: பாட்டி, ஜெர்ரி மற்றும் டயானை பொறுத்தவரை அடுத்ததாக என்ன நடந்தது? நான்
1: அவங்களை நம்பல. இது வெறும் கனவு என்று என்னை என்னோட சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனாலும் அதில் பல பகுதிகள் ஏற்கனவே நிஜமாகிவிட்டன. நாம் இருவருக்கும் உள்ள தொடர்பை நான் முழுமையாக துண்டிக்கவில்லை. ஏனெனில் டயான் உணவு ஒதுக்கீட்டு வார்டில் வேலை பார்த்தார். ஒரு நாள் நான் அவளை அழைத்த போது அவள் கூடுதல் உணவு பார்கள் வாங்கி கொடுக்க முடியும் என்று சொன்னாள்.
4: டயான், உனக்கு இது தெரியுமா? நாம கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுதான் முதல் முறை நெருப்பு வச்சிருக்கிறோம், தெரியுமா? ஏய் பாருங்கள் நண்பர்களே, இதுல எருசலேமில் ஆண்கள் தீர்க்க தரிசனம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் டிவியில் ஒருவன் எல்லா கிறிஸ்தவர்களும் போய்விட்டார்கள் என்று சொல்வதை கேட்டேன் என்று நினைக்கிறேன்.
0: அதை நான் பார்க்கலாமா?
4: பொதுவாகவே சில பைத்தியக்காரர்கள் தான் இருக்கும்.
0: அமானுஷ்ய சக்திகளுடன் இரு சாட்சிகள் மனம் திரும்பும்படி பிரசங்கிக்கிறார்கள். இயேசு வருகிறார்.
4: இயேசு வருகிறார். அவர் சில மாதங்களுக்கு முன்பு இங்கே இருந்தார் என்று நினைத்தேன்.
5: அவங்கள இரண்டாவது வருகையை பற்றி பேசுறாங்க. அதாவது கஷ்ட நாளுக்கு பிறகு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வருவதை.
4: ஆமாம், கண்டிப்பாக.
1: இதை கேளுங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதில் அவர்களின் ஊழியத்தின் தன்மை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும்
4: தனித்துவமானவர்கள் போல இருக்கிறார்கள்.
1: நீங்க சும்மா இருக்க முடியுமா? அவ படிக்கட்டும்.
5: அவர்களின் ஊழியத்தின் தன்மை மோசே மற்றும் எலியாவின் ஊழியத்தை போலவே என்று விவரிக்கப்படுகிறது. அவர்கள் அதிசயமான சக்தி கொண்டவர்கள் என்றாலும் இது ஊகமே என்று ரபாய் ரூபன் கூறுகிறார். யாரோ ஒருவர், நான் நம்புகிறேன், ஏனெனில் மலாகி 4:5-6 தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டபடி அந்த மகத்தான மற்றும் பயங்கரமான கர்த்தருடைய நாளுக்கு முன்பு எலியா திரும்புவார் என்று.
4: வாவ்.
1: சரி, இதை எப்படி கேள்வி செய்கிறாய்?
4: மோசே மற்றும் எலியா பைபிளிலிருந்து நேராக எருசலேமுக்கு நடந்து வருவார்கள் என்று? ஓ விடுபா,
5: இது கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பூமியிலிருந்து திடீரென மறைந்து போவதைப் போலவே முட்டாள்தனமாக இருக்கிறது.
4: அதற்கான ஒரு விளக்கம் இருக்கிறது.
5: அது சரிதான், அது மத்தேயுவில் இருப்பதாக நான் நம்புகிறேன். நான்
4: நேற்றைய செய்தித்தாளில் அது இருப்பதாக நம்புகிறேன். யுஎஃப்ஓக்கள்.
1: பாட்டி, நீ முழு கட்டுரையையும் முடித்து விட்டாயா?
6: இல்லை, அந்த நேரத்தில் அது அதிகம் பிரபலமான தலைப்பாக தெரியவில்லை.
1: பார்ப்போம். தீர்க்க தரிசனம் மலாகி நம்முடைய நாளில தோடுகிறது. இந்த இரு மனிதர்களும் குறுகிய காலத்தில் 1000கணக்கான யூத இளைஞர்களை அதிசயமான முறையில் கிறிஸ்துவுக்கு மாற்றியுள்ளனர். இந்த யூத சீடர்கள் உலகளாவிய சுவிசேஷ பணிக்காக பயிற்சி பெறுகிறார்கள் என்று டாக்டர் மார்க் காலின்ஸ், மற்றொரு தியாலஜிக்கல் அதிகாரம் கூறுகிறார். வெளிப்படுத்தல் 7, அது 144,000 இஸ்ரவேலர்களை பற்றி பேசுகிறது.
4: அந்த தியாலஜிக்கல் அதிகாரங்கள் உண்மையில் அதிபதிகள் என்றால் ஏன் அவர்கள் மற்றவர்களுடன் மேலே செல்லவில்லை? அதனால்தான் இந்த கோட்பாட்டில் கிறிஸ்தவர்கள் மட்டுமே சென்றார்கள் என்பதில் சந்தேகம் வருகிறது. அப்படியென்றால் இங்கே இன்னும் இஸ்தோல்க மத பிரமிக்கைகள் ஏன் இருக்கிறார்கள்?
6: ஒருவேளை அவர்கள் யுஎஃப்ஓக்களை நம்பவில்லை.
5: நீங்கள் உங்கள் மனதில் பைபிளை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாலே அது உங்கள் இதயத்திலே இயேசு இருக்கிறார் என்பதை குறிக்கவில்லை.
6: ஓ அப்படியா.
5: இதை பாருங்கள். July 16 2 மாதங்களுக்கு முன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் இஸ்ரவேலும் 10 நாடுகளும் உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திட்டார்.
1: அது என்ன அர்த்தம்?
5: பாட்டி, நினைவிருக்கிறதா அந்த சுவிசேஷகர் சொன்னார் அல்லவா, இது நடந்தால் 7 வருட துன்ப காலத்தின் தொடக்கம் என்று.
1: அப்படித்தான். ஏய் வாருங்கள் பெண்களே, இது உலகத்தின் முடிவல்ல.
6: அப்படி இல்லை என்றாலும் அது இருந்திருந்தால் நாமும் விரும்பி இருப்போம் என்று எனக்கு தோன்றுகிறது.
7: மூன்று நாட்களுக்கு முன்பு உகாண்டாவில் நடந்த இந்த அணு வெடிப்பு போன்ற படங்கள் உலக போர் இப்போது மிகவும் நுட்பமானதாக மாறிவிட்டது என்பதை நிரூபிக்கின்றன. இன்றைய நிகழ்வுகள் 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமத்தில் முன்கூட்டியே கூறப்பட்டுள்ளன என்று மத தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு மத தலைவர் வெளிப்படுத்தல் Adhikaram 6:4 மேற்கோள் காட்டினார். மற்றொரு செம்மறி குதிரை வெளியே வந்தது. அதன் மேல் அமர்ந்தவருக்கு பூமியில் அமைதியை அகற்றும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும் என்று அவருக்கு ஒரு பெரிய வாள் கொடுக்கப்பட்டது. மீண்டும் வேதாகமம் எப்போதோ தூசி படிந்த அலமாரிகளில் இருந்த வசனங்களால் நம்மை பின்தொடர்கிறது. இப்போது அவை கூச்சலிடும் தலைப்புச் செய்திகள் ஆகின்றன.
8: அவன் 3வது முத்திரையை திறந்த போது ஒரு மிருகம், இதோ ஒரு கருப்பு குதிரை என்று சொன்னதை நான் கேட்டேன். அதன் மேல் அமர்ந்தவரின் கையில் ஒரு தராசு இருந்தது. ஒரு குரல், ஒரு பெண்ணிக்கு 1 அளவு கோதுமை, 3 அளவு பார்லி ஒரு பெண்ணிக்கு என்று சொல்வதை நான் கேட்டேன். மற்றொரு வார்த்தையில, ஒரு நாள் சம்பளத்திற்கு ஒரு ரொட்டி. என் அன்பான நண்பர்களே, நீங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள், ஏனெனில் பலர் உலகப்பெரிய திருச்சபையின் கடவுளற்ற மனித நேயத்தை கேட்க விரும்பினர். இது எனக்கு ஒரு துன்பகரமான வேதனையாக உள்ளது. என் பிரசங்கத்தை கேட்டவர்களில் சிலர் மரணமடைந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகும் இரட்சிப்பின் வல்லமையை கேள்விப்படாததால் நித்திய வேதனைக்குள் நுழைந்தார்கள். இயேசு தன் சிறியவர்களை வழிதவரச் செய்பவரை பற்றி, அவனுக்கு கழுத்தில் ஒரு ஆட்டுக்கல் கட்டி கடலின் ஆழத்தில் மூழ்கடிக்கப்படுவது மேல் என்று சொன்னார். நான் உங்களிடம் சொல்கிறேன், வேதாகமம் உண்மைதான். பவுல் சுவிசேஷத்தை கேட்டும் புறக்கணித்தவர்களை ஒரு வலுவான மாயை பிடித்துவிடும் என்று அறிவித்தார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக ஏற்க மறுத்து கொண்டே இருந்தால் உங்கள் எதிர்காலம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது உங்களுடைய எதிர்காலமானது ஒரு உன்னதமான ஆன்மீக பாரம்பரியமாக அமையும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றும் வாழ்வீர்கள். என் நண்பர்களே, முதல் முத்திரை, வெள்ளை குதிரை மற்றும் இஸ்ரவேலுடன் செய்யப்பட்ட உடன்பாடு நிறைவேறிவிட்டது. சிவப்பு குதிரை நம்மை உலகப் போருக்குள் இழுத்து வந்தது. கருப்பு குதிரை பஞ்சத்தை கொண்டு வந்தது. அடுத்தபடியாக வருவது மரணம். நீங்கள் இன்னும் காத்திருக்க முடியுமா?
9: நீங்கள் என்னை மிகவும் எரிச்சலடைய வைக்கிற விஷயம் தெரியுமா? நீங்கள் இப்போது வரை காத்திருந்து எங்களை பயமுறுத்துகிறீர்கள். இதெல்லாம் தாமதமாக முன்பே ஏன் எங்களுக்கு சொல்லவில்லை?
8: பட்டி, உன்னிடம் ஒரு பைபிள் இருக்கிறதா?
9: ஆம், இருக்கிறது.
8: அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது?
9: என்ன?
8: அதில் கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக இறந்தார் என்று எழுதப்பட்டுள்ளதா? மன்னிப்பை கேட்டு அவரை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அதில் எழுதப்பட்டுள்ளதா?
9: ஆம்.
8: அப்படின்னா ஏன் என்னை குற்றம் சொல்றீங்க?
9: ஏனில் நீங்கள் அதை பிரசங்கிக்கலாம் இருந்தீர்கள். நீங்கள் ஒருபோதும் தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசவில்லை. மேலும் பயமுறுத்தும் முறைகளை பயன்படுத்தியதாக சுவிசேஷகரை விமர்சித்தீர்கள் கூட. பயப்படுத்தி சொர்க்கத்தில் சேர்த்திருந்தால் நானும் இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்காது.
8: சுவிசேஷகர் வந்த அன்று நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் இருந்தாய். அவர் அழைப்பு கொடுத்தார்.
9: ஒரு முறைக்கு மேல கேட்டிருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாம்.
8: உன் பாட்டி இயேசுவை பற்றி சொன்னதா? நீயே பலமுறை சொன்னியே இல்லையா? ஒரு வகையில நீ சொல்றது சரிதான் பட்டி. நானும் ஒரு பகுதி பொறுப்பாக இருக்கிறேன். நான் என் சொந்த தத்துவத்தை பிரசங்கித்தேன். இங்குள்ள பாதுகாப்பை நான் மிகவும் விரும்பினேன். மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அஞ்சாததால் நானும் அப்படியே செய்தேன். ஆனால் உன்னிடம் ஒரு பைபிள் இருந்திருந்தும் நான் உன் போதகராக சொன்னதை அது எதிர்க்கும் போது நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது உன் கடமை. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க மறுத்ததால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் ஒரு தேவாலயத்தை நீ தேடி செல்ல வேண்டியது உன் கடமை.

0: ஓ, நான் குதிரைகளை மிகவும் விரும்புகிறேன்.
1: இந்த குதிரைகளை யார் பார்த்துக் கொள்கிறார்கள்?
0: என் மாமா, அவை அவருடைய குதிரைகள்.
1: ஓ பாருங்கள், அவன் அழகாக இல்லையா?
0: சாண்டி, அவன் கிட்ட போகாத, அவன் சரியில்லை போல தெரியுது.
1: அவன் மோசமா தெரியலை, அவன் அழகாக இருக்கிறான்.
0: ஆனா அவங்கிட்ட ஏமாறாதே, உன்னை நம்பிக்கைய வென்று உன்னை கொல்ல பாப்பான். இது யார் கட்டுப்பாடு?
2: சரி, அது டோனியின்து. நீ நேரா போய் டோனிய எடுத்துக்க.
0: சரி, அப்படியே
2: வெக்கிய எடு, பையையும் எடுத்துக்கோ. தயாரா?
0: வணக்கம், வாங்க. உங்களை நாங்கள் மனசார் அன்புடன் வரவேற்கிறோம். உள்ள வாருங்கள்.
2: போவோம் போவோம்.
0: நீங்களும் அறிந்திருப்பீர்கள், இவை நல்லவைதான். ஆனா ஒரு நாளைக்கு 3 முறை, வாரம் முழுக்க 7 நாட்களும்.
1: ஒரு நாளைக்கு 3 முறை உண்பதே அதிர்ஷ்டம், குறை சொல்லாதீர்கள்.
0: நான் உண்மையில என்ன விரும்புகிறேன்னு தெரியுமா?
1: மூளையில் இருக்கும் சோழ கொத்து.
0: அதை விட அதிகம்.
1: சோழ கொத்துக்கு மேல என்ன இருக்குது?
0: ஒரு பெரிய சிவப்பு சாரும் நிறைந்த தர்பூஷணி. நீ
1: நான் என்ன விரும்புவேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா?
0: பாட்டியின் பெரிய சிவப்பு சாரும் தர்பூஷணியின் பாதி.
1: இல்லை, நான் ஒரு சிறிய பச்சை சாரும் திராட்சையை விரும்புகிறேன்.
0: ஒரு திராட்சை மட்டும்தானா?
1: அதன் பக்கத்தில் ஒரு முழு திராட்சை தோட்டம் இருந்தார்.

0: ஒரு மூச்சு இருக்குது.
1: ஒரு நண்பன் சிரிக்கிறார். திடீர்னு ஒரு விசித்திர அமைதி நிலவுகிறது.
0: நான் கிளம்பணும் போல இருக்கு. இல்ல இருங்க பாட்டி ப்ளீஸ். இது
1: அவரே நட்சத்திரம் தலைநிமிர். உன் மீட்பு வந்து விட்டது.

0: நீங்கள் உண்மையில் யாரு?
1: நீங்கள் யார்? நான் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஆகியோரின் நாமத்தில் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இன்னும் கேளாதவர்களுக்கு ஊழியம் செய்ய இயேசு சொன்னார், உண்மையாக உண்மையாக நான் உங்களிடம் சொல்கிறேன், ஒருவர் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. யோவான் 3:16 அவர் சொன்ன வார்த்தையில் இயேசு கூறினார், தேவன் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே பிறந்த குமாரனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும்.
0: நான் நம்புகிறேன். நான் மறுபடியும் பிறக்க என்ன செய்ய வேண்டும்?
1: நீ ஒரு பாவி என்று ஒப்புக்கொள். கிறிஸ்து உன் பாவங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தித்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் மற்றும் உண்மையில் உயிருள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நம்பு.

0: முக்கியமான தகவல் இப்போது இங்கே முறையாக பதிவாகிறது.
1: உயரமாக அன்று வின் பெற்ற அந்த அமைதியை நான் மிகவும் ஆவலுடன் பெற விரும்பினேன். ஆனால் நம்முடைய நண்பர் என்னிடமும் சாண்டியிடமும் எதுவும் சொல்லலை. பெட்ரோல் மிகவும் குறைவாக இருப்பதால் எப்போதும் முடிந்தவரை குதிரைகளில் சென்று வேதாகம படிப்பை நடத்துவோம்.
0: ஏனெனில் மக்கள் அவ்வாறு செய்ய வேண்டியதுதானே.
2: தயவு செய்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா?
0: எங்களிடம் உணவு எதுவும் இல்லை.
1: அவள் சொல்வது சரி, உணவு இல்லை. இருங்கள், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? வெண்டா,
3: நான் நகரத்தில் வசிக்கிறேன்.
1: நான் உங்களை சந்திக்க ஏதாவது இடம் இருக்கிறதா?
3: நான் பூங்காவுக்கு அடிக்கடி போகிறேன்.
0: வெண்டா, எங்களிடம் கூடுதல் உணவு எதுவும் இல்லை.
1: சரி, நான் என்னுடையதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்க பெயர் என்ன?
3: ஜொனாதன்.
1: நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன், நீங்கள் நம்புகிறீர்களா என்று, இயேசு மெசியா என்று?
3: நான் அவர் ஒரு சிறந்த ஆசான் என்று நம்புகிறேன்.
4: நீங்களும் நம்புகிறீர்களா?
1: நானும் அவர் மெசியா, உயிரின் அளிப்பவர், உண்மையின் படைப்பாளர், நம்மை மிகவும் நேசித்தவர் என்று நம்புகிறேன். அவர் சிலுவையில் ஏறினார். நீங்கள் மற்றும் நானும் என்றென்றும் வாழவும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும். நான்
3: நீங்கள் என்றால் அதையெல்லாம் எல்லோரிடமும் பேசிக்கொண்டு போக வேண்டாம்.
1: நீங்கள் இயேசுவை நம்பி என்றென்றும் வாழ விரும்புகிறீர்களா?
3: ஆனால் நான் ஏற்கனவே கடவுளை நம்புகிறேன், தெரியுமா?
1: நானும் கடவுளை நம்பினேன், ஆனாலும் நான் பின்னால் விட்டுவிடப்பட்டேன். பிசாசும் கடவுளை நம்புகிறான். ஜொனாதன், என் நண்பர்கள் ஒப்புக்கொண்டால் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க விரும்புகிறாயா?
3: நீ இதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டாய்.
1: இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு இங்கே உன்னை சந்திச்சு சொல்லிவிடுகிறேன், சரியா? கடவுள் நியாயமற்றவர். நீ எப்படி அப்படி சொல்கிறாய்? நான் மோசேவும் எலியாவும் எருசலேமில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எல்லா ஞாயிறு பள்ளி கதைகளையும் நம்ப வேண்டும். பிறகு இயேசு மேகத்தில் திரும்பி வருகிறார். அப்புறம் ஷஜாம், எல்லா நல்லவர்கள் போய்விடுகிறார்கள்.
5: பாட்டி, தெரியுமா, நீ கடவுளை மறுக்க காரணங்களை தேடுகிற மாதிரி தான் தெரிகிறது.
1: நான் எனக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய சிறிய குழந்தை இறந்துச்சு, அவங்க கிறிஸ்தவர்கள். இப்பொழுது கடவுள் இவ்வளவு நல்லவராயிருந்தால் அவரை நம்புகிறவர்களுக்கு ஏன் அவர் எதிராக நடக்கிறார்?
5: பாட்டி, இந்த புதிர் முடிவில் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியவில்லை என்றால், இந்த ஒரு துண்டு அல்லது வேறு எந்த ஒரு துண்டினாலும் முழு காட்சியையும் விவரிக்க முடியுமா?
1: நாம் இந்த பைத்தியக்காரமான விஷயத்தை ஒரு முறையாவது சேர்க்க முடிந்தால் எல்லா துண்டுகளும் இருக்க வேண்டும்.
5: சரி, இப்போதையா இந்த துண்டு உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை என்று நினைத்துக்கொள். இப்போதான் சோ இது தனியா பார்த்தா எந்த அர்த்தமும் இல்லை, ஆனா போன் முழு திட்டத்துல வந்து இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒவ்வொரு துண்டும் எங்கே பொருந்தும் என்பதை கடவுள் அறிவார். மேலும் ஒவ்வொரு துண்டும் சரியாக பொருந்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போது அந்த துண்டுகள் எங்கே பொருந்தும் என்று உனக்கு காட்ட அவர் மீது நம்பிக்கையுடன் இருக்கலாம், அல்லது உன் சொந்த விருப்பப்படி முயற்சி செய்து போராடலாம்.
1: சாண்டி,
6: ஹூம்,
1: நீ ஒரு நம்பிக்கையாளர் தானா?
6: அதை ஏன் கேக்குறீங்க?
1: அந்த நாள் புல்வெளியில அந்த கடவுளின் மனிதர் வெண்டாவிடம் பேசினாரே, அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல, நான் வேணாம்னு சொல்லிடுவேன்னு தெரிஞ்சுதான் அவர் அப்படி பண்ணாரோன்னு நினைச்சேன். ஆனா சாண்டி, அவர் உன்கிட்டயும் எதுவும் சொல்லல.
5: சாண்டியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, உனக்குத்தான் உதவி தேவை.
0: அந்த இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
5: அஸ்தோல்க முயல்களுடன் நிச்சயமாக நமக்கு மழை வர வேண்டும் அல்லவா?

போகிறேன். நான் அதை மீண்டும் மூட வேண்டியது.

0: நான் இதை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னா,
1: நீ ஸ்டால்கள் பூட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் என்ன நினைச்சேன்?
0: அவைதான்.
1: அந்த குதிரை சுதந்திரமாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தபோது மரணத்தின் வெளிர் நிற குதிரையை நினைத்தே தவிர முடியவில்லை. மரணம் அது விரைவில் நம்முடைய வாழ்வில் மூச்சு விடுவது போலவே ஒரு பகுதியாகிவிட்டது. ரேடியோவும் டிவியும் உலகம் முழுவதும் மரணங்களை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருந்தன. பசிப்பாடு, நோய், தண்ணீர் இல்லாமை, வெப்பம் மற்றும் விலங்குகளின் தாக்குதல் ஆகியவற்றால் இப்போது அது விண்டன் சாண்டியின் குடும்பத்தையும் தாக்கியது. அவரது தந்தை பெட்ரோல் இல்லாமல் சிக்கிக் கொண்ட போது வெப்பத்தால் உயிரிழந்தார். ஆனால் வாழ்க்கை போராடிக்கொண்டே இருந்தது.
0: கெட்ட செய்தி.
1: ஓ, இன்னும் உணவு பார்கள் கிடைக்கலையா?
0: நான் ரேடியோவில் இஸ்ரேல் மிஷனரிகள் கொல்லப்படுகிறார்கள் என்று கேட்டேன்.
1: என்ன? ஓ பேட்டி,
0: அது கூட மிக மோசமானது இல்லை.
1: ஓ இல்லை,
2: அந்த குறி.
1: ஆமா, அதுதான்.
0: அவர்கள் தேவாலயங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள்ல கிளினிக்குகளை அமைக்கிறார்கள்.
3: நீங்கள் எல்லாருக்கும் அதுக்கு அர்த்தம் என்னவென்று தெரிஞ்சு கொண்டீங்களா?
0: விரைவில் அவர்கள் மதம் மாறுபவர்களை கொல்ல போகிறார்கள். வெண்டி, நீ ரோட்ல செல்லாமல் இருக்க வேண்டும்.
1: அதாவது நான் என் வேலையை விட்டு விலக வேண்டும் என்பதுதானே?
0: ஆமா, அதுதான்.
1: அது என்ன அர்த்தம்?
4: அது என்னவென்றால், நாம் டயானுடன் மிகவும் நெருக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அடுத்த சில வாரங்களில் நாம் எதையும் வாங்க முடியாது. பெட்ரோல் கிடையாது, உடைகள் கிடையாது, உணவும் கிடையாது. அந்த குறி இல்லாம நாமே நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டிய நிலை.
1: நீ டயானை தொடர்பு கொண்டாயா?
4: நான் கொண்டேன். அது நல்ல செய்தி. அவளிடம் 6 பெட்டிகள் இருக்கின்றன. வாழ்த்துக்கள் இரு.
5: மேலும் அதை எடுக்க நகருக்குள் போனா 10 மைல் சுற்றாகும். பெட்ரோல் போதுமா?
4: நான் உங்களிடம் சொல்ல விரும்பியது அதுதான். ஜெர்ரியும் டயானும் என்னை பாதி வழியில் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்ல போனால், நீங்க வந்து இப்போது எங்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எனக்கு துல்லியமாக எதுவும் தெரியல. அதனால என்னால இப்போது பதில் கூற இயலாது.

நான் இப்போது இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே நான் இங்கிருந்து கிளம்பப் போகிறேன். முடிந்துவிட்டதா? நான் இப்பொழுது உணர்கிறேன். அதனால் படி

0: என்னன்னா
1: உனக்கு என்ன ஆயிடுச்சு?
0: பைத்தியமா கொன்னிருப்ப. என்ன இந்த என்ன தொடாதே நாடகம்? பெட்ரோல் போட்டு சாப்பாடு கொண்டு வந்தா டயன் திருடி தர வேண்டி இருக்கு. இப்ப உனக்கு என்ன ஆச்சு?
1: நான் உன் முடிய பாக்குறேன்.
0: என்ன?
1: நானும் என்ன மறுபடத்தையும் பாக்குறேன். சரி மன்னிக்கவும்
0: பாட்டி. இந்த கைகள் சம்பந்தமான விஷயம் என்ன?
1: ஒரு முறை நான் உன்னிடம் ஒரு கதை சொன்னேன், நீ அதை கேட்டு சிரித்தாய்.
0: அச்சோ என்ன இது?
1: இப்போ
0: நீங்கள் அணையை குறித்து கேட்கிறீங்களா? நான் உன்னை அணையிலிருந்து தள்ளிவிட்ட அந்த கனவா? நீங்கள் பயந்ததில் ஆச்சரியம் இல்லை.
1: சரி, மதிப்பு என்ற வார்த்தைக்கு கூட மதிப்பு இல்லையா?
2: அங்கே எல்லாம் நலமாக இருக்கிறதா?
0: எல்லாம் நன்றாக இருக்கிறது.
2: ஓ, இதெல்லாம் என்னவாக இருந்தது?
0: நாங்கள் அவளை கொல்ல முயற்சிக்கிறோம் என்று பாட்டி நினைத்தாள்.
2: உனக்கு புத்தி போய்விட்டதா? நீ எங்களை கேச்சம்டி கொண்டு விட்டாய்.
0: நீ அவள் சில வருடங்களுக்கு முன்பு சொன்ன கனவை நினைவிருக்கிறதா?
3: நம்ம கனவு தெரியுமா? நம்பல,
2: நம்ப முடியல.
0: டயான், அந்த சூழ்நிலைகளில் அவளுக்கு அதிர்ச்சி அடைவதற்கு முழு உரிமை இருந்தது என்று நீ ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான்.
2: மன்னிக்கவும், என் கனவில் நடந்த பல விஷயங்கள் ஏற்கனவே நடந்துவிட்டன என்பதுதான் பிரச்சனை.
0: நீ புரிஞ்சுக்கிற பேட்டி, ஆனா என்ன நம்பு,
4: உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட நான் எதையும் செய்ய போவதில்லை.
0: சரியா?
1: சரி, அப்படியே ஆகட்டும்.
0: இவர் தான் தெரியும், ரேமண்டல் ஆர்கன்ஸ். அவங்க குயின்சி ஆலிஸ். பேட்டி, உன்னை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தது நிச்சயமாக ஜெர்ரி தான் என்று நீ நினைக்கவே இல்லை என்று தான் சொல்றியா?
1: இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை.

0: இல்லை. அந்த கதவுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது என்று நாம் அறிந்திருந்தால் நல்லது.
1: அவள் என்ன செய்கிறாள் என்று அவளுக்கு தெரியலையா? யாராவது இப்படி செய்ய எப்படி முடியும்?
2: நீ இப்போதே என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா? நீ என்ன தெரியும்? நான் இதை சாதிக்க முடியும் போல இருக்கிறது.
0: ஓ பேட்டி,
1: கர்த்தரை புகழுங்கள். பேட்டி, ரெவரண்ட் டர்னருக்கு என்ன ஆனது?
2: அது வருத்தமாக இருக்கிறது. அந்த பயங்கரமான நிலநடுக்கமும் புயலும் வந்த நாளில் தான் கடைசியாக ரெவரண்ட் டர்னரை பார்த்தேன்.
3: உண்மை?
2: அவர் பிரசங்கம் செய்து கொண்டார்.
3: உண்மை என்றால் என்ன?
4: இப்போது நான் உண்மையை கண்டுபிடித்திருக்க நீங்கள் கேட்கவே இல்லை.
5: நீங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்.
6: உண்மை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றால்?
7: இருண்ட மூலையில் எலி போல அதை தவிர்க்கிறீர்கள்.
8: நீங்கள் இதை உறுதியாக நம்ப வேண்டும் என்று உங்களிடம் சொல்ல வந்துள்ளேன்.
9: நடந்து முடிந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கும் போது இறைவன் நமக்கு அளித்திருக்கும் அந்த சாதாரண அறிவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் உங்கள் முன்னால் முழுமையான உண்மையுடன் வந்துள்ளேன். இருந்தாலும் என்னால் உங்களை முழுமையாக கேட்க வைக்க முடியவில்லை. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து என்னை ஒரு முறை கேளுங்கள்.
3: இதை உங்களிடம் மறைத்ததற்காக என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு உதவ வந்துள்ளேன். நான் உண்மையை அறிவேன். என் அன்பான மக்களே,
2: அவர் குற்ற உணர்வை தாங்க முடியல. அவரது மனம் அதை தாங்க முடியவில்லை. ஆனால்

0: நம்ம இப்போதான் ஒரு மாதத்துக்கு பிறகு இருக்கிறோம்.
1: வெண்டா, இங்கிருந்து வெளியே போகலாம். இந்த வீட்டில் நான் பைத்தியமாகி விட போகிறேன்.
2: சன்னி, நாம் எங்கும் போக முடியாது.
1: இந்த சிறிய நகரத்தில் யார் நம்மை பார்க்க போகிறார்கள்?
2: நீ எங்க போக விரும்புகிறாய்?
1: ஓ, நாம் பூங்காவுக்கு நடக்கலாம் என்று நினைத்தேன். நான்
2: தெரியல, இன்னும் சில மணி நேரங்களில் இருட்டாகிவிடும்.
1: சரி, நாம் இப்போது தொடரலாம்.
2: அப்ப நான் போறேன். மாட்டேன். நீ எங்கே இருந்த? நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி இங்கே வந்தேன்.
3: நான் நன்றாக இருக்கிறேன்.
2: நான் உனக்கு சொல்ல விரும்பியது இது பரவாயில்லை. நீங்க எங்க வீட்டுல தங்க விரும்பினால் வரலாம்.
3: ஓ, ஆம். நான் நாளை வரலாமா?
2: ஆம், கண்டிப்பா.
4: நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்?
2: நீ மயர்ஸ் வீடு எங்கே என்று தெரியுமா?
3: அங்கே கொஞ்சம் முன்பு களஞ்சியம் எரிந்தது அல்லவா?
2: அப்படித்தான்.
1: ஏய், அது என்னவென்றால்
2: அங்கே இருப்பது ஒரு பூனை போல தெரிகிறது அல்லவா? சாண்டி, நீ அங்கே மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இதோ இப்போதே கிளம்பி மிக விரைவாக நீ இருக்கும் இடத்திற்கு அங்கே வந்து விடுகிறேன்.

0: ஓ சாண்டா, உங்கள் முழு அனுமதிகளையும் உங்கள் வலது பக்க காலிடாரில் கொண்டு செல்லுங்கள்.
1: நன்றி.
2: மாயா, பேபி 3 நாட்களாக சாப்பிடவில்லை. எனக்கு அவள் உடம்பு சரியில்லை என்று தோன்றுகிறது.
0: உங்க குழந்தை சாப்பிடலையா அல்லது அவன் சாப்பிடலையா?
2: அவள் உடம்பு சரியில்லை என்று நினைக்கிறேன். அவள்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று இருக்கிறாள்.
0: உங்களுடைய அடையாள அட்டை காண்பியுங்கள் தயவு செய்து. உங்கள் வலது கை தயவு செய்து. பெண்ணே, இந்த தந்திரம் இங்கே தினமும் 50 முறை நடக்கிறது. உங்கள் குழந்தைக்கு பராமரிப்பு வேண்டும் என்றால் அடையாள அட்டை அவசியம். தயவு செய்து
2: நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். நான் அந்த குறியை ஏற்க முடியாது. என் குழந்தை இறக்க போறா. உதவுங்கள், தயவு செய்து எனக்கு உதவுங்கள்.
0: பாருங்கள், நான் விதிகளை உருவாக்கவில்லை, நான் அவற்றை மட்டும் பின்பற்றுகிறேன். உங்கள் குழந்தைக்கு பராமரிப்பு வேண்டும் என்றால் உங்கள் அடையாள அட்டை இருக்க வேண்டும். இல்லைனா போ.
1: அதிகாரிகள் விரும்புவதும் அதுவே. அக்டோபர் 15 காலக்கெடுவுக்குள் அடையாளம் காண்பது தொடர்பான புதிய விதிமுறைகளுக்கு இணங்காத எவரும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அது தெளிவுபடுத்தியது. அடையாளம் காண்பது இனி கட்டாயமில்லை.
2: ஓ, நமக்கு என்ன நடக்க போகுது?
1: உங்கள் இருவருக்கும் உங்கள் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள அரசு வாய்ப்பளிக்கும். நீங்கள் மறுத்தால் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம்.
2: சரி, வெளியே இருந்த பெண்மணி,
1: நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். இப்போது நீங்கள் அரசுக்கு சொந்தமானவர். அவர்கள் விரும்பும் ஒன்று உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் பிரசங்ககரருடன் தொடர்பில் இருந்துள்ளீர்கள்.
2: ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அவரை பல மாசங்களா பார்க்கல. மேலும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: நான் இதோ இப்போதே கிளம்பி வருகிறேன். நிமிடம் மட்டும் பொறுங்கள், நான் உடனே திரும்பி வந்து விடுகிறேன்.
3: நீங்கள் யாருக்கு அழைக்கிறீர்கள்?
2: பாட்டி.
3: அவள் நம்மை இங்கிருந்து வெளியே கொண்டு செல்ல முடியாது.
2: நாம் எங்கே இருக்கிறோம் என்று ஜொனத்தனிடம் சொன்னேன்.
4: உங்கள் துப்பாக்கி எங்கே?
2: வாங்க ஆபரேட்டர்.
5: அடுத்த 2 வாரங்களில் இது கட்டாயமாகிவிடும். அக்டோபர் 15 கடைசி நாள்.

0: ஓ ஆம், ஆபரேட்டர். இல்லை பரவாயில்ல, வெளிப்புற லைன் கொடுக்க முடியுமா தயவு பண்ணி?
1: அது மணி அடிக்கிறது, மணி அடிக்கிறது.

அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்திற்கு நான் முற்றிலும் ஒரு புதியவன். இன்று உங்களுக்காக ஒரு சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான புதிய வீடியோவை உருவாக்க திட்டமிட்டுள்ளேன்.

0: நீங்கள் இதை எப்படித்தான் இயக்குகிறீர்கள்? அதை ஈழு. அதை கிளப்பு. அதை விட்டுவிடு. நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உனக்கு இருக்கிறது. இப்போது அதை உனக்கு நேராக முன்னாடி போடு.
1: இப்போது
0: அங்கே போ.

ஓ, அப்படியா? நீங்கள் சொல்லும் இந்த விஷயம் எனக்கு இப்போதுதான் மிக தெளிவாகவும் முழுமையாகவும் புரிகிறது. இது உண்மையிலேயே மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இதை பற்றி நான் இதற்கு முன்பு இப்படி யோசித்ததே இல்லை.

0: வணக்கம் டயன். இவள் பாட்டி,
1: எனக்கு உதவி தேவை.
0: நான் மாட்டிக்கொள்ள போகிறேன், எனக்கு ஒளிந்து கொள்ள ஓர் இடம் வேண்டும். தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? நிச்சயமாக ஐயா, நான் அதை செய்கிறேன். ஆம், அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் சரி, விடைபெறுகிறேன்.

0: ஏன்
1: நான் இங்கே வர வேண்டியது? பாட்டி, எவ்வளவு நாங்கள் இருவரும் உன்னை விரும்புகிறோம் என்று உனக்கு தெரியும். டயான் உனக்காக பிள்ளைகளுக்காக ரேஷன் பார்களை தொடர்ந்து வாங்க முடியாது.
2: நான் இங்கே வந்தது நீ சொல்றதா பாட்டி? அதான் உன் உடல் மற்றும் ஆன்மீக நலனுக்காக நீ அந்த குறியை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
1: டயானும் நானும் அதை செய்ய வேண்டியிருந்தது. அதுதான் ஒரே வழி.
2: பாட்டி கேள், தயவு செய்து ஒரு நிமிடம் எனது பேச்சை கேள். தயவு செய்து பாட்டி. பாட்டி,
3: நீ எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய் இளம் பெண்ணே?
4: என் அன்பான பாட்டி அவர்களே, உங்களை நேரில் சந்தித்து பேசுவதற்காக நான் நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன்.
5: ஜொனத்தனுக்கு உன் முகவரி சாளரத்தை கொடுத்தது ஒரு தவறு போல தெரிகிறது.
6: அது உன்னுடைய தவறு இல்லை, பரவாயில்லை.
3: ஹோட்ஜஸ் ஜேம்ஸ் ஃபியரோ ஜோசப் ஆர்னர் கெண்ட் ஸ்டீவன்ஸ் சாண்டி.
5: பாட்டி, இன்னைக்கு நடக்க போற விஷயம் சில வினாடிகளில் முடிஞ்சிடும். நித்தியம் என்பது ஒரு நீண்ட காலம். வா.

0: நீ நல்லா இருக்கியா வேண்டா? இது எவ்வளவு பரிதாபமானது! அந்த இரவு எங்கள் தேவாலயத்தில் சுவிசேஷகர் வந்திருந்தார். அவர் கிறிஸ்துவை ஏற்க முன்வருமாறு மக்களை கேட்டார். அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும் நண்பா. இப்போது நாம் முன்னே சென்று கிறிஸ்துவை மறுக்க வேண்டும், இல்லையெனில் கொல்லப்பட வேண்டும். நான் அப்போது மட்டும் அதை செய்திருக்க வேண்டும். மற்றும்
1: அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவனை பெறுவார். கடவுள் உன்னை நேசிக்கிறார், உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் அது உன் விருப்பம். நீ கேட்க மறுத்துவிட்டால் பைபிளில் ரோமர் 2:5 நீ ஒரு பயங்கரமான தண்டனையை சேமித்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் உங்களை முன்னே வரச் சொல்ல போகிறேன். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்திலும் வாழ்க்கையிலும் வரவேற்கவும், அவரை உங்கள் எதிர்காலத்தின் ஆண்டவராக இருக்குமாறு கேட்கவும். சிம்மன்ஸ், ஜான் ஜே, ஜான்சன், விண்டா, மேயர் பேட்டி, வில்காக்சன், ஜோயா.
0: நீ என்ன பண்ண போற? நான் இல்ல,
2: தெரியல, எனக்கு உண்மையிலேயே தெரியல லிண்டா.
3: நான் சிறுவயதில் வளர்ந்து வரும்போது ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற செய்தியை முதன் முதலாக கேட்டதிலிருந்து இப்போது பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த காலகட்டத்தில் அந்த வாக்குறுதியானது என் மனதில் மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் பதிந்திருந்தது. அப்போது நான் ஒரு சிறுவனாக, வெறும் ஒரு குழந்தையாக மட்டுமே இருந்தேன். அந்த உண்மையை அப்படியே முழுமையாக நம்பினேன்.
4: சூழ்நிலையில் அவர் மீண்டும் திரும்பி வருவதற்கு எந்த அளவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் என்பதை நான் இப்போது தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன்.
5: நம்முடைய பரலோக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கான தீர்க்க தரிசன அறிகுறிகள் உலகெங்கும் மிக தெளிவாக தெரிகின்றன. இதோ நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார். இதற்கான அடையாளங்கள் அனைத்து காலங்களிலும் மற்றும் உலகின் எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படுகின்றன. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உருக்கமான ஜெபம் பரலோகத்தை நோக்கி கேட்கப்பட வேண்டும். வரவிருக்கின்ற இந்த மகிமையான ஈஸ்டர் காலத்தை மிகுந்த எதிர்பார்ப்புடன் நோக்கி உங்கள் கண்களையும் இதயங்களையும் எப்போதும் நிலைநிறுத்தி வைத்திருங்கள்.
6: உங்கள் தலையை உயர்த்துங்கள்.

0: நீங்கள் ஒரு முடிவை எடுக்க மிகவும் சிரமப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது.
1: உங்களுக்கு அது எப்படி தெரியும்?
2: நீங்கள் அறிந்திருக்கலாம், மருத்துவமனையில் இருந்த மருத்துவ உதவியாளர் நம்மை பற்றி மிகவும் அதிகமாக அறிந்திருந்தார்.
0: உங்கள் சில நண்பர்கள் உங்கள் எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறார்கள். அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு நீங்க கேட்கணும்னு நினைக்கிறேன்.
3: சாண்டி, சாண்டி.
4: ஓ சாண்டி,
3: நீ ஒரு கிறிஸ்துவர். ஓ பேட்டி, யாரும் தங்களை கிறிஸ்துவர் என்று சொல்லலாம்.
5: ஆனால் நான் நினைத்தேன் ஜோனதன்
3: ஜோனதன் நம்மள ஒருவர். ஆனால் சாண்டி உங்களுக்காக வைத்த பொறிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
1: சாண்டி, நீ ஏன் நாள் முழுவதும் எங்களுடன் இருந்தாய்?
4: எனவே அந்த மதவெறியர்கள் உங்களை ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்க தூண்டுவதை தடுக்க அவர் முயற்சிக்கிறார்.
3: ஆம், உண்மையில் இது எளிமையானது. நீங்கள் நிதானத்தை இழக்கலாம் அல்லது விடுதலை பெறலாம். வேலைக்கு செல்ல பொருட்கள் வாங்க, சாப்பிட, முன்பை போலவே ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ.
6: நாம் எப்போது நம்முடன் இருக்க விரும்புகிறோம்?
2: ஆமாம், சாத்தான் எல்லாவற்றையும் எவ்வளவு தர்க்க ரீதியானதாக காட்டுகிறான். நீங்கள் அனைவரும் பொய்யர்கள்.
5: நீங்கள் பொய்யர்கள்,

0: ஓ அப்பா அவர்களே, பாட்டி அவர்கள் இப்போது உன்னிடம் முற்றிலும் பொய் சொல்கிறார்கள்.
1: அமைதி. வெண்டா ஜான்சன், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை துறக்க விரும்புகிறீர்களா?
2: நான் நம்புகிறேன். மறுபிறவி எடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
3: நீ ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள். கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உன் பாவங்களுக்காக இறந்து அவர் உயிர்த்தெழுந்து உண்மையில் வாழும் தேவனுடைய மகனாக இருக்கிறார் என்பதை நம்பு. உண்மையாக உண்மையாக நான் உங்களிடம் சொல்கிறேன், ஒருவர் மறுபிறவி பெறாவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இல்லை,

மரியாதைக்குரிய மற்றும் மதிப்பிற்குரிய உயர் திரு ராம் அவர்களே, உங்களை இந்த தருணத்தில் மிகுந்த பணிவுடனும் மனமார்ந்த மரியாதையுடனும் ஆழ்ந்த அன்புடனும் நான் இங்கே அழைக்க விரும்புகிறேன்.

0: வரும் தேதி எப்போ?
1: இன்னும் 3 நீண்ட வாரங்கள்.
0: நீங்கள் அதை சாதிப்பீர்கள்.
1: ஆமாம், உங்களுக்கு சொல்ல எளிதுதான்.
0: நீங்கள் இந்த புத்தகம் நிச்சயமா வேணுமா? நான் சொல்றது
1: இது கம்ப்யூட்டர்களை பத்தி தானே?
0: இது கம்ப்யூட்டர் வழிபாட்டு மத புத்தகம். ஆனால் ஸ்டாக் பாய்களில் ஒருவன் இதை படித்து இது மிகவும் பயங்கரமாக இருந்ததாக சொன்னால்
2: சிலரது கவனத்தை ஈர்த்து அவர்களை பயமுறுத்த வேண்டியதுதான். இந்த மக்களை தாமாகவே துன்ப காலத்தில் பயந்து வாழவிட வேண்டுமா, அல்லது இப்போது அவர்களின் கவனத்தை ஈர்த்து ஏதாவது செய்ய முடியுமா?
0: என்ன மாதிரியானது?
1: சரி, நான் அந்த புத்தகத்தை படிப்பேன் செல்லம். உங்களை போலவே பேட்டி, இந்த தீர்க்க தரிசன விஷயங்கள் எல்லாம் எனக்கு நம்ப முடியாத மாதிரி தான் தோணுது.
2: நீங்கள்

0: துரோகம் பண்ணிட்ட. இப்போது நீ முடிவில்லாத குழியில் இருக்க வேண்டும்.
1: நீ மனிதனும் இல்ல.
2: இல்ல
0: சாண்டி, நான் இங்க இருக்க விரும்பவில்லை.
3: தயவு செய்து.
4: நான் இங்க இருக்க விரும்பவில்லை.
5: தயவு செய்து எனக்கு உதவி செய்.
2: பேட்டி, நாங்களும் உன்னை இங்க இருக்க விரும்பவில்லை. என் சகோதரி இருக்காத கடவுளுக்காக தன் வாழ்க்கையே வீணாக்கி விட்டாள். வாழ்க்கைதான் உண்மை பேட்டி, கில்லோட்டின் உண்மை என்று உனக்கு தெரியலையா? தயவு செய்து அந்த குறியை ஏற்று பேட்டி. தயவு செய்து அந்த குறியை ஏற்று. தயவு செய்து

ஜோ மையர்ஸ், உன் கடவுளில் உள்ள நம்பிக்கையை நீக்கி சகோதரர் கிறிஸ்டோபர் கட்டுரை 1:7 கூறியபடி உன் வலது கையில் அல்லது நெற்றியில் அடையாளத்தை ஏற்க விரும்புகிறாயா? அப்படியானால் பதில் கூறு. நான் விரும்புகிறேன் அப்போது நீ சமூகத்தில் உனது உரிய இடத்திற்கு திரும்ப அனுப்ப

Amén.

வணக்கம் சாம் அவர்களே, உங்களை இன்று இந்த இனிய வேளையில் இங்கே நேரில் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். உங்களை மனதார வரவேற்கிறேன்.

0: உன் கைகளை நீட்டிக்கவும். நான் சொன்னேன், உன் கைகளை நீட்டிக்கவும். இப்போது சரி.
1: கடவுளை போற்றி. நீ
2: இல்லையா? கடவுளை போற்றுவது சரிதான்.
1: ஒரு சத்தமா பிடி.

0: பெற்றாய்?
1: மேலே எங்கோ பெண்களே சேற்றில் ஒரு சிப்பாய் கிடக்கிறான். அவரது ஒரே உலகியலான சொத்துகள் அவரது அரசாங்கம் வழங்கிய உள்ளாடை மற்றும் அவரது வலது கையில் உள்ள EFT குறியீடு மட்டுமே.
0: நீ அவரை கொன்றாயா?
1: நிச்சயமாக தெரியல. நான் செய்தேனா என்று, அது சுய பாதுகாப்புக்காக தான். ஏய் காட்பாய், உன் பேர் என்ன?
2: பில்லி.
1: பில்லி, அது நல்ல பேர். பில்லி, உனக்கு எத்தனை வயசு? 3. எனக்கு ஒரு மகன் இருந்தான். கிறிஸ்து திரும்பி வந்து விசுவாசிகளை ராப்சரில் அழைத்த போது அவன் ஒரு வயதை தாண்டி இருந்தான். அவன் மற்றும் அவனது தாயையும் நான் இழந்தேன். என்
3: கணவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அவர் காணாமல் போன 5 நாட்களுக்கு பிறகு பில்லி பிறந்தான்.

0: நீ பயப்படுகிறாயா?
1: ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நம்ம இயேசுவில நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் நமக்கு என்ன நடக்கும் என்ற கவலை, எப்படி எப்போது, அது ரொம்ப இயற்கையானது.

0: நீ என்ன நினைக்கிறாய்?
1: நாம் இருவரும் ஒருவேளை வேறு ஒரு காலகட்டத்தில் சந்திக்க நேர்ந்திருந்தால் அப்போது என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பதை பற்றி நான் இப்போது ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: அப்படி இருந்தா நல்லா இருக்கும்.

0: இந்த நாட்களில் நம்பிக்கையாளராக இருப்பதற்கான ஒரே நன்மை அவர்கள் வென்றால் நாம் எங்கே போகிறோம் என்பது.
1: ஒருவர் நம்பிக்கையாளர் இல்லைன்றால் என்ன ஆகும்?
0: அந்த நபருக்கு என் அறிவுரை, முடிந்தவரை நீண்ட நாட்கள் உயிருடன் இருங்கள் என்பதே. பிறகு
1: நீ எங்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும்.
0: நிச்சயமாக முயற்சி செய்வேன்.
1: நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தேன் அப்படின்னு நினைத்தேன்.
2: நானும் அப்படித்தான் நினைத்தேன். அதற்கு பிறகு
1: கிறிஸ்தவர்கள் மறைந்த பிறகு வாழ்க்கை சாதாரணமாகவே தொடர்ந்தது. முதலில் அதிகமான மாற்றம் எதுவும் இல்லை. ஆனா பிறகு எனக்கு பயமாக இருக்கிறது. நம்ம இங்க ஏன் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியலை. நான்
2: உனக்கு எப்படி உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதே விஷயம் எனக்கும் நடந்தது. ஆனால் நீ ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? இப்போது எனக்கு பயமே இல்லை. ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கடவுளுடன் ஒரு தனிப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ராப்சர் நடக்கும் முன்பு என்னுள் தொடங்கிய பணியை அவர் இன்னும் தொடர்கிறார் என்றும், நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்பதற்கான காரணத்தையும் அவர் எனக்கு வெளிப்படுத்தினார்.
1: நீ இன்னும் இங்க இருக்க காரணம் தெரியுமா?
2: ஆம், எனக்கு தெரியும். ஆனால் நான் கண்டுபிடித்த போது அது எனக்கு மிகவும் வலியாயிருந்தது. என் நம்பிக்கைகளில் உண்மையாக நேர்மையாக இருந்தேன். ஆனால் நான் உண்மையாக இருந்தாலும் தவறாக இருந்தேன்.
1: ஆனால் நான் தேவாலயத்துக்கு போனேன். நான் சனிக்கிழமை பள்ளியிலும் கற்றுத்தந்தேன்.
2: எனக்கு தெரியும். நான் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் வேலை செய்தேன். அது எல்லாம் சரிதான். ஆனால் நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று சொல்வோம். நான் சொன்னது போல அது உண்மையில் முக்கியமான ஒன்றை நாம் தவிர்த்து விட்டோம் என்பதையே நிரூபிக்கிறது.
1: அது என்ன?
0: இயேசு கிறிஸ்து.
2: நீயும் நானும் நம்மை போல இன்னும் பல லட்சக்கணக்கானவர்களும் சொர்க்கத்திற்கு நம்மால் செல்ல முயற்சிக்கிறோம். நம்முடைய வழி.
0: யோவான் 14:6 இயேசு சொன்னார், நான் தான் வழி, உண்மை, வாழ்வு. என்னை வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது.
2: பைபிள் சொல்றது இது ஒரு பரிசு.
1: எது பரிசு?
2: நித்திய ஜீவன். நான்
0: ஆர்வமாக இருக்கிறேன். நீ விசுவாசி இல்லை என்றால் ஏன் நீ அந்த முத்திரையை ஏற்கவில்லை? கணினி தீர்க்க தரிசனங்கள். நீ கணினிகள் பற்றி ஏதும் தெரிந்திருக்கிறதா?
1: நான் முன்பு ஒரு கணினி பகுப்பாய்வாளராக இருந்தேன். இதில் மிருகத்தின் நாள் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் அந்த முத்திரையை ஏற்றுக்கொண்டால் அவன் தன் ஆன்மாவை சாத்தானுக்கு விற்றுவிடுகிறான் என்றும், அவன் என்றென்றும் வேதனைப்படுவான் என்றும் இதில் சொல்லப்பட்டுள்ளது. நான் அந்த முத்திரையை எடுக்க மாட்டேன். அதை விட முதல்ல இறந்து விடுவேன்.
3: நாம் இங்கிருந்து வெளியே போகவில்லை என்றால் அது எந்த நேரத்திலும் நடக்கலாம்.
4: வெளியில் இருக்கும் அந்த தலைமை குண்டன் சாத்தானை போல கொடூரமாக இருக்கிறான்.

0: நிலச்சு பாய்.
1: நாம் எங்கே போறோம் என்று நினைக்கிறாய்?
2: எவரிபடி கீழே படுத்துக் கொள்ளுங்கள்.

இந்த தருணத்தில் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தொகுப்பானது நமது அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக திகழ்கிறது. இதன் நுணுக்கங்களையும் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நாம் இப்போது ஆழமாகவும் நுணுக்கமாகவும் மிக தெளிவான முறையிலும் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து நிதானமாகவும் விரிவாகவும் ஆராயப் போகிறோம்.

நான் உங்களைத்தான் கூப்பிடுகிறேன். தயவு செய்து ஒரு நிமிடம் இங்கே வந்து நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்க முடியுமா? உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அதனால் இப்போது நீங்கள் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால்

0: பரவாயில்லை, உங்க பையன் நலமா இருக்கிறார். நான் உங்களுக்கு தீங்கு செய்ய வரவில்லை, நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். அவர்
1: என் நண்பர். நான்
0: இந்த பையன் நீங்க யாருன்னு சொன்னது சந்தோஷம். வீட்டு முன்னாடி மிலிட்டரி ஜீப் நிக்கிறது, கொஞ்சம் பதட்டமா இருக்கு.
1: நீங்க யார்?
0: என் பேர் டர்னர். நீங்கள் யார் இருக்கலாம்?
2: நான் பேட்ரைன், இவர் ஜோடி ரீட்.
0: நாம் இந்த பொருளை மறைத்து காலை உணவு சாப்பிடலாம்.
1: இப்போது நீ வெளியே போய் விளையாடலாம், சரிதானே? நான் அப்புறம் உன்னை பார்க்குறேன். நான்
2: உங்களுடன் பகிர்ந்ததுக்கு நன்றி சகோதரா. நீங்கள் எங்கிருந்து பெற்றீங்க?
0: இந்த மாதிரியான உணவை, சரி, முட்டைகள், அவை ஷெல்வி மற்றும் ராக்கர், என் இரண்டு நல்ல கோழிகள் அங்கேயிலிருந்து வந்தவை. பாலும் பன்னீரும் அங்கே இருக்கிற எஸ்கியில் இருந்து வந்தவை. நிச்சயமாக கடவுள் ஒரு ஆப்பிள் மரத்தையும் சில புச்சல் தானியத்தையும் காப்பாற்றினார். பிறகு அவர் சூரியனை பிரகாசிக்கவும் மழையை பெய்யவும் செய்தார். எல்லாம் வளர்ந்தன. நாங்கள் இங்கே நன்றாக வாழ்கிறோம்.
2: அதிகாரிகள் உங்களை இங்கே இருக்கிறதை அறியவில்லை என்றால்?
0: ஓ, அவர்கள் என்னை அறிவார்கள்.
2: அவர்கள் உணவு பறிமுதல் செய்ய மாட்டாங்களா?
0: ஆனால் அவர்கள் நான் இங்கே இருக்கிறதை அறியல. அவர்களுக்கு நான் வெறும் பைத்தியமான வயதான போதகர், கிறிஸ்தவர்கள் மறைந்த போது வழி தவறி விட்டவன்.
1: நீங்கள் ஒரு போதகரா? நீங்கள் யார்?
0: ஒரு தீங்கற்ற ஒரு வயதான சேகரிப்பவர், உடலும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்க போதுமான அறிவுள்ளவன். நான் உடைகள் மற்றும் பிற தேவைகளை சேகரிக்கிறேன், ஆனால் அவர்கள் நான் எங்கே வாழ்கிறேன் என்று அறியவில்லை. உங்களைப் போலவே எனக்கும் எந்த குறியும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சில அறிவு இருக்க வேண்டும்.
2: நீங்கள் ஒரு போதகர், ஆனால் குறி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்களுடன் மறைந்து விடவில்லை?
0: நான் யார்? மத்தேயு டர்னர், போதகர், ஆடுகளத்தின் மேய்ப்பர். நான் மக்களை கடவுளிடமிருந்து விலக்குகிறேன். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து விலக்குகிறேன்.

0: பார்க்கிறீர்களா? இது எனக்கு இருப்பதை அவர்களும் அறியல. போதகர்களும் அவர்களது ஆடுகளமும் மறைந்த அனைத்து தேவாலயங்களிலும் நான் தேடி எடுத்தேன். செய்.
1: நீங்கள் ஒன்று யோவான் நான்கில் போல இயேசு கிறிஸ்து கடவுள் மனித உருவில் பூமிக்கு வந்தார் என்று நம்புகிறீர்களா? செய்.
0: நீங்கள் அதை நம்புகிறீர்களா?
1: ஆம். நீங்களும் அல்ல.
0: தானியேல், எசேக்கியேல், யோவான், இயேசு கூறிய உபத்திரவ காலத்தில் நாம் இப்போது இருப்பதை விசுவாசியான நீங்கள் அறிவீர்கள். ஏழு முத்திரைகள், ஏழு கம்பிகள், ஏழு பாத்திரங்கள்.
1: நேற்றைய நிலநடுக்கம் அது இருக்குமா?
0: ஆம், நம்ம இப்போது இங்கே இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு பயங்கரமானதும் அதிசயமானதும் காலம். பல பெரிய நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. இன்னும் பல பயங்கரமானவை வர இருக்கின்றன. முழு பூமியும் துன்பப்படும். ஆனால் குறிப்பாக இஸ்ரவேல் இந்த யாக்கோபின் துன்ப காலத்தில் எரேமியா அதை அழைத்தது போல
2: விஷயங்கள் இன்னும் எப்படி சிக்கலாகும்?
0: சாத்தான் சொர்க்கத்திலிருந்து பரிசுத்தர்களை குற்றம் சாட்டி வந்திருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவும் அங்கே இருந்தார். பரிசுத்தர்களின் பாவங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டன என்று கடவுளிடம் சொன்னார். வெளிப்படுத்தல் புத்தகம் அதிகாரம் 12:10 படி மிகேல் மற்றும் நல்ல தூதர்கள் சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் சொர்க்கத்திலிருந்து வெளியே தள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு சாத்தான் பூமிக்கு வருகிறான். அவன் தனது கோபத்தையும் சூழ்ச்சியையும் மனிதர்கள் மீது புதிய வெறியுடன் வெளிப்படுத்துகிறான். ஏனெனில் அவனுக்கு நேரம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான்.
1: அப்படி என்றால் நீங்கள் சாத்தான் இப்போது இங்கே இருக்கிறான் என்று நினைக்கிறீங்களா?
0: ஆம், கடவுளை வீழ்த்தும் தனது இறுதி பயங்கர முயற்சியை அவன் தொடங்குகிறான் என்று நான் நம்புகிறேன். அப்படி என்றால் தானியேல் சொல்றார், இப்போது நாம் 3.5 ஆண்டுகள் காணப்போகிறோம். இதில் மனிதர்களின் கோபம் சாத்தானின் கோபத்துடன் கலந்துவிட்டு கடவுளின் பயங்கரமான கோபமும் தீர்ப்பும் எதிர்கொள்ளப்படும். போர் தொடரும். ரஷ்யா இஸ்ரவேலை தாக்கும். பின்னர் ஒரு பெரிய தலைவர் எழுந்து இஸ்ரவேலை காப்பாற்றுவார். அவர் கொல்லப்பட்டவர் போல தோன்றுவார். பின்னர் சாத்தான் அவருள் நுழைந்து அவருடைய உயிர்த்தெழுதலை போலியாக நடிப்பான். இந்த பெரிய தலைவர் பின்னர் தன்னை உலக அதிபதியாக அறிவிப்பார், உலக தேவாலயத்தை அழிப்பார், மேலும் கடவுளை விட பெரியவர் என்று அறிவிக்கப்படுவார். அவர் ஆலயத்தை கைப்பற்றுவார், தன் உருவத்தை நிறுவுவார், மேலும் இஸ்ரவேல் வரலாற்றிலேயே மிக கொடூரமான துன்புறுத்தலை தொடங்குவார்.
1: சாத்தான் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதில்லையா?
0: பூரணமாக இல்லை என்றாலும் யாக்கோபு 2:19 படி அவர் கடவுளின் வார்த்தையை அறிவார் மற்றும் அதை நம்புகிறார்.
2: உங்களை இருவரையும் பார்த்து நான் உண்மையில் கடவுளை புகழ்கிறேன்.
3: நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி இளம் பெண்.
2: ஆனால் நான் பயப்படுகிறேன். நான் ஒரு பெரிய சுமையாக இருக்க போகிறேன்.
3: கடந்த சில நாட்களில் கடவுள் உங்கள் உயிரை இருமுறை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? நான் நம்புகிறேன் அவர் உங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: கேத்தி, கேள், எனக்கு உன்னுடைய உதவி தேவை. நான் இப்ப கிட்டத்தட்ட 1 வருடமாக ஒரு விஷயத்துல வேலை செய்து வருகிறேன். இதுக்கு தயாரா நீ? ஒரு போலிக்குறி.
2: ஒரு போலிக்குறியா? எஷ் டேவிட், உனக்கு கணினிகள் பற்றி தெரியுமா?
1: நான் முன்பு அவற்றை வடிவமைத்து உருவாக்குவேன்.
2: பரிசோதனை உபகரணங்கள் பற்றி என்ன?
1: எனக்கு அணுகல் இல்லை. ஆனால் இன்று ஒரு கை கணினி கிடைத்தால் இதை நாம் சேர்ந்து உடைக்க மிக நெருக்கமாக இருக்கிறோம்.
2: ஒரு கணிப்பான்.
1: நீங்கள் அம்பர் நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் கையில உண்மையானது போல ஒரு குறியை வைக்க ஒரு வழி எனக்கு உள்ளது.
2: டேவிட், நீ ஒரு மேதை.
1: நான் அறிவேன்.
2: சரி, அடுத்தபடி என்ன?
1: நான் இதுவரைக்கும் உருவாக்கியதை வைத்து நமக்கு சுதந்திரமா நகர முடியும். நிச்சயமாக நமக்கு மைய கணினி வங்கியில் கணக்கு எண் இல்லாததால் எந்த வணிகமும் செய்ய முடியாது.
2: நம் குறியீட்டை ஸ்கேனர்களில் காட்டும் போது அது பதிவாகும்.
1: அப்படித்தான்.
2: இப்போது உங்கள் குறியை ஸ்கேனரில் செலுத்தினால் என்ன நடக்கும்? அது நிராகரிக்குமா?
1: ஆம், இல்லை என்று சொல்லலாம். நான் யாருடைய யூனிஃபார்மை எடுத்தேன் என்று நினைவிருக்கிறதா? ஹூம். அவன் அடையாள அட்டையில் இருந்து அவனுடைய கணினி கணக்கு எண்ணையும் மைக்ரோஃபிஷையும் பெற்றுள்ளேன். நாம் நகரத்துக்குள் போகலாம். நான் அதை ஷாப்பிங் மாலில் உள்ள பொது டெர்மினலில் உள்ளிடுவேன். அவனுடைய கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்குது என்று பார்ப்போம்.
2: அது முடிஞ்சப்பறம் டேவிட், இந்த குறி உண்மையான குறியிலிருந்து வேறுபடுவது என்ன?
1: இது நம்முடைய குறி, சாத்தானுடையது அல்ல. இது உயிர் வாழ்வுக்கான போராட்டம், நான் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது அல்ல.
2: ஆனா பிரச்சனை என்னன்னா டேவிட், இது ஒழுக்கம் சார்ந்தது இல்லையா? ஞாயிறு சர்ச்சில் பல கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன், திங்களோ அவர்கள் பணப்பெட்டியில் கை வைக்கிறார்கள்.
1: உங்களுடைய ஒழுக்கத்தின் வரையறை என்ன? இது ஒரு போர். நாம் ஒரு கடவுளற்ற ஆட்சி எதிராக போராடுகிறோம். இப்போது நாம் வெறும் பார்வையாளராக நின்று எதிரிகள் நம்மை கற்றுக் கொடுக்கவும் கடவுளற்ற வழிகளில் நம்மை கட்டாயப்படுத்தவும் அனுமதிக்க வேண்டுமா? காதி, நாம் இந்த குறியீட்டை உடைக்க முடிந்தால் உலகம் முழுவதும் உள்ள விசுவாசிகள் ஒன்றிணைந்து சாத்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியும். அந்த முத்திரையை ஏற்கும் முன் நான் செத்தாலும் எதிரிகள் வரும்போது சும்மா இருக்க மாட்டேன். அந்த அமைப்பை குலைக்க என்னால் முடிந்ததை செய்வேன். அதிகாரிகள் ஜீப் நம்பர்களை தேடுவார்கள். அதை மாற்றிவிட்டு எங்கு வேண்டுமானாலும் போகலாம். எங்களுக்கு எரிபொருள் கிடைக்க அந்த குறியீட்டை உடைக்க வேண்டும்.
2: அது என்ன?
1: அது நிச்சயமாக அதுதான் லெஸ்லியை சுட்ட அந்த குண்டான மனிதன். இப்போது நாம் இங்கிருந்து வெளியே போகலாம்.

0: இங்க மிக முக்கியமான கேள்வி, இந்த சர்வதேச சபையுடன் நெருக்கமாக ஒத்துழைக்கும் வணிக நிறுவனங்கள் இஸ்ரேலை தோற்கடிப்பதன் மூலமாக எப்படி லாபத்தை ஈட்ட முடியும்? நம்முடைய மிகப்பெரிய பலங்களில் ஒன்று சகோதரர் கிறிஸ்டோபர் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு முன்னோக்கியும் மற்றவர்களுக்கு பிற்பட்ட ஒரு வழிகாட்டுதலையும் வழங்குகிறார். வடகிழக்கு ஐரோப்பாவில் நடக்கும் தற்போதைய போர் முயற்சி நம் காலத்தின் மிக லாபகரமான முயற்சிகளில் ஒன்றாகவும் வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது. எனவே நமது முதலீடு உறுதியானது. இந்த பங்கு முதலீடுகள் ஏற்கனவே சில வாரங்களில் 28% உயர்ந்துவிட்டன. நீங்கள் புரிந்து கொள்ளும் நிலைமை தனித்துவமானது. சகோதரர் கிறிஸ்டோபரின் இஸ்ரேலுடன் உள்ள கூட்டணி அந்த நாட்டை வளமாக்கியுள்ளது. அவள் ஒரு சர்வதேச பழம் போன்றவள் மற்றும் முக்கிய சக்திகள் அவளது செழிப்பான எண்ணெய் கலங்களை பெற அனைத்தையும் பணயம் வைக்க தயாராக உள்ளனர். இங்கு மிகப்பெரிய பங்குகள் உள்ளன. மேலும் உங்கள் பலர் எங்கள் முன்மொழிவுகளை சந்தேகத்துடன் பார்க்கிறீர்கள். மற்றும் யார் அவர்களின் புத்திசாலித்தனத்தில் இஸ்ரேல் என்ற சிறிய நாடு ஈவன் சகோதரர் கிறிஸ்டோபர் தலைமையில் ஈவன் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியும் என்ற இந்த அபூர்வமான யோசனையை ஏற்க முடியும் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். உண்மையில் அது ஒரு இராணுவ மேதை தேவைப்படும் விஷயமாகும்.
1: சரி ஐயா, என்ன பிரச்சனைன்னு தோணுகுது?
2: என்னிடம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாதே சிப்பாய், நான் நீ யார் என்று அறிவேன்.
0: உங்கள் கைகளை எனக்கு வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது கவனியுங்கள்.
1: நம்ம சேவைக்கு திரும்பலாமா?
0: அட்டையிடம் உபகரணம், நகரங்கள், நெடுஞ்சாலைகள், அணைகள் ஆகியவை மறுபடியும் கட்டப்பட வேண்டியிருக்கும். இந்த உபகரணங்களை நாம் ரஷ்யாவுக்கு அவ்வளவு குறைந்த விலையில் விற்கப் போகிறோம். அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து அனைத்தையும் கொண்டு வருவது முட்டாள்தனமாக இருக்கும்.

0: வணக்கத்திற்குரிய டெய்லர் அவர்களே, உங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம்.
1: நான் நம்ப முடியல, கண்டதில் மகிழ்ச்சி.
2: பற்றன்.
0: ஓ அப்படியா, அது சரி.
1: ஹாய், மன்னிக்கவும், இது என் கணவர் ஜெரி.
2: டயான் உணவு ஒதுக்கீட்டு திட்டத்தில் பிராந்திய மேற்பார்வையாளர். நாம் முன்பு ஒன்றாக வேலை செய்தோம்.
1: நான் இப்போது அங்கே இல்லை. ஐயோ, உன்னை பார்க்க உண்மையில மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான்
2: அறிவேன்.
1: சொல், நீ எப்போது உன் மனதை மாற்றினாய்? பழைய நாட்களில் அந்த பூரி விருப்பப்படி இருந்த போது நீ அதை ஒருபோதும் எடுக்க மாட்டேன் என்று சொன்னாய்.
2: அது கட்டாயமாகிவிட்டது. எனக்கு பசிக்க ஆரம்பித்தது.
0: அதிகாரிகளுடன் உன் சிக்கல்கள் தீர்ந்து விட்டது என்று பார்த்ததில் மகிழ்ச்சி.
2: ஆமாம், அவர்கள் என்னை வேறு யாரோ என்று நினைச்சார்கள்.
0: சரி, அவர் ஒரு சிபி உயிரியல் பரிசோதனை செய்து கொள்வார், அதுவே அவருக்கு திருப்தி அளிக்கும். உங்கள் பணிப்பிரிவு என்ன?
2: இப்போது சிடி ஒன்றையே என்று சொல்லுங்கள்.
0: கணினிகள். பெரிய ஆள், நான் பிரமித்து விட்டேன். உங்கள் தொழிற்கல்வி பணி என்ன?
2: தற்சமயம் அதை பற்றி விவாதிக்க எனக்கு உண்மையில நேரம் இல்லை.
0: அதி உயர் இரகசிய வகைப்பாடு.
2: ஜெர்ரி, நீங்க இன்னும் தீயணைப்பு மீட்பு பணியில தான்?
0: சில சமயங்களில் நானும் அப்படி இருந்திருக்கலாமே என்று ஆசைப்படுவதுண்டு.
1: உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நாம் ஒன்று சேர வேண்டும். நாங்கள் உங்களை அழைக்கலாமா?
2: ஏய் கேளுங்கள், ஏன் நாங்கள் உங்களை அழைக்க விடக்கூடாது? நாம் சூழ்நிலையை விளக்க முடியாது, ஆனால் நாங்கள் சாதாரண மக்களை போலவே வாழ்வதில்லை. வாங்க. நீ அவனுக்கு உணவு போட விரும்புகிறாயா பிலி? வாங்க, அது போதும். அது அப்படியே வெளியே வர, அதுதான் சரியான வழி. இன்னும் கொஞ்சம் எடு.
3: நான் ஏன் போலி கூறிய ஏற்க முடியாது என்று உனக்கு தெரியும் இல்லையா டேவிட்? இருந்தாலும் உன் அழைப்புக்கு நன்றி. இது என்னை இங்குள்ளவர்களுக்கு அதிகம் கவனிக்க வைக்கும். அவர்கள் எனக்கு இது இல்லைன்னு தெரியும், அதனால் எனக்கு இது இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நீங்கள்
2: இன்னைக்கு சந்திச்ச பேரபாயத்தை தெரியுமா?
0: ஆமாம், நிச்சயமாக சந்திச்சோம்.
2: மேலும் தேவாலயத்தில் ஒரு விசித்திரமான அனுபவமும் இருந்தது.
3: நீங்கள் தேவாலயத்துக்கு போனீர்களா?
2: நாங்கள் அதிகமான தேர்வுகள் இல்லாமல் இருந்தோம்.
3: உலக தேவாலயம்,
0: அது ஒரு பெரிய நிறுவனத்தின் வாரிய அறையை போலவே இருந்தது.
3: அதுதான் உங்களுடைய உலக தேவாலயம். கிறிஸ்தவர்கள் மறைந்த போது சில தேவாலயங்கள் உறுப்பினர்கள் இல்லாததால் முற்றிலும் சிதைந்து விட்டன. மீதமுள்ளவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாவம் நிறைந்த மனிதநேய அமைப்பாக உலக தேவாலயமாக மாறின. பைபிளில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் அவளை பூமியின் அரசர்களுடன் விபச்சாரம் செய்யும் பெரிய விபச்சாரியாக அழைக்கிறது.
2: விபச்சாரம்?
3: நீங்கள் இன்று சென்ற அந்த தேவாலயத்தில் அவர்கள் கடவுளை வழிபட்டார்களா?
2: அப்படியெல்லாம் இல்லை.
0: அவர்கள் போர் பொருட்களில் முதலீடு செய்ய விற்பனை செய்வதைப் போலவே இருந்தது.
3: அப்படித்தான், மக்களை போர், இரத்தம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வர்த்தகம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் உங்கள் சிவப்பு ஆடை அணிந்த பெண் மிருகத்தின் மீது சவாரி செய்கிறாள்.
2: சரி, புரிகிறது. இது தேவாலயமாக இருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் கடவுளை முற்றிலும் விட்டு விட்டார்கள்.
0: அந்த இட சம்வேரில் எதிர்கிறிஸ்து இருக்கிறாரா?
3: இறுதியில் ஆம். ஆனால் முதலில் சிவப்பு ஆடை அணிந்த பெண்ணும் அவளது அரசர்களும் வணிகர்களும் கொண்ட தவறான உறவுகளும் முடிவுக்கு வரும். சாத்தானின் நாள் வந்தபோது அவன் இந்த பெரிய நம்பிக்கைக்குரிய உலக தலைவருக்குள் நுழைந்து அவனை இறந்தவரில் இருந்து எழுந்தவராக தோன்றச் செய்வான். பின்னர் அவனது மரணத்திற்கு துக்கம் கொண்ட யூதர்கள் அவனை மெசியாவாக அறிவிப்பார்கள். அப்போது சாத்தான் உலக தேவாலயத்தின் மீது பொறாமை கொண்டு இந்த உயிர்த்தெழுந்த தலைவரான எதிர்கிறிஸ்துவின் மூலம் அவளை அழிப்பான். பின்னர் அவன் அவளது அனைத்து செல்வத்தையும் எடுத்துக்கொள்வான். ஆனால் இந்த போலி தேவாலயத்தை வெல்லும் விஷயம் அவனை திருப்திப்படுத்தாது. சாத்தான் எல்லா மனிதர்களும் அவனை வழிபடும் வரை நிற்க மாட்டான். அதனால் இந்த மிருகத்தின் உருவத்தை, அதாவது எதிர்கிறிஸ்துவின் உருவத்தை, புதிய யூத ஆலயத்தின் பரிசுத்த பரிசுத்தத்தில் வைப்பான். பின்னர் உலகில் உள்ள எல்லா மக்களும் இந்த மிருகத்தை வழிபட வேண்டும் என்று அவன் கட்டாயப்படுத்துவான்.
0: பயங்கரம்.
2: ஏன் டேவிட்?
0: ஏனெனில் உண்மையான இஸ்ரவேலர் ஒரு உருவத்தை வழிபட முடியாது.
3: அது சரிதான். தானியேல் இதை அழிவின் அருவறுப்பாக அழைக்கிறார். அந்த துல்லியமான தருணத்தில் ஒவ்வொரு விசுவாசமான யூதரும் அறிந்து கொள்வார்கள் நூற்றாண்டுகளாக உள்ள இதயத்தை பிளக்கும் வேதனை. அவர்கள் நேசித்து மெசியாவாக வழிபட்டவரே எதிர் கிறிஸ்துவாகவும் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிரியானவராகவும் மாறிவிட்டார். அவர்கள் எருசலேமில் இருந்து ஓடிக்கொண்டு போகும் போது இதுவரை அறியப்படாத மிக கடுமையான துன்புறுத்தலுக்குள் அவர்களின் வலியுறும் ஆவிகள் உண்மையான மெசியா 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எருசலேமுக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை உணரத் தொடங்கும்.
2: என்னிடம் கணினி தீர்க்க தரிசனத்தை பற்றிய இந்த புத்தகம் இருக்கிறது. அதில் நிறைய பேர் கடைசியில் தேவனை நோக்கி திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. 1000 கணக்கான சிறப்பு ஆசான்கள் காரணமாக
3: 144,000 பேர். ஆமாம், இஸ்ரவேல் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர். தூய்மையானவர்கள், களங்கமற்றவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக முத்திரை போடப்பட்டவர்கள். இந்த கடைசி துன்ப காலங்களில் அவர்கள் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள்.
2: எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு புரியல போல இருக்குது.
3: நல்லா, தேவன் மனிதர்களையும் ஜாதிகளையும் தாங்களே தங்களுக்கே தீர்ப்பு வர செய்ய அனுமதிக்கிறார். மனிதனின் பாவம் தீர்ப்பை ஏற்படுத்துகிறது. மனிதன் எப்போதும் தேவனிடம், எங்களை விட்டுவிடு, மனிதர்கள் தான் எல்லாவற்றையும் சிறப்பாக மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அதனால் தேவன் தன் ஆவியை உலகிலிருந்து எடுத்து விட்டார். இப்போது அவர் மனிதர்களுக்கு அவர்கள் எப்போதும் விரும்பியதை, அதாவது தேவன் இல்லாத ஒரு உலகை கொடுத்து வருகிறார்.
4: ஒரு தொடர்ச்சியான காலத்தில் ரஷ்யாவும் அவளது கூட்டாளிகளும் வடக்கு கூட்டணியாக இணைந்து நமது காலத்தின் மிகப்பெரிய சர்வதேச சூதாட்டங்களில் ஒன்றை எடுத்தனர். தெற்கிலிருந்து எகிப்திய படைகள் முதன் முதலில் தாக்குதல் நடத்தியதிலிருந்து சுமார் 5 வாரங்கள் ஆகிவிட்டன. வெற்றியின் முன்பே ஒரு துயரமான முடிவு. பிரதர் கிறிஸ்டோபர் ஒரு கொலைகாரனின் துப்பாக்கி குண்டால் தாக்கப்பட்டு உயிர் இழந்தார் என்று தெரிகிறது.
5: இதெல்லாம் என்ன அர்த்தம்? சரி
6: பாப், நான் இது போன்ற சர்வதேச துயரத்தை பார்த்ததே இல்லை. ஜான் ஏப் கெனடி 1960களின் தொடக்கத்தில் தாக்கப்பட்ட போது போல.
5: ஆனால் அதை புரிந்து கொள்வது கடினம். ஜூலியஸ் சீசர் மற்றும் நெப்போலியனுடன் நின்ற அந்த மனிதர் பலரால் நேசிக்கப்பட்டார், வழிபட்டும் வரப்பட்டார் என்றால் அது மிகையாகாது.
6: இந்த மனிதரிடம் இருந்த தலைமை பண்பும் வசீகரமும் கொண்ட வேறு யாரையும் என் வாழ்நாளில் என்னால் நினைவு கூற முடியவில்லை.
7: இன்னும் என்னால் இதை நம்ப முடியவில்லை. அதாவது, அவருடைய இராணுவ மேதைமையும் அரசியல் சாதுரியமும் கொண்ட ஒருவர் வருவதற்காக உலகம் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறது. பிங்கோ. ஓ
2: இல்ல, அது மட்டுமின்றி அவர் வசீகரமானவர் என்று நான் நினைத்தேன்.
7: ஏய், கால்குலேட்டர் எப்படி வேலை செய்கிறது பேட்?
8: ஓ, நன்றாக இயங்குகிறது. இதன் பயன்பாட்டுக்கு நன்றி.
7: சரி பெட், நான் உன்னிடம் ஒரு யோசனையை முன்வைக்க வேண்டும். நாங்கள் உங்களை பற்றி ஒரு கணினி சோதனை செய்தோம். அது மிகவும் விரிவானதாக இருந்தது. என் குழுவினர் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர்.
8: உங்க குழுவினர்?
7: நான் இதுவரை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் உங்கள் தகுதிகளை முழுமையாக உறுதி செய்ய வேண்டியிருந்தது. டைன் மற்றும் நான் சிறப்பு முகவர்கள்.
8: பிளேவர்ஸ் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் ஸ்குவாட்.
7: மன்னிக்கவும், என்ன சொன்னீங்க?
2: ஓ, நான் நிறுவன பெயர்களை சுருக்கி சொல்லும் பழக்கம் உள்ளது. அதனாலதான் இது கொஞ்சம் வேடிக்கையாக வந்துவிட்டது.
8: உங்க யோசனை என்ன ஜெரி?
7: உங்களை போன்ற ஒருவர் எங்களுக்கு தேவை. நீங்கள் கணினிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு எங்கும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் மறைமுகம் முற்றிலும் குறைபாடற்றது.
2: தீவிரவாதிகளால் நாங்கள் சிக்கலை சந்தித்தோம்.
7: நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களது இயக்கம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
8: நான் என் வேலை வகைப்பாட்டை கட்டுப்படுத்த முடியாது, அதை நீங்கள் அறிவீர்கள். இல்ல,
7: அதை நான் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், எல்லா நிறுவனங்களிலும் எங்களுக்கு முன்னுரிமை உள்ளது.
8: இதை பற்றி கொஞ்சம் யோசிக்க விடுங்கள்.
7: ஓ, சும்மா போங்க.
2: நான் நினைக்கிறேன் பேட்டரிகள் இறந்து விட்டது.
7: ஆமாம்.
2: இல்ல, அந்த நகரத்துக்குள் போவது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு உண்மையில் பயமளிக்கிறது. யாராவது பேட்டரிகள் வைத்திருக்கிறீர்களா? இப்போது நாம் எங்கே தேட போறோம் டேவிட்?
8: நான் உணவு மையத்தை தவிர்க்க நினைத்தேன், ஆனால் அது மட்டுமே இடம் என்று நினைக்கிறேன்.
9: அணியவர்களே மற்றும் பெண்மணிகளே, இது URN யுனைடெட் ரேடியோ நெட்வொர்க் ஜெருசலேமில் இருந்து நேரடி செய்தி அறிவிப்புடன் யுனைடெட் ரேடியோ மற்றும் ஜாக் மல்கே.
4: இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு மேலாக முன்பே சகோதரர் கிறிஸ்டோபர் ஒரு அதிசயத்தால் குணமடைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது.
0: இங்கே குழப்பமாக உள்ளது. பெரியோர்களே, இப்போது கோவிலுக்கு செல்வோம். அங்கு சகோதரர் கிறிஸ்டோபர் அறிக்கை அளிக்க தயாராக உள்ளார்.
10: ஆம், நான் உயிருடன் இருக்கிறேன்.
0: நான் இதுவரை இருந்ததை விட அதிகமாக உயிருடன் இருக்கிறேன்.
10: பயப்பட வேண்டாம்.
0: அவர் சொல்ல போகும் அனைத்தும் இதுதான் போல் இருக்கிறது. இது பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சி. என் வாழ்க்கையில் உண்மையில் மிகவும் பரபரப்பான தருணங்களில் ஒன்று. உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய நாள். நிலையமைப்பு எப்படி மாறுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து தகவல் வழங்குவோம். இது ஜாக் மல்காஹி, யுனைடெட் ரேடியோ, ஜெருசலேம்.
11: அனைத்து வணிக நிறுவனங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். எல்லோரும் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள். அனைத்து வணிக நிறுவனங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். எல்லோரும் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள்.
12: நாம் இப்போது சில காலமாக ஒன்றாக இருக்கிறோம். அதனால அப்படின்னா
7: நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு தெரியும் கத்தி. இப்போது நடக்கிற எல்லாவற்றையும் பார்த்தால் உனக்கு உண்மையில தேவைப்படுவது இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு உறவுதான் என்று நினைக்கிறேன்.
12: ஏன்
7: உடம்பு நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. அடுத்த வருடம், அடுத்த மாதம், நாளை, இது வெறும் காலத்தின் கேள்விதான். நான்
13: தெரியும் டேவிட்,
12: நான் அதை பத்தி யோசிக்காமல் இருக்க முயற்சிக்கிறேன்.
7: கடவுள் முன் நிற்கையில் கத்தி உன்னை ஏன் சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என அவர் கேட்டால் என்ன சொல்வாய்? வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சொன்னார், இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடம் வருவேன்.
12: அது நியாயமில்லை. அதை பற்றி எனக்கு தெரியலை டேவிட்.
7: இப்போது உனக்கு தெரியும் அல்லவா? நாம் இருவரும் நம் குறைந்த அறிவால் கடவுளை நியாயப்படுத்த முயற்சித்தோம்.
12: அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில் என்ன தவறு?
7: என்னால நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. நீ பார்க்கவில்லையா? நாம் அதை சிக்கலாக்கிட்டோம். இவ்வளவு எளிமையானதும் தெளிவானதும் இருந்த ஒன்றை நாம் சிக்கலாக்கிவிட்டோம். நம்பினாலே போதும். நீங்கள் இன்னும் இயேசுவை ஏற்க வாய்ப்பு இருப்பதற்கு காரணம், பரலோகத்திற்கு முன் இரட்சிப்பு திட்டத்தை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்படவில்லை என்பதுதான். என்பதை உனக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். நீ அதை கேட்டும் மறுத்திருந்தால் அப்பொழுது உனக்கு விண்ணகத்தில் நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை இனி ஒருபோதும் இருக்காது.
12: அது
7: பைபிளில் இருக்கிறதா? அது 2 தெசலோனிக்கேயர் 2 ஓ கேத்தி, உன் வாழ்க்கையை வீணாக்காது. இன்னும் நேரம் இருக்கும் போது அதை இயேசுக்கு கொடு. தயவு செய்து நான்
12: தெரியல. நீயும் நானும் 2 உலகங்களில் இருக்கிறோம் டேவிட். இங்கே நான் உண்மைகள், நிஜமான ஆஷாஷ்காஸ் நிகழ்வுகள் பற்றி பேசுகிறேன். ஆனா நீ 2000 பழைய ஒரு புத்தகத்துல உள்ள கதைகள் பத்தி பேசுகிற. அது நம்ம நிஜ வாழ்க்கையை பத்தி பேசலாம் டேவிட். நீ
14: நிஜம் பத்தியா?
12: ஆமா.
14: 3 அரை மாதம் முன்பு உன் கணவர் உட்பட 1,000,000 பேர் மறைந்தார்கள். அதுதான் நிஜம்.
12: அவங்க வந்து அது யூஎஃப்ஓகள்னு சொன்னாங்க.
14: பைபிள் பதிப்பை கேட்க விரும்புறியா?
15: வெளியில் குளிரா?
12: இல்ல, உண்மையில வெளியே நல்லதுதான்.
14: நாங்கள் ஸ்ரீ பைபிள் படிப்புல இருந்தோம். நான் ஒரு விஷயம் பார்க்க விரும்புறேன். இது 4:16-17 கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு பெரும் கட்டளையுடன், பிரதான தூதரின் குரலுடன், தேவனுடைய கம்பை ஒளியுடன் இறங்குவார். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். அதற்கு பிறகு இன்னும் உயிரோடு இருந்து மீதமுள்ள நாங்கள் அவர்களுடன் மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படியே நாம் எப்போதும் கர்த்தருடன் இருப்போம். அதுதான் உண்மை கத்தி. உனக்கு உண்மையான தகவல்கள் வேண்டுமா? கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பிறகு பைபிளில் உள்ள 300 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியுள்ளன.
12: நீங்கள் இதை படித்து ஆராய்ந்தது போல இருக்கிறது.
14: நான் இந்த புத்தகத்தை முழுமையாக ஆராய்ந்தேன். துரதிருஷ்டவசமாக கொஞ்சம் தாமதமாக, ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கும் என்று தெரியும்.
13: நம்பிக்கை இல்லாதவராக இருப்பது. இந்த நிகழ்ச்சியை இடைநிறுத்தி கீழ்காணும் செய்தி அறிவிப்பை வழங்குகிறோம். இருவர் சில நிமிடங்களுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் கொல்லப்பட்டனர். நம்பகமான தகவல்களின்படி இந்த இரு சக்தி வாய்ந்த மத தீவிரவாதிகளை உலகிலிருந்து அகற்றியதற்கு சகோதரர் கிறிஸ்டோபர் பொறுப்பாக இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் யூதர்களை மாற்றி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைத்துள்ளனர். மீண்டும் கூறுகிறோம், இருவர் சில நிமிடங்களுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் கொல்லப்பட்டனர். சகோதரர் கிறிஸ்டோபர் அந்த உடல்கள் பேச முடியாதவையாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மத தீவிரவாதிகள் எங்கள் மக்களின் அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களில் தலையிடும் போது என்ன நடக்கிறது என்பதற்கான சாட்சியாக அந்த உடல்கள் இருக்கும் என்று கூறியுள்ளார். ஆஹா, இப்போது ஒரு தாமதமான செய்தி வந்துள்ளது. எல்லா ஆற்றல் உற்பத்தி நிறுவனங்களும் இப்போது தலைவர் நேரடி கண்காணிப்பில் உள்ளன. இதில் உலக திருச்சபை அமைப்பின் அனைத்து ஆற்றல் சொத்துகளும் அடங்கும்.
3: இப்போது அவர் அதை செய்துவிட்டார். அவங்க அதை செய்துவிட்டார்.
14: அவர் என்ன செஞ்சாரு?
3: அவர் தேவனுடைய பரிசுத்தரை கொன்றுவிட்டார்.
15: மோசேயும் எலியாவை போல இருந்தார்கள். சாத்தானே சகோதரர் கிறிஸ்டோபருக்குள் நுழைந்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். பொய்யான உயிர்ப்பின் மேடை அமைப்பு. சாத்தான் சகோதரர் கிறிஸ்டோபர் மூலம் இப்போது தேவனுடைய ஜனங்களை இஸ்ரவேலில் அழிக்க முயற்சிக்க தொடருவார்.
16: என்ன நடக்கப் போகிறது?
15: தேவனுடைய கோபம் பூமியில் கம்பி தீர்ப்புகளின் மூலம் பொழியும் கத்தி. அவை எந்த நேரத்திலும் துவங்கலாம். மனிதனுக்கான தேவனுடைய செய்தி ஹோய் செய்யுங்கள். சாத்தானின் ஏமாற்றத்தில் இருந்து இயேசுவை நோக்கி திரும்பி இரட்சிப்பை பெறுங்கள். உடல் அழிந்து விட்டாலும் ஆன்மா தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியும்.
16: நாம் எல்லோரும் வெட்டப்படுவதற்காக காத்திருக்கும் மாடுகள் போலத்தான். டேவிட், எனக்கு பயமா இருக்கு. நீ இதை முன்பே செய்திருக்கிறாய், நான் செய்யல.
15: நான் சொன்னதை போலவே செய், எல்லாம் நன்றாக நடக்கும்.
16: மீண்டும் சொல்லுங்கள்.
15: நீங்கள் உங்கள் செக்அவுட் லைனில் செல்லும் போது நம் இருவருக்கும் அடையாள அட்டையில் ஒரே கணக்கு எண்கள் இருப்பதை நினைவில் வையுங்கள். என் முதல் வாங்கும் பதிவு செய்யப்படுவதற்கு முன் உன் ரெஜிஸ்டரை கிளியர் செய்துவிடு. இல்லையெனில் ஒரே நபர் இரண்டு லைன்களில் செல்கிறார் என்று கணினி நினைத்து செயல்பாட்டை நிறுத்திவிடும்.
16: நான் என் செக்அவுட் லைனில் முடிக்கிற வரை நீ உன்னுடையதை முடிக்க முடியாது.
15: இப்பொழுது நாம் பிடிபட்டால் போல முடிந்தவரை விரைவாக நகர்ந்து செய்.
16: சரி,
17: அப்புறம் நான் வெளியே உன்னை காத்திருக்கிறேன், சரியா?
15: சரி.

0: என்ன விஷயம் பெண்களே? உங்களை ஷாப்பிங் கார்ட்டில் இடம் முடிந்து விட்டதா? உங்களிடம் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். நான் இன்னும் என் மனைவியை காத்திருக்கிறேன். நீங்கள் முன்னே போங்கள். வரிசையை தாமதப்படுத்தாதீர்கள்.
1: அவர் நகரத்திற்கு வரும்போது நீ அவரை பார்க்க போகிறாயா?
2: யார்?
1: முதன்மை ஆசாரியர்.
2: ஓ ஆம். இல்லை, அதை நான் எதற்கும் தவற விட மாட்டேன்.
1: நீங்கள் 72 EFTs-ஆ? ஆமா. ஓ, சும்மா போங்க. இன்றைக்கு இது இரண்டாவது முறையாக சிக்கிக் கொள்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். உங்கள் ரசீது இல்லாமல் நீங்கள் வெளியே போக முடியாது.
2: நான் உடனே திரும்பி வர்றேன். நான் என் குழந்தையை காரில் விட்டு விட்டேன்.

0: பிடிக்கும் அம்மா. அதை பில் செய்யும் முன் எனக்கு இதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது.
1: ரெண்டையும் சேர்த்து பில் செய்ய விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன்.
0: இதுதான் இங்கே இருக்கிறது. ஆம்.

0: சரி ஆரம்பிக்கலாம் ஐயா. வரிசையை தாமதிக்கிறீர்கள்.
1: ஓ, நான் எல்லாவற்றையும் மேசையில் வச்சுவிட்டேன் என்று நினைத்தேன்.
2: மன்னிக்கும், எனக்கு இங்கே இன்னும் சில பொருட்கள் இருக்கின்றன.
3: அந்த ஒன்றையும் பில் செய்ய விரும்புகிறீர்களா?
4: இப்பொழுதுதான் இருந்த அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமா? அவள் நம்ம இந்த ரசீதை பெறும் வரை நான் வேற எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாது. வாருங்க.
2: இன்னும் இருக்கு, இங்க எனக்கு இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கின்றன. ஆமா, பார்க்கிறேன்.

செக்டர் 15 அதாவது 15 யூனிட் வேன் திருடப்பட்டுள்ளது. வடகிழக்கு திசையில் செல்கிறது. சந்தேகப்படுபவர் ஒரு வெள்ளையான், உயரம் சுமார் 5 அங்குலம், 11 அங்குலம், மஞ்சள் நிற முடி.

0: தயாரானவுடன் உடனே அதை முடிக்க வேண்டும். டான், அந்த காகிதங்கள் விரைவாக முடிவடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ பார்த்துக்கொள், அவை வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாகவே என் மேசையில் இருக்க வேண்டும்.
1: ஜெரி, கேள், அந்த மனிதனை நீ தூக்கிலிட முடியாது.
0: இல்ல, நீ கேள். அந்த மனிதன் என் மேசையில் உட்கார்ந்து என் உணவை உண்டான், என் நண்பன் போல நடித்து என் மனைவி கொடுத்த கணிப்பொறியை பயன்படுத்தி நம் அமைப்பை போலி செய்து குழப்ப முயற்சிக்கிறான். நான் இந்த நிறுவனத்தில் எல்லோருக்கும் நகைச்சுவையாகிவிட்டேன்.
1: ஜெரி, அமைதியாக இரு. உனது உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த குறியீட்டை எப்படி நகலெடுக்க முடியும் என்று அவன் அறிந்திருந்தால் அந்த தகவலை நாம் கண்டிப்பாக பெற வேண்டும். அந்த பெண் அவனுடன் சேர்ந்து வேலை பார்த்தால் அவளையும் நாம் பிடிக்க வேண்டும். இப்போதே அவன் மட்டுமே அவள் எங்கே இருக்கிறாள் என்று அறிவான்.
0: சரி, நீ சரிதான் ஜான். நீ எல்லாத்தையும் திட்டமிட்டு விட்ட. அடுத்து என்ன நடக்கும்?
2: என்ன நடக்கும்? நம்ம இதுவரை அனுபவிச்சதை விட இது மோசமாகுமா?
3: ஆ, இது இன்னும் மோசமாகும்.
4: முதல் கம்பை ட்ரம்பெட் பூமியின் செடிகள் மீது தீயின் தீர்ப்பாகும். மின்னல் ஆலங்கட்டி மற்றும் இரத்தத்துடன் கலந்து காட்டும் காடுகள் மற்றும் புல்வெளிகள் தீப்பிடிக்கும். இது கடவுள் வழங்கிய பயனுள்ள பூமிக்காக மனிதர்கள் நன்றி செலுத்தாததற்காக அவர்களுக்கு வந்த ஒரு பேரழிவாகும்.
2: ஆனால் அது ஒரு நேரடி லிட்ரல் விளக்கம் அல்லவா?
4: எகிப்தின் பேரழிவுகள் நேரடியாகவே நடந்தன. கத்தி அதை உலகியலான வரலாறு உறுதிப்படுத்துகிறது. சமூக, அரசியல் அல்லது பொருளாதார பிரச்சனைகள் என்று நினைத்து கம்பை பேரழிவுகளை நாம் வேண்டாம் என்று நினைக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் அதிகாரமெட்டு வசனமெட்டு என்படி இரண்டாவது தூதன் கம்பை ஊதினான். அப்போது ஒரு பெரிய மலை தீயுடன் எரிந்து கடலில் வீசப்பட்டது. அதனால் கடலின் மூன்றில் ஒரு பகுதி இரத்தமாக மாறியது. கடல் உயிரினங்களில் மூன்றில் ஒன்று இறக்கும். கப்பல் போக்குவரத்து அழிக்கப்படும். வறட்சி வந்தபோது உணவுக்காக கடலை நம்பும் மக்கள் பசிக்கொண்டு இறந்து போவார்கள். மூன்றாவது கம்பை என்பது குடிநீருக்கான ஒரு பேரழிவு. வெளிப்படுத்தல் 8 வசனங்கள் 10 மற்றும் 11 என்படி வெண்முள்ளி எனப்படும் ஒரு எரியும் விண்கல் பூமியில் விழுந்து நதிகளை மாசுபடுத்தி குடிநீரில் மூன்றில் ஒன்றை விஷமாக்கும்.
2: இது நம்ப முடியாத ஒன்று.
4: நான்காவது கம்பை என்பது பூமியில் இருளின் பேரழிவு. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒன்று இருண்டு போய்விடும். அதேபோல் ஆன்மீக இருளும் உலகம் முழுவதும் பரவும். ஐந்தாவது கம்பை பூமியின் மையத்தில் உள்ள குழியிலிருந்து புகையும் ஈசல்களும் வெளியேறும் பேரழிவை விடுவிக்கும். இந்த ஈசல் எவ்வளவு பயங்கரமான உயிரினமாக இருக்கும்! குதிரையின் உடல், மனித முகம், தலையில் கிரீடம், நீண்ட முடி, சிங்கத்தின் பற்கள், மேலும் போருக்கு பாயும் குதிரைகளின் இடிமுழக்கம் போன்ற சத்தம் எழுக்கும் இறக்கைகள் ஆகியவை இதற்கிருக்கும். இதிலும் மோசமாக அவைகளுக்கு நீண்ட வால் மற்றும் பாம்புகளுக்கு உள்ள விஷப்புள்ளி போன்றது உள்ளது. அந்த விஷப்புள்ளி மிகவும் பயங்கரமானது. அது உங்களை கொல்லாது, ஆனால் 5 மாதங்கள் நீடிக்கும் வேதனையில் உங்களை விட்டுவிடும். கடவுளால் முத்திரையிடப்பட்டவர்களே மட்டும் இதிலிருந்து விலகப்படுவார்கள். இது மிகுந்த கொடூரமான வேதனை. இப்போது மரணம் விரும்பத்தக்கதாக இருக்கும், ஆனால் அது சாத்தியமில்லை. 6வது கம்பை 200 மில்லியன் குதிரைகளும் குதிரை வீரர்களும் பூமியின் மக்கள் தொகையில் 3ல் இருந்து ஒருவரை அழிக்க விடுவிக்கப்படுவார்கள்.
2: 200 மில்லியன் குதிரைகளா?
4: கத்தி, 70களின் இறுதியில் சீனாவில் அந்த அளவு குதிரைகள் இருந்தன. எப்படியோ 7வது கம்பை மற்ற அனைத்தையும் மீண்டும் பார்வையிடும் ஒன்று மனிதர்களுக்கான எச்சரிக்கை. கத்தி, இது கடவுளின் கோப வெடிப்பு அல்ல. இது இழந்தவர்களை கிறிஸ்துவை நோக்கி திரும்ப வைக்க ஒரு சோதனை.

0: அவனை விடுவி.
1: யாரே
0: நீ? யாரே என்று தெரியும்.
1: என்ன
0: பாரு, ஃபுட் சென்டரில் பணம் வசூலிப்பவர், வயது 33. அந்த பெண் அடுத்த மாதம் உயர் ஆசாரியரை பார்க்க போவதாக சொன்னதாக கூறினார்.
1: அதாவது
0: அந்த பெண் நிகழ்வில் கலந்து கொண்டால் அவள் மீனை பிடிக்க வைக்கும் ஊசியாக இருக்கலாம். டேவிட் மைக்கேல்ஸை விடுவி, அவனுக்கு ஒரு ஜோடி பூட்ஸ் கொடு, ஒரு டிரான்ஸ்மிட்டரை பொறுத்து அவனை பின்தொடர். திட்டம் வெற்றி கொண்டால் இருவரையும் பிடித்து விடலாம். டேவிட், நீ ஒரு அதிசயமான மனிதன், மிகவும் திறமையான நபர். உன்னிடம் உள்ள குற்றச்சாட்டுகளின் பட்டியல் சாதாரணமாக அதிகாரிகள் உன் தலையை பொன்னால் செய்யப்பட்ட வாளால் வெட்டச் செய்யும் அளவுக்கு உள்ளது. கொலை, மோசடி, அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு, எங்கள் பாதுகாப்பு அமைப்பில் ஊடுருவ முயற்சி செய்தல், நீ என்னை முட்டாளாக்கியது கூட சொல்ல வேண்டாம். நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நண்பா. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அமைப்பில் நான் முன்னணி முகவராக, மிகச்சிறந்த முகவராக பெயர் பெற்றவன். உனக்கு அது தெரியுமா? நான் முட்டாள் அல்ல, அதை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால்தான் உன்னுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். கடந்த சில நாட்களாக உன்னை உயிருடன் வைத்திருப்பது அதிக மதிப்புடையது என்று என் மேலாளர்களை நம்ப வைக்க முயற்சி செய்தேன். உனக்கு ஆர்வமா?
1: உன் குறியை ஏற்க வேண்டும் என்றால் எனக்கு வேண்டாம்.
0: இல்லை இல்லை இல்லை டேவிட், அப்படி எதுவும் இல்லை. உன் மாதிரி ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தும் யாரும் இந்த அமைப்பில் மிகச்சிறந்த மறைமுக முகவராக இருக்க முடியும். நாம் உண்மையான முன்னேற்றத்தை செய்ய முடியும். நீ என்ன சொல்ற?
1: நானும் முட்டாள் இல்லை ஜெரி.
0: நீ அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும் டேவிட்.
1: மேலும் நான் ஒருவரையும் கொலை செய்யவில்லை.
0: அட டேவிட், இப்போ நீயும் பாட்ரையன் இறந்த அந்த இரவு நீ அவன் யூனிஃபார்ம்ல தான் இருந்த.
1: அவன் என்னை சுடப்போகிறான். நான் அவன் மேல ஒரு குழாயை எரிந்தேன். அவன் விழுந்து ஒரு இயந்திரத்தில் தலையை மோதிவிட்டான். அது சுய பாதுகாப்பு.
0: பாரு, அது எந்த மாற்றத்தையும் தராது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த மேற்கோள் விரைவில் மறக்கப்படும் ஒரு வாசகம். நீ ஒரு சில நாட்கள் நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். அடுத்த வாரம் நாம் நேரில் சந்தித்து மீண்டும் வேலைக்கு செல்லலாம்.
2: நான் காட்டில் அழைக்கும் ஒரு குரல், உங்கள் இதயத்தின் பாதைகளை நேராக செய்யுங்கள். அந்த பாதைகளை சகோதரர் கிறிஸ்டோபரிடம் நேராச்சுவோ செய்யுங்கள். இந்த மகத்தான உலகின் இதயத்தில் வாழ்ந்து உழைக்கும் உங்களுக்கு சகோதரர் கிறிஸ்டோபர் தனது புகழையும் வாக்குறுதியையும் அனுப்புகிறார். வறட்சி, அழிவு மற்றும் நோயின் முன் நீங்கள் காட்டும் உறுதிக்காக புகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் இருண்ட கடவுளால் உங்களுக்கு வந்த தொற்றுகள், அவருக்கு எதிர்த்து நிலை நிறுத்துங்கள். நிலத்தை பாதுகாக்கும் வாக்குறுதி. சகோதரர் கிறிஸ்டோபருடன் சேர்ந்து வேலை செய்தால் இந்த உலகை மீண்டும் உற்பத்தி செய்ய வைக்கலாம். அவரை பின்பற்றுங்கள், அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார்.
3: உதவித்தொகை. அனைத்து அலகுகளும் தயம் இல்லை, தயம் இல்லை. லட்சம் பிரிவு 795, லட்சம் பிரிவு 795 மடங்கு. 5 கிலோமீட்டர் குறைந்து தப்பிச் சென்றவர் நடையாக ஆயுதம் இல்லாதவர் என நம்பப்படுகிறது. டிரான்ஸ்பாண்டர் யூனிட் இனி செயல்படவில்லை, டிரான்ஸ்பாண்டர் யூனிட் இனி செயல்படவில்லை. அனைத்து அலகுகளும் மீண்டும் கூறுகிறேன், தயவு இல்லை, தயவு இல்லை.

0: இது என்ன?
1: அது ஹெரோத் ஆலயத்தின் நகல். கிறிஸ்து வழிபட்ட அந்த ஆலயம்தான். ஆனால் இன்றைய ஆலயம் இஸ்ரவேலை பாதிக்கக்கூடிய மிக மோசமான அவமதிப்பால் மாசுபட்டுள்ளது.
0: உண்மையா? என்ன நடந்தது?
1: அந்த கணினி கத்தி மனிதனுக்கு அறியப்பட்ட மிக புதுமையானதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் சாதனமும் கணினிதான். பில்களை செலுத்தியது, பயண முன்பதிவுகளை செய்தது, சமையல் செய்தது. இதுதான் புதிய பொன் கன்றுக்குட்டி. பேசும் மற்றும் அது சிந்திக்கிறது என்று மக்களை நம்ப வைக்கும் ஒரு கணினி. நூற்றுக்கணக்கான மில்லியன் மக்கள் அந்த உயிரற்ற பொருளை வழிபடுவார்கள். அது ஆலயத்திலேயே இருக்கிறது. என் நண்பர்களும் விசுவாசமான குடிமக்களும் கடந்த 4 ஆண்டுகளாக நாம் மிகப்பெரிய உடல் துன்பங்களை கடக்க ஒன்றாக உழைத்தோம். உலகம் அறிந்திராத அளவுக்கு உலகப் போர்கள், கடும் வறட்சி, உயிரை பறிக்கும் பஞ்சம், பரவும் தொற்று நோய்கள் மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் தீ விபத்துகள், பூமி குலுக்குகள் மற்றும் இதுவரை இல்லாத வன்முறையுடன் எரிமலை வெடிப்புகள். ஆனால் நாம் வெற்றி பெற்றோம். நமது அதிசயமான கணினி தொழில்நுட்பத்துக்கும் அவருடைய சாத்தானின் மகிமையின் தலையீட்டுக்கும் நன்றி. எங்கே அன்புள்ள நண்பரே, சமீபத்திய ஆபத்துகளில் படைப்பின் அன்பு கடவுள் இருந்தார்? அவர் மனித குலத்திற்கும் தன் படைப்பின் பிள்ளைகளுக்கும் உதவினாரா? இல்லை, அது அப்படி அல்ல. உண்மையில் அதற்கு நேர்மாறாக இந்த பேரழிவுகளை நம் மீது வரவழைத்தவர் அவர்தான் முழு முதற் காரணம். மற்றும் உங்களுக்காக மனித குலத்திற்கு கோபமும் அழிவும் தரும் கடவுளே, நான் சொல்கிறேன், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், ஆனால் நாம் வெற்றி பெறுவோம்.
2: அண்மைய பெண்கள் மற்றும் ஆண்களே, நீங்கள் இப்போது சகோதரர் கிறிஸ்டோபரின் உரையை கேட்டீர்கள். நேரடியாக UTN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க் மூலம் உங்களுக்கு மாலை செய்தியை வழங்கினார். இந்த செய்தி நாளை இரவு 1 மணி நேரம் முன்பாக உங்களுக்காக வழங்கப்படும்.
0: மார்த்தா, இது எனக்கு பயமா இருக்குன்னு தெரியும். கடவுள் என்னை ஒரு நோக்கத்திற்காக காப்பாற்றியுள்ளார் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் மிகவும் மிகவும் சிக்கிக் கொண்டதாக உணர்கிறேன்.
3: அதை பத்தி யோசிக்காதே குழந்தையே, ஒரு நாளா எடுத்துக்கொள். அவருக்கு எதிர்பார்ப்பது அதுவே.
0: எனக்கு தெரியும்.
4: நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போல நாம் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மிக ஆபத்தான காலங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். மனித இனத்தை முழுமையாக அழிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கிறான். பைபிள் இந்த காலங்களை யாக்கோபின் துன்பம் என்று குறிப்பிடுகிறது. தானியேல் பதிவு செய்கிறாரு, தீயவர்கள் கேட்பாங்க ஆனால் புரிந்து கொள்ள மாட்டாங்க, ஆனால் நீதிமான்கள் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. முழுமையான அன்பும் முழுமையான தீர்ப்பும் நம்முடைய மனதிற்கு ஏற்க முடியாத அளவுக்கு தீவிரங்களை உருவாக்குகின்றன. நீங்கள் பாருங்கள், நாம் சமரசம் செய்யும் உயிரினங்கள், நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று உருவாகின்ற ஒரு சூழலில் அது உண்மையில் இல்லை என்று மட்டும் நாம் மிக எளிதாக கூறிவிட்டு ஒதுங்கிவிடுகிறோம். ஆனால் இரு தீவிரங்களும் நிச்சயமாக இருக்கின்றன. லூக்கா 13:2-5 நான் உங்களிடம் சொல்கிறேன், இல்லை இயேசு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அதே போல் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று வெளிப்படுத்துகிறார். கடவுளின் தீர்ப்பு உண்மையானது, ஆனால் அவருடைய அன்பும் உண்மையானது. அவருடைய மதிப்புமிக்க அன்பை அவர் தமது மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்புக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போது நாம் தீர்ப்பிலிருந்து தப்பிக்கலாம். யோவான் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார், கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்தார், அவர் தமது ஒரே பிறந்த மகனை கொடுத்தார், அவரை நம்புகிற எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். ஓ, கடவுள் எவ்வளவு நம்மை நேசிக்கிறாரு, கடவுள் எவ்வளவு நம்ம நேசிக்கிறார்.

ஓஹோ, துரதிருஷ்டவசமாக பல விசுவாசிகள் வேதாகம தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவத்தை உணரவில்லை. ஆனால் வேதாகமம் தெளிவாக இதுவே இதயத்திற்கு சான்று என்று வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் மறுபடியும் நான் சாட்சி அளிக்கிறேன், சுனத்தினை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் முழு நியாயப்பிரமாணத்தையும் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டவன். நீங்கள் ஒரு யாராக இருந்தாலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தால் நீதிமான்கள் என கருதப்படுகிறீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்கு பயனற்றவராகி விடுகிறார். கீழே சிதறி விடுகின்றனர்.

0: நினைக்கிறபடி உணர்கிறேன்.
1: அடே இங்க பாரு
0: பில்லி, இங்கே வா பையா, நீ பெரியவனாகி விட்டாய்.
1: நான் நினைத்தேன் அந்த குண்டர்கள் உன்னை பிடித்து விட்டார்கள்.
0: இல்ல, அந்த குண்டர்கள் என்ன பிடிக்கல பெரியவரே. என்ன பிடிக்க இன்னும் அதிகமான குண்டர்கள் தேவைப்படும்.
1: ஐயோ என் கடவுளே, இங்க எதுவுமே மிச்சம் இல்லையே.
2: மீண்டும் ஏதாவது வளருமா?
3: ஆம், சில குறிப்பிட்ட பகுதிகளில் புற்கள் நன்றாக வளரும். இங்கிருந்து 100 மைல் தொலைவில் அல்லது 5 அல்லது 10 மைல் கூட விஷயங்கள் சாதாரணமாக இருக்கலாம். அது தீப்புயல்கள் எங்கு தாக்கினது என்பதில் தான் நிர்பர.
0: தாத்தா வந்து நம்முடன் தங்கலாமா? இல்ல
1: பில்லி, அவருக்கு இது மிகவும் ஆபத்தானது. அம்மாவும் நானும் சில முக்கிய வேலைகளுக்காக இடம் மாறுகிறோம்.

0: இங்கிருந்து 15 மைல் தொலைவில் சந்திரனை போல இருக்கிறது என்று நம்ப முடியவில்லை.
1: இப்போது அது அப்படி பார்க்கப்படாமல் இருக்கலாம். யாரோ ஒருவர் மீண்டும் வளர்த்திருக்கலாம்.
0: அழகை உணரவில்லை, ஒரு மறைவிடத்தை கண்டேன்.
2: வா, அதை பார், பார். சரி,
0: வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் என்றால், பிஸியாக இருந்தது.
2: குட்டி ஆய்வாளர் இல்லை.
0: நீங்களா? வாருங்கள், போகலாம். அதோ இருக்கிறது.
2: நம்மை பிடிக்க முயற்சிக்கும் அந்த குண்டர்கள் அங்கேயே ஒளிந்து கொள்வார்கள்.
1: நல்ல வேலை கோபாய், அது ஒரு அருமையான இடம், அருமையான இடம். சரி, பைபிளில் ஒரு குறை இருக்குது என்று நினைக்கிறேன்.
0: ஓ, அது
1: ஒளிந்து கொள்ள இடம் இருக்காது என்று எங்கோ சொல்லி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது.
0: ஓ, அப்படியா? நீங்கள் சொல்வதை இப்போதுதான் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது உண்மையிலேயே மிகவும் வியப்பாக இருக்கிறது. இங்கே தேவை.
1: ஐயோ, நம்ம தண்ணி போயிடுச்சு. கேத்தி, நாம் அந்த குறியீட்டில இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும்.

0: மத்திய கணினி வங்கி ஊழியரை தெரிந்த ஒரு பெண் நம் திட்டம் பற்றி தெரிந்து என்னை சந்திக்க விரும்புகிறாள்.
1: டேவிட், டேவிட், அது புயல் மாதிரி தெரியலன்றது தெரியுமா?
2: அம்மா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் இருட்டாகிறது? அப்படின்னா நான் இப்பவே படுக்க போகணுமா?
1: தெரியல செல்லம், ஆனா நீ இப்ப படுக்க வேண்டாம், உள்ள போறது நல்லது, சரியா?
3: டேவிட், நீ இன்னும் போக போறியா?
0: நான் நாளை திரும்பி வருவேன்.

0: அப்பா, என்னால முடியலையே. இது எப்போதும் இங்கேயே இருந்தது.
1: நாம் மிகவும் எளிமையான தெளிவான ஒன்றை சிக்கலாக்கிவிட்டோம். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதை நம்புவதுதான்.

0: விஷயம் ஒருபோதும் நடக்கவே நடக்காது. அது சாத்தியம் இல்லை. நான் உன்னை அங்கே விட்டுவிட்டு போகவில்லை. எந்த வாய்ப்பும் இல்லை என்றால்
1: மன்னிச்சுவிடு லேஸ்லி, தயவு செய்து.

0: நான் உன்னை பற்றி நிறைய யோசிச்சிருக்கிறேன்.
1: நீ எவ்வளவு நேரமா நீ இங்க எவ்வளவு நேரமாக இருக்கிறாய்?
0: இது நடந்ததிலிருந்து
1: ஓ நம்ப முடியல. ஒரு வருடத்துக்கு மேல் நான் உன்னிடம் கால் மைல் கூட தூரத்தில் வாழ்ந்தேன்.
0: டேவிட், இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நான் கனவு கண்டேன். ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன் டேவிட்.
1: அவளை நம்பலாம்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா?
2: பார், இது ஒரு முக்கியமான தொடர்பு. இது ஒரு ஆபத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மதிப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
3: இப்படி சந்திக்க வேண்டிய நிலை வந்ததற்கு மன்னிக்கவும். நீ ஒரு போலி குறி உருவாக்கினாய் என்று எனக்கு தெரிகிறது.
1: அப்படி ஒரு தகவலை நீ எங்கே பெற்றாய்?
3: இப்படி நேரங்களில் நல்ல செய்தி விரைவாக பரவுகிறது.
1: சரி கேள், மன்னிக்கவும், நீ தவறாக நினைச்சிருக்க வேண்டும். நீ யாரு? நான்
2: யார் என்று எனக்கு தெரியும். நீ எங்களை துரோகம் செய்தாய். நீ மனிதனும் இல்லை.
1: நினைவில் இருக்கிறேனா
0: டேவிட்?
1: ஓ ஆம், ஜெனரல் கூன், நான் உன் படையாடையை அழுக்காக்கினேன் என்பதற்காக இன்னும் கோபமாக இருக்கிறாயா?

0: இன்று முதல் ஒரு வாரத்துக்குள் உன் தலை கூடைக்குள் இருக்கும்.
1: வா, அருவருப்பான சிறிய மத தீவிரவாதி, உன் தலை கூடைக்குள் விழும் முன் என் புன்னகை முகமே நீ கடைசியாக பார்க்கும் விஷயமாகும். வா.

0: உன்னை பிடிக்க எங்களுக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது தெரியுமா? இதுல சவால்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: ஆனா உன்கிட்ட ஒண்ணும் இல்ல டேவிட்.

0: சரி, நாங்கள் கேத்திரை எங்கே இருக்கிறார் என்று நீ சொல்ல வேண்டிய ஒரு நல்ல காரணம் இருக்கிறது. அந்த பையனை இங்கே கொண்டு வா.
1: என்னை செய்ய அவனை வெளியே அனுப்ப முடியாது. அவன் ஒரு குழந்தை தான்.
0: அவன் வெளியே போவான். நீ அவங்க அம்மா எங்க இருக்கிறார் என்று சொல்லாவிட்டால்
1: நீ பொய் சொல்ற. நான் சொன்னால் நீ எடுதறையும் கொண்டு விடுவாய்.
0: அவனை கீழே கொண்டு போ.
2: இந்த பையன் நாளை மேடைக்கு போவான். நீ உன் மனதை மாற்றாவிட்டால்
3: நான் லெஸ்லியை பார்க்க விரும்புகிறேன்.
2: நீ அந்த பையனின் அம்மா எங்கே இருக்கிறார் என்று சொன்னால்

0: ஏய், அந்த பலூன் மற்றும் விளையாட அந்த எல்லா பொருட்களும் எங்கிருந்து கிடைத்தது?
1: அந்த ஒரு பெண்மணி என்னை பிடிக்க வைக்க முயற்சிக்கிறாள், நான் எங்க அம்மா எங்கே இருக்கிறார் என்று சொல்லும்படி. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியவில்லை.
0: அப்படி பேப்பர்ல எப்போதாவது செஞ்சிருக்கியா?
1: இல்லை, நான் எப்போதும் அதுல வரைந்தே இருக்கிறேன்.
0: நான் எப்படின்னு காட்டவா?
1: சரி.
0: இது இங்க செய்ய ஏதோ ஒன்னுன்னு நினைக்கிறேன். வானக தந்தையே, நீங்கள் சொன்ன நற்செய்தியை நான் நீதிமொழிகள் 3:6 பிடித்துக் கொள்கிறேன். நாம் எங்கள் எல்லா வழிகளிலும் உம்மை ஏற்றுக்கொண்டால் நீர் எங்கள் பாதைகளை நேர் வழிப்படுத்துவீர்கள் என்று. ஆண்டவரே,
2: இந்த காலை நான் மரணத்தை எதிர்கொள்வதில் என் ஆன்மாவிற்கு அமைதியை அளித்ததற்கு நன்றி. பிதாவே, உங்கள் அன்பின் ஒளி என்னுள் மிக பிரகாசமாக ஒளிரச் செய்யுங்கள். எனக்கு தண்டனை வழங்குபவர்கள் நீர் உண்மையானவர் என்பதை அறியும்படி. இன்னும் உமக்கு நான் சேவை செய்ய நேரம் இருந்தால் அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் மதிப்புமிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாமத்தில், ஆமென். காலை வணக்கம்.
1: நீ மரிக்க போகிறாயா?

0: பிளி, நான் மறிக்க போறேன். நீ
1: பயப்படுகிறாயா?
0: இயேசுவை பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறாயா?
1: ஆம், டேவிட் அவரை பற்றி நிறைய பேசுவார்.
0: நான் இன்று எங்கே போகிறேன் என்று கேட்க விரும்புகிறாயா?
1: சரி
0: பிலி, என் இதயத்தில் இயேசு இருப்பவராகிய எனக்கு மரணம் என்பது விடியற் காலைக்கு முன் விளக்கை அணைப்பது போன்றது.
1: அங்கே எப்படி இருக்கும்?
0: நான் உனக்காக ஒரு சிறிய கதை புத்தகம் தயாரித்துள்ளேன். இதில் எந்த படங்களும் இல்லை, எந்த வார்த்தைகளும் இல்லை, ஆனாலும் இது உலகிலேயே மிக அற்புதமான கதை.
1: படங்கள் இல்லாமல் அது எப்படி நல்ல கதையாக இருக்க முடியும்?
0: முதலில் அது எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். இந்த தங்க நிற பக்கம் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறது. அது கடவுளின் வீடு, ஒளி மற்றும் மகிமையால் நிரம்பியுள்ளது. பைபிளில் சொர்க்கத்தில் தூய தங்கத்தால் செய்யப்பட்ட தெருக்கள் உள்ளன, கண்ணாடி போல என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே யாரும் நோய்படுவதில்லை, யாரும் மரிக்கவில்லை, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
1: அங்கே எல்லோரும் போகிறார்களா?
0: கடவுள் எல்லோரும் அங்கே போக விரும்புகிறார். ஆனால் சொர்க்கத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்க முடியாது.
1: அது என்ன?
0: பாவம்.
1: பாவமா? பாவம் என்றால் என்ன?
0: நாம் கடவுளின் வழியை விட நம் வழியில் செயல்படுவதுதான் பாவம். கெட்ட விஷயங்களை செய்வது, பேசுவது அல்லது நினைப்பது பாவம். கடவுளை வருத்தப்படுத்தும் எதுவும் பாவம்தான். இந்த கருப்பு பக்கம் அதைத்தான் நினைவூட்டுகிறது. நம் வாழ்க்கையில் உள்ள பாவம். இருட்டாக இருக்கும்போது நாம் தடுமாறி நம் வழியை கண்டுபிடிக்க முடியாது. பாவம்தான் பிலி நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது.
1: அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது?
0: இந்த சிவப்பு பக்கம் நம் பாவங்களை மன்னிக்கவும் அகற்றவும் கடவுள் நமக்காக உருவாக்கிய வழியை காட்டுகிறது. கடவுள் தன் மகன் இயேசுவை சொர்க்கத்திலிருந்து அனுப்பி நம் பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வைத்தார். தீய மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். கடவுள் நம் எல்லா பாவங்களையும் அவர் மேல் வைத்தார். நீங்கள்,
1: அதாவது நம் எல்லா தவறுகளையும்.
0: ஆமா, அதுதான், நம்முடைய பொய்கள், நம்முடைய கொடுமைகள். பைபிள் சொல்வது இயேசுவின் இரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து சுத்தமாக்குகிறது.
1: அடுத்த பக்கம் என்ன நிறம்?
0: அடுத்த பக்கம் வெள்ளை. அது என்ன அர்த்தம் தெரியுமா?
1: இல்ல.
0: அது நம்மை பாவத்திலிருந்து சுத்தமாக்க முடியும் என்பதை குறிக்கிறது.
1: அதாவது எல்லாரும், எங்க அம்மா, நானும், டேவிடும்,
0: அவர்கள் இயேசு அவர்களுக்காக இறந்தார் என்று நம்பினால் முடியும். பிலி, நீ எப்போதாவது பாவம் செய்திருக்கிறாயா?
1: நினைக்கிறேன், ஆமா. சில நேரம் நல்லவனா இருக்க மாட்டேன்.
0: இப்போது இயேசுவை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதால் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறாயா?
1: உங்களோட சேர்ந்து.
0: அப்படிதான்.
1: ஆமாம்.

நீ நீ ஒரு கெட்டவன், நீ ஒரு அழுக்கான அழுகிய கெட்டவன், நீ அவன் ஒரு குழந்தைதான். ஒரு அழகான சின்னஞ்சிறு மழலை பாப்பாவே கூட கடவுளை

0: உன் பலூன் என்ன ஆச்சு?
1: மிஸ் லெஸ்லி எனக்கு இயேசுவை கொடுத்ததால நான் என் பலூனை அவருக்கு கொடுத்தேன்.
2: நாம் அந்த பையனை மேடைக்கு அழைத்து செல்ல வேண்டுமா, அல்லது அவன் அம்மா எங்கே இருக்கிறார் என்று நீங்களே சொல்ல போகிறீர்களா?
0: பிலி, நீ இப்போது சுதந்திரமானவன். நீ போய் லெஸ்லியுடன் இருந்து நான் விரும்புகிறேன். அவர்கள் உன்னை வெளியே அழைத்து சென்று படுக்க வைக்க போறார்கள். இப்போது நீ கண்களை மூடி எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ இயேசுவை நேசிக்கிறாய் என்று சொல்.
2: அமைதியாக இரு.
0: இப்போ நான் கேக்குறேன், நீ இப்போது என்ன செய்ய முடியும்? பையன் சுதந்திரமானவன், அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன்.
2: அடுத்தது நீதான்.
0: யோவான் 14:6 இயேசு சொன்னார், நான் தான் வழி, உண்மை, வாழ்வு. என்னை வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார், தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவனை நம்புகிறவன் எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெறுவார். ஓ தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார்.

0: வெடிப்பு குழாய் எண் ஒன்று அழுத்தம் செய்யப்பட்டுவிட்டது.
1: வெடிப்புக்கு ISQ நிலையை அமைக்கவும்.
0: நைட்ரஜன் அழுத்தத்தை மாற்றும் கருவி இதுவாகும்.
2: பூமி கிரகம் இறந்து கொண்டிருக்கிறது. நோய் என்பது பாவம்.
0: வெளிப்புற குழாய் கதவுகள் திறக்கப்படுகின்றன.
1: மிசைல் தானாகவே வெடிக்க தயாராக உள்ளது.
0: மிசைலை வெடிக்க தயாராகுங்கள்.
1: வெடிக்க தயாராக காட்டி நீளமாக உள்ளது.
0: வெடிக்க அனுமதி.
1: மிசைல்கள்
2: சத்தம் போல் ஒரு ஒலி. அவர்கள் மலை உச்சிகளில் துள்ளுகின்றனர். புல்லை விழுங்கும் பிளிரும் தீ போல, போர் தயாராக நிற்கும் வல்லரசு படை போல. அவர்களை பார்த்து ஜாதிகள் வேதனையில் ஆழ்கின்றன. ஒவ்வொரு இடமும் வெளிர்ந்து போகிறது. ஆனால் இயேசு யோவான் 3:16 சொன்னார், ஏனெனில் தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தன் ஒரே பிறந்த குமாரனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெற வேண்டும். விஞ்ஞானிகளின் சமீபத்திய அறிவிப்பு, ஒவ்வொரு மணி நேரமும் பூமி ஒரு அணு பேரழிவிற்கு மேலும் மேலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தருணத்தில் அறிவியல் நாகரிகத்தின் கடைசி நேரத்தை பதிவு செய்து வருகிறது. இதை பெரும்பாலும் அழிவு கடிகாரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அழிவு கடிகாரம் உண்மையானது. இதே நேரத்தில் நம்முடைய வாழ்நாளில் நிகழக்கூடிய தீர்க்க தரிசன நிகழ்வுகளுக்கு நம்மை மேலும் நெருங்க செய்யும் நிமிடங்களை அது கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறது.

0: டேவிட் மைக்கேல்ஸ். உங்கள் கடவுளில் உள்ள நம்பிக்கையை நீங்கள் மறுக்க விரும்புகிறீர்களா? உங்கள் வலது கையில் அடையாளத்தை ஏற்க விரும்புகிறீர்களா?
1: நீங்கள் உங்கள் சகோதரனை போலவே இருக்கிறீர்கள். நாம் கடவுளின் வார்த்தையை புறக்கணிக்க முடியாது.
2: டேவிட், உங்கள் சகோதரன் அந்த ரயிலை முயற்சிக்க போ

0: நீங்கள் கடவுளின் வார்த்தையை புறக்கணித்தால் ஒரு நாள் நிரந்தரமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். டேவிட், நான் உங்களிடம் ஆண்டவரை பற்றி பேச முயற்சித்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள். உங்களை கேட்க வைக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
1: அம்மா, அந்த எல்லாவற்றுக்கும் நான் இன்னும் தயாராக இல்லை. எனக்கு இன்னும் சிறிது நேரம் வேண்டும்.
0: நீ உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே நேரம் இப்போதுதான். ராபர்ட் நேரம் முடிந்து கடவுள் இல்லாமல் நேரடியாக நித்தியத்திற்கு சென்றார். டேவிட், கேள். கடவுள் உன்னுடைய கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறார்.
2: கண்டிஷன் ரெட், ஜனாதிபதியை அழைத்துச் செல்லுங்கள். நாம் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளோம். இது கண்டிஷன் ரெட். கண்டிஷன் ரெட்.
1: நித்தியம், நித்தியம், முடிவில்லாத காலம்.

இந்த உலகம் தரும் எந்த ஒரு விஷயமும் உன் குற்றத்தை நீக்க முடியாது. நேரம் இனி இல்லாத போது இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான ஒரே வழியாக இருக்கிறார். நண்பா, உங்கள் கைகளை நம்பிக்கையோடு அவரிடம் நீட்டுங்கள். நித்தியத்தில் உன் விதியை மாற்ற வேறு எந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்காது. இங்கு வாழ்க்கை விரைவாக முடிந்து விடுகிறது. நீங்கள் நடந்து வந்த அந்த பாதையில் மீண்டும் ஒரு முறை செல்ல முடியாது. உங்கள் வாழ்வின் ஒரே நம்பிக்கை ஆண்டவர்.

விலை மதிப்பற்ற ஆன்மாவுக்கு பதிலாக இந்த பரந்த உலகம் உனக்கு தரக்கூடிய எந்த ஒரு சிறிய விஷயமும் அல்லது பெரிய செல்வமும் ஒருபோதும் ஈடாகாது.

இருக்கும் இந்த ஒரு தருணம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. இப்போது நீ எந்த மாதிரியான பாதையை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? நித்தியமான அந்த நிலையில எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைப்பதில்லை. உன்னுடைய தலையெழுத்தை முழுமையாக மாற்றி அமைப்பதற்கு

0: நீங்கள் ஏன் டேவிட் மைக்கேல்ஸ் அந்த மேடைக்கு அழைத்தீர்கள்?
1: அதுதான் நான் உங்களிடம் இருந்து பெற்ற கடைசி உத்தரவு ஐயா. என்
0: உத்தரவு அவர் தூக்கை 16 மணிக்கு நடத்த கூறியது. நீங்கள் மைக்கேல்ஸுடன் பேசிவிட்டு அவரை முன்பே மேடைக்கு அழைத்தீர்கள்.
1: பேச அனுமதி கோருகிறேன்.
0: பேசுங்கள்
1: ஐயா. அவர் ஒரு தீவிர விசுவாசி. அவர் உயிருடன் இருக்கும் வரை அவர் நமது கணினி பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார். அவரை தூக்கிலிட வேண்டும்.
0: அது உங்களுடைய முடிவு அல்ல.
1: இல்லை சார், ஆனால் அதுதான் எனக்கு வந்த உத்தரவு.
0: பிலீவர்ஸ் இயக்கத்தின் மீதான எதிர்வினை முடிவுகள் இப்போது கிடைத்துள்ளன. மைக்கேல்ஸின் கணினி திறன் நம் திட்டத்திற்கு முக்கியமானது.
1: அவர் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டார் சார். ஓ,
0: நான் நினைக்கிறேன் அவர் ஒத்துழைப்பார். ஆம், அவர் ஒத்துழைப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தனது கடவுளை ஒரு பைட் பைபர் போல பின்தொடர்கிறார். அவர் எளிதில் கணிக்கக்கூடியவர். அவர் முற்றிலும் கணிக்கக்கூடியவர். அதை நாமே நம் நன்மைக்காக பயன்படுத்துவோம். ஜெரி, உடனே கேப்டன் டியர்டார்ஃபுடன் சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். எதிரிகள் இந்த பிரிவில் தங்கள் தாக்குதல்களை அதிகரித்தால் நம்மை செயலிழக்க செய்யலாம்.

0: நீங்கள் யார்? நான்
1: ஒரு இரட்டை முகவர், டேவிட் பிலீவர்ஸ், அடிக்கடி இயக்கத்துடன். எங்கே
0: நாம் எங்கே போறோம்?
1: அதிலிருந்து விலகி நாம் பூமியின் பூஜ்ய புள்ளி என்று தோன்றும் இடத்திலிருந்து சுமார் 5 மைல் தூரத்தில் இருக்கிறோம். நாம் அதிர்ஷ்டசாலிகள் டேவிட். அந்த தீப்புயலின் கடைசி பகுதியை மட்டுமே நமக்கு நேர்ந்தது. ஆனால் கதிர்வீச்சு தரையில் விழும்போது நாம் அதற்கு கீழே இருக்க விரும்பவில்லை.
0: அவ்வளவு பயங்கரமான ஒன்றை கடவுள் நல்லதற்காக பயன்படுத்த முடியும் என்று நம்புவது கடினமாக இருக்கிறது. ஆனால் அவர் முன்பும் அப்படி செய்திருக்கிறார். நான்
1: உன் பெரிய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் டேவிட். நீ எதிர்கொண்ட அனைத்துக்கு பிறகும் குறிப்பாக
0: கதிர்வீச்சை தவிர்க்கிறோம். உன்னை
1: தப்பிக்க உதவினேன்.
0: தப்பித்து எங்கே போகிறோம்? இந்தவற்றை எடுத்துவிடு.
1: நான் அஞ்சுகிறேன்.
0: நீ என்ன நம்ப வேண்டியது தானே இல்லையா? அது

0: அண்டர் கிரவுண்ட் விசுவாசிகள் நீ யூனைட்டை எதிர்த்து அவர்களது கணினி அடையாள அமைப்புகளை ஊடுருவி அழிக்க முயற்சித்ததில் வெற்றிகரமாக இருந்ததை அறிவார்கள்.
1: அவங்கள் என்ன என்ன செய்ய விரும்புகிறார்கள்?
0: நாங்கள் ஒரு சிறப்பு கணினி ரேடியோ ஒலிபரப்பி அமைக்க உன் உதவி தேவைப்படுகிறது. இது உலகம் முழுவதும் உள்ள அடித்தள விசுவாசிகளுடன் உடனடி தொடர்பை ஏற்படுத்தும். எப்படி
1: சிக்னல் என்ட்ரி யூனைட் எப்படி செய்ய முடியும் நினைக்கிறாங்க?
0: அவங்க இல்ல டேவிட், நீதான். நீ
1: அதுக்கு நுணுக்கமான கருவிகள் தேவைன்னு உனக்கு தெரியும்.
0: அவங்க அதை வச்சிருக்காங்க டேவிட். பணக்கு சேர்க்கையில உள்ள ஒரு பகுதி தவிர.
1: ஒரு பகுதியா? எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா தான்
0: ஏனெனில் அந்த மாட்யூலை எப்படி செயல்படுகிறது என்பதையும் அதை மற்ற கூறுகளுடன் சேர்த்து சரியாக செயல்படும்படி அமைக்கவும் தெரிந்த சில விசுவாசிகளில் நீயும் ஒருவன்.
1: உங்களிடம் அந்த மாட்யூல் இருக்கிறதா?
0: மார்ட்டின் மற்றும் நான் திட்டமிட்டபடி எல்லாம் நடந்திருந்தால் நாங்கள் வைத்திருக்கிறோம்.
1: மார்ட்டின் யார்?
0: நாங்கள் மூவரும் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு இந்த பிரிவில் புகுந்தோம். நாங்கள் ஒருவரை இழந்தோம். மார்ட்டினும் நானும் அந்த மாட்யூலை பெறவும் அதை அடித்தளத்திற்கு கொண்டு செல்ல வழி கண்டுபிடிக்கவும் முயற்சித்தோம். நீங்கள் இங்கே இருப்பதாக அவர்கள் எங்களுக்கு தகவல் தெரிவித்ததும் நாங்கள் விரைவாக நகர வேண்டியிருந்தது.
1: எங்கே நகர வேண்டும்
0: எனக்கு தெரியல. ஆனால் நம்முடைய வழிகாட்டுதல்கள் இதில் தான் இருக்கின்றன.

0: நீங்கள்
1: உங்களிடம் என்ன இருக்குது என்று உணர்கிறீங்களா? நான்
0: இது முக்கியமானது என்று எனக்கு தெரியும்.
1: மற்ற அனைத்து கூறுகளும் தயாராக இருந்தால் நாங்கள் பல திசைகளிலும் அல்லது குழப்பமான சிக்னல்களை அனுப்ப முடியும். அது செயற்கைக்கோளை ஏமாற்றும் வகையில் இருக்கும். அப்போது அந்த சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்று அது அறிய முடியாது. இப்பொழுது செயற்கைக்கோள் அறியவில்லை என்றால் யுனைட் எப்போதும் அந்த ஒளிபரப்பு எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டியது ஒளிபரப்பியின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதே.
0: அங்கேதான்
1: எண்ணற்ற காலங்கள், நரகத்தின் அடித்தளம். நடுங்கு, உங்கள் குரல்களை ஒன்றிணைக்கவும். 1442 போர், தேவாலயம் மற்றும் முன்னேறு.
0: நீங்கள் இதில் நிபுணர் என்று நினைத்தேன்.
1: கணினிகள் மற்றும் குறியீடு பிரிக்குவது ஒன்றே அல்ல. இதற்கான சாவி உங்களிடம் இருக்கிறதா? நான்
0: நம்மட பூஜ்யத்திலிருந்து தொடங்க வேண்டி இருக்குதுன்னு பயமா இருக்குது. இந்தவற்றை பெரும் செயல்முறையில் முகவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அதனால் நம்மிடம் இருப்பது இவை மட்டுமே.
1: அருமை, யுனைட் இவை பெற்றதா?
0: இல்ல. எப்படி
1: உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: யுனைட் அவரை பிடிப்பதற்கு முன் அவர் இவை எனக்கு கொடுத்து விட்டார் என்பதால். அவர் இந்த தகவலை வெளிப்படுத்த மறுத்ததால் அவரை கொன்றார்கள்.
1: நான் பையலாமா?

0: ஓ, இந்த காட்சியை கத்தி பார்த்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யுனைட் இன் அடையாள அமைப்பை குழப்ப முயன்று நாங்கள் நீண்ட நாட்கள் உழைத்தோம். நீங்கள்
1: பிடிபடவில்லை. நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம்.
0: ஆனால் இருக்கலாம், ஆனால் நமக்கு உபகரணங்கள் இல்லை. இந்த இயந்திரத்தை பாருங்கள். யுனைட் உங்கள் முழு தொடர்பு வலையையும் நாங்கள் அழிக்கப் போகிறோம். உங்க கணினிகள் அதை செய்ய நமக்கு உதவும். எனக்கு சிறிது நேரம் தேவைப்படலாம். ஆனால் எங்கிட்ட அந்த விசை இருந்தால் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கும். ஒரு நண்பர், உயிர் பிழைப்பதில் அவருக்கு ஒரு தனி திறமை இருக்கிறது, மற்றும் தீர்க்க தரிசனங்களை உணர்வதில் ஒரு உண்மையான புரிதலும் இருக்கிறது. நாம் எங்கே போனாலும் இது ஒரு அருமையான மோட்டார் ஹோம். இந்த வாகனத்துல என்ன இருக்கு?
1: இது கழிப்பறை. நமக்கு நல்லளவு உணவுப் பொருட்கள், போதுமான தண்ணீர், கூடவே ஒரு வரையறுக்கப்பட்ட எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது. நமக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருக்குது. நம் ரூம் விரைவாக நகர வேண்டியிருந்ததால் இங்கே குண்டுகளை வைக்க நேரம் கிடைக்கல.
0: நாம் சீக்கிரம் நகரணும். யுனைட் நிலை பெற்றதும் அவர்கள் முதலில் நம்மைத்தான் குறிவைப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அருமை அருமை. யுனைட்டிடம் இந்த உடைகள் அரிப்பு தரும் என்று யாராவது சொன்னார்களா? மேத்யூ டர்னர்,
1: டேவிட், இங்க யாரும் இல்லை. அவர்
0: நடப்பதை அறிந்தார். சரி,
1: அவங்க உயிரோட இருந்தாலும் நம்ம இங்க டேங்குடன் பார்த்தால அவர் ஒருபோதும் வெளியில வர மாட்டார்.
0: மேத்யூ டர்னர், மேத்யூ டர்னர், இது டேவிட். ஆஹா, நீ சொல்றது சரியாக இருக்கலாம். இது அதே இடமா என்பதில் எனக்கே சந்தேகம்.
2: இப்போது உங்கள் வயிற்றில் படுத்துக் கொள்ளுங்கள்.
0: மேத்யூ, நான் தான்.
2: நகராதீர்கள்.
0: நான் தான் டேவிட்.
2: அமைதியாக இருங்கள்.

0: மன்னிக்கவும் டேவிட், உங்கள் போர் வாகனம் என்னை பயமுறுத்தியது.
1: நான் தான் என்று உனக்கு தெரிந்ததே. நான்
0: நீயே வெற்றி பாட்டில் இருக்கிறியா எனக்கு தெரியல. உன் நண்பர் யார்?
1: நம்பிக்கையாளர்களின் அடித்தளத்தில் இரட்டை முகவர். ஏ, நீ ரொம்ப நல்லா இருக்க. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி மேத்யூ.
0: சரி, எங்க ஆடு போய்விட்டது, என் கோழிகளும் போய்விட்டன. ஆனால் எனக்கு புது இறைச்சியும் தூங்க ஒரு இடமும் கிடைத்து விட்டது. நீங்கள் தங்கலாம்.
1: எங்க தங்க? உன் கொட்டகைக்கு என்ன ஆயிற்று? சரி,
0: மின்னல் சில நாட்களுக்கு முன்பு அதில் விழுந்தது. நான் மீட்டெடுக்க முடிந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பூமிக்கடியில் குடியிருப்பதற்கு சென்றேன். நான் குடியிருப்பதற்கு வந்த பிறகு யாரும் இங்கு வந்தது இதுவே முதல் முறை.

0: இது நல்லதாக இருக்கிறது.
1: இது ஃபைல்ல. அது ஜிஜுவே நல்லா இருக்கு. நம்ம எலி மாதிரி பறவைகளிடம் இருந்து பாதுகாக்கிறது.
0: பறவைகளா?
1: ஆமா. நீ இங்கதான் ஒரு காலமாக இருக்கிறாய். பறவைகள் சடலம் கிடைக்கும் வரை காத்திருக்காது என்று உனக்கு தெரியும். நீ 4 அல்லது 5 பறவைகள் ஒன்றாக இருப்பதை பார்த்தால் கவனமாக இரு, ஏனெனில் அவை தாக்கி கொல்லும்.
2: உன்னை கண்டுபிடிக்க யுனைட் இங்கு வராது என்பதில் எனக்கு உறுதி இருக்கிறது.
1: உண்மையில் எனக்கு அந்த முடிவு நாள் மக்களை பற்றி தான் அதிக பயம்.
0: முடிவு நாள் மக்கள் என்றால் நீ சொல்றது மாற்று உருவானவங்களா?
1: ஆமா, அணுகுண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்ட மாற்று உருவானவர்கள். அவர்களில் பெரும்பாலானோர் லுகேமியாவால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சிலர் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகாரர்களும் திருடர்களும் கொண்ட குழுக்களில் கலந்துள்ள துரோகிகள்.
2: கடவுளே,
1: இந்த பெண் நான் வசிக்கும் இடத்தை யாரிடமும் சொல்ல போகிறாளா?
2: இல்ல, நான் உன்னை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் மேத்யூ. உனக்காக ஜெபித்தேன். நீ கிறிஸ்துவின் இரட்சிப்பு வரத்தை பெற்றுள்ளாயா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அது
1: அதற்காகத்தானா நீ வந்திருக்கிறாய்? சரி,
2: ஒரு வகையில நீ என் உயிரை காப்பாற்றி இருந்தாய் ஒரு முறை. உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கு வலிக்கிறது.
1: ஏராளமான ஆத்மாக்களை அழிவுக்குள் இட்டு சென்ற ஒருவரை கடவுள் நிச்சயமாக ரட்சிப்பார் என்று நீ கருதுகிறாயா?
2: நீ கேட்டிருக்கிறியா?
1: கேட்க முடியல. நீ ஏன் வந்தாய்?
2: நான் யோசித்தேன் இந்த வார்த்தைகள் உனக்கு ஏதும் அர்த்தம் உள்ளதா என்று.
1: எண்ணற்ற காலங்கள், நரகத்தின் அடித்தளம், நடுங்கு. உங்கள் குரலை ஒன்றிணைக்கவும். 1442 ஓர் தேவாலயம் மற்றும் முன்னேற்றம். அந்த தேதியை பற்றி எனக்கு தெரியவில்லை. அவை ஒரு கீர்த்தனையின் வார்த்தைகள் போல இருக்கின்றன. இப்போது எனக்கு புத்தகங்கள் எதுவும் இல்லை. நீ என்ன தேடுகிறாய்? நான்
2: தெரியல. இந்த வார்த்தைகள் நாம் எங்கே போறோம் என்று சொல்ல வேண்டும். நான்
1: உன் இடத்தில் இருந்தால் அதிகம் பயணம் செய்ய மாட்டேன். இந்த வெப்ப இருள் தொற்று பரவும் நிலையில் அல்ல.
2: இப்போது நமக்கு அதிகமான தேர்வு இல்லை. சரி,
0: என்ன வரப்போகிறது?
1: நாம் இதுவரை அனுபவித்ததை போலதான், ஆனால் இன்னும் மோசமாக. எப்படி

0: அனைத்து துன்பங்கள். இப்போது அது 7 சீல் தீர்ப்புகளுடன் துவங்கியது. அவை சுமார் 3.5 ஆண்டுகள் நீடித்தன. அவை போர், பஞ்சம் மற்றும் தொற்று நோய்களின் இயற்கை விளைவுகள். பின்னர் குரல் ஊதுகுழல் தீர்ப்புகள் வந்தன. அவை கடவுளால் அளிக்கப்பட்ட அதிசய தொற்றுகள், திருத்தும் நடவடிக்கையாகவும் அவரது மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்தன. இந்த காலத்தில் சாத்தான் சகோதரர் கிறிஸ்டோபரின் மூலம் செயல்பட்டான். அவர்கள் உலகத்தை அந்த குறியை ஏற்கவும் மிருகத்தை வழிபடவும் கட்டாயப்படுத்தினார்கள். சகோதரர் கிறிஸ்டோபரும் அவரது பொய்யான தீர்க்கதரிசியும் எதிர்த்தவர்களை கிலோட்டினுக்கு அனுப்பினார்கள். அதை பத்தி உனக்கு தெரியும்.
1: இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரும்?
0: புத்தகத்தின் படி கடந்த சில ஆண்டுகளில் நாம் அனுபவித்த குரல் ஊதுகுழல் தீர்ப்புகளுக்கும் விரைவில் வரவிருக்கும் பாத்திர தீர்ப்புகளுக்கும் மிகுந்த ஒற்றுமை உள்ளது. இப்பொழுது புதிய தொற்றுகள் இன்னும் வலுவாக இருக்கும், ஆனால் அவை நீண்ட நாட்கள் நீடிக்காது. பொதுவாக 1 வருடம் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும். இப்போது பைபிள் காட்டுகிறது, கடவுள் குரல் ஊதுகுழல் தீர்ப்புகளை மனந்திரும்பவும் திருத்தவும் அழைக்க வடிவமைத்தார். பாத்திர தீர்ப்புகள் கடவுளின் கோபத்தை முழுமையாக்கும் வகையில் உள்ளன. இப்போது வெளிப்படுத்தல் 16:2 படி, முதல் பாத்திர தீர்ப்பு தீவிரமான புண்களால் பாதிப்பாகும். முத்திரை வைத்தவர்களே இதனால் பாதிக்கப்படுவார்கள். 2வது பாத்திர தீர்ப்பு வேதத்தின்படி கடல்களை இரத்தமாக மாற்றி கடலில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழிக்கும். 3வது பாத்திரம் ஆறுகள் மற்றும் நீரூற்றுகளிலும் இதேபோல் செய்கிறது. தண்ணீர் கிடைப்பது அரிதாகிவிடும். 4வது பாத்திரம் சூரியனை பாதிக்கும். வெளிப்படுத்தல் 16:18 அது மனிதர்களை தீயால் எரிக்கச் செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. அது சகோதரர் கிறிஸ்டோபரை வழிபடுகிறவர்களை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 5வது பாத்திரம் இருளின் தீர்ப்பு ஆகும். மனிதர்கள் ஒளியை மறுத்ததால் அவர்கள் உண்மையான இருளையும் புண்களால் ஏற்படும் வலியையும் அதிகமாக அனுபவிப்பார்கள். இப்போது 6வது பாத்திரம் யூப்ரேட்ஸ் ஆற்றை உலரச் செய்யும். இது கிழக்கிலிருந்து வரும் பெரிய படைகளுக்கான வழியை திறக்கும் மற்றும் அனைத்து நாடுகளும் மெகிடோ பள்ளத்தாக்கில் போர் செய்ய ஒன்று கூடும். 7வது பாத்திரம் இறுதி தீர்ப்புகளின் தொடரை முடிகிறது. பெரும் வானிலை மற்றும் புவியியல் வெடிப்புகளுடன் ஒரு பெரிய நிலநடுக்கம் மற்றும் நில அமைப்பின் அதிர்வுகள் பூமியின் பெரும் பகுதியை அழிக்கப் போகின்றன. பைபிள் சொல்வது வானிலிருந்து பெரிய ஆலங்கட்டி விழும், அதன் பிறகு அர்மகேதோன் போர் நடக்கும். பூமியின் அனைத்து நாடுகளும் அரசர்களும் அங்கு இருப்பார்கள். முதலில் அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக போரிடுவார்கள், பின்னர் கிறிஸ்துவுக்கு எதிராக போரிடுவார்கள்.
1: நாம் இதையெல்லாம் ஏன் அனுபவிக்க வேண்டும்?
0: ராப்சர் நடந்த பிறகு கிறிஸ்து காணாமல் போனார். பாவம் முழுமையாக ஆட்சி செய்தது. அந்த போரின் போது கிறிஸ்து திரும்பி வருவார். அவர் உலக அரசை கைப்பற்றி சமாதானமும் செழிப்பும் கொண்டு வருவார்.
2: காணி, நீ என்ன நினைக்கிறாய்?
1: நான் டர்னரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். விசித்திரமாக இருக்கிறது. அவர் பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சவர் போல இருந்தார், ஆனாலும் அவர் ஒரு விசுவாசியாக தெரியவில்லை. மேலும் அவர் விசுவாசியாக இருக்க விரும்பவில்லை போலவும் தெரிகிறது. அவர்
2: ரட்சிப்பின் எண்ணம் அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறது போல, ஆனால்
1: அவரிடம் அந்த அறிவெல்லாம் இருக்கிறது. நான்
2: அந்த அறிவும் தன் சபையினருக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்காத குற்ற உணர்வும் அவரை உள்ளுக்குள் சாப்பிடுகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. தனது ரட்சிப்புக்கான திட்டத்தை உருவாக்குவதற்காக முடிந்த அளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு இருப்பது போல தெரிகிறது. அவர் ஒரு வேதனைக்குள்ளான மனிதர். ஏன்
1: அவர் அந்த குழியில் வாழ்ந்து எலிகளை சாப்பிட தேர்ந்தெடுக்கிறார்? அவர் அந்த முத்திரையை எடுக்கலாம், அதன் மூலம் அவர் உண்ண முடியும்.
2: அவர் முன்பு நல்ல செயல்களால ரட்சிப்பு கிடைக்கும் என்று பிரசங்கித்திருப்பார் போல. நல்லது செய்யுங்கள், சட்டத்தை கடைபிடியுங்கள், அப்பொழுதுதான் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்வார். ஆனால் இயேசு மத்தேயு 7:22 சொன்னார், அந்த நாளில் பலர் என்னிடம், ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் பேசவில்லை, உமது நாமத்தில் பேய்களை வெளியேற்றவில்லை, பல அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்வார்கள். நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்வேன், நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை, என்னை விட்டு விலகுங்கள் தீய செய்பவர்களே. பிதாவை அடைய ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே.

0: தயவு செய்து கதவை திறங்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நாங்கள் உங்களை எப்போதோ நேரடியாக அழைத்திருப்போம் அல்லவா? தயக்கம் காட்டாமல் வெளியே வாருங்கள். தயவு செய்து கதவை திறங்கள்.
1: நீங்கள் யார்? வேண்டாம்.
2: மார்க்.
1: அப்படி என்றால் ஏன் நாங்கள் உங்களுடன் செல்ல வேண்டும்?
0: அம்மா பாருங்க, அங்க அஞ்சு காரணங்கள் ஓடுது, இன்னும் இருக்கலாம். உங்களை பத்திரமா கூட்டிட்டு போகணும், இங்க நின்னு பேச முடியாது. கதவை திறங்க.
1: வணக்கம். நாம் கடந்த முறை விரிவாக பேசிக் கொண்டிருந்த அந்த முக்கியமான திட்டத்தை பொறுத்தவரை இதுவரை ஏதேனும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் அல்லது மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். நாம் நிர்ணயித்த காலக்கெடுவை நெருங்கிக் கொண்டிருப்பதால் தற்போதைய நிலை என்ன என்பதையும் ஏதேனும் சவால்கள் அல்லது தாமதங்கள் இருக்கிறதா என்பதையும் தயவு செய்து என்னிடம் விரிவாக பகிர முடியுமா? உங்கள் தரப்பிலிருந்து வரும் தகவல்கள் அடுத்தகட்ட நடவடிக்கைகளை திட்டமிட எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
3: மிகவும் சிறிய அளவிலானது.
2: நீங்கள் அறிந்திருக்கலாம் இந்த வார்த்தைகளில் சில குறியீட்டு வார்த்தைகள் என்று நினைக்கிறேன். ஏனெனில் எண்கள் குறியீடுகளும் அவைகளுடன் பொருந்துகின்றன. மற்றவை எனக்கு குறிப்பு வார்த்தைகள் போல தெரிகிறது, ஏனெனில் அவைகளுக்கு எந்த தொடர்பும் தெரியவில்லை. எப்படியாவது இங்கே நமக்கு ஒரு வார்த்தை குறியீடு, ஒரு எண் குறியீடு மற்றும் ஒரு ஒலி குறியீடு இருக்கிறது என்று தெரிகிறது.
3: அதாவது
2: நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை பட்டியல் ஒரு குறியீட்டு சாலை வரைபடத்தை விட அதிகம். வார்த்தை குறியீடும் எண் குறியீடும் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு சொல்கின்றன என்று தெரிகிறது. செல்ல வேண்டும். ஒலி குறியீடு முற்றிலும் வேறு நோக்கத்திற்காக உள்ளது.
3: நாம் எங்கே போகிறோம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
2: நான் அந்த குறியீட்டு வார்த்தைகளை கணினியில் இடலாம், ஆனால் குறிப்பு குறிகள் வார்த்தைகளை நான் ஆப்வியஸ்லி இட முடியாது. ஆனாலும் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன். கவுண்ட்லெஸ் ஏஜஸ் என்பது ஒரு குறிப்பு அல்ல, அது ஒரு குறியீடு. பாருங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் இருக்கிறது. அதனால் அந்த வார்த்தை நியூ மெக்சிகோ.
4: நியூ மெக்சிகோவில் எங்கே?
2: நான் எல்லா குறிப்புகளையும் கண்டுபிடிக்கும் வரை அது எனக்கு தெரியாது என்று பயப்படுகிறேன்.
3: ஒலி குறியீடு என்ன அர்த்தம் என்பதில் ஏதேனும் யோசனைகள் உள்ளனவா?
2: நான் இந்த ஒலி குறியீடுகள் அனைத்தையும் கணினியில் கவனமாக உள்ளீடு செய்தேன். அதன் பிறகு அதன் முடிவானது இப்படித்தான் வெளிவந்தது. வெறும் ஐந்து வார்த்தைகளுக்குள்ளாகவே காணி அந்த பாடலின் பெயரை உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்.
3: அவ்வளவுதானா நம்மிடம் உள்ளது? உன் நண்பர் சொன்னது சரியாக இருக்கலாம். அந்த வார்த்தைகள் ஒரு கீர்த்தனையிலிருந்து வந்திருக்கலாம்.
2: அப்படி இருக்காது. அது உண்மை என்றால் ஒரு கீர்த்தனை புத்தகத்தில் அந்த வரிகளை தேடினாலே போதும்.
3: அந்த ஒலிகள் பல கீர்த்தனைகளின் கலவையாக இருந்தால் அது சாத்தியமில்லை. சரி,
2: எனக்கு இப்பொழுது லேசாக பசி எடுப்பது போல தோன்றுகிறது. அதனால் நான் வெளியே சென்று எனக்காக ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு வரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். அதோடு நீ எப்போதும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மிகுந்த மன மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்று நான் மனதார நம்புகிறேன்.
1: கொஞ்சம் நல்லாதான்.
0: உனக்கு பேச ஆசை இருந்தால் உன்னை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ எங்கே இருந்தாய், யார் என்று?
5: மேலும் நீ எப்படி அந்த குறியீட்டிலிருந்து தப்பிக்க முடிந்தது என்பதையும்.
1: நான் இப்போது நான் யார் என்று உண்மையில் தெரியவில்லை. நான் ஒரு காலத்தில் வாழ்க்கையை ஒளிவட்ட கருவி மூலம் பார்த்த ஒரு பெண். அதை பகுப்பாய்வு செய்து ஆராய்ந்து ஏதாவது உண்மையானதை தேடி பார்த்தேன். என் குழந்தை பருவ கனவுகளில் இருந்தது ஒரு நாள் காரணத்தை கண்டுபிடித்து தீர்வை கண்டுபிடிப்பேன் என்று நினைத்தேன். நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்து உலகத்தை காப்பாற்ற விரும்பினேன். இப்போது நம்மை நாமே காப்பாற்ற முடியாத நிலை.
3: நீ விஞ்ஞானியாக ஆனாயா?
1: ஆமாம், ஆனேன். நான் உண்மையை கண்டுபிடித்தேன். அது ஒரு கனவு கேளையாக மாறிவிட்டது. என் புத்திசாலித்தனத்தை உலகுடன் பகிர்ந்தேன். மனித குலத்திற்கு நான் என்ன கொடுத்தேன் தெரியுமா? இந்த மதியம் பார்த்த அந்த மக்கள், அவர்கள் கடுமையான எக்ஸ் கதிர், பிடா மற்றும் காமா கதிர்வீச்சு மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்.
3: அணு புற்றுநோய்.
1: இப்போது அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா?
0: உயிரோடு தொடர்ந்து வாழ்ந்திருப்பது.
1: இந்த பைத்தியக்காரத்திற்கு பொறுப்பான எங்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்பதே.
0: அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. லிண்டா,
3: நீங்கள் மிகவும் இளமையாக இருக்கிறீர்கள். எப்படி உங்களைத்தானே குற்றம் சொல்ல முடியும்? நான்
1: என் வாழ்க்கையை ஸ்டான்போர்ட் மருத்துவமனையில் உள்ள கதிர்வீச்சு ஆராய்ச்சி சங்கத்தில் 20வது வயதில் துவங்கினேன். அங்கு இருந்த போது பலர் காணாமல் போனார்கள். என் கணவர் சகும் அவர்களில் ஒருவர்தான். எப்படி?
3: நீங்கள் அந்த குறியை தவிர்த்தது எப்படி?
1: சக் காணாமல் போன சில வாரங்களுக்கு பிறகு ஜோடியும் நானும் இன்னும் 2 ஆராய்ச்சி விஞ்ஞானிகளுடன் பசிபிக்கில் உள்ள அண்ணா வீடாக் என்ற இடத்திற்கு சென்றோம். உண்மையில் குறியை தவிர்ப்பது என்பது ஒரு விஷயமாகவே இல்லை. திரும்பி வந்த பின் அதை எடுக்கலாம் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அப்போதுதான் போர் வெடித்தது.
0: உங்க கணவர் பத்தி என்ன?
1: சக் மற்றும் நானும் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்த்தோம். என் கேள்விகள் எப்போதும் எப்படி விஷயங்கள் உருவாக்கப்பட்டன, நாம் அவற்றை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்றவையாக இருந்தன. அவருடைய கேள்விகள் எப்போதும் ஏன் வலி துயரம் என்றவையாக இருந்தன. அவருடைய தத்துவம் எனக்கு ஒருபோதும் மிக நிஜமாக தோன்றவில்லை.
0: ஏன் அப்படி என்று உங்களுக்கு தெரியுமா?
1: நான் நினைக்கிறேன், ஒரு நாள் அவர் என்னிடம், மனிதன் ஒருபோதும் மனிதகுலம் கடவுளின் நெறிமுறைகளை விரும்பவில்லை, அந்த மரணம் நித்தியம் தீர்ப்பு எல்லாம் மிகவும் தொலைவில் இருப்பதாக தோன்றியது. மனிதன் தன் குற்ற உணர்வும் பாவத்துடனும் வாழ்ந்து அதை மறக்க வேலை செய்து விளையாட முயற்சிப்பான்.
0: அவர் உங்களிடம் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசினாரா?
1: அவர் எப்போதும் பைபிளில் வரப்போகும் விஷயங்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார்.
0: அதை பற்றி நீங்கள் உண்மையில் என்ன நினைத்தீர்கள் என்று சொல்லுங்கள்.
1: நான் சிந்திக்க அதிக முக்கியமான விஷயங்கள் இருந்தன. அவர் என்னிடம் சொன்னது அது உண்மையாகவே தோன்றல.
2: இப்போது அது உண்மையாக தோன்றுகிறதா?
1: நான் அறிந்தது ஒன்றே ஒன்று, கடவன் என் கனவை எடுத்துக்கொண்டு அதை ஒரு அருவருப்பானதாக மாற்றிவிட்டார். உண்மையில் என்ன இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் டேவிட், தாகம், பசிப்பு, மனவேதனை மற்றும் பயம்.
2: உங்கள் கனவை நசுக்கியது கடவுள் அல்ல என்று ஒருபோதும் நினைத்தீர்களா? உங்கள் கனவை நசைத்தது பாவம் என்று ஒருபோதும் நினைத்தீர்களா? எனது வாழ்க்கையும் நம்மை போன்ற மற்றவர்களும் கடவுளின் வழியில் அல்லாமல் நம்முடைய வழியில் வாழ தேர்ந்தெடுத்ததால் இப்படியானது. நான் நினைக்கிறேன் பாவம் நம் நாட்டையும் கடவுளை மறுத்த அனைத்து நாடுகளையும் அழித்து விட்டது. நீங்கள் மனவேதனை பற்றி பேசுகிறீர்கள் லிண்டா. இயேசுவுக்கு நம் வாழ்க்கைகளுக்காக தெய்வீகமான மற்றும் மகத்தான திட்டம் இருந்தது. நாம் அவருடைய கனவு, ஆனால் நாம் அவருடைய மனதை உடைத்து விட்டோம். இதன் பின்னணியில் மறைந்திருக்கும் உண்மையான ரகசியம் என்ன என்பதை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அவர் இப்போதும் கூட நம் மீது மிகுந்த அக்கறையுடனும் அன்புடனும் இருக்கிறார். அவர் நம்மை எப்போதும் நேசிக்கிறார். தயவு செய்து இதை பற்றி ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். சரி, இப்போது நீங்கள் சிறிது நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்த பிறகு உங்கள் உடல்நிலை மற்றும் மனநிலை முன்பை விட இப்போது சற்று நன்றாக இருப்பதாக உணர்கிறீர்களா? இல்லை, எனக்கு இன்னும் அப்படி தோன்றவில்லை. ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது.
5: இல்லை, ஆனாலும் நன்றி. மேலும் ஜோடி,
2: நான் உதவ ஏதேனும் செய்ய முடியுமா?
6: ஆம், நீங்கள் எனக்கு என் அப்பாவை திருப்பி கொடுக்கலாம். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கும் நடன நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து செல்ல ஒரு காதலனை, நண்பர்களையும், என் சொந்த அறையுடன் ஒரு அழகான வீட்டையும், கடவுள் அழித்துவிட்ட எனக்கு உரிமை உள்ள மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கலாம். மேலும் அந்த அருவருப்பான ராட்சதர்களிடமிருந்து என்னை விலக்கிக் கொள்ளலாம்.
1: வா என் செல்லக்குட்டி. நாளை காலையில் விடிந்ததும் விஷயங்கள் இன்னும் சிறப்பாக தெரியும். டேவிட், என்னை தயவு செய்து மன்னிக்கவும். டேவிட், இன்று மதிய வேளையில் நீ எங்களை வந்து கண்டுபிடித்த போது, ஜோடி, நாங்கள் ஒரு மத்திய மேற்கு நகரத்திற்கு தங்களை அழைத்து செல்ல முயற்சித்தோம். அங்கே நம்முடைய உயிர் வாழ்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். உன் வரைபடப்படி நாங்கள் ஓமஹாவிலிருந்து சுமார் 60 மைல் வடக்கில் இருக்கிறோம். நீயும்
2: ஓமஹா அவர்கள் முதலில் தாக்கிய இலக்கு.
1: அது நமக்கு சாதகமாக இருக்கிறது. கதிரியக்கம் போதுமான அளவு குறைந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த பகுதியை மீண்டும் மக்கள் வாழும் இடமாக மாற்ற முடியும்.
2: நாம் முயற்சி செய்யலாம். சாலைகள் இன்னும், நாம் தெற்கே போகலாம். 35 I எடுத்துக்கொண்டு ஓக்லஹோமா சிட்டிக்கு சென்று அங்கிருந்து 40 I மேற்கே செல்லலாம்.
3: இந்த வண்டிக்காக எங்கே எரிபொருள் வாங்குகிறீர்கள்?
2: பிரதர் கிறிஸ்டோபரின் அரசு அமலில் உள்ள நகரங்களுக்கு நாம் செல்ல முடியாது. அதனால் மக்கள் இல்லாத குண்டு வீசப்பட்ட நகரங்களில் கார்களில் இருந்தும் லாரிகளில் இருந்தும் எரிபொருளை எடுத்துக்கொள்கிறோம்.
3: நகரத்தில் மக்கள் வாழ்கிறார்களா என எப்படி அறிவீர்கள்?
2: நாங்கள் எப்போதும் ரேடியோ மற்றும் டிவி சிக்னல்களை கண்காணித்து வருகிறோம். எப்போது ஒரு ஒளிபரப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்தை தவிர்க்கிறோம். யாரு?
3: யாரும் நினைக்கல இது.
1: எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கிறது. அது பலமாக இருக்கிறது.
7: நாம் அவர்களின் கட்டுப்பாடுகளை முறியடித்து அவர்களின் சங்கிலிகளை நம்மிடமிருந்து தூக்கி எறியலாம் என்று நான் சொல்கிறேன். நான் இந்த உலகத்தின் அரசன். என் பெயரிலும் என் மகிமையின் சக்தியிலும் மேம்பட்ட ஏவுகணை மற்றும் அணு தொழில்நுட்பத்துடன் இந்த தன்னம்பிக்கை கொண்ட கடவுளை நாம் அவனது செயற்கை கோளின் மூலம் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே உபகரணங்களை பஸ்டீனுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் அவர் இனி நம்மை பசிப்பும் தீயும் குறைவும் நோயும் கொண்டு தொந்தரவு செய்ய மாட்டார். இந்த கண்ணீர் மற்றும் வேதனையின் கடவுளை நாம் தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் சந்திப்போம். ஒருமுறை என்றும் யார் அரசன் என்பதை முடிவு செய்வோம். அவர் நினைக்கிறார்
2: அவர் கடவுளை ஏமாற்றுகிறார் என்று. உண்மையில் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். அந்த சிக்னல் ஓமஹாவில் இருந்து வரவில்லை இல்லையா?
8: நெப்ராஸ்கா, நாம இப்ப இந்த கே போறோம் இல்லையா?
2: ஆமா, ஃப்ரீமண்ட் மேற்கே இருக்கு.
8: நாம நல்லா இருக்கிறோம்.

0: கதிரியக்கம் குறைந்துவிட்டது. வெளியேறுவதற்கு இப்ப பரவாயில்லைன்னு நினைக்கிறேன்.
1: இந்த நகரம் சில நாட்களுக்கு முன்பே தாக்கப்பட்டது. எப்படி?
2: உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: மக்கள் இன்னும் தங்கள் பாதுகாப்பு இடங்களில் இருக்கிறார்கள்.
3: வாயு ஒரு சாத்தியமா இல்லையா?
1: இல்லை, அந்த உடல்கள் கழுகுகளால் முற்றிலும் சாப்பிடப்பட்டுள்ளன. வாயு இருந்திருந்தால் அந்த இறைச்சியை அவை தொடவே மாட்டாது.
4: கழுகுகளா? நான் வெளியேற விரும்பினேன்.
1: நாம் வெளியேறலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். விருந்தோம்பல் பெரும்பாலும்

0: ஊர் குண்டு வீசப்பட்டதினால் ஏன் எந்த கட்டிடமும் சேதமடையவில்லை? எஸ்ஏசி
1: தளத்தில் குண்டு வீசினர். இங்கிருந்து 12 மைல். அந்த
2: கதிர்வீச்சு இவ்வளவு தூரமா?
1: ஆமாம், வந்திருக்கும்.
0: அவ்வளவு அதிகமாக இருக்க முடியாது. மரங்கள் சாதாரணமாக இருக்கின்றன.
1: கதிர்வீச்சு செடிகளை பாதிக்காது. சிறு பாதிப்பு கண்ணுக்கு தெரியாது. குண்டு வீசிய 2 வாரங்களிலேயே பள்ளத்தில் செடிகள் வளர்ந்தனவாம்.
3: டேவிட், முதல் நாள் மருத்துவ பெட்டியிலிருந்து ஆஸ்பிரின் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு சிறிது குளிர் பிடித்திருக்கிறது. நாமும் சில மணி நேரம் எடுத்துக்கொண்டு வாங்கிக் கொள்ளலாமா?
2: சில முதல்ல நான் ஒரு விஷயம் பார்த்து விடட்டுமா? சரியா,

0: பாருங்கள், இப்போது 3:10 குறைவாக இருக்கிறது. சரியாக 3:30 நம்மால் கிளம்ப வேண்டும். எனவே நீங்கள் ஏதேனும் சந்தேகமானதை பார்த்தால் அல்லது பாதுகாப்பு அறிவிப்பு ஒலித்தால் உடனே இங்கே திரும்பி வாருங்கள். நான் சொல்வது உண்மையிலேயே உடனே திரும்ப வேண்டும், சரியா?
1: சரி.
0: ஓ கனி, தயவு செய்து 1 நிமிஷம் இங்கே காத்திரு. உங்ககிட்ட வந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் விரிவாக பேச விரும்புகிறேன். அந்த மர்மமான டோன் குறியீட்டை நான் ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டேன் என்றுதான் இப்போது நினைக்கிறேன்.
1: உண்மையா? அது
0: இதற்கு 2 நோக்கங்கள் உண்டு. முதலில் டர்னர் சொன்னது சரி, அந்த வரிகளும் இசையும் ஒரு கீர்த்தனையிலிருந்து வந்திருக்கலாம். இப்போது குறிப்புகள் குழப்பமாக இருப்பதால் அது எந்த கீர்த்தனை என தெரியவில்லை. நாம் அதை தனிப்படுத்த வேண்டும்.
1: தொடருங்க. சரி,
0: இது உங்களுக்கு பைத்தியமா தோன்றலாம், ஆனால் ஒரு குறிப்பு. உங்கள் குரலை கலந்து பாடுங்கள், எனக்கு நினைவூட்டுகிறது. எங்கேயோ அந்த ஒளிபரப்பு இருக்கிற இடத்தில் ஒரு குழு மக்கள் பாடப்போகிறார்கள், அல்லது அந்த கீர்த்தனையின் ஒரு பதிவு ஒளிபரப்பப்படும். 2வது பகுதி, அதை அழிப்பதற்காக
2: யூனைட் நிறுவனத்தின் கணினி அமைப்பை.
1: அது அருமை டேவிட், ஆனால் அந்த சில வார்த்தைகள் இருந்து நீ இவ்வளவு எப்படி கண்டுபிடித்தாய்? நான்
0: அந்த ஒளித்துணைகளை பற்றி வேலை பார்த்து கொண்டிருந்தேன். யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினி மையத்திலிருந்து தகவல் எடுக்க முயற்சித்த போது நான் நேரடியாக அந்த முக்கிய நிரலுடன் இணைப்பை பெற்றுவிட்டேன் என்று கண்டுபிடித்தேன்.
1: ஆனால் அந்த ஒளித்துணைகள் எப்படி உனக்கு முக்கிய கணினிக்கு அணுகலை வழங்கும்? எனக்கு புரியவில்லை.
0: சரி, இசை நமக்கு ஒளி மாத்திரமே, ஆனால் கணினிக்கு அது வெறும் எண்கள் தான். ஆனால் அந்த எண்கள் தான் இறுதியில அணுகல் குறியீடாக மாறின. அதனால
1: நீ சொல்றது நமக்கு யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினிக்கு அணுகல் இருக்கிறது என்றுதான். ஆனால் அது நமக்கு என்ன பயன் தரும்?
0: நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, கணினி நீங்கள் சொல்வதெல்லாம் செய்யும், அது கேள்விகள் கேட்காது. இங்கே இருக்கிற இந்த உபகரணத்தின் மூலம் நான் எனது சொந்த கணினி நிரலை எழுதி கொண்டு அதை யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினி மைய நிரலுக்கு மாற்றலாம். அது எந்த கேள்வியும் கேட்காது, ஏனெனில் நாமே யூனைட். அது என் நிரலை பயன்படுத்தும்.
1: எனக்கு இன்னும் புரியல, என்ன அது நமக்கு என்ன பயன் தரப்போகுது டேவிட்?
0: நான் இசை குறியீடுகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு கணினி நிரலை உருவாக்க முடியும். அதை இரும குறியீட்டு வார்த்தைகளாக மாற்றி அமைக்கலாம். அவை உண்மையில் வெறும் எண்கள் மட்டுமே ஆகும். அதன் பிறகு யூனைட் நிறுவனத்தின் மென்பொருள் நிரலை என்னுடைய புதிய தகவல்களை கொண்டு முழுமையாக மாற்றிவிட முடியும்.
1: நீ சொல்வது ஒரு கீர்த்தனையை வைத்து நாமே யூனைட் நிறுவனத்தின் முழு தொடர்பு அமைப்பையும் சிதைக்க முடியும் என்று தானா?
0: ஆமாம்.
1: பத்தி என்ன?
0: அது உண்மையில ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. இங்கே கவனி, அந்த பேக்கப் சிஸ்டம் எப்போ ஆன்லைனுக்கு வரும் என்று எனக்கு துல்லியமாக தெரிந்திருந்தால் நிச்சயமா இப்போதே என்னால் அதை முழுமையாக அழித்து விட முடியும். சரி, நீ இப்போது தாமதிக்காமல் உடனே இங்கிருந்து கிளம்பு. அப்போதுதான் உன்னால் சரியான நேரத்தில் மீண்டும் இங்கே திரும்பி வர முடியும்.
1: மரணமடையாத அளவு கதிர்வீச்சு பெற்றவர்களுக்கு என்ன நடக்குது?
3: அளவை பொறுத்து இது மாறும். பெரும்பாலும் கதிர்வீச்சு வெள்ளை அணுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது.
1: அதுதானா டூம்ஸ்டே மக்கள் அனுபவிப்பது?
3: ஆமாம், அவர்களுக்கு சாதாரண சளி வந்தாலும் அது அவர்களை கொல்லும்.
1: அவங்க கொஞ்சம் மட்டுமே பெற்றா என்ன ஆகும்?
3: அட, அறிகுறிகள் மாறுபடும், ஆனால் அவங்களுக்கு புண்கள் வரலாம்.
4: புண்களா?
0: பெரிய புண்கள்.
4: இந்த முட்டாள் விஷயங்கள் என்னை பைத்தியமாக்குகிறது.
5: நாம் ஒரு மருந்தகத்தை கண்டுபிடித்து உனக்கு பெனிசிலின் செய்து தரலாம், அது உதவும்.

0: நம்ம இதை ஓட்டி பார்க்கலாமா?
1: தயவு செய்து அந்த பொருளை தொடாதீர்கள். அது இப்போது மிகவும் அசுத்தமாக இருக்கிறது. அதை சரியான முறையில் சுத்தமாக துடைப்பதற்கு தேவையான ஒரு துணியையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு

0: இது போதாதா?
1: நான் நல்லா இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஸ்வெட்டர்கள் எடுக்க விருப்பம் இல்லை.
0: நாம் இவை திருப்பி கொடுக்க வேண்டுமா?
1: நிச்சயமாக.
0: ஆனால் இங்க யாரும் இல்லையே.
1: ஆனா அவங்க திரும்பி வருவாங்க. அவங்க எம் தெருக்கள் அதிகமான மக்கள் இல்லை. அவங்களுக்கு முன்கூட்டியே நல்ல எச்சரிக்கை கிடைச்சிருக்கணும்.
0: அவர்கள் எல்லோரும் பாதுகாப்பு கூடங்களுக்கு ஏன் போகவில்லை?
1: நான் தெரியவில்லை. பல காரணங்கள் இருக்கலாம். ஒருமுறை மேற்கத்திய பகுதிகளில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவில் இருக்கிறது. ஒரு கேனியன் பகுதியில் திடீர் வெள்ளி எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. நிறைய பேர் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் பலர் அங்கேயே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். எப்போதும் சிலர் எச்சரிக்கை என்பது தங்களை பொருந்தாது என்று நினைக்கிறார்கள்.

0: ரிக்ஸ், நான் சொல்றதை இப்போது மிகவும் கவனமாக கேள். ரிக், உன்னுடைய பொறுப்பு என்னவென்றால் நீ இங்கேயே இந்த யூனிட்டுடன் தங்கியிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த இடத்தை விட்டு நீ நகரக்கூடாது. நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நீ உடனடியாக அந்த கட்டிடத்தின் உள்ளே விரைவாக சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த உயிர் காக்கும் மருந்தை மிக கவனமாக தேடி எடுத்துக்கொண்டு இங்கு கொண்டு வர வேண்டும். தயவு செய்து இதை எனக்காகவும் நம்முடைய குழுவிற்காகவும் செய். நமக்கு இப்போது இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. தயவு செய்து சீக்கிரம் போ.
1: விரும்பவில்லை. என் மனதையும் உடலையும் வருத்தும் இத்தகைய செயல்களை தவிர்த்து என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள்.
2: நான் உங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்த விரும்பவில்லை. தயவு செய்து எனக்கு யாராவது உடனடியாக உதவி செய்ய வேண்டும்.
3: டேவிட், காணி பேசுகிறேன். உனக்கு உதவி தேவைப்பட்டால் டேவிட், நான் மருந்தக அடித்தளத்தில் உள்ளேன். இங்கெல்லாம் மியூட்டன்ட்களும் சிப்பாய்களும் சுற்றுகிறார்கள். நான் கொடுத்த குறியீட்டு பட்டியலின் நான்காவது குழுவை பார். அதன் கடைசி இரு எழுத்துக்களுடன் இலக்கை நோக்கிச் செல். அங்கே எனக்காக காத்திரு.
0: காணி, உன்னை விட்டு போக முடியாது. ஏதாவது நடந்தால் என்ன செய்வது? முக்கியமான பகுதி உன்னிடமே இருக்கிறது.
3: பார், நான் நன்றாக இருக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது. நான் ஒரு வாகனம் வாங்கி பிறகு உங்களை சேர்ந்து விடுவேன். இப்போது

0: இது உன்னுடைய இருண்ட இரவு. நீ இப்போது எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் மிக தெளிவாக அறிவேன். தயவு செய்து உன் இரண்டு கைகளையும் உன் தலையின் மேல் உயர்த்தி வைத்துக் கொண்டு மெதுவாக வெளியே வா. பார், நீ இந்த இடத்தில் எங்கே மறைந்திருந்தாலும் சரி, உனக்கு நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன். இப்போதே தாமதிக்காமல் வெளியே வா. ஆம், என்ன நடக்கிறது இங்கே?
1: அவன்தான் அந்த மனிதன்.
2: நோயாளிக்கு உதவி தேவை.
3: அங்கே இருக்கின்ற அவர்கள் அனைவருமே மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகள் என்பதை நீங்கள் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தயவு செய்து எதற்கும் அஞ்சாமல் இப்போது என்னுடன் உள்ளே வாருங்கள். அதற்கு அப்புறம் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக பேசலாம்.
2: நீ உன்னை நம்பிக்கையாளர் என்று சொல்கிறாயா?

0: நானாவது சொல்ல என்ன?
1: நீ சொல்றது நானாவது சொல்லையா அல்லது நாங்காவது பிரிவையா?
0: பிரிவு.
1: சரி, அது ஒரு சொல் இல்ல, அது ஒரு எண். 1842 கடைசியில
0: இரண்டு எண்கள் முடிவில்லாத காலத்தை நோக்கி பயணிக்கின்றன. 42 மைல் தூரம் மேற்கு திசையில் சென்று அங்கே காத்திருங்கள். வணக்கம்.
2: ஜிம்மி, அம்மாவோட கடவுள் திட்டம் பத்தி பேச உனக்கு என்ன உரிமை? கைதி நீ.
3: நீ சொல்வது முற்றிலும் சரிதான் ஜோடி. நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் இப்போது விரிவாக சொல்ல போகிறேன்.
2: அது சரி ஜோடி, நான் ஒரு மற்றும்
3: எப்படி நீ எங்க அம்மாவிடம் அந்த புனிதமான விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு தகுதி பெற்றாய்?
2: உன் அம்மா ஒரு மிகப்பெரிய சுமையை சுமக்கிறார். அந்த சுமையை கடவுளின் மன்னிப்பால் மட்டுமே அவர் தாங்க முடியும்.
3: கடவுளை பற்றி பேசும் முன் அவர் இருக்கிறதை நிரூபிக்க வேண்டும். ஏன்னா அவர் எனக்கு அதிகம் காட்டல.

0: இந்த முட்டாள் நிலத்தை கடந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது? நாம் போகும் இடம் எங்கே என்று அடையும் வரை நீ
1: அவசரம்.
0: எனக்கு இது சலிப்பாக இருக்குது.
1: நீ நான் வெளியே சொன்னதை பற்றி உனக்கு சிறிதும் கவலை இல்லை இல்லையா? நான்
0: கவலைப்பட வேண்டுமா?
1: இன்று உனக்கு எதுவும் நடக்கலாம். நாளைக்கு உன் மூளையில் இரத்த கட்டி வந்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ இறந்து விடலாம். நீ
0: நான் கவலைப்படுகிறேன் என்று நினைக்கிறாயா? இதை விட எதுவும் நல்லது கூட
1: நரகம். என்ன
0: இது? என்ன நினைக்கிறாய்?
1: கசப்பான மனநிலை எதையும் மாற்றாது ஜோடி. நீ ஏன் விஷயங்களின் நல்ல பக்கத்தை பார்க்க முயற்சிக்கவில்லை? உன் வயதில் ஒரு நண்பன் உனக்கு இருக்கிறான்.
0: அது பெரிய விஷயமா? நான் ஒரு பையனை கண்டுபிடிக்கிறேன். அவனுடைய முகம் எரிஞ்ச மார்ஷ் மெல்லோ மாதிரி இருக்கிறது.
1: நீ அதை கேட்டிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன்.
2: அது கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கு. நான் 13 வயசில் இருந்த போது எனக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் இருந்ததால் பெண்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் என்று கவலைப்பட்டேன். நீ வெளியே சொன்னதை பற்றி நான் உன்னிட்ட சில கேள்விகள் கேட்கலாமான்னு நினைத்தேன்.
1: நான் முயற்சி செய்கிறேன். சரி,
2: நீங்க ஆண்ட்ரூ ஜெனனுக்கு உள்ளிடான் நம்மை மன்னிக்க விரும்புகிறாருன்னு ஏதோ சொன்னீங்க. நான் பாவம் செய்ததாக நினைக்கவில்லை, ஆனால் நீ வெளியே சொன்னது அது எனக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. நீ
1: பாவம்னா என்னன்னு தெரியுமா?
2: ஆமா, பொய் சொல்றது, ஏமாத்துறது, திருடுறது. நீ
1: ஆதாம் மற்றும் ஏவாள் கதை உனக்கு தெரியுமா?
2: நிச்சயமாக. என்ன
1: ஆதாம் என்ன செய்தான்?
2: கடவுள் அவனை பழத்தை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பிசாசு அவனை ஏமாற்றி அதை செய்ய வைத்தான்.
1: ரோமர் 5:12 ஒருவன் உலகில் பாவத்தை கொண்டு வந்தான், பாவம் மரணத்தை கொண்டு வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அனைவரும் பாவம் செய்ததால் மரணம் எல்லா மக்களுக்கும் பரவியது.
3: பைபிள் சொல்றது அந்த பாவத்தை நாம் மரபாக பெற்றோம் ஜிம்மி.
1: நீயும் நானும் மனித குலம் முழுவதும் நாம் கருவில் உருவான நாளிலிருந்தே பாவிகள். நம் வாழ்க்கையில் முன்னேறிய போது பாவம் நம்முடைய உள்ளார்ந்த இயல்பில் உண்மையாக வெளிப்பட்டது. நம்முடைய இதயங்கள், நம்முடைய மனப்பான்மைகள், நம்முடைய நோக்கங்கள் மற்றும் நாம் முடிவெடுக்க உதவும் அந்த இயந்திரத்தில் கூட, அதாவது நம்முடைய சித்தத்தில் கூட.
2: அப்படி என்றால் நீங்க சொல்றது என்னென்றால் நாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம், நம்மால் நல்ல காரியங்களை செய்யலாம், ஆனால் நாமே எதை செய்தாலும் அது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது.
1: நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நாம் இன்னும் பாவிகள் தான், கடவுளிடமிருந்து பிரிந்தவர்கள் தான். ஆனால் கடவுள் நம்மை மிகவும் நேசித்ததால் தமது மகன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரணிக்கவும் தமது இரத்தத்தை சிந்தி அந்த பாவத்தை கழுவவும் தியாகம் செய்தார். மற்றும்
2: நாம் அதை நம்பும் போது நாம் இனி கடவுளிடமிருந்து பிரிந்தவர்களாக இருக்க மாட்டோம்.
1: அப்படித்தான்.
2: பின்னர் பாவம் உண்மையில் உள்ளே பிறக்கிறது.
1: பாவம் உள்ளே அழுகி வளர்கிறது. பிறகு அது வெறுப்பு, பேராசை, கடுமை ஆகியவற்றால் பரவுகிறது. பிறகு அது வெளியில் தெரிகிறது. திருடுதல், மோசடி, பொய் பேசுதல் மற்றும் அர்த்தமற்ற வாழ்க்கையை உருவாக்கும் அனைத்து செயல்களும் அப்போது வெளிப்படுகின்றன.
4: செக்டர் 115-17 17 தொடரவும். மைக்கேல் குரல் இல்லை, வேறு அலைவரிசை முயற்சிக்கலாம். நமக்கும் சிரமம்தான்.
1: மையம் செக்டர் 115.
4: 115 தொடருங்கள், முயற்சியுங்கள்.
1: குரல் அச்சு கண்காணிப்பை அலைவரிசையில் வையுங்கள்.
4: சரி, முயற்சியுங்கள்.
1: அச்சை பெற முயலுங்கள்.
4: நாங்கள் முயற்சிப்போம்.
1: ராஜர்,
2: ஏன் இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை சிந்திக்க வேண்டியது?
1: பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலியர்கள் விலங்குகளை பலியாக்க ஓலரக் ஆசாரியர்களிடம் கொண்டு வந்தார்கள். இந்த விலங்குகள் ஜிம்மி, குறைபாடின்றி முழுமையாக இருக்க வேண்டும். பலியிடும் ஒருவரின் பாவம் குற்றமற்ற அந்த பலிக்கு மாற்றப்பட்டுவிடும். பின்னர் அந்த விலங்கு கொல்லப்பட்டு அதன் இரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்பட்டது. இது ஒருவரின் பாவத்திற்கு தற்காலிகமாக ஒரு மூடியாயிருந்தது. கடவுளின் சிறப்பு ஆட்டுக்குட்டி, அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து, பாவமற்றவர், குறைபாடோ களங்கமோ இல்லாதவர், மரத்தில் தன் இரத்தத்தை சிந்தி மரணத்தை வென்று நம்மை பாவத்திலிருந்து என்றென்றும் விடுவித்தார். கிறிஸ்து நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார்.
2: அப்போது விலங்கு பலி என்பது தற்காலிகமானதாக இருந்தது. ஆனால் சிலுவை, அது ஒருமுறை என்றும் எல்லோருக்குமானதாக இருந்தது.
1: சிலுவையும் இரத்தமும் உயிர்த்தெழுதலும் தான் அதை நிரந்தரமாக்கியது. மற்றும்
2: அதை நம்பவும் யாரும் ஒரு விசுவாசியாக இருக்கிறார்.
1: அதாவது நம்பும் ஒவ்வொருவரும் இரட்சிப்பை பெற முடியும் என்பதை குறிக்கிறது. ஆனால் எல்லோரும் விசுவாசிகள் அல்ல. அவர்கள் கடவுளிடம் கேட்பதனால் விசுவாசிகளாக மாறலாம். யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவருடைய நாமத்தில் விசுவாசித்தவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாக ஆகும் அதிகாரத்தை அவர் அளித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இரட்சிப்பு ஒரு பரிசு. ஒருவர் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் புதிய படைப்பாக மாறுகிறார்கள்.
2: நல்லா, இதை ஏன் யாரும் இதுவரை எனக்கு விளக்கவில்லை?
1: நிறைய பேர் முயற்சி செய்திருக்கலாம் ஜிம்மி, ஆனால் நம்மில் பலர் கேட்கவே இல்லை. சில கிறிஸ்தவர்கள் மிகவும் சோர்வாகவும் சோம்பேறிகளாகவும் அல்லது இயேசுவை பகிர்வதில் வெட்கப்படுபவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்போது நீ இரட்சிப்பின் திட்டத்தை கேட்டுவிட்டாய். கடவுள் உன்னை பொறுப்பாளராக வைத்திருக்கிறார். ராக் ஆஃப் ஏஜஸ் முதலில் சுர்ச்சின் 1, பவுண்டேஷன் 2. சபையும் கல்லும் ஒன்றாக சேர வேண்டும். சபையும் கல்லும், கல்லாலான சபை, சபை போல தோற்றமுள்ள ஒரு கல், சபையை போல தோற்றமுள்ள ஒரு கல்,
0: சபையை போல தோற்றமுள்ள ஒரு கல். காணி இப்ப வர வேண்டிய நேரமாச்சுல்ல?
1: அவள் இன்றிரவு என்று சொன்னாள். எந்த நேரம் என்று சொல்லவில்லை. அவளை அங்கே விட்டுவிட்டு போவது எனக்கு பிடிக்கவில்லை. நாம் அவளுக்காக திரும்பி போகலாமா? எப்படி?
0: நாம் அவளை எப்படி கண்டுபிடிப்பது? நம்ம எங்கன்னு அவளுக்கு தெரியும். மேற்கே 2 மைல் வாக். அதோடு அவள் நம் முகாம் தீயை பார்த்து விடுவாள்.
1: மற்ற எல்லாரும் காண்பார்கள். ஏன்
0: நீங்கள் அந்த ஆடைகளை ஏன் அணிகிறீர்கள்?
2: அரேபியர்கள் அணிந்ததற்கேற்ப வெப்பத்தை தடுக்கத்தான். உங்கள் தோல் சூரியனுக்கு மிகவும் உணர்வானது. நான் உங்களை அசௌகரியப்படுத்துகிறேன் இல்லையா? நீங்கள்
0: உங்களை இப்படி செய்தவர்களை வெறுக்கவில்லையா?
2: இல்ல,
0: நான் வெறுக்கிறேன். எனக்காகவா
2: ஜோடி? எனக்காகவா? இல்லையெனில் உங்களுக்காகவா? வெறுப்பு என்பது ஒருவருக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான நோய்களில் ஒன்று என்று நினைக்கிறேன்.
0: உங்களை பாருங்க, எப்படி பேசுகிறீங்க. நீங்க டேவிட் மாதிரி பேசுறீங்க. உங்கள் அப்பா ஒரு போதகர் அல்லது ஏதாவது இருந்தாரா?
2: இல்ல, எங்க அப்பா ஓமஹாவில் ஒரு விசித்திரமான செல்லப்பிராணி கடை வைத்திருந்தார்.
0: அப்படியா? அதனால் உங்களிடம் ஏதாவது விசித்திரமான செல்லப்பிராணி இருந்ததா?
2: நான் சிறுவயதில் எனக்கு ஒரு பைதான் பாம்பு இருந்தது. அதன் பெயர் ஜூலியஸ் ஸ்க்வீசர். நீங்கள் சிரிக்க தெரியும் என்று தெரியுமா? நான்
0: ஒரு செல்ல சிப்பங்க் இருந்தது. அது பேச தெரியும். நாங்கள் பேசுவோம். அப்பா வேலை பார்த்த பூங்கா காட்டு பூனைகள் வேலை நிறுத்தத்தால் மூடப்பட்டதால் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தார். நீங்கள்
2: நல்ல உணர்வா இருக்கிறீங்களா?
0: ஆமாம்.
2: இன்று பிற்பகலில் டேவிட் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான்
0: அதை பற்றி எதுவும் நினைக்கல.
2: ஏன் இல்லை?
0: நான் ஏன் நினைக்க வேண்டும்? அது
2: டேவிட் உங்களுக்கே நல்லா சொல்ல முடியும். ஆனாலும் நாம் இங்கே இறந்து விட்டோம் என்றால் கடவுள் இல்லாமல் நித்தியத்திலே என்றும் இருப்போம்.
0: அப்புறம்
2: டேவிட் சொன்னார், இப்போது நாம் கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நித்தியத்தில் புரிந்து கொள்வோம் என்று. மற்றும் கடவுள் இல்லாமல் இருக்கிறது தாங்க முடியாததாக இருக்கும்.
0: அவர் உன்னை நன்றாக மூளை சலவை செய்திருக்கிறார்.
2: மூளை சலவை செய்யப்படுவது மற்றும் உண்மையை கேட்பது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
0: ஜிம்மி, உனக்கு கடவுள் தேவைனா அது உன் விருப்பம். ஆனா அதை என் மேல் திணிக்காதே. எனக்கு தேவையில்லை.
2: நீ உனக்கு தேவையானதை விரும்புகிறாய். உனக்கு ஒரு நல்ல அடிப்பது தேவை. அது உன் பிரச்சனையை தீர்க்கும்.
0: என் பிரச்சனை வா என் பிரச்சனை என்னன்னு நீ சொல்ற. நீ யாருன்னு நினைக்கிற? வெறும்
2: உன்னை விரும்ப விரும்பும் ஒருவராக நீ.
0: நான் கவலைப்படுகிறேனா என்று நினைக்கிறியா? நீ ரெட்ஃபோர்டு மாதிரி இல்லையே, தெரியுமா? பாரு,
2: அதுதான் உன் பிரச்சனை.
0: பாரு, நான் உன்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல,
2: உனக்கு அவசியம் இல்லை, ஆனால் நீ கேட்க வேண்டியதுதான். ஏனெனில் நான் முடிக்கும் வரை நீ இங்கேயே இருக்க போகிறாய். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு அழகு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒன்றையாவது நீ ஒரு முறை கேட்கலாம். நீ வெளியிலிருந்து அழகா இருக்கிறாய், ஆனால் உன்தே உன் உள்ள எப்படி இருக்கிற அப்படின்ற சொன்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? ஜோடி, நாம் முகத்தில் மேக்கப் போட்டு மறைக்கலாம், ஆனால் நம் இதயத்தில் உள்ளதை மறைக்க முடியாது. நம் இதயங்கள் வந்து மிகவும் தீயவை என்பதால் அவை கடவுளுக்கு இப்படித்தான் தெரிகின்றன என்று நினைக்கிறேன். கடவுளின் மன்னிப்பால் மட்டுமே அவை குணமாக முடியும்.

0: டேவிட், கடவுள் இன்னும் நம்மை நேசிக்கிறாரா என்று நீ அந்த இரவில் என்னிடம் கேட்டாய். நான் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் இன்னும் கிறிஸ்துவை ஏற்க முடியும் என்று சாத்தியமா?
1: வெளிப்படுத்தல் 24 எழுதப்பட்டுள்ளது. பிறகு நான் சிங்காசனங்களை பார்த்தேன். அவற்றில் இயேசுவுக்காகவும் கடவுளின் வார்த்தைக்காகவும் சாட்சியாக தலையறுக்கப்பட்டவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கவில்லை. தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் அதன் முத்திரையை பெறவில்லை. அவர்கள் உயிருடன் எழுந்து 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவுடன் ராஜ்யம் செய்தார்கள். பெரும்பாடு காலத்தின் முக்கிய காரணம் உலகில் நம்பிக்கையில்லாத இஸ்ரவேலை தீர்ப்பதுதான். ஆனால் நான் மேற்கோள் காட்டிய வேதாகம வசனத்தின்படி, மேலும் வெளிப்படுத்தல் 7:9 ஒவ்வொரு குலம், பழங்குடி, மொழி மற்றும் தேசத்திலிருந்தும் எண்ணற்ற மக்களின் ரட்சிப்பு என்பது முக்கியமான விளைவுகளில் ஒன்றாகும். ஆனால் கடவுள் கருணையுள்ளவரும் நீதியுள்ளவரும், யாரும் அழிய வேண்டாம் என்று விரும்பவில்லை. அதனால்தான் கோடிக்கணக்கானோர் அவருடைய கருணையை பெற்றுள்ளனர். ஆனால் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தின்படி, ஒருவர் ராப்சருக்கு முன்போ அல்லது இப்போது கூட ரட்சிப்பு திட்டத்தை கேட்டும் புரிந்தும் அதை நிராகரித்தால் அவருக்கு 2வது வாய்ப்பு கிடைக்காது என்று பலர் நம்புகிறார்கள். நான் உங்களுக்காக இன்னொரு விஷயத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:10, 11, 12 அழிவதற்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் உண்மையை நேசிக்க மறுத்ததால் தங்களை ரட்சிக்க முடியாமல் எல்லா தீய மோசடி அவர்களுடன் இருக்கும். ஆகையால் அவர்கள் பொய்யை நம்பும்படி கடும் மயக்கத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புகிறார். உண்மையை நம்பாதவர்களும் அநியாயத்தில் மகிழ்ந்தவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜாக்
2: எப்பவும் ஜாக் எனக்கு பைபிளில் உள்ள விஷயங்களை பற்றி சொல்வார்.
1: அம்மா எப்போதும் என்னையும் என் சகோதரனையும் கிறிஸ்துவை பற்றி சொல்ல முயற்சித்தார். நீங்கள்
2: உங்களுடைய அம்மா பைபிளை பற்றி சொன்னதை நீங்கள் ஏதேனும் புரிந்து கொண்டீர்களா?
1: நான் அதை ஒருபோதும் கேட்கவில்லை. நான் கேட்கவும் விரும்பவில்லை. அப்புறம்
2: நீங்கள் அதை நிராகரித்தீர்கள்.
1: ஒருமுறை நான் ரட்சிப்பு திட்டத்தை கேட்டு அதை புரிந்து கொண்ட போது அதை நான் நிராகரிக்கவில்லை. இப்போது எனக்கு தெரிந்ததை ராப்சருக்கு முன்பு எனக்கு தெரிந்திருந்தால் கண் இமைக்கும் நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஒரு காரணம் என்னவென்றால், தேவனுடைய மகத்தான அன்பை முழுமையாக அனுபவிப்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அதை செய்திருப்பேன். 2வது, இந்த நாட்களில் நான் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை உணவுக்காக தேடி அலைவது, மரண தண்டனையை எதிர்கொள்வது மற்றும் அன்புக்குரியவர்களை சித்திரவதை செய்து கொல்லப்படுவதை பார்ப்பது, அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும். அப்புறம்
2: ஜோடி மற்றும் எனக்காக அது மிகவும் தாமதமாகிவிடலாம்.
1: நான் சொன்னது போல் இதயத்தின் நிலையை ஒரே தேவனே அறிவார். ஆனால் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தின்படி, யாராவது ராப்சர் நிகழ்வுக்கு முன்பு ஒரு நண்பர், ஒரு பாஸ்டர், ஒரு சபையில் அல்லது ஒரு திரைப்படம் அல்லது தொலைக்காட்சியில் இரட்சிப்பு திட்டத்தை கேட்டு புரிந்து அதை நிராகரித்திருந்தால் இப்போது 2வது வாய்ப்பு கிடைக்கும் சாத்தியம் சுமார் 0%. நான்
2: கடவுள் இருப்பதாக நான் ஒருபோதும் நம்பவில்லை.
1: நம்முடைய இருப்பின் மூலம் கடவுள் தன் இருப்பை நிரூபிக்கிறார். நிச்சயமாக ஒரு விஞ்ஞானியாக படைப்பு இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு நீ முட்டாளாக இருக்க முடியாது.
2: டேவிட், அந்த குண்டு மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்று நானே என்னை ஏமாற்றிக் கொண்டேன். என் ஆராய்ச்சி தேசிய நலனுக்காகவே என்று நான் உணர்ந்தேன். சரி,
1: அது போர் தடுக்கும் ஒரு கருவியாக இருந்த போது தேசிய நலனுக்காக இருப்பது போல தோன்றியது. ஆனால் இப்போது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது?
2: எனக்கு குற்ற உணர்வு இருக்கிறது.
1: அணு அறிவியல் தான் உண்மையில பிரச்சனை இல்லை. அதை பயன்படுத்த நாம் பாவம் காரணமாக செய்ததுதான் பிரச்சனை. கடவுள் நமக்கு அந்த வளத்தை வழங்கினார். ஆனால் அதை புத்திசாலித்தனமாகவும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்று மத்தேயு 25 எச்சரித்தார். அது தீ போல் இருக்கிறது. நாம் அதை கொண்டு சமைக்கிறோம், மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். ஆனால் ஒரு தீ வைத்தவரின் கையில் அது அருவறுப்பாக மாறுகிறது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்க விரும்பினால் அதை செய்ய வேண்டிய நேரம் இப்போதே. நான்
2: எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேண்டும் டேவிட். நான்
1: ஒரு சமயம் சொன்னேன், இப்போதே நான் காத்திருந்ததுக்கு வருத்தப்படுகிறேன். நான்
3: எனக்காக நீ சாக நேர்ந்ததை நினைத்து வருந்துகிறேன். அது நியாயம் இல்லை என்று நினைக்கிறேன். நன்றி. உங்களுக்கு கொடுக்கிறதற்கு என் வாழ்க்கையில் பெரிதாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீங்கள் அளிக்கும் இரட்சிப்பின் வாய்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்தும். நான் உங்கள் சொர்க்கத்திற்கு வர அனுமதியுங்கள்.
2: வாகனம் இருக்கு, ஆனா பின்தொடரப்பட விரும்பல. தொடர்ந்து முன்னேறுங்க, உங்க நிலையை தெரியப்படுத்துங்க.
1: கோனி, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை கூப்பிட வர்றோம்.
2: இல்லை, அந்த அபாயத்தை எடுக்க முடியாது. நான் பின்னால வந்து சேர்க்கிறேன். பிரகடனம் செய்தேன், இது கோனி பேசுகிறேன். உங்களை நிலைய நிலை நிறுத்துங்கள்.
1: முதல் இரண்டு எழுத்துக்கள் மேலிருந்து நான்காவது சொல்லில், இரண்டாவது எழுத்திலிருந்து இரண்டு கழிக்கவும், முதலாவது எழுத்தில் 11 சேர்க்கவும். முடிவற்ற யுகங்களை நோக்கி செல்கிறேன். அந்த அனைத்து டர்கிகள்
4: இதற்கிடையில் ஓக்லஹோமாவில் மோட்டார் வாகனங்களுக்கு புதிய பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. திங்கட்கிழமை முதல் கதிரியக்க பட்டையிலிருந்து 50 மைல் சுற்றளவில் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த பகுதியில் உறவினர்கள் இருந்தாலும் கூட. இந்த நேரத்தின் முக்கிய செய்தி உலகின் பல பகுதிகளில் தாக்கியுள்ள தொற்று நோய்தான். இந்த நாட்டில் புரோவின்ஸ் டவுன் துறைமுகத்திலிருந்து வந்த அறிக்கைகளில் இரத்த சிவப்பு கடல் நீர் கடல் உயிரினங்கள் விரைவாக குறைவதற்கு காரணமாகியுள்ளது. இது ஜப்பானில் உள்ள மீனவர்களுக்கு புதிதல்ல. இந்த புதிய மற்றும் விளக்கமளிக்க முடியாத நிகழ்வால் அவர்கள் ஏறத்தாழ ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த துர்நாற்றம்.
2: நாம் ஒரு நகரத்துக்கு அருகிலா இருக்கிறோம்.
1: ஓக்லஹோமா சிட்டி, நம்ம அதை சுத்தி வந்தோம். அது

0: நாம் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கும் அந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதை பற்றி நாம் இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது.
1: அவர்கள் ஆன்டி டேங்க் ராக்கெட்டுகளுடன் அவர்கள் ஆயுதம் பெற்றுள்ளனர்.

0: யூனிட் 616 தொடருங்கள்.
1: யூனிட் 6106 இருப்பிடம் சொல்லுங்கள். கைதிகளை அழைத்து வர பேக்கர் ஹெலிகாப்டர் அனுப்புகிறோம். இது தப்பிச் செல்லும் வாய்ப்பை குறைக்கும். உறுதி
0: உறுதி. இருப்பிடம் செக்டர் 117 வடகிழக்கில் 45 மைல்கள் தொலைவில் பேக்கர் எனும் ஏரியா பி. முடிந்தது. அடுத்து என்ன நடக்கும்? வா டேவிட், நீங்கள் நடைமுறையை அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது உங்க வாயிலாக அந்த குறியீட்டை பெற முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் செக்டர் 117 ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சிறப்பு திறமை உள்ளது. அது வழி தரும், ஆனால் பயன் உள்ளதாக இருக்கும். நான் உடம்பு சரியில்லை போல இருக்கிறது. அவருடன் இருந்தால் கூட நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தயவு செய்து என்று சொல்வதே.
2: அவருக்கு லுகீமியா உள்ளது.
0: இப்போது நாம் செய்ய வேண்டியது காத்திருக்க வேண்டும் என்பதே.

0: தயவுசெய்து இங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் சீக்கிரம் இங்கிருந்து செல்லுங்கள். ஏனென்றால் இந்த விஷயம் இன்னும் சில நொடிகளில் பயங்கரமாக வெடித்து சிதறப் போகிறது. இங்கே இருப்பது உங்கள் உயிருக்கு மிகவும் ஆபத்தானது.
1: நீங்கள் உங்கள் முகத்தை மேக்கப்பால் மறைக்கலாம், ஆனால் உங்கள் இதயத்தில் உள்ளதை மறைக்க முடியாது. அதை

0: நீ ஹெலிகாப்டரை பற்றி கவலைப்படுகிறாயா?
1: எந்த ஹெலிகாப்டரும் வரப்போவதில்லை. விமானத்தில் 2 மணி நேரம், அரை மணி நேரம் ஆகாது, 45 நிமிடங்கள். அவங்க நம்மளோட விளையாடுறாங்க. அவங்க நினைச்சா நம்மளை ஒரு நொடியில் அழித்து விட முடியும். அவன் எப்படி இருக்கிறான்? ஓ,
0: இரத்தம் நின்றது, ஆனால் இன்னும் சுய நினைவில்லை.
2: டேவிட், நீ வாசிப்பியா?
1: கோணி 10-4.
2: தற்போதைய
1: நிலை. மேலிருந்து 4வது சொல். 2 எழுத்துக்களை மையப்படுத்தவும், 1, 5, 0 ஆகியவற்றை கூட்டவும். முடிவற்ற யுகங்களை நோக்கி.
2: நான் இப்போது உங்களுக்கு பின்னால் வெறும் 20 மைல் தொலைவில் இருக்கிறேன். நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று நினைத்தேன் கோணி.
1: உனக்காக காத்திருப்போம்.
2: வேண்டாம் டேவிட். யுனைட் வானொலிகள் உன் பிடிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் இப்போது உன்னை கவனித்துள்ளனர். அவர்கள் உன்னை செயலிழக்க செய்தால் என்கிட்ட இன்னும் அவன் அந்த கூறுவன் இருக்கிறது. 10.
1: 4.

0: மிகவும் அருகில் சென்று விட்டது என்று நினைத்து பாருங்கள். அப்போது நரகத்தின் அடித்தளம் நடுங்கும். அதை சாதிக்க நாம் எங்கே இருக்க வேண்டும்?
1: ஒரு சுரங்கத்திலா அல்லது ஒரு குழியில் இருக்க வேண்டுமா? ஒரு கிணறு, ஒரு குகை? இல்ல, குகைகள் கீழே செல்லாது, அவை பின்னால் செல்கின்றன. அவரை பற்றி நீ என்ன செய்ய போகிறாய்? அவரை
0: நம்முடன் அழைத்துச் செல்ல. ஏன்?
1: அவரை உணவோடு விட்டு 100 மைல் தாண்டி யுனைட்டிடம் அவர் இடத்தை சொல்ல முடியாதா?
0: பலவீனமான அவர் வெளியே போனால் கழுகுகளுக்கு இரையாவார். அவர் கொஞ்சம் பலம் பெறும் வரை காத்திருக்கலாம்.

0: நீ நான் நினைச்சதை விட அவ்வளவு சுலபமானவன் இல்ல. ஆனால் இப்போது வரை நான் உன்னை முட்டாளாக நினைக்கவில்லை. நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா?
1: ரோமர் 12:20 கடவுள் சொன்னார், உன் பகைவர் பசிக்கிறான் என்றால் அவனை உணவளி. நீ அந்த குறியை எடுத்த போது நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா? நீ உன் ஆன்மாவை சாத்தானுக்கு விற்றுவிட்ட. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனின் இதயத்தில் என்ன செய்ய முடியும் என்பதை நீ ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்காக நான் உண்மையில் வருந்துகிறேன்.

0: ஏய் பாரு தண்ணீர்.
1: அது அருமை. நம்ம அதை கொதிக்க வச்சு தூய்மைப்படுத்தலாம் என்று தெரியுமா?
0: அது கதிரியக்கத்தை செறிவூட்டி ஆபத்தை அதிகரிக்கும். இங்கே கதிர்வீச்சு ஏற்பட வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. ஏற்கனவே ஏற்பட்டிருந்தாலும் மணல் அதை வடிகட்டிவிடும்.

0: சரி, அவர்களை வெளியே சொல். இல்லையெனில் நான்
1: என்ன பண்ண போறேன்?
0: ஜெரமி,

அது நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாகவும் ஆழமாகவும் சிந்தித்து பார்த்தால் அதில் பல சுவாரஸ்யமான உண்மைகள் ஒளிந்திருப்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.

0: இது ரெண்டாம் முறை நம்ம எங்க இருக்கோம்னு சரியா தெரிஞ்சாங்க. சரி,
1: யுனைட் நமது கடைசி இடத்திலிருந்து 150 மைல்கள் தான் வந்துள்ளோம்.
0: வடக்கோ தெற்கோ போயிருக்கலாம், மேற்கே போவதை எப்படி அறிந்தார்கள்?
1: எனக்கு சிறிதும் தெரியல, எங்க இருக்கிறோம் எனக்கு தெரியல.

ஓனி மேலிருந்து நான்காவது பிரிவு. நமது கடைசி தொடர்பின் முதல் இரண்டு கடிதங்கள் 108 முதல் எண்ணற்ற பக்கங்கள் வரை. எண்ணற்ற வயதுகளுடன் 108 ஐ சேர்க்கவும். நமது கடைசி நிலையில் இருந்து

0: குறைந்தபட்சம் இங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறது.
1: அது இங்கும் கொளுத்தும் வெயிலாக இருக்க போகிறது. ஏதோ நாம் சூரியனின் நேரடி கதிர்களில் பாதுகாப்பாய் இருக்கிறோம்.
0: ஓ, என்ன விஷயம்? உனக்கு நண்பர்கள் இல்லையா?
1: கடவுளை போற்றி, நமக்கு ஒரு குகை கிடைச்சிருச்சு என்று நினைக்கிறேன். அது ஒரு தேவாலய வடிவத்தில் பெரிய கல்லுக்கு அருகில் உள்ள குகை என்றால் எனக்கு செய்ய வேண்டியது போர் என்னும் விடையை கண்டுபிடிப்பது மட்டுமே. ஒரு 1084 முன்னேறு அல்லது 1084 முன்னேறு. இதை எனக்கு கொடுக்க அவர்கள் பைத்தியமாக இருக்க வேண்டும். சரி, நம் தேவாலயமாக தோன்றும் ஒரு கல்லுக்கு அருகில் ஒரு குகை பெற்றுள்ளோம்.

0: நமக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க.
1: ஒன்றிணைவோம். நான்
0: மண்டிக்கும் முடியாச. வெளியே கடும் வெப்பம், பெரிய நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இரவு அவர்கள் ஈக்கள் போல நேர்மையாக இருப்பார்கள்.
1: நாம் இங்கிருந்து எப்படி வெளியேறது?
0: சரி, இன்னைக்கு மாலை என்ஜின் மற்றும் வாகனத்துல காற்று அமைப்பை இயக்குவதற்கு போதுமான குளிர்ச்சி இருக்கும் போது நம்ம ஓட முயற்சிப்போம்.
1: இப்போது நமக்கு போதுமான குளிர்ச்சி இருக்கிறது. அவர்களுக்கும் போதுமான குளிர்ச்சி இருக்காதா? அவர்கள் கண்கள் மற்றும் தோல் மிகவும் ஒளிக்கும் வெப்பத்திற்கும் மிக அதிக உணர்வுள்ளவை. அதனால் நமக்கு முன்னிலை இருக்க வேண்டும். நீ என்ன சொல்கிறாய் டேவிட்? ஒரு அரை மணி நேரம் முன்னிலை கிடைக்கலாம்.
0: அதை விட அதிகம் இல்லை. கடவுளை புகழுங்கள், அதை நாம் பிடித்துவிட்டோம்.
1: கடவுளை புகழுங்கள். நிலையற்ற விஷயங்கள் தொடர்ந்து மோசமாகிக் கொண்டே இருக்கின்றன, ஆனாலும் நீ கடவுளை புகழ்கிறாய்.
0: நம் வெப்பத்தை பற்றி எப்போதும் புலம்பிக் கொண்டிருந்தோம். இப்போது அது நம்மை காப்பாற்றப் போகிறது என்று நினைக்கிறேன். நமக்கு தெரியாவிட்டாலும் கடவுள் தன் செயலை அறிவார்.

0: அம்மா, எனக்கு பயமாக இருக்கிறது.
1: யோவான் 14 இயேசு சொன்னார், நமக்கு பயப்பட தேவையில்லை என்று. உன் சிறிய புழு நண்பருடன் நான் பேச வாய்ப்பு இருந்திருந்தால் நீ ஏன் மண்ணில் ஊர்ந்து செல்கிறாய் என்று கேட்டிருந்தேன். அவன் என்னிடம், நான் பூமியில் கட்டப்பட்டவன், எனக்கு பறக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம். அப்பொழுது நான் உன் உடலில் இறக்கைகள் கட்டி கொடுப்பேன் என்று சொன்னேன். அவன், அது வேலை செய்யாது என்று சொல்வான். நான் இன்னும் பறக்க முடியாது. நீ பார்க்கிறாயா, சிலர் தேவாலயத்திற்கு சென்று வேதாகமம் படிப்பதன் மூலம் மட்டும் கிறிஸ்தவர்களாக முயற்சிப்பது போல இது இருக்கும். ஆனால் அது மட்டும் அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றவில்லை. அவர்களுக்கு ஒரு புதிய பிறந்த நாள் வேண்டும். உன் சிறிய நண்பன் இந்த வெப்பத்தை கடந்து வந்திருப்பான். அவன் ஒரு கூடு நெய்து ஒரு நாள் அழகான பட்டாம்பூச்சியாக வெளிவந்து வானில் பறந்திருப்பான். அதேதான் ஜிம்மிக்கு நடந்தது, மற்றும் கிறிஸ்துவில் மறுபிறவி பெற்ற அனைவருக்கும் நடக்கிறது. ஆனால் நாம் அப்படி செய்யவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று வேதாகமம் சொல்கிறது.

0: உனக்கு என்ன ஆச்சு? நீ உன் புத்தியை இழந்துட்டியா?
1: நல்ல நிகழ்ச்சி லிண்டா, நல்ல நிகழ்ச்சி. உன் நடிகர்கள் தவறாக நடித்தார்கள் தவிர.
0: டேவிட்,
1: இப்போ யுனைட் என்னை தொடர்ந்து வரவும் அதே நேரத்தில் அவங்களோட என்னை துரத்துகிறார்கள் என்று எனக்கு தோன்ற செய்யவும் எப்படி முடியும் என்று நினைக்கிறாய்? போலி தாக்குதல்.
0: எனக்கு தெரியல டேவிட், அதற்கான பதிலை நானும் அறிய ஆவலாக இருக்கிறேன்.
1: நான் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவராக இருப்பதால் அவர்கள் என்னை துரத்தவில்லை என்றால் ஏன் என்று நான் சந்தேகப்படுவேன். நான் சந்தேகப்படுவேன், அவங்க என்ன பின்தொடர்றாங்க அப்படின்னு நினைப்பேன் இல்லையா?
0: டேவிட், நான் சொல்றதை கொஞ்சம் கேள்.
1: இல்ல, நீ கேள். இப்போது என் நிலைகளை யுனைட்டுக்கு எப்படி தெரிவிக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அடுத்த முறையில் அவரை தொடர்பு கொள்ளும் போது நான் சந்தேகப்படக்கூடியதை தவிர்க்க, நம்மை பிடிப்பதற்கும் உட்பட மிகவும் புத்திசாலியான திட்டம் என்று நினைத்தேன் என்று அவரிடம் சொல்லலாம். ஜிம்மி இல்லை என்றால் நம்மை காப்பாற்றியதற்காக கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும். ஜெர்ரியின் தப்பிக்கும் திட்டத்தை அனுபவிப்பது சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நான்
0: அதை உன்னிடம் செய்ய மாட்டேன்.
1: லிண்டா, உன்னை பற்றி நான் தவறாக நினைத்திருந்தால் கடவுள் என்னை மன்னிக்கட்டும். ஆனால் யாரோ ஒருவர் யுனைட்டிற்கு நம்முடைய நிலைகளை தெரிவிக்கிறார்கள், அது ஜோடி என்று எனக்கு தோன்றவில்லை. கேள்வி என்னன்னா, யுனைட் என்னை பின்தொடராம அந்த டிரான்ஸ்மிட்டர் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பது?

0: மைக்கேலின் குரல் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அது கணினியில் இருக்கிறது.
1: நல்ல வேலை. அப்ப
2: நாம் ஒரு ஒளிபரப்பு கிடைச்ச உடனே அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும்.
1: சரி நேயர்களே, நமக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய பின்னடைவை தவிர்த்து பார்த்தால் நிச்சயமாக டேவிட் மைக்கேல்ஸ் நம்மை சரியான இலக்கை நோக்கி வழிநடத்தப் போகிறார் என்றுதான் தெரிகிறது நண்பர்களே.
3: வண்டியை மீண்டும் சுரங்கத்துக்குள் கொண்டு போங்கள். இது வேகமாக குளிர்ந்து வருகிறது.

0: நான் உரைய ஆரம்பித்துவிட்டேன். இங்கே யாராவது ஜாக்கெட் அல்லது போர்வை எங்கேயாவது காண முடியுமா? இதோ காணியின் ஜாக்கெட் இருக்கிறது, உனக்கு அது தேவையில்லையா?
1: இல்ல, நான் போட்டிருக்கிறேன்.
0: டேவிட், நம்ம விளக்கை ஏற்ற முடியாதா?
2: இல்ல இல்ல, இருட்டாவே விடு. ஒருவேளை அவர்கள் நம்மை கண்டுபிடிக்க மாட்டார்கள். நான்
0: நாம் இங்கே இருப்பது அவங்களுக்கு தெரியுமா என வியக்கிறேன்.
2: இங்க இருந்தால்தான் பாதுகாப்பு. இங்க சுவர்கள் ரொம்ப குறுகலா இருக்கு, அவர்கள் நம்மை பாதிக்க முடியாது.

0: அது அவரை கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்தும்.
1: ஏன் இருட்டாக இருக்கிறது?
0: நான் சில நேரம் முன்பு நீ கடவுள் இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னதாக எனக்கு நினைவிருக்கிறது. அவர் உனக்கு இப்போதே காட்டிவிட்டார். வெளிப்படுத்தல் 16:10 நிறைவேறிவிட்டது. என்ன
1: வெளிப்படுத்தல் 16:10 என்ன சொல்கிறது?
0: 5வது தூதன் தனது பாத்திரத்தை கடலிலிருந்து வந்த உயிரினத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினான். அதன் ராஜ்யம் இருட்டில் மூழ்கியது.
2: இருட்டாகிய பிறகு அவர்கள் நகரவில்லை என்று நீ சொல்கிறாயா? அப்படின்றால் நகர்த்திவிடு. நாம் அந்த வானொலி நிலையத்தை கண்டுபிடித்து ஓசோ விரைவாக முடியுமோ அதை அழிக்க வேண்டும். எவ்வளவு
1: நாம் இங்கே எவ்வளவு நேரமாக இருக்கிறோம்?
3: மாதங்கள் ஆகிவிட்டது போல இருக்குது.
1: இப்போது தெளிவாகிறது.

0: மக்கள். உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது?
1: அது பார்ப்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான பேராலயம் போலவே காட்சி அளிக்கிறது.
2: பேராலயம்,
3: தேவாலயம், தேவாலயங்கள், அது தேவாலயங்கள் இருக்க முடியுமா?

0: தேடியதை நாமே இதுவரை தங்கியிருந்தோம். எவ்வளவு நேரம் என்று எனக்கு தெரியல.
1: அவர் இங்கே இருக்கிறாரு.
2: அவர் இங்கேதான் டேவிட்.
1: அவர் எப்போதும் இங்கேதான் இருந்தார்.

0: ரெட் ராக் ஸ்டேட் பார்க்,
1: மேற்கு அரோயோ ரட்டன்.
0: சுமார் ஒரு மைல் தொலைவில் மேற்கு திசையில் உள்ள அரோயோ ரட்டன். மேற்கு அரோயோ ரட்டன், WAR. இது போர். இனி நாம் செய்ய வேண்டியது 1148 எப்படி முன்னோக்கி செல்வதென கண்டறிவதே. முன்னோக்கி அது 1084 ஆக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏதோ ஒன்று பாறையிலிருந்து முன்னோக்கி. அடிகள், கெஜங்கள், மைல்கள், அந்த புள்ளி விவரங்களின்படி அது பொருத்தமா தெரியல.
2: ஒருவேளை இது எண் கணித குறியீடாக இருக்கலாம்.
0: ஒருவேளை முயற்சி பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா, 1842 1 கூட்டல் 8 என்பது 9, கூட்டல் 4 என்பது 13, கூட்டல் 2 என்பது 15, 15. அது ஒரு 1 மற்றும் 5. 1 கூட்டி 5னா 6. 6. பாறையிலிருந்து முன்னோக்கி ஏதோ ஒன்று, அது அச்சம் அல்லது கெஜங்கள் இருக்க முடியாது. தெளிவாகவே அது மைல்கள் தான் இருக்க வேண்டும். பாறையிலிருந்து 6 மைல்கள் முன்னோக்கி அதை முயற்சி செய்து பார்ப்போம். முதல்ல திரும்பி போய் காணியை கண்டுபிடிப்போம்.
3: ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இரண்டுமே கிட்டத்தட்ட அழிக்கப்பட்ட நிலையில் சீனா தான் சகோதரர் கிறிஸ்டோபருக்கு தொந்தரவாக இருப்பது போல தெரிகிறது. இப்போது சீனா நடுவன் கிழக்கு மீது கட்டுப்பாட்டை பெற அவரை சவால் செய்ய போகிறது என்று தெரிகிறது. ஏற்கனவே பல நாடுகள் தங்கள் படைகளை மேற்கு பாகிஸ்தான் மற்றும் சிவப்பு சீனர்கள் கட்டிய ஹிமாலயா சாலையில் கொண்டு செல்கின்றன. அவை தங்களின் ஐரோப்பிய கூட்டாளிகளின் தொழில்நுட்ப சக்தியுடன் இணைவதற்காக. சீனாவிலிருந்து பாலஸ்தீனுக்கு படைகள் நகர்வதில் ஒரே மற்றொரு தடையாக இருந்தது யூபிரேட்ஸ் நதி. இப்போது அந்த வலிமையான நதிக்கழி உலர்ந்து விட்டது போல தெரிகிறது. இதனால் படைகள் மற்றும் டாங்கிகள் இஸ்ரேலை நோக்கி ஹைஃபா அருகிலுள்ள கலிலி பகுதியில் சுதந்திரமாக நகர முடிகிறது.
0: அவன் அவர்களை எபிரேய மொழியில் அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஒன்று சேர்த்தான். கொனி 44வது பிரிவுக்கு மேலிருந்து முதல் 2 எழுத்துக்கள் 8 குறை, எண்ணற்ற யுகங்களின் கிழக்கே சென்றுள்ளோம். எங்களை உள்ளே கொண்டு வா.
4: நீ கேக்குறியா?
0: ஜோடி வாகனத்துடன் இரு.
4: நான் நிச்சயமாக

0: நான் நம்ப முடியவில்லை.
1: நிலநடுக்கம் வந்தால் அந்த விஷயம் தீப்பொறிகளாக சிதறிவிடும்.
0: கடவுள் அந்த மக்களை அழிக்கப்படக்கூடிய இடத்துல வைக்க மாட்டார்.
1: குகை உயரமான இடத்தில் இருக்க வேண்டும்.
2: நாம் குகையிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்
1: பார்ப்போம். அந்த பாறையிலிருந்து 4 மைல் கிழக்கில் உள்ளோம். முன்னால் 6 மைல் என்றால் அது சுமார் 10 மைல் ஆகும்.

0: நீ என்ன செய்கிறாய்?
1: இது வெறும் இசைதான் தேவி. நான் இந்த டேப்புகளை ஓமஹாவில் கண்டுபிடித்தேன்.

0: நாம் கொணிக்கு குகையின் இருப்பிடத்தை சொல்லிவிடலாம். அவள் பெற முடியும், அனுப்ப முடியாது என்பதும் சாத்தியமே. ரேடியோ
1: இனிமேல் ரேடியோ அமைதியாக இருக்கும்.
0: யுனைட் நம்மளுடைய ரேடியோ சிக்னல்களில் இருந்து நம்மளுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க போக இருந்திருந்தால் அவர்கள் அதை ஏற்கனவே செய்திருப்பார்கள்.
1: அது உண்மை இல்ல. நம்முடைய ஒளிபரப்புகள் அவர்களுக்கு நம்மை கண்டுபிடிக்க போதுமான நேரம் நீடிக்கவில்லை.
0: கொணிக்கு குகை எங்கே என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்?
1: இதுவரை என் குரலை அவர்கள் பதிவு செய்துள்ளனர். குகைக்கருகில் நான் பேசினால் என் பணி அவர்கள் இலக்காகிவிடும்.
0: என் குரல் அல்லது அம்மாவின் குரல் பற்றி என்ன?
2: ஜெர்ரிக்கும் உங்கள் குரல்களை அடையாளம் காண முடியும்.
0: அப்போ இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்?
1: யுனைட் பின்தொடராமல் குகைக்கு செல்ல யோசிக்கையில் இரவு வரை மறைந்திருக்க வேண்டும்.
0: கொணிக்கு செய்தியை எப்படி அனுப்புவது என்று எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
3: நீங்க வர்றதுக்குள்ள நான் பாதி செத்துடுவேன். உங்க ஹெலிகாப்டர் எப்பவும் எரிபொருளையும் உணவையும் தாமதமாவே கொண்டு வருது. ஏன் என்னை இதெல்லாம் அனுபவிக்க வைக்கிறீங்க?
4: நமக்கும் சில பிரச்சனைகள் இருந்தன இளம்பெண்ணே. எங்கள் உபகரணங்கள் மிகவும் சூடாகிவிட்டதால் அதை பயன்படுத்த முடியவில்லை. விமானங்கள் ஹேங்கர்கள் வெடிச்சுட்டன. நீங்கள் ஓமஹாவில் அவர்களை உங்களுடன் இல்லாமல் அனுப்பவில்லை என்றால் இது நடக்கவே இல்லை.
3: நான் அவர்களை செல்ல சொன்னேன். என் பயிற்சி அதிகாரி இவை எப்போது தோன்றும் என்று எனக்கு சொல்லவில்லை.
4: அப்படி என்றால் எல்லாருக்கும் இவை இருக்கின்றன.
3: நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இவை கிடையாது.

0: மேற்கு நோக்கி 10 மைல் தேவாலயம் தான் பாறை.
1: என்ன முடியாது,
0: என்ன முடியாது. 4வது வார்த்தையிலிருந்து 1836, அதாவது 1842, அது 6. பாறையிலிருந்து 6 மைல் முன்னால். வாங்க, நாம் நகர வேண்டும்.
2: என்ன அவசரம்? உன்னிடம் என்ன அந்த கூறு இருக்குது?
0: இல்லை, என்னிடம் இல்லை.
2: இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதை வைத்திருக்க உனக்கு குறிப்பிட்ட உத்தரவு இருந்தது.
0: ஓமஹாவில் இருந்த போது ஜாக்கெட் பாக்கெட்டிலேயே விட்டுவிட்டு வண்டியில் இருந்து இறங்கிவிட்டேன்.
2: அதை ஏன் செய்தாய்?
0: என்றால் நான் திரும்ப வரமாட்டேன் என்று எனக்கு தெரியலை, அதனாலதான். இப்போ அதை விட்டுடு.

0: இது எங்கிருந்து எடுத்த? காணி வைத்திருந்தாள்.
1: நான் அதை காணியின் ஜாக்கெட்டில் கண்டுபிடித்தேன்.
0: அவள் இதுவரை அதை வைத்ததாக நான் நினைக்க அவள் ஏன் விரும்பினாள்? காணி நம்முடைய இருப்பிடங்களை வெளியிட்டு வந்தாள். ஏன்?
2: ஏன்?
1: அது தெளிவாக இருக்க வேண்டும்.
0: இல்லை, என் பொருள் கடவுள் ஏன் அவளை இந்த நடவடிக்கையின் நடுவில் இருக்க அனுமதித்தார்? இது கடவுளின் பணி, ஆனால் எதிரி நம்முடன் உடனே இருந்தார். என்றால்
1: நேரம் இருந்தால் செக்டர் 115 தலைமையகத்தை தொடர்பு கொண்டு அணுகல் குறியீட்டை மாற்ற சொல். டேவிட் நம் குறியீட்டை கண்டுபிடித்து விட்டான்.
0: நீ எவ்வளவு நாட்களாக அதை அறிந்திருக்கிறாய்?
1: பல வாரங்களாக, ஆனால் யாரையும் தொடர்பு கொள்ள எனக்கு வழி இல்லை. நினைவில் இருக்கிறதா?
0: ஒரு நம்பிக்கையாளராக நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் நான் நல்ல உதாரணமாக இருக்கவில்லை என்று பயப்படுகிறேன். மன்னிக்கவும் லிண்டா.
3: தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு.
4: மன்னிக்கப்பட்டது. நான் உன்னிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன்.
0: சரி, அப்படியே ஆகட்டும்.
4: நீ என்ன செஞ்சிர?
0: இதெல்லாம் இது ஒரு ஏமாற்று முயற்சி. இந்த பொருளை பாலைவனத்தில் எவ்வளவு தூரம் செல்லும் வரை அனுப்பப் போகிறேன், அது ஒரு வலைப்பின்னல் போல. நம்முடைய திட்டம் சரியாக இருந்தால் யூனைட் இந்த வாகனத்தையே தேடி வரும். நாமோ யாரும் கவனிக்காமல் அந்த குகைக்கு போக போகிறோம் என்று நம்புகிறேன்.
4: இது அவங்க கண்டுபிடிக்கணும்னா நாம ஒரு சிக்னலை அனுப்ப வேண்டியதுதானே.
0: நாம அவங்களுக்கு இசை போலவே இருக்க போகிறோம்.
4: வானத்தில் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு திசை வரைக்கும் பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் நிச்சயமாகவே அப்படியே அதே விதமாகத்தான் இருக்கும். எங்கே சடலம் இருக்கிறதோ அங்கேயே கழுகுகள் கூடும். மத்தேயு 24.
0: நீங்கள் அவர்கள் ஒருவரை போலவே பேசுகிறீர்கள்.
4: நான் அவர்களில் ஒருவரை போல பேச யூனைட் என்னை ஒரு வருடத்திற்கு மேல் பயிற்சி அளித்தது.

சிவப்பு எச்சரிக்கை. நிலையங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நிலையங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சிவப்பு எச்சரிக்கை எதிர்கொள்ள தயாராக அனைத்து கதிர்வீச்சு கதவுகளையும் பாதுகாப்பாக மூடுங்கள். வானூர்திகள் வானில் உள்ளன. அவசர ஆக்சிஜன் வழங்கல்.

0: எண் 20 கவனிக்கவும். நீங்கள் தற்போது குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒருவேளை இருக்கவில்லை என்றால், இல்லை, நீங்கள் இப்போது நினைத்துக் கொண்டிருப்பது முற்றிலும் தவறானது. நாங்கள் அந்த இடத்தில் இப்போது நிச்சயமாக இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறோம்.
1: தவறான வழியில் போகிறீர்கள்.

யுனைடெட் 999 யூனிட்ட கண்டுபிடிச்சிட்டேன். இது திசை திருப்பல் போல இருக்கு. நான் இறங்கி பார்க்கிறேன். மத்தவங்களை மேற்கே தேட சொல்லுங்க.

0: புகழுங்கள், அங்கேதான் அது இருக்கிறது.
1: நாம் எப்படி உள்ள போக போகிறோம்? அவங்க வந்து உங்களை யூனைட் என்றதை நினைப்பாங்க.
0: நான் அவர்களுக்கு அந்த பாடலின் வரிகளையும் அந்த கூரையும் காட்டினால் அவர்கள் நம்மை உள்ளே விடுவார்கள். வாங்க போகலாம்.

0: உங்களுக்கு அங்கே ஒரு அணை இருக்கிறது என்று தெரியும் அல்லவா? உண்மையில கிழக்கு திசையில 10.3 மைல்கள் தொலைவில் இந்த குகை கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் உள்ளது. அப்படித்தான், இதோ அது. இது முழுவதும் உங்களுக்கே.
1: இதுதானா?
2: இது
0: நமக்கு தேவையான எல்லாமும் இதுதான். சிக்னல் இங்கிருந்து துவங்கி ஒரு செயற்கைக்கோள் டிஷ் கொண்ட ரிலே நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது. அங்கிருந்து அது உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படுகிறது.
3: இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க போர் வீரர்களே, நீங்கள் அனைவரும் முன்னோக்கி வீறு நடை போட்டு செல்லுங்கள். ஒரே மனதோடும் ஒரே வார்த்தையோடும் நேர்த்தியாக அணிவகுத்து முன்னேறி செல்லுங்கள். அதற்கு பிறகு வரவிருக்கும் வெற்றியை நோக்கி தொடருங்கள்.

0: எங்கள் மகிழ்ச்சியான அழைப்பில் சேருங்கள். உண்மையான குரலுடன் வாழுங்கள். வெற்றி பாடலில்
1: பாதுகாப்பான இடங்கள்,
0: சிவப்பு
1: பாதுகாப்பு இடங்கள்
0: தயார் செய்யுங்கள். கிறிஸ்து அரசருக்காக இந்த உண்மையான கடவுள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கட்டும். மனிதர்களும் தேவதைகளும் பாடட்டும். கர்த்தாவே தேவனே என்னை மன்னியுங்கள்.

0: கர்த்தராகிய இயேசுவே, தயவு செய்து என்னை தத்தெடுக்கவும், அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவியுங்கள். நன்றி இயேசுவே. ஆமென்.
1: லிண்டா, இந்த தருணத்தில் அவருடன் இருக்கிறது, இது ஒரு புகழ் பாடல் போல இருக்கிறது. எல்லா தீமைகளையும் மீறி உலகம் முழுவதும் விசுவாசிகளிடையே உள்ள மகிழ்ச்சி அற்புதமாக உள்ளது. அது என்றைக்கும் நீடிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதை ஒரே தேவனே அறிவார். ஆனால் யோவான் 3:3 படி தேவனுடைய ராஜ்யத்தை காண ஒரே வழிமேலிருந்து பிறக்க வேண்டும், அவருடைய மன்னிப்பை பெற வேண்டும். தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கு பெறாமல் போனால், அல்லது அவரையும் அவரது மேலான அன்பையும் நிராகரித்தவர்களின் வேதனை, வருத்தம் மற்றும் பச்சாத்தாபத்துடன் என்றென்றைக்கும் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஓ லிண்டா, தனது விசுவாசத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வை அவர் வழங்கியுள்ளார்.
0: உங்களுடைய மிகவும் உன்னதமான மற்றும் விலைமதிப்பற்ற ஆன்மாவின் மேன்மைக்காக இந்த பிரம்மாண்டமான உலகம் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய எந்த ஒரு மிகச்சிறிய அல்லது மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட, உங்கள் மனதில் இருக்கும் குற்ற உணர்வை அகற்ற முடியாது. உங்களுடைய கையில் இனிமேல் மிச்சம் என்று சொல்வதற்கு நேரம் ஏதும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, இப்போது உங்கள் முன்னால் இருக்கின்ற இந்த ஒரு சிறிய தருணம் மட்டுமே உங்களுக்கு முழுமையாக சொந்தமானதாக மாறுகிறது. அப்படியொரு நிலையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சிறந்த வழியை துணிச்சலோடு தேர்வு செய்யப் போகிறீர்கள்? இந்த இடத்தில் இப்போது வாய்ப்பு இல்லை.

ஓ மக்கள், நாடுகள், பூமியில் நடந்த ஒவ்வொரு உயிரும் எழுங்கள். தீர்ப்பு தரணும் வந்துவிட்டது. காலத்தின் திரை மூடப்பட்டுள்ளது. எல்லோரும் தங்களது நிலையான விதியை எதிர்கொள்ள படைத்தவரின் முன் நிற்க வேண்டும்.

ஓ மாசுபட்ட ஆன்மாவே, நீ ரட்சிப்பின் அருளை இகழ்ந்து விட்டாய். பாவத்தை விஷமுள்ள இரத்தம் போல குடித்து விட்டாய். இப்போது பரலோகத்தின் வாசல்வே உனக்கு முன் மூடப்பட்டு விட்டன. வெறும் ஆழ்கடல் மட்டுமே திறந்திருக்கிறது, காத்திருக்கிறது. நீ முடிவில்லாத நெருப்பில் விடப்போகிறாய். அங்கு இருள் ஒருபோதும் மறையாது, அழுகை ஒருபோதும் நின்று விடாது.

0: நீ இருளை பின்தொடர்ந்தவன், இரக்கத்தை நிராகரித்தவன், மனமாறாம தீமையை விதைத்தவன், இன்று நிலையான நீதிதான் வந்துள்ளது. நீ நம்பிக்கையே இல்லாத அந்த ஆழ்கடலில் காலடி வைக்கும். நீதியின் நெருப்பு நீ மறைக்க முயன்ற செயல்களையே வெளிப்படுத்தும். பணம் எல்லாம் அங்கே இருக்குது, யாரும் தெரிஞ்சு கொள்ளாதபடி பார்த்துவோம்.
1: நாம் இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேலை? நான் ஏற்கனவே 2 மணி நேரமாக இங்க இருக்கேன்.
2: இது வெறுமனே முட்டாள்தனமா ஆயிடுச்சு. நான் விரைவில் கிளம்ப வேண்டியிருக்கலாம்.

மாசுபட்ட ஆன்மா. நீ பாவத்தை உன்னுள் உறிஞ்சிக்கிட்டாய். ஒருபோது சுத்தமாக முடியாத விஷம் போல. ஒரு காலத்தில் அருள் உன்னை காத்திருந்தது, ஆனா நீ முகம் திருப்பிவிட்டு. ஆகவே பரலோகத்தின் வாசல்கள் உன்முன் மூடப்படுகின்றன, விடியின அணைந்த விடியல் போல். அந்த ஆழ்கடல் மட்டும் திறந்திருக்கிறது, இருளுக்கு சொந்தமானவரை மீண்டும் தன் வசம் எடுத்துக் கொள்கிறது. நீ நீதியின் நெருப்பு எரியப்படுவாய். அங்கு எந்த ஒளியும் எட்ட முடியாது. மற்றும் இருளும் நித்தியத்தை அதிர வைக்கும் அழுகுரல்கள் மட்டுமே மீதம் இருக்கும்.

எங்களுடைய இந்த தகவல்களை மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் கேட்டமைக்காக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நான் இன்னும் கொஞ்சம் வாங்கி கொண்டு வருகிறேன்.

0: ஆம், நாம் எல்லாம் எங்கும் இல்லாத இடத்துல இருக்கிறோம். எனக்கு எந்த கருத்தும் இல்ல. அவர் எனக்கு ஒன்னும் சொல்லவில்லை. ஆ சரி, அவர் இது மிக பெரியது இருக்கும் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார்.
1: இல்ல, கடவுள் உங்களை புகைப்பிடிக்க வைத்திருக்க விரும்பி இருந்தா அவர் புற்றுநோயை உருவாக்கி இருக்க மாட்டார் என்று தெரியுமா?
2: புகையிலை உருவாக்கி இருக்கவும் மாட்டார்.
1: கடவுளின் விருந்தினர்கள் என்ற நிகழ்ச்சியின் ரெவரன் ஜெரமியா ஃப்ளெச்சர். நீங்க கேள்விப்படவில்லையா? அமெரிக்கா முழுவதும் நம்பர் ஒன் ரேட்டிங் பெற்ற ரேடியோ நிகழ்ச்சி பற்றி. கர்த்தரின் வார்த்தை என் வாயிலிருந்து உங்கள் வீட்டிற்கு வாரத்துல 7 நாட்கள்.
2: வாரத்துல 7 நாட்களா? கடவுளைய கூட ஒரு நாள் ஓய்வெடுப்ப.
1: ஆனா அவரிடம் ஆடியோ டேப் இல்ல.
0: நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
1: ஆஹா, மிஸ் வோஸ், எப்போது சந்தோஷம்.
0: போதும், லெட்ஸர். என்ன நடக்கிறது?
1: நான் எமட்டின் ஆன்மீக ஆலோசகர்கா. அதை தாண்டி அவர்கள் சொல்வது போல இன்னும் பல வெளிப்படும்.
0: உங்களை பற்றி என்ன ஜிக்யோ?
2: ஜாக் ஜோன்ஸ், தலைமை தொழில்நுட்ப நிபுணர்.
0: நீ ஒரு கீக்னு தெரிந்திருக்கிறாங்க.
2: வெந்தே.
1: சொல்லுங்க பையனே, உங்க வாழ்க்கையில் உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்டீர்களா?
0: நான் காராவாஷ்.
2: மிகவும் அழகான பெயர். நன்றி.
0: உங்களுக்கு நன்றி.
1: நான் கேக்குற, நீ முடிவெடுக்கும் மனிதனா?
2: ஐயா, ஆம் மற்றும் இல்லை இரண்டும்.
1: நல்லா சொன்னாய் பயிரே, உண்மையிலே நல்லா சொன்னாய். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லக்குமா? நான் சிறுவயதுல என் வாழ்க்கையில உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்ட. என் அம்மா இறந்து விட்டா, என்னை தனியா விட்டு விட்டா. அப்போது நான் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழிகாட்டினார். பாருங்க, நம்மில் ஒவ்வொருவருக்கும் மனித திறன் வழங்கப்பட்டுள்ளது.

ஸ்டீஃபன், இப்போதே இதை செய்யலாமா? சரி, ஏன் எம்பிக்கல்ல? மோனு, பிரங்கு, நான் காரா வாஷ். நாங்கள் இப்போது சியரா நெவாடாஸ் பகுதியில் இருக்கிறோம். உலகிலேயே சக்தி வாய்ந்த விண்வெளி நிலையமான ஷா அப்சர்வேட்டரிக்கு தங்களை அழைத்து செல்கிறோம். நம்ம இங்கு அழைத்தவர் .com பில்லியனேர் எம்.எச். ஷா. கோடிக்கணக்கான டாலர்களை QE அல்லது QI எனப்படும் வெளிநாட்டு

0: நுண்ணறிவுக்கான தேடலுக்காக வழங்கியவர். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களது தனிப்பட்ட கணினி ஹார்ட் டிரைவ்களுக்கு இணையம் மூலம் முக்கிய அணுகலை வழங்கியுள்ளனர். விண்வெளியிலிருந்து அனுப்பப்படும் தரவை செயலாக்குவதற்காக இப்போ வரலாற்றுல முதன்முறையா விண்வெளி தரவு நேரடியா ஷா அப்சர்வேட்டரியிலிருந்து உங்கள் வீட்டு கணினிக்கு நேரலை அனுப்பப்படும். உங்களால அதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். அது எப்படி இருந்தது? அது நன்றாக இருந்ததா? இதோ அவன் வரியா.
1: ஆமா, நான் இப்பதான் இங்க வந்தேன். இங்க ஒரு செய்தி வாகனம் இருக்கு, அது இங்கே என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்மித்தி, இந்த ட்ரக் இங்கே என்ன செய்கிறது? ஆமா, இங்க எதுவும் இருக்க கூடாது. செய்தி வாகனங்கள் இல்ல, வேற எதுவுமே இல்லை.

0: மகத்தான காரியங்களை செய்வதற்கான ஆற்றல் நாம் செய்ய வேண்டும்.
1: நல்லது ராஸ். ஸ்மிதி, அல்லது இப்போது அது இளவரசி ஸ்மிதியா?
2: ஹாய் ஜாக், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆக நீங்க எப்ப போலவும் அழகா இருக்கிறீங்க.
2: நன்றி. நீங்களும் அப்படிதான். அது நீ போன வருஷம் போட்ட அதே சட்டைதானா?
1: ஆனா பொத்தாங்கள் புதியமை. ஓ, அப்படியானால் ஷாவிற்கு இந்த பதுங்கு குழி உணவு போதுமானதாக இல்லையா?
2: சரி, நான் உங்களை அறிமுகம் செய்யல கேட்டுமா?
1: ஓ, எனக்கு அவரை தெரியும். நான் அவருடைய தலைமை தொழில்நுட்ப வல்லுநர்.
2: நிச்சயமா அது மிகவும் அருமையாக இருக்கிறது ஜாக்.
1: உங்களுக்கு நல்லதுதான், அவர்களுக்கு அது தெரியாதது ஆச்சரியமே. வெள்ள சாக்லேட் பாதிரியார
0: இல்ல? உண்மையில உடலானது ஒரு புனிதமான கோவில்.
1: சரி, நாம் அனைவரும் நம்மை அதிர்ஷ்டசாலிகள் என்று கருத வேண்டும். நான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊடக நிகழ்வின் ஒரு பகுதியா போகிறோம். மேலும் நீங்க இங்க இருப்பது தற்செயலானது அல்லன்னு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் உறுதியளிக்கிறேன். நாட்டிலேயே சிறந்த விசாரணை செய்தியாளராக கராவின் தகுதிகள் அவளை சிறந்த தொகுப்பாளராக மாற்றுகின்றன. இங்க ஜேக், அவர் இங்கு உள்ள முக்கிய தொழில்நுட்ப நிபுணர்கள் ஒரு. ஸ்மிதி நிச்சயமாக முழு QA திட்டத்தையும் இயக்குகிறார். இறுதியாக என் நண்பரும் ஆன்மீக வழிகாட்டியுமான ரெவரன் ஃபிளெச்சர். நம் சக்திகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சிறிய வெற்றிகரமான வானொலி நிகழ்ச்சியையும் நடத்துகிறார். இப்போது எங் இணையதளங்களுடன் சேர்ந்து நாங்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊடக பார்வையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். மேத்திரவு நான் வானியல் ஆய்வகத்திலிருந்து ஒரு அழைப்பு பெற்றேன். அது ஒரு கோட்டோன் அழைப்பு.
2: எனக்கு தகவல் தரப்படவில்லை.
1: துணிய முடியாது, அதிகம் கிடைக்கல. அழைப்பு துண்டானது நிலையத்தை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் தோல்வியுற்றன. இது சாதாரணமான விஷயங்க. இந்த மலைகள்ல எப்போதும் விசித்திரமான புயல்களால் நமக்கு சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. எப்படியோ ஜேக் இங்க இறங்கியதோ நம்மை சரி செய்து விடுதா? அது ஜாக்கு. நிச்சயமா மணிக்கம் ஜாக்.
2: என்றால் என்ன?
1: அவர்கள் விண்வெளியில் இருந்து எங்கள் நம்பிக்கையின்படி ஒரு EI சிக்னலை பெற்றுள்ளனர். வெளிநாட்டு நுண்ணே இல்லை. இதுல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையா? மிகவும் உறுதியா? மீண்டும் அதை நாங்கள் பெறும்போது நாங்க அதை நேரடியா QA இணையதளத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்ப போறோம். இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய இணைய ஒளிபரப்பா இருக்கும். இத அர்த்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்க முடியுமா?
0: அதாவது கடவுளின் கையோ அல்லது அதை விட பெரிய சக்தியோ இருக்கலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமாக ரெவரன்ஸ். ஆனா நான் குறிப்பிடியது கொலம்பஸ், மார்க்கோ போலோ, நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோரை குறித்து. அவர்களை என்ன தூண்டியது? அது செல்வமா அல்லது புகழா? இல்ல, உண்மையான இலக்கு அறிவுதான். என் வாழ்க்கை முழுவதும் செய்த வேலை இப்போது பலன் கொடுக்க போகிறது. நாம் நிற்கும் வேணா ஒரு புதிய எல்லையில் நாம் உலகிற்கு ஒரு புதிய அறிவை கொண்டு வரப்போகிறோம். ஒரு பரிசு. நண்பர்களே, வானிலை மோசம், நாம் உடனே கிளம்ப வேணும்.
0: ஒரு நிமிஷம் திரு ஷா, உங்கள் அனுமதியுடன். இந்த திட்டத்தை ஆசீர்வதிக்கு உண்மை நன்றியானவளே. உமது உணர்விற்கு நம்மை அருகில் கொண்டு வரவும், பிரபஞ்சத்தின் மையமான செய்திகளுக்கும், அமைதியின் மகிழ்ச்சிக்கும், நம்முடைய சொந்த சக்திகளின் அதிசயத்துக்கும் நம்மை இணைக்கவும். ஆமென்.
1: ஆமென்.
0: எனது அன்பிற்குரியவரே, நீங்கள்

0: ஆல வணக்கம். எனக்கு ஒரு வானிலை புதுப்பிப்பு கிடைக்குங்க, நான் ஏற்கனவே அமைத்தேன்.
1: வெளியேற வேண்டியிருக்கு.
2: அவர்கள் இப்போது வந்திருக்க வேண்டும்.
0: அவர்கள் இன்னும் பங்கரில் தான் இருக்கிற, அங்கே இருந்து எதுவும் கேட்க முடியாது.
3: நான் நடக்க போவதில்லை.
4: சரி, உங்க விருப்பப்படி பாருங்க ரெவரண்ட். சம்மதம் என்றால் நான் கிளம்புறேன். எனக்கு கரடிகள்லாம் பயம்.
3: அவ நிஜமாவே வேணுமான்னு நிச்சயமா?
4: ஆமா, கண்டிப்பா. அவன் தான் நம்மோட தொழில்நுட்ப நிபுணர். வெப் கேஸ் ரிலே வேலை செய்யணும்னு உறுதி செய்ய அவன் தான் இங்க இருக்கான்.

0: முடி. இதுதான் இடம். உங்க ரிசீவர் டிஷ் எங்க?
1: அது மலை மேல இருக்கு. இதுதான் முக்கிய கட்டிடம். கட்டுப்பாட்டு வசிப்பிடம் எல்லாமே பூமிக்கடியில இருக்கு.
2: ஏதோ விசித்திரமா இருக்கு.
0: வாடா கேக் பையா, நீ அதிகமா கவலைப்படுற, போலாம்.
2: ஸ்மிட்டி, நீ பின்புறம் போய் பாரு, நான் இங்க இருந்து உள்ளே செஞ்சு பாக்குறேன்.
1: சரி ரெவரண்ட், எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய விரும்புறீங்களா?

0: உனக்கு என்ன பிரச்சனை?
1: இங்க இருட்டுல சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் நான் இல்ல. ஒரு நிமிஷம், இது என் நிகழ்ச்சியை கெடுக்க போறதுலன்னு சொல்ல.
2: நீ இதை சரி செய்ய முடியுனா நான் இல்ல.
3: புரியுத?
2: அது ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி இருக்குதா?
1: இது ஒரு பெரிய குழம்புதான்.
4: நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலை நான் 60 மில்லியன் கேக்கும் மக்களுக்கு என் வாழ்க்கையிலேயே பெரிய நிகழ்ச்சி நடக்க போறது என்று வாக்குறுதி கொடுத்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் தண்ணீர்ல நடக்கணுமா? அடடா சாத்தான்.
0: இங்க எங்காவது வேலை செய்ய ஒரு போன் இருக்கணும்.
2: அது வேலை செய்யாது ஸ்மிருதி.
5: ஒரு ஹாம் ரேடியோ இருக்கு, ஆனா அது அவசரத்துக்கு மட்டும்தான்.
0: நாமே இது அவசர நிலையின் நடிக்கலாமே இதையா?

0: எந்த ஐடியா இருக்கா?
1: பழைய மீட்டோ ஃபார் இப்படி யாராவது செய்யுமா?
0: போச்சு போல.
2: இங்க என்ன நடக்குது?
1: நடக்கவே முடியும். அடுத்த ஊர் வெறும் 80 மைல் காண.
2: சரி, நான் நடக்கலாம் போல இருக்கு.
1: ஆமா, அந்த வேலைக்கு நீங்க போதுமான உடற்பயிற்சி உடையவராகவே தெரிகிறீங்க. மறுமரத்தையும் மறக்காதீங்க.

0: டான்ட்ரன்மா யார்?
1: அவரை பத்தி நான் ஒரு போதும் கேள்விப்படல.
2: கவலைப்படாத
3: வெளியில சுற்றி பார்க்கலாம்.

0: என்னப்பா சௌக்கியமா? நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த அந்த மிக பெரிய அளவற்ற செல்வத்தை ஒரு வழியாக இப்போது சம்பாதித்து முடித்து விட்டாயா?
1: அப்படி ஒண்ணும் இல்ல, அந்த கனவுகள் எல்லாம் கொஞ்சம் உண்மையோடு மோதி வந்த நான் இன்னும் ஒரு டெக்கியா போராடி கொண்டிருக்கிறேன்.
2: முதன்மை டெக்கி?
1: முதன்மை டெக்கி? சாவத்தவர உன் வாழ்க்கையில வேற ஆண்கள் இருக்கிறாங்களா?
2: அதற்கு என்ன அர்த்தம்?
1: அவர் உன்னை ஹவாயில் உள்ள தன் கடற்கரை வீட்டுக்கு அழைத்தாரா? ஆஸ்திரியாவில் ஒரு ஸ்கீ லாட்ஜுடன்
2: நீங்கள் எனக்கு யாரையாவது சந்திக்கிறேனான்னு தெரிந்து கொள்ள விரும்பினால் நீராக கேட்கலாமே.
1: நான் ஏன் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும்?
2: இது வெறுமனே முட்டாய்த்தனம்.
1: இல்ல, இது ஏன் தவறு? மன்னிக்கோ, தயவு செய்து திரும்ப வா.

0: ஒண்ணும் இல்ல.
1: வெப்காஸ்டை இயக்க எவ்வளவு நேரம் ஆகும்?
2: முக்கிய டிஷ்ஷுக்கு இணைப்பு மீண்டும் நிறுவப்பட்டுவது. சிக்னல்ஸ் திரும்ப வந்துவிட்டால் நாம் அதை அங்கே கொண்டு சேர்க்கலாம். நீ ஹெட்செட்ல கேட்கலாம். இவை எல்லாம் என்ன பழைய
3: அங்கே இருக்கிறது ஸ்ட்ரிப் சாட் ரெக்கார்டர். இது ஒரு சைஸ்மோகிராஃப் மாதிரி. இதனால நீ சிக்னலை பார்க்க முடியும். ஜாக் அவர்கள் டிஸ்கை எதற்காக எரித்தார்கள்
1: எனக்கு தெரியவில்லை, ஆனா கம்ப்யூட்டர்கள் வெறுமையாக இருக்கின்றன. அவர்கள் சிக்னலின் ஒவ்வொரு தடயத்தையும் அழிச்சு விட்டார்கள்.
3: யாராவது ஏன் அப்படி செய்வார்கள்?
2: அவர்கள் திருட மாட்டார்கள், அவர்களே அறிவிப்பார்கள். இந்த கண்டுபிடிப்பு விலைமதிப்பற்றது.
1: அப்படி நினைக்கவில்லை. இங்கே வேறொரு விஷயம் நடக்கணுது.
4: நீங்கள் முற்றிலும் சரியில்லையே. நான் தியானத்துல என் சக்தியை சுத்திகரிச்ச போது எல்லாம் எனக்கு தெளிவா புரிஞ்சது. இது மிகவும் வெளிப்படையா தெரிகிறது. அவர்கள் வெறுமனே அதில் மூழ்கி விட்டார்கள். ஆம், படைப்போலி அவர்களால் தொடப்பட்டவர்கள். இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த இரு இளைஞர்கள் எங்கும் இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது வெளிப்புற உயிர் சக்தி கடவுளின் கை கீழே வந்து அவர்களை தொடுகிறது. அவர்களுக்கு இந்த சிக்னலை அனுப்புகிறது. அவர்களை ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு செல்கிறது.
5: பாதிரியாரே விடுங்கள், இந்த இடம் அழிக்கப்பட்டு விட்டன.
3: இப்போது நீங்க இதை பற்றி இவ்வளவு தெரிந்தா அப்ப அந்த தொழிலாளர் பணிப்பாளர்கள் எங்க?
4: பூமியில நடக்க சென்று விட்டார்கள். அவர்கள் தங்கள் சொத்துக்களை விட்டுவிட்டு மகா பணியை நிறைவேற்க சென்று விட்டார்கள். மக்களிடையே வார்த்தையை பரப்ப ஒருவர் ஒருவர் ஆன்மா ஆன்மாவாக.
5: அது முட்டாள்தனமா இருக்குதே. உங்களுடைய அந்த பெரிதாக்கப்பட்ட வேத கருத்து
4: சாவம்பா. நான் இப்போது உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க தொடங்குறேன்.

0: எல்லாம் சரியாக இருக்கிறதா?
1: உண்மையிலேயே அது மிகவும் மோசமானதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டது.
0: போத்திரம் உண்டா இருக்கும்.
2: ஜாக், இந்த அச்சு பிரதிய பார்.
3: நான் கேட்டுட்டுமா? பண்ணிட்டோ, நிஜமாகவே இது எனக்காகத்தானா? உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் இந்த இடத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
2: இந்த யார் பொறுப்பு? ஏய், எல்லாம் ஓகேவா?
4: இந்த மலைகள்ல பெரிய புயல் வரப்போகிறது. நாம் உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கூட்டாட்சி பகுதி.
1: இது எங்க இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இது என் வானியல் ஆய்வகம், நீங்க சொல்ல முடியாது.
4: இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயம்.
1: நீங்க தனியார் சொத்துல இருக்கீங்க சிப்பாய். நான் ஒரு பொதுமகன், சரியா? நான் உத்தரவுகளை ஏற்க மாட்டேன்.
4: நான் இப்ப பொறுப்பேற்கிறேன். என் மேலதிகாரியிடமும் நேரடி உத்தரவு கிடைக்குது.
1: இல்ல, நீங்க பாருங்க கர்னல், கடைசி தேர்தலுக்கு பிறகு நீங்களும் உங்க ஆட்களும் உங்க கமாண்டரும் எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவருக்கு நீங்க அவங்க முக்கியமான நன்கொடையாளரை அவர் தனிப்பட்ட ஆர்வம் கொண்ட ஒரு திட்டத்திலிருந்து தள்ளி வைக்க முயற்சிக்கிறீங்கன்னு சொல்லா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நம்புறேன்.
5: ஐயா, நாங்கள் வெளியே உள்ள கட்டிடங்களை தெரியும். டெக்னீஷியன்கள் எங்கும் காணவில்லை. ரேடியோ செல்போன்களை செதுகினோம், எதுவும் வேலை செய்யவில்லை. ஹெட்செட்டுகள் மட்டுமே வேலை செய்கின்றன, அதுவும் உள்ளூர் மட்டும்.
6: முன்வாயில பாதுகாப்பாக வையும்பே. அந்த இரு ஆட்களை தொடர்ந்து தேடலை. ஓமே,
4: இங்க வேலை செய்த அந்த ரெண்டு டெக்னீஷியன்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா?
1: தெரியல.
4: இந்த கேள்விய சாவிடம் கேக்குறான்.
1: எங்களுக்கு தெரியவில்லை. நாங்க இங்க வந்த போது அவர்கள் ஏற்கனவே போயிருந்தார்கள்.
4: சரி, எல்லோரும் கவனமாக கேளுங்க. நான் பொறுப்பேற்கிறேன். இந்த கட்டிடத்தை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது. பாருங்க, அந்த அறைகளை சோதனை இடுவோம். லெப்டினன்ட் சிப்பாய் சர்வா.

0: இது அப்பத்தமானங்க.
1: நாங்கள் இங்கே ஜிஐயால சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளோம்.
0: ஜோ
1: ஓ மற்றும் ஜிஐ
0: ஜேம்
2: அபத்தமானது இல்ல ஒரு குழந்தை இல்ல சாதகமான பக்கத்தை பாருங்க. நாம் என்ன கண்டுபிடித்திருக்கிறோம் என்று பாருங்க. உயர்நிலை உணர்வு நிலைக்கு செல்லும் கதவை நாம் கண்டறிந்து விட்டோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
3: யாராவது அந்த வெள்ளநிலையை பாப்பீங்க? என்னல
4: அந்த வெள்ளனி? அது ஒரு சிறிய முடி நிறைந்த எலி மாதிரி இருக்கும். நான் அதிகமா கவலைப்படவில்லாமா? நான் அதை உங்களுக்காக பிடித்து தருகிறேன். நன்றி.
3: வெக்க நன்றி.

0: வரவேற்கிறேன்
1: ஐயா.
0: டியூஸ்னோ, அது சுவாரஸ்யமா இருக்கிறது. இந்த மருந்து இன்னும் ஒரு மாதம் போதுமானதாக இருக்க வேண்டும்.
2: எல்லா மதங்களும் நம்முடைய உண்மையான சக்தியை அடக்கவும் தனிப்படுத்தவும் முயற்சி செய்துள்ளன. ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உலகளாவிய சக்தி இருக்கிறதுன்னு நான் நம்புறேன். அந்த சிக்னலை கேருங்க. நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நாம் ஒரு புதிய நிலைக்கு செல்லும் கதவை கண்டுபிடித்துள்ளோம் என்று பெய்தி நகலுக்கு.
3: நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? இந்த விண்வெளியிலிருந்து வரும் சிக்னல் நம்மை தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த மக்களுக்கு எப்படி சொல்வது? பைபிள்ல எங்க இது சொல்லப்பட்டிருக்கிறது?
0: ஸ்மிட்டி, இது சரியான நேரம் அல்லவோன்னு நினைக்கிறேன். இல்ல
3: ஜாக், எனக்கு உண்மையில தெரிந்து கொள்ள வேண்டும்.
2: ஓ, இப்போது பாரு, பைபிள்ல உலகில் உள்ள அனைத்து அறிவும் இருக்கிறது என்று நீங்க சொல்ல வரலையே.
3: பிரபு, நான் உலக அறிவை பற்றி பேசவில்லை, நான் பைபிளை பத்தி தான் பேசுறேன்.
4: ஒரு நிமிடம் போறோம். நீங்களும் அந்த மதவெறியர்களில் ஒருவரா? இல்ல, ஆனா நீங்கள் இருவரும் ஒரே விஷயத்தை நம்புறீங்க.
3: இல்ல, அதுதான் என் கருத்து. இது ஒரே மாதிரி கிடையாது, இதற்கு அருகிலும் இல்ல. ஒரே ஒரு உண்மைதான் இருக்குது, அது இது கிடையாது. அவர் ஒரு சிக்னல் நம்மை கடவுள்களாக மாற்றும் என்று பேசுகிறார். அது நடக்க வாய்ப்பே இல்ல.
2: இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க. அந்த நிறுவனத்தின் ஒரே நோக்கம் வெளிகிரக வாழ்வை கண்டுபிடிப்பது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இவ்வளவு மதபிரமையோடு நடிக்கிறீங்க? அது கொஞ்சம் பாசாங்க மாதிரி இல்லையா?
0: ஏய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
2: இங்க யாராவது கணினி நிபுணரா இருக்கீங்கன்னா, ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? நாம் வெளி உலக தொடர்பை ஏற்படுத்தும்.
0: ஜாக் ஜோன்ஸ் நிபுணர் முதல் வகுப்பு, பொருளாதார நிலை கடைசி வகுப்பு, உங்களுக்கு சேவை செய்ய தயாரையா?
2: சரி, உங்களை பத்தி என்ன, நீங்க ஒரு நிபுணர் இருக்காமே?
5: நான் ஒரு வியாபாரி, கம்ப்யூட்டர் பைத்தியம் இல்ல.
6: தற்போது நான் ஒரு சினிமா திரைப்பட இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
2: சரி, நீங்க தான் நம்ம ஆளு போல ரெட்டு வாங்க, அதை தொடாதீங்க ரெவரண்ட்.

வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் இப்போது உங்கள் முன்னால் நின்று என்னை பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் எனது எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவே இருக்கும். நான் இங்கே வந்திருப்பதன் நோக்கம் மிகவும் தெளிவானது. நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவதே சிறந்தது என்று நான் நம்புகிறேன். இந்த இனிய தருணத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன்.

0: எப்படி இருக்கு?
1: நீங்க ரீடர்ஸ் டைஜஸ்ட் சுருக்கப்பட்ட பதிப்பு வேண்டுமா?
0: அப்படின்னா மெதுவா? பரவாயில்ல, ஒரு படி ஒரு படியா. மதிப்புள்ள ஒன்றை உருவாக்க நேரம் ஆகும். நீங்க எவ்வளவு காலமா டெக்னாலஜியில இருக்கீங்க?
2: சுமார் 12 வருஷம்.
0: நிச்சயமா நல்லா இருப்பீங்க.
2: சில சமயங்கள்ல நான் பிரகாசமான திறமைய காட்டுவேன்.
0: பாடி,
3: நன்றி கர்னல். நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் என் வாழ்க்கை முழுக்க இந்த ஆளோட ஆமையில தான் இருக்கேன். அதுக்கு ரொம்ப பெருமை. நான் பிரபஞ்சத்திலேயே பெரிய அமைதி பாதுகாப்பு படையை பிரதிநிதித்துவப்படுத்துறவன். உலகம் நம்ம அழைக்கும் போது நம்மாலதான் எல்லாம் சரியாகும். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா நாம ஏன் இப்படி இருக்கோம் ஜாக்? நாம என்ன செய்யறோம்னு இல்ல, நாம என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். அதுக்குத்தான் தடுப்புன்னு சொல்லுவாங்க சாத். உலக அமைதிக்காக நாம நியூட்ரான் குண்டை வீச வேண்டிய அவசியம் இல்ல. நாம விரும்பினா செய்ய முடியும் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் போதும். அதுக்குத்தான் இந்த சின்ன அர்த்தம். உலகத்துல யாரும் அதை எதிர்க்க தைரியம் செய்ய மாட்டாங்க. அதுதான் உலக அமைதிக்கான முக்கிய விஷயம். இப்ப பாருங்க, நீங்க ஷாவுக்காக வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னும் நிறைய இருக்கு. நான் கேக்குறது பெரிய பார் வேலை பாத்துக்கோங்கன்னுதான். சரிதானா? சரி, அந்த கோழி எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க.

0: ஷாவுக்கு எப்படி எல்லா அழகான பெண்களும் கிடைக்குது?
1: அதுவும் எனக்கு தெரியல. லிமோஸ் நல்ல வைன, ஒரே ஒரு தனி வானியல் ஆய்வகம் கூட இருக்கலாம். நிச்சயமா பொருந்த உடை எப்போதும் நல்ல அரங்கம். ஆனா உங்க மேல பார்த்தா, உங்க மேல
0: ஓ லெப்டினன்ட், நான் ஜாக். ஆனா என் நண்பர்கள் என்ன ஜாக் ஏன்னு கூப்பிடுவாங்க. நீங்க யாரு? அவங்க தன்னோட வேலையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க.

0: ஏய், தயவு செய்து கொஞ்சம் நில்லுங்களே.
1: ஜே கர்னல் சாதனங்களை சரி செய்ய முடியுமா?
0: பாரு கர்னல் பத்தம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு நிச்சயம் தெரியும். கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்கு ஏதாவது ஊக்கம் அளிக்கும் பேச்சு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். பாரு ஜாக்,
1: ஜாக் தான் ஜாக், அதாவது ஜாக் பி நிம்பிள், ஜாக் பி குவிக் மானே.
0: ஜாக்,
1: ஆமா
0: சரி புரிஞ்சற ஜாக். அவருக்கு ஒரு விஷயம் தான் முக்கியம், சிக்னலை கட்டுப்படுத்துமா. அது எனக்கு புரியுது, நாம் எல்லாம் அமெரிக்கர்கள் தானே இல்லையா? ஆனா ஜாக், இதுக்காக நான் நிறைய முயற்சி பண்ணிருக்கேன். நானும் என் நாட்டுக்காக மற்றவர்களை போலவே உதவ தயாரா இருக்கேன். ஆனா மனசை திறந்துகிட்டு இருக்கலாம்.
1: நான் கேக்கிறது ஒன்றே ஒன்றுதான், நீ எதுவும் செய்யாம ரிலே ரெடி ஆகிற நேரம் வந்துடும் போது முதல்ல எனக்கு சொல்லு.
0: நீ அப்படி பண்ணினா உனக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் இருக்கு, பெருசா ஒரு ஃபெராரி அளவுக்கு வாழ்க்கையே மாறும் மாதிரி போனஸ்.
1: சரி, பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு சிக்னல் இல்ல. அதாவது சிக்னல் இருக்கு, ஆனா அது ரேம்ல தான் இருக்கு. எதுக்கோ அது ஹார்ட் டிரைவுக்கு டவுன்லோட் பண்ண முடியல.
0: சரி, நம்ம ரேம்ல இருந்து நேரடியா ரிலே பண்ண முடியாதா?
1: அப்படிதான் நினைக்கலாம், ஆனா அது எதுவும் செய்ய மாட்டேங்குது. நாம் அதை கேட்க முடியும், குறைஞ்சபட்சம் நீயாவது கேட்க முடியும். என் ஹியரிங் எய்ட அதை பிடிக்க முடியல. உயர்ந்த அதிர்வெண்கள் தான் காரணம் இருக்கிறோம். பிரச்சனை என்னன்னா அதை நசல் எடுக்க முடியல, சேவ் பண்ண முடியல. நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை டிலீட் கூட செய்ய முடியாது.
0: முயற்சி
1: தொடலு.

0: இது கடினமா இருக்கு இல்லையா? இப்படி இங்க புகைப்பிடிக்க முடியாது.
1: இங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியாதுக்காக நான் கட்டுப்பாடுகளுக்கு பழகிய பெண் கிடையாது. சரி,
0: சில கட்டுப்பாடுகள் இல்லாம சுதந்திரம் கிடையாது.
1: நீங்க தெரிஞ்சுக்கணும், எனக்கு எப்போதும் யூனிஃபார்ம்ல இருக்கிற ஆண்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு.
0: அப்படியா? யூனிஃபார்ம்ல இல்லாம இருக்கும்போது என்ன?
1: சென்வரி, சொல்ல வேண்டாம் கர்னல், நீங்க கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு.
0: இந்த புத்தகத்துக்கு நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. நான் வேற ஆண்கள்ல இருந்து வேறுபாடுதேன்.
1: இல்ல, நீங்க வேற மாதிரிதான். நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க, நீங்க சக்தி வந்தவரா இருக்கீங்க. உங்க அடுத்த கட்டளைக்காக ஆயிரக்கணக்கான ஆண்கள் காத்திருக்காங்க. நான் நிச்சயமா நினைக்கிறேன். நீங்க விரும்பினா சில நிமிடங்கள்ல ஹெலிகாப்டரை இங்க கொண்டு வர முடியும். உண்மையிலேயே நீங்க விரும்பினா
0: நான் அப்படி செய்யுங்க. மிஸ் வான்ஸ்
1: கண்ணா,

0: சரி, நாம் எல்லா வாய்ப்புகளையும் கவனிக்கிறோம் போல இருக்கு.
1: அதனாலதான் எனக்கு அதிக சம்பளம் தராங்க.
0: நான் ஒரு வரைபடத்தை எடுத்தேன். இந்த இடத்தை கட்டும் போது தண்ணீர் ஓட்டம் போக ஒரு சுரங்கு கட்டணும் ஆனது. அது இந்த மலைக்கீழே சுமார் 300 யார்ட்ஸ் போகும். அது நம்மை காவலாளிகளை தாண்டி கொண்டு போறோம்.
1: அதுக்கப்புறம் என்ன?
0: அப்புறம் நாம தான் நம்ம நாமே பாத்துக்கணும். பயணம் நீளமா இருக்கும், ஆனா முடியாதது கிடையாது. நான் ஒரு சாலையை அடைஞ்சிட்டு ஒரு போனை கண்டுபிடிச்சா சில தொடர்புகளை பயன்படுத்த முடியும். மிகவும் மோசமான நிலை வந்தாலும் நான் பதிவு செய்த சிக்னலை என் வலைத்தளத்தில் மீண்டும் ஒழிக்க வைக்கலாம்.
1: அதை நீங்க எப்படி செய்ய போறீங்க? சரியா,
0: உங்க கையில இருக்கிற டிஸ்கட்டோடா
1: என்ன
0: முயற்சி கூட செய்யாதுமே.
1: இந்த செய்தியை வெளியிடுற உரிமை எனக்கு தான்.
0: ஒப்பில்லா, நாம இங்க யூட்டிலிட்டி ரூம்ல இருக்கிற சுத்தமான ஹேட்ச் வழியா வெளிய போக முடியும்.
1: அப்ப நாம இன்னும் எதுக்காக காத்துக்கிறோம்? நான் அந்த டிஸ்க பாதுகாப்பாக உழைச்சு வச்சிருக்கேன். அப்படின்னா சரி.

0: நீங்க சந்தோஷப்படணும் போல.
1: நீங்க அந்த சிக்னலை கேட்க முடியலங்க.
2: அது எனக்கு சந்தோஷம் தரணும்னு ஏன்? அதைத்தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு அருமையா உணர வைக்குது, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு உணர்வோட இருக்குன்னு.
3: ஜாக்கு, இங்க ரொம்ப விசித்திரமான விஷயம் நடக்குது, இத பாரு.
4: நம்மோட சகோதரி நிலையத்துல இருந்து வந்த ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்தேன்.
0: ஒரு சிக்னல் வந்தா அதன் கோஆர்டினேட்ஸ் தானாகவே மூலத்தை உறுதி செய்ய அனுப்பப்படும்.
2: அந்த சிஸ்டத்தை நான் தான் வடிவம் வச்சேன்.
5: நேத்து இரவு 9 மணிக்கு ஒரு சிக்னல் வந்தது.
0: தற்போது வரை எந்த விதமான கோஆர்டினேட்ஸும் அனுப்பி வைக்கப்படவில்லை.
6: அது முடியாத விஷயம்.
4: நிச்சயமா நீங்க சொல்வது முற்றிலும் சரிதான்.
6: யாரோ கோஆர்டினேட்ஸ தடுக்கவோ மாற்றவோ செய்திருக்கணும்.
4: நீங்கோ நானும் நல்லா தெரியும், இது எல்லாமே தானாக நடக்கிறது. இல்ல, கோஆர்டினேட்ஸ் ஒரு விஷயத்தையும் மட்டும் அர்த்தம், அதாவது இந்த சிக்னல் வெறி விண்வெளியில இருந்து வரல. சூப்பர்.

0: ஜாக்கு, இது எல்லாமே நிரலாக்கப்பட்ட அறிவியல் தரவு. இது பொய் சொல்லாதட. பாரு, நான் அதை கேட்டு பார்த்தேன், அது நீ ஏதோ சரியில்லை. தெரியல, இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் மாறினதை கவனிச்சியா? எல்லாரும் ரொம்ப சத்தமா முரட்டுத்தனமா ஆயிட்டாங்க. அந்த கர்னல் முகத்தை பாத்தியா? அவன் உனக்கு அதே அழா தெரியுதா?
1: இவங்க எல்லாரும் பெரிய அதிகாரம் கொண்டவங்க, நிறைய அழுத்தத்துல இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் பந்தயத்துல இருக்கு.
0: இல்ல ஜாக், அதை விட அதிகம் இருக்கு.

0: ராஜாக், இது தெளிவாக இருக்கிறது. நீ ஏன் புரிந்து கொள்ள முயற்சிக்க மாட்டேங்கிற?
1: நான் உன்ன விட கொஞ்சம் கூடுதல் ஆதாரம் தேவைப்படுகிற போல இருக்குது.
0: இன்னும் என்ன வேணும் உனக்கு?
1: நம்பிக்கைக்கான ஆதாரம் வேணும். பைபிளின் பின்பக்கம் இருந்து வந்த பைத்தியக்காரமான கற்பனை அல்ல.
0: உனக்கு என்ன இவட்டுக்கு?
1: எல்லாமே. அல்லது நீ உன் பட்டியலை இனிமேல் வைத்துக் கொள்வது இல்லையா? புகைப்பிடிப்பது, மதுபானம், தவளே, சிட்ஸ், மிகவும் மிகவும் தலு, உன் புத்தகத்துல எல்லாமே தவறுதா?
0: பார், நான் சரி, நீ என்ன தெரியுமா, மன்னிக்கறோம். சரி, இதை விட்டு விட, மன்னிக்கோ.
1: சரி, ஆமா, நாம் இதை விட்டு விடலாம். வாதம் செய்ய வேண்டாம். நாம் எல்லோரும் நல்ல சிறிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம். உனக்கு தெரியுமா, நீயும் பிளெச்சருக்கு போலவே இருக்கிற.
0: என்ன பிளெச்சருடன் ஒப்பினாவ?
1: வேறுபாடு இந்த
0: ஏன்னா நான் கடவுளை நம்புகிறேன் ஜாக், கடவுளாக மாறுவதே அல்ல. பார், இது ஏதோ உலகளாவிய உயர் சக்தியை தியானிப்பது அல்லது உயர்ந்த நிலை உணர்வை அடைவது பற்றியதல்ல. மேலும் இது வெளி விண்வெளியிலிருந்து வரும் ஏதோ ஒரு சிக்னலை பெறுவது பற்றியதும் அல்ல.
1: நீ என்ன சொல்ற? அந்த சிக்னல் நரகத்திலிருந்து வரலாம்னு சொல்றயா? இசாசா, சாட்டாமா, உனக்கு தெரியுமா
0: அதுதான் நீ வாழ்க்கைய நடத்துறது இல்லையா ஜாக்? நகைச்சுவை மற்றும் பாதி முயற்சிக நான் உன்னை கவனிச்சிருக்கேன் ஜாக். பெரும்பாலும் நீ எல்லாரையும் விட மைல்கள் முன்னாடி இருக்கிற, அப்புறம் நீயே திடீர்னு சும்மா நிக்க ஆரம்பிக்கிறாய். க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி எரித முடிச்சேன்.
1: அதுல என்ன தவறு இருக்கு?
0: சக்கு, நீ எல்லாரிடமும் இருக்கிறத விரும்புற, ஆனா உனக்கு தேவையான எல்லாமே உன்னிடம் இருக்கு, ஆனா நீ அதை வீணாக்குற. நம்ம மாதிரி
1: அப்படி இல்ல ஸ்மிட்டே, நான் உன ரொம்ப பிடிச்சிடல. ஆனா
0: என்ன, இது ஒரு ஜெட் விமானமா?
1: கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்னால சமாளிக்க முடியல. நான் ஒரு முக்கோண காதல்ல சிக்கி இருப்பதாகவும் அதில் நான் தனித்து விடப்பட்டிருப்பதாகவும் உணர்ந்தேன்.
0: ஒருவேளை என் வாழ்வில் உனக்கும் கடவுளுக்கும் போதுமான இடம் இருக்கிறதுன்னு உனக்கு எப்பவாவது தோன்றியதுண்டா?

0: என்ன நடக்கிறது? நான்
1: இப்ப ஏதோ பார்த்தேன். தர்னல் உலேசன்கா?
0: இவர்கள் பல ஆண்டுகளா ஒன்றா பணியாறி இருக்க வேணும். என்ன நடந்திருக்குமோன்னு என்ன தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை ஐயா. இவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஸ்விங்கர் இவங்களை இங்கே இழுத்து வந்திருக்க வேண்டும். உங்க கை கொடுங்க.
2: அதை நன்றாக மூடி வைங்க.
3: சரி ஐயா.
2: நீங்க அங்கே என்ன செய்ய நினைத்தீர்கள் என்று நினைக்கிறீர்கள்?
4: காரை அங்க என்ன செய்யுங்க?
2: வாய மூடு மிஸ்டர். அவளை சோதிங்க.

0: இது நான் நினைப்பது தானா? நான் கேட்டேன், இது நான் நினைப்பது தாமா?
1: கர்னல், இன்ன கொஞ்சம் தளர்ந்து பாருங்க, இங்க வாருங்க.
0: அனைவரும் இங்கே வாருங்க, கவனமாக இதை கேளுங்க. இதோ அது வந்து விட்டது. தயவு செய்து நான் சொல்ல போகும் இந்த முக்கியமான விஷயங்களை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் சற்று கேளுங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
2: மின்சாரம் என்ன ஏத்துற?
3: இங்க சிக்னல் எங்கே கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து சிக்னல் இருக்கும் இடத்தை என்னிடம் சொல்ல முடியுமா?
0: என்ன செய்ய?
3: இது தவறு. என்ன கேளுன? அந்த சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனா அது வெளி விண்வெளியிலிருந்து வரவில்லை. நம்மோட சகோதரி நிலையங்களை நான் பார்த்தேன், எந்த உறுதிப்படுத்தும் அறிக்கைகளும் இல்ல.
0: இது ஒரு வானியல் ஆயுளதம். இதன் முக்கிய பணி வெளி விண்வெளியிலிருந்து விஷயங்களை பரிசோதிப்பதுதான். அது வெளி விண்வெளியிலிருந்து வந்தது.
3: மன்னிக்கவும் கர்னல், நீங்க தவறா இருக்கிறீர்கள்.
1: சிக்னல் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க.
3: நான் சிக்னலின் கால அளவ பார்த்தேன்.
1: ஸ்மித்தி வேண்டா,
3: அது 6.66 வினாடிகள்.
1: என்ன, அதைத்தான் நீ கவலைப்படுறிய? நீ பைத்தியமா? நீ என்ன செய்திருக்கிற என்று உனக்கு புரிகிறதா? நீ என்ன எவ்வளவு இழப்புக்கு உள்ளாக்கினா என்று உனக்கு தெரியுமா?
4: சிஸ்டம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: இப்போ அது முக்கியம் இல்ல இல்லையா? நீ வேலை விட்டு விட்டாய்.
4: நன்றி ஆண்டோவே. நம்பி
1: என்ன நடக்கிறது?
4: மிகவும் தாமதமாகி விட்டன. கம்ப்யூட்டர் இயக்கப்படவில்லை. சிக்னல் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது நம்மிடம் நெருங்கி வருகிறதா? ஹவாய்

0: அதை நிறுத்தமாய்யா.
1: அங்க என்ன நடந்தது?
0: அல்ல, ஹெட்செட்ல வந்தது ஐயா.
1: என்ன,
2: நீ என்ன பேசுற? மற்றவர்கள் எங்க?
0: அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள்.
1: எந்த
0: அவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டு பிசாசு பிடித்த மாதிரி நடந்தார்கள். அதை வெளியே விட கூடாது.
2: லெப்டினன்ட்
1: இப்ப பாரு சிப்பாய்.
0: பின்னால் இல்லையா?
1: என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை.
0: பின்னால்
1: இது இப்படிதான் நடக்க போறது.
0: நீங்க என்ன சொல்றேன் கேக்கலங்க ஐயா.
1: சொன்னதை கேக்கல. இப்போ இது எப்படி நடக்கும் சொல்றேன். நீங்க அந்த துப்பாக்கிய ஹோல்ஸ்டர்ல வைக்கிறோம். நான் சொல்றேன், அந்த ஆயுதத்தை பாதுகாப்பாக வைங்க.
2: ஓய்,

ஐயோ சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்ச பிறகு லெப்டினன்ட் அவர்களே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? லெப்டினன்ட் அவர்களே,

0: ஆங்கில அது எப்படி சாத்தியம்?
1: அது ஒரு சிக்னல்.
0: நீங்க அதை விடுறீங்களா?
1: நீங்க அந்த சிப்பாய கேட்டீங்க, அது ஹெட்செட்ல அந்துக. அவருக்கு சொல்லுங்க, லிப்டிமென்ட் நீங்க கேட்டீங்க. கர்னல், நீங்க கட்டுப்படுத்த முடியாத ஒன்று திறந்துட்டீங்க. அதை செய்து நம்ம எல்லாரையும் ஆபத்துல வச்சிட்டீங்க.
0: கர்னல், நீங்க எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
2: ஓ ஐயா, இப்பதான் ஆரம்பம். நாம ரொம்பவே அதிகம் பார்த்துப்பார். நீங்க எங்களை நம்பணும், இல்லை என்றா எங்களை கொல்லணும், சரியா? இரண்டையும் செய்ய முடியாதுன்னு யார் சொல்றாங்க? நான் சொல்ல போகும் விஷயம், இந்த அறையிலிருந்து வெளியே போகும் முன் அதை மனதுல வைங்க. இந்த திட்டம் பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனதை கட்டுப்படுத்தும் முயற்சிகள், பல்வேறு விருப்பங்களை ஆராய்தல், பாராநார்மல் முதல் வெளி விண்ணிலிருந்து வரும் சிக்னல்கள் கர. ஆனா வெற்றி இல்ல. இப்போ 2 வாரங்களுக்கு முன்னாடி அர்ஜென்டினா வானியல் ஆய்வகம் ஒரு சிறிய சிக்னல் துண்டை எங்களுக்கு அனுப்புனாங்க. நாம அவர்களுக்கு பதில் சொல்லும் முன் அந்த நிலையம் அழிக்கப்பட்டது. அவர்கள் தீவிரவாதிகள் என்று சந்தேகித்தார்கள். அந்த சிக்னல் நாம இதுவரைக்கும் பார்த்ததோ கேட்டதோ இல்லாத மாதிரி இருந்தது. அதை நகல் எடுக்க முடியல, அது நம்ப முடியாது, அதை சத்தமாக்க முடியல, அதை இன்னும் மெதுவாகவும் செய்ய முடியற, அதை எப்படியும் மாற்ற முடியல, அது அப்படியே இருந்தது. அதனால ஒரு பொருளை சோதிக்க ஒரு வாய்ப்பு எடுத்தோம். உள்ளுணர்ச்சி ஊட்டம் மட்டும் ஆழமான தியானம், அது வேலை செய்தது இல்லையா லெப்டினன்ட்?
0: அப்படி என்றால் இந்த சிக்னல் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
2: நாங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வானியல் ஆய்வகத்திலையும் தொடர்பு அமைப்புல ஒரு வைரஸ நுழைச்சோம். அந்த சிக்னல் மீண்டும் வந்தா ஒரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவு அதை பிடிக்கும்னு நம்பினோம். நேத்து அது பலன் தந்தது.
0: அதனாலதான் நீங்க இங்க மூலத்திற்கே வந்தீர்கள்.
1: ஆனா இது கட்டுப்பாட்டை தாண்டி போயிட்டல.
0: நீங்க இதை விட்டு விடுவீர்களா?
1: மக்கள் இறந்து விட்டாண்டு.
2: அதை மாற்ற முடியாது, இது தேசிய பாதுகாப்பு விஷயம்.
1: இல்ல, இது அகந்த மற்றும் அதிகாரம் பற்றியது.
2: இல்ல, நீங்க தவறா நினைக்கிறீங்க, நீங்க முற்றிலும் தவறா இருக்கிறீங்க. இது அமெரிக்காவை பூமியில மிக சக்தி வாய்ந்த நாடா மாற்றுவதற்காக தான்.
1: மக்கள் இறந்து விட்டாரு.
2: நான் அதிகாரத்தின் அதிர்ச்சிதா? அதிகாரத்தை பயன்படுத்தாம அதை வைத்திருக்க முடியாது. நாம் குண்டை வீசவில்லை என்றால் போர வென்றிருப்போமா என்று நினைக்கிறீர்களா? எப்படி முடியும்?
3: அதனால் வார்த்தைகளால ஏமாறாதீர்கள் ஸ்மிதி அம்மா. ஒரு சிறிய ரிவால்வர் ஹோல்ஸ்டர்ல இருந்தா எந்த பயனும் இல்ல. இந்த உலகில் அமைதியை பெற ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அது அமைதி இல்லாததின் விலைய உலகிற்கு காட்டுவது.
4: நான் இங்கே உள்ள மற்றவர்களுக்காக பேச முடியாது கர்னல், ஆனா இப்போதே சொல்றேன், என் ஒத்துழைப்பு நிச்சயமா நம்பலாம். உலக அமைதிக்கு நான் என் வலைத்தளத்துல அந்த சிக்னலை போடுவதை விட அதிக முக்கியத்துவம் தருகிறேன். அவருக்கு உதவ முடிந்த எல்லாவற்றையும் செய்யுங்க.
3: லெப்டினன்ட், இந்த பெண்ண அவளது அறையில பூட்டி வையுங்க.
5: இம்மா,
3: அவள் உபகரணங்களை அழிக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன்.
5: நீ அவளை பூட்டி வைக்கிறாயானால் நான் இங்கிருந்து போய்விடுவேன். பொறுப்பை ஏக்கட. ஆனா அவளுக்கு ஏதாவது நடந்தா உபகரணங்களை நீயே சரி செய்ய வேண்டும்.

இங்க வா என் செல்லமே, சீக்கிரம் இங்க வா. ஓய் ஐயோ, என்னாச்சு? இங்க வாடா தங்கம்,

0: நான் டேப் போடுறதை பத்தி கேட்டிருக்கேன், ஆனா இது
1: ஜாக்கு, நீ கர்னலின் பேச்ச நம்பி விட்டாய் என்று நம்ப முடியல.
2: ஜாக்கு வாய மூடு, நன்றாக யோசிச்சு போல. நான் இல்லைன்னு சொன்னிருந்தா இப்போது நாம் எல்லாம் இறந்திருக்க வேண்டும். 50 பில்லியனை 100 பில்லியனா மாற்றுவதற்காக யாரையும் உயிரிழக்க வைக்க மாட்டேன். அப்படி என்றால் அனைத்தையும் பணயம் வைக்க வேண்டுமா? நண்பர்கள், குடும்பத்தை? எனக்கு விருப்பம் இல்ல. நீ ரிலேய முடிக்க வேண்டும். ஆனா அது முடிவதற்கு முன் என்னை தெரியப்படுத்த, நான் வச்சிருக்கிற லேப்டாப்ல இருந்து இணைத்து சிக்னலையும் அலுவலகத்திற்கு அனுப்பலாம். என் அறையில இருந்தே இதை செய்யலாம். தாமதமாகும் வரை யாருக்கும் தெரியாது.
1: அதை எப்படி நீ கட்டுப்படுத்த போகிறாய்?
2: ஓ ஜாக், தயவு செய்து நன்றா யோசிச்சு பார். அந்த சிப்பாய்களுக்கு வெளியே நடந்தது சிக்னலுடன் எந்த தொடர்பும் இல்ல. அது வாஸ்கஸ் தான். நீ அவளை பார்த்தாயே, அவன் ஒரு மயக்க நிலையில இருந்தா. அவள் அந்த பையனை கொள்கிற, நான் அந்த சிக்னலை கேட்டிருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. ஆனா அதை உலகத்துல விடுவதற்கு நமக்கு போதுமான அறிவில்லை. ஜாக், நீயும் நானும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் இந்த விஷயத்த தனிமைப்படுத்தும் தொழில்நுட்பம் என்னிடம்தான் இருக்கிறது.
1: எனக்கு வேற எந்த தேர்வும் இல்லாத மாதிரி தெரிகிறது.
3: அவை எனது பொருட்கள்.
2: இங்க என்ன நடக்கிறது என்று சொல்லும். வாங்க,
0: நான் உனக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்க. நான் ஒரு சிப்ஸ் பை எடுத்த, இந்த பைத்தியம் என்ன வெட்ட ஆரம்பித்து விட்டான்.
3: அவ ஏன் சிப்ஸ் பா?
2: ஏ, ஒரு நிமிஷம், அதற்கு பிளாஸ்டர் போடலாம்.
0: பிளாஸ்டர் தேவைப்பட போகுது. அவன்தான்
1: சரி, இப்ப வாழ. அல கவனமா பாத்துக்கோ, அது ரொம்ப ஆழமா இருக்கு. நீங்க
0: அந்த பைபிள் பைத்தியங்கள் எல்லாரும் ஒரே மாதிரிதான். அவர்கள் எல்லாம் வெடிக்க தயாராக இருக்கும் கோப குணம் நிறைந்தவர்கள்.
1: அவங்க எல்லாரும் அப்படி இல்ல.
0: ஆமா, ஆனா அந்த முட்டாள் மட்டும் கண்டிப்பா அப்படிதான். அந்த ஸ்மித்தையும் வேற எதுவும் இல்ல. ஏ, உனக்கு தெரியுமா? பாரு, இந்த மத விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நாம இதை விட்டுடலாங்க.
1: நான் தான் இதை ஆரம்பிக்கல.
0: நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த விஷயத்துல ரொம்ப பைத்தியமா ஆகிட்டாங்க. இப்ப யார நம்பணும்னே எனக்கு தெரியல.
1: இங்க யாரோ ஒரு நபர் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவரா இருக்கிறார். இதை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்குது.
0: உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஏ, எனக்கு எல்லாமே இருக்கு. பொறாமை, பேராச, பெருமை, எவரெஸ்ட், சலா.
0: நீங்க ரொம்ப நகைச்சுவை ஆளா இருக்கீங்க ஜாக். நான் உங்களை சுத்தம் பண்ணினா கொஞ்சம் அழகா கூட இருப்பீங்க. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டா இந்த மர்மமான கதையை நம்ம நிச்சயமா உடைக்க முடியும் தெரியுமா? நான் ரொம்ப பணம் சம்பாதிக்கலாம் ஜாக். அந்த பணத்தை செலவழிக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னுங்க, அப்படின்னா இதோட உண்மை கதை என்ன? திபத்தா?
1: இல்ல, நான் பகுதி செவித்திரனுடன் திறந்தேன்.
0: ஓ சரி, இத பத்தி என்ன நினைக்கிற இருக்க?
1: எந்தா? இல்ல, அதுல எனக்கு எதுவும் கேட்கவில்லை. ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்ல.
0: உங்களுக்கு அங்கே எதுவும் கேட்கவில்லையா?
1: இல்ல.
0: இப்போ என்ன?
1: இல்ல.
0: என்ன பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால்
1: இப்பொழுதா?
0: இல்ல. நினைக்கிறேன்.
1: அழகு, நான் கிளம்புறேன். ஸ்மித்தியா?

0: ஸ்மிதி, என்ன அது? அது அதுவாக இருக்கவில்லை.
1: பாரு, அத மறந்து விட ஜான். நீ எனக்கு எதுவும் கடை இல்ல.
2: நீ ஓகேயா இருக்கியா?
1: நீயே சொல், உனக்கு நான் உபதேசம் செய்ய விரும்ப மாட்டேன்.
2: மன்னிக்கவோ, உணர்வுகளை பாதிச்சதுக்கு மன்னிச்சுக்கலாம்.
1: சரி, அப்ப நீ என்ன செய்ய போற?
0: எனக்கு அதிகமான தேர்வு இருக்கிறது நினைக்கவில்லை. ஷாவோ தான் இதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட ஒரே நபர். நீங்க தெரிஞ்சுக்கோ. ஆனா நான் தொடர்ந்து யோசிக்கிறேன், கர்னல் சொல்வது சரிதானா? இந்த விஷயம் உண்மையிலேயே உலக அமைதியை கொண்டு வரும்னு இருந்தா என்ன?
1: அது இதற்கு நேர்மாறாக நடந்தா என்ன ஆகும்?

0: அவர்கள் நம்ம கொல்ல போறாங்க, நாளை கர்னல் நம்ம ஹெலிகாப்டரை விபத்துக்குள்ளாக்க போறாங்க.
1: அது முக்கியஸ்தனமானது எங்க கேட்டா?
0: ஏய் கேளாதது எனக்கு சில நன்மைகள் இருக்கு, நான் உதடுகளை படிக்க தெரியறேன்.
1: சரி, இப்போ என்ன செய்ய போறோம்?
0: எனக்கு தெரியவில்ல, ஆனா நீயும் நானும் தான் முழுக்க முழுக்க பைத்தியமாகாது ஒரே பேரு. இப்ப நம்ம ஏதாவது முயற்சி பண்ணினா அவங்க நம்ம சுட்டு வெளியே நடந்த மாதிரி காட்டிடுவாங்க.
2: இப்போ நான் யோசிக்க முடிந்த ஒரே விஷயம், இன்டர்நெட் இணைப்பை மீண்டும் ஏற்படுத்தி போலீஸ்க்கு ஒரு செய்தி அனுப்ப முயற்சிப்பதுதான்.
1: ஜாக், நீ கடவுளை நம்புறியா கொஞ்சமாவது?
0: ஸ்மிட்டி, இப்ப அது பேச வேண்டிய நேரம் இல்ல.
1: இல்ல ஜாக், இப்பதான் அந்த நேரம். இங்க நாம புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் நடக்குது. நீயே சம, எல்லாரும் மாறிட்டாங்க, நீயும் நானும் தவிர. ஏன்? அதுதான் அந்த சிக்னல், நீ அதை கேட்க முடியாது.
0: ஆனா நீ கேட்ட, உங்களுக்கு ஏன் எதுவும் நடக்கல? நான்
1: நீ என்ன பைத்தியம் நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஜாக் இதுதான் காரணம் நம்புற. ஜாக் பாரு, நீயும் ஒரு முறை பாரு சரியா? நாம அந்த சிக்னலை அழிக்க முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கும் மறைக்க எதுவும் இருக்காது, வேற யாரும் சாக மாட்டான்.
0: அப்போ நாம என்ன செய்யணும்?
1: ஜாக், நாம இருவரும் சேர்ந்திருந்தா பலம். நீ ஒரு முடிவு எடுக்கலாம், நீ நம்புறியா இல்லையா அதுதான் அந்த சிக்னல் தீயத. நீ எப்படியாவது அதை உணர்வையான்னு நான் பிரார்த்திக்கிறேன். அப்போ உணர்ந்ததும் நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும்னு நினைச்சுக்கோ.
0: நீ எனக்கு இதை ஏன் சொல்ற?
1: ஏனென்றால் நான் உன்னை காவலிக்க.
3: மில்லியன் கணக்கான பிற கிரகங்கள்ல புத்திசாலி உயிர்கள் இல்ல, உயிர்கள் பில்லியன் ஆண்டுகளாக வளர்ந்திருக்கிறது. அப்படி இருக்க நம்ம இங்க பூட்டி வைக்க காரணம் என்ன? இல்ல, அதாவது அவற்றில் சில உயிர்கள் உடல்களின் தேவையை தாண்டி காலமும் இடமும் கட்டுப்படுத்த முடியாத தூய அறிவாக வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவர்கள் தங்களை வெளிப்படுத்த முடிவு செய்திருக்கிறாங்க. அவர்கள் நம்மை தங்களை வழிபட வைக்க மாட்டாங்க. இல்லல்ல, அந்த உன்னதமான மனிதர்கள் நம்முள் இருக்கும் தெய்வீக தன்மையை வெளிக்கொணர்ந்து நாம் அனைவருமே கடவுளின் அம்சங்கள் என்பதை உணர வைக்கும் விதமாக நம்மையும் ஊக்கப்படுத்தி வழி நடத்துவார்கள்.

அண்டை வாழ்க்கை, இந்த குழப்பமான சூழ்நிலையில நான் எவ்வளவு பங்கு பெற்றிருந்தாலும் அதற்காக உங்களிடம் என் மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவளே, எனக்கு உங்களை தேவைப்படுகிறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யவும், சரியானதை செய்யும் வலிமையை அளிக்கவும். ஜாக்குக்காக நான் இருக்கமோ? இத உங்க பேர்ல கேக்குறேன். ஆமே.

நிச்சயமாக, நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நான் மிக தெளிவாக புரிந்து கொண்டேன். அதன்படியே நான் அனைத்தையும் செய்து முடிக்கிறேன். கவலைப்படாதீர்கள்.

0: உங்கட்டியும் தயவு செய்து இதை நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய எந்த அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு சுழற்சி ஆரம்பாகுது, இங்க நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் நரகத்தை உணர்றேன், இது சரியில்லைன்னு தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நாமும் கடந்து வந்தோம். நான் ரிலேய உடைக்க வேண்டி வருது, அது வெளியே போக முடியாது. நம் பல வருடங்களா சேர்ந்து வேலை பார்த்தோம். நீங்க எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல என்ன காரணம், அந்த சிக்னல் விண்வெளியில இருந்து வரக அது நேரா நரகத்திலிருந்து வருது. டிம் என்ன கேளு.
1: நன்றி ஆண்டவரே.
0: டிம் என்னை கீழே இறக்கவும். சரியா, என்னை கீழே இறக்கவும், நாம இத பற்றி பேச. அது நீ என்ன பண்ண போற டிம்? இங்கேவா, நீ எங்க போற டிம்? திரும்பவா டிம். டிம் தயவு செய்து இங்கே திரும்பி வா. நீ அங்கே இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?

0: செய்யாதீர்கள், செய்யாதீர்கள், செய்யாதீர்கள்.
1: இல்ல, நீ என்னை வெட்டி போட முடியாது. இது கடவுளை பற்றி என்று சொல்ல முடியாது. ஏய்,
0: நான் பாதுகாப்பு கேமரா வீடியோவை கண்டுபிடிச்சேன். அது என்ன நடந்ததுன்னு காட்டுது. இப்போ அலமாரிக்குள்ள உள்ள செய்தியை செய்தி அனுப்பாதன்னு சொல்றது. அந்த சிக்னல் உனக்கு புரியலையா? அத சிக்னல் அனுப்பாதன்னு எச்சரிக்கா.
1: கேட்க முடியாத பிரச்சனை எனக்கா இல்ல உனக்கா?
2: ஓ, அங்கே நிம்மே, நமக்கு ஒப்பந்தம் இருந்துச்சு ஜாக்.
0: உனக்கு என்ன பிரச்சனை? அந்த டெக்னீஷியன்ஸ் சிக்னல் அனுப்ப முயற்சிச்சு இறந்தாங்க. இதுல ஏதோ தவறு இருக்கு. நாம அதை வெளியே அனுப்ப போறது இல்ல.
2: ஜாக்கு, ஜாக், நீ பணக்காரனாக தயாரா இருக்கியா? வருஷத்துக்கு 100,000 சம்பளம் வாங்குற சாதாரண வேலைக்கார மாதிரி இல்ல. நான் 5 மில்லியன் பற்றி பேசுறேன். கடக்குல ஓய்வு வாழ்க்க.
1: ஜாக்கு, மகள ஏன் நிகழ்ச்சியோட இணைச்சுக்கணும்? இது பணத்துக்காக இல்ல ஜாக், இது கடவுளை பத்திதா. இது கடவுள் நம்ம அணுகிறத பத்தினா ஜாக்கு.
2: 10 மில்லியன் இந்த முட்டாள மானுகிடு. இவன் நம்மை மீட்க போறாங்க. இவனை பாரு, எண்ணெயும் சாக்லேட்டும் ஒட்டிக்கிட்டு பிரிட்ஜ்ல பன்றி மாதிரி தேடி திரியறான்.
3: இவர்கள் இருவரும் பொய் சொல்றாங்க ஜாக். அவர்கள் உன்ன வெறும் பயன்படுத்துறாங்க. நீயே பாரு அவரடா. ஒருத்தர் இன்னொருத்தரை விடவும் பரிதாபமானவனுக்கு. நீயும் நானும் ஜாக், நீ இத ஒரு மேச மாதிரி செய்யலாம்.
2: ஓ மூடா பார்பி, வாய மூடே. நான் இல்லனா நீ வெறும் லோக்கல் வெதர் ரிப்போர்ட்டோட.
3: உனக்கு எப்படி தைரியம்?
1: இதுதான் எதிர்காலம் தானா ஜாக்? இது இந்த பாவ டிசைனர் உடைகள் போட்டுக்கிட்டற.
3: நீ கொழுத்த பாரும்பே. நீ உன் தகவல்களால உன் பையில பணம் நிரப்பிக்கிட்டு இருக்கும் போது மக்கள் பசிக்கு போனத பற்றி என்ன?
2: ஜாக், ஜாக், இப்பவே ஒரு சிக்னல் அனுப்பணும். சிலர் இறந்தாலும் சிலர் பைத்தியமாகினாலும் அது நடக்கட்டும். செல்வம் என்றால் பலி தேவை.
3: அவனை கேட்காத ஜாக், உலகையே தருவதாக கூறுவான், ஒன்னும் தர மாட்டான். நானும் அது தெரியாம இருக்கேன்னு நினைக்கிறேன்.
2: நீ கொஞ்சம் ஜிசபெல் மாதிரி நடந்த பிறகு இல்ல.
0: இப்ப அமைதியா இருக்கவா
1: ஜாக், இது பாவிகளின் வழி.

0: அவன் இங்க இல்ல, முன்னாடி கதவை பாரு.
1: அது போட்டி இருக்க,
0: இன்னும் எங்க இருக்க முடியும்? சுரங்க
1: நீ ஒரு முடிவை எடுத்தானா? நீ நம்பறையா இல்லையா என்பதுதான். அந்த சிக்னல் தீயதே, நீ அதை எப்படியாவது புரிஞ்சுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அது எப்போது? நீ புரிஞ்சுக்கிட்டா நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும் என்பதை நினைவில் வை.

0: முடிஞ்சதுல மகிழ்ச்சி ஜாக். எனவே அந்த சிக்னலை மீண்டும் என் அலுவலகத்திற்கு இணைப்பதன் மூலம் நாம் தொடங்கலாம்.
1: உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் நீங்கள் அணுகலை தடுத்து விட்டதாக தெரிகிறது.
2: இல்ல, ஸ்மித்தி சொன்னது சரிதான், எங்களால சமிக்கையும் அனுப்ப முடியாது.
3: உனக்கு என்ன தெரியுமா, நான் அதை பத்தி யோசித்து கொண்டிருந்தேன். நீங்க சொல்வது சரிதான்,
4: எனக்கு இதுதான் வேணும்.
5: எனக்கு முழு சக்தி வாய்ந்த ஒரே சிக்னல் என் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்கு பிறகு
6: அதற்காக மன்னிக்கவோ.
7: அதை செய்யாத ஜாக். தெரியுமா, அந்த சிக்னலை கட்டுப்படுத்துவதற்கான வளங்கள் என்னிடம் மட்டுமே உள்ளன. பணத்தை பத்தி என்ன, நீ வாழ்நாள் முழுவதும் பணக்காரனாக இருப்பாய் ஜாக்.
8: கர்னல், அந்த சமைச்சரை வலுப்பெற்று வருகிறது, அது உங்களை அழித்து விடும், அது எல்லோரையும் அழித்து விடும்.
2: ஆமா, எங்கள் எல்லோரையும் கொல்லும் உன் திட்டத்தை பற்றி என்ன?
9: ஐயோ இல்ல, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் விரும்புவதெல்லாம் அந்த சிறிய நிரல் துண்டை எடுத்து அதை மீண்டும் இணைத்து மின் சுற்றை பூர்த்தி செய்வதுதான். நாம் இங்கிருந்து போகலான.
10: யாராவது கேள்வி கேட்டா நான் மறுத்து விடுவான்.
2: அந்த சிக்னல் விண்வெளியில் இருந்து வரந்துகே, அது மனிதர்களை கொல்லும், நீ அதை கட்டுப்படுத்த முடியாது.
11: நாம் அதை கட்டுப்படுத்த முடியும்.
2: நம்பிக்கை,
0: அந்த அதிகாரத்தை எங்களுக்கு விடு ஜாக்.
2: நீ அதை புரிந்து கொள்ளவில்லை.
0: இதற்கு போதும் லெப்டினன்ட்.

0: என்ன கெட்டவனா ஆக்கி விடு ஜாக்.
1: ஐயோ இல்ல கண்ணு, நீங்க தான் நல்லவரா.
2: இருக்குமா கண்ணு?
1: பெர்மன், நீ நல்லவராக இருக்க முயற்சிக்கும் போது ரிலைய நீயே சரிசெய்ய நினைத்துக்கொள், ஏனெனில் நான் இங்க இருக்க மாட்டேன்.
0: அவனுக்குள்ள அதே லெக்கினன்.
3: சரி ஜாக்,
1: லெப்டினன்ட் உடன் நடனமாட எனக்கு பிடிக்கிருந்தாலும்
4: எனக்கு அந்த ரிலே தேவை.
5: லெப்டினன்ட், உன பின்வாங்க உத்தரவிடுகிறேன்.
6: மதிப்பிற்குரிய லெப்டினன்ட் அவர்களே, ஜாக், நான் உங்களிடம் ஒப்படைத்த இந்த முக்கியமான பணியை எவ்வித தாமதமும் இன்றி மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் இப்போதே இந்த நொடியே மிகச் சரியான முறையில் செய்து முடிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்யும் இந்த காரியம் மிகவும் முக்கியமானது என்பதால் இதில் எந்த தவறும் நேர்ந்து விடாதபடி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வெற்றிகரமாக இதை நிறைவேற்றுவீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எனவே தயவு செய்து
7: காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செயல்படுங்கள்.
1: இப்போதே
8: செய்யவில்லை என்றால் அவளை சுட்டுவிடுவீர்கள். நான் செய்வேன்னு உனக்கு தெரியும்.
2: அதற்கு மதிப்பே இரஜக் மூடாயா.

0: தெரியாத ஜாக், மூடுவாயே
1: மிண்டழிப்போ. சரி ஜாக், இதோ உன் முகவரியும் குறியீடா, அதை பதிவு செய் இப்பதே.
0: குந்தர
1: மூடுவாய. இப்போ சந்தோஷமா தாளம்
0: இனிமே
2: இணைக்கிறதே.
0: வயல் ஹேங்கரு பழைய எக்ஸ்டென்ஷன் கார்டை வச்சு நான் அதை ஓட்ட வேண்டியிருந்தது. எல்லாம் தாண்டி வந்த நீ லக்கி.
1: சரி பக்கத்துக்கு போ.
0: அவளை விடு.
1: பக்கத்துல போ.
0: அவளை விடு. ஏ
2: இணைக்கிறது ஜாக், நீ என்ன செய்தாய்?
1: உண்மைய கண்டுபிடிச்ச. அந்த சிக்னல்ஸ் எல்லாம் இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது.
2: இணைக்கிறது.
1: அதை செய்யாதீர்கள் கர்ணன். கர்ணன்

இருந்தாவே தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க. இணைக்கிறது இந்த சக்தியா அது வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்பு. இணைக்கிறது உங்கள் மதன் இயேசுவின் பெயரில். இணைக்கிறது.

0: எனக்கு ஒரு கால் பண்ணல, என் நம்பர் உங்ககிட்ட இருக்கிறதே இல்லையா? நன்றி.
1: கடவுள் நீங்க விருந்தினா?
0: அதனால் ஒன்றும் பலவாயில்லை, கவலைப்படாதீருங்க. அங்கு பின்னால் நீ ஒரே ஒரு உண்மைதான் இருக்குன்னு சொன்ன, நீ அதில் உண்மையிலேயே நம்புகிறாகா? நான் நம்புகிறேன். நீ கொஞ்சம் கடன் வாங்க முடியுமா? ஆமா, நன்றி.
1: அப்புறம் இம்ரால், உன் வாழ்க்கையில இன்னும் இடம் இருக்கிறதா?
0: உனக்கான இடத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன்.

வருடம் 2025. உலகம் வேகமா ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி நகர்கிறது. தொழில்நுட்பம் ஒவ்வொரு மூலையிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறது. அரசாங்கங்கள் புதிய உலக ஒழுங்கு பற்றி கலந்துரையாடக் கூடுகின்றன. குடும்பங்கள் வன்முறை, ஊழல் மற்றும் நம்பிக்கையற்ற சூழலில் உயிர் வாழ போராடுகின்றன. இந்த நிலைமையிலையும் இருள ஒளிரச் செய்யும் கிறிஸ்துவில் நம்பிக்கை இன்னும் சில வீடுகள்ல ஒளிக்கதிராக உள்ளது. அந்த வீடுகளில் ஒன்று சாமுவேலும் ராகேலும் வாழ்ந்த வீடு. இவர்கள் இருவரும் இளமையிலிருந்தே தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தவர்கள். அவர்கள் ஒரு சிறிய சுவிசேஷ தேவாலயத்தில் சந்தித்தார்கள். திருமணமான பிறகு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் பைபிளில் உள்ள பெயர்களை வைத்தார்கள். அவர்கள் தினமும் தாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவூட்டும் வகையில். மேலும் அவர்கள் ஒரு நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உருவாக்கிய குடும்பம் பெரியது. மொத்தம் 8 பேரு. தந்தையான சாமுவேல் கடுமையா உழைக்கும் மனிதர், தன் விசுவாசத்துல உறுதியானவர். தாயான ராகேல் மென்மையானவரும் பக்தியுள்ளவரும் ஓயாத ஜப வாழ்க்கையுடைய பெண்ணும் ஆவார். அவரது 6 மகன்கள் அவருக்கு ஒரு பாரம்பரியமும் தேவனுக்கு முன்பாக ஒரு பொறுப்பும் ஆகும். 4 மகன்களில் முதல்வன் எலியா வலுவான மனப்பான்மை கொண்டவர் மற்றும் இயற்கையான தலைவரா இருந்தார். யோசியா நீதியும் உண்மையும் மீது ஆர்வம் உள்ளவர். தானியல் சிந்தனையுடன் பைபிளை நேசிப்பவர் மற்றும் சிறியவன் மத்தேயு சந்தோஷமாகவும் கனவுகளுடன் வாழ்பவர். இந்த குடும்பத்தை 2 மகள்கள் பூர்த்தி செய்கிறார்கள். எஸ்தர் ஆழமான பார்வையும் உணர்வு பூர்வமான இதயமும் கொண்டவர் மற்றும் தேவோரா உறுதியும் தைரியமும் கொண்டவர். எப்போதும் தன் குடும்பத்தை பாதுகாக்க தயாராக இருப்பவர். சிறு வயதிலிருந்தே சாமுவேலும் ராகேலும் அவர்களுக்கு ஆண்டவரை நேசிக்கவும் ஒன்றாக ஜெபிக்கவும் நேர்மையுடன் வாழவும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களின் பெயர்கள் சும்மா தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் சாட்சியாகவும் தலைமுறைகளை வழிநடத்திய பைபிள் கதைகளின் நினைவாகவும் நிற்கிறாங்க. பெற்றோர்கள் சோர்ந்து போன போது, வாழ்க்கையின் போராட்டங்கள் கடுமையா இருந்த போது, ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் வீட்டுக்காக கடவுளிடமிருந்து வந்த ஒரு வாக்குறுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதா நினைச்சு அவர்கள் பலம் பெற்றாங்க. ஆனா ஆண்டுகள் கடந்தன. சாமுவேலும் ராகேலும் வளர்த்த குழந்தைகள் பிள்ளைத்தனத்தை விட்டு விலகினர். பருவமடைதல் ஒரு புயலை போல வந்து எல்லாவற்றையும் அசைத்தது. அதோடு அவர்களின் பாதைகளை வடிவமைக்கும் முடிவுகளும் வந்தன. மூத்தமை எலியாவ் தனது இதயத்தில் உறுதியாயிருந்தா. இளமையிலிருந்தே கிறிஸ்துவே தன் ஆண்டவர் என்று முடிவு செய்தார். மகிழ்ச்சியுடன் தேவாலயத்துல பணியாற்றினார், பிரசங்கம் செய்தார், ஜெபித்தார், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். எஸ்தர் தனது உணர்வு பூர்வமான இதயத்துடன் தேவனுடைய வீட்டுலதான் ஆன்மாவுக்கு வலிமை கிடைக்கும் இடமாக கண்டுபிடித்து விசுவாசத்திற்கு உறுதியா இருந்தார். ஆனா எல்லோரும் அந்த பாதையை பின்பற்றவில்லை. யோசியா, டேனியல் மற்றும் மேத்யூ அவர்கள் இளமையில் அடியெடுத்து வைத்த போது தங்கள் இதயங்களை கடினப்படுத்த தொடங்கினாங்க. அவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் தேவாலயத்திற்கு செல்லுவதை நிறுத்திவிட்டார்கள். ஜப கூட்டங்கள்ல நேரத்தை வீணடிப்பதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்பினார்கள். உலகின் ஒளிவிளக்குகள் அவர்களை இழுத்தன. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் இயக்கப்பட்டன. மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட வித இறக்க தொடங்கியது. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் ஈர்க்கப்பட்டன. மேலும் மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட விதை இறக்க தொடங்கியது. ஒரு நாள் சாமுவேலும் ராசேலும் தங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஹால்ல கூடியிருக்க செய்தார்கள். அவர்கள் கனமான மனதுடன் பேச தொடங்கினார்கள். சாமுவேல் பேச தொடங்கி நடுங்கும் குரல்ல, பிள்ளைகளே, எவ்வளவு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் என்றார். உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்விற்கு தேவனிடமிருந்து கிடைத்த ஒரு வாக்குறுதி. உங்களை உண்மையில் நடக்கும் போது பார்க்கும் போது எங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. ஆனா தயவு செய்து உங்கள் இதயத்தை விரைவாக யாருக்கும் கொடுக்காம இருங்கள் என்று உங்களை வேண்டுகிறோம். கிறிஸ்து மையமாக இல்லாத காதல் எப்போது வேண்டுமானாலும் வலியாக மாறிவிடும். ராசேல் கண்களில் கண்ணீருடன் தொடர்ந்தார். என் பிள்ளைகளே, நான் அமைதியாக இருக்க முடியாது. உங்கள ஒவ்வொருவருக்கும் தேவ அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். டெபோரா, என் பிள்ளை ஆண்டவரை காத்திருக்கோ. அவர் தன் இதயத்துக்கு ஏற்ப ஒரு கணவரை உனக்காக தயார் செய்திருக்கிறார். யோசியா, நீயும் காதல் போல தோன்றும் விஷயங்களால ஏமாறாத. ஏனெனில் நிலையானதும் உண்மையானதும் ஒன்றை உனக்கு கொடுக்க இயலும் ஒரேவர் தேவன்தான். யோசியா உறுதியாக பதிலளித்தா, அப்பா அம்மா நான் அவளை விட்டு போக போவதில்லை.
அவள் என்னை புரிந்து கொள்கிறாள், என்னை மகிழ்ச்சியாக்குகிறாள். அவள் தேவாலய உறுப்பினராக இல்லை என்றாலும். அப்போது டெபோரா உறுதியான குரலில் சொன்னா, என் வாழ்க்கையில எல்லாமே தேவாலயத்தை சுற்றி சுழல்வது எனக்கு இப்போது போதும், நான் சோர்ந்து விட்டேன். நீங்கள் விரும்பாவிட்டாலும் என் முடிவுகளை நான் தான் எடுக்க விரும்புகிறேன். சாமுவேல் குரல் உடைந்தாலும் உறுதியுடன் பதிலளித்தார், உண்மையான காதல் தேவனை விட்டு தூரமாக கட்டப்படுவதில்லை பிள்ளைகளே. இன்று கனவாக தோன்றுவது நாளை ஒரு புண்பாடாக மாறலாம். ராசேல் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டு முடித்தார், உங்கள் இதயங்களை மூடிக்கொள்ளாதீர்கள். கிறிஸ்து ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவரிடம் உங்களுக்காக இருப்பது நீங்கள் வெளியே எதையும் தேடியாலும் அதுவிட எப்போதும் சிறந்ததாக இருக்கும். ஆனா சாமுவேலும் ராசேலின் வார்த்தைகள் ஒரு சுவரில் மோதியது போல் தோன்றின. யோசியாவும் டெபோராவும் தங்களது பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். டேனியலும் மத்தேயும் அமைதியா இருந்தார்கள், ஆனால் அவர்களது அலட்சியம் அவர்கள் கேட்க தயாராக இல்லை என்பதை காட்டியது. அந்த குடும்பம் பிளவுபட்டது. நான்கு பிள்ளைகள் இனிமேல் தேவாலயத்துடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் சிறப்பு நிகழ்வுகள்ல மட்டும் கலந்து கொண்டார்கள். ஆனா அவர்கள் கோபத்துடன் கைகள் மடக்கி இதயங்களை மூடிக்கொண்டு வந்தார்கள். இதற்கிடையில் எலியாவும் எஸ்தேரும் தங்கள் பெற்றோருக்கு விசுவாசமாக இருந்தார்கள். தங்கள் சகோதரர்கள் சோமமாகிவிட்டதை பார்த்து வலி அனுபவித்தார்கள். ஒவ்வொரு இரவும் சாமுவேலும் ராசேலும் மீண்டும் தங்கள் முழங்கால்களை மடக்குவாங்க. அவர்கள் கண்ணீருடன் ஜெபித்து யோசியா, டெபோரா, டேனியல் மற்றும் மத்தியோவுக்காக மன்றாடி நம்பிக்கையுடன் இருந்தார்கள். இளமை, தவறான காதல் மற்றும் உலகின் கவனச்சிதறல்கள் அவர்களின் விசுவாசத்தை அணைத்து விட்டாலும் அவர்களின் இதயங்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாள் பலனளிக்கும் என்று நம்பினார்கள். ஆனா பெற்றோர் ஜபத்துல தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கும் போது டெபோரா தானும் அறியாத ஒரு உலகில் மேலும் மேலும் மூழ்கி கொண்டிருந்தா. அங்கிருந்து எப்படி வெளியே வருவதென்று அவளுக்கு தெரியவில்லை. முதல்ல வார இறுதிகள்ல ஒவ்வொரு முறையும் தன் நண்பர்களுடன் கொண்டாட்டங்களுக்கு சென்று தானே தவறு எதுவும் செய்யவில்லை என்று நம்பினாள். அவ, நான் வெறும் நடனமாடவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் தான் போகிறேன் என்று சொன்னாள். ஆனா மெதுவா அந்த சத்தமான இசை, விளக்குகள் மற்றும் சிரிப்புகள் அவளது கைகளில் இருந்த பானங்களுடன் கலந்துவிட்டன. முதல்ல ஒரு சுவை பார்த்தா பிறகு இன்னொன்னு, இப்படி குடிப்பது சாதாரணமாகிவிட்டது. இறுதியில குடிப்பது மட்டும் போதவில்லை, அவ போதை மருந்துகளை முயற்சிக்க தொடங்கினா தன் கிளர்ச்சியை அனுமதித்து வீட்டில் கட்டுக்கொண்ட அனைத்திலிருந்தும் மேலும் மேலும் விலக செய்தது. ஒரு இரவு அவள் தாமதமாக வீட்டிற்கு திரும்பிய போது சாமுவேலும் ராசேலும் அவளை காத்திருந்தனர். அந்த சூழல் கவலையால் நிரம்பியிருந்தது. சாமுவேல் உறுதியான ஆனால் உடைந்த குரலில் அவளிடம் பேசினார். டெபோரா, மகளே, இது நீ அல்ல. இப்படி உன்னை பார்ப்பது எங்களுக்கு வலிக்கிறது. நாசத்திற்கே வழி வைக்கும் இந்த பாதையில் உன்னை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. இயேசு விரைவில் தன் திருச்சபைக்காக வருகிறார். பிடிப்பு காலம் அருகில் உள்ளது. உன்னை அந்த பெரிய உபத்திரவத்துல தங்க வைத்து வேதனைப்படுவதை நினைத்தால் கூட எங்களுக்கு மிகவும் வலி. ராசேல் கண்ணீருடன், என் குழந்தையே, நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று சொன்னாள். இப்போது மகிழ்ச்சியாக தோன்றும் அனைத்தும் நாளை கண்ணீராக மாறும். கிறிஸ்து எந்த நேரத்திலும் வரலாம். உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் தினமும் பிரார்த்திக்கிறேன். அதைவிட முக்கியமானது எதுவுமில்லை. ஆனா டெபோரா உடைந்து போகாம கடுமையான சிரிப்புடன், பிடிப்பு காலமா என்று கேலி செய்து பதிலளித்தாள். பெரிய உபத்திரவமா? அம்மா, அப்பா, இந்த கதைகளை நான் என் வாழ்நாள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனா எதுவும் நடக்கவே இல்லையே. இயேசு உண்மையிலே வரப்போகிறவராக இருந்திருந்தா அவர் ஏற்கனவே வந்திருப்பா. என் வாழ்க்கைய நான் வாழறிடுந்தேன். இந்த எச்சரிக்கைகள் இனிமேல் எனக்கு வேண்டாம். அந்த வார்த்தைகள் பெற்றோரின் இதயத்தில் கத்திய போல் பாய்ந்தர. சாமுவேல் ஆழமாக நெடுமூச்சு விட்டார். துக்கத்துடன் பதிலளித்தார், மகளே, நீ கேலி செய்தாலும் தேவனுடைய வார்த்தை தவறாது. கர்த்தர் வருவார், அதுவும் நீ எதிர்பார்க்காத நேரத்துல திடீர் என்று வருவார். அப்பொழுது இன்று நீ விரும்பி ஓடிக்கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு என்ன பயன் தரும்? ஆனா டெபோரா கைகளை மடக்கி ஒரு வளைந்த சிரிப்புடன், அவர்கள் சொல்வது நடக்கும் போது அப்ப பேசலாம் என்று முடித்தாள். இதற்கிடையில் நான் வாழ்க்கையை அனுபவிக்க போறேன். அறையில் அமைதி நிலவியது. ராகல் தலையை கீழே தாழ்த்தி இனி கண்ணீர் தடுத்துக் கொள்ள முடியாம அழுதாள். சாமுவேல் தனது கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தி வலிமைக்காக ஜெபித்தார். இதற்கிடையில டேனியல், மத்தேயு மற்றும் யோசியா மேலும் மேலும் தூரம் சென்றார்கள். அவர்களின் கிளர்ச்சி வேறு ஒரு வடிவத்தை எடுத்தது. அவர்கள் தங்களை பெண்களை கவரும் ஆட்களாக பெருமைப்படுத்தினாங்க.
அவர்களுக்கு அதிகமான பெண்களை வெல்வதுதான் ஆண்மையின் சோதனை என்று நினைத்தார்கள். ஒரு பிற்பகல்ல சிரிப்பும் நகைச்சுவையுடனும் அவர்கள் தங்கள் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மத்தியோ பெருமையாக, நேற்று அந்த பெண்ணை என்னை தொடர்ந்து விரட்ட ஒரு புன்னக போதும் என்று சொன்னான். இதில் நான் உங்களை விட சிறந்தவன் என்றான். டேனியல் தன்னம்பிக்கையுடன், மத்தேயோ நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று பதிலளித்தான். நான் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி அவர்களை வெல்ல வேண்டும் என்று தெரியும் என்றான். உங்களில் யாரும் என்ன வெல்ல முடியாது என்றான். யோசியா சிரிப்புடன், நீங்கள் இன்னும் பயிற்சியாளர்கள் தான் என்று முடிவு செய்தான். என்னை பின்தொடரும் பல பெண்கள் இருக்கும் போது அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதுதான் உண்மையான ஆண் என்பதற்கான அர்த்தம். அவர்கள் சொல்வதற்கு தோராயமாக அவர்களின் பெருமை வளர்ந்த போது சிரிப்பு முழங்கியது. அண்டத்தில இரவில் சாமுவேலும் ராசேலும் மூவரையும் கூப்பிட்டு பேச அழைத்தனர். முகத்தில் துக்கம் தெரிந்தபடி சாமுவேல் சொன்னார், குழந்தைகளே, உங்களில் நாம் காண்பது எவ்வளவு வழி கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க கேலி செய்து வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனா கிறிஸ்து கதவுல தான் இருக்கிறார். ஒரு கண்ணிமைப்பு ரட்சிப்பு நிகழும். பெரிய உபத்திரவத்தை எதிர்கொள்ள நீங்கள் பின்னால் தங்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ராசேல் குரல் நடுங்கியபடி, இப்போது பாவத்துடன் விளையாடும் நேரம் அல்ல என்று சொன்னார். இப்போது பெண்கள், இன்பங்கள் அல்லது தற்காலிக வெற்றிகளை பற்றி பெருமை பேசும் நேரம் அல்ல. உலகம் வெளிச்சத்தை வழங்குகிறது, ஆனா அதன் பின்னால் வலி மற்றும் வெறுமைதான் உள்ளது. இயேசு வருகிறார், உங்களை எல்லாரையும் நம்முடன் சொர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோசியா கேலி கலந்த சிரிப்புடன் பரிகாசமா சிரித்தார். இது மீண்டும் அந்த பழைய கதையா? அம்மா அப்பா ஆண்டுகள் கடந்து இயேசு வருவார் என்று எல்லோரும் சொன்னாங்க. அவர் உண்மையில் வரப்போகிறவராக இருந்தால் இப்போது வரிவிட்டிருப்பார். டேனியல் பெருமை கலந்த தோற்றத்துடன், அவர்கள் உபத்திரவத்தால் நம்மை பயமுறுத்த நினைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்கள் என்று சொன்னார். இளம் வயதில் இருப்பது எப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. மற்றும் மெத்தேயின் முடிவில் எங்களுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். அந்த புகழ்பெற்ற பரலோக பறிப்பு நடந்ததை நாங்க பார்த்தா அப்போதுதான் பேசலாம். இதற்கிடையில் நாங்கள் விரும்பும் மாதிரி வாழவிடுங்க. சாமுவேல் உதவி இல்லாமல் தனது கைமுட்டிகளை இறுக்கினார். ரேச்சல் அழுதுவிட்டா. அவளது வார்த்தைகள் நம்பிக்கையின்மையும் கேலியுமாகிய ஒரு சுவரில் மோதி விழுந்தது போல இருந்தது. அவளது பிள்ளைகள் ஒவ்வொரு எச்சரிக்கையும் அவர்களை நிலையான வேதனையில் இருந்து விடுவிக்க அன்புடன் அழைக்கும் ஒரு அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வேறுபாடு மிகவும் வலியாலிருந்தது. சாமுவேலும் ரேச்சலும் தங்கள் முழங்காலில் விழுந்து அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு கதவின் அருகில் இருப்பதை, பரலோக பறிப்பு கண் இமைக்கும் நேரத்தில் நடக்கும் என்பதையும், பின்னால் விடுபடுவது உலகம் அறிந்திராத மிக கொடூரமான காலத்தை எதிர்கொள்வதாக இருப்பதை அவர்கள் துடிப்புடன் உணர்ந்தார்கள். ஆனா அவர்களின் கிளர்ச்சி கொண்ட பிழிகள், கேலி, வெற்றிகள் மற்றும் விருந்துகளுக்கு இடையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கும் அருகில் இருப்பதை அறியாமல் தொடர்ந்தனர். இதற்கிடையில் உலகம் முழுவதும் நிகழ்வுகள் நடக்க தொடங்கின. அவை மிகவும் சந்தேகத்துடன் இருந்தவர்களையும் அதிர்ச்சி அடைய செய்தன. செய்திகள்ல கவலைக்கிடமான தலைப்புகள் நிரம்பியிருந்தன. ஒரே மாதத்துல முன்பு நிலநடுக்கம் இல்லாத பகுதிகள் பெரும் நிலநடுக்கங்களால் அதிர்ந்தன. வானில் விசித்திரமான அறிகுறிகள் காணப்பட்டன. முன்பு ஒருபோதும் காணப்படாத இடங்கள்ல பிரகாசமான ஆரோராக்கள் தோன்றின. மற்றும் விஞ்ஞானிகள் விளக்க முடியாத மர்மமான மின்னல்கள். நாடுகள் குழப்பத்தில் மூழ்கின, பொருளாதாரங்கள் தடுமாறின, அரசாங்கங்கள் சமாதானத்தை நிலைநிறுத்த புதிய உலக ஒழுங்கு தேவை பற்றி அதிகமா பேச தொடங்கின. சாமுவேலும் ரேச்சலும் செய்திகளை கவனமாக கேட்டனர். அவர்களின் இதயங்கள் கனமாக இருந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து பல ஆண்டுகளாக அவர்கள் பிரசாரம் செய்தது நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்தனர். ஒரு இரவு அவர்கள் இரவு உணவு சாப்பிடும் போது சாமுவேல் ஆழமான குரலில் அமைதியை உடைத்தார். இது ஆரம்பம் மட்டுமே. இதை இயேசு சொன்னார். போர்கள், போர் வதந்திகள், பஞ்சங்கள், தொற்றுகள், பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அவர் கூறினார். பிடிப்பு நாம் நினைப்பதை விட நெருக்கமா உள்ளது. ரேச்சல் கண்களில் கண்ணீர் விட்டு தலையசைத்தார். நம்முடைய பிள்ளைகள் இதை பார்க்கவில்லை என்று நினைத்தால் மனது வலிக்கிறது என்று சேர்த்தார். நாம் அவர்களிடம் பேசினோ வேண்டினோ, ஆனாலும் அவர்கள் இன்னும் இது ஒரு கதை என்று நினைக்கிறார்கள். அந்த தேநாள்ல உலகம் முழுவதும் கூட்டங்கள் தெருக்களில் இறங்கின. திறமையற்ற அரசுகளிடம் தீர்வுகளை கோரி அந்த குழப்பத்தின் நடுவுல சர்வதேச தலைவர்கள் ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். நெருக்கடியை கட்டுப்படுத்தும் ஒரு உலகளாவிய அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள்.
இதற்கிடையில் இயற்கை பேரழிவுகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகரிச்சன. பேரழிவான புயல்கள் முழு நகரங்களை சமமாக்கின. கொந்தளிக்கும் கடல்கள் கரையோரங்களை இரக்கமின்றி அழித்தன. எலியாவும் எஸ்தேரும் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து எல்லாவற்றையும் பயமுடன் கவனித்தனர். ஒவ்வொரு நிகழ்வும் தேவனுடைய வார்த்தைக்கு உறுதிப்படுத்தலாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனா யோசியா, டேனியல், மெத்தேயு மற்றும் டெபோரா தங்களது கிளர்ச்சியில் நடக்கும் அனைத்தையும் கிண்டலாக சிரித்தனர். யோசியா சொன்னார், பாருங்க, இது எப்போதும் இப்படிதான் இருந்தது. நிலநடுக்கங்கள், போர்கள், புதியது எதுவும் இல்லை. என் பெற்றோர் சிறிய விஷயத்துல கூட பயந்து விடுகிறாரு. மெத்தேயு கிண்டலாக சொன்னார், ஆம், அவர்கள் சொல்வது போல இயேசு இப்போது மேகங்கள்ல தோன்றுவார் போல இருக்கிறது. அந்த முட்டாள்தனமான பேச்சு போனா. ஆனா அவர்கள் கிண்டல் செய்த போது உலகில் உள்ள அறிகுறிகள் இன்னும் தெளிவாகவும் இன்னும் தீவிரமாகவும் ஆனது. பலருக்கு வெறும் தற்செயலான நிகழ்வுகளாய் இருந்தவை சாமுவேலும் ராசேலும் பார்த்தபோது தீர்க்க தரிசன கடிகாரம் இறுதி நேரத்தை நெருங்குகிறது என்பதற்கான உறுதிப்படுத்தலாக இருந்தது. அவர்கள் இதயத்தின் ஆழத்தில் மனித வரலாற்றை என்றும் மாற்றிவிடும் அந்த மகா நிகழ்வுக்கு முன்பாக உலகம் இறுதி நாட்களில் நுழைந்து விட்டது என்று தெரிந்து கொண்டார்கள். அதாவது தேவாலயத்தின் பரவசம். அந்த நம்பிக்கையாலும் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரிடமிருந்து தூரமாக இருப்பதை பார்த்து ஏற்பட்ட வழியாலும் சாமுவேலும் ராசேலும் ஒரு முடிவு எடுத்தார்கள். தங்கள் பிள்ளைகள் வளர்ந்த தேவாலயத்தின் ஆசாரியர, அவர்கள் சிறுவயதிலிருந்தே பார்த்த விசுவாச மனிதர, அவர்கள் தேடி சென்று வீட்டிற்கு வந்து பேசவும் பிரசங்கிக்கவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கேட்டார்கள். ஆசாரியர் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் ஒரு ஆவியை தாமதமாகும் முன் மீட்பது போன்ற மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று அவர் அறிந்திருந்தார். அந்த மாலை முழு குடும்பமும் ஹாலில் கூடியது. சாமுவேல் உரையாடல தொடங்கினார். அவரது குரல் நடுங்கியது. ஆசாரியரே, வருகைக்கு நன்றி. எங்கள் மனங்கள் மிகுந்த சுமையோடு நிற்கின்றன. எங்கள் பிள்ளைகள் தொலைந்து போக வேண்டாம் விரும்புகிறோம். உலகம் நடுங்குகிறது. கிறிஸ்து கதவின் அருகில் இருப்பதை நாங்கள் அறிவோம். தயவு செய்து அவர்களிடம் பேசவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும். ஆசாரியர் அமைதியான முகத்துடன் இருந்தாலும் அவரது வார்த்தைகளில் தீக்கதிர் நிறைந்திருந்தது. அவர் இளைஞர்களை பார்த்து மென்மையும் உறுதியும் கலந்த வார்த்தைகளில் பேச தொடங்கினார். பிள்ளைகளே, நான் உங்களை வளர்ந்ததை பார்த்து, நான் உங்களை தேவாலயத்தின் வழித்தடங்கள்ல ஓகி கொண்டிருந்ததை பார்த்தேன். உங்கள் குழந்தை போன்ற குரல்கள்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பாடியதை நான் கேட்டேன். நீங்கள் சிறியவர்களாக இருந்த போதிலிருந்தே கடவுள் தனது கையை உங்கள் மீது வைத்தார். இப்போது நீங்கள் விலக விரும்பினாலும் ஆண்டவர் உங்களை நேசிப்பதை நிறுத்தவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அரலோகத்துக்கு எடுத்து செல்லும் நாள் அருகில் உள்ளது. இயேசு தனது திருச்சபைக்காக வருகிறார். உங்களில் யாரும் பின்னால் விடப்படக்கூடாது என்பதே என் ஜபம். டெபோரா தனது பார்வையை கீழே இறக்கி சற்றே தயக்கத்துடன், பாஸ்டர், இவையெல்லாம் உண்மை என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நான் இன்னும் இளம் வயதுலதான் இருக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். பிறகு, நான் கடவுளின் வழிகளில திரும்பவே இப்போது எனக்கு என் நண்பர்களையும் என் திட்டங்களையும் என் வாழ்க்கையையும் விட்டுக் கொடுக்க விருப்பம் இல்லை. யோசியா ஆழமாக மூச்சு விட்டு, ஆம், நானும் அதே போல்தான் என்று சேர்த்தார். ஒரு நாள் திரும்புவேன் போல இருக்கிறது, ஆனா இப்போது நான் இன்னும் தயாராக இல்லை. மாத்தியு உரையாடலை சிரிப்புடன் லேசாக்க முயன்று, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். நான் இயேசு வருவதை பார்த்தவுடன் நானே மனம் திரும்பிக் கொள்கிறேன். எனக்கு இன்னும் நேரம் இருக்கிறங்க. மாஸ்டர் அவர்களை பொறுமையாக கேட்டுக் கொண்டார். பிறகு உறுதியான குரலில் எச்சரித்தார், குழந்தைகளே, நேரம் உங்களுடையதல்ல, கர்த்தர் கண் இமைப்பில் வருகிறார். நீங்க நாளை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள், ஆனா ஒருவேளை நாளை இல்லாம போய்விடும். இன்றுதான் ரட்சிப்பின் நாள். இன்றுதான் கிறிஸ்துவுடன் சமாதானமாக இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துல இதுவரை அமைதியாயிருந்த டேனியல் திடீரென அழ ஆரம்பிச்சார். அவரது முகத்துல கண்ணீர் வழிஞ்சு கொண்டிருந்தது. உடைந்த குரலில் அவர், நான் இப்படி தொடர விரும்பவில்லை என்று சொன்னார். நான் விரும்பிய உணர்ந்திருக்கிற பாவம் என்னை கட்டிப்பிடிச்சு விட்டது. எனக்கு அமைதி கிடைக்கவில்லை. இன்று நான் தேவனுடன் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். அந்த நேரத்துல சாமுவேலும் ராசேலும் தங்களது கண்ணீரை அடக்க முடியல. அவர்கள் டேனியலை அணுகி அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்தனர். மாஸ்டர் அவர் மீது ஆன்மீக அதிகாரத்துடன் ஜெபித்தார். டேனியல் முழங்காலில் விழுந்து ஆண்டவரை மன்னிப்புக்காக அழைத்தார். விவரிக்க முடியாத அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அந்த இடத்துல ஒரு புனிதமான சூழல் நிலவியது. அந்த இடத்துல தேவனின் ஆவி இயக்கப்பட்டு அனைவரது இதயங்களையும் தொட்டது. ஆனா டெபோரா, ஜோசியா மற்றும் மேத்யூ உள்ளே உறுதியாகவே இருந்தனர். அவர்கள் மனம் உருகினாலும் அந்த ஒரு படியே எடுக்கவில்லை. அவர்கள் ஒரே சத்தத்துல, பிறகு நாம் தேவனின் வழியில் திரும்புவோம் என்று மட்டும் சொன்னார்கள்.
ஃபாஸ்டர் அவர்களை அன்புடன் பார்த்து, பிறகு என்பது மிகவும் தாமதமாக இருக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிறேன்னு பதிலளித்தார். ஆண்டவர் தன் கரங்களை விரிச்சு காத்திருக்கிறார், ஆனா அந்த வாசல் விரைவில் மூடப்படும், அதை மறந்து விடாதீர்கள். பின்னர் அவர் முழு குடும்பத்திற்காக ஒரு ஜபத்தை எழுப்பி, தேவன் சாமுவேலும் ராசேலை பலப்படுத்தவும், எலியாவும் எஸ்தேரும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், இன்னும் தூரத்தில் இருக்கும் பிள்ளைகளின் உயிர்களை விடாமல் காக்கவும் வேண்டினார். பின்னர் அவர் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுடன் விடப்பட்டார். நம்பிக்கையை இழக்காதீங்க, பெற்றோர்களின் ஜபங்களுக்கு சக்தி உண்டு. உங்கள் அழுகையை தேவன் கேட்பா. அந்த ஆசீர்வாதத்துடன் பாஸ்டர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அமைதி மற்றும் சிந்தனை நிறைந்த ஒரு சூழலை விட்டு செல்கிறார். டேனியல் ஆண்டவரின் கரங்கள்ல திருந்தி விட்டார். ஆனா மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவை தொடர்ந்து தள்ளி போடுறாங்க. இரவு உணவுக்கு பிறகு எல்லோரும் தங்கள் தங்கள் வழிகளில் புறப்படுகிறார்கள். மேதையாவும் ஹோசையாவும் சோர்வாக இருக்க மேசையிலிருந்து எழுந்து அவர்களுக்கு வேண்டியது தூங்குவதுதான் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் டெபோரா அவசரமாக தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறாள், ஏனெனில் அவளது நண்பர்கள் இன்னொரு இரவு கொண்டாட்டத்திற்காக ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். எஸ்தர் வீட்டிலேயே தங்கி மேசையை சுத்தம் செய்ய உதவுகிறார். ஜபத்திற்காக நாற்காலிகளை இழுத்து வைக்கிறார். சாமுவேல், ராகேல், எலியாவு, எஸ்தர் மற்றும் டேனியல் அனைவரும் ஹாலில் இருக்கிறாங்க. டேனியல் இன்னும் கண்களில் கண்ணீர் துளிகள் ததும்ப அந்த மதியத்தில் அனுபவித்த சமாதானத்தை இருக பிடித்துக் கொள்கிறார். ராகேல் அனைவரையும் பார்த்து மென்மையான குரலை, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லாம தூங்க முடியாதுன்னு சொல்றார். அதனால அவர்கள் அனைவரும் ஒன்றாம் வழங்க அணில் விழுகிறார்கள். எலியாவோ ஆர்வமா ஜபித்து ஆண்டவரின் இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறார். எஸ்தர் தீவிரமான மனதுடன் மௌனமா நன்றி இயேசுவே என்று சொல்கிறார். இறுதி வரை என விசுவாசமா வைத்திருங்க. டேனியல் நிலைத்திருக்கும் வலிமைக்காகவும் மீண்டும் திரும்பி போகாம இருக்கவும் ஜெபிக்கிறார். சாமுவேல் இன்னும் தூரத்தில் உள்ளவர்களின் இதயங்களை கடவுள் தொட வேண்டும் என்று அழுகிறான். மற்றொரு ராகேல் மனம் உடைந்தவளா தன் முழு குடும்பத்தையும் ஆண்டவரின் கைகளில் ஒப்படைக்கிறார். அந்த சூழல் விளக்கமளிக்க முடியாத அமைதியால் நிரம்பியுள்ளது. அது முடிஞ்சதும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அணைத்துக் கொண்டு ஒருவர் பின் ஒருவராக தங்கள் அறைகளுக்கு சென்று ஓய்வெடுக்கிறார்கள். இரவு அமைதியாக தெரிகிறது. தெருக்கள் அமைதியாகவும் நகரத்தை ஒரு இருண்ட வானம் போர்த்தி இருக்கிறது. ஆனால் கடவுளின் தீர்க்கதரிசி கடிகாரத்துல அந்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கண்ணிமைப்பு அந்த மகத்தான நிகழ்வு நடைபெறுகிறது. மில்லியன் கணக்கானோர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து மறைஞ்சு விடுகிறார்கள். படுக்கைகள் காலியா விடப்படுகின்றன. உடைகள் தரையில் உள்ளதுண்டல. பயன்பாட்டு பொருட்கள் தரையில உருண்டு செல்ல பின்னால் விட்டுவிடப்பட்டவர்களின் கத்தல்கள் தெருக்களை நிரப்ப தொடங்குகின்றன. சாமுவேல் மற்றும் ராகேலின் வீட்ல அந்த காட்சி அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களின் படுக்கை அறையில ராகேல் படுக்கையின் அருகில் முழங்கால் மடிந்து தூங்குவதற்கு முன் அமைதியா ஜெபிக்கிறார். அப்போது திடீரென அவர் மறைந்து விடுகிறார். படுக்கை தாள்களின் மென்மையான சலசலப்பு மட்டும் பின்னால் விடப்படுகிறது. ஏற்கனவே படுத்திருந்த சாமுவேலும் திடீரென மயங்கி அவரது உடைகள் படுக்கையில் மடித்து வைக்கப்பட்டபடி விடப்படுகிறார். எலியாவோ தனது விசுவாசத்தில் உறுதியா இருந்தவர் மகிமையுடன் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். எஸ்தர் தனது மடியில் பைபிளை திறந்து வைத்தபடி, வாரும் ஆண்டவரே இயேசுவே என்று மெல்ல சொன்னார். உடனே அமைதியின் ஒளியில் மறைந்து விட்டார். மற்றும் டேனியல் சில மணி நேரங்களுக்கு முன்பு சமாதானம் செய்தவர், அவரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இரக்கத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவரை நோக்கி திரும்பும் அனைவருக்கும் கடவுள் அளித்த வாக்குறுதி அது. அறைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன. அமைதி ஒரு விவரிக்க முடியாத குழப்பத்துடன் கலந்திருக்கு. மத்தேயாவும் ஹோசேயாவும் வெளியில் இருந்து வரும் சத்தங்களால் பயந்து எழுந்து உட்கார்கிறார்கள். வீதியில கார்கள் மோதி ஹார்ன்கள் கட்டுப்பாடின்றி ஒலிக்கின்றன. இயங்கும் குடும்பங்களின் கத்தல்கள் ஜன்னல்கள் வழியா ஊடுருவுகின்றன. திகைத்து அவர்கள் வீட்டுல சுற்றி ஓடி தங்கள் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் அழைக்கிறார்கள். அப்பா, அம்மா, எலியா, எஸ்தர், டேனியல். ஆனா யாரும் பதில் சொல்லவில்லை. அவர்கள் வெறிச்சோடிய படுக்கைகள், படுக்கையிலே மடிக்கப்பட்ட உடைகள் மற்றும் விவரிக்க முடியாத ஒரு வெறுமையை மட்டுமே காண்கிறார்கள். அவர்கள் பரபரப்பா ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை மெதுவா உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில தேவோரா தனது நண்பர்களுடன் கொண்டாடும் விருந்தில் நடுவே எல்லாம் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்குவதை உணர்கிறாள். இசை திடீரென நிற்கிறது. யாரும் அதை நிறுத்தவில்லை. ஆனால் வெளியே கட்டுப்பாடின்றி மோதி விழும் கார்கள் உதிரும் சத்தங்கள் கேட்க தொடங்குகின்றன. பிரேக்குகள் கத்துகின்றன. இரும்பு வளைந்து விடுகிறது மற்றும் மக்கள் பரிதாபமாக கத்தும் சத்தங்கள் உள்ளே ஊடுருவுகின்றன.
கண்ணாடிகள் தரையில விழுந்து உடைந்து போகின்றது. விளக்குகள் மினுக்குகின்றன. சிலர் கதவுக்கு ஓடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். வெளியில் முடிவில்லாத ஹான் சத்தமோ குடும்பங்களின் கூச்சலும் கேட்குது. அன்புக்குரியவர்கள் திடீரென இல்லாமல் போனதை நினைத்து அழும் சத்தம் கேட்கிறது. தேவரா உறைஞ்சு போயிருக்கிறார். அவளது தந்தை மற்றும் தாயின் வார்த்தைகளின் பிரதித்வனி அவளது மனதில் ஒலிக்கிறது. இயேசு விரைவில் தன் சபைக்காக வருகிறார். நீங்க பெரிய உபதிரவத்துல தங்கி பாடுபட வேண்டாம்னு நாங்க விரும்புகிறோம். பயம் அவளது இதயத்தை நிரப்புகிறது. அவளது கிளர்ச்சி புன்னகம் மறைந்து அவளது முகம் விவரிக்க முடியாத பயத்தால் நிரம்புகிறது. தான் அறியாமல் இருந்ததே உண்மையாகிவிட்டது என்றும் தானும் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேன் என்றும் அவள் பயத்துடன் உணர்கிறாள். முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. வானூர்தி ஓட்டுநர்கள் நடுவில் மறைந்து விட்டதால் விமானங்கள் வானிலிருந்து கீழே விழுகின்றன. நூற்றுக்கணக்கான பயணிகள் தவிர்க்க முடியாத பேரழிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு சில நிமிடங்கள்ல கடலில், மலையில், நகரங்களில் விழுந்து நொறுங்கிய விமானங்களின் செய்தி தொலைக்காட்சி சேனல்களை நிரப்புகிறது. கேமராக்கள் காட்சியில புகை மேகங்கள் தூரத்தில் எழுகின்றன. பயந்த குரல்கள் உதவிக்காக கத்துகின்றன. தெருவில் கார்கள் கட்டுப்பாடின்றி சுழல்கிவிழ கிறிஸ்துவ விசுவாசிகள் ஓட்டும் வாகனங்கள் ஒரு கணத்தில் காணாமல் போக அவற்றின் வாகனங்கள் வழியில் உள்ள அனைத்திலும் மோதி சிதறுகின்றன. பஸ்ஸுகள் சுவர்கள் மோதி நொறுங்குகின்றன. இயக்குநர்கள் இல்லாததா ரயில்கள் தடம் விட்டு விழுகின்றன. ஹாரன்கள் இடையராது ஒலிக்கின்றன. பாதுகாப்பு அலாரங்கள் முழங்குகின்றன. காற்றில் வளைந்த உலோகம் மற்றும் உடைந்த கண்ணாடியின் சத்தம் நிறைந்துள்ளது. மருத்துவமனைகள்ல குழப்பம் முழுமையாக உள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் திடீரென காணாமல் போகின்றன. ஸ்ட்ரெச்சர்கள் காலியான வழித்தடங்கள்ல உருளுகின்றன. அறுவை சிகிச்சைகள் முடிக்கப்படாமல் விடப்படுகின்றன. அறுவை கத்திகள் தரையில் விழுகின்றன. இன்குபேட்டர்கள்ல குழந்தைகளை பிடிக்க யாரும் இல்லை. என்ன நடந்தது என்று புரியாத பணியாளர்களின் கத்தலுடன் குடும்ப உறுப்பினர்களின் அவல கூச்சல்கள் கலந்து ஒலிக்கின்றன. தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் நாற்காலிகள் தானாக சுழல்கின்றன. மேசைகள் காலியாக உள்ளன. சில வினாடிகள் முன்பு தட்டச்சு செய்த கைகள் காணாமல் போய்விட்டன. முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் காலியான இருக்கைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதிர்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இயந்திரங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பதால் தொடர்ச்சியாக விபத்துகள், தீப்பற்றல்கள் மற்றும் இடிவிழுதுகள் ஏற்படுகின்றன. பள்ளிகள் ஒரு இதயத்தை உடைக்கும் காட்சியா இருக்கின்றன. வகுப்பறைகள் காலியான மேசைகளுடன். கருப்பு பலகையில் ஆசிரியர்கள் காணாமல் போயுள்ளனர். மாணவர்கள் திடீரென தங்கள் நண்பர்கள் இல்லாமல் போனதால் அழுகின்றனர். சிலர் வெறிச்சோடிய விளையாட்டு மைதானங்கள்ல தனியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது என்பது புரிந்து கொள்ள முடியாம. கிராமப்புறங்களிலும் கடலிலும் இதே நிலைதான் நடக்கிறது. டிராக்டர்கள் ஓட்டுநர்கள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கப்பல்கள், கப்பல் முதல்வரும் கடற்படையினரும் காணாமல் போனதால் வழியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றன. வானொலி தொடர்புகள் பதிலளிக்கப்படாத அவசர செய்திகளால் நிரம்பி வழிகின்றன. பக்கத்துல பக்கத்துல வேலை செய்யும் விவசாயிகள் ஒருவரும் திடீரென காணாமல் போய் மற்றொருவர் மட்டும் இருப்பதை பார்க்கின்றனர். இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. இருவர் வயல் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். வீடுகள்ல அந்த காட்சி இன்னும் நெருக்கமானதும் இதயத்தை உடைக்கும் வகையிலும் உள்ளது. ஒரே படுக்கையில் தூங்கும் கணவன் மனைவிகள் அதிர்ச்சியுடன் விழித்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்க அருகில் இருந்தவர் காணாம போய் படுக்க காலியாகவும் போர்வை இன்னும் சூடாகவும் இருப்பதை பாக்குறாங்க. வீடுகள்ல இயங்கும் அழுகை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது. எங்க இருக்கிறாய் என் காதலியே? இயேசுவின் வார்த்தைகளின் எதிரொலி நிஜமாகிறது. இருவர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். சில வீடுகள்ல மனைவியே காணாம போகிறார். மற்ற வீடுகள்ல கணவரே காணாம போய் அவரது துணைக்கு நிரப்ப முடியாத வெற்றியை விட்டு செல்கிறார். சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாப்பு அமைப்புகள் பதட்டத்தில் உள்ளன. போலீசார் காணாம போக ஆயுதங்களும் காவல் வாகனங்களும் நடுவழியில கைவிடப்பட்டுள்ளன. பணியில் இருந்த சிப்பாய்கள் ஒரு கணத்துல மறைஞ்சு இராணுவ முகாம்கள் மற்றும் எல்லைகளில் நெரிசலை ஏற்படுத்துகின்றனர். குழப்பம் முழுமையா உள்ளது. ஒழுங்க பராமரிக்க பொறுப்பா இருந்தவர்கள் இனி இல்லாததால் யாரும் அந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த முடியல. குடும்பங்கள் தங்கள் அடிப்படையில இருந்து அதிர்ச்சி அடைகின்றன. பெற்றோர் தங்கள் சிறிய பிள்ளைகளை படுக்கையில காணாம ஏங்கிக் கொண்டு தேடுகின்றனர். மனைவிகள் வீட்டுல சுற்றி ஓடி தங்கள் கணவர்களை அழைக்கின்றனர். அவர்கள் கண்முன்னே காணாம போய்விட்டாங்க. சகோதரர்கள் தரையில் கிடக்கும் உடைகளை கட்டிப்பிடித்து தங்கள் அன்புக்குரியவர்களை என்றும் இழந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து கண்ணீருடன் அழுகின்றனர். சில சபைகளிலும் அந்த காட்சி மனதை உருக்கும் வகையில் உள்ளது.
சில இடங்கள்ல ஆசாரியரும் பல சபை உறுப்பினர்களும் மகிமையுடன் காணாமல் போக, வெறுமையான இருக்கைகள், தரையில் விழும் மைக்ரோபோன்கள், அதிர்ச்சியில் எழும் அழுதி சத்தங்கள் மட்டுமே மிச்சமாகின்றன. ஆனா எல்லோரும் போகவில்லை. சில விசுவாசிகள் வசனத்தை அறிந்திருந்தும் பரிசுத்தமாக வாழாதவர்கள் ஆலயத்தின் நடுவில் உடைந்து போய் நிற்கிறார்கள். அவர்களின் கைகள் நடுங்குகின்றன, இதயங்கள் உடைந்து போயிருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டார்கள் என்பதை உணரும் போது கண்ணீர் மற்றும் நம்பிக்கை இழப்பு அவர்களை ஆட்கொள்கிறது. இதயத்த உருக்கும் அழுதி சத்தங்களுக்கிடையே, கர்த்தாவே என்னை மன்னியுங்கள், நானும் ஏன் போகவில்லை என்று சிலர் கதறுகின்றனர். நான் அறிவேன், ஆனா கீழ்ப்படைய விரும்பவுங்க. திருச்சபைகள் தாங்க முடியாத வேதனையின் இடங்களா மாறுகின்றன. காலி இடங்கள் கண்ணீரால் நனைந்த முகங்களுடன் கலந்து, தரையில் விழுந்த பைபிள்கள் வலியின் அழுகை முழு இடத்தையும் நிரப்புகிறது. மற்ற சில திருச்சபைகள்ல ஆசாரியரும் கூட்டத்துடன் சேர்ந்து தங்கிவிடுகிறார்கள். அங்கு கண்ணீரும் குழப்பமும் நிறைந்த அந்த இடத்துல அழுகை சத்தங்கள் கேட்கப்படுகின்றன. ஆசாரியே, நீங்க ஏன் போறீங்க? நீங்க எங்களுக்கு எல்லாமே நன்றா இருக்கும்னு சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்கு செழிப்பை பற்றி பேசினீர்கள், ஆனால் பரிசுத்தத்தை பற்றி இல்லை. ஆசாரியின் முகம் கவலையுடன் கண்ணீருடன் பதிலளிக்கிறார். நானும் தங்கிவிட்டேன், நான் பிரசங்கித்ததை வாழவில்லை, என்ன மன்னீங்க. ஓளாறு திருச்சபைகளை ஆட்கொள்கிறங்க. சிலர் தங்கள் முழங்காலில் விழுந்து தேவனை நோக்கி அழுகிறார்கள். மற்றவர்கள் பெஞ்சில் விழுந்த பைபிள்களை பிடிச்சு கொண்டு அழுகிறார்கள். நேரலை கேமராக்கள் சில வினாடிகளில் காலி பஞ்சுகளை பதிவு செய்கின்றன. உரையாடல் பகுதியில் இயேசு வந்தார், நாங்க தங்கிவிட்டோம் என்று செய்திகள் பெருக்கிக் கொள்கின்றன. தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் தங்கள் வழக்கமான நிகழ்ச்சிகளை இடைநிறுத்துகின்றன. வழிகாட்டிகள் அவர்களின் முகங்களில் கவலை தென்பட நேரலையில நடப்பதை அறிவிக்கிறார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாம போயிருக்கிறாங்க. இதற்கான விளக்கம் இன்னும் எதுவும் இல்லை. கேமராக்கள் நகரங்களை குழப்பத்தில் மூழ்கியதாக காட்டுகின்றன. கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, தீப்பற்றியுள்ளன, விமான நிலையங்களில் விமானங்கள் எரிகின்றன, சாலைகள் முடிவில்லாத விபத்துகளால் அடைப்படைந்துள்ளன. இந்த குழப்பம் உலகளாவியதாக உள்ளது. என்ன நடந்ததென்று யாருக்கும் புரியவில்லை. சிலர் இது வெளிநாட்டு உயிரின சம்பவம் என்று பேசுகிறார்கள். மற்றவர்கள் இது பெரிய தாக்குதல் என்று கூறுகிறார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு உண்மை மிக தெளிவா தெரிகிறது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். பிடிப்பு நிகழ்ந்து விட்டது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தாங்கள் எப்போதும் கேட்டும் அவமதித்தும் வந்தது உண்மை என்பதை பயத்துடன் உணர்கிறார்கள். மத்தேயு, ஜோசியா மற்றும் டெபோரா வெவ்வேறு இடங்கள்ல அவர்களின் இதயங்கள் உறைந்து போய் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு விரைவில் வரப்போகிறார், நீங்கள் பெரிய உபத்திரவத்துல தங்கி போய் வேதனைப்பட வேண்டாம் என்று நாங்க விரும்புகிறோம். ஆனா இப்போது அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. டெபோரா வெறித்தனமாக தெருக்களில் ஓடுகிறாள். அவளது ஹீல்கள் சாலையில ஒழிக்க, சுற்றிலும் அழுகை, சைரன், மோதல் சத்தங்கள் எதிரொலிக்க அவள் கேட்கிறாள். அவளது நண்பர்கள் எல்லோரும் பின்னால் விட்டுவிடப்பட்டு நோக்கமில்லாம கத்துகிறார்கள். ஆனால் அவளுக்கு நினைவில் இருப்பது வீட்டை பற்றிதான். அவளது கண்கள் செவந்து கண்ணீர் காரணமா மேக்க போடிவிட்டது. இதையும் வேகமா துடிக்கிறது. அவ வீட்டுக்கு வந்ததும் கதவை வன்மையா தள்ளி திறந்து, அம்மா, அப்பா, எலிஜா, எஸ்தர், டேனியல் என்று கூச்சலிடுகிறா. வீட்டின் அமைதி அவளுக்கு ஒரு கத்தியாக பாய்கிறது. அவள் கேட்பது அவளது அழுவியின் சத்தம் மட்டுமே சுவர்களில் எதிரொலிக்கிறது. பிறகு அவள் மாடையவும் ஹோசியாவும் ஹாலில் சுவரை ஒட்டி கூச்சமா உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறாள். அவர்கள் முகம் வெண்மையாக, கண்கள் பெரிதாக திறந்திருக்கின்றன. அவளை உள்ளே வரும்போது பார்த்ததும் அவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் போயிட்டாங்க என்று மாடையோ மேசையிலே கையெடுத்து கூச்சலிடுகிறான். அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஜோசிய தம் முகத்தை கைகளால் மூடி உடைந்த குரலில், அவர்கள் எத்தனை முறை எச்சரிச்சாங்க என்று சொல்கிறான். அவர்கள் பல முறை எச்சரிச்சாங்க, நாமும் கேட்கவே இல்லை. டெபோரா தடுமாறி வந்து அவர்களுக்கு முன்பாக மண்டி இட்டு விழுகிறாள். அவளது வார்த்தைகள் அழுதையுடன் வெளிவருகின்றன. நான் அம்மாவை நகைச்சுவை செய்த, நான் அப்பாவை கேலி செய்ய, நான் அவர்களுக்கு இயேசு வரமாட்டார் என்று சொன்னேன். இப்போ அவர்கள் போயிட்டாங்க. அவர்கள் போயிட்டாங்க. அவர்களது மூவரின் அழுகை வீடு முழுக்க ஒலிக்கிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக்கமா கட்டிப்பிடிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்க முயற்சிப்பது போல, ஆனால் உண்மையில் அவர்கள் அனுபவிப்பது தாங்க முடியாத வலி மட்டுமே. அவர்களது பெற்றோரின் வார்த்தைகள் நினைவில் கூச்சலிடும் மாதிரி தோன்றுகிறது. மாடையோ அவனது குரல் உடைந்து, நான் ஆண் என்று காட்டிக்கொள்வதில், பெண்களை வெல்ல முயற்சிப்பதில், பாவத்தில் வாழ்வதில் மிகவும் பிஸியாக இருந்தேன் என்று சொல்கிறான்.
இப்போ அப்பா அம்மாவுடன் இன்னொரு நிமிடம் கூட இருக்க நான் எதையும் கொடுக்க தயார். ஜோசியா மேல பார்த்து அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறது. சகோதரர்களே, இப்போ திரும்பி போக முடியாது. ராப்சர் முடிஞ்சு விட்டேல. இப்போது வரப்போகும் விஷயம் பெரிய துன்பமா? நான் இங்கேதான் இருக்கிறோம். தெபோரா தன் கைகளை இறுக்கமா பிடித்தாடுகிறாள். அவளது இதயம் நொறுங்குகிறது. நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. நான் விரும்பவில்லை. நான் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருக்க முடிந்தது? நிராசா அவர்களை முழுமையா சூழ்ந்து விடுகிறது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு குரல்கள், ஜபம், அமைதி ஆகியவற்றால் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்போது நினைவுகளின் கல்லறையாக காலியான படுக்கைகள் மற்றும் அமைதியாக மடிக்கப்பட்ட உடைகளுடன் உள்ளது. அந்த கண்ணீரும் புலம்பலின் அணைப்புல அந்த மூவரும் தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை உணர்கிறார்கள். இல்லாதவர்களின் வலி தாங்க முடியாததாக உள்ளது. ஆனா அதை விட பயங்கரமானது, வரப்போகும் நாட்கள் மனித குலம் பார்த்திராத அளவுக்கு இருண்ட நாட்களாக இருக்கும் என்ற உறுதிதான். டெபோரா முதல் எழுந்து நாம் தேவாலயத்திற்கு போகலாம் என்று கூச்சலிடுகிறார். அங்கே நமக்கு பதில்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். மத்தேயும் ஜோசியாவும் ஆவலுடன் தலையசைக்கிறார்கள். அவர்கள் குழப்பமான தெருக்களில் ஒன்றாக ஓடுகிறார்கள். ஒவ்வொரு மூலையிலையும் அவர்கள் வெறுமனே நிற்கும் முகங்களை, பாதையில முழங்காலில் அமர்ந்திருக்கும் மக்களை, குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தாழும் காட்சிகளை மற்றும் இலக்கில்லாமல் ஓடும் இளைஞர்களை பார்க்கிறாங்க. ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ்கார்களின் சைரன்கள் இடையறாது ஒழிக்க தீயின் ஒளிகள் வானில் இரவை கதிர்விக்கின்றன. அவர்கள் எப்போதும் வெறுத்த அந்த தேவாலயத்தை அடைந்த போது காட்சி அழிவை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. கோவில் திறந்திருக்கிறது, ஆனா அங்கே வழிபாடு இல்ல, புகழ்ச்சி இல்ல, ஆராதனை இல்ல. அங்கே அழுக மட்டுமே உன்னது. 16 பேர் தரையில முகங்குப்புற விழுந்து பெஞ்சுகளை தட்டி கொண்டு ஆவலுடன் அழுது உறக்க அழைத்து, ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், நான் இங்கேயே இருந்து விட்டேன் என்று கதறுகிறார்கள். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்னை இறக்கிக் கொள்ளுங்கள். 3 சகோதரர்களும் நடுங்கிக் கொண்டே தரையில் விழுந்திருக்கும் உடல்களுக்கு நடுவில் முன்னே செல்கிறார்கள். அவர்கள் சில முகங்களை அறிந்து கொள்கிறார்கள். நண்பர்கள், அண்டை வீட்டார், நியாயர் பள்ளி வகுப்பு தோழிகள் எல்லாரும் கண்களில் கண்ணீருடன் சாத்தியமில்லாததை வேண்டி கெஞ்சுகிறார்கள். ஒரு வயதான ஆண் தன் பைபிளை மார்பில் கட்டி கொண்டு அவர்களை பார்த்து உடைந்த குரலில், நான் சொன்னேனே என்று கூறுகிறார். நான் உங்களை பல முறை எச்சரிக்கேன். ஏசு வந்தார், நம்ம விட்டு சென்றார். தெபோரா அவருக்கு அருகில் முழங்காலில் விழுந்து இது முடியாது என்று சொல்கிறாள். இது வெறும் ஒரு கதை தான், நடக்காதுன்னு நினைச்சேன். மற்றொரு பெண் அருகில் வருகிறாள். அழுததால் முகம் வீங்கி இருக்கிறது. நான் எல்லாரும் அதே மாதிரிதான் நினைச்சோம். நாம் பாவத்துடன் விளையாடினோம். நாம் முடிவை தள்ளி கோட்டோம். இப்போ இனி வாய்ப்பில்ல. ஜோசியா, அவனது குரல் நடுங்கி, அப்போ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிறான். எதை எதிர்பார்த்தோம்? ஒரு இள ஆண் மூலையில அழுது கொண்டே கோபத்திலும் வலியிலும் பதில் அளிக்கிறான். பெரிய உபக்கிரமம், அதுதான் வரப்போகிறது. பாணிப்பு, தொடர்படுத்தல், ஈர்ப்பு. நமக்கு சொல்லப்பட்டதே நாம் அதை வாசித்தோம், அவர் நம்பல. மறுபடியும் அறையில் அமைதி நிலைகிறது. அழுகையும் சத்தமே மட்டும் கீருக்குங்க. மத்தேயோ தலைய கைகள்ல வச்சுக்கிட்டு கூச்சலிடுகா. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு திரும்பி மன்னிப்பு கேட்க என் உயிரையே கொடுக்க தயார். ஆனா இப்ப மிகவும் தாமதமாகிவிட்டது. அப்புறம் ஒரு வயதான ஆள் எழுந்து நிக்கிற. அவரது குரல் உறுதியுடன் இருக்கிறது. அவர் அழுதாலும் கூட. சகோதரர்களே, நாம் இனிமேல் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்பதையே முடிவு செய்ய முடியும். நாம் வலிமையா இருக்க வேண்டியிருக்கும். பிரதிவேர் எழுந்து தன் முறையையும் தன் முத்திரையையும் கட்டாயப்படுத்துவான். அவன் நம்ம துன்புறுத்தினாலும், கொன்றாலும், சித்திரவதை செய்தாலும் நாம் மீண்டும் இயேசுவை மறுக்க முடியாது. தெபோரா சிவப்பான கண்களுடன் அவரை பார்த்து உரக்க சொல்கிறாள். அவனுடைய முத்திரையை நான் என்மேல் வைக்க மாட்டேன். நான் இறந்தாலும் கூட இந்த முறையில நான் கிறிஸ்துவ மறுக்க மாட்டேன். யோசியா தம் பற்களை கடித்து தலையசைக்கிறார். ஏவப்பட்ட நான் இறந்து விடுவேன், ஆனாலும் அந்த பிரதிவேர் முறைக்கு நான் விலை போக மாட்டேன். மத்தேயோ தன் நடுங்கும் கையை உயர்த்தி, நாம் முன்பு தோல்வி அடைந்தோம், ஆனால் இந்த முறையில் நம் உயிர் போனாலும் கூட நாம் விசுவாசத்திற்கு உறுதியாக இருப்போம் என்று சேர்த்து கூறுகிறார். முழு ஆலயமும் ஒற்றுமையா ஒப்புதல் குரல்ல முணுமுழுக்குவர். அனைவரும் கண்ணீருடன் தங்கள் கைகளை வானத்திற்கு உயர்த்தி, கர்த்தாவே தாங்கும் வலிமையை எங்களுக்கு தாரும் என்று ஒருமித்த குரலில் அழைக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் உங்களை தவற விரும்பவன. உலகத்தை மூடிக்கொள்ளும் அந்த இருளின் நடுவிலும் பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தங்கள் ஒரே நம்பிக்கை கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதே என்று புரிந்து கொள்கிறார்கள். தங்கள் உயிரை கொடுத்தேனும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த காட்சி இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமாகவே உள்ளது.
அருளின் காலம் இன்னும் தொடர்ந்திருக்கிறங்க. இன்று இயேசு இன்னும் அன்பு நிறைந்த குரலில் அழைக்கிறார், தயாரிருங்கள், ஏனெனில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அரசர்களின் அரசன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். இப்போது நாம் தேவனுக்கு விசுவாசமாயிருப்போம், நாம் பரிசுத்தமாக வாழ்வோம், பாவத்தோட விளையாடாதிருப்போம், நம் முடிவை தள்ளி போடாதிருக்கோம். ராப்சர் நிகழும் போது நம் விளக்குகளில் எண்ணெயுடன் கிறிஸ்துவை மேகங்களில் சந்திக்க தயாராக உறுதியாக நிற்கும் நிலைமையில் நாம் காணப்படுவோம்.

0: வெளிப்பட்டல் 16:15.
1: Revelation 15:16-15.
2: இதோ திருடனை போல் வருகிறேன்.
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
1: Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
0: வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும்.
1: We must keep our garments.
0: இளையகுமாரி எப்ப வஸ்திரத்தை அழுந்து போனா?
1: When the prodigal son lose his
0: பணத்தையும் எல்லாம் சொத்து சொகத்தையெல்லாம் வாங்கி தகப்பனை விட்டு பிரிஞ்சு தூர தேசத்துக்கு போனான். அப்பதான் பணம் மட்டும் தொலைஞ்சதில்ல வஸ்திரத்தையும் தொலைச்சிட்டான்.
1: He went afar from the father, receiving every things from him, and lose his dresses and everything which he had.
0: நம்ம ஆண்டரோட இணைஞ்சிருக்கிறோமா?
1: Are we joined with the Lord?
0: ஆண்டரோட தூரமா போயிட்டோமா?
1: Are we go afar from the Lord?
0: நம்ம உள்ளத்தை நம்மளே அலசி பார்க்க வேண்டும்.
1: Let us examine our hearts.
0: அருமையானவரே, நம்ம உள்ளத்தை நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும்.
1: My beloved, we must examine our hearts. Only.
0: லூக்கின் சுவிசேஷம் 10:30.
1: Luke 10:30.
2: இயேசு பிரதியுத்தரமாக
0: ஒரு மனுஷன்
2: எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: அவர்கள்
2: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: எப்போ எருசலேமே தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு விட்டுட்டு எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போயிட்டான். ஆண்டவர் பிரியமில்லாத காலை பின்வாங்கி போகும்போது பிசாசன் வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: Then Jesus answered and said, a certain man went down from Jerusalem to Jericho, and the man went down and fell among them thieves, who stripped him his clothing, wounded him, and